0: ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரே, இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக
1: Recording in progress.
2: நன்றி நன்றி பிரதர், நன்றி நன்றி நன்றி மைதரையா. அருமையான வார்த்தை கூட துதித்தன் கர்த்தரின் அனைக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் 34:9 சங்கீதம் அப்படியா சொல்ற அப்படியா தாவீது காலத்திலும் சோஸ்தரித்தார். துதி நிச்சயமாக எரியோ கோட்டைகளை தக துதி நமக்கு விடுதலை தரும், வெற்றி வாழ்வு புதிய வாசல் இருக்கிறது நம்ம பலப்படுத்துறாங்க. துதிக்கும் பொழுது நிச்சயமாக அறங்கள் கூட அசைகிறது. அப்படியான துதியின் வல்லமை உண்டு. அந்த துதி குறித்து அருமையான வார்த்தை விவரங்களை பகிர்ந்து கொடுத்தீர்கள். தாமே உங்களை எங்கள் ஊழியங்களையும் கைட்டு எல்லா காரியம் கத்தை நிறை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 4 மணி பிறகு சௌரிய அழைப்பு கொண்டு வரும். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஏமி.
3: பிரைஸ் லார்ட் சபா.
2: நான் பிரைஸ் லார்ட் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண்போம்.
3: ஆமென். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: ஆமென்.
3: அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் ஜப விண்ணப்பங்களோடும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடக்க இருக்கின்ற அபிஷேக ஆராதனையிலே நீங்களும் பங்கு பெறும் பொழுது ஆண்டவருடைய நாமம் ஒன்றே அந்த வேளையிலே மகிமைப்படுவதாக, அதோடு கூட நீங்கள் அந்த அபிஷேக ஆராதனையிலே கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு கட்டளையிடுவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவரப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். துதிக்கு பாத்திர ராஜா, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். பாதுகாப்பின் கரத்திலே ஆண்டவரே உங்களை தந்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே இயேசப்பா என்னை மறைத்து நீங்க பேச போவதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆசீர்வாதங்களை இந்த நேரத்திலே கட்டளையிடுகிறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். வாக்களித்தனை தயும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே, வாக்களித்த அன்னைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அன்னைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர்.

கமல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன் நான் என் சார்பில் செயலாற்றுகிறேன், எல்லாமே செய்து முடிப்பீர், என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர்.

எல்லாம் நீர்தானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். பட்ட பகல் போல நீதியை விளங்க செய்தீர். பட்ட பகல் போல என் நீதியை விளங்க

ये सैया ये सैया ये सैया वाकलित अन्नैतयम्।

நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. சூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, ஆண்டவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிரிக்கிறோம். ஆண்டவரே நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். ஆண்டவரே துதிக்கு பாத்திரர், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளுக்காக உங்களுக்கு சோத்திரம் அப்பா. தகப்பனே இந்த வேளையிலும் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலி கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளோடும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த நாளிலும் கூட மத்தே எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்னை மறைத்து அவர் உங்களோடு பேச போவதற்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் இப்பொழுது வார்த்தைகளுக்கு கூட கடந்து வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாங்கள் 3 அதிகாரங்களை நாங்கள் பார்ப்போமே. ஆனால் 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்தை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கம் செய்யும் பொழுது அநேகர் அந்த இடத்திலே கூடியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அந்த இடத்திலே அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 8ஆவது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு மலை பிரசங்கத்தை முடித்து அவர் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அங்கு ஒரு குஷ்டரோகியானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த இடத்திலே அவன் வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த குஷ்டரோகியானவன் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரும் பொழுது அவன் அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த இடத்திலே கேட்கின்றதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் முக்கியமாக நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவன் வந்து ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று அந்த இடத்திலே கேட்கவில்லை. அந்த இடத்திலே அவனுக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதை நாங்கள் ஒரு சிறிய ஒரு ஜெபமாக கூட நாங்கள் எடுக்க முடியும், ஒரு மன்றாட்டு ஜெபமாக கூட நாங்கள் எடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவன் வந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சித்தத்தின்படி தனக்கு சுகமாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே நாங்கள் ஒரு சில காரியங்களை இந்த சிறிய பகுதியிலே நாங்கள் பார்க்க முடியும். முதலிலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் அந்த நாளிலே குஷ்டரோகம் என்று சொல்லுவோமே ஆனால் அது ஒரு கொடிய ஒரு வியாதியாக அந்த நாட்களிலே கருதப்பட்டது. அப்படியாக அந்த குஷ்டரோகியானவனை அந்த நாட்களிலே அங்க என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவனை வீட்டில் இருந்தும் சரி சமுதாயத்தில் இருந்தும் சரி அவனை அந்த படியாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அந்த இடத்துல அவனை யாரும் சந்திக்கவோ அவனோடு எந்த ஒரு காரியங்களிலுமே ஈடுபட மாட்டார்கள். அப்படியாக ஒரு தனிமையான சூழ்நிலையிலே அந்த குஷ்டரோகத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படியாக ஒரு தனிமையிலே இருக்க வேண்டும். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த குஷ்டரோகியானவன் அந்த இடத்திலே அப்படியாக வந்து ஒரு மன்றாடோடு கேட்டதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு அவனை குணமாக்கினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து ஒரு சொன்னதொரு காரியம் என்னவென்று சொன்னால் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவனை இந்த இடத்திலே அவர் தொட்டு அந்த இடத்திலே சுகமாக்குற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கத்தை நாங்கள் இந்த காரியத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது முதலிலே அவனுடைய மன்றாட்டு ஜெபம்,
அதோடு கூட அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்க கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே தன்னை சுகமாக்குவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவன் அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த இடத்திலே வந்து தன்னை சுகமாக்கும்படி கேட்கிறதான அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடத்திலே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தெரிந்து கொண்டான் என்றோ, எப்படியாக அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு வந்தான் என்றோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவன் அந்த இடத்தில் ஒரு விசுவாசத்தோடு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவனுடைய விசுவாசத்தை அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு அவனுடைய அந்த குஷ்டரோகியான அவனுடைய அந்த சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து மனதுருக்கம் கொண்டு அவனை தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானது உண்டை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வசித்த காலத்திலே அநேக வியாதியஸ்தர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் இந்த வியாதியஸ்தர்கள் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்ட யாவரும் சுத்தமானார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு அதிகாரம் உண்டு, அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகம் அந்த இடத்திலே பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினார். அந்த இடத்திலே திமிர்வாதக்காரர்களை எழுப்பி நடக்க வைத்தார். இப்படியாக பல காரியங்களை செய்ததை நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் இந்த 4 சுவிசேஷங்களிலேயும் கூட நாங்கள் வாசிக்க முடியும். அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கம் இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையிலே அந்த இடத்திலே காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அது போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எங்களுடைய சூழ்நிலை எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், நாங்களும் கூட ஜொபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்கின்ற காரியம் அவருக்கு சித்தமானதா என்று நாங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் கூட எங்களுடைய வியாதியை இப்படியாக எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை டாக்டர் சொல்லிவிட்டால் நாங்கள் அதுல இருந்து சோர்ந்து போகாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சுகம் அளிக்க அவர் வல்லவராயிருக்கின்றார். நாங்கள் ஏசாயாவின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஏசாயா 53:4-5 அந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய தள்ளும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்று இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக அவர் பாடுகள் பட்டு எங்களுக்காக அந்த சிலுவையிலே மரித்தார். அதோடு கூட எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது. அவருடைய தழும்புகளாலே

விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. என்ன பண்ணு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே தன்னை குணமாக்குவார் என்று அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தோடு வந்து அவன் அந்த இடத்திலே முள்ளங்கால் படியிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த இடத்திலே கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக நீங்களும் நானும் அவரிடத்தில் ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் மத்தேயு 21:22 நாங்கள் வாசிப்போமே. ஆனால் நாங்கள் சந்தேகப்படாமல் நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் எந்த காரியத்தை நாங்கள் கேட்டாலும் அவற்றை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அதோடு கூட நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே கூட இந்த மலையை பார்த்து கூட நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே வேறுண்டி நெல் என்று சொன்னாலும் கூட அப்படியே ஆகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையானது வண்டே பிள்ளைகளை. அதோடு கூட நாங்கள் எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் நாங்கள் சந்தேகப்படாமல் நாங்கள் கேட்கிற நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெபித்த பிற்பாடு இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதா, இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வாரா இல்லையா என்று அப்படியாக நாங்கள் சந்தேகப்படுகிறவர்களா இல்லாமல் நிச்சயமாகவே ஆண்டவர் இதை எனக்காக செய்து முடித்து விட்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் இந்த வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சரீரங்களை பலவீனமாக இருக்கலாம், வைத்தியர்கள் இனிமேலே தங்களால் முடியாது என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரீர பலவீனம் எப்படியாக இருந்தாலும் கூட நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய ஆண்டவரே, நான் உங்களுடைய தழும்புகளினாலே நான் குணமானேன் என்று சொல்லி சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உங்களுடைய விசுவாச அறிக்கையின்படி நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார். அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களுடைய நோய்களாயிருக்கலாம், எங்களுடைய கஷ்டங்களாக எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் அதை கொண்டு வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அற்புதமான ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கின்றார். மத்தேயு 11:28 நாங்கள் வாசிப்போமே. ஆனால் அங்கு சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அருமையானது வந்து பிள்ளைகளே, உங்களுடைய மனதில் எவ்வளவு பாரங்களாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், துக்கங்கள் நிறைந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய துக்கங்களை கூட நீங்கள் யாரிடமும் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த வசனத்தை நீங்கள் வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அருமையானது உடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே இருந்த பொழுது அவர் அப்படியாக அநேக அற்புதங்களை செய்து அநேக நோயாளிகளை குணமாக்கினார், மரித்தோரையோடு எழுப்பினார். அதே வல்லமை உள்ள ஆண்டவர், அவருடைய வல்லமை நிறைந்த கரங்கள் இன்றும் குறுகி போகவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்போமே, ஆனால் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் மத்தேயு 7:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார். அந்த 7:8-9 நாங்கள் வாசிப்போமே. ஆனால் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்களும் நானும் நாங்கள் கேட்போம், நாங்கள் அவரிடத்தில இருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, நாம் உம்மை மகிமைப்படுவதாக. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம்.

0: சுகம் தருபவரே சோத்திரம் ஏ செய்யா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குஷ்டரோகியை பார்த்து நீங்க சொன்னீங்க, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி கரம் நீட்டி அவனை தொட்டு ஆசிர்வதித்தது போல கத்தாவே சுவாமி, இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் யாராவது இயேசப்பா சரீர பலவீனத்தோடு இருப்பார்கள், ஆனால் தகப்பனே சுவாமி உங்களுடைய கரம் அவர்களை தொட்டு விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே வரப்போகின்ற ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், மிகுதியான நிகழ்ச்சிகளையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சனி ஞாயிற்றுக்கிழமைகளே நடக்க இருக்கின்ற அந்த அபிஷேக ஆராதனை உங்களை கரத்திலே தருகிறோம் சுவாமி. அந்த இடத்திலே ஏராளமான மக்கள் ஆண்டவரே சுவாமி அந்த இடத்திலே வந்து கலந்து கொண்டு ராஜா அபிஷேகத்தை பெற வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதே போல தகப்பனே இந்த நாளிலும் கதாவே சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ரத்த கோட்டைக்கிளை மகளை நாங்கள் மூடி ஜபிக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேணுமா ஜபிக்கிறோம். இன்னுமாக தகப்பனே சகோதரியுடைய ஊழிய பாதை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் தேவ ஞானத்தை கொடுத்து ஏசப்பா மகள் மீது இன்னும் அல்லவற்ற அபிஷேகத்தை ஊட்டி நடத்தவன்மா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி சாமி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவரை பராமரிக்கின்ற ஒப்ப டாக்டர்ஸ் மாறி நர்ஸ் மாறி உங்களை கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவைகளை சந்திக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த மகளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பம் மெய்யான தெய்வத்தை காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம் உங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சம் முன்னேறத்துல. ஆமேன். அருமையான சொல்லி சுகப்படுத்தினார் நிச்சயமாக. என்றும் அவருடைய வார்த்தைகள் சித்தம் கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அசுத்தங்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறது. உள்ள அந்த மனுஷனை புதிதாக்கி கொண்டு வெளியான வேஷங்களை அப்படியாக ஒரு சித்தம் கொண்டு சுத்தப்படுத்துவார். நிச்சயமாக அவருக்கு ஒரு வேலை இருக்கிறது, அந்த நேரம் இருக்கிறது, உங்களுக்காக இறங்கி வர காரியம் இருக்கிறது. இவனுக்கு தயவு செய்யும் காலம் குறித்த வேலையும் வந்துவிட்டால் நிச்சயமாக அது விடுதலை நிச்சயம். அப்படியாக குஷ்டரோகியை அவர் சுகப்படுத்தினார். குஷ்டரோகி என்று சொன்னால் சாதாரணமல்ல, புறம்பே தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்ட அப்படியானவர்கள். அன்றைக்கு அப்படியானவர்கள் தான் கத்தர் வார்த்தை தேடுகிறார். மனுஷரால் ஒதுக்கப்படலாம், மனுஷரால் அப்புறம் பார்க்கலாம், ஆனா தேவனோ அப்படிப்பட்ட மனுஷரை தேடி வந்து வார்த்தை தொடுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது. நிச்சய ராஜ்யத்தை கட்டும்படியாக, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர்களை ஒரு பாத்திரமாக வணிகிறது. சித்தம் உண்டு சுத்தம் அருமையான வார்த்தை வெளிச்சமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. அப்படியாக கற்றுக் கொடுத்தீர்கள். அது மாத்திரமில்லை, எல்லாருக்கும் பாரப்படி செபித்தீர்கள். அந்த செபம் பெரிய பாரம் வல்லமை உள்ளது. கண்டிப்பாக அந்த செபத்தை கேட்டு பதில் தருவார். அப்படியாக ஜபித்து துதித்து வார்த்தை வெளிச்சத்துல வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்து சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்து உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் படிச்சது எல்லா காரியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. வெளிச்சத்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாகத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி. எங்களையும் உங்களை ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு இந்த கடமையா இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு கேட்டு தெரிந்த வார்த்தைகள் என்று நாங்கள் அலட்சியம் பண்ணாத படிக்க துறை கோடு புதிய கருத்தை, புதிய வழிபாடுகளை, புதிய தரிசனங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தைகளுக்குள்ள வெளிப்பாடு இருக்கிறது, தரிசனங்கள் இருக்கிறது. உண்மையிலே அது வாக்கு தத்துவம் என்று நாங்கள் எடுத்து விட்டால் அந்த சித்தம் கொள்கிறது அவர் சித்தம் கொள்ள, அந்த சித்தம் கொண்டு விட்டால் நாம் சுத்தமாகிறது எந்த உறுப்பண்டு தெரியாது. ஒருவேளை எங்கள் கண் பார்வை சுத்தப்படலாம், எங்கள் சுவாசிக்கிற காற்று சுத்தப்பட வேண்டும், எங்களுடைய உதடு சுத்தப்படணும், கேட்கிற செவி சுத்தமாகணும், சில நேரத்தில் இந்த செவியை நாங்கள் புறம்பாக்கியது எதுவும் தானோண்டு வேறு ஏதோ காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் குஷ்டோரிய போல. அந்த புறம்பாக்கின அந்த செவி அவருக்குள்ளே திறக்கப்பட்ட வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சமாக வழிபடும். அது நிச்சய வெளிச்சமாக மாறிவிடும். அந்த வார்த்தையை கேட்கும் போல ஒரு வழிபாடு, ஒரு வெளிச்சம், வெளி தோற்றம் நமக்குள்ளே வழிகளாய் மாற்றிவிடும். அது நித்திய வழிகளாய இருக்கும். அது நமக்கு கால்களுக்கு தீவிரம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை காண வார்த்தையின் வெளிச்சம் நம்மோடு பேசுகிறது. அமே அழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இதுவே அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கேட்டுக்கொள்ளட்டும். ஆமேல் நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். தெரியாற்றோடு நேரம் 8:29 நாங்கள் மீண்டும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். கத்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக உங்கள் சகோதரி இணைகிறேன். என்னோடு ஒரு மனப்படுங்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை நானும் நீங்களும் காண்போம். செவிப்போமா? கத்தர் பாரநில தயவுக்காகவும் நன்றி செலுத்தி செவிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, சோஸ்ரமைய அருமையான நல்ல வீடே தந்தீரே கத்தாவே, அப்பா நீ கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவர். இவ்வளவே தகுதி இல்லாத எனக்கு நீங்க பாராட்டின இந்த தயவுக்காக, இந்த கிருபை நேரத்துக்காக, நீர் இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு. கோடி கோடி சோஸ்ரம் இந்த வேளையிலும் கத்தாவே, தங்க வானொலிக்காய் நன்றி செலுத்துறோம். ஊழியத்தை ஆசிரித்திரு கிருபிகளுக்காய் நன்றி. ஊழியரும் ஊழிய ஸ்தாபகரும் அல்ல ஸ்ரீபிரதற்காய் நன்றி செலுத்துவது கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய், அப்பானை கூட இருக்கிறதுக்காய் நன்றி. அவருடைய மனைய பிள்ளைகள், அவர்கள் பேர பிள்ளைகள், யாமகன் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. தகப்பனே அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களையும் வச்சிருக்கிறதுக்குள்ள தருகிறோம். ஒவ்வொருதரையும் குடும்பம் குடும்பமா பேர் பேராய் சபையாய் ஆசீர்வதித்து இன்னும் மகள பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒன்று செலுத்தி நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்துறோம். நித்திய வெளிச்சத்தின் ஊழியரும் தொகுப்பாளருமாயிருந்து வார்த்தைகளையும் கொடுத்து துதித்து மகிழ்கிற மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேரா குடும்ப குடும்பமா சபையை ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் பொறுப்பெடுங்க அன்பு நேரலுக்காக செபிக்கிறோம். மறுவழிப்பை கேட்கப்பட அன்பு நேரலுக்காக செபிக்கிறோம். இந்த தேசத்துல இருந்து இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் உங்களுடைய வார்த்தை வல்லமில்ல ஜீவன் உள்ளது ஒருமனே திரும்புவதில்லையப்பா. அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு ஜீவனையும் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஆவில விடுதலை, ஆத்தும விடுதலை, சரத்துல விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கட்டுகள் எல்லாம் கட்ட உழுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நீரே உண்மை தெய்வம் என்று அறியப்படும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க கிரிய செய்வீரா இயேசுவின் நாமத்தில் அவங்களோட செபிக்கிற நன்றி செலுத்துற கத்தாவே. இதனாலும் கத்தாவே அடியாளம் இடத்திற்கு ஒப்புவிக்கிறோம் கத்தாவே. ஒரு பாடலை பாடி ஜனதே வார்த்தைகளை கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீர் உருவாக்கினீர் சுற்றித்தீர் சீர்படுத்தினீர் உடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர், எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் உச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், யோனி எல்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு எல்லா வாழ்வை நான் உயர்த்தேன், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளான் நடந்தேன், இசையில்லா வாழ்வை நான் விருத்தேன் உடைத்தேன். உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், உடவத்தினீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. நான் நடந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், மரணத்தின் குழியில் நான் கிடந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இசையில்லா வாழ்வை நான் பெறுத்தீர், உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர்,

எனக்கு நீருண்டு பழங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே என

0: அமீன், எனக்கு நீர் உண்டு. நிச்சயமாக எனக்கு யார் உண்டு என்றுதான் அந்த பாடல் தொடங்குறது. ஆனால் நானே அறிக்கை பண்ணுகிறேன், எனக்கு நீர் உண்டு, இயேசு உண்டு. அதனால் அப்படியே பாடினேன். கத்தனா ஒன்றையும் மகிமைப்படுவதாக நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்துக்குள்ளாய் கரம் செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கத்தனுக்குள் விசுவாசிக்கின்றேன். இப்படியாக தலைப்பிட்டேன், பிரித்தீர் பிரியாதிருந்தீர். பிரித்தீர் பிரியாதிருந்தீர், என்னடா பிரித்தீர் பிரியாதிருந்தீர் என்றா? எல்லாருக்குமே அது தெளிவற்றுவதாய் இருக்கும். ஆனால் சில காரியங்களை நாங்கள் சிந்திக்க போறோம். கத்தர் என்னோடு பேசின வார்த்தை கூட பிரித்தீர், பிரித்தார், ஏன் பிரித்தார், எதற்காக பிரித்தார், இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். பிரியாதிருந்தார். அப்ப முதல்ல பிரிக்கிறார், எப்படி பிரிக்கிறார்? உலகத்துக்கும், நாம் யார், உலகத்தின் வாழ்க்கை அல்ல எங்கள் வாழ்க்கை, உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் உலகத்தவர் அல்ல. அப்ப அங்கே என்ன நடக்கிறது? எங்களை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்? வேறு பிரிக்கிறார். ஏன் பிரிக்கிறார்? தன்னை அறிய, தேவனை அறிய, தேவன் நம் மூலமாய் வெளிப்பட, தேவன் நம் மூலமாய் மகிமைப்பட, இதுக்குத்தான் பிரிக்கிறார். பிரித்தீர் பிரித்தீர், ஏன் பிரித்தீரப்பா, எதற்காக பிரித்தீரப்பா? நான் தானே உறவோடு இருக்கிறேன், உனீர் தானே எங்களை நடத்துகிறேன் என்று சொன்னார். இல்லை, எம்மை பிரிக்கிறார் ஏன் என்று சொன்னார்? எங்கள் தன்னை வெளிப்படுத்தவன், தம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரணும், தேவன் வெளிப்படணும். நாங்கள் நாங்களா அல்ல, நாங்கள் இந்த பேர்ல அல்ல. இந்த பேரை இருந்தால் எமக்குள்ள அவருடைய சாயல் வெளிப்படணும், அவருடைய சமூக நாடணும், அவர் நித்தமும் தேடணும், அவரே தேவன் நாங்கள் அறிய அறிவில் வளரணும். அதோடு மாத்திரமில்லை, அவர் நம் மூலமாய் மகிமைப்படணும். இதற்காக அவர் பிரித்தார், பிரியாதிருந்தார். இன்று வரைக்கும் அவர் பிரியாதான் இருக்கிறார். எங்களுடைய ஒரு சாதாரண அழுகுரலை கேட்டு, எங்களோட புழுவும் பூச்சியுமான எங்களோட அழுகுரலை கேட்டு அவர் என்ன செய்யறார்? கேட்டு அழாது என்று சொல்றார். நிச்சயமாக நாங்கள் நித்திய ஜீவனுக்குள் யோசிக்கும் போது அந்த நித்திய ஜீவனடைய அவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படும். அவரோடு ஆயிரம் அரசாட்சி, ஆயிரம் காலம் அரசாட்சிய மனவாட்டியாக ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதுல மறுரூபப்பட்டு அவருக்குள்ள மனவாட்டியா நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் தெரியும் அவனுடைய ஆபிரகாமை தெரியும். ஆபிரகாமுடைய தந்தை தியாக விக்கிர ஆராதனைக்குள்ளே இருந்தவர். அவர் உள்ள அவர் ஆசிர விக்கிரத்தை போலுக்குள்ள விக்கிர ஆராதனைக்குள்ள ஈடுபட்டிருந்தார். ஆனால் ஆபிரகாமை கத்தர் பிரித்தார், எப்படி பிரித்தார்? அழைத்து கொடுக்கிறார், அந்த விக்கிரத்தை விட்டு வெளியில கொண்டு வருகிறார். எப்படி வருவார்? அவர் வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுற? ஆபிரகாமுக்கு வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பிரிக்கிறார் அல்லவா? பிரிக்கிறார். ஆபிரகாம் தேவையா அங்கே விக்கிறார். வணக்கத்தோட அங்கே என்ன செய்யறார்? பாரம்பரிய கட்டுகளோட ஆபிரகாம் இருப்பார். ஆனால் ஆபிரகாம் தேர்ந்தெடுத்து அவனை பிரிக்கின்றார். இந்த விக்கிரம் அல்ல உனக்கு, தெய்வம் அல்ல இது, நான் தான் தேவன் என்றதை வெளிப்படுத்துகிறார். அடுத்து சொல்ற பாருங்க, பிரிச்சு போட்டு என்ன சொல்ற? தான் மகிழப்பட போறார். எப்படி மகிழப்பட? நம்மை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிக்கும் போது அவர் மகிமைப்படுகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வாக்கு வைத்தார், வாக்கு மாறவே இல்லை, அவர்கள் ஒருவேளை என்ன செய்யறார்? அங்கே அழைச்சு பிரிச்சு போட்டு அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போய்விட்டார். அந்த பொருளாதாரத்துல அவர்களுக்கு 99 வயதான போது, அவர்கள் 99 வயது, 5 வயதுல பிரித்தார். காண்பிக்கும் தேசத்துக்கு அவர் அழைத்துக் கொண்டு போறார். அழைத்துக் கொண்டு போய் அங்கே 99 ஆயிடுச்சு. வாக்கு கொடுத்து வாக்கு மாறாது. சொல்ற அக்னி போகலாமதியத்துல முதலாம் நீ எனக்கு முன்பாக நடந்து கண்டு உத்தமனாயிரு சொல்றேன். அடுத்த வசனத்துல பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல சொல்றேன், நான் மூடி பண்ணிட என் உடன்படிக்கு என்னவென்றால் நெச்சமான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நெச்சமான ஜாதிக்கு நாங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகள் எல்லாம் ஆதரகம் சந்ததி அல்லவா. அப்படி திருநாள ஜனங்களுக்கு அவர் தகப்பனா இருக்கார் அல்லவா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை அல்லவா. இன்றைக்கு நாமளும் விசுவாசத்தின் பிள்ளைகள் தான். திரளான ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். ஆபிரகாம் சந்ததி என்று அழைக்கும்படியா அதிகமா எப்படி கேட்டார் திரளாக இருக்கிறார். இந்த வயது மட்டும் 99 வயது அவர்கள் 100 வயதில் குழந்தை கிடைத்து ஆபிரகாம் பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் எப்படி பிரிக்கிறார் நீ இந்த அப்புறம் உனக்கு பிள்ளையை கொடுத்தது நீ பிள்ளை மேல மட்டும் வாசமா இருக்காத சொல்லி அந்த உலக பாசத்தை உலக பாசத்துக்குள்ள விழுந்து விடக்கூடாது மகனே மகளே என்று சொல்லி அவர் உலக பாசத்துக்குள்ள உறவான மகனும்படியா அவர் என்ன செய்வார். அந்த மகனையே தனியா கேட்கிறார். உடனே அவர்தான் கேட்டுக்கொண்டு சமூகத்தை கொண்டு போ பயபுரத்துல அங்கேயா எல்லாத்தையும் என்ன செய்தார் இதாக்கணும் இதற்கு பயப்படும் வைக்கப்படும் பொழுது அங்கே அப்போதான் தாழ்த்தமாக ஆனால் ஆபிரகாமின் அழைத்து தான் சொல்ற உன்னோட கைப்படாத அந்த பியூச்சர் தெரியாது இருக்கிற எங்க மட்டும் தெரியாது இருக்கிற பழி செலுத்து வேலையில சொல்ற நீ கைப்படாத புத்திரன் என்றும் உன் நாகசுதன் என்றும் பாராம எனக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறான். உதாரணக்கு பயப்படும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஆயத்தம் பண்ணினதை காண்பிக்கும் வரையிலும் அங்கே செய்த சொல்ற பாருங்கள். அது அந்த புஸ்தகம் 22வது அதிகாரம் இந்த 11வது வசனத்தை வாசிக்கிற ஆபிரகாம் தன் தந்தை நேரெடுத்து பார்க்கும் போது இதே பெண்ணாக புதலிடே ஒரு கொம்பு கொம்பை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டேன். அப்போது ஆபிரகாம் போய் கதவை பிடித்து அதை கதன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா மீரா என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பருவத்தை பார்த்துக் கொள்ளப்படும் என்று இன்னும் வரைக்கும் சொல்லப்படும். பிரிச்சதானே பிரிச்சு பார்த்தானே நல்ல அன்புக்குள்ள இருக்கேன் மகனே மகளே அன்புக்குள்ளே இருக்கிற உலக அன்பு ஒரு ஆசையும் விழித்து விடும் விசுவாசத்துல அவரோட மதத்தை மறுத்து விடும் அவரோட வாழ தடுத்து விடும் உலக அன்பு அன்புவோம் வரைக்கும் அவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளும் படம் வரைக்கும் அது தொடர்ந்தே இருக்க பிரியாதிருக்கிறார் பிரியமானவர்களே. அது தாபரகம் அழைத்து பெற்ற நானும் நீங்களும் இந்த உலக அன்பு உலக பாசம் உலக காரியங்கள் நேரக்காதபடி நெருங்காதபடி நம்மளுக்கும் பிறருக்கும் இடைவெளியை கொண்டு வராதபடிக்கு நாம எந்த சூழ்நிலையிலும் அவரை கொடுத்து அப்பல அழைத்த அழைப்புக்கு உள்ள பாத்திரங்களா நடக்கும் பொழுது ஒரு மாதத்தை கீழ்ப்படிந்து உண்மையாக சிறை எடுக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கான ஆயத்தம் அவர் மகிமைப்படும்படியான் வழிபடுவார். அதுதான் ஆபிரகாம் வந்த வழிபட்டார் அல்லவா. அதே போல இன்னொரு சந்தோஷத்தை பார்ப்போம் சொன்னார் யோசித்தார். யோசிப்பின் தகப்பன் யாக்கோவு பலவெல்லாம் என்று யூடுத்து அன்பு காட்டினார். ஆனா பிரிச்சார் அந்த எப்படி பிரித்தார் பாருங்க அந்த சகோதரர்களை எடுத்துக் கொண்டு உறவுகள் உடல் உறவுகள் அங்கே யாரையா புஸ்தகம் 37வது அதிகாரம் வாசிக்கின்றேன். யோசிப்பு தன் சகோதரத்தை சேர்ந்த போது யோசிப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவெல்லாம் அங்கேயே அவர்கள் கலச்சி பாசத்துல போட்ட பழமங்கிய கலக்கிறார்கள் பிரிக்கிறார்கள். அவன் அவர்கள் பிரித்தாலும் அப்பா பிள்ளையாக இருக்கிறார் கலச்சி குழந்தைகள். அடுத்த வசதியில் பாத்தீங்கன்னா அவங்க அடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீரில்லாத ஒரு குழியா இருந்தது. குழந்தை போட்டும் உங்களோட ஆலோசனைப்படி அங்கே என்ன செய்தார்கள் வெற்றி போடுவார்கள். அந்த அமைதியானவர்கள் அங்கு கடந்து போடும் போது அவருக்கு யோசிப்பு என்ன செய்தார்களாம் இட்டு போடுகிறார்கள். இட்டு போட்டு காப்பனுக்கு என்ன செய்வார்கள்? ஒரு விளையாட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தை பூசி அதை உடுத்தி கொள்ளுகிற தலைவன் அணியை காண்பி இங்கு பிரிக்கிறார்கள். மனுஷன் அதை தகப்பு பிரபல தகத்தை பிரிச்சார், ஆனா பிரியாது அவர் பின்னாது இருக்கிறார். எதை பிரிக்கிறார்? உணவு காரியம், உலக அணிவை விட்டு, உலக பாசத்தை விட்டு, நீங்க பாசங்களுக்கு வெறுப்பை தர, உணவை தர, கஷ்டத்தை தர, கஷ்டத்தை தர, உலகம் மறந்துக்கு மறக்க செய்யும். ஆனா நானும் மாறாதவராயிருக்கேன். இந்த மறக்கறாய் மறக்கிறவராய் இல்ல, நான் உண்மையே நான் மறக்கப்படுத சொல்லி அங்கே பாருங்க. 39 அதிகாரத்துல அங்கே பாருங்க, ரெண்டு அம்பசனம் மூன்று அம்பசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். கத்தர் யோசேப்போட இருந்தார், கத்தர் யோசிப்போட பிரியாதிருக்கிறார், கத்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். தேவன் வெளிப்படுறார் பார்த்தீங்களா, தேவன் மகிமைப்படுகிறார் பார்த்தீங்களா. கத்தர் யோசிப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான வீட்டில இருந்தான். எங்கே இருக்கிறானா? எஜமானுடைய வீட்டில். நாங்களும் ஒரு எஜமானுடைய வீட்டில்தானே இருக்கிறோம். வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதப்படி, அந்த பாதம் தான் நிக்கிறோம். நோக்கி பாக்குறோம் இல்லவா? வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல. எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை நாங்கள் எங்கள் எஜமானாகிய பரம எஜமான நோக்கி இருக்கிறோமல்ல. அவருடைய வீட்டில் தானே இருக்கிறோம். அந்த வீட்டில இருந்த எங்களுக்கு குறை இருக்கா? நிச்சயமா உலகத்தை விட்டு பிரிச்சு உண்மை தெய்வத்தோடு உறவாடி மகளை அவருடைய வீட்டங்களுக்கு தந்திருக்கிறார்களவா? பாருங்க, அடுத்த வருஷம் சொல்றது, கத்தர் அவனோட இருக்கிறார் என்றும். யார் இருக்கிறார் பிரியாது இருக்கிறார்? கத்தர் அவன் செய்கிற ஜாப்பையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார், மகிழ்ப்படுகிறார், வெளிப்படுகிறார் என்றும். அவன் எஜமான் கண்டு யார் காண வைக்கிறார்? எஜமானே காண வைக்கிறார். எஜமான் காண்கிறாரா? நிச்சயமா நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள், அவருக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் அவர் தாங்க நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஒருவேளை இந்த சூழ்நிலை, இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சில உறவுகளால் பிரிக்கப்பட்ட அந்த நாட்கள் வறுமை வனாந்திரங்கள் பொறுமைகள் இருந்தாலும் கத்தர் எல்லாவற்றையும் காண்கிறது. அவர் பிரியாதிருந்து கண்டு அவர் மகிமைப்படுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்கள். அப்ப எஜமான் கண்டு யோசிப்பிடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகும், தன் வீட்டுக்கு விசாரணை காரணம் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எஜமான் என்ன செய்யறார்? கத்தரவரோடு இந்த தேவன் அப்ப வெளிப்படுகிறார், மகிமைப்படுகிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அந்த வாய்க்க காரியத்தை வாய்க்க பண்ணி தேவன் மகிழ்ப்படுகிறார், காரியத்தை வாய்க்க பண்ணி அவன் வெளிப்படுகிறார். தான் யோசிப்போட இருக்கன் பிடியாது இருக்க, உறவுகள் பிரிஞ்சுது, உறவு பிரிஞ்சுது, பிறந்த இடம் பிரிஞ்சுது, வளர்ந்த இடம் பிரிஞ்சுது. ஆனா பிரியாது இருக்கிறார் யாரு? கத்தர். கருவில கண்டவர் தெருவில விட அல்ல, தெருவில விட அல்ல, அழைச்சவர் உள்ளவராயிருக்கிறார். பிரியாது இருக்கிறார். அங்க யோசிப்போடு பிரியாது இருந்து வெளிப்படுகிறார். எப்படிப்பட்ட உயர்வு கொண்டு போறார்? ஊழியக்காரனா நிறுத்துறார், விசாரணைக்காரனா நிறுத்துறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒரு அவர் பொறுப்பதிகாரியா மாற்றுகிறார். யோசிப்பு வெளிப்படுகிறார். அடிமையாய் போன யோசிப்பு அதிபதியாய் உயர்த்தப்பட்டு என் சகோதரங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அங்கே அதியாவன் 45 அங்கு 5 அப்படி சொல்கிறது. பின்பகுதி ஜீவரட்சணை செய்யும்படிக்கு என்ற அத்தியாசம் எங்கும் பஞ்சம் பசி பட்டினி அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்து இடத்துக்கு வந்து அவர் மூலமா பணிகிறார்கள். அவன் கொடுத்த சொற்பனை தங்க நிறைவேற்றி பிரியாதிருந்து நிறைவேற்றி அவனை பார்வோனுக்கு அடுத்த ரதத்துல 2 தேரில ஏற்றி அவனை ஒரு அதிபதியா மாற்றி அங்கே ஆசீர்வத்தை உயர்த்துகிறார். உயர்த்தின தேவன் மகிமைப்படுகிறார், வெளிப்படுகிறார். அதுவே அவருடைய சகோதரங்க வந்து பணிந்து நிற்கிறார். வாக்குத்தத்தை நிறைவேறு சொற்பனை நிறைவேறுவது அங்கே சொற்பனத்தை கொடுத்தவர் பிரியாது இருக்கிறார். அங்கே உயர்வை கண்டு அவர்கள் அச்சம் கொள்றார். சகோதரர் ஒருவளை பலிக்கு படி வாங்கிடுவானோ? இல்லை இல்லை, ஜீவரட்சணை செய்யும்படியாக இந்த பஞ்ச காலத்தில் உங்களை போஷிக்கும்படி என்னை தேவன் முன்னமே அனுப்பிவிட்டார், என்னை முன்னமே இந்த தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே அவரும் அவருடைய சகோதரங்களும் அங்கே என்ன செய்தார்கள், அங்கேயே பார்வைய தேசத்திலேயே இருக்கிறார்கள். ஆம்பிரியார்களை பிரித்தார், என்னத்துக்கு பிரித்தார், அவரை அறியணும், அவர் மகிழ்படணும், அவர் வெளிப்படணும், அவர் இன்னும் அறிகிறார்கள் வளரணும், அவர் வெளிப்படணும், அவர் மகிமைப்படணும். இதுக்காக பிரித்தார். பிரியார் இருந்தார் தான் யார் என்பதை மற்றொரு காணும்படி சாட்சியான வாழ்க்கையை நிறுத்தும்படியாக பிரியார். அவருக்கு வெளிப்பட்டது இது நமக்கும் வெளிப்படும். அதே போல அடுத்த உதாரணத்தை பார்ப்போம்டா. அப்போஸ்தலனாகிய பவுல், சவுலா இருந்தார் பவுல், அங்கே என்ன செய்யறார், பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார், ஒளியை கொடுத்தார். தான் அங்கே அவர் யாரு என்ன செய்யப்படுற சவுல் அங்கே அப்போ நடவடிக்கை தெரிஞ்சு போகுது உங்களுக்கு. அங்கே சவுல் என்ன செய்யறார், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை என்ன செய்ய சித்திரவதைக்குள்ள கொன்று குவித்து அங்கே வீரப்படுத்தபடியாக அதிகாரத்தை பெற்று அவர் தமஸ்கோக்கு போகிறார். தமஸ்கோ போகும்போது அங்கே என்ன செய்கிறார்கள், வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார், வெளிச்சத்தை அவப்பட்டு அவருடைய கண் இருளடைகிறது, பார்வை இழக்கிறார். அந்த பார்வை இழக்கும் போது அவரை சாரணும் போது பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறார், சவாண்ட அந்த கதாபாத்திரத்தை பிரிக்கிறார். துன்புறுத்துற பாத்திரம் அல்ல, நாமத்தை உயர்த்துற பாத்திரம் மாற்றுகிறார். அவரை அறியிறார், நீ சாரப்பட்டவர் என்று அதிகமாய் நாமத்தை உயர்த்தி பிரித்து அவர்களுக்கு நிரூபங்கள் எழுதி 13 நிரூபங்களை பவுல் எழுத நிரூபங்கள் அந்த நிறுவனம் எழுதி உற்சாகப்படுத்தி ஊழியத்தை செய்து முடிக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினார், சுவாசத்தை காத்து கூட என்று சொல்லும்படியாக அங்கே தேவன் அவர் மூலமா வெளியப்படுகிறார். பள்ளிய வாழ்க்கை, பள்ளிய சுபாவங்கள், பள்ளிய காரியங்கள், ஆண்டுகளுக்கு காரியங்கள் எல்லாம் பிரிச்சு பிரிச்செடுத்து பிரிச்செடுத்து இதெல்லாம் வேண்டாம் மகள். எல்லாம் சத்தியத்தை அறிவு சத்தியங்களை விடுதலையாக்கு ஜோவான் 8:32 பாவத்தை தூக்கி தள்ளி உதறி விட்டு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு கூட அழைச்சிருக்கிறார். பிரிக்கிறார், உலக காரியத்தை விட்டு உண்மை காரியத்துக்கு கூட எங்களை பிரிக்கிறார். அப்படியாக தெரிந்திருக்கிற தகப்பன் இன்றும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அந்நியை காத்து மகளுக்காக அவர் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிறார். இவருடைய கண்களை திறக்கப்படட்டும். உலக பார்வை அல்ல, அந்த உலக பார்வை என்று பிரிக்கிறார். இந்து பிரகாசமான மனக்கண்களை திறந்து வார்த்தை வெளிச்சத்தை காண வெளிப்படுகிறார். உண்மை தெய்வம் இந்த வார்த்தையில வெளிச்சம் உண்டு என்பதை வெளிப்படுத்த பிரிக்கிறார் நம் கண்களை உலக பார்வையில். உலகத்தின் வார்த்தை சொற்களின் தொவிகளை கழுவி எடுக்கிற வித்தியாசம் ரத்தத்தலை கழுவி அவருடைய வார்த்தை சத்தத்தை அவர் உணவார சத்தத்தை அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக பிரிக்கிறார். பிரியாதிருக்கிறது அவருடைய வார்த்தை தோணிக்கிறது, இதயத்தை பிரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், ஆண்டங்கும் ஆலயமாக மாற்றுகிறார். அவர் வாசம் பண்ணி அவர் எங்கள் நடுவில் உலாவி அவர் எங்களுக்கு நாங்கள் அவர் ஜனமாயும் இருக்க எங்கள் இதயத்தை சுத்தப்படுத்தி எங்களுக்குள் வாசம் பண்ண எங்கள் இதயத்தை ஆலயமாக்குகிறார், பிரிக்கிறார். ஆனா பிரியாதிருக்கிறார், அவரே நம்ம பிரியாதிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனிடத்துல நான் உண்மையை ஓடுவோமா, அந்த அழைப்புக்கு நேரம் நடப்போமா, சில காரியங்கள் நம்ம பிரிக்கிறான்னு சொன்னா நன்றி அப்பா ரோஸ்திரம். இந்த உலக வாழ்க்கை அல்ல, இந்த பொய்யான வார்த்தைகள் அல்ல, இந்த வேஷம் போடுற மாயத்திரைகள் அல்ல, இவற்றில் விழுந்து நம்மை பிரிச்செடுத்து உண்மை வாழ்க்கைகள்ல நித்திய வாழ்க்கைகள் நித்திய ஜீவனை நம்மை பிரித்தெடுத்து அவர் பிரியாதிருந்து நம்மை நித்திய ஓட்டத்தில் நடத்துவார். கிட்ட வார்த்தைக்கு நம்ம ஏற்படுத்தி ஜெபிப்போமா, ஜெபிப்போம். சோசரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். பிரித்தீர் ஆண்டவரே, இந்த உலக ஓட்டத்தை விட்டு, உலக பார்வை விட்டு, உலக வார்த்தையை விட்டு, அப்பா உலகம் பார்க்கிற விதமாய் நீ பார்க்கிறது அல்ல, மனுஷன் பார்க்கிற விதமாய் பாரேன் என்று சொன்ன தேவர், இந்த நாளில் நீங்க பிரிச்சு நீங்க பிரியாதிருந்து எங்களை நடத்துகிறீர்கள், அந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய சாயலங்கள் வெளிப்பட நீர் மகிமைப்பட தங்களை ஒரு பாத்திரமாக இன்னும் மாற்றிக்கொண்டிருக்கிற அதுக்காய் நன்றி ஆண்டவர். யோசிப்பு அலைச்சீரே, ஆபிரகாம அலைச்சீர, சவுல மாற்றி நீரே பவுலாக, அப்படியா பிரிச்சு பிரியாதிருந்து நீர் உறவாடி கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவர். எங்களை எப்படி நடத்தி தொடர்ந்து வழி நடத்தும் நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆளுக செய்யும் வழி நடத்தும் ஒருப்படும் சப்பா, நல்ல வேலைக்கா நன்றி செலுத்துறோம். கேட்ட சத்தியத்துக்களை அர்ப்பணிக்கிறோம் அடிமையும் கேட்டுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் அவ்வாறு உலகத்தை விட்டு எங்களை பிரிச்சு உமக்குள்ளாய் வாழ, உம்முடைய ஓட்டத்தில் ஓட, அப்பா நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட, அப்பா நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நெருக்கிற பாரத்தையும் தூக்கி தள்ளி விட்டு உதறி விட்டு நீ நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கிருபை தாரம். அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவர். தொடர்ந்து விஞ்ஞான வார்த்தையும் வெளிச்சத்தை ஆசீர்வதித்தாலும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி. அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தைக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த வார்த்தையும் வெளிச்சம் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சத்தியத்தையும் அறிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியாக விடுதலையாக்கி வெளிச்சத்துக்களை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். என்னை நடத்தி கொண்டிருக்கிற உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைத்திருக்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். நாமத்தினாலே நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: நாங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறது. ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்படி, மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலையும் உம்முடைய தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவரு கூட எங்கள் இதயத்துக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உம்முடைய ராஜ்யத்துல வாழ எங்களை அழைத்திருக்கிறீர். ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய தேவ அன்பு ஊற்றப்பட்டு பரலோக பிரஜைகளாக ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை உண்டான மைத்துவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவர் என்ற சொருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ரோமர் 5:5 பார்க்கும் பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், நாங்கள் ஆதாமேவாளின் பாவ சந்ததியாக நாங்கள் பிறக்கிறோம். எங்களுக்குள்ள நாங்கள் கிறிஸ்துவுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எங்களுடைய இதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை இந்த வாழ்வுகளுக்கு, இந்த வாழ்வுக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, அதான் நித்திய வாழ்வு. அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவருடைய ஆவியினை பெற்று மதங்களுக்கூடாக பாருங்கள் இந்த வாழ்வு கிடைக்க முடியாது. இதற்காகத்தான் இயேசு வேண்டும். இயேசு பரிசுத்தராக இருக்கிறார். எங்களுடைய தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். அவர் தருகிற ஆவியை பெற்று பரலோக பிரஜைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், துக்கம் இல்லாமல், மரணம் இல்லாமல் வாழ முடியும். இதன் பின்பு நித்திய நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக் கூடாது. பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டவர், பரலோகத்திலே தான் அனுப்பப்பட்டவர். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் 1 பேதுரு 12:12 பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பாருங்கள், பரலோகத்திலிருந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்பி இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து 3rd நாள் உயிர்த்தெழுந்து 50வது நாளில முதன் முதலாக அந்த பெந்த கோஸ்தே என்ற நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்த பொழுது ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் இன்றைக்கு நீங்கள் பெந்த கோஸ்தே சபைகளுக்கு போய் இந்த ஆவி ஊற்றப்படுகிற சபைகள் அதிகமாக பெந்த கோஸ்தே சபைகளாக இருக்கிறது. பல மற்ற சபைகளிலேயும் ஊற்றப்படுகிறது. அந்த அபிஷேகம் உள்ள சபைகளில போய் நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு பரலோக பிரஜைகளாக அன்ன தினமும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக தேவனுக்கு ஒரு ஒப்பு கொடுத்தப்பட்ட வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஏசாய 5:3 எங்களுடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் தருகிற ஆவிதான் பரிசுத்த ஆவி, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது. ஏசாயா 6:3 பார்க்கும் பொழுது அந்த ஏஞ்சல்ஸ் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமை நான் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 24 மணி நேரமும் எங்களுடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஏஞ்சல்ஸ் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயும் நீங்கள் அவரை பரிசுத்தர் என்று புகழ வேண்டும். உங்களுடைய ஆலயங்களில துதிக்கும் பொழுது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் இந்த உலகத்திலே இருந்து துதிக்கும் பொழுது பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உங்கள் சபைகளில் காணப்படுகிறதாக இருக்கிறது. அபிஷேகம் ஊற்றப்படுகிறதாக இருக்கிறது. இது தேவனுடைய அன்பை தருகிறது, எங்களுக்கு ஒரு தைரியத்தை தருகிறது. தேவனோடு தேவனுடைய அன்பு எங்களை பிடிக்க முடியாத ஒரு பிணைப்பை அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறார். துன்பம் வரும், துயரம் வரும், துன்பமோ துயரமோ நாசமோ சுமோ பட்டியமோ எது வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு எங்களை பிடிக்க முடியாத அளவு ஒரு தைரிய பிணைப்பை அந்த பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தருகிறார். அதோடு பரலோக பிரஞ்சிகளாக எங்களை மாற்றுகிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு தேசத்திலே இன்னொரு தேசத்துக்கு நாங்கள் குடியேறி வந்திருக்கிறோம். சிட்டிசனாக ஒரு தேசத்திலே இருந்து பாருங்கள், அமெரிக்கா கனடா தேசங்களுக்கு வருகிற உள்ள அந்த தேச சிட்டிசனை பெற்று வாழ்கிறார்கள். இனி நாங்கள் போகிற இடம் ஹெவன்லி சிட்டிசன்ஸ், பரலோக ராஜ்யம். இந்த உலகத்துல ஒரு முறைதான் பிறப்பது. பிப்ரவரி 9:27 பார்க்கும் பொழுது ஒரு முறை பிறப்பது மறிப்பது, அதன் பின்பு நியாய தீர்ப்பு. இயேசுதான் நியாயாதிபதியாக இருக்கிறார். பைபிள் தான் சட்ட புத்தகமாக இருக்கிறது. இயேசு வலதுபுறமாக பரலோகத்துக்கும் இடது பக்கமாக ரெண்டாக பிரிப்பார். செம்மறி ஆடுகளாக வலது பக்கமும் வெள்ளாடுகளாக இடது பக்கமாக பிரிப்பார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டவர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு விடுகிறது. இதை நாங்கள் இழந்து போகாதபடி தொடர்ந்து இதை முடிவு பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பரிசுத்தாவி கிடைத்து விட்டது என்று நாங்கள் பெருமைப்படாமல் தேவனுங்கள எங்களை தயவு கூர்ந்திருக்கிறார். இலவசமாக கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இதற்கு நாங்கள் இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்த வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், ரோமர் 12:2 பார்க்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்த வேண்டும் பரிசுத்தமாக. எங்களுடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடியால், எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறபடியால், நாங்கள் எங்களுடைய சரீரத்தால பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு உணர்வோடு வாழ வேண்டும். பாருங்கள், ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். இயேசு இந்த உலகத்தில ஊழியர் செய்த பொழுது கூட சாத்தானால சோதிக்கப்பட்டான். இயேசு வார்த்தை கூடாக வெற்றி சிறந்தான். அப்பாலே போ சாத்தானே, தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவருக்கு தான் நாங்கள் வேஷிப் பண்ண வேண்டும். ஒன்றான மெய்த்தேவனுக்கு அவர் தான் பெரியவர். சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். சரீரத்தையும் ஆத்துமாவை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். எங்களுடைய தேவன் தான் வல்லமை, வல்லமையில அதிகம் உள்ளவர். இந்த சரீரம் மரிக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய சரீரம் நாங்கள் மரிக்கும் பொழுது தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து விட வேண்டும். அவர் எங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். என்ன என்ன சந்தர்ப்பங்களிலே நாங்கள் உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்யும் பொழுது ஊழியக்காரரின் ஆத்துமாவை பரலோகத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆதலால நாங்கள் வேத வார்த்தைகளின் படி இயேசு மேற்கொண்டார். பாருங்கள், இந்த உலகத்திலே இயேசு கூட உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருந்ததினால் அவன் தான் டெம்டேஷனை கொடுக்கிறார். பாருங்கள், 40 நாள் அவர் உபவாசம் இருந்த பொழுது இருந்து சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்படும் பொழுது பிதாசு சொல்லுகிறான், கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்றார். பாருங்கள், இயேசு வார்த்தையினூடாக அப்பத்தினால மாத்திரம் என்ற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பார். இன்றைக்கு மதங்களில் உள்ள மனிதர்களை பார்த்தீர்களாக இருந்தால், அவர்கள் அப்பத்துக்காக தங்களுடைய வீடுகளுக்காக உலக காரியங்களுக்காக தங்களுடைய நேரங்களை காலங்களை செலவழிப்பார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த அப்பத்தை மட்டும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்க கூடாது. அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், நன்மைகள் தருகிற வார்த்தைகள். தீமைகளில் இருந்து நாங்கள் பிறக்கும் பொழுது தீமை உள்ள பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். இந்த சரீரத்தை தீமைகள் செய்கிற உணர்வோடு பிறக்கிறோம். அந்த உணர்விலே இருந்து நன்மை செய்கிற உணர்வாக, அன்பு காட்டுகிற உணர்வாக, பாவத்தை வெறுக்கிற உணர்வாக எங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். வார்த்தை கூடாக எங்களை வாழாக்காமல் தலையாக்குகிறார், கீழாக்காமல் மேலாக்குகிறார். அந்த அபிஷேகம் எங்களை வெட்கப்படுத்தாமல் எங்களை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. பாருங்கள், யோசேப்பு என்ற வாழ்வில் நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், அவன் வாலிபனாக இருக்கிறான். இந்த உலகத்துல பல வாலிபர்கள் இந்த வாலிப காலத்துலதான் பாவங்களை அதிகமாக செய்வார்கள். பாருங்கள், இப்படியான இந்த போதை வஸ்துக்கள், சிகரெட்டுகள், இப்படியான பாவ காரியங்கள் எல்லாம் வாலிப வயதுலதான் நடக்கும். ஆனால் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது தேவன் இந்த பொல்லாங்கானை ஜெயிக்கிற சக்தியை வாலிபர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பொல்லாங்கானை பிசாசுக்கு இன்னும் ஒரு பெயர், திருடன், கொல்லுபவன், அழிப்பவன், பொய்வே பொய்யை எங்களுடைய மனதில போடுபவன், இப்படியான பொருளாங்கன், இப்படியான தீமைகள் செய்கிற அவன், அவனை நாங்கள் ஜெயிப்பதற்கு மாலிப பிராயத்துல சிருஷ்டிகர் எங்களை படைத்த அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ளவும். மதங்களை நீங்கள் தேடுவதல்ல, இந்த சினிமா சீரியல்களை தேடுவதில்லை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேடும் பொழுது உங்களுக்கு அந்த பலனை இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தருகிறார், அந்த வல்லமையை. பாருங்கள், இப்படியாக இந்த யோசேப்பின் வாழ்வில் ஆதியாகமன் 39 9வது வசனத்திலே, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படியும், பாவம் செய்யும் பொழுது அது தேவனிடத்திலே இருந்து எங்களை பிரிக்கிறது. பாருங்கள், பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம், பிசாசு எங்களை அடிமைப்படுத்தி விடுகிறான். அந்த பாவத்திற்குண்டாக குடிப்பழக்கம் ஆக இருக்கிறவர்கள் இருந்தால் குடிப்பழக்கத்தில் அடிமைப்படுத்தி விடுவான். காலையில் எழும்பும் பொழுதே குடியை குடிக்கும்படியான ஒரு தோன்சை போடுவான். இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் ஓவர் ரைட் பண்ண. இந்த பாவங்கள் சிந்தனைகள் வரும் பொழுது யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். அப்படித்தான் நாங்களும் பாவத்துக்கு எதிர்த்து வாழுகிற தன்மையை நாங்கள் எங்களுடைய இருதயங்களில் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும், உணர்வுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும். பாருங்கள், ஆதாம் வாழ் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்ததின் நிமித்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படியாக அந்த கனியை அவர்கள் தேவன் உட்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நன்மை தீமை அறியத்தக்க கனியை உட்கொண்டதன் நிமித்தம் பாருங்கள் பாவ சரீரம் வந்தது. இந்த பாவ சரீரம் ஆதியாகமம் 4 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது காயின் ஆபேலை கொள்ளுகிறான். இந்த சரீரம் முதலாவது கொலையை செய்கிறது, இதுதான் பிசாசு செய்கிறது. பிசாசை நீங்கள் நம்பி போவீர்களாக இருந்தால் தொடர்ந்து இப்படியாக குடிப்பழக்கம் பாவ பழக்கங்கள்ல தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி விடும். நீங்கள் அந்த அடிமை தனத்திலே இருந்து அந்த அற்ப சந்தோஷத்திலே இருந்து அடிமையாக்கி உங்களை நிறுத்துகிற லேக் ஆஃப் ஃபயர் அக்னி கடலில கொண்ட அவன் தள்ளுகிறவனாக இருக்கிறான். இந்த உலகத்திலே உங்களை அடிமைகளாக வைத்திருப்பான். மத அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், இப்படியாக கலகங்கள் ஒவ்வொரு மாம்ச கிரிகைகளும் உங்களுடைய சரீரத்தில செயற்படும். பாருங்கள், கொல்லுவது, வெட்டுவது, அழிப்பது, தீமைகள் செய்வது, இன்னைக்கு உலகத்தில நடக்கிற அத்தனை தீமைகளும் இந்த பிசாசும் பிசாசுடைய கிரிகைகளுக்கூடாக நடக்கிறது. பாருங்கள், இப்படி இதற்காகத்தான் இயேசு எங்களுக்கு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு நிக்க தெய்வம் என்ற ஒரு பரிசேயன், அவன் இயேசுவில ஒரு விசுவாசம் வைத்தவனாக, இயேசுவில நம்பிக்கை உள்ளவனாக. பொதுவாக பரிசேயர்கள் இயேசுக்கு விரோதமாக செயல்படுவார்கள். ஆனால் அந்த நிக்க தெய்வம் என்ற பரிசேயன் அதி காலையில வந்து மற்றவர்களுக்கு தெரியாத மற்ற பரிசேயர்கள் தன்னை காணாதபடிக்கு இயேசு இடத்திலே வந்து மறுபடியும் பிறக்கிற அறிவை பெற்றுக் கொண்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார்
2: என்று
1: ஒரு மனுஷன் பாருங்கள், அவனுக்கு அவன் மனித தன்மையில அவன் சிந்திக்கிறான். ஒரு தாயின் வயிற்றுல நாங்கள் பிறக்கிறோம், மறுபடியும் போய் தாயின் வயிற்றுக்குள்ள திரும்ப போய் திரும்ப பிறப்பதாகனு சொல்லி ஒரு சின்ன பிள்ளையை போல இயேசுவிடத்துல அந்த கேள்வியை கேட்கிறான். அப்பொழுது இயேசு அதற்கு நிக்கதேவு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தான் தன் தாயின் கற்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். பாருங்கள், அப்பொழுது இப்படியாக இயேசு அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கப்பட்டான். மாம்சத்தில் பிறப்பது, இந்த உலகத்துல ஆதாமோவால் செய்த பாவத்தை நிமித்தமாக அந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே பாவிகளாக, ஒரு பாவம் செய்தார்களுடன் தேவனுடைய பார்வையில பாவிகள் என்ற கட்டக்கதையில நாங்கள் வந்து விடுகிறோம். பாருங்கள், ரோமர் 3 23 வசனத்திலேயும் எல்லாரும் பாவம் தந்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். பாருங்கள், முதலாவது பாவம் ஆதியாக 3:7 வசனத்துல ஸ்டார்ட் பண்ணுகிறது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளாக உண்டு பண்ணி கொண்டார்கள். பாருங்கள், அதிகாக 3:8 வசனத்திலேயும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்திலே உலாவுகிற தேவராகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவராகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் அந்த பாவியான மனுஷன் அந்த மெஞ்சான தேவனோடு நேருக்கு நேர் சந்திக்க முடியாது. பாருங்கள், ஒழித்துக் கொள்ளுகிறார். அந்த ஏனென்றால் அந்த எங்களுடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். பாவியாயிருக்கிற மனுஷன் பரிசுத்தம் அடைய வேண்டும். இந்த பரிசுத்தம் அடைவதற்காகத்தான் பாவம் இல்லாத இயேசு எங்களுக்காக பாவமானார். நாங்கள் பரிசுத்தமாகிறதற்காக. பாருங்கள், அவர் எப்படி பரிசுத்தமாகினார் என்றால் ஹோலி ஸ்பிரிட் பரலோகத்தில் என்னோட அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால மரியால் கற்பந்தறிந்து இயேசுவாக பரிசுத்த இயேசுவாக அவர் இந்த உலகத்துல பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து, பாருங்கள், எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து மீண்டும் இந்த அவர் இருக்கிற இடத்துல எங்களை சேர்த்துக் கொள்கிற ரட்சகராக இயேசு இருக்கிறார். முதல் முறை வரும் பொழுது ரட்சகராக வந்தார், மீண்டும் வரும் பொழுது அவர் ஒரு ஜட்ஜாக வரப்போகிறார். அவர் தான் ஜட்ஜ், பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக். இப்படியாக தொழில் ஆடுகளாகவும் சோமணி ஆடுகளாகவும் வலது பக்கத்திலே இயேசுக்கு பிரியமாக தேவனுக்கு பிரியமாக செய்தவர்கள் வலது பக்கத்திலே மற்றவர்கள் இடது பக்கத்திலேயும் சேர்க்கப்படுவார்கள். இதற்குத்தான் இயேசு இயேசு பாவம் இல்லாத இயேசு எங்களுக்காக பாவமானார். இப்படியாக பாருங்கள், எங்களுடைய சரீரத்தில இந்த பிசா எங்களுடைய சரீரத்தில கண்களின் நீச்சை செயற்படுகிறது, மாம்சத்தின் நீச்சை செயற்படுகிறது, ஜீவனத்தின் பெருமை செயற்படுகிறது. பாருங்களுடைய சரீரத்தில ரோமர் 7:15 எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாருங்கள், வெறுக்கிறதை தான் இந்த சரீரம் எப்பொழுதும் செய்யும். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது. பாருங்கள், அத நாங்கள் ரோமர் 7:18 என்னிடத்தில் அதாவது மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் அந்த விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பாருங்கள், இன்னைக்கு இந்த சரீரத்தோடு வாழுகிற மக்கள், இன்னைக்கு மதங்களில வாழுகிற அத்தனை மக்களும் இந்த சரீர பிரகாரமாகத்தான் இந்த தங்களுடைய கடவுள்களை, தாங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சரீரத்தில நன்மை செய்கிற காரியமே இல்லை. பாவ பிரமாணம் இந்த சரீரத்தில குடிகொண்டிருக்கிறது. என்னிடத்தில் அதாவது மாம்சத்தில் நம் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நான் நன்மை செய்யாமல் தீமையையே செய்கிறேன், நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாருங்கள், நான் விரும்புகிறதை செய்யாமல் இந்த மதங்களில வாழுகிறவர்கள், இந்த சரீர பிரகாரமாக வாழுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் அந்த நன்மை நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறது செய்கிறேன், மற்ற மனிதர்களுக்கு தீமையை செய்கிறார்கள். இதுதான் இந்த பாவத்தினால வந்த விளைவு. இந்த சரீரத்துல பாவம் குடிகொண்டிருக்கிறது. இப்படியாக ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த பாவத்தினூடாகத்தான் இந்த பாவங்கள் பாருங்கிறது பெற்றால் மீசித்தன கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த சரீரத்துக்கூடாக நடைபெறுகிறது. இது தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பிசாசு ஆதாம் அவ்வாளை வஞ்சித்ததன் நிமித்தம் இந்த சரி இந்த அவர் படைக்கும் பொழுது ஒளியுள்ள சரீரமாக பாவம் இல்லாத சரீரத்தோடு படைத்தார். பாவம் செய்த இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சரீரம் பாவ சரீரமாக ஆதாம் அவ்வாளின் சந்ததியாக எங்களுக்கு இந்த சரீரத்தோடு வாடுகிறோம். ரோமர் 3:24 ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து

இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது உலக மனிதனுக்கும் உலக மனுஷிக்கும் பிறக்கிற பிள்ளைகள். இப்படியாக யோசேப்புக்கு மூன்று, கிட்டத்தட்ட மூன்று ஆண்களும் சகோதரிகளும் இருக்கிறார்கள். பாருங்க, அது மாம்சத்துல பிறந்தவர்கள். ஏசு பரிசுத்த ஆவியினால பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்தவர். இதுதான் இந்த சாதாரண மனிதனுக்கும் ஏசுக்கு உள்ள வித்தியாசம். ஹோலி, பெர்ஃபெக்ட் ஹோலி. இந்த உலகத்துல ஒரு ஆதாம் ஒவ்வாறு செய்த பாவத்திற்காக, பாவம் இல்லாமல் இந்த உலகத்துல பிறந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தம் தான் எங்களுடைய பாவங்களை கழுவுறதாக இருக்கிறது. பாருங்கள், மாம்சத்தின் கிரிகைகள், வச்சாரம், மேசித்தனம், அசுத்தம், காபவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூரியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்றப்பெயர்கள், இதெல்லாம் மதங்களிலேயும் சரீர பிரகாரமாக கடவுளை தேடுகிற எல்லாரிடத்திலையும் காணப்படும். அவர்கள் இப்படியாக கைகளினால, கண்களினால, பெருமையினால தங்களுடைய திருவிழாக்களை, தங்களுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுவார்கள், கைகளினால தொழுவார்கள். இப்படியாக மாம்சத்துக்கூடாக, தங்களுடைய வெளிப்புறமான மாம்சத்துக்கூடாக தங்களுடைய கடவுளை தேடுகிறார்கள். எங்களுடைய ஒன்றானமை தேவனை தேடுவது உள்ளான மனுஷனிலே நீங்க தேட வேண்டும். உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைந்து, அவர்கள் தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் துதிக்கும் பொழுது, அந்த மெய்யான தேவனை ஜபித்து பாடி துதிக்கும் பொழுது, அவர் எங்களை நிரப்பி அந்த வல்லமைய ஆலயங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியான மனிதர்கள், பரிசுத்தாவியம் பெற்ற மனிதர்கள், இந்த மாம்ச கிரியைகள் காணப்படாது. பாருங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், முதலானவர்கள், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இப்படியான மாம்ச குடத்துல தான் வாழ்ந்தோம். மாம்ச குடத்துல தான் தேவனை தொழுது கொண்டோம். ஆனால் நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை பெற்றுக் கொண்டோம். தேவனுடைய அன்பு எங்களுடைய இதயத்துல ஊற்றப்பட்டது. ஊற்றப்பட்டு நாங்கள் அந்த மெய்யான தேவனை கண்டுகொண்டோம். பாருங்கள், தான் யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும், ஒரு தேவன் தான் மெய்யான தேவன், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக என்னுடைய பாவத்துக்காக, உங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்துக்காக, நீங்கள் மத இந்த மதத்திலே இருக்கலாம், கடவுள் இல்லை என்றே சொல்லி நடக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்காகவும் அவர் பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டவராக அவர் இருக்கிறார். இப்படியான தேவனை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. பரலோகத்தான் எங்களுடைய வாழ்வாக இருக்க வேண்டும். பரலோக சிட்டிசன்ஷிப்பை பரிசுத்த ஆவியானவரிடத்துல இயேசுவை விசுவாசித்து முதலில் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் அண்ணாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வேதாகமத்தை அன்ன தினமும், யோவான் புஸ்தகத்தை நீங்கள் படித்தீர்களாக இருந்தால், ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 3:3 சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும். தாயின் வயிற்றில மாம்சத்துல பிறக்கிறோம். ஆவியில பிறக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர்களை பெற்று பிறக்கும் பொழுது எங்களுடைய குணங்கள் எல்லாம் மாறுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், 9 விதமான நல்ல குணங்கள் எங்களுக்கு வருகிறது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நிச்சயடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான 9 நல்ல குணங்களும் வரங்களும் எங்களை ஆவிகளை பகுத்தறியும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், இப்படியான 9 விதமான வரங்களை தந்து எங்களை வழி நடத்துகிறார். பாருங்கள், இந்த ஆவிகளை கடைசி காலத்தில் பல விதமான வஞ்சிக்கிற ஆவிகள் பல விதமான வழிகளில இழுத்து கொள்ளும். பாருங்கள், பிசாசின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், அந்த கிறிஸ்துவுக்கு எதிரான அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு பலர் வருவார்கள்.
இப்படியாக இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகளை நீங்கள் கண்டுகொள்ள

வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு தான் நீங்கள் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை இனம் கண்டுகொள்ள முடியும். அவர்களோட சபைக்குள்ள போகும் பொழுது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு உணர்வை உங்களுக்கு உணர கொள்ள முடியும். பாருங்கள், இன்றைக்கு சவுத் கொரியாவில பிரேய மவுண்டின் ஒன்று கட்டி இருக்கிறார்கள். சவுத் கொரியா தேசத்துல போ ஜங்கச்சு என்ற பார்த்து பாருங்க, அந்த தேசத்துல 24 மணித்தி ஆரம்ப அந்த இடத்துல போய் எல்லாரும் பிரே பண்ணுவார்கள். அந்த இடத்துல பிரே பண்ணும் பொழுது அந்த இடத்துல அபிஷேகம் நிறைந்திருக்கும். பாருங்கள், இதற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய வேலைகள் முடித்து விட்டு எந்த நேரத்துல 24 மணி நேரமும் பஸ் சேவை இருக்கிறது. பாருங்க, அந்த தேசம் தொழில்நுட்பத்தில பலவிதமான முன்னேற்றம் உள்ள தேசமாக இருக்கிறது. பாருங்கள், அது ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது. இலங்கை தேசத்தை போல ஒரு புத்திஸ்ட் நாடாக இருந்த சவுத் கொரியா. பாருங்கள், 70 விதமான மக்கள் இன்றைக்கு போனகேன் கிறிஸ்தியனாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக அவர்கள் இந்த நாடு முன்னேறி கிறிஸ்துவ நாட்டுக்குள்ள வரும்பொழுது கிறிஸ்துவ பல மக்கள் அபிஷேகம் பெற்ற மக்கள் அந்த நாட்டுக்குள்ள வரும்பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்கள், இலங்கை தேசமும் அந்த சவுத் கொரியாவை பார்த்து பாருங்கள், அந்த தேசம் மனம் திரும்பி விட வேண்டும். புத்தரால பாருங்க, புத்திஸ்டால முடிஸ் தேசம் ஒரு கிறிஸ்திய தேசமாக மாறுகிறது. இயேசுதான் மெய்யான இரட்சகராக இருக்கிறார். அவர் தான் மீண்டும் வருகிறார், மீண்டும் வர இருக்கிறார். பாருங்கள், நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவை விட வேறு ஒரு வழியும் இல்லை. பாருங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். இயேசுவாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. இந்த பரலோகத்து போகிறதற்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். நான் ஒரு பாடலை பாடுகிறேன். அவர் அன்புதான் அவருடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. ஒரு இலகுவான காரியம். நாங்கள் பாருங்கள், பாவத்தில பிசாசுக்குள்ள வாழ்ந்தோம். தாயின் வயிற்றில மாம்சத்துல பிறக்கிறோம். பிசாசின் பாவத்துல வாழ்ந்தோம். பிசாசின் கிரியைகளில வாழ்ந்தோம். வஞ்சாரம், மீசித்திரம், கொலைகள், வெறிகள், குடியாட்டங்கள், இப்படியான தீமையான காரியங்களை பின்பற்றினோம். நாங்கள் அப்படியே 180 டிகிரி இயேசுவின் பக்கமாக தீமை எங்களுக்கு வேண்டாம், நன்மை இயேசுவின் பக்கத்துல மாறி இருக்கிறோம். இதுதான் இது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம், பரலோகத்துக்கான மார்க்கம். அது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த இயேசு என்ற ரட்சகர் வந்து எங்களை அழைத்து செல்ல நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கட்டளை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தவனை நேசிப்பது, பிறரை நாங்கள் நேசிப்பது. நாங்கள் அன்பில வாழ வேண்டும். அதுதான் அவருடைய தன்னுடைய இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையாக இருக்கிறது. அன்பிலே நிலைத்தீருங்கள், அன்பிலே நிலைத்தீருங்கள், அன்பிலே நிலைத்தீருங்கள், தேவ அன்பிலே நிலைத்தீருங்கள்.

அது ஒரு போதும் தன்னை புகழ்வதில்லை, அன்போ ஒழிவதில்லை, பூரண அன்பிலே பயமில்லை. அன்பு

0: மிக பெரும் வரம் இருந்தாலும் எல்லாம் அறிகின்ற காணிவிருந்தாலும் தேவ அன்பிலே தேவ அன்பில்லை என்றால் அதிலே ஒன்றிலும் பயமில்லை. தேவ அன்பில் தேவ அன்பில்லை என்றால் அதிலே ஒன்றிலும் பயனில்லை. அன்பிலே நிலைத்திருங்களாம் ஆண்டவரே, அன்பில நாங்கள் நிலைத்திருக்க உண்மை நாங்கள் நேசிக்க பிறர் நேசிக்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இங்க வைக்கிறீர் ஆண்டவரே. அப்பத்தை கேட்டால் கண்ணை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பம்மைக்கு கொடுப்பேனா, வல்லாதவர்களாகி இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்தாவியால தேவ அன்பை ஊற்றுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய தேவ அன்பு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. திண்மமோ உதயமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் இயேசுவை விட்டு பிரிக்காத அந்த அன்பு, தேவ அன்பு அவருடைய வாழ்விலே ஊற்றப்படுவதாக, இதயத்தில நிறைந்திருப்பதாக, உண்மை அறிகிற அறிவை கொண்டிருப்பீராக. நீரப்படி செய்கிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொண்டாவ அன்பும் அன்பும் பலமும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை தந்திருக்கிறாண்டவரே. ஒருவரையும் அன்பால் நிறைத்துக் கொள்ளும் பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு ஊற்றப்பட்டு நாங்கள் அன்புள்ளவர்களாக வாழ கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவி. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையை வெளிச்சத்தில் வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கேட்டுக் கொண்டீர்கள். அவரை வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிற ஒரு அன்பில் நாங்கள் நினைச்சிருக்கும் போது அந்த அன்பு நம்முடைய பயத்தை புறம்பி தள்ளுங்கள். அருமையானது நல்ல ஈவை நாங்கள் பெறும் தகப்பு நமக்கு கொடுக்கிற உண்மையிலே நல்ல ஈவு. அவருடைய வழியில நாங்கள் நடப்போம். அவர் சத்தியத்தை இன்னும் அறிய அறிவு வளருவோம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சமாக நமக்கு வழிபட்டது கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியங்களையும் கைடிச்சல் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமன்னு உங்களை இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் நினைத்து ஒரு சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். ஆமீன், காட் பிளஸ் யூ பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வழிபாடுகளோடு வழிபட்டது. அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வையுங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவை நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது.
2: ஆமீன்.
1: வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருந்தோம். சரியா டொரண்டோ நேரம் 9:33. இந்த நாளிலும் கத்தர் 6:30 9:33 வரைக்கும் நம்மை நடத்தி வந்தார். இணைப்புகளை இணைத்து தந்தார். சரியான ஒழுங்கும் காரியங்களுக்கு வாய்க்கப்பட்ட கத்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி முடிவு செவ தேர்தெடுத்து நாங்கள் மறு ஒளிவப்போடு இணைவோம். நன்றி செவம் எடுப்போம். தோஷம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இதுவரை நடத்தின இனிய சிறு மக்கள் நன்றி ஆண்டு. நாங்கள் வேண்டிக்கொள்ளோட நினைப்பதோட மிகவும் அதிகமாய் செய்து முடிச்சையாமட கிருபை, அந்த கிருபைக்கா சோஷம் நாளிலும் இந்த மாலை நேரடித்து வெளிச்சத்தின் ஒளிபரப்பின் ஆசிர்வது தந்தீங்களை கத்தாது. துதி பாடல் சொல்லுங்களுக்கு கூட வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட நீங்க வழிபட்ட கிருபைகளுக்கு நன்றி ஆண்டு. ஐயப்பட்டதுக்காய் சோஷம் இந்த நாளில் நம்முடைய கருத்தை தருகிறோம். கதாவே இந்த வேளையிலும் ஆரம்ப செவ்வம் பாடலும் கூட அப்பா அடியாளை பயன்படுத்தி நீங்க நன்றி தொகுத்து வழங்குற பலனின் சத்துவத்தின் தந்தீங்க நன்றி ஆண்டு. வார்த்தையும் வெளிச்சத்திலும் வெளிச்சத்தை கொடுக்க, வார்த்தையை கொடுக்க அடியாளு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டு. நீங்க வெளிப்பட்டீங்க, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தும். கோடி கோடி சோஷம் தொடர்ந்து குடும்பத்தை உங்களை ஆசிரியர்களை ஒப்புகளை செபிக்கிறார் அப்படியாக நன்றி செலுத்தும் நல்ல கருத்து ஒப்புகளை செபிக்கிறேன். அதே போல கதாவே இந்த நாளும் பாடல் பாடி ஜோயா வானொலி ஆசிரித்து நேர்காண ஜபத்தை ஏறெடுத்து வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை கொடுத்து வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டு அப்பா இணைந்த ஊழியர் மகேந்திரையாக்க நன்றி செலுத்துவோம். ஊழியரை ஆசிர்வதி இருக்கிற இடங்கள் இருந்து தலை மூடி உறவுகளை ஆசிர்வதி இங்க இந்த முதிர் வயது கனி தந்து புஸ்தின் பசுமைவாக இருக்க வைத்துக்க சோசம் தொடர்ந்து வழி நடத்த வேண்டும். அவருடைய நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜபிக்கிறேன் அப்பா இயேசுவின் நாமத்தினால. அதே போல கதாவை இந்த நாலு ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுத்து கதாவை மட்டும் நிறுவனைப்பில் இணைந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் கேட்கணி கொடுத்து சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்தி சௌரி டோலிக்காக ஒப்புக்கொடி ஜபிக்கிறேன். சௌரியன் குடும்பத்தை ஊழியர்களை ஆசிர்வதிங்க. எல்லைகளை விசாலப்படுத்துங்க. நாளைய திறத்தை தொகுத்து வழங்கத்தக்க பேணி சத்தத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடி ஜபிக்கிற நன்றி செலுத்துறேன்ப்பா. அதே போல கதாவை இந்த நாட்கள் அவப்பனே வார்த்தையை வெளிச்சத்து கூட வாழ் நடத்தினீர். அந்த கிருபைக்கா நன்றி அப்பா. சத்தியத்தை மாறி சத்தியங்களை விடுதலை ஆக்குமென்று சொன்ன வார்த்தை கணங்க. நாங்கள் சத்தியத்தை அறியவும் விடுதலை அடையவும் நீ கிருபை செய்தீர். அதுக்காய் நன்றி ஆண்டு. நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சமா வந்தீரே நன்றி ஆண்டு. நாலு வார்த்தை முதலாவது செய்தியை கொடுத்த மாந்திரையாக நன்றி செலுத்துறோம். அவரை மூலியங்களை ஆசிரியங்க. எல்லைகளை விசாலப்படுத்துங்க. இன்னும் அறியாமல் விட்டாமல் முழங்காக்காய் சொல்லி கொடுங்க. நல்ல பாதுகாப்பு கொடுங்க. இயேசுவி நாமத்தில் நன்றி சத்திய போய் செபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறது எவ்வளவு வல்லமை உள்ளது பலன் உள்ளது. கூட்டாக தடைகளை தகர்த்திருந்து கற்றுக் கொடுத்தார். அந்த சத்தியத்தின் ஆழத்துக்கு நன்றி சத்திய போய் செபிக்க. அதே போல இரண்டாவது வார்த்தை நீர்மாயும் ஜனங்களை மாற்றுகிறீர்கள் அப்பா. நீர் தொடுகிறீர்கள். நம்முடைய வார்த்தையை தொடுகிறது விடுதலை கொடுக்குது. அதுக்காக நன்றி ஆண்டவர். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அந்த கற்றுக் கொடுத்த சகோதரி ஊழியங்களை ஆசீர்வதிப்பான். எல்லாருக்கும் பரபடி செவித்தார். நாமத்தை உயர்த்தி துதித்தார்கள். நன்றி ஆண்டு. அப்படியா உயர்த்தி துதித்த சகோதரி ஊழியங்களை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி போடு செவிக்கிறோம். அதே போல வார்த்தையின் வெளிச்சத்தை அடியாலும் கொடுத்த லசலாக்கியது பிரித்தீர் பிரியாதிருந்தீர் ஆண்டவர். இந்த உலகத்தை விட்டு நம்மை பிரித்தீர் ஆண்ட உலக அன்பு மாறிய ஆண்டவர். அது ஒரு நாள் மாறிப்போம். ஆனால் நீரோ பிரியாதிருந்து உயர்த்துற தகப்பு நான் இருக்கிறீர் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஆசிரியத்திற்காய் நன்றி. அடியாளின் குடும்பத்து ஊழியர்களை ஆசிரியர் எல்லைகளை விசாலப்படுத்து நல்ல கருத்துக்கள் செபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலும். அதே போல தாவியன் வார்த்தை ஒளிச்சத்துல இணைந்த பாஸ்டர் ராசன் நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இவை வழியாக சத்தியம் சிவன்மாக்கு ஒரு வழியில் ஆண்டவர் உடைய நாங்களே உங்களோட பிள்ளைக்கு நல்ல இவை கொடுக்கும். இவ பரம தகப்பன பாப்படி கொடா உண்மையே கொடுத்தீர்கா. அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பாண்டவர். அந்த வெளியேறப்பட்ட ரத்தம். அந்த விடுதலை இல்லாமல் வெற்றி இல்லாண்டவர். வாழ்வு இல்லாண்டு வழி இல்லாண்டவர். வழியாய் வந்து வழியாய் நிற்கின்ற வழி நடத்துவீர்மையான சத்தியின் ஆழத்துக்காய் சோஸ்ரம் ஊழியக்காரன் குடும்பம் ஊழியங்களை ஆசிரம் இல்லைகளை விசாலப்படும் சபையை பெருகப்படும். இயேசுவி நாமத்து நன்றி செலுத்தும் கருத்துல போய் ஜெபிக்கிறோம். நாலு மறைமா இருந்து ஊழியங்களை செய்த ஒளிப்பதிவு செய்த பேசுகிறதுக்காக நன்றி செலுத்தும். நன்றி செலுத்தும். ஊழியங்களை ஆசிரியம் கனப்படுத்துங்க. வழி நடத்துங்க. குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை தருகிறோம் ஆசிரியதிங்க. வேலைகளை விசாலப்படுத்துங்க. இன்னும் கத்தருடைய பாதுகாப்பை ஒரு கூட இட்டுக்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்து. மாலை மறு ஒளியற்பு ஒளிப்பதிப்பாகும் போது எல்லாவற்றின் நேத்தியம் சுமையா நீர் நடத்த வேணுமா ஒப்பு கொடுக்கும். இருக்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் உங்களுடைய கிரியை நட்டப்பிக்க வேணுமாச்சு அப்பா. சங்கம் வானொலி அநேக உள்ளத்துல சங்கமிக்க அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்க நீர் தீர்வு செய்வீர். காட்டுகளை உடைத்தலும் உள்ளங்களை திறந்தலும் இல்லங்களை வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செவிக்கிறோம். காலை ஒளிபரப்பு யாவை மடத்திற்கு தருவோம் இயேசுவின் நாமத்துக்கு அப்பா. காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிர்வதிங்க. ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசிர்வதிங்க. மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் ஆசிரியர் தாங்க அப்பா. தொகுத்து வழங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க இடப்பட்டு ஆசிர்வத்து மகள பண்ணுவீரா. தடைகளை உடைக்கிறோம். காரியத்தை வாய்க்கப்பட கத்திரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு திரு செய்வேன், தவறி ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவேன் சொன்ன வார்த்தைக்கிறேன். அப்படியாக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க. திருசுமாங்கல் காடா தேசத்துக்கு அச்சபிக்கிறோம், தேசத்தை ஆசிர்வதிக்கிறோம், தேசத்தின் பொருளாதாரத்தை ஆசிர்வதிங்க. வேலையில் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க, குடும்பங்கள் ஆசிர்வதிங்க, ரட்சிப்பை காண பிள்ளை ரட்சிப்பை காணட்டும், எல்லா காலங்களும் சீர்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் அப்புகள். அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபைக்கு நன்றி செலுத்தும். இல்லாத வேலைகள் காலங்கள் எல்லாம் உங்களோட கரத்துல ஒப்புக்கிறோம். யுத்தம் ஓயப்படுற கத்தடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதி சமாதத்தின் வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து திருவங்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் எல்லாரும் ஒருமுறைப்பட்டவரை சொல்வோம். என் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்திலே சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு சோஸ்திரம் உண்டாத கர்த்தனா ஒன்றை வாய்ப்படாத கர்த்தருக்கே நன்றி. கருக்கே மகிமை எல்லாம் என்னோட இணைந்து ஊழியங்களை செய்ததற்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு இருந்து மறைமா ஊழியம் செய்ததற்கு நன்றி செலுத்துறேன். நன்றி செலுத்துறேன். கர்த்தர் வச்சிட்டமனால் இன்னொரு இணைப்புல சந்திக்கிறது சமாதானம் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஆக்கொள்ளட்டும். கர்த்தர் நடத்துவாராக. நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி. இப்ப யாரிடத்துல ஒப்படைக்கிறது, விரதரிடம் ஒப்படைக்கிறதா, சிஸ்டரிடம் ஒப்படைக்கிறதா தெரியவில்லை. கர்த்தருக்கு சோஸ்திரம்.
3: ஆமேன், ஆமேன். கடந்த கிழமையும் இந்த கிழமையும் வக்கேஷனில் நிற்கிறேன், ஆனபடியால் நான் நடத்துகிறேன். சிஸ்டர் ரீட்டா தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கதருக்கு நன்றி செலுத்துவோம். கதர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே தங்கு தடையின்றி வழி நடத்திய கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு எந்த வித தடையும் இல்லாமல் வழி நடத்த கத்தர் உதவி செய்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த செய்திகளுக்கூடாக கடந்து செல்கிற பொழுதும் பாடல்களுக்கூடாக துதிகளுக்கூடாக கத்தோட நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். தொகுத்து வழங்கிய சௌரி சுபா இளங்கோ, அதை இடைவேளையிலே தேவ செய்திகள் எடுத்து வந்த சௌர மகேந்திரன் ஐயா, பாஸ்டர் ஆண்டன் ராசனயம், சௌரி சுபா இளங்கோ, சௌரி எமி புஷ்பராஜா கூட இணைந்து வார்த்தைகளை எடுத்து வந்தார்கள். கத்தர் தாமே எங்கள் ஒருவரிடம் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தோட கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே 7:30 நேரடி ஒளிபரப்பு ஆரம்பமாகும். முதலில் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் ஆராதனை நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் எவங்கூடாக கடந்து சென்று 10:00 வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்சினத்தில் திரும்பமாக சந்திப்போம். சௌதரி சனிக்கிழமையை மறந்துவிடார்கள். இணையுங்கள், இணைந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். ஆமேன். கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். சௌரி டோலியின் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக காலை வேளையிலே சௌரி டோலி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். மிஸ்ஸி லேடி 6:00 கிளம்பிவிடுவா. அதனுடைய கத்தர் நன்றி நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து நடத்துவாராக. கத்தர்களே கரத்தில்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பார்த்து இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போலாம்.
1: கிறிஸ்தவர்கள், ஆனால் நான் வளர்ந்தது ஹிந்து ஆசை.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: உபாகமும் 23 அதிகாரம். விதையடிக்கப்பட்டவனும் கோச மாறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, வேசிப்பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10 தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்து பேயோரின் குமாரன் பீலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்ததின் நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நீ உன் ஆயுசு நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. ஏதோமியனை அருவருக்காயாக, அவன் உன் சகோதரன். எகிப்தியனை அருவருக்காயாக, அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய். 3 தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. ராக்காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்துக்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வரக்கடவன். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மல ஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மல ஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடாயாக. அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக. அவனை ஒடுக்க வேண்டாம். இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாயிருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாயிருக்கக்கூடாது. வேசி பணையத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாய் புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த
1: உன்னத பாட்டு 3 அதிகாரம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். வெள்ளை போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இதோ சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவன் அவனுடைய பட்டயம் அவன் அவன் அறையில் இருக்கிறது. சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. சியோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியும். அப்போஸ்தலர் 16 அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒரு வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ரேகே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்ஞானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைசாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைசாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரர் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றார். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பி விடட்டும் என்றார். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு, அப்போஸ்தலர் 17 அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாள்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு ஆகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்குடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவர்களை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் வெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்த்திலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதுனாலும் கேட்கிறதுனாலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவத்தையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நித்தியத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். மரித்தோரின் உயிர் தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர், நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோலூசியு என்பவன் தாமரி என்ன

0: Stop. Recording in progress.
1: கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளில் 61:4 வசிக்கலாமா? சங்கீதம் 61:4 வசிக்கலாமா? நான் நம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், ஒரு சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். பிராக்கெட்ல செய்யலாம், சற்று நின்று கவனிக்கவும் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, நான் நம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், யார் கூடாரத்தில் தாங்க முடியும்? சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாமலும் தவறாமல் இருக்கிறவனே. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவனே அவன் தான் இங்க தங்குவான், கூடாரத்துல தங்குவான் அப்படின்னு அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இங்க ரொம்ப தைரியமா சொல்றாரு, நான் நம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் அப்படின்னா என்னங்க? என் கை சுத்தமா இருக்கு, இருதயம் சுத்தமா இருக்கு.

0: தரும். உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் கர்த்தரும் கூட பேசியிருந்த நேரம் இதுதான், கொன்னுடு அப்படின்னு சொல்றாங்க. உன்னை துரத்துறவன் என்னோடு முடிஞ்சிட்டான், கொன்னுடு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீதான் அடுத்து இஸ்ரவேலின் ராஜா, கொன்னுடு சொல்றாங்க. யோனத்தான் உன்னுடைய நெருங்கிய சிநேகிதன், இவனை கொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டான், கொன்னுடு. இஸ்ரவேல் ஜனங்கள் இவனை கொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, கொன்னுடு. எவ்வளவு ஆலோசனை அவங்க கிட்ட வந்து தெரியுங்களா. ஆனா உன் ஒன்னு சொன்னான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் எப்படி கை வைப்பேன். அல்லேலூயா, இதாங்க ஆணை இட்டதுல. நஷ்டம் வந்தாலும் அவன் நஷ்டம், இது அவனுக்கு, அவனை கொல்லாம விட்டா அவனுக்கு நஷ்டம். ஆனா ஒரு ஆணை இல்லை, கர்த்தர் அவன் மேல அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நான் எப்படி கொள்றது. இதுதான் அதான் சொல்றாரு அவரு, நான் சதாக்காலமும் தங்குவேன். அப்படி ஒரு கான்பிடென்ட் அவருக்கு இருக்குது பாருங்க. நீங்களும் சொல்ல முடியுமா, உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். எங்கதான் நம்ம அடைந்து கொள்ளணும், அவருடைய சட்டைகளின் மறைவில். நீங்களும் நானும் தாவீதை போல இருதயத்திலே மாசில்லாதவனும் கையிலே சுத்தமுள்ளவனுமாய் என்னதான் வரட்டுமே, ஆணையிட்டதுல நஷ்டமே வரட்டுமே, தவறவே கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்களா, அதுல இருந்து பின்மாறி போகவே கூடாது. நான் இதை செய்யறேன்ப்பா செஞ்சு முடிச்சிருங்க, ஊழியை செய்யறேன்ப்பா செஞ்சு முடிங்க, அதுதானே. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த ஒரு கான்பிடென்ட்டோட இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் நம்புறேன். அப்படி இருக்கிறவங்க தான் அப்படி செட்டையின் மறைவில் போய் தங்க முடியும். செட்டையின் முதல் லேசான காரியம் இல்லை, இல்லை அந்த முழு உடம்பிலும் இருந்து வருகிற ஒரு காரியம். அந்த செட்டையின் கீழே அவருடைய வார்த்தையின் கீழே, செட்டை என்பது வார்த்தை, அந்த வார்த்தையின் கீழாக நீங்களும் நானும் அடைக்கலை புகுந்து வாழ்வது பெரிய சந்தோஷம். அதனால ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, என்ன வந்தாலும் சரி பின்வாங்காம இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். சபிக்கலாமா, நல்ல தெய்வமே, இந்த நாளில் எவ்வளவு குழப்பத்தோடு எவ்வளவு வேதனையோடு இல்லாமையோடு தவிப்போடு கண்ணீரோடு உபத்திரவத்தோடு வியாதோடு பாடுகளோடு இன்னும் எத்தனையோ எத்தனை தேவைகளோடு கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம்ப்பா. அவியானவரே, நீங்க விரும்புற ஒரு காரியம் நீ என்கிட்ட வந்துரு. ஆலயத்துல எப்பொழுதும் என் சமூகத்துல எப்பொழுதும் வந்து தங்கிடு, உன்னை சட்டையினால மறைச்சு கொள்வேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நினைச்சு இது எல்லா வருஷம் அற்பம் என்று எண்ணி உங்க சமூகத்தை பிடித்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை செய்தி ஆசீர்வாதமா இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோடே இருப்பார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், எத்தனை ஆறுதலான வார்த்தை. இதை ஒரு மனிதன் கூறியிருந்தால் அது காலப்போக்கில் மாறிவிடும். ஆனால் இதை தேவனே கூறியிருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டியதில்லை. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கொண்டுதான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திற்கு கொண்டு வந்த போது கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக சென்றார். 40 ஆண்டுகள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கைவிடாமல் மேகஸ்தம்பங்கள் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு முன் சென்று அவர்களோடு செல்கிறதை வெளிப்படுத்தினார். கர்த்தர் முன் சென்றதினால் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா பொழிந்து கண்மலையிலிருந்து தண்ணீர் சுரந்து வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எமக்கு முன்பாக செல்வாரானால் எம்மை போல பாக்கியம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அவர் முன் செல்லும் போது தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லோரும் எமக்கு முன்பாக செல்லுவார்கள். எனவே நீங்கள் எதற்கும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இதோ உங்கள் தேவன் உங்கள் முன்பாக செல்லுகிறார். அவர் பின்னாக நீங்கள் போகும் போது எவ்வளவு பெரிதான ஆறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 15:5. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்

0: வழி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை விசாலத்திலே நடத்தி செல்கிற நாளாயும், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கின்ற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையான ஒடுக்கங்கள், கலக்கங்கள், கடக்க முடியாத கடினமான சூழ்நிலைகள், இவற்றின் மத்தியில் செய்வது அறியாது விடுதலை பெற முடியாதபடிக்கும் கட்டப்பட்ட நிலையில் கண்ணீருடன் கடந்து செல்ல வழி வேண்டி தேவனை நோக்கி நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு பதில் தருகின்றார் கர்த்தர். உங்கள் மேல் உள்ள நீந்தைகளை புரட்டி போடுகின்றார். உங்களின் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கின்றார். சிறையிருப்புகளை திருப்புகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை உடைத்து கட்டுகளை அறுத்து அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்ளாதபடி செய்து விடுவித்து விசாலத்திலே வைத்து ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்து மகிழ்விக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே தானியேலை குறித்து பார்ப்போமானால், தானியேல் பாபிலோனிய ராஜாவாகிய நெபுக்காத் நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டவன் என்றும், அடிமையாய் அழைத்து செல்லப்பட்டவன் தன் வாலிபத்தின் சுதந்திரத்தை இழந்தவனாயும், பேசுகிற பாஷையில் மாற்றத்தை பெற்றவனாயும், உண்ணுகிற உணவில் உடையில் உரிமைகள் பறிக்கப்பட்டும், தீட்டுப்படுத்தும் திராட்சரசத்தை அருந்தும்படியான கட்டாயத்தினாலும், வழிபடுகிற வழிபாட்டில் வன்முறைகளுமாக தானியேல் எல்லா வழிகளிலும் ஒடுக்கப்படுகின்றான். சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. நெபுக்காத்நேச்சரின் சிலையை வணங்காததினால் சிங்கக்கெபியில் போடப்படுகிறான். இப்படியாக அநேக உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் தானியேல் தேவனிடத்தில் கொண்ட பக்தி வைராக்கியத்தில் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தேவனை நோக்கி பார்த்த வேளையில் தேவன் சிங்கக்கெபியிலிருந்து விடுதலை கொடுத்தார். மேலும் தானியேலை பாபிலோன் அரண்மனையில் பெரியவனாக்கி சிறந்த வெகுமதிகளை கொடுத்து மாகாண முழுமைக்கும் அதிபதியாக்கி சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட கடந்து போகின்ற பாதைகள் எல்லா பக்கமும் ஒடுக்கப்பட்டதாகவும், கதவுகள் திறக்கப்படாமலும், சுதந்திரமற்றதாகவும், சிங்கக்கெபியின் அனுபவமாகவும் கூட இருக்கலாம். ஆனாலும் இவைகளில் கடந்து போக கடினமாக இருக்கிறதே என்றும், காலங்கள் நீடிக்கிறதே என்றும், காலதாமதங்களினால் விசுவாசத்தில் சோர்ந்தும் வாக்குத்தத்தங்களை மறந்தவர்களாய் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தியவைகளை சுதந்திரிக்க முடியாமல் அவிவிசுவாசங்களும் விரக்தியும் காணப்படுமேயானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கைகளிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் சூழ்நிலைகள் கர்ஜிக்கிற சிங்கத்தின் கூட்டமாயிருந்தாலும், கர்த்தர் உங்களுக்காய் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் கர்ஜிப்புகளை அடக்கி போடுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை விழுங்க பார்க்கிறதோ அவைகளின் வாய்கள் இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனால் கட்டப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராக எதிர்த்து நின்றதோ அவைகளை எப்படி தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரை கெபிலே போட்டபோது சிங்கங்கள் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டதோ, அப்படியாகவே இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பினவைகளின் செயல்களை, தீமைகளை நொறுக்கி போடுகின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளான வியாதியோ, பற்றாக்குறைகளோ, வீசா காரியங்கள், வேலையில்லா பிரச்சனைகள், இப்படி எதுவாக உங்களின் ஆசீர்வாதத்திற்கு, சுக வாழ்விற்கு தடையாக எந்த சூழ்நிலைகள், கிரியைகள் எதிராக இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் அவற்றிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கின்றார் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் உங்களை விசாலமான இடத்திலே வைத்து மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை, புதிய வாக்குத்தத்தோடு இந்த காலை வேளையில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 5ஆம் திகதி மே மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை, இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே நீதி என்று சொல்லப்படுகிற காரியம் மறைக்கப்பட்டு மறக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். எங்கு சென்றாலும், வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப உறவினர்களோடு, அதாவது குடும்பத்தினர்களோடு நாங்கள் தொடர்புகள் வைத்திருந்தாலும் சரி, அந்த இடத்திலே நீதியை இந்த நாட்களில் காண முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அரசாங்க அலுவலகங்களின் கூட இந்த நாட்களில் நீதியை காண்பது ரொம்ப கடினமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு எதிர்மாறாக இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஓமையை இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நீதியை சரிக்கட்டுற மனுஷனாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நீதிக்காக அவன் பறந்து பேசுகிறவனாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த நாட்களிலே அந்த நீதியின் மேலே தாகமாயிருக்கிறவர்கள், அவர்கள் எப்படியா இருக்கிறவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீதிக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் நீதியை சரிக்கட்டும்படியாக, நீதியை செய்யும்படியாக நாங்கள் தாகத்தோடு இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமாயிருந்தால் கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்களில் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருப்பார்களாம், அவர்கள் திருப்தி அடைவார்களாம் என்று சொல்லி வேதம் இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். நீதிக்காக போராடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இந்த நாட்களிலே உண்டாகும். நீதிக்காக காரியங்களை செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இந்த நாட்களில் உண்டாகுவதை வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநீதி நடக்கிற இடங்களிலே போய் அவர் நீதியை பேசுவாரா இருந்தால் அங்கே அந்த இடத்திலே தேவன் அவர்களை திருப்தியாக்கி நடத்துவார், நடத்துகிறவர் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிஞ்சிருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால்தான் இந்த வேத வார்த்தையில் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு இந்த நாட்களில் உவமைகளாக இந்த நாட்களில் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே தேவன் இந்த நாட்களிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனுஷனுடைய நிலைப்பாடுகளையும் காரியங்களையும் குறித்து இந்த நாட்களிலே அவருடைய இருதயங்கள் நினைவுகளை அறிந்து இந்த நாட்களிலே கர்த்தர் பேசுகிறார். பாருங்கள், 5வது அதிகாரத்திலே தொடங்குகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலேறி அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளாக இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே சொல்லி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிறவர்களில் முதலாவது ஆவியின் மேலே ஆவியை குறித்தும், 2வதாக துயரங்களை குறித்தும், 3வதாக சாந்த குணம் உள்ளவர்களை குறித்தும், 4வதாக இந்த நாட்களிலே நீதியை குறித்தும், இந்த நாட்களிலே 5வதாக இரக்கத்தை குறித்தும், இருதயத்தை குறித்தும், இந்த நாட்களிலே சமாதானத்தை குறித்தும், இப்படியாக அந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகளை தெளிவாக அந்த நாட்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையில் ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் எப்படியாக இருப்பானாம், அவன் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அவர்கள் திருப்தி அடைவார்களாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, திருப்தி வேண்டுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை, நீதியை செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே நீதியை பேசுங்கள், நீதியை சரி கட்டுங்கள், நீதியிலே இந்த நாட்களை நடவுங்கள், நீதிக்காக இந்த நாட்களிலே நீங்கள் அங்கே போராடுங்கள். இப்படியாக நீங்கள் செய்கிற வழியிலே நீங்கள் பாக்கியவான்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியை காணக்கூடியவர்கள் இருப்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர் சொன்ன தன்னுடைய உதடுகளை திறந்து இந்த நாட்களிலே ஜனங்களோடு பேசின இந்த உவமை இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் வரும்படியாக அவருடைய கரத்துக்களே ஒப்பு கொடுத்து இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் கிரிகள் நடப்பிக்கும். ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமே.
2: Recording stopped.

0: Recording in progress.
1: Amen. ഇന്ന് 5-ാം തീയതി ഐന്താം മാസം 5-ാം തീയതി മെയ് മാസം 5-ാം തീയതി വൈഗാസി മാസം 2026-ാം ആണ്ട് செவ்வாய்க்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆமேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சங்கீதம் 18:18 கூறப்படுகிற அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் உபாகமம் 22, உன்னத பாட்டு 2, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து அப்போஸ்தலர் 14-15 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தங்களையும் அதே வேளையிலே ஜீவ மன்னாவையும் நற்சிந்தனையையும் ஜீவ வார்த்தையும் கூட அனுப்பி தந்திருக்கிறோம். அதே போல இன்றைய நாளுக்கான இந்த காரியங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் கால வேளையிலே எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். வசதிகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம், கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியர் நம்ம படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா,
2: என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஹல்லேலூயா. கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஹல்லேலூயா. ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் ஐயா ராஜா. நீங்க இரக்கத்தில் ஐசிரும்ள்ள தெய்வம் ஐயா ராஜா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே.

செய்பவரே. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இறையாதே அமைதலாயிருந்து கடலை பார்த்து சொன்னார். ஹாலேலூயா. அங்கே காற்று அடங்கியது, இறைச்சல் அடங்கியது, அமைதி உண்டானது. ஹாலேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஹாலேலூயா, அங்கே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஹாலேலூயா. பயப்படாதே, பெலமுள்ளவனாயிரு, தைரியம் உள்ளவனாயிரு என்று சொல்லி, ஹாலேலூயா, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, மோசே அங்கே மோசே மரித்ததுக்கு பிற்பாடு விழுந்து போய் நின்ற அந்த யோசுவாவை திடப்படுத்தின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. காற்றை பார்த்து அங்கே இறியாதே, அமைதலா இரு என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரர் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். ஹாலேலூயா. அந்த நல்ல ஆண்டவரை இந்த வேளையிலே போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். ஹாலேலூயா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோ தொடங்கினதே. எல்லா இசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோ தொடங்கினதே. எல்லா இசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோ தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோ தொடங்கினதே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. சொல்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஹாலேலூயா. இங்கே ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்திலே 100 பலன் அடைந்தான். ஹாலேலூயா. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து பண்ணினதினால் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கூட ஈசாக்க போல சத்ரு எத்தனையோ விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தாலும் கூட, ஹாலேலூயா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. கடலை பார்த்து இறியாதே அமைதலாயிரு என்று சொன்ன அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியிலும் நம்மை பார்த்து, அங்கே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் இறியாதே அமைதலாயிரு என்று சொல்லி கட்டளையிடுகிறார். ஹாலேலூயா. அங்கே பாருங்கள், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த அங்கே பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஈசாக்கு தன் தகப்பனாகிய அங்கே ஆபிரகாமுடைய அந்த தூர்ந்து போன துறவுகளை எல்லாம் திரும்ப அவன் என்ன செய்கிறான், மறுபடியும் தோண்டி அங்கே பெயரிடுகிறான். இந்த நாளிலே கூட மரித்து போயிருக்கிற சூழ்நிலைகளிலே நாங்களும் பெயரிடுவோம். ஹாலேலூயா. ஆதாமை அங்கே ஆண்டவராகிய தேவன் அங்கே உருவாக்கி அதற்கு பிற்பாடு ஆதாம் என்ன பெயரிடுவானோன்னு சொல்லி அவனிடத்திலே அத்தனை மிருகங்கள் பறவைகளை கொண்டு வந்து ஹாலேலூயா விட்ட வேளையிலே அங்கே ஆதாம் அவை அவைகளுக்கு என்னென்ன பெயரிட்டானோ அந்த பேரே அங்கே வந்தது. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் கூட பேர் என்பது அங்கே யூத கலாச்சாரத்திலே மிகவும் அங்கே விசுவசித்தது. ஹாலேலூயா. அதே போல நம்முடைய பிள்ளைகளை கூட நாங்கள் அங்கே நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை கூட நமக்கு இருக்கின்ற
பொருள்கள் நமக்கு இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் கூட நாங்கள் பெயர்களை வைத்து அழைப்போம். ஹலிலூயா. இந்த நாளிலே கூட ஆபிரகாமுடைய அந்த அந்த தூர்ந்து போன துறவுகளை அங்கே ஈசாக்கு என்ன செய்தான், திரும்ப தோண்டி எடுத்து அதற்கு பெயரிட்டான். ஹலிலூயா. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் என்கிற பெயரை நாங்கள் ஆண்டவரே வைத்து அழைக்கிறோம். ஆசீர்வாதமான பிள்ளைகளே என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். ஹாலேலூயா. எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதம், வளர்ச்சி, நிறைவு என்ற பெருக்கம் என்கிற பெயர்களை வைத்து நாங்கள் அழைக்கிறோம். ஹாலேலூயா. சரீரம் செத்து போன சரீரங்களுக்கு ஹாலேலூயா, வியாதிப்பட்டு புரியோடின அங்கே சரீரங்களுக்கு ஆரோக்கியம் என்கிற பெயரிட்டு அழைக்கிறோம். ஹாலேலூயா. ஆரோக்கியம், ஆரோக்கியம் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். ஹாலேலூயா. அங்கே ஈசாக்கு அவனுக்கு எப்படி அந்த வெளிப்பாடு வந்தது, அங்கே ஆதாம் அவை அவைகளுக்கு என்ன பெயரிட்டானோ அவைகளே அந்த பெயராயிட்டு, அவைகளே அந்த அந்த பேரினுடைய அர்த்தம் ஆயிட்டு. ஆபிரகாம் என்கிற பெயரை அங்கே ஆண்டவராகிய தேவன் அவனை அழைத்து ஆபிரகாம் என்கிற பெயரை கொடுத்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி, ஹாலேலூயா, அவர் வைத்த பேரின்படியே அவன் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டார். இன்றைக்கு கூட நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். ஹாலேலூயா. அன்புக்குரியவர்களே, அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அங்கே கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். ஹலிலூயா. பாருங்கள், பெருமையினால் மட்டும், அகந்தையினால் மட்டும்தான் வாது பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே கூட நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்போம். அகந்தைகள், பெருமைகள். ஹலிலூயா. அங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்குமாக இருந்தால் ஹலிலூயா, அந்த வாதுவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்து போடுவோம். ஹலிலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வாது என்பது ஹலிலூயா, வாதாடுவது, சண்டை பிடிப்பது, சச்சரவு பண்ணுவது. ஹலிலூயா. அந்த காலை வேளில் தேவ கிருபை நம்மேல் இறங்கும்படி இந்த வாதுகளை நம்முடைய வாழ்க்கையில விட்டு எடுத்து போடுவோம். ஹலிலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா, நாங்கள் வாது பிரியர்களா இருக்காதபடி, சண்டை பிரியர்களா இருக்காதபடி, சச்சரவு பிரியர்களா இருக்காதபடி, பெருமைகள், அகந்தைகள் எங்களுடைய வாழ்விலே வராதபடி ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய தேவன், எங்களுக்கு நீர் எப்பொழுதும் உதவி செய்வீராக ராஜா. என் ஆவியானவரே எங்களை ஆண்டவர் உதவி செய்வீராக. யோப் சொன்னான், ஹலிலூயா, அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று. ஹலிலூயா. எங்களை உணர்த்தும், எங்களை போதியும், எங்களுக்கு நல்ல போதகராயிரும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் நல்ல தகப்பனாக, நல்ல போதகராக ஹலிலூயா எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஹலிலூயா. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகியால் அதுக்கு சித்தினான் பெயரிட்டார். ஹலிலூயா. அப்பொழுதும் கூட பாருங்கள், சத்ரு வாக்குவாதம் பண்ணுகிறான். ஒருவேளை மனுஷர்கள் மூலம் வாக்குவாதம் பண்ணலாம், அல்லது நமக்கு நம்முடைய சிந்தன மண்டலங்களில் இருந்து ஹலிலூயா அவன் வாக்குவாதம் பண்ணுவான். ஹலிலூயா. சத்ருவானவன் வாக்குவாதம் பண்ணுவான். ஹலிலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தன மண்டலத்திலே இது நடக்காது, இது எப்படி நடக்கும், அங்கே இது அவர்களுக்கு அப்படி நடந்தது, இவர்களுக்கு இப்படி நடந்தது, உனக்கும் அப்படி நடக்கும், இப்படி பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி கட்டப்படும், எப்படி வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஹலிலூயா, எப்படி இந்த கடன் தொல்லையிலிருந்து நீ கடந்து செல்ல முடியும், இப்படிப்பட்ட சச்சரவுகள் நம்முடைய மைண்டிலே சத்ருவான் எழுப்பி கொண்டு வருவான். நம்முடைய இருதயத்திலே அல்ல, நம்முடைய மைண்டிலே, இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளும் ஆறுதல்களும் ஹலிலூயா நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியிலே வரும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் இப்பொழுது பாருங்கள், அவர்கள் வெளியிலே நின்று வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகியால் அதற்கு சித்தினான் என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா. இணங்குதல் அதிகமான சச்சரவுகளையும் சண்டைகளையும் அமர்த்தி போடும். ஹலிலூயா. எனக்கு ஒரு ஊர்லே நான் இருக்கின்ற வேளையிலே அடிக்கடி நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தேன். ஹலிலூயா. அங்கே மிகவும் வைராக்கியமான இந்து குடும்பம். என்னுடைய தாயார்
எப்பொழுதும் கோயில் அதிகாலையிலே மணி அடிப்பதிலிருந்து அவர்கள் அவர்கள் மரக்கரை சாப்பிடுவார்கள், இறைச்சி மீன் சாப்பிடுவதில்லை. ஹலிலூயா, எங்களையும் அப்படித்தான் அவர்கள் அங்கே தெய்வ பக்தியாக வளர்த்தார்கள். ஆனபடியா அந்த கோயில் ஐயா அவர் எப்பொழுதும் சொல்லுவார், ஹலிலூயா துஷ்டனை கண்டா தூர விலகு என்று. ஹலிலூயா, அங்கே யானையும் ஆட்டுக்குட்டி யானையும் பண்டியையும் கொடுத்து அழிக்கிட்டு சொல்லுவார். அங்கே பன்றி என்ன செய்யுமா என்றால் சேற்றிலே விழுந்த பன்றி. ஹலிலூயா, யானை என்ன செய்யுமா, அது யானை வந்து மிகவும் சுத்தமான பிராணி. அடிக்கடி அது அங்கே தண்ணீர்ல குளிக்கிறத நீங்கள் அதிலே பார்ப்பீங்கள், இந்த யூடியூப்ல அதுல பார்ப்பீர்கள், சுத்தமான பிராணி. ஆனா அந்த பன்றி என்ன செய்யும், அங்கே அழுக்கான குட்டியை கண்டா அதுக்குள்ள குதித்து விடும். ஹலிலூயா, ஆனப்படினால் யானை என்ன செய்வோம். இந்த வேளையிலும் அந்த ஐயா சொன்னதை எனக்கு எப்பொழுதும் ஞாபகத்திருக்கும். அந்த யானை என்ன செய்யுமான்னு சொல்லி சொன்னால் பண்டிகை கண்டால் அப்படியே தூர விலகி போமாம். ஏன்னு சொல்லி சொன்னால் யானை பண்டியிலே தொடாவிட்டாலும் பண்டி வந்து யானையில தொட்டால் ஹலிலூயா அங்கே யானையும் அழுக்காகிவிடும். ஆனபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஹலிலூயா சச்சரவுகள், சண்டை பிரியர்கள், சண்டைக்காரர்கள், ஹலிலூயா இவர்களை விட்டு நாங்கள் விலகி போக வேண்டியது அவசியம். இங்கே பாருங்கள், ஈசாக்கு இந்த இடத்திலே அவன் வாது செய்யவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். யோசேப்பு போத்திபாருடைய மனைவியினுடைய காரியத்திலே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடினான். ஹலிலூயா, பாவிகளின் வழியில் நிற்காமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாய்க்கியவான். ஹலிலூயா, அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது பாருங்கள், அவன் அந்த இடத்திலே இருந்தா தானே அங்க வாக்குவாதம் பண்ணுவதற்கு. அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள், பின்பு அவ்விடம் விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, அதாவது வேறொரு இடத்துக்கு போயிட்டான். ஹலிலூயா, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, துஷ்டனை கண்டா தூர விலகு. ஹலிலூயா, பாவிகளின் வழியில் நிற்காதே, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத. ஆண்டவரே கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள். ஹலிலூயா, அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவன் நின்றா தானே அவனோட வாக்குவாதம் பண்ணுவதற்கு, நீங்க நின்றாத்தானே உங்களோட வாக்குவாதம் பண்ணுவதற்கு. ஹலிலூயா, அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு உண்டாக்கிறார் என்று சொல்லி அதுக்கு ரெகுபோத் என்று பெயரிட்டான். ஹலிலூயா, அவனுடைய இந்த பாடலை நாங்கள் திரும்ப பாடுவோம். என்பால்

என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. எல்சடாய் தெய்வமே சர்வ

பவரீம் அற்பமான ஆரம்பத்தையும் சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளில் பூசித்தீர்.

சர்வவல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே, பிள்ளைகளை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஹலிலுயா. இந்த நாள் காலை வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் யார் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஹலிலுயா, கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹலிலுயா. அவர் விழுந்தவனை தூக்கி எடுக்கிற தேவன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே, கலக்கங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே அவரை எண்ணாமல் போகின்ற தருணங்கள் அதிகமாய் உண்டு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நாங்கள் அந்த சோர்விலே மூழ்கிவிடுகிறோம், பிரச்சனையிலே மூழ்கிவிடுகிறோம். எப்படி இந்த பிரச்சனையை நான் கடப்பேன், எப்படி இந்த சோர்விலிருந்து வெளியிலே வருவேன்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, நம்மை விடுதலையாக்குற நம்முடைய ஆண்டவர் ஒருவர் நமக்கு உண்டு என்பதை நாங்கள் எப்பொழுதுமே அந்தந்த நேரங்களில் அறியாமல் மறந்து விடுகிறோம். ஹாலே லூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹாலே லூயா. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என் பிதாவாகிய தேவனிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஹலிலூயா. நீங்கள் எதை கேட்டாலும், என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும், பிதா குமாரன் மகிமைப்படும்படி அப்படி செய்வேன். இந்த வேளையிலே செபியுங்கள். ஹலிலூயா. ஆண்டவராகிய தேவனே, நீர் அசட்டை பண்ணப்பட்டீர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தீர், துக்கம் நிறைந்தவராயிருந்தீர், பாடு அனுபவித்தவராயிருந்தீர். நாங்கள் ஐயாவும் எண்ணாமல் போனோம். எங்கள் சூழ்நிலையில் நீர் எங்களுக்கு இருக்கிறவராயிருக்கிறீரப்பா ராஜா. ஹலிலூயா. அங்கே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே, ஹலிலூயா, மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே என்ற உண்மையாக நிச்சயமாக, மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே அவர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எங்கள் துக்கங்களை சுமந்தார். ஹலிலூயா. அவர்தான் கல்வாரி சிலுவையிலே, ஹலிலூயா, மனுஷன் பட்ட கணக்கை, ஒரு மனுஷனாய் வந்து அந்த கணக்கை தீர்த்தார். ஹலிலூயா. மனுஷன் பட்ட பாவத்தை ஒரு மனுஷனாய் வந்து சிலுவையிலே அதை தீர்த்தார். ஹலிலூயா. மனுஷன் பட்ட காரியங்களுக்கு ஹலிலூயா அவர் தீர்வாக மனுஷனாய் வந்தார். அதே ஆண்டவராகி தேவன், ஹலிலூயா, மனுஷ குமாரன், ஹலிலூயா, தேவ குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவரே, நாங்கள் அதை எண்ணுகிறோம் அப்பா, எண்ணாமல் போனோம் ஆண்டவரே, அப்போ இப்போ நாங்கள் எண்ணுகிறோம் ஐயா, அதை நினைக்கிறோம் ஆண்டவரே, அதை விசுவாசிக்கிறோம் ஐயா, எண்ணுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், எங்கள் பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் சபை மக்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஐயா. ஆண்டவராகி தேவனே, அப்பா, எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர், பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், துக்கங்களை சுமந்து கொண்டீர், நம்முடைய தேசங்களுக்காக இருக்கிற துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், எங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கிற துக்கங்களை சுமந்து கொண்டீர், பொருளாதார காரியங்களில் இருக்கிற சிக்கல்களிலிருந்து விடுபட அந்த துக்கங்களிலிருந்து நீர் ஏற்கனவே சுமந்து கொண்டீர். நீர் பாதைகளை உண்டாக்குற தேவன். ஹாலேலூயா. உமக்கு தெரியும் ஆண்டவரே, நீர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த வேளையிலே சோதிக்கப்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவன். ஹாலேலூயா. ஏனென்றால் நீர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தீர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தீர், பாடு அனுபவித்தவராயிருந்தீர், துக்கம் நிறைந்தவராயிருந்தீர். ஹாலேலூயா. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், நம்முடைய துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்தது உம்முடைய தழும்புகளால். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நெருக்கத்தின் மத்திலே போய்கொண்டிருக்கிறார்களோ, ஹலிலூயா, அவர்களுடைய பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டீர்.
ஆவி மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புகிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கலிகூர்ந்து மகளை கடவோம். திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் த டே தட் த லோர்ட் ஹாஸ் மேட், தட் த லோர்ட் ஹாஸ் மேட், வி வில் ரிஜோய்ஸ், வி வில் ரிஜோய்ஸ், ஹல்லேலூயா. திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் த டே that the Lord has made, that the Lord has made, we will rejoice, we will rejoice and be glad in it, and glad in it. This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day, this is the day

0: அடைத்தார். களி கூறுவோம், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிலே கர்த்தர் படைத்தார், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிலே, இந்நாளிலே கர்த்தர் படைத்தார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த பாடலை லெஸ்லி அவர்களும் உங்களோட கூட இருந்திருக்கிறார்கள். அந்த டைம்ல நாங்கள் அந்த திருச்சபையில பாட 35 வருஷங்களுக்கு முன்பாக பாடின ஞாபகங்கள். ஹல்லேலூயா. அப்படினா இந்த நாள் நல்ல நாள், இது கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகளை கடவோம். தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூன்னு சொல்லி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அறிக்கையிடுகிறேன், ஹல்லேலூயா. இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்ட வேளையில் எப்படி ஆண்டவரே அந்த கடல் அலைகள் கொந்தளிப்பு எல்லாம் அடங்கினதோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா போராட்டங்களையும் நம்முடைய இயேசு அடக்க வல்லமுள்ளவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் இணைந்து அருமையான சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்தி அவங்களையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். காலையிலே ஆசீர்வாதங்களோடு வழி நடத்திருக்கிறீர்கள். அதே வேளையிலே அந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடும் கூட தங்குவதாக. இன்றைய நாள் முழுக்க அந்த பாடல்கள், ஜபங்களோடு, துதிகள் யாவும் உங்களை தொடரும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. உரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாளைய நாளில் இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இணைந்து கேட்டவர்கள், கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒழிப்பிலே கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். காட் பிளெஸ் அம்மா. ஆமேன்,
0: ஆமென். பிளஸ் யூ எவரிபடி, பிளஸ் யூ.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பசன்ன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்ததோடு, சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து வழி நடத்தினார். கர்த்தர்தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும்
2: Recording stopped.
1: எங்களுடைய வல்லமையான ஜெபங்களை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை
2: Recording in progress.
1: இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜெபங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 5ஆம் தேதி, 5ஆம் மாதம், 5ஆம் தேதி, மே மாதம், 5ஆம் தேதி, வைகாசி மாதம், 2026 செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02. இப்பொழுது முதல் இரவு 10 வரை நேரடி ஒளிபரப்பாயிருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், இன்றைய நாளில் இரவு நேரத்திலே வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். சகோதரன் மகேந்திரன் ஐயா அவர்கள் தொகுப்பாளராக வழி நடத்துவார். 7:00 முதல் 10 வரை அந்த வயலில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்கான வசனம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சங்கீதம் 18:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக 365 பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், வாகமம் 22, உன்னத பாட்டு 2, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 14:15 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு நற்சிந்தனை, ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்துவம் இவற்றை கூட உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையில் இன்றைய நாளுக்கான, அதாவது நாளைய நாளுக்கான இந்த வேத வாசிப்பு, வாக்கு தத்தம், ஜீவமன்னா அவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாரா? கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே வாசன் அன்றன் ராசனயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரி தயா அவர்கள் இரவு வேளையில் இலங்கை தேசத்திலிருந்தும் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை கொழும்பிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி தயா அவர்கள் பவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியான ஊழியங்களுக்கு கூட தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவரையும் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஊழியங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். இரவு வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசன் அவர்கள் தேவை செய்து எடுத்து வந்தார். சௌரி டோலி கூட இணைந்திருந்தார்கள். இரவு வேளையிலே இந்த அதிகாலை வேளையிலும் கூட இணைந்திருக்கிறார்கள், காலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் திரும்பமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லார்ட் அம்மா. ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தரிய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு வழி நடத்துங்கள். ஆமீன்.
3: தங்கம்மா, வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம்மா வானொலி நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டிங் அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. தன்னுடைய நாளிலே என்னுடைய அன்பு சகோதரியாயும் ஒரு சிநேகிதியாயும் என்னுடைய உறவுக்காரியாயும் இருந்த அவருடைய கணவன் ஆகிய ஜோனத்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் இன்றைக்கு அவருடைய அடக்க ஆராதனை நடந்தது நானும் நேரடியாக பார்த்து கொண்டிருந்து அந்த ஊழியங்களுக்காகவும் அந்த சகோதரிக்காகவும் அவருடைய பிள்ளைகள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியுமா? நான் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்ற ஆரம்ப காலத்தில இருந்து அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய உண்மையிலே சிநேகிதியும் உறவின உறவுக்காரியுமாய் இருக்கிற அந்த சகோதரி உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியிலே அவருடைய ஊழியம் இருந்தது. அதை நாங்கள் எங்கள் கண்ணார கண்டோம். ஆகவே அவர்களுக்காக முடியுமான அளவு ஜெபம் பண்ணுங்கள். அவர் யார் என்றால் பாஸ்டர் குணச்செல்வம் அவர்களுடைய மச்சான், மனைவியுடைய தம்பியார். ஆகவே அவருடைய மனைவி தெய்வநாயகி, அவ என்னுடைய ஃப்ரெண்டும் பக்கத்து வீடும் உறவினருமாய் இருக்கிற அவருக்காக நீங்க ஜெபிக்க முடியுமானா ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தாமே அவர்கள் ஊழியங்கள் திரும்பமாய் கட்டப்பட, திரும்பமாய் உயர்ந்து நிமிந்து நிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க உங்களால் முடிந்த அளவை ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் கத்தருடைய ஊழியத்தை யாரும் தடையா இருக்க கூடாது, யாரும் தடை பண்ணக்கூடாது. அவருடைய ஊழியம் அது சரியாய் நடக்கணும், நீத்தியாய் நடக்கணும். அதைத்தான் நாங்கள் எப்பொழுதுமே நினைத்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 4:11 வீடு கட்டுறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். சங்கீதம் 118:22 வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று தடின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யூத அமைப்பை கட்டி எழுப்பினவர்கள் அந்த காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய ஆலயத்துக்கு மூளைக்கல்லாய் எங்கள் தேவன் இருக்கிறார். அதை யூதர்கள் அன்றைய அமைப்புகள் அங்கு அவரை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் இந்த மூளைக்கல்லாய் எங்கள் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் எந்த ஒரு உண்மையான கட்டிடமும் இங்கே இருக்காது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். எந்த அளவுக்கு முழு கட்டிடம் கட்டுவதற்கு அடிப்படையாய் விளங்குவது இந்த மூளைக்கல்லு தான். அதாவது தேவனுடைய செயல்களை நம்முடைய கண்களுக்கு அற்புதமாய் விளங்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏசாயா 28:16 அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், அங்கு மூளை கல்லை குறித்து நாங்க பார்த்தோம். ஏனென்றால் தேவன் ஒரு ஆரம்பத்தை உண்டாக்குவார் என்று ஒரு புதிய கட்டமைப்பை ஏற்படுத்துவார் என்று இந்த வசனம் எங்களுக்கு விளங்குகிறது. அதாவது மூளைக்கு கீழே போடப்படுகிற தன் மூளைக்கு தலைக்கல்லு, அங்கு மேலையும் கட்டிடம் எழும்பி மேலையும் இருக்கிறது அது தலைக்கல்லு. அதாவது கட்டிட வளைவுலே அந்த உச்சியிலே வைக்கப்படும் மிக முக்கியமான கல் ஒன்று இருக்கிறது. கீழையும் அங்கு மூலக்கல்லாய் மண்ணுக்கடியிலே ஒரு கல்லை போடுவார்கள், அஸ்திபாரமாய் போடுவார்கள். மேலையும் ஒரு கல்லு தலைக்கல்லு அந்த கட்டிடத்துக்கு அந்த உச்சியிலே வைக்கப்படும். இதுவும் மிக முக்கியமான கல்லு என்று சொல்லி நாங்க கட்டிடத்திலே பார்க்கிறோம். ஆனால் வளவில இரு பக்கங்களையும் இணைத்து அங்கு இடிந்து விழாதபடி தாங்கி பிடிக்கிற முதன்மையான கல்லு இந்த மேலே இருக்கிற தலைக்கல் என்று, கட்டிடத்துக்கு மேலே இருக்கிற தலைக்கல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து மூலக்கல்லாயும் இருக்கிறார், அங்கு தலைக்கல்லாயும் இருக்கிறார். எங்களுடைய மூலக்கல் இயேசு கிறிஸ்து. எங்கள் தலைமைத்துவங்களை நாங்கள் எப்படியாய் நடத்த வேண்டும் என்பதை இந்த வேதம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஒன்று நாங்கள் விசுவாசத்திலே இருக்கிறோம், இன்னொன்று அவிசுவாசத்திலே இருக்கிறார்கள். அவிசுவாசத்திலே இருக்கிறவர்கள் சில வேளையில விசுவாசத்துக்குள்ளே வந்து அங்கு குழப்புவார்கள். ஆனால் நாங்கள் விசுவாசத்திலே அங்கு பதறாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த மூலக்கல்லையும் நாங்கள் கவனமாய் காக்க வேண்டும். அங்கு தலைமையாய் இருக்கிற அந்த வளைவை, ரெண்டு வளைவை இணைக்கிறது அந்த தலைமை கட்டிட மேல் பகுதியில இருக்கிற அந்த தலைமை கல்லு. அந்த ரெண்டும் ஒரு கட்டிடத்தில இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை. அதே மாதிரி தான் எங்கள் இயேசு கிறிஸ்துவும் எங்கள் பிதாவும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரும் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. இந்திய நாளிலே நாங்கள் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவான காரியங்களை சிந்திக்காதபடி தேவனுக்கு ஏற்ற காரியங்களை அவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் நல்ல இருதயமும் எல்லாருக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்று பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
4: பரிசுத்தமன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே அன்பு, அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அன்பை எங்களுடைய இருதயங்களில ஊற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில உபத்திரவம் உண்டு, பலவிதமான கொந்தளிப்புகள் உண்டு. அன்று நீர் அந்த அலை கப்பலில போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த புயல் வந்த பொழுது இதயாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டீரே. இந்த உலகத்தில இருக்கிற அத்தனை கொந்தளிப்புகளும் இயேசுவின் நாமத்தில எங்களுடைய வாழ்வில இருந்து அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஊழியக்காரர் வாழ்விலும், ஒவ்வொருவருடைய விசுவாசிகள் வாழ்விலும் நீர் மூளைக்கல்லாக இருக்கிறீர், நீர் தலைக்கல்லாக இருக்கிறீர், எங்களுடைய சபையின் தலைவராக நீர் இருக்கிறீர். எந்த அதிகாரங்களும் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. உம்முடைய மகனையே எங்களுக்காக தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல இந்த மக்கள், மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்துல சாபத்துல வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் கூடியம் சேர்வர்களுக்கு விரோதமாக செயற்படாதபடிக்கு அந்த கொந்தளிப்புகளை எல்லாம் இந்த காலங்களில மனிதர்களின் அன்பு சனித்து போகிற காலத்தில் இருக்கிற இந்த கொந்தளிப்புகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில கட்டி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற இந்த கடைசி கால காரியங்கள் அனைத்தையும் நீர் அறிந்தவராக, நீர் திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு அனுமதியாத தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் அவருடைய வாழ்வில வருகிற ஒவ்வொரு கொந்தளிப்புகளையும் இயேசுவின் நாமத்தில உம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொண்ட ஒவ்வொரு மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய பரிசுத்த ஆவியானுடைய அன்பு எங்களை இந்த கொந்தளிப்புகள், இந்த தீமையான காரியங்கள் இருந்து எங்களை பிடிக்க முடியாது. உடைய ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஒவ்வொரு அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அன்பு கூர்ந்தீரே. அந்த அன்பில நாங்கள் வாழ அந்த உம்முடைய இரக்கத்தை கொண்டு விசுவாசத்தினால எங்களை ரட்சித்தீரே. அந்த விசுவாசத்தை கொண்டு துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரியாதபடி நாங்கள் வாழ உம்முடைய பரிசுத்தாவியின் அன்பு எங்களை வைராக்கியம் தந்து தைரியம் தந்து ஒவ்வொரு உபத்திரவத்தையும் அன்றைக்கு பாபுல ஒவ்வொரு உபத்திரவத்திலையும் உம்முடைய உம்முடைய அன்பை பாராட்டினானே. சந்தோஷமாக ஒவ்வொரு உபத்திரவங்களை மீட்டு கொண்டானே. அதே போல உமக்காக நாங்களும் வருகிற உபத்திரவங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய நீர் வெற்றி சிறந்தது போல நாங்களும் வெற்றி சிறக்க நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறேன். இப்படியான கொந்தளிப்புகள் தவறான காரியங்கள் வரும் பொழுது பொறுமையோடு அந்த அந்த பொறுமையோடு நடந்து அந்த இடங்களில வெற்றி சிறக்க இயேசு கூட இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு எங்களை ஏவுகிறது. அவர் தைரியத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்து இந்த ஊழியங்களில் ஒரு விரிவாக்கத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறோம். அடுவரை ஜனன் சிஸ்டருக்காக ஜபிக்கிறோம், கணவருக்காக ஜபிக்கிறோம், மகனுக்காக மகளுக்காக ஒருவரோடு கூட இருந்து ஒரு குடும்பத்தில ஒவ்வொருவரும் மாதிரியாக நீர் வச்சிருக்கிறதற்காக நன்றி. சிஸ்டருக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அந்த சிஸ்டர் தெய்வ நாயைக்காக அந்த இலங்கையில ஊழியம் செய்கிற குணச்செல்வம் செல்வம் அவர்களுடைய உறவினருக்காக ஆண்டவரே அந்த அந்த குடும்பத்தை எடுத்து இன்னும் அதிகமாக பயன்படுத்தும்படியாக உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக உமக்கு பிரியமாக ஊழியம் செய்யற குடும்பமாக இன்னும் உயர்த்தும்படியாக நீண்ட காலமாக ஊழியம் செய்யறவர்கள் இந்த ஏற்ற காலத்துல இன்னும் அதிகமாக அவர்களை உயர்த்தி ஊழியத்துல ஒரு விரிவாக்கத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறோம். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பது அந்த இடத்தில்

0: உமக்கு பிரியமாக அன்பில வாழ உம்முடைய உம்மை போல நாங்கள் வாழ எங்களோடு நீர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை உண்டான அமைத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபை மந்தையோடும் கூட இருந்து எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு டோலி சிஸ்டர் ஜனங்கள் மத்தியிலே சரி நாடுகள் மத்தியிலே இருந்தாலும் சரி தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் போக விடாதபடி தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் தடைகள் எல்லாம் நீக்கப்படும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே, நாங்க இலங்கை தேசத்திலும் எல்லா தேசத்திலும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களின் மனம் திரும்ப வைக்கிறவர் நீர் ஐயா. உங்கள் மேல நோக்கமா இருப்பதற்கு அவர்களுடைய இருதயங்களை மாற்றும்படியாக ஜொபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நீங்க உங்களுக்கு கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே, நீங்க உங்களுடைய இரத்தத்தினால ஆண்டவரே அவர்களை கழுவி எல்லா தடைகளையும் நீக்கும் அவர்கள் உங்களை நோக்கி பார்க்கக்கூடியதாக ஆண்டவரே, அவர் மன கண்களையும் காதுகளையும் அப்பா திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரம் அப்பா உங்களோட சரீரங்களை ஆண்டவரே உங்களுக்கு உகந்த பலியாக கொடுத்து ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஆண்டவரே மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தையும் பெரிதான வெளிப்படுத்தலையும் கொடுத்து அவர்களை ஆண்டவரே பரிசுத்தத்தின் ஜீவிப்பதற்கு அவர்களை ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருப்பது போல அவர்களையும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. அவர்களுக்குள்ள வர்ற ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான அசுத்தமான ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க பெரியவரும் நல்லவருமான தகப்பனா இருக்கப்படியா. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழமும் அறிந்துணர் தக்கதாக ஆண்டவரே, நாங்க கிறிஸ்துவுக்குள்ள அப்பா எங்களை சிருஷ்டித்த உங்களுடைய அருமையான அன்புக்கு நன்றி சொலுத்துறேன் அப்பா. அதே போல அப்பா அன்பு உங்களுடைய அன்பை அறியாம இருக்கிற மக்களுக்குள்ள உங்களுடைய அன்பை நம்பிக்கை விசுவாசத்தையும் கொடுத்து அருளை ஆண்டவரே உங்களுடைய அன்புல கட்டெழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே மூளைக்கல்லாக இருக்கிறபடியா நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, இந்த கடைசி காலத்துல மக்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக எல்லா சபைகளிலும் எல்லா மக்களும் உங்களை அறிந்தவர்களுக்கு மேல ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிசுத்தத்துல வாழ்வதற்கு ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய சமாதானத்தின் நீங்க சமாதானத்தின் தேவன் அப்பா, கட்டுகளை உடைக்கிற தேவன். அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே. அப்பா, நீங்க கோலும் கையுமாக அப்பா பிழைக்க செய்யற யாக்கோப்பு பெரிய காரியங்களை செய்ய வைத்தீரையா. அதே போல ஆண்டவரே நீங்க உங்களோட அப்பா கரத்தின் மூலமாக யாவருக்குள்ள ஒரு பெரிதான புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து மக்களை அப்பா வழி நடத்தும் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நிதிதான நாமத்தை நாங்க ஏனோ தானோ என்று அறிந்து கொள்ளாமைக்கு ஏற்று அமைக்க ஆண்டவரே உங்களுக்குள்ள ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்க அமர்ந்து இருந்து நீங்களே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவருக்கும் ஒரு பெரிதான கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜபாவின் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே மக்களுக்கு அப்பா ஆத்மாக்கு தாகம் உள்ளவர்களாக இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னும் அதிகமாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதாதையா அப்பா. கிருபை, கிருபை, கிருபை கிருபையின் மூலமாக ஒவ்வொரு மக்களையும் முடிசூட்டி ஆண்டவரே உங்களுக்குரிய உகந்த வாசனையாக ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் மாற்றி உங்களுக்குரியவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு பெரிதான அன்பை கொடுத்து எல்லா மக்களுக்களையும் பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அப்பா பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு யாவரையும் கிருபையின் மூலமாக முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த காலை

0: அப்பா உங்களுடைய அன்புல நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு என்ன விதமான தடைகள் எங்கள் மூல எங்களுக்கு எல்லா மக்களுக்குள்ள வந்தாலும் அப்பா ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்க எல்லா பிசாசின் நாமத்தை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் அப்பா. இந்த காலை நேரம் புதிதான கிருபையின் மூலமாக புதிதான அபிஷேகம் அன்பு நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களை நிலைத்திருப்பதற்கு எல்லா மக்களுக்குள்ள ஒரு புதிதான விசுவாசத்தை நம்பிக்கையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் இந்த கால நேரம் துதி பாடல் கொண்டு பாஸ்டர் நயோமி லோகனின் இப்பொழுது நினைவு கூறுகிறாண்டவரே அவர்களது ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க அவங்களையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி அப்பா நடத்துங்க ஆண்டவரே. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து பிரதலே ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியத்தின் மூலமாக எங்களையும் அழைத்தீங்க ஐயா. அந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துறோம் நாங்க அப்பா. தேவ பயத்தோடு உங்களே நாங்க ஊழியத்துல நாங்க தேவ பயத்தோடு உங்களை மட்டுமே ஆவியோட உண்மையோட ஆராதிப்பதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான கிருபை கொடுத்து அப்பா யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பிரிதான அன்புக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க பொண்ணும் வெள்ளிக்கு ஊடாக போகாத வண்ணமாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை அதிகமாக எங்களுக்குள்ள புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கால நேரத்துல ஜபாவியை கொடுத்து எங்களை உயிர்ப்பித்த உங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் வரப்போற சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர் யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். அவருடைய தேவையை சந்தித்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிற இந்த காலை நேரம் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவின் நன்றி. உங்களோட பெரிதான அன்புக்கு நன்றி இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆமேன் என் பிதாவே நன்றி இயேசுவின் நன்றி ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: அவங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி டோலி சிஸ்டர் கத்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக.
0: ஐரீன்
1: அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட்.
2: ஐரீன்
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவ கரமும் தேவ ஆலோசனைக்கும் விரோதமாய் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளுக்கு இவைகளை கற்றதாமே ரட்சிக்க வேணும். இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேவ பயத்தை கொடுத்து கீழ்ப்படிவை கொடுத்து கத்த ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க.
2: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேயப்பா. அந்த நேரத்துக்காய் நன்றி ராச்சாவையப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேயப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாதவரையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி இந்த நேரத்துக்காய் கொடுத்த விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேசங்களிலே இருக்கிற கர்த்தாவே அப்பா தலைவர்கள் மற்றும் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லாரையும் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ரட்சிப்புக்கு பட முடியாத படிக்க கர்த்தாவே இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீங்க நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதிகாரிகளின் கண்களில் எல்லாம் தயவு கிடைக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷம் அறிவிக்க முடியாத படிக்க கர்த்தாவே இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க உம்முடைய ரட்சிப்புக்களாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு வேண்டிய கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகள் சென்றடையத்தக்கதான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகாரிகள் கொண்டு வருகிறதான கர்த்தாவே இந்த தடை சட்டங்களை எல்லாம் தேவன் நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாய் கர்த்தாவே நல்ல சுதந்திரத்தை தேவன் இந்த தேசத்துக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுக்கு தடையா இருக்கிற தலைவர்கள் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னுமாய் கர்த்தாவே அப்பா மத போதகர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொட்டு ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்க துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விக்கிற ஆராதனையிலே கட்டுண்டு கிடக்கிற கத்தாவை ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே நன்றி ராஜாவே, நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி கத்தாவே. அப்பா யாருமே கத்தாவே ஒருவரும் உம்முடைய வருகையிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கைவிட்டு விடாத படிக்கு நாங்கள் எல்லாரும் உடைய சமத்துக்கு வரத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியாய் சபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷம் அறிந்த பிள்ளைகள் கூட கத்தாவே இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கத்தாவை உண்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஆனாலும் கூட கத்தாவை மறைமுகமாக உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க அநேகர் கத்தாவே. இவர்கள் எல்லாம் பகிரங்கமாக ஆராதிக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைகிறாங்க, ஆனாலும் ஞானஸ்தானம் எடுக்க முடியாத படிக்கு அநேக தடைகளோடு இருக்கிறாங்க தகப்பனே. இந்த தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க கத்தாவே. ஒருவர் ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டா உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி இருக்கிறீங்க, ஆனாலும் அநேக குடும்பங்களில அப்படி இல்லை ஆண்டவரே. அப்பா அப்படியான நேரங்களிலே அந்த பிள்ளைகள் கத்தாவை உண்மை ஆராதிக்க முடியாத படிக்க துதிக்க முடியாத படிக்க உடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாத படிக்க ஆலயத்துக்கு செல்ல முடியாத படிக்க அநேக தடைகள் இருக்கிறது கத்தாவை. எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்திலே தேசங்களிலே உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ரட்சிக்கப்பட முடியாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே அநேக மிஷனரிகள் சுவிசேஷர்கள் எல்லும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகள் கத்தாவே உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எலும்பி நிற்க தேவன் இங்கே உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. இதற்கான தடைகள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டு ரசிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்க எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருந்தாலும் கத்தாவே அப்பா தேவன் நீங்க நினைத்தா மாத்திரம் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடியும் ஆண்டவரே. நீங்க தொடுங்க தகப்பனே. நீங்க உடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் கைவிடாத படிக்க எல்லாரையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வநாயகி சகோதரி குடும்பத்தையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கத்தாவே அவர்கள் எத்தனையோ துக்கத்தோடு கத்தாவே அப்பா கண்ணீரோடு கவலையோடு இருப்பாங்க ஆண்டவரே. ஆனாலும் தேவன் நீங்க கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. அவங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் உங்களால் மாத்திரம் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்கள் செய்து வந்த அந்த ஊழியங்கள் தடைபடாத படிக்கு கத்தாவே இருக்கிற எல்லா தடைகளை உடைத்தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்துக்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. அந்த சகோதரி குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து இந்த ஊழியங்களை கட்டி எழுப்ப தேவன் உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சகோதரிக்கு வேண்டிய நல்ல மன தைரியத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி கத்தாவே. அப்பா அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க வழி நடத்தும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வழியிலே உம்முடைய வார்த்தையிலே நடக்க தேவன் உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கத்தாவே அந்த குடும்பத்துக்கு மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை தேவன் நீங்க கட்டளையிடும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா எங்களுடைய சங்கம ஊடகத்துக்காக சுபிக்கிறேன். இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் கத்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகள் இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நீங்க நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே இந்த இணைப்பினூடாக கத்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த இணைப்புக்கு கத்தாவே இந்த இன்டர்நெட் தடைகள் வராது படிக்க தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஜெப இணைப்பிலும் கூட கர்த்தாவே அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே, பா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே, பா ஸ்தோத்திரம். ஐயா மட்டும் ஜெபித்த பிள்ளைகளை நீ வர வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
3: ஏனாமேனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். அப்படியே உங்க எல்லாரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.
3: ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோர்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் லோர்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லோர்ட். நீங்கள் பரிசுத்த பிள்ளைகள், தூய்மையாய் ஏற்றுக்கொண்டு நித்திய நம்பிக்கைக்கு நேராய் நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பான பரலோ பிதாவையப்பா, சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரையப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. தகப்பனே அப்பா பரிசுத்தத்துக்களாக அப்பா இருக்கிறவர்கள் ஆண்டவரப்பா இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருதரே நீங்கள் புறப்படுங்க அப்பா தந்தையே அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா தகப்பனே மனிதர்களின் அப்பா மனிதனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று சொன்ன வார்த்தையின் படியப்பா தந்தையப்பா மனுஷர்களை நம்பாத படிக்கப்பா தந்தையின் வார்த்தையை நம்பி தந்தையை நம்பி அப்பா அவர்கள் இன்னும் இன்னும் அப்பா பரிசுத்தத்துக்களாக வந்து அப்பாவை தொடர்ந்து நடக்க கிருப செய்யுங்க அப்பா. உண்மையை உத்தமமாக நடக்க கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுங்க அப்பா, காட்டுகளும் வழி நடத்துங்க அப்பா தந்தையப்பா. தந்தையப்பா நீங்க பொறுப்படுத்து காத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா.

0: ஆசிஸ்டர்ங்களும் இந்த லைன் கட் ஆயிருக்குது, மேக் ஆஃப் ஆயிருக்கு.
1: குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், அவர்களை பொறுப்படுங்க, காத்து கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா, நீங்கள் அவர்களுக்கு அவர்கள் இருக்கிற தகப்பனேப்பா, மனிதராலே செய்ய முடியாத நீங்கள் மாத்திரம் அப்பா, உங்களால மாத்திரம் தானப்பா செய்ய முடியும் அப்பா இத எல்லாவற்றையும். தந்தையை நீங்கள் அவர்களை பொறுப்படுங்க, காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்கப்பா. தந்தையப்பா, அவர்களோடு கூட இருக்கும்படியாக அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா நீங்கள் கொடுக்கும்படியாக செபிக்கிறப்பா. எல்லா தடைகளையும் முடைத்து கொடுங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு எதிராக எந்த சத்துருக்களும் மேற்கொள்ளாத படிக்கப்பா. உள்ளப்பத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தால கட்டிந்து செபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஊழியங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஆல்போன் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். அம்மா
2: பிரைஸ் லார்ட்.
0: நீங்க விசுவாசிகளின் ஒற்றுமைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒற்றுமைப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரே தேவன், ஒரே நம்பிக்கை, ஒரே நித்திய ஜீவனை தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனா சபை பாகுபாடுகள், சபை பிரச்சனைகள் அத்தனையே கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிகளின் ஒற்றுமைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, உண்மை நம்பி இருக்கிற விசுவாசிகளை ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா, அன்பான தகப்பனே, எந்த நிமிடமும் எந்த நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் செக்கேனும் உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து வழிநடத்துறவரே, உலகத்திலே ஒரு சமாதானத்தை ஒற்றுமையை குடுந்தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த மக்கள் எல்லோரும் அப்பா தேவ சாட்சியலுக்குரிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே, மாற்றும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் உண்மையான தெய்வம் எது என்பதை அவர்கள் உணரி செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இயேசு என்ற நாமத்தை அவர்கள் எங்கு பார்த்தாலும் உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, மேலும் மேலும் காற்று இரக்கமும் சந்தோஷமும் அன்பும் அவர்கள் பெருக செய்தும் தகப்பனே. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் அப்பா தகப்பனே, தேவசாட்சிய பிள்ளைகளாக மாற்றிவிடும் தகப்பன். ஆவியானவரே, அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் துதிக்க அப்பா உதவி செய்தும் தகப்பனே. இயேசுவே, உமது வார்த்தைகளை எங்கு போனாலும் மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய மனப்பான்மையை கொடுத்தல்லும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கு சென்றாலும் தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக மாற்றி போடும் தகப்பனே. எங்கு சென்றாலும் அவர்கள் உமது நாமத்தை உச்சரித்து யாருக்கு கிட்ட போனாலும் உமது வசனத்தை அவர்கள் பரப்பக்கூடியவர்களாய் இருக்க செய்தும் தகப்பனே. இயேசுவே, நீர் உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் அறியப்படும் தகப்பனே. அப்பா பிதாவே, ஒவ்வொரு நேரம் உண்மை அறிய அவர்களுக்கு மன பண்பையும் ஆதரவையும் கொடுந்தகப்பனே. இயேசுவே, இந்த கடைசி காலத்திலேயே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருந்தகப்பனே. அப்பா பிதாவே, உண்மை நம்மின விசுவாசிகளை ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா, இன்று நாங்கள் உமது நாமத்தை உச்சரிக்கும் போது எங்களுக்கு ஒரு பெலனையும் உற்சாகத்தையும் தருகிறீர் தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, எங்களுக்காக மற்றவர்கள் ஜபிக்கும் போதும், நாங்கள் மற்றவர்களாக்கு ஜபிக்கும் போதும் எங்களுக்கு நீர் ஒரு பெலத்தை எனக்கு தருகிறீரப்பா. அப்பா பிதாவே, நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. எல்லோரும் தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா வாழச்சி தரலும் தகப்பனே. உமது நாமத்தை உச்சரித்து கொண்டு எங்கு சென்றாலும் வெளிக்கிட அவர்களுக்கு பல்லமையை கொடுத்த கப்பனே. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த உலக நாடுகள் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா, ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே சமாதானத்தை காட்டியிருளும் தகப்பனே, இந்த உலக நாடுகள் எல்லோருக்கும் சமாதானத்தை காட்டியிருளும் தகப்பனே. எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஜேசுவின் நாமத்தை உச்சரிக்க செய்தும் தகப்பன். அப்பா விதாவே லீசியனா குடும்பத்தி ஒன்பது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அவரை ஆசீர்வதிக்கின் தகப்பனே, இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் மென்மேலும் ஓங்கி வளர கிருபை செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. அப்பா விதாவேகனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, இரு பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவரை ஆசீர்வதித்து மென்மேலும் அவரை ஜெபிக்கிறதுக்கு வல்லமே கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
0: ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது மனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கணவனோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமீன்,
2: ஆமீன். சித்திரம் உங்களோடும் இருப்பாராக. நான் ஜிபியிட போடும் நீங்கள் இப்ப தருவீங்களு காத்திருந்தார்.
0: ஆமீன், ஆமீன், ஆமீன். உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படாதபடி கிளர்ச்சிகளிலே மாயத்திலே விழுந்து விடாதபடி எத்தனாமே ஆக்க வேணுமாய் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் இவர்களுடைய சாட்சிகள் முக்கியப்படுத்தப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் ஜோனத்தானே அவருடைய அடக்காரதனை இன்றைக்கு நடந்தது. அவருடைய மனைவி பிள்ளைகள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க.
3: ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பரலோக பிதாவே, இயேசு ராஜாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இயேசுதாமே இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்மை ஒருவரையே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ஜனங்களாக ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் தெய்வமே. இயேசுவே இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சகோதரன் பாஸ்டர் ஆகிய அந்த யோனத்தானுடைய மரண காரியங்கள் ஆண்டவரே எல்லாம் நடந்து முடிந்தாலும் மனைவி பிள்ளைகளோடு என் இயேசு ஒருவரே கூட இருந்து பாதுகாத்து இன்னும் அவர்களுடைய ஊழியங்கள் சபைகள் பலகி பெருக தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அந்த நாட்களிலே கர்த்தாவே 86ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டிலே உண்மை முத்தவமாக ஆண்டவரே குணச்செல்வத்தோடு நின்று ஊழியம் செய்த கர்த்தாவே இந்த ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. ஆண்டவரே சந்திரன் பாஸ்டரை மனைவியையும் ஆண்டவரே அவருடைய சகோதரி ஆகிய இவருடைய மனைவியையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த நாட்களிலே ஊழியம் இவ்வளவு பலகி பெருகினது யாழ்ப்பாணத்திலே ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்களினாலே நிரப்பப்பட்டது ராஜா. தேவனே நீர் பெரியவர் அப்பா. இந்த ஊழியக்காரர்களுடைய மரணம் ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்றது கர்த்தாவே. ஏசையா அந்த குடும்பத்தோடு கூட இருங்கப்பா, பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா, சகோதரங்களோடு குணச்செல்வம் குடும்பத்தோடு கூட இருங்கப்பா. இயேசுவே இன்னும் ஆண்டவரே அவர்களுடைய சபையாரோடு கூட இருங்கப்பா. இயேசுவே மனம் தளர்ந்து விசுவாசங்களை விட்டு விலகாதபடி ஓட்டத்தை ஓடி முடிக்கிற காரியங்களை சபைக்கும் குடும்பத்துக்கும் நீங்கள் அருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா அந்த நாட்களிலே மிகவும் அருமையாகவும் உண்மையாகவும் செய்த ஒரு சகோதரனாக இருந்து பிரகுமுடைய ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவரே நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து ஆண்டவரே உம்மண்டையில் கர்த்தாவே நீர் அவருக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. முடிவு பரியந்தம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒரு மரணமாக இருக்கிறாஜா இலங்கையிலே, அதுவும் வடமாகாணம் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே உண்மை முத்தவமாக குடும்பங்களாக நின்று செய்யப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவரே 30, 60, 100 யாழ்ப்பாணம் பெருகி இருக்கிறது, சபைகள் பெருகி இருக்கிறது, வெளிநாடுகளிலே பெருகி இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, தொடக்கம் அற்பமாயிருந்தாலும் ஆண்டவரே முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று சொல்லுகிறபடி இயேசுதாமே எல்லா காரியங்களிலும் கூட இருந்து குடும்பத்தோடு ஊழியக்காரரோடு கூட இருந்து வழி நடத்தி ஓட்டங்களை ஓடி முடிக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இன்னுமாக உணர்வினாலும் சிந்தனையினாலும் நினைவினாலும் சிதறுண்டு கர்த்தாவே, வாழ்க்கையை குடும்பத்தை நடையை ஆண்டவரே கர்த்தாவே ஆவியாத்மா சரீரங்களை சிதறடிக்கப்பட்டு ஆண்டவரே மென்மேலும் ஆண்டவரே ராஜா தகப்பனே ஆண்டவரே தன்னிலை குலைந்து அப்பா நிற்கிற இந்த கர்த்தாவே ஜனங்களையும் குடும்பங்களையும் சபைகளையும் நாடுகளையும் ஆண்டவரே கண்டங்களையும் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே நாடுகளிலே மட்டுமல்ல குடும்பங்களிலே முதலாவது நிலைவரமான ஆவியை கர்த்தாவே நீங்க கட்டளையிட வேண்டுமாக ஜபிக்கிறோம் அப்பா. இயேசுவே அதே கர்த்தாவே உண்மையான ஒரு நேர்த்தியான நிலவரமான ஆவி அப்பா, அந்த ஆவியை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா, நல்ல சிந்தனையை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. தேவனே கர்த்தாவே இருதயத்திலும் சிந்தனையிலும் ஆண்டவரே பிசாசானவன் கெச்சித்து ஆண்டவரே எவ்வளவு கோபங்கள் தாவங்கள் எவ்வளவு எரிச்சல்கள் பொறாமைகள் பிரிவினைகள் அப்பா அளவுக்கு முடியாத காரியங்கள் ஆண்டவரே யுத்தங்கள் நாட்டுக்கு நாடு ஆண்டவரே விரோதங்கள் ஆண்டவரே எழும்பி நின்று அப்பா கர்த்தாவே தாண்டவம் ஆடுகிறதே பிசாசானவன் ஆண்டவரே எவ்வளவாக ஆண்டவரே தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்கிறான் என்பது பார்க்கிறோம் அப்பா. குடும்பங்களிலே பிள்ளைகள் மத்தியிலே கணவன் மனைவி மத்தியிலே ஆண்டவரே உணர்வை ஆண்டவரே அப்பா பூரணப்படுத்துகிறங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அலங்கோலமானதை நீர் நேர்த்தியாக்கவே பூமிக்கு வந்தீர் அப்பா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற திரும்பவும் ஒரு அலங்கோலம் இல்லாதபடி ஆண்டவரே நேர்த்தியான பாதையிலே செல்லவும் உண்மையான பாதையிலே சமாதான தாவரங்களிலே கர்த்தாவே நிலை கொள்ளவும் எந்தேவனே இந்த ஜனங்களை அப்பா நீங்க பரிபூரணப்படுத்தி சுகப்படுத்தி ஆறுதல் படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைத்து நிற்க என் தேவனே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படியான கட்ட உணர்வுகள் சிந்தனைகள் வீணான உணர்ச்சிகள் அதனாலே குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே எவ்வளவு பிரிவினைகள் பிரச்சனைகள் படிப்புகள் குழம்புகின்றன வேலைகள் குழம்புகின்றன ஆண்டவரே தேசங்கள் கத்தாவே நாடுகள் குழம்புகின்றன அப்பா. என் தேவன் ஒருவர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களிலே உதவி செய்து பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினாலும் நல்ல உணர்வின் ஆவியினாலும் ஆண்டவரே நீர் நிரப்பி நடத்தி பாதுகாத்து சீர்படுத்த உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் இரவும் பகலும் ஆண்டவரே இவர்களோடு கூட இருக்கும்படி ஆச்சபிக்கிறோம் அப்பா. குடும்பங்கள் சிதறுண்டு போய்விடக் கூடாது சபைகள் சிதறுண்டு போய்விடக் கூடாது தேவனே. மாமிசங்கள் எழும்பாத வண்ணம் தேவனுடைய பரிசுத்த அன்பு இவர்கள் மேலே ஊற்றப்பட்டு இவர்கள் ஆண்டவரே அப்பா சமாதானத்தோடு வாழ சமாதானத்தோடு நடத்தப்பட சமாதானமாக பூமி எங்கும் நாடுகள் எங்கும் ஆண்டவரே சேனைகளாக ஆண்டவரே கர்த்தாவே நிற்க தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என் தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த காரியங்களை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறபடியினால் நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாகவும் குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாகவும் ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்.
0: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக ஜனட். ஓகே
0: நண்டோ நாள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் ஈரான் யுத்த நாடுகளுக்காகவும் இந்த தலைவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே அப்பா, நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, உங்களுடைய சித்தத்தின்படி ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. இனி கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா. தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, பொறுப்படுங்கள் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படுங்கள் அப்பா. அப்பதான் அவை யுத்தங்களை பொறுப்படுங்கள் ஐயா. இயேசு ராஜாவின் தேவனே, தேவனே இஸ்ரவேல் தேசத்தை புறப்படுங்கள் அப்பா பிதாவே, இஸ்ரவேலின் தேவனே இஸ்ரவேல் மக்களை மீட்டு ரட்சியுங்க அப்பா பிதாவே, தேவனே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்முடைய ஆவிய தேவனே இந்த மக்கள் மீது ஊற்றுங்க அப்பா, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்று என்று வாக்கள் தன் தேவனே உம்முடைய ஆவியை தேவனே இஸ்ரவேல் மக்கள் மீது அதிகாரிகள் மீது இராணுவத்தின் மீது மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதாவே, ஆவியானவரே விடுதலையின் ஆவியானவரே நீங்கள் விடுதலை செய்யுங்கள் அப்பா பிதாவே, தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே, இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனே பிதாவே உம்முடைய விருப்பம் அப்பா, உம்முடைய சித்தம் என் தேவனே பிதாவே, உடைய மனக்கண்களை தேவனே திறவுங்க அப்பா பிதாவே, ஆவியானவரே உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க அப்பா இஸ்ரவேல் மக்களுக்கு என் தேவனே, ஓ நன்றி அப்பா நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே விடுதலை செய்யுங்க அப்பா, விடுதலை செய்யுங்க இஸ்ரவேல் மக்களை, இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க அப்பா, இந்த மக்களை ரட்சியுங்க அப்பா பிதாவே, தேவனே அதே போல ஈரான் மக்களை ரட்சியுங்க அப்பா பிதாவே, தேவனே இந்த மக்கள் மீது கிரிய சேர பொல்லாத ஆவிகள் தேவன் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, மில்லிஸ் பகுதியிலே கிரிய சேர வான மண்டலங்களுக்கு கிரிய சேர பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக இந்த பகுதிகளை விட்டு, ஓ அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியலும் சிறந்து போவதாக மில்லிஸ் பகுதியிலே ஈரான் தேசத்திலே அப்பா பிதாவே, தேவனே நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்க அப்பா, வழக்காடுங்க திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் திரைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் தேவனே இந்த மக்களை விட்டு தேசத்தின் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், தேவனே கிருபை செய்யும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, ஓ நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக உம்முடைய அபிஷேகத்தினால் என் தேவனே, எல்லா ஆமானின் ஆவியல் தேவனே பிதாவே, அமலேக்கினுடைய ஆவியல் பாகாலின் ஆவியல் தேவனே பிதாவே, யெசபேலின் ஆவியல் மில்லிஸ் பகுதிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், தேவனே உம்முடைய ஆளுகை அங்கு வருவதாக, உம்முடைய ராஜ்யம் அங்கு வருவதாக, உம்முடைய சித்தம் அங்கே நிறைவேறுவதாக, கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தை மில்லிஸ் பகுதி எங்கும் தெளிக்கிறப்பா பிதாவே, கழுவுங்களப்பா இந்த மக்களை, இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க, மனக்கண்களை திறவுங்கப்பா, அங்குள்ள மாம்சமான யாவர் மேலும் தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா, இந்த தேவனே ஓ நன்றி அப்பா பிதாவே, தேவனே புறப்படுங்க, அதே போல அமெரிக்காவை புறப்படும் ஐயா, அந்த யுத்தத்தை நடத்துகிற ஒவ்வொரு தலைவர்களையும் புறப்படும், பிரசிடண்டை புறப்படும் ஐயா, உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா, மனிதன் கொடுக்கிற சமாதானம் அல்லப்பா பிதாவே, தேவனே நீங்கள் விட்டு போன சமாதானத்தை இயேசுவே தேவனே இந்த தேசம் அங்கம் கொடுங்களப்பா பிதாவே, ஈரான் தேசத்துக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க அப்பா பிதாவே, மில்லிஸ் பகுதியில் மக்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க, இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க அப்பா பிதாவே, அமெரிக்காவில் மக்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை, ஒவ்வொரு தேச மக்களுக்கும் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க, உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, தேவனே உம்முடைய அக்கினியை போடுங்க, பெந்த கோசின் நாளிலே அக்கினி நாவலா இறங்கினவரே அப்பா, உம்முடைய அக்கினி நாவலா இறங்குங்கப்பா, ஒரு தலைவர் அதிகாரிகள் மீது இராணுவத்துள்ள மக்கள் மீது என் தேவனே ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா, இந்த யுத்தம் தேவனே அப்பா உம்முடைய ரட்சிப்பாய்க்காய் மாறுவதாக, இந்த யுத்தத்தின் மூலம் தேவனே இந்த மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக இயேசு ராஜாவே, முழங்கால் யாவும் முடங்குவதாக உம்முடைய நாமத்துக்கு முன்பாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தரென்று அறிக்கை செய்வார்களாக, வானத்தையும் பூமியையும் படைத்த யெகோவா தேவன் என்று அனைவரும் அறிக்கை செய்யத்தக்கதாக, தேவனே தேவனே இவருடைய நாவுகளிலே உம்முடைய அக்னி இறங்குவதாக, இந்த நாவுகளை பொறுப்படுங்கள், சிந்தைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே, இருதயங்களை பொறுப்படுங்கள் இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல, வான மண்டலங்களுக்கு கிரிய சிற பொல்லாத ஆவியலோடு போராட்டம் சொன்னீங்களப்பா, எல்லா அந்த கிறிஸ்துடைய ஆவியல் வலி சற்பத்துடைய ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்த தேவனே பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவனே, வான மண்டலங்களுக்கு கிரிய சிற பொல்லாத ஆவியல் அந்தகார லோக அதிபருடைய ஆவியல் அந்த கிறிஸ்துடைய ஆவியல் வலி சற்பத்துடைய ஆவியல் பிரிவினையின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் பொய்யின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஓ நன்றி அப்பா பிதாவே, எல்லா தந்திரத்தின் ஆவியல் அப்பா எல்லாம் பொய்யின் ஆவியல் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக, அதிகாரிகள் தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுத்த இருதயத்தை சிருஷ்டியுங்கப்பா இந்த அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும். ஓ நன்றி அப்பா இந்த மக்களுக்கும் இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி. நீங்கள் அப்படியா செய்ய போதுக்க நன்றி. பிசாசான விற்கப்பட்டு போவானாக. ஓ நன்றி ராஜாவே. உம்முடைய வழிகள் விட வழிகள் இல்லப்பா, உம்முடைய நினைவுகள் விட நினைவில்லேன் தேவனே. நீங்க செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாத இயேசு ராஜாவே. வானத்து கீழே பூமியிலே நீங்கள் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் மனுஷன் கண்டுபிடியான்னு சொன்னீங்க இயேசு ராஜாவே. நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, பண்ணி முடியாத அதிசயங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நீங்கள் பயங்கரமான காரியங்களை இந்த பூமியில செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ கத்ரா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்ரம் அப்பா. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்களப்பா. ஜபத்தை கேட்டு பதிலை கொடுப்பதற்காக நன்றி ராஜாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி. எந்த சோசமையா, தேசங்களின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, தேசங்களின் நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, தேசம் அனைத்து உம்முடைய வார்த்தையினாலே நிரம்புவதாக. ஓ நன்றி ராஜாவே. உம்முடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட உம்முடைய மக்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு ஓ தேவனே உம்மை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது, உம்மை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது அப்பா, தேசங்களுக்கு நீங்கள் சேமத்தை கொடுக்கிறவர் அப்பா பிதாபி. ஓ திறப்பின் வாசல் நின்று ஜபிக்கிறோம் எழுப்புங்களையா இயேசு ராஜாவி. உண்மையாய் உத்தமமாய் ஒருமனத்தோடு ஐக்கியத்தோடு ஜபம் பண்ற பிள்ளைகளை எழுப்புங்களையா இயேசு ராஜாவி. பூமி எங்கும் ஓ நன்றி ராஜாவி. ஜபத்தை கேட்டு நீங்கள் பால் கொடுப்பதுக்காக நன்றி இயேசு ராஜாவி. ஓ நன்றி என்றவனே சோஸ்ரம் ஐயா பிதாவி, நன்றி என்றவனே சோஸ்ரம் அப்பா. தேவனே இந்த ஊழியத்தின் மூலமாய் தேவனே உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையின் வல்லமைகள் கடந்து செல்வதற்காய் நன்றி. தேவனே உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வறுமையாய் திரும்பாத இயேசு ராஜாவே. ஓ நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாத இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவாசம் அப்பா. இந்த ஊழியத்தை நடப்பிக்கிற தேவனே லெஸ்னி பிரதரை ஆசீர்வதியுங்க, குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா பிதாவே. கிருப உள்ள கரம் தேவனே இந்த ஊழியக்காரன் மீது, குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது, பேர பிள்ளைகள் மருமக்கள் மீது அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜாவே. எந்த தீங்குகளை அணுகாதபடி எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவாசம் தேவனே. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்களப்பா, கணவனை புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்க, ஆவியினால் நிரப்புங்கப்பா, அனலாக்குங்கப்பா. ஆவியிலே அனலாக்கும் ஐயா இந்த மகளை. ஓ கணவன் பிள்ளைகளை அனலாக்குங்க ஆவியானவர், எப்பொழுதும் ஆவியிலே அனலாயிருக்க ஆவியானவரே. ஓ உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க, உம்முடைய வரங்கள் வல்லமையினால் தீர்க்கரசன் ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஓ நன்றி, வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. மூளைக்கல்லா இதவனே பிதாவே, தேவனே இவளை எடுத்து பயன்படுத்துங்களே ராஜாவே. ஓ நீங்கள் அவரோடு இருந்ததவனே இயேசு ராஜாவே, நீங்களே மூலைக்கல்லாக இருந்ததவனே. பெரிய காரியங்களை நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே, நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தேவனே இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கள் அப்பா. பட்சபாதம் இல்லாத தேவனே, வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலும் ஒவ்வொரு நிரப்புங்க அப்பா பிதாவே. அக்னி ஜுவாலியாய் மாற்றுங்க. சர்வத்துள்ள பலவீன நோய்கள் எல்லாம் வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓர் சமாதானத்தினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்புங்க அப்பா, பலத்தினால் நிரப்புங்க அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. புறப்படுங்கள் அப்பா தேவனே. கடைசியா தேவனே அந்த ஊழியக்காரனை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் தேவனே. பரிசுத்த கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் எவ்வளவு உம்முடைய பார்வையிலே எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொன்னீங்க அப்பா பிதா, அதற்காக நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. அந்த குடும்ப மனைவியை புறப்படும், பிள்ளைகளை புறப்படும் தேவனே. இரட்டிப்பா அந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே தேவனே. முன்பிருந்தை விட இனி வரப்போற நாட்கள்ல இரட்டிப்பாக ஆசீர்வதியுங்கள் அப்பா. மனைவிக்கு நல்ல பலத்தினாலும் வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலே நிரப்புங்க அப்பா. ஓ ரெட்டிப்பாக, ரெட்டிப்பாக நிரப்புங்க குடும்பத்துல பிள்ளைகள் நிரப்புங்கப்பா பிதாவி. இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக கொடுங்கப்பா பிதாவி. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இப்போது இருப்பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதியுங்க. ஆத்மாதாயம் செய்தவனே உம்முடைய வரங்கள் வல்லமை அபிஷேகத்தினாலே உம்முடைய ஞானத்தினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவி. கைட்டு சிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியுங்க. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா பிதாவி. இவனே உமது கரத்திலே இந்த குடும்பத்தை ஒப்படைக்கிறேன். அக்கினி மதுரை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவையும்
5: கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
0: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கடலிடுவாராக. ஆமீன்
5: ஆமீன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
0: நாங்கள் சர்மிளா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சர்மிளா, நீங்கள் மனமடிவாய் இருக்கிற ஜனங்களுக்காக நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் கணவனால் சீரழிந்தும் அப்படியாய் பிள்ளைகள் அங்கு போத வசதினாலும் சீரழிந்து இருக்கிற இந்த குடும்பங்களை கர்த்தர் மாற்றி அமைத்து அங்கு அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பு மிரக்கம் நிறந்த நண்ப ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றுள்ள மனதுடன் துதிக்கிறேன் கர்த்தாவே. நீங்க நல்லவர், வல்லவர், மாறாதவர், இரக்க நிறந்தவர் ஆண்டவரே, தயவு நிறந்தவர். உங்களுக்கு கோடான கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீங்க பரலோகத்திலிருந்தே கீழே பூமியில் உள்ள மக்களுக்காக நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நடக்கிற சகல காரியங்களையும் ஆண்டவரே, உயர்வு இருந்து நீங்க எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க வரமுட்டு நாம ஆயத்தமாகவே இருப்போம் ஆண்டவரே, ஆயத்தமாகவே இருப்போம் கர்த்தாவே. உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லாம் பரிசுத்தம் உள்ள தேவனே, உங்க கூட ஆன கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்திருவேன். நீங்க அல்பாவும் ஒமேகாவும் ஆதி மந்தமா இருக்கிறவர், சகலத்தை சிறுசடித்த தேவன் ஆண்டவரே, பானத்தையும் பூமியும் படைத்தவர் ஆண்டவரே, பானத்துக்கும் பூமிக்கும் சகல சிறுவர்களை சிறுசடித்த தேவன் ஆண்டவரே, காய் கறி கனி கொடிகளை படைத்த தேவன் ஆண்டவரே, ஆறுகளை கடைகளை உண்டாக்கின தெய்வம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, மனிதரை படிச்சு மனிதர்களுக்கு தேவையான சகலத்தை கொடுத்தீங்க, ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் பாவத்துல விழுந்து தவிக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் இருக்கிறார் என்றதை அறிந்தும் அறியாமல் அவர்கள் கண்களை மந்தமாகி இருக்குது ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமுள்ள கை ஒருவர் மேலும் வைக்க வேண்டும் ஆண்டவரே. நீங்க இந்த உலகத்துக்கு வரும் போது கர்த்தாவே, ஒருவராவது அழிஞ்சு போக கூடாது, ஒருவராவது வீண் போக கூடாது, எல்லாருமே உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்காங்க ஆண்டவரே, ஒரு நாள் சாப்பிட்டாரு, இரண்டு நேரம் சாப்பிட முடியாம நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. சில குடும்பத்துல மூணு பேர் ட்ரக்ஸ்ல இருந்தால் ஒரு ஆள் உழைக்கிறாங்க, ஒரு ஆள் உழைச்சா ரெண்டு பேர் ட்ரக்ஸ், அந்த மாதிரி பயங்கரமான வேதனையினால் கொண்டு போற குடும்பங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. என்னை மீட்டு கொண்டவர், உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் நீங்க மீட்டு கொண்டீங்க இந்த உலகத்துல. ஒவ்வொருவர் மேலும் நீங்க கைய வைங்க, அந்த குடும்பம் மேல கை வைங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒரு அழிய கூடாது, நீங்க எல்லாத்துக்கும் ஆகவும் தான் ஆண்டவரே கல்வாரிசுக்கு போனீங்க. எல்லாம் செழிப்பாக இருக்கணும், ஐஸ்வர்யம் வாழ வேணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று இன்னைக்கு மனிதன் அதை தெரியாம பாவத்துல விழுந்து சத்துரு வலையில் அகப்பட்டு இன்னைக்கு சிக்கி தவிக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே, உம்முடைய அன்புள்ள கரம் அவங்களை ஒவ்வொருவரையும் நீட்ட வேண்டும் ஆண்டவரே. ஏழைகளுக்கு விசேஷமாக நீட்டப்பட வேண்டும், விசேஷமாக ஏழைகளுக்கு உம்முடைய அன்பு கரம் நீட்டப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா தேசத்தை எடுக்க போனா, இந்தியா தேசங்கள் எடுக்க போனா கர்த்தாவே, அநேக ஏழைகள் இருக்கிறார்கள், அநேக தாய்மார்கள் சம்பாதிக்கிறார்கள், தகப்பன்மார்கள் சம்பாதிக்கிறார்கள், பிள்ளைகள் அதை நாசப்படுத்துறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு முதலாவதும் கரம் நீட்டப்பட வேண்டும், அவங்களுடைய கண்ணீர் தொடப்பட வேண்டும் ஆண்டவரே. அவங்களுடைய கூக்குரலுக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உண்மை உள்ள தெய்வம் நீங்க ஆண்டவரே, நீங்க உண்மை உள்ள தெய்வம் பிதாவே, நீங்க அன்பு தெய்வம் ஆண்டவரே, நீங்க பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிறுசடியான நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிப்பது யார்? நீங்க சொன்னீங்க ஆமாண்டவரே, தாழ்வில் இருக்கிறவங்கள எல்லாரும் நீங்க உயர்வுல கொண்டு வருகிற கர்த்தராக இருக்கிறீங்க. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா. இன்னைக்கு கணவர்மார்கள் விடப்பட்டு மனைவிமார்கள் அநேக பேர் இருக்கிறார்கள், மனைவிமார்கள் விடப்பட்டு கணவர்மார்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை பிரிஞ்சிருக்கு. இதை சத்துரு செய்கிறாங்க கர்த்தாவே, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். உம்முடைய தேவ சுவிசேஷம் ஒவ்வொருவருக்கும் போயிட்டு சேர வேணும். இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய குடும்பங்களுக்கு, அந்த மாதிரி நிறைய பிரிஞ்சிருக்க குடும்பங்களுக்கு ஆக என்னை நீங்க வைத்திருக்கிறீங்க. கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கொடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்க குடும்பம் குடும்பங்கள் பசினி பட்டினமாக கீழே விழுந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உம்முடைய வார்த்தை பெற்று சேருங்கிறது. கர்த்தர் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். எங்களுடைய பாவங்களை சுமந்து சென்ற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அவங்களுக்கு உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கு உம்மாண்டு நிறைய பேர் ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. கடந்து சபைகளை வந்து உண்மை நமஸ்கரிக்கிறார்கள். பிரச்சனைக்கு பதில் கிடைக்குது. கர்த்தாவே, அவர்களை நம்ம கைவிடுவோம், மனுஷர் கைவிடுவான், ஆனா நீங்க கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்க ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க. நீங்க புடமிட்டு இருக்கிறீங்க. குயவன் கையில் பாத்திரம் கெடுத்து திருத்துறோம். அது ஒவ்வொரு குடும்பங்களும் நீங்க திருத்தி கொண்டே இருக்கிறீங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பிதாவே, உண்மை துதிக்கிறேன். உண்மை நன்றியுள்ள மனதுடனே நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவர், நீங்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்க சொன்னீங்க, நீ பயப்படாதே, நானே உன் தேவன் என்று சொன்னீங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒவ்வொருவர் மேலும் கரம் வைக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் கரம் நீட்டப்பட வேண்டும். கர்த்தாவே, விதவிகளாக இருக்கிறாங்க நிறைய பேர். கணவர்மார்கள் மறித்து போயிட்டு விதவிகளாக இருக்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாமல் நிறைய பெண்கள் வாழ்கிறார்கள் கஷ்டத்தோடு. அவங்களுக்கு ஒவ்வொருக்கும் நீங்க சொன்னீங்க, உங்களுடைய பைபிள் எடுக்க போன எல்லாத்திலையும் விதவைகளை நீங்க ரொம்ப அதிக நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அதனால ஒவ்வொருவருக்கும் நீங்க கை கொடுங்க. அவங்க தனிமையா இல்ல, நீங்க இருக்கிறீங்க அவங்களோட. அவங்கள ஒவ்வொருவருடைய கூட துணைக்கிறது நீங்க உதவி செய்வீங்க ஆண்டவரே. அவங்களோட பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. அவங்களோட பிள்ளைகளும் இன்னைக்கு உங்களிடம் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய வசனத்தை கேட்கவும் உமை குளமுழங்கால் படிட்டு உமை நமஸ்கரிக்கவும் இன்னைக்கு நிறைய ஜனங்களும் மண்டையில் வந்திருக்கிறாங்க. கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒரு அழிஞ்சு போகக்கூடாது. எல்லாருமே உண்மை நேசிக்கணும், எல்லாருமே உண்மை துதிக்கணும், எல்லாரும் உண்மை விசுவாசிக்கணும். கர்த்தாவே, நீங்க இந்த உலகத்துல வந்தீங்க மனுஷனை மீட்டுக் கொள்வதுக்காக, பாவத்துல விழுகி இருக்கிறவங்களுக்கு மீட்டுக் கொள்வதுக்காகவே உங்களுடைய உயிரவே தியாகம் செஞ்சீங்க ஆண்டவரே. அது வீண் போகாது, அது ஒரு நாள் வீண் போகாது. எல்லாருமே உண்மை நேசிப்பார்கள், உண்மை விசுவாசிக்கிறார்கள். இப்போது இன்னைக்கு 90% உண்மை விசுவாசித்துக் கொண்டு வருகிறார்கள். நாங்க இருந்த இடம் பிழையான இடம், இப்பதான் சரியான இடத்துல நாங்க நிக்கிறோம் என்று நிறைய ஜனங்கள் உம்மாண்டில் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, உம்முடைய சுய உம்முடைய அன்பு கரமே அவங்களை நீட்டுக் கொள்ளுகொண்டே இருக்கிறதுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிதாவே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கரம் நீட்டப்பட வேணும். ஏழைகளுக்காக விசேஷமாக, ஏழைகளுக்காக விசேஷமாகவும் கரம் நீட்டப்பட வேணும். அவர்களுக்கு தேவையானதை நீங்க சந்திப்பீங்க. எனக்கு விசுவாசம், நான் விசுவாசிக்கிற ஒரு உண்மையுள்ளவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தாவே, வானமும் பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் உங்கள் வார்த்தை ஒளிவதில்லை. நீங்க சொன்னீங்க உலக முடிவு பரியந்தம், நான் உங்களுடனே இருப்பேன் என்று. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். ஹாலேலூயா. நீங்க பொய் சொன்னோ, பொய் சொல்ல ஒரு தேவன் மனிதன் இல்ல ஆண்டவரே. நீங்க மனம் மாற ஒரு மனம் புத்திரன் அல்ல ஆண்டவரே. நீங்கள் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல ஆண்டவரே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். கேட்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. ஹாலேலூயா. நீங்க தந்திருக்க எனக்கு ஆதிபத்தி வல்லமினால் நான் உம்மடம் கேட்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கரம் நீட்டப்பட வேணும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஏழைகளுக்கும் கரம் நீட்டப்பட வேணும். விதவைகளுக்கும் கரம் நீட்டப்பட வேணும் கர்த்தாவே. ஸ்ரீலங்கா தேசம், இந்தியா தேசம், நிறைய பேர் இன்னைக்கு குடும்பங்கள்ல இன்னைக்கு பிரிவினை உண்டாகி இருக்கு. அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசுத்தமுள்ள கரம் தொடப்பட வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள கரம் தொட வேண்டும். ஒவ்வொரு உமக்குள் வர வேண்டும். எல்லாரும் உண்மை நேசிக்க வேணும், எல்லாரும் உண்மை விசுவாசிக்க வேணும். தேவன் இருக்கிறார், எங்களுக்கு அப்படியே இருக்கிறார் என்று நம்பிக்கொடும் மண்ணில் ஓடி வர நிற்கிருபி அளிக்க வேணும் கர்த்தாவே. உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டேன் பரிசுத்தாவியானவரை உண்மை துதிக்கிறேன். தேவாதி தேவனை உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவே, நீங்க சொன்னீங்க என் நாமத்தினால் நீங்க கேளுங்க, எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று. உங்க நாம துதிக்க உண்டியுள்ள மனதின் ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்தின் பூமி படுத்துருக்கிய சகல துதி கணம் மகிமை என் ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம் பாதத்துக்கு. என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். இந்த குறிப்புல இருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நான் இன்னைக்கு எடுக்க போன நேரம் கர்த்தாவே, ஒவ்வொரு இடங்களிலிருந்து வீணாக செலவழிக்கிறார்கள், ஆனால் இந்த இடத்துல கர்த்தாவே நமஸ்கரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரமாக உண்மை நமஸ்கரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருவர் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க நீ கிருபை அளிக்கிறீங்க. ஆமாண்டவரே, எல்லாரும் உண்மை நோக்கி கூப்பிடுறாரு. அதனால விசேஷமாக நான் கர்த்தாவே உம்முடைய கேட்கிறேன், இந்த குரூப்பை ஆயத்த பண்ணி கொடுத்த அந்த லிஸ்ட் சகோதரன் அவங்களோட குடும்பத்தையும் அவங்களோட பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க. இதே போல ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கடந்து தடை இல்லாமல் செய்து கொண்டு போக கிருபை அளிங்க. நோய் நொடியிலிருந்து அவங்களுக்கு சுகத்தையும் பெலத்தையும் கொடுங்க. கழுகுகளை போல சிறகடிச்சு ஓடும்படியாக நீங்க அவங்களுக்கு பெலத்தை கொடுங்க. அதே போல இந்த சபை எங்களுக்காக கர்த்தாவை வழி நடத்துற அந்த சிஸ்டர் ஜெனட்டை ஒப்பு கொடுக்குற அவங்களையும் பெலப்படுத்த, இன்னொரு சகோதரி எங்களுக்காக நமஸ்காரம் ஒரு வார்த்தைகளை கூற அவங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். பெலப்படுத்த அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நோய் நொடி எதுவும் இல்லாம உம்முடைய ரத்த கோட்டால் மூடி மறைச்சு கர்த்தாவை பாதுகாத்து பராமரித்து கொள்ளுங்க. எல்லாம் துதி கணம் மகிமை என் இயேசு கிறிஸ்துக்கே உண்டாவதாக. எல்லாவற்றும் பாதத்தில் வைத்து என்னையும் தாழ்த்தி மண்டாடி வேண்டுக் கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன். ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரன் நன்றி. சர்மிளா கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் சகல காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன் சிஸ்டர். உங்களுக்கும் அது மாதிரி
0: ஆமேன்.
6: ரொம்ப
0: வாலிவதிகள் இந்த நாட்களிலே வேத மகத்துவங்களை அவர்கள் சொல்ல பேச கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எழுப்புதல் அங்கு ஆரம்பிச்சு கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே கர்த்தர் அந்த ஒவ்வொரு இடங்களிலே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அனுப்பி அவர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். இப்படி இன்னுமாய் அநேகர் எழும்பி கர்த்தருக்காக நிக்க வேண்டியவர்கள் நிக்க கூடியதால் அவர்களுக்கு வேண்டிய தைரியம் பலம் வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பலனடைந்து அங்கு எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாலும் பூமியும் கடைசி பெரியந்தம் சாட்சியாய் இருக்கும்படி இந்த வாலிபர்களுடைய நாவுகள் வேத மகத்துவத்தினால் ஆசீர்வதிக்கப்பட நீங்க ஜெபத்திலே.
3: ஆண்டவரே, மக அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பன இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு விழிப்பில் ஜீவனை தந்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களை பாதுகாத்து நடத்துகிற தயவிற்காக அன்பிற்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக இந்த தகப்பனே எங்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்றவர்களுக்காக உலக ஜனங்களுக்காக தகப்பனே எங்களை ஜெபிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்களையா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எப்படியோ அங்கு அங்கோ எப்படியோ வாழ்ந்தோம் அலைந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்று ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிட எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை பொழிந்திருக்கிறீங்களே ஐயா, உம்முடைய தயவை தந்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே. நேற்று மின்றும் இன்றும் மாறாத எங்கள் தந்தை ஆண்டவரே, இம்மட்டுமாக வழி நடத்துகிற எபினேசரே, இனி மேலும் நீங்கள் எங்களை பாதுகாத்து அப்பா தகப்பனே சத்ருவானவன் பிடியிலிருந்து எங்களை மீட்டு காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, என்ற நாளிலும் தகப்பனே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா பேசுகிற பேச்சுக்களிலும் அப்பா எங்கள் ஜெபங்களிலும் கூட எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் துணையாக இருந்து எங்களை மீட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எப்போதும் எங்களுக்கு நீங்கள் எங்கள் தகப்பனாக இருந்து அப்பா எங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் என் ஆவியானவரே அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக தகப்பனே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, வாலிப பிள்ளைகளுக்குள்ள தகப்பனே கர்த்தாவே ஒரு எழுப்புதல் பரவட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா தெருவாக அப்பா உலகம் பூராகம் இருக்கிற வாலிப பிள்ளைகள் தகப்பனே கர்த்தாவே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக
0: ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவர். கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே, தகப்பனே கர்த்தாவே, அப்பா வாலிப வயதிலே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கைகள் வீணாக்காதபடி தகப்பனே, ஆவியானவரை உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்க இடவும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இறங்காண்டவரே கர்த்தாவே, தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகளை அப்பா உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. அப்பா அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியவும் அறிவிக்கவும் ஆண்டவரே, தேவனே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெக்கப்பட்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தங்களுடைய வாலிப வயதை வீணாக்காதபடி அப்பா தகப்பனே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெரியோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. சத்துருவானவன் தகப்பனே இந்த பிள்ளைகளை எப்போ எப்படி வீழ்த்தலாம் வகை தேடிக்கொண்டு இருக்கிறானே தகப்பனே கர்த்தாவே. இந்த காலங்களில் ஆண்டவரே ஏத்தனையோ தொழில்நுட்பங்கள், ஏத்தனையோ நுட்பமான செயல்கள் ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் வந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வீழ்த்தி நாசமாக்குவதை அப்பா நாங்கள் காண்கிறோமே ஆண்டவரே. அப்பா எத்தனையோ போதை பொருட்கள், எத்தனையோ அநியாயமான பழக்க வழக்கங்கள், இப்படியான காரியங்களினால் அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் வீணாய் விருதாவி போய்கொண்டு இருக்கிறதை அப்பா காண்கிறோமே ஆண்டவரே. தேவனே இப்படியாக நடக்காதபடி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அன்பின் பிள்ளைகளாக, பரிசுத்த நிறைந்த பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கு வருகிற பிள்ளைகளாக அப்பா கர்த்தாவே அந்த அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. தேவனே ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியத்தில் தகப்பனே நீங்கள் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே சத்துருவானவன் வெக்கப்பட்டு போகும்படியாக என் தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்கள் கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா தகப்பனே சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக தகப்பனே நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. சத்துருவானவன் பிடியிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. பரிசுத்த தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமாய் நடக்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எழுப்புதல் பரவட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே எழுப்புதல் பரவட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாஷைக்கார வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. நாவுகளை கட்டுப்படுத்துகிற பொல்லாங்கி நாவியை நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எத்தனையோ எத்தனையோ பழக்க வழக்கங்களினால் இந்த பிள்ளைகள் கெட்டு போய் போகிறதை அப்பா நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை அப்பா இப்படியான காரியங்கள், இப்படியான செயல்பாட்டில் இருந்து என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள்னால் வேதனையோடு கண்ணீரோடும் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ வீடுகளில் எவ்வளவோ பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பெற்றோர்களுக்கு பிரிவினை வாலிப பிள்ளைகளினால், சகோதரங்களுக்கு பிரச்சனை, இப்படியாக நடந்து கொண்டு இருக்கிறதே தகப்பனே கர்த்தாவே. நீங்கள் ஒருமுறை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தான் அப்பா இனி வருங்காலத்தில் இந்த நாடுகளை, இந்த தேசங்களை உம்முடைய பரிசுத்த நாம ஆளுகிற பிள்ளைகளாக இருப்பார்களே ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அணைகட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவானவன் அப்பா வெக்கப்பட்டு போகும்படியாக என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய போர்வைக்குள்ள பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்து

0: செய்கிற எல்லா எல்லாவற்றிலும் கூட இருந்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே சத்ருவானவன் விழுத்தி போடாதபடி அப்பா, சத்ருவானவன் வகை தேடுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக எந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, வாழ போகிற வாழ்க்கைகள் ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கைகளாக, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைகளாக அப்பா மற்றவர்களுக்கு அப்பா தகப்பனே கர்த்தாவே நன்மைகளை செய்கிற ஒரு நன்மையான வாழ்க்கைகளாக இந்த வாலிப பிள்ளைகள் எங்களுடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அமையும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நீங்கள் இந்த பிள்ளைகளை எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒன்றே இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி. மீனோ, கத்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜபத்தோடு கூட இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், வீடுகளுக்காய், அவருடைய தேவைகளுக்காய், வாஞ்சிகளுக்காய் ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்காய் நீ ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி விருக்கங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக சந்தியும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏமியம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளை ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், துதிகள், ஊழியங்கள் சகலத்திலும் கர்த்தரா ஆண்டவரே பிள்ளைய காத்து நடத்தும்படியா ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்,
2: ஆமென், ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வானொலி ஊழியத்துக்காய் நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த வானொலி ஊழியத்திலே பங்கு கொள்ளுகின்ற தேவ பிள்ளைகள், பாத்தியோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரையும் ஆண்டவரே சுவாமி பரிசுத்த வேலி அடைத்து காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சுவாமி, அந்த அவருடைய சந்ததியில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களும் ஆண்டவரே இந்த ஊழியங்களிலே பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்ற வேணுமாய் உங்களை கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. சுவாமி, இந்த நாளிலே இந்த வானொலியில வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் தேவகரம் கூட இருக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே வரப்போகின்ற நிகழ்ச்சிகளிலே உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் ஆண்டவரே, பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வசனங்கள், வாக்கு தத்தங்கள், சிந்தனை துளிகள் எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள், அவர்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளும் கர்த்தாவே சுவாமி உங்களுடைய நாமம் மகிமை கண்டே இந்த வானொலியில வெளிவர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்திலும் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ஜெப கூடுகை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் நடத்த நீங்க செய்த உதவிக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா. தகப்பனே சுவாமி, இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நீங்க தேர்ந்தெடுத்த இந்த மகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களை கரம் எப்பொழுதுமே கூட இருந்து இயேசப்பா ஆண்டவரே நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிலிப்பியர் 4:19 படி ஆண்டவரே சுவாமி, அப்பா சகோதரியுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்க சந்திக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கணவருடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து இவர்களுக்குள்ள ஒரு மனத்தின் ஆவியை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே சுவாமி, சகோதரி வினோவுக்காய் நன்றியப்பா, ஜெசிமாவுக்காய் நன்றி தகப்பனே ஆண்டவரே. அவர்கள் இவரோடும் உங்களை கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. வினோ எடுக்க ஒவ்வொரு ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. பிள்ளையுடைய விண்ணப்பங்களை கேட்டு இயேசப்பா அந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் மாம் என்று மாமேன் என்று பரலோகத்தில் இருந்து பதில் வருவதற்காக எங்களுக்கு நன்றி சுவாமி. ஜெசிமாவையும் ஒப்ப கடுக்கிறோம் அப்பா. வாலிப மகள் ஆண்டவரே சுவாமி, போக்கிலும் பரத்திலும் பிள்ளையோட கூட இருக்க வேணுமாய், அந்த ஹாஸ்பிட்டலிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்ப கடுக்கிறோம். அவளுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க

0: எங்களை கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சௌதரி கலாசீலனுக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு விண்ணப்பங்கள், ஜபங்கள், சோதனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளையும் கூட எங்களுடைய கருத்திலே தந்து ஜபிக்கிறோம். அதே போல பிரதர் டோனாலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லோரையும் கூட எங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். அவருடைய ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோதனங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல பாச ஆண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரோட உங்களை கரம் கூட இருந்து இயேசப்பா சபை காரியங்களிலே கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சபையில புதிதான ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா ஜபிக்கிறோம். பிரதர் குணாவையும் கூட உங்களை கரத்துல ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே தாயார் சிஷ்லி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அந்த சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலைக்காய் ஆண்டவரே அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேண்டுமாய். அவர்களுக்கு ஏற்ற ஒரு இருப்பிட வசதிக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே எங்களை கரம் ஊழியர்கள் எல்லா ஊழியர்களோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். கத்தாவே சுவாமி சாதர்வாதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை சந்ததியாக உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களையும் நீங்கள் தாங்கி நடத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி ஷர்மிளாவுக்காக இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்கள், வாயிலெடுக்கின்ற ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்களுக்காய் நன்றி சுவாமி. கணவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். ஆண்டவரே இந்த ஊழிய பாதையிலே நீங்கள் அவர்களை நடத்தி வருவதற்காய் எங்களுக்கு நன்றி அப்பா. அந்த தேசத்திலே அவர்களுக்கு கூடாக அநேக சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட வேணுமாய். அந்த தேசத்து மக்கள் உங்களை அறிய வேணுமாய், எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். அந்த தேசத்தை இல்லாமை, வறுமைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசப்பா அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை நீங்கள் கட்டளையிட வேணுமாய். இந்த தேசத்தில் ஒரு செழிப்பை கட்டளையிட வேணுமாய். உங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சத்திய வேத திட்டபை பாச சௌதரி நகோமி லோகனுக்காய் வருகிறோம். பாசையில் சலோகனை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். தாயார் அருகராஜா அம்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவா கூடாக தர போன்ற தெய்வ செய்திகள், வார்த்தைகள், அவாவுடைய அனுபவ சாட்சிகள் ஒன்றுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம். அந்த இருப்பிடத்திலும் ஆண்டவரே அம்மாக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம். ஊழிய பாதையிலே உங்களுடைய கரம் இன்னும் கூட இருந்து இயேசப்பா அவாவை தாங்கி நடத்த ஜபிக்கிறோம். அதே போல தாயார் குலேந்திரனம்மா, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா இவர்களையும் கூட படைத்து ஜபிக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான தாய்மாருக்காய் ஆண்டவரே எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த தாய்மாருடைய ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். சௌதரி ஐரீனுக்காய் சோத்திரம். அவாவை இந்த வானொலியிலே இணைத்து நீங்க செய்து வருகின்ற காரியங்களுக்காய் நன்றி அப்பா. சௌதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவா இருக்கிற தேசத்துக்காய், அவா சந்திக்கின்ற மக்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சௌதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த இருக்கிற தேசத்திலும் ஆண்டவரே சௌதரியை ஆசிர்வதித்து நீங்கள் உயர்த்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் சௌதரி கான்சிக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் சோதரம் அப்பா நன்றி சொல்லுகிறோம். ஊழியர் சுசேஷரின் வானரையா அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் கூடாக தருகின்ற வாக்குத்த வசனங்கள், வேத படிப்புகள், வார்த்தைகள் எல்லாவற்றுக்காய் நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நித்திய வெளிச்சத்தில் இணைகின்ற தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சௌதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமாக ஆண்டவரே சௌதரி ரஞ்சினி அலங்காரம் மணி, சௌதரி கருணா இவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சௌதரி சுபா லங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை கரம் எல்லோரோடும் கூட இருக்க ஜபிக்கிறோம். பாச சார்ஸ் சௌதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவள் இருக்கின்ற அந்த தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலே செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி அப்பா. குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திலும் சங்கமம் வானொலி ஸ்தாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பிற பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இவருடைய தேவைகள், ஊழியத்தின் தேவைகள், குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் கூட எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமாக தகப்பனே அந்த வேலை இடத்திலும் நீங்க கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காய், அந்த சுவிசேஷ வாக்கள் திறந்ததுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலும் கத்தாவே போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க வேணுமாய். எந்த ஒரு சரீர பலவீனங்களோ சுவையினங்களோ அணுகி விடாமல் பாதுகாக்க வேணுமாய். ஆண்டவரே அந்த வாகனம் முழுவதும் நாங்கள் கல்வாரி ரத்தத்தை பூசி ஜபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஒவ்வொரு கருவிகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக கர்த்தாவே கைவிட்டு செய்கின்ற காரியங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரன் வாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றியப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஜோபலுக்காய் நன்றி சுவாமி. பிள்ளையுடைய நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து அவன் உங்களை துதிக்கிற ஒரு மகனாய் இயேசப்பா உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாய் ஒரு பெரிய காரியத்துக்காக ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் பிள்ளையோட கூட இருக்கவனுமாய் அவன் பாடசாலைக்கு போகின்ற நேரங்கள் வருகின்ற நேரங்கள் பாடசாலையிலே படிக்கின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று ஆண்டவரே பிள்ளையை பாதுகாத்து அவனுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து நடத்தவனுமாய் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஷியாமுக்காய் வருகிறோம் அவரையும் பொறுப்பேற்று கர்த்தாவே சுவாமி அந்த மகன் போகிற பாதை எங்களுக்கு தெரியும் ராஜா. குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் தக்ஷாவை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஒரு தேவ சமாதானத்துக்காய் ஜபிக்கிறோம் சகோதரிகளுமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அவர்களும் மெய்யான தெய்வத்தை காணவனுமாய் உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே சுவாமி உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களுக்கு என்று லும்பி பிரகாசிக்கவனுமாய் ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சாதரி டாலி சிஸ்டருக்காய் நன்றி சொல்லுகிறோம் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம் சாதரி ரஞ்சினி அலங்காரம் அண்ணியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அவ செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உடைக்கரம் கூட இருக்கவனுமாய் ஜபிக்கிறோம். இந்த நாளில் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எல்லாம் உடைய பாதத்திலே நாங்களும் படைத்து எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம் மங்கள் நல்ல தாப்பனே ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். நிறைய ஜபங்களை எடுத்து வந்த தேவோழிய சௌரிய மிப்பஸ் ராஜா அவர்களையும் காலவேளையிலே அதிகாலவேளையிலே காலவேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையிலே அணிய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுவிடுவோம் கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஸ்ப்ரிங் காலங்கள் சமர் காலங்கள் வருகிறது பலருக்கு பல காரியங்கள் இருக்கிறது அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த ஜபங்களை தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட்டும் அவரை குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட நான் இல்லாத வேளையிலும் கூட அருமையாக வழி நடத்தினார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்தார் அவருடைய நண்பர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகளுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் விருதான காரியங்களை வழிநடத்தி தருவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்வோம். இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரவாக இருக்கும். ஜூமு கூட இணைய முடியும் வாட்ஸ்அப் கூட இணைய முடியும். அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட 24 மணித்தி அளவு நீங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும் கேட்க முடியும். அந்த வழியிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு ஜபித்த அந்த ஜபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு அந்த ஜபங்களை கர்த்தர் நுகர்ந்து அதற்கான பதில்களை தருவாராக. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இலங்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார். இந்தியாவிலே காரியங்களை செய்கிறார். இஸ்ரோவேலிலும் பெரிய காரியங்களை வழி நடத்துகிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. யுத்த பூமிகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம். ரஷ்ய நாட்டிலே இன்றைய நாளிலும் நாளைய நாளிலும் அவர்களை கொண்டாட்டத்துக்காக அந்த யுத்தத்தை நிறுத்தியிருக்கிறார்கள் 2 நாட்களுக்கு. அப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். தொடர்ந்து அந்த யுத்த நிறுத்தங்கள் தொடர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தரை கரத்திலே எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அடுத்த நிகழ்ச்சி கூட நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் ஊழியர்கள் இணைந்து ஜெபங்களுக்கு கூட வழிநடத்தினார்கள். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. ஆமேன். ஒரு சிலர் திரும்பமாக இந்த விடுமுறை நாட்களிலே அவர்கள் கன்ஃபியூஷனுக்கு கூட கடந்து சென்று இணையவில்லை. அந்த வகையிலே அவர்கள் அடுத்த வாரத்தில் இணைவார்கள் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றி மகிமைப்படுவதாக பாடலோடு இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. நீங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.

0: Recording in progress.
1: நமது சிந்தனைக்காக நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்நாளிலும் தெரிவு செய்யப்பட்ட காரியம் மகா சிவராத்திரி என்று நாங்கள்
0: Recording in progress.
1: அந்த நாள் ஏன் கொண்டாடுகிறோம், அப்படி கொண்டாடுகிறோம், சிந்திப்போம், செயல்படுவோம். நமது நாட்டிலே நான் படித்தபடி மகா சிவராத்திரி என்று ஒரு நாளை கொண்டாடுவார்கள். அந்த நாளிலே இரவு நேரத்திலே நித்திரை முழித்து ஆலயத்திலே காத்திருப்போம். என்ன காரியத்துக்காக நாங்கள் அங்கே இந்த இரவு நேர நித்திரை முழிப்பு என்று நாங்கள் ஆராய்வோமானால், மூன்று காரியத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் படித்ததிலிருந்து இந்த காரியங்களை எடுத்து வருகிறேன். கேளுங்கள், தெளிவு பெறுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த காரியங்களுக்கூடாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். மகாசிவராத்திரி அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். கதைகளிலே காண்கிறோம் மூன்று விதமான காரியங்களை அந்த வகையில் எடுத்து வர விரும்புகிறேன். முதலிலே ஒரு வேடனுடைய கதை, அடுத்த காரியம் காக்கும் கடவுள் விஷ்ணு, படைக்கும் கடவுள் பிரம்மா அவர்களுடைய காரியம். அடுத்ததாக மோசஸ் என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்தவர்களை இஸ்ரவேலுக்கு கூட்டி வருகிற காரியம். மூன்று காரியத்தை எடுத்து வர விரும்புகிறேன். முதலிலே நாங்கள் இந்த வேடனுடைய கதையை பார்ப்போம். அது ஒரு கதை தான், வேடனுடைய கதை. ஒரு வேடன் வேட்டைக்கு செல்கிறான். அவன் தன்னுடைய அம்பு அம்பாரா துணியையும் கொண்டு செல்கிறான். அந்த வேளையிலே, இரவு வேளையிலே காட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு புலி அவனை கலைக்கிறது. அவன் அந்த புலியிலிருந்து தப்ப ஒரு மரத்தில் ஏறி அடைக்கலம் போகிறான். அந்த புலியோ அவனை விட்டு போகவில்லை, கீழே இருக்கிறது. அந்த இரவு முழுக்க அவன் நித்திரை தூங்காமல் இருக்க வேண்டும். நித்திரை கொண்டால் சிறுவனே விழுந்து விடுவான், கீழே புலி அவனை உணவாக உண்டுவிடும். அதனாலே அவன் அந்த மரத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய நித்திரை வராமல் இருப்பதற்காக ஒவ்வொரு இலையாக பிடுங்கி கீழே போடுகிறானான். அந்த இரவு முழுக்க அந்த இலைகளை பிடுங்கி போட்டு அந்த நித்திரை காரியத்தை செய்கின்ற பொழுது விடிந்து விடுகிறது. இரவு முழுக்க அவன் நித்திரை கொள்ளவில்லை. விடிந்த பொழுது பார்த்தால் அவன் பிடுங்கி போட்ட எல்லா இலைகளும் மரக்கத்துக்கு கீழே இருந்த ஒரு லிங்கத்திலே விழுகிறதாம். அதனாலே அந்த நாள் இரவு நித்திரை முழித்த நாள் சிவராத்திரி என்று சொல்லி அதை கொண்டாடுகிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு கதை இருக்கிறது. அது படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு காரியம் நடைபெறுகிறது. அவர்கள் படைக்கும் கடவுள் தான், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆணவம் வருகிறது. யார் பெரியவன் என்ற அந்த நான் என்ற எண்ணம். அப்பொழுது இருவரும் பல வருடங்களாக அவருடைய சேனைகளோடு இருபுறம் இருந்து யுத்தம் செய்து கொண்டிருந்தார்களாம். அதாவது ஆகாயத்திலே பரலோகத்திலே என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திலே நடைபெறுகிறது. அந்த யுத்தம் பல வருடமாக நடைபெறுகிறது. ஆனாலும் ஒருவர் பன்றி மாதிரி வேடம் போட்டு உலகத்தை கிழித்து தான் பெரியவன் என்று காட்டுகிறது. மற்றவர் பறவை போல பறந்து எல்லா இடமும் பறந்து தானே பெரியவன் என்று இருவருக்கும் பல வருடங்களாக யுத்தம் நடைபெறுகிறதாம். இரு பக்கத்து சேனைகளையும் அணிவகுத்து சண்டை. அந்த ஒரு இரவிலே அவர்களுக்கு முன்னதாக ஒளிப்பிழம்பு வந்து நிற்கிறதாம். அந்த ஒளிப்பிழம்பு சொல்லுகிறது, நான் தான் முழு முதல் கடவுள் சிவன் என்று சொல்லி அந்த நடுவிலே வந்து நிற்கிறதாம். அது இரவு முழுக்க அங்கு ஒளிப்பிழம்பாக நின்றதாம். அதனாலே அவர்கள் யுத்தம் செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் அப்பொழுதுதான் உணர்கிறார்கள், தாங்கள் இருவரும் பெரியவர்கள் அல்ல, அந்த ஒளிப்பிழம்பாக நின்றவர்தான் பெரியவர் என்று ஒரு காரியம் நடைபெறுகிறது. அதனாலே அவர்கள் தோற்றுப்போய் தங்கள் தோல்வியை ஒற்றுக்கொண்டார்கள். அதுதான் சிவராத்திரி என்று, மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறார்கள். இன்னும் ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து வர விரும்புகிறேன். அடுத்ததாக நாங்கள் இரண்டு கதைகளை கேட்டோம். முதலிலே வேடன் தான் மட்டும் தன்னை காப்பாற்றுவதற்காக செய்த அந்த காரியம், அது தனிப்பட்ட காரியம், தனக்காக தன்னை காப்பாற்றுவதற்காக செய்த காரியம், மற்றவர்களுக்கு அதனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்ததாக இந்த கடவுள், ரெண்டு கடவுள்மார் சண்டை, கடவுள்கள் சண்டை பிடிக்குமா? அப்படியா, கடவுள் இருக்கிறார்களா? அவற்றுக்கு முழு முதல் கடவுள், மற்றது படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள் என்று எத்தனையோ கடவுள்களை வைத்திருக்கிறோம். ஆனால் நமது வேதங்கள், நமது காரியங்கள் சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவன் ஒரு கடவுள், தேவன் ஒருவனே, அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. எல்லாவற்றையும் கடந்தவர் கடவுள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், அப்படியாக கூறுகின்ற ஒரு காரியம் சிந்திப்போம். அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்தை எடுத்து வர விரும்புகிறேன். இஸ்ரவேலிலே ஒரு கிறிஸ்துக்கு முன் 1000-2000 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்திலே அவர்கள் 70 பேர் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்திலே அவருடைய ஒரு பிள்ளை பிரதம மந்திரி ஆகிறான். அந்த மகன் பெயர் யோசப். அவன் அந்த 70 பேரையும் பராமரித்து கோசோன் என்ற ஒரு நாட்டை கொடுக்கிறான் அவர்களுக்கு. அவர்கள் அங்கு பல்கி பெருகினார்கள். யோசப் இறந்து விட்டான், அவன் பிரதம மந்திரியாக இருந்தான். அவன் இறந்து விட்டான், அவனுக்கு பின்னர் வந்த அரசர்கள், பார்வோன்கள் என்று அழைக்கப்படுகிற அரசர்கள், யோசிப்பு என்பவன் அந்த நாட்டிலே பஞ்சத்துக்கு 7 வருடம் பஞ்சம் வரப்போவதென்று ஆண்டவர் அவனுக்கு அறிவித்ததனால், அந்த பார்வோனுக்கு அறிவித்ததனால், அவன் 7 வருடத்துக்கு தேவையான உணவுகளை சேமித்து வைத்திருந்தான். அதனாலே அவனுக்கு அந்த தரிசனத்தின் மூலம் பெற்ற அந்த காரியத்திலே 7 வருஷம் அவன் அந்த உணவுகளை சேமித்து வைத்து பஞ்சகாலம் முடியும் வரை எல்லா நாடுகளுக்கும் உதவி செய்தான். ஆனால் அவன் இறந்து போனான், அந்த பார்வோனும் இறந்து போனான். பின்னதாக 450 வருடங்கள் அந்த மக்கள், 70 பேராக போனவர்கள் 2,500,000 பிரிகினார்கள். புருஷர்மார், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், வயது போனவர்கள் என்று 2,500,000 பேராக இருந்தார்கள். அவர்கள் கோசோன் என்ற நாட்டிலே பல்கி பெருகி அங்கு உணவு உற்பத்தி செய்வார்கள். ஆனால் அந்த பார்வோன், புதிதாக வந்த பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தினான். அவர்கள் கூக்குரலிட்ட போது ஆண்டவர் என்ன செய்தார்? மோசே என்றவனை எழுப்பினார். மோசே என்பவன் அவர்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டி 10 வாதைகளை அந்த நாட்டிலே கொண்டு வருகிறான். அந்த 10 வாதையிலே 10வது வாதை மிகவும் கொடிதான, கடூரமான ஒரு வாதை, தலைப்பிள்ளை சங்காரம். அதாவது எகிப்தில் உள்ள எகிப்திய மக்கள் எல்லோருக்கும் தலைப்பிள்ளை சங்காரம் செய்கிற பொழுது, அதாவது அவர்களுக்கு அந்த சாபம் வருகிற பொழுது, அவர்கள் தலைப்பிள்ளைகளில் இறந்து விட்டார்கள். அந்த வேளையிலே பார்வோன் நெகிழ்ந்து அந்த மக்களை போக விட்டான். எகிப்தை விட்டு அவர்கள் இஸ்ரவேலுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ரதங்களிலும் குதிரைகளிலும் ஆடுகளிலும், மாடுகள், 2,500,000 மக்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் செங்கடல் என்ற கடல், ரெட் சி என்று அழைக்கப்படுகிற கடலை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவ்வளவு பேரும் என்னென்று கடப்பது, திகைத்து நின்ற பொழுது மோசே ஒரு கோலை நீட்டினான். அந்த கடல் ரெண்டாக பிளந்து சமதரையிலே, சட்டாந்தரையிலே நடந்து போவதைப் போல அவர்கள் எல்லோரும் நடந்து அக்கறை சேருகிறார்கள். அக்கறை சேர முன்னதாக இந்த அரசனாகிய பார்வோன் தனது படையை அனுப்பி அவர்களை திருப்பிக் கொண்டு வர, ஏனென்றால் 25 லட்சம் மக்கள் ஊரை விட்டு போகின்ற பொழுது அந்த நாட்டிலே ஒருவரும் வேலை செய்வதற்கு ஆக்கள் இல்லை, அதனாலே அவர்களை திருப்பிக் கொண்டிருந்தபடி 600 படை வீரர்களை 600 ரதங்களை அவன் அனுப்புகிறான். அவர்கள் கடந்து போகின்ற பொழுது இவர்களும் பின்தொடர்கிறார்கள். பின்தொடர்கின்ற பொழுது அங்கே ஒரு பில்லர் ஆஃப் ஃபயர், அதாவது எப்படி ஒரு நெருப்பு தணல் நிற்குமோ அப்படியாக அவர்களுக்கு பின் நின்றது. படைகள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் இரவு முழுக்க கடந்தார்கள். அவர்களுடைய முன்பக்கம் அந்த ஃபயர் வெளிச்சமாக அவர்களுக்கு பாதை காட்டியது. பின்பக்கம் இந்த படைகளை சேரவிடாமல் தடுத்து நின்றது. தடுத்து நின்றது, அது ஒரு ஒளி பிளம்பு பிளம்பாக நின்றது. இரவு முழுக்க அந்த மக்கள் 25 லட்சம் மக்களும் தரை வழியாக கடப்பது போல அந்த கடலை கடந்து மற்ற பகுதிக்கு சென்றார்கள். அதன் பின்னதாக அவர்கள் இஸ்ரவேலை நோக்கி பயணமாகிறார்கள். அப்படியானால் இந்த ஒளிப்பிளம்பாக நின்ற கதை, அப்படியாக ஒளிப்பிளம்பாக நின்ற காரியம், உண்மையாக நடந்த காரியம் அந்த இரவு 25 லட்சம் மக்களை காப்பாற்றியது. அந்த ஆண்டவர் அனுப்பி அந்த ஒளிப்பிளம்பு காவலாக நின்று அவர்களை தப்பிவித்தது. ஆனாலோ அவர்கள் கடந்து முடிந்த பின்னர் தொடர்ந்த அந்த படைகள் அவ்வளவு உயரும் அந்த கடலுக்குள்ளே அமர்ந்தார்கள். ஆண்டவர் அந்த கடலை திரும்பமாக கடலாக சமமாக மாற்றிவிட்டார். அங்கு பிளந்து நின்ற தண்ணீர் மூடிக்கொண்டது அவர்களை, அவ்வளவு பேரும் இறந்தார்கள். இந்த இரவு மகா பெரிய இரவாக அவர்களுக்கு இருந்தது. எதிரிகளுக்கு அது தடையாகவும் எதிரிகளுக்கு அவர்கள் சிம்ம சப்பனமாகவும், அதே வேளையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு 25 லட்சம் மக்களுக்கு அது ஒளியாக வழி நடத்தியது. இது மகா சிவராத்திரி நினைக்கிறீர்கள். அந்த இரவு அவர்கள் கடந்து போக உதவியாயிருந்தது 25 லட்சம். அப்படியானால் இது இந்த காரியம், இந்த 3 காரியங்களை கேட்டீர்கள். 3 காரியங்களில் எது பெரிய காரியம், எது உண்மையான காரியம், எது நடந்த காரியம்? சிந்திப்போம், செயல்படுவோம். உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கிறேன். நினைவு கூறுங்கள், ஆண்டவர் நாங்கள் கொண்டாடுகிற காரியங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு எங்களுடைய மூளைக்கு பலன் கொடுக்கும். அதே வேளையிலே நாங்கள் சிந்தித்து அறிவோம், தெளிவு பெறுவோம், ஞானம் பெற்றுக் கொள்வோம். இந்த காரியத்தை உங்களுக்கு ஏதாவது காரியம் உங்களுக்கு சிந்தனையிலே வருமானால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர் விளக்கங்களை போடுகிறேன். அந்த வகையிலே நீங்களும் தெளிவு பெறுங்கள். காரியங்கள் செய்கின்ற பொழுது எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்கிறோம். இவை யாவும் எங்கிருந்து வந்தது? ஸ்ட்ரோவில் இருந்து வந்தது. இதோ அந்த கடலை, செங்கடல் ரெட்சியை பிரித்த காட்சி. இதோ இந்த மனிதன் மரத்தில் இருந்து செய்த காரியம். ஒளிப்பிளம்பாக நின்ற அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், இவற்றான படங்களை நான் இதில் போட்டிருக்கிறேன். பாருங்கள், சிந்தனையை தவள விடுங்கள். சிந்தியுங்கள், ஏன் நாங்கள் என்ன செய்கிறோம்? தீபாவளி கொண்டாடுகிறோம், தைப்பொங்கல் கொண்டாடுகிறோம், வருடப் பிறப்புகள் கொண்டாடுகிறோம், இவற்றுக்கு என்ன காரணம் காரியம் அறிந்து செயல்படுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: Recording stopped.

0: நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: துதிகளின் மத்தியிலே வாசமுனையங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக தாழ்மையோடும் முழுகிறையத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், எங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டீர். சோதனை நேரங்களிலே நீர் எங்களுக்கு வலிமை தந்தீர். உங்களுடைய வார்த்தைகளினாலே எங்களை வழி நடத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரத்திலேயும் ஜபத்திலே நாங்கள் எவைகளை உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கேட்டோமோ அவைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் விவசாயம் செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, சமுதாயத்தின் முக்கியமான தேவையை சந்திப்பதற்காக உம்முடைய பிள்ளைகள் படும் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தண்ணீர் இல்லாதபடியினாலே சரியாய் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அந்த தேவையையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீரே பூமியை சிருஷ்டித்தவர், நீரே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், நீரே தேவையான மழையையும் தண்ணீரையும் தந்து எங்களுடைய வயல் நிலங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் நெசவு வேலை செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிரயாசங்களின் விளைவுகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்க தொடர்ந்து நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அனுதினமும் வேலை வாய்ப்புகள் இருக்கவும், அனுதினமும் தங்கள் பணியை சந்தோஷத்தோடு உடைய பிள்ளைகள் செய்யவும் நீரே உதவி செய்யும், கிருபை செய்யும். இன்னமும் எங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிற மருத்துவ பணி செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வைத்தியர்களாயிருக்கிறவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும், பலத்தை தாரும். இரவு பகலாய் விழித்திருந்து அநேகருக்கு அவர்கள் செய்கிற பணிவிடைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நர்சஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். உண்மையான அன்போடும் கரிசனையோடும் தங்கள் பணியை நிறைவேற்ற கிருபை தாரும். வைத்திய பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான உம்முடைய பரலோக ஞானத்தையும் உம்முடைய அன்பையும் கரிசனையையும் தந்து கர்த்தர் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். பத்தொல விதமான தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற தொழில் வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொழில் வளர்ச்சியிலே நீர் அவர்களுக்கு உதவி செய்தரலும், தேவையான ஞானத்தை தாரும். அலைந்து திரியும் பொழுது சரீரத்தை சோகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளும். வீட்டை விட்டு தூரமாய் செல்லும் பொழுது நீர் வீட்டின் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மனைவி பிள்ளைகளை எல்லா பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஐயா. எனவும் பாடுபட்டு பணி செய்தும் போதுமான வருமானம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான அளவு உதவி கிடைக்கத்தக்க நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எனவும் பணி செய்து ஓய்வு பெற்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற சுகத்தை தாரும். வயது அதிகமாவதனாலே வரக்கூடிய பலவீனங்கள் சோவீனங்களின் மத்தியிலே நீர் அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர்களை விடுதலை செய்து சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளும். செய்த பணிக்கான ஓய்வு ஊதியத்திற்காக காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது சரியான நேரத்திலே சீக்கிரமாய் வந்து கிடைக்க நேரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். வயதான காலங்களிலே பிள்ளைகளுடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். உண்மையாகவே தங்கள் பிள்ளைகள் அவர்கள் பெற்றோருக்கு ஏற்ற நேரத்தை கொடுக்க உதவி செய்தரலும். தேவையான காரியங்களை கவனிக்கக்கூடிய பொறுப்புள்ள இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதித்தரலும். படிக்கிற பிள்ளைகளுக்கு உடைய பரலோக ஞானத்தை தாரும். பற்பல விதமான தேவைகளோடு, பாரங்களோடு, கஷ்டங்களோடு தொலைபேசி மூலமா எங்களோடு பேசினவர்கள், எங்களுக்கு அன்பின் கடிதங்களை எழுதினவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருமப்பா. அவர்கள் தேவைகளை சந்தித்தவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமை துதிக்கிற உடைய பிள்ளைகளோடு இணைந்து நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. நீரே அவைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். தொடர்ந்து புதிய ஆண்டிலேயும் புதிய நன்மைகளையும் கிருபைகளையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அருள் செய்தரலும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய சத்திய வசனம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் பிரயோஜனமாக இருக்க நீரே கிருபை செய்யும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.

0: அருமையானவர்களே, எபிரேயர் 6 அதிகாரத்திலே பிரிந்து செல்வதனாலே உண்டாகும் ஆபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதாமத்திலேயே எபிரேயர் 6 அதிகாரம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான ஒரு பகுதியாகும். டாக்டர் ஆர் டபிள்யூ டேல் என்பவர் இதை குறித்து சொல்லும் பொழுது, இந்த பகுதி பல நல்ல மனிதர்களின் இதயங்களை நடுங்க செய்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். புதிய ஏற்பாட்டிலே இந்த பகுதி இருள் சூழ்ந்த நிலையிலே ஆரம்பமாகி கண்டிப்புடன் கடுமையாக முன்னெச்சரிக்கையான வார்த்தைகளுடன் பயங்கரமாக ஆண்டவர் சீனாய் மலையின் அக்னியின் மத்தியிலே இறங்கிய போது ஏற்பட்ட பயபக்தியுடன், அவரை சுற்றிலும் காணப்பட்ட பயமுறுத்துகின்ற கார்மேகமும் காணப்பட, இடி முழக்கங்களும் மின்னல்களும் உலகத்தின் சத்தத்திற்கு அப்பாற்பட்ட சத்தங்களும் அவர் அங்கு இருக்கிறார் என்பதை கூறியது என்று சொல்கிறார். ஆம், ஒவ்வொரு மனிதனும் இந்த பகுதியை மிகுந்த ஆச்சரியத்துடன் வாசிக்கிறான். இந்த பகுதிக்குள்ளே வரும்பொழுது சிறந்த வேத அறிஞர்களும் கூட இதனை முழுமையாக அறிந்து கொள்ள தங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்கிறார்கள். எனவே நாமும் ஜபத்துடனும் கவனத்துடனும் இந்த பகுதியை கற்றுக்கொள்வோம். இங்கே கூறப்பட்டிருக்கிற அபாய அறிவிப்பு என்ன? விலகி செல்வதனாலே உண்டாகும் ஆபத்து, அல்லது பிரிந்து செல்வதனாலே உண்டாகும் ஆபத்து என்று சொல்லலாம். எபிரேயர் 5 அதிகாரம் கேள்வியில் மந்த புத்தியுடையவர்களாய் இருப்பதனாலே உண்டாகும் ஆபத்தை குறித்து சொல்கிறது. விசுவாசிகள் துன்புறுத்தப்படுவதை கண்ட எபிரேய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை மறுதளித்துவிட்டு யூத சமய கொள்கைகளுக்குள்ளே திரும்பி செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடும். யூத சமய கொள்கைகளின் சிறுபிள்ளைத்தனமான சடங்காச்சாரங்களையும் செய்கைகளையும் கூறி அவர்கள் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொல்கிறார். எபிரேயர் 6 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்று தொடர்ந்து சொல்கிறார். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, இதை பார்க்கும்பொழுது அஸ்திபாரத்தை கட்டுவதை விட்டுவிட்டு கட்டிடத்தின் மேல் பாகத்தை கட்டுவது போல, ஒரு சிறுபிள்ளை ஆரம்ப கல்வி கற்காமல் கல்லூரி பாடம் படிக்க செல்வது போல இருக்கிறது. கிறிஸ்துவின் சிங்காசனம் வரை விசுவாசிகளை இந்த பகுதி அழைத்து செல்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை அடையாளமாக சடங்காச்சாரத்திற்குரியவராக மரபு முறைகளுக்குட்பட்டவராக காட்டுகின்ற 6 அடிப்படை உண்மைகள் காணப்படுகிறது. முதலாவதாக செத்த கிரியைகளினின்று மனம் திரும்புதல். இரண்டாவதாக தேவன் பேரிலே வைக்கும் விசுவாசம். மூன்றாவதாக ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். நான்காவதாக கைகளை வைக்குதல். ஐந்தாவதாக மரித்தோரின் உயிர்த்தெழுதல். 6 நித்திய நியாய தீர்ப்பு. முதல் காரியம் சித்த கிரியைகளினின்று மனம் திரும்புதல். இங்கே கிரியைகள் என்பது மோசேயின் கட்டளைகள் மற்றும் நியாயப்பிரமாணங்களின் கிரியைகளை குறிப்பிடுகிறது. அவர்கள் மோசேயின் கட்டளைகளை கை கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அதை கடைபிடிக்க முடியாமல் தவறிவிடுகிறார்கள். திரும்பவும் மனம் திரும்புகிறார்கள். இதனை சிறுபிள்ளைத்தனமான செயல் என்று இப்ரேய ஆக்கியோன் கூறுகிறார். அடுத்ததாக தேவன் பேரிலே வைக்கும் விசுவாசத்தை குறித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாடு தேவன் மேல் கொள்ள வேண்டிய விசுவாசத்தை குறித்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக அநேக இடங்களிலே போதிக்கிறது. தேவனை விசுவாசிக்கிறேன் என்று கூறிவிடுவதனாலே தேவனுக்கு அருகிலே நாம் வந்துவிட முடியாது. கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியின் மூலமாக அல்ல, ஆலயத்திலே செலுத்துகின்ற பலிகளின் மூலமாக தேவனிடத்திலே சேரலாம் என்று பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரங்கள் கூறுகிறது. இப்பொழுது எபிரேயர் 6 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இங்கே ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லப்படுவது, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறது போல நீரினாலே கழுவி சுத்தப்படுத்தும் அநேக உபதேசங்களோடு தொடர்புடையதாயிருக்கிறது. இதற்கும் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் ஞான ஸ்நானத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படியான கை கால்களை கழுவுதல், மனையை கழுவுதல் போன்றவற்றை இத்துடன் ஒப்பிடுகிறார்கள். எபிரேய விசுவாசிகள் நிழலாட்டமான இந்த சடங்காச்சாரங்களுக்கு திரும்பிவிட நினைக்கிறார்கள். அவைகள் கிறிஸ்துவை குறிக்கின்ற அடையாளங்களே ஆகும். கைகளை வைக்குதல் என்பதும் பழைய ஏற்பாட்டின் சடங்காச்சாரமே ஆகும். ஒரு மனிதன் காணிக்கையாக ஒரு மிருகத்தை படைக்கும் போது தன்னை அதனோடு அடையாளப்படுத்தும்படி தன் கைகளை அந்த மிருகத்தின் தலையின் மேலே வைக்கிறான். பலிபீடத்திலே அந்த மனிதனின் இடத்தை அந்த மிருகம் எடுத்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பதும் பழைய ஏற்பாட்டிலே போதிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவர்கள் ஜீவிக்க கிறிஸ்துவனிடத்திற்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இடத்திற்கும் வர வேண்டும். அடுத்ததாக நித்திய நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம். இதுவும் பழைய ஏற்பாட்டிலே கூறப்படுகிற ஒரு சத்தியம். மட்டுமல்ல, பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்கிறார் இல்லையா? இதன் பொருள் என்ன? நாம் சிறுபிள்ளைத்தனமாகவே இருந்து விடாமல் பெரியவர்களைப் போல செங்குத்தாக அல்ல, சம தளத்திலே இவைகளையெல்லாம் கடந்து செல்வோமாக என்று சொல்கிறார். இவரையர் 6:3 என்ன சொல்கிறது தெரியுமா? தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் என்று சொல்கிறது. இது விளக்கம் கூறுவதற்கு கடினமான வேத பகுதிக்குள்ளே நம்மை அழைத்துச் செல்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 6:9-9 வரை. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்பிற்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம். இந்த பகுதிக்கு 9 கருத்து வசனமாக இருந்த போதிலும் அதனை தெளிவாக அறிந்து கொள்ள அந்த வசனம் கூறப்படுகிற சந்தர்ப்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிருப்தியான ஒரு விளக்கம் ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். இங்கு கூறப்படுகிற கிறிஸ்தவர்கள் தங்கள் இரட்சிப்பை இழந்து போனவர்கள். அதாவது, முன்பு இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் இப்பொழுது அதனை இழந்து விட்டார்கள். இவ்விதமான நிலையிலே பலர் காணப்படுகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள்தான். ஆனால் பலர் இந்த இரட்சிப்பை குறித்து திட்டவட்டமாய் அறியாதவர்களாக இருக்கிறபடியால் அதனை அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவே தங்கள் இரட்சகர் என்று நம்பிக்கை கொள்வார்களானால் அவர்கள் இரட்சிக்கப்பட்டவர்களே. அவர்களின் விசுவாசத்தின் அளவு அல்ல, அவர்கள் யாரை விசுவாசிக்கிறார்கள் என்பதே அவசியமானதாகும். நாம் இழந்து போகக்கூடாத ஒரு இரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பகுதியை கடந்து சென்று விடுகிறார்கள்.
1: நீங்க ரெடியா நிக்கிறீங்களா? நான் ரெடி. ஓகே, 1 தாங்க.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இவ்வளவு டொரண்டோ நேரம் 10:09. இன்று 5 5/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் UKலிருந்து கத்திரண்டை ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்க அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
3: ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களோட ஊழியங்களையும் வானொலியில வந்து ஊழியம் செய்றவர்களுக்கும் சமானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் கோருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு தேசத்துல இருந்து கேட்கிறவங்களின் சமானத்தை நான் ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நான் தேசத்திலிருந்து மேலே இணைந்திருக்கிறேன். எங்களுடைய நேரம் இப்போது 3 பின்நேரம் 9:09. கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தில் உங்களோட கலந்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஜெபம் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் விடுதலையாக்கும். அந்த ஜெபம் அநேகரை விடுதலையாக்கும். எங்களோட இணைந்து கொள்ளுங்க, கேட்டுங்க, சமாதானம் அடையுங்க, ஆசீர்வாதம் அடையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆவியானவரே, மத்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எப்படி ஒரு இணைப்பை தந்து ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே சமூகத்தில் நிற்க செய்து அநேகருக்காக விண்ணப்பம் எடுக்க, அநேகருக்காக ஜெபிக்க, துதிக்க, ஆண்டவரே அநேகருக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள, பூமியின் கடையாந்திர மட்டும் உம்முடைய சத்தியங்கள் செல்ல ஆண்டவரே கிருபை செய்திருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமாக ஆண்டவரே இந்த ஊழியத்தில் வந்து இணைந்த ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஊழியக்காரிகளையும் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதித்து சமானத்தை நான் சொல்லி ஆசீர்வதி சொபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா ஜெஸ்லியா குடும்பங்கள் சந்ததி ஊழியங்கள் ஆண்டவரே இருக்கிற தேசங்கள் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே இந்த ஒரு வானொலி ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா. அநேக நாடுகளுக்கு ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா புறப்பட்டு செல்லட்டும். உடைய வார்த்தைகள் ஜெபங்கள் எல்லாம் அநேகரை விடுதலை ஆக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆரம்பம் அற்பம் அறிந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எங்களால முடியாத ஊழியர் செய்ய எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல தேவ ஆவியானவரே, அது உமக்குத்தான் ஆண்டவரே. ஆவியானவரே அது உமக்குத்தான் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர். அதுக்குத்தான் எங்களை ரட்சித்துக் கொண்டீர். உம்முடைய காரியங்களை இந்த பூமியில செய்யும்படியாக ஆண்டவரே, இந்த பூமியில உம்முடைய காரியங்களை செய்யும்படியாகத்தான் ஆண்டவரே எங்களுக்குள் ஆவியானவராயிருக்கிறீர். எங்களுக்குள் ஆவியானவரே இருந்து உம்முடைய காரியங்களை கிரியலை நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே அநேகரை வந்து கூட்டி சேருங்க, வானொலிகளுக்கு கத்தருக்கு ஆண்டவரே கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அலை அலையாய் பாய்ந்து செல்லட்டும் ஐயா அந்த வானொலிகளின் அலைகள் ஆண்டவரே. தேசம் எங்கும் பரவட்டும் ஐயா, காட்டு தீ போல ஆண்டவரே பரவட்டும் அப்பா. அந்த வானொலியின் நிகழ்ச்சிகள் வானொலிகள் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே வானொலியிலிருந்து செபிக்கிற செபங்கள் ஆண்டவரே தேசங்களுக்குள்ளாக கடந்து சென்று தேசங்களையும் ஜனங்களையும் விடுவித்து ஆண்டவரே உமக்கு நேராக நடத்துற ஒரு ஆண்டவரே ஊழியத்தை தந்திருக்கிறபடினாலே இந்த கனமான ஊழியங்களை செய்ய இன்னும் ஆண்டவரே ஊழியக்காரரை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் இருந்து கொண்டு வரும்படியாக, மந்தையை பெறுகிறது போல நான் மனுஷரை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. கொண்டு வந்து உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவரே நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் சொன்னாலும் ஆண்டவரே செய்கிற தேவர், நீர் சொன்னால் தான் ஆகும், நீர் கட்டளையிட்டால் தான் நிற்கும் ஆண்டவரே. அப்பா நீர் விளையே செய்கிற தேவர், நீர் விளையே செய்வீராக. நாங்க எங்களை கொண்டு விதைக்கிறீங்க ஆனாலும் ஆண்டவரே அதுக்கு நீர்ப்பாய்ச்சி ஆண்டவரே அதை நீங்க அறுவடை செய்ய மட்டும் ஆண்டவரே அதை விடைய செய்து அறுவடை செய்ய மட்டும் நீர் நீங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரு தடையின்றி வர, ஒரு தடையின்றி வர என் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒரு தடை இல்லாதபடி வந்து உம்முடைய ஊழியங்களை செய்ய ஆண்டவரே கிருபை செய்வீராக. போன் தடைகளோ ஆண்டவரே அப்பா மனுஷிக கிரியைகளோ நடப்பிக்கப்படாதபடி என் தேவ ஆவியானவரே கிரியை செய்து வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்துக்குள்ளங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எழுந்தரும் ஆண்டவரே, எழுந்தரும் ஆண்டவரே. எங்களை சத்துருக்கு எதிராக எழுந்தருமா, அவனை மடங்கடித்து உம்முடைய காரியங்களை நீங்க நடப்பீங்க. ஆவியானவர் தாம் எங்களை எல்லாம் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. துதிகன மகிமையாவும் செலுத்தி செபித்து ஜெயமெடுக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நாங்கள் நேரத்திலும் ஆராதனை பகுதிகளாக கடந்து செல்ல தேவ ஆவியானவர்களை நடத்துவாராக, அவருடைய ஆளுகை குலங்களை நடத்துவாராக. அவர் எங்களுக்குள்ள இருந்து இந்த ஊழியங்களை செய்து முடிக்க மட்டும் இந்த ஒரு மனத்தியாலமும் ஒரு மனத்தியாலம் எனக்கு தரமாட்டியான்னு கேட்டீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி இந்த ஒரு மனத்தியாலும் என்னை தேவன் நடத்துவீராக. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்வரே துதிக்கிறோம். ஆராதனைக்கு பார்த்துறே செங்கடலை பிளந்தவரே இருக்கவே உடைத்தவரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே அப்பா. முன் சென்று கோணலானவரே, செவ்வையாக்குறவரே, பாதைகளை ஆயத்தப்படுத்துகிறவரே, உம்முடைய பாதையில நடக்கத்தக்கதாக ஆண்டவரே நடத்துகிறவரே அப்பா. பாதைகள் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவரே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டு, இப்போ ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீரே ஆண்டவரே. சிறைச்சாலை கதவுகளை திறந்த தேவன், கட்டுக்களை அறுத்தவரே அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆண்டவரே விளையாத நிலங்களை விளையச் செய்கிறவரே, வறண்ட நிலத்தில வறண்ட நிலங்களை வயல்வெளியாய் மாற்றுகிறவரே, பவாந்திர வழியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவாதி தேவன், தேவாதி தேவன்.

பாடுவேன். இந்த பூமியில தேவனுக்கு நன்றி பலிப்பு இடம் கட்டணும். தேவனுக்கான உகந்த வாசனையான பலிப்பிடங்களை நாங்க கட்டணும். சர்வாங்க தகன பலி பலிப்பிடங்களை கட்டணும். தேவன் வருகிற போதும் அவர் நுகர்ந்து சுகந்து மகிழுகிற ஒரு ஆராதனையின் பலிப்பிடங்களாய் நாங்க இருக்க

செய்தீரே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, வஞ்சனை அவரிடத்துல இருந்ததில்லை. ஆனா நாங்களோ வஞ்சனை நிறைந்தவர்களாகவும் கொடுமை செய்கிறவர்களாகவும் அவருக்கு அவரை அனுதினமும் சிலுவையில் அடிக்கிறவர்களாகவும் அவரை விசனப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதை விட்டு திரும்புவோம். அவரை போல அவருடைய சாயலாக எங்களை படைத்த தேவ ஆவியானவர், எங்களுடைய இருதயத்தில் இருதய கண்மலையாக இருக்கிறவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா.

மாத்திரமில்லை, எங்களுக்கு தந்த குடும்பமும் பிள்ளைகளும் சந்ததிகளும் இப்போதும் ஜீவனோடு இந்த நிமிஷத்திலும் இருக்கிற அவருடைய கிருபை எங்களுடைய சாபபாவ கட்டுகளை உடைத்து அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது அவருடைய கிருபை. அந்த கிருபையை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.

செய்தீரே. இந்த நேரத்தில் அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள இல்லாதபடி பாவங்களை செய்துட்டு அந்த வேலியை அடைத்த வேலியை சத்ருவானவன் பிரித்து போட்டிருக்கிறான். அந்த சத்ருவானவன் பிரித்து போட்டிருக்கான். தேவனுடைய வேலைக்குள்ள இல்ல, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவாவியானவர் மறுபடியும் இறங்கி அந்த சாப பாவத்தை மன்னித்து உம்முடைய எங்கள் மேல் நீர் வைத்த அன்பின்படி மறுபடியும் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கட்டளையிட்டு ஜீவ ரத்தத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களை வேலி அடைக்கும்படியாக, ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடைக்கும்படி, இந்த வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்கள்கிட்ட ஊழியர் செய்கிறவர்களையும் வேலி அடைக்கும்படியாக, சமூகத்தில் வந்து ஊழியர் செய்வர்களை ரத்தத்தினால வேலி அடைக்கும்படியாக சோத்தடிக்கிறேன். எதிரி நுழையாதபடி காத்துக்கொள்ளுங்க, எதிரி நுழையாதபடி காத்துக்கொள்ளுங்க. அரசுக்குள் சேர்த்து விட்டீர். அப்பா, உலகத்துல எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க அந்த இருளின் அதிகாரம், அந்த இருளின் ஒளி, அந்த இருளின் ஆண்டவரே. மலைகள், பொல்லாத பர்வதங்கள், சாத்தானுடைய ஆண்டவரை இருளுக்குள்ள வைத்திருக்கிறான் கட்டப்பட்டு, ஆண்டவரை வலி செல்வத்தின் கிரியக்குள்ள கட்டப்பட்டு இருளின் அதிகாரத்துல இருக்கிற எல்லாம் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே அக்னியினாலே சுட்டரிப்பீராக. ஆண்டவரை இயேசு அரசுக்குள்ள வரட்டும் ஐயா, உம்முடைய கூடாரத்துக்குள்ள வரட்டும், உம்முடைய சிலுவையண்டையில வரட்டும் ஐயா. அந்த இருளின் அதிகாரம் நீக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். பாலிபர்களை விட்டு, அநேக கணவர் மனைவியை விட்டு, சிறு பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அந்த அதிகாரத்தை அகற்றி போடுகிறார். இயேசு அரசுக்குள்ள சிலுவைக்குள்ள மூடி மறைக்கிறேன். அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் நீர் வாங்கியிருக்கிறீங்க. எத்தனை ஆத்மாக்களை நீங்க எடுத்திருக்கிறீங்க, உங்களுக்காக பிரித்து எடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் மறுபடியும் ஆண்டவரே, அப்பா உங்களை விட்டு விலகி போனாங்க, உங்களோட கைய உதறிட்டு போயிட்டாங்க, உங்களை விட்டு விலகிட்டாங்க, உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு விலகிட்டாங்க, உங்களுடைய சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க. இருள் நாதிக்கத்துல பிசாசு கொண்டு போனான். ஆனாலும் மறுபடியும் ஒரு வீசை மன்னித்தவர்களை பிரித்தெடுத்து உங்களுடைய உரிமை சொத்தாக உம்முடைய கரத்துக்குள்ள மூடிக்கொள்ளும்படியாக, உம்முடைய கரத்துக்குள்ள மூடிக்கொள்ளும்படியாக. அப்பா, நான் இந்த நேரம் சோத்தரித்து சொபேக்கர், சோத்தரித்து சொபேக்கர், மறுபடியும் உரிமை சொத்தாக வாங்கி கொள்ளுங்க. ஆண்டவரே கைவிடுறாதீங்க, எந்த ஆத்துமக்களும் அடியக்கூடாது. ஆண்டவரே, எத்தனையோ ஊழியக்காரர், ஹல்லேலூயா, எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அந்த ஊழியக்காரர் எல்லாம் ஆண்டவரே பின்மாற்றத்துக்கு போகாதபடி, இருளின் ஆண்டவரே இருளின் பிள்ளைகளாக இருக்காதபடி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படியாக, இயேசுவே உம்முடைய ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே விடுதலையாக்கி உமக்கு சொந்தமாய் நீ வாங்கி உம்முடைய உரிமை சொத்தாக மூடிக்கொள்ளுவீராக. உம்முடைய உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வனுடைய நிழலி தங்குவான் என்று சொல்லி இருக்கிறீங்க. உம்முடைய நிழலுக்குள்ள, உம்முடைய தாபரத்துக்குள்ள, உம்முடைய நிழலுக்குள்ள ஆண்டவரே தங்கி தரிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய ரத்தத்துக்குள்ள, உம்முடைய ஆண்டவரே சாட்சியின் வசனத்துக்குள்ள தங்கி தரிக்க ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஒரு வீசை ஆண்டவரை மன்னித்து மனமிறங்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரை இருக்கிறாங்களோ பின்மாற்றத்துல, ஆண்டவரை யாரெல்லாம் விலகி போனார்களோ, இருளுக்குள்ள போனார்களோ, அவர்களை மறுபடியும் கொண்டு வருவீராக சொல்லி சோத்தரித்து சொபைக்கிறேன், ஆண்டவரே. ஹல்லேலூயா. Hallelujah.

இயேசுவின் நாமத்தினாலே புதிய உடன்படிக்கை அடையாளமாக உம்முடைய ரத்தம் சிந்தி எங்களை மூட்டுக் கொண்டிருக்கிறீங்க. அநேக சபைகள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாச குடும்பங்கள் தங்களுக்கு ஒரு காரியம் நடக்கல, அற்புதம் நடக்கல, பின்மாற்றத்துல போயிட்டாங்க, தேவனை அறியல, ஜீவ சத்திய வார்த்தைக்குள்ள வரல. அந்தவர் எப்படியாப்பட்டவர்களை இந்த நேரத்துல நீர் இழுத்துக் கொள்வீராக, அப்படியாப்பட்டவர்கள் மனம் இறங்குவீராக, அப்படியாக அவர்கள் பின்மாற்றத்துக்கு போனது எங்களுடைய செப குறைவு, எங்களை அதுக்காய் தாழ்த்துறோம், நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க பின்மாற்றத்துக்கு போனதுக்கு நாங்களும் காரணமா இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரணத்தை மன்னித்துக் கொள்ளுங்க. எங்களை குற்றங்கள் குறைகள் இருந்த ஒரு விஷயம் மன்னித்து மறுபடியும் ஜீவ வார்த்தையினாலே மறைத்து போயிருக்கிற பின்மாற்றத்தில் இருக்கிற மறைத்து போன அந்த வாழ்க்கையை மறுபடியும் உம்முடைய சமூகத்துல கொண்டு வரும்படியாக, இரக்கம் செய்யும்படியாக, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று நாங்கள் அறிவோம். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று நாங்கள் அறிவோம். ஆண்டவரே கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்கப்பா. வஞ்சிக்கப்பட்டு போனாங்கப்பா ஆண்டவரே, வலுசெற்பத்துக்கு வஞ்சிக்கப்பட்டு போனாங்க. ஏதோ தோட்டத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டது போல, ஆதாமும் ஏவாலும் வஞ்சிக்கப்பட்டது போல, உம்முடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க உங்களை விட்டு. உம்முடைய ஏதோ தோட்டத்தில இல்ல, அந்த சமாதான நதியில இல்ல, அந்த அன்புல இல்ல, அந்த வார்த்தையில இல்லாம போயிட்டாங்க. தேவ அன்பை அடையாம போயிட்டாங்க. அந்த நிழலுக்குள்ள இல்லாது போயிட்டாங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த ஏதோ தோட்டத்தை காண, மறுபடியும் தேவ சமூகத்துல இருக்க, பாதத்துல இருக்க, மறுபடியும் நீர் கொண்டு வரும்படியாக, அந்த சத்தியத்துக்குள்ள ஆண்டவரை அவர்களை நடத்தும்படியாக சோத்தரிக்கிறோம், சோத்தரித்து செபிக்கிறோம், சோத்தரித்து செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்க விடுதலையாக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே ரத்தத்தினாலே விடுதலையாக்குறோம். ரத்தத்துலதான் நம்முடைய எகிப்தின் ஜனங்களை விடுதலையாக்கினீர். அந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். அந்த பின்மாற்றம் இருக்கிறவங்க மேல உம்முடைய ரத்தம் தெளிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் அந்த சாபக்கட்டு பாபக்கட்டு அறுக்கப்படட்டும், பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படட்டும், வியாதி இருளின் ஆதிக்கம் அகற்றப்படட்டும், ரத்தத்தின் வல்லமையினால் எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும். சுட்டரிக்கப்பட்டு இயேசு ஜீவ வார்த்தையால் அவர்களை விடுதலையாக்கி மறித்து போன வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். மறித்து போன வாழ்க்கை மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா.

பாக்கு கண்களை தந்தீரையா, பாடு முதடுகள் தந்தீரையா. பா, பார்க்கிற கண்கள் அசுத்தத்தை அல்ல, பரிசுத்த தேவனை பார்க்கிற, பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கிற, பரிசுத்த ஆண்டவரே சந்நிதியை பார்க்கிற, பரிசுத்த ஊழியக்காரரை பார்க்கிற, பரிசுத்த ஆண்டவரே முடிய ஆண்டவரே பிரசன்னத்தை பார்க்கிற, நீ உலாவுகிறதை பார்க்கிற அந்த கண்கள் இருக்கட்டும். கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. அசுத்தத்தை பார்க்காதபடி, போன்களை பார்க்காதபடி, அசுத்தமான ஆண்டவரே அப்பா வீடியோக்களை பார்க்காதபடி, என் தேவனுடைய சமூகத்தை, தேவனை சிலுவையை பார்க்கிற கண்கள், தேவனுடைய ரத்தத்தை பார்க்கிற கண்கள், வானத்தை நோக்கி பார்த்து தேவனை ஆராதிக்கிற, தேவனை பார்த்து ஆராதிக்கிற கண்கள் பரிசுத்தம் அடையட்டும். இருளடைந்த கண்கள், கட்டப்பட்ட கண்கள், ஆண்டவரே கட்டப்பட்ட ஆண்டவரே இந்த மாமிச கண்கள் கட்டவிழ்கிறே சபை நாமத்தினால், ஆவிக்குரிய கண்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, ஆவிக்குரிய சிந்தை மண்டலங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். ஹலெலூயா, ஹலெலூயா.

தந்தீரையா நன்றி அப்பா. பார்க்கிற கண்கள் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே மாம்ச கண்களை விடுதலையாக்கி ஆவியின் மண்டலங்களை ஆவியின் கண்களை திறந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சோத்திரம். உழைக்கும் கரங்கள் தேவனுக்காக சுவிசேஷத்தை சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சத்தியத்தை வார்த்தையை கொண்டு பிறருக்கு கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும். அந்த உழைக்கிற கரங்கள் தேவனுக்காய் மாறட்டும். இன்னும் உழைக்காத கரங்களை இப்போது இந்த நாள் அதை உழைக்கிற கரங்களாய் பரிசுத்த கரங்களாய் மாற்றுங்க, பரிசுத்த கரங்களாய் மாற்றுங்க. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடு முதடுகள் தந்தீரையா. அப்பா தேவனை துதிக்கிற தேவனை சோதரிக்கிற உதடுகள் மாறட்டும். அந்த உதடுகள் எல்லாம் வாய்கள் எல்லாம் ரத்தத்தினாலே காவல் வைத்த ஆண்டவரே உதடுகள், ஆண்டவரே பரியாச உதடுகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த உதடுகளாய் தேவனை ஆராதிக்கிட்டு துதிக்கிற இயேசு என்று கூப்பிடுகிற ஆண்டவரே உதடுகளாய் வாய்களாய் மாறும்படியாக ஏசாயா சொன்னது போல எங்களை நாவோடைய அக்கினி துரட்ட கொண்டு சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நாவிலே ஜீவனும் மரணம் இருக்கு. அந்த ஜீவன் வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகிறோம். ஜீவன் ஆண்டவரே ஜீவனை அடுத்தவர்களுக்கு நாங்கள் அதை சொல்லி அடுத்தவர்களை உயிர்ப்பிக்கிறவாயா மாறட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உழைக்கிற கரங்களை ஆண்டவரே தேவனுக்காக தேவனை ஆராதிக்கிற கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கரங்களை நான் உயர்த்தணும் சீயோனுக்கு நேராக. அந்த கரங்கள் பரிசுத்தப்படணும். தேவனுக்கு உழைத்த கரங்களா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான கரங்களா இருக்கணும். ஆண்டவரே எங்களை கரங்களிலே ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரமாய் உங்களுடைய வல்லமை எங்களை கரங்கள் இறங்கட்டும். பிறருக்காக ஆண்டவரை கைவத்தி செபிக்கிற போது பிறர் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை புறப்பட்டவர்களை சொசமடைய செய்யணும். ஹல்லேலூயா. உழைக்கும் தரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. ஓடுகிற கால் மான்கால்கள், மான்கால்கள் ஆண்டவரே முடங்குற கால்கள் தேவனுக்கு முன்பாக அந்த முடங்குற கால்கள் ஆண்டவரே மலைகள் குன்றுகள் எல்லாம் ஓடுகிற கால்கள். ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவரே முடக்க முடியாத கால்கள் எல்லாம் நிமிந்து மான்கால்களாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் சோத்தரித்து சொல்லிக்கிறேன். முடங்க முடியாத கால்கள் எல்லாம் இயேசுக்காக முடக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் கரங்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவ கிருபை ஆண்டவரே.

தேவையான வசதி தந்திரப்பா இருக்க, நல்ல வீட தந்திருக்கு. ஆனால் மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க அதுல வேதனை படுறீங்க, ஆனா எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறீங்க. அந்த கூடாரத்துல அந்தவரே எத்தனையோ பேர் நீர் வந்து ராஜாவா இருக்கிறதுக்காக, கூடாரத்தின் தலைவரா இருக்கிறதுக்காக, குடும்ப தலைவரா இருக்கிறதுக்காக இடம் தராதபடி இருக்கிறாங்க. நீங்க வெளியில நின்று கதவை தட்டுறீங்க, வாசல்படியில பாவங்களும் சாபங்களும் படுத்து இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு நல்ல வசதியான வீட்டை தந்திருக்கிறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை தந்திருக்கிறீங்க. ஆனா உங்களை மட்டும் நாங்க உங்களோட கூடாரங்கள ஆண்டவரே ஆராதிக்கல, உங்களை சேர்த்துக்கொள்ளல, வெளியில புறம்பே தள்ளி வச்சிருக்கிறோம், புறம்பே தள்ளி வச்சிருக்கிறோம். அதாப்பா உங்களுக்கு தலை சாக்க இடமில்லன்னு நீங்க குறை கூறுறீங்க எங்கிட்ட. எங்களை வேதனைப்படுறீங்க பாண்டவரே. எங்களை படைத்து உருவாக்கி உமக்காக வாழ உம்முடைய அபிஷேகத்தை தந்து உம்முடைய பாதையை காட்டி ஜீவனை தந்து ஆண்டவரே அப்பா எங்களை வைத்தாலும் நாங்க உங்களை புறம்பே தள்ளி இருக்கிறோம். எங்களை கூடாரங்களை விட்டு ஹலேலூயா, இந்த நிமிஷம் எங்கட கூடாரத்தில் தலைகள் உயரட்டும், கதவுகள் திறக்கப்படட்டும், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறதுக்காக இருதயங்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். தேவனுக்காக, தேவனுக்கு பாவம் அடைக்கப்பட்ட கதவு, சாபம் அடைக்கப்பட்ட கதவு, தேவனின் ஆண்டவரை அறியாத கதவுகள் திறக்கப்பட. இயேசுவின் நாமத்தில் தேவன் வந்து ஆண்டவரே ஏதோ தோட்டமாயிருக்கிற கூடாரத்துல உலாவுகிற ஆண்டவரே பரிசுத்த தேவனை வரவழைக்கிற கூடாரமாய் மாறட்டும். கூடாரங்கள் எல்லாம் தேவனுடைய சத்தம், கம்பீர சத்தம் உண்டாகிற ஆண்டவரே கூடாரமாய் மாறட்டும். கூடாரத்தின் மேல தாவீது சொன்னது போல உம்முடைய ரகசியமான செயல்கள் இருக்கிறதே, ரகசியம் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே செயல்கள் இருக்கிறது, ரகசியமான காரியங்கள் இருக்கிறது. அந்த கூடாரத்தின் ஆண்டவரே அப்பா, கூடாரத்தின் ஆண்டவரே மேல ஹலெலூயா, அதை அறியாம இருக்கிறோம். ஹலெலூயா, இப்போது அதை நாங்க ஆண்டவரே அதெல்லாம் மனம் திரும்பி கட்டவிழ்த்து இந்த கூடாரத்துக்குள்ள அந்த ரகசிய செயலை வரவேற்கிறோம். ரகசிய செயல், உம்முடைய ரகசியமான காரியங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சந்ததி வரப்போறது, ஊழியக்காரர்கள் வரப்போகிறது, எங்களோட ஆசீர்வாதங்கள், கையன் பிரயாசங்கள், எங்களோட சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆண்டவரே எல்லாம் கூடாத்தின் மேல வச்சிருக்கிறீங்க. நாங்க அதை அறியலப்பா, இன்னும் அறியாம இருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஆண்டவரே. அந்த கூடாரத்தின் ரகசிய செயல்களை எங்களை காண்பிக்கும்படி ஆட்களுமே வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோட கூடாரங்களுக்குள்ள நீங்க வந்து வாங்க. எந்த மனுஷர் இருக்கிறாங்களோ இல்லையோ, பாவத்துல இருக்கிறாங்களோ, நாங்க உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களை தெரிந்து கொண்ட நீதிமானின் சந்ததியை ஆண்டவரே, சந்ததியா இருக்கிற ஒருவன் ஒருத்தி எங்களோட கூடாரத்துக்குள்ள வாழ்த்தி வரவேற்கும். நீங்க வாங்க, நாங்க எந்த நிலையில நாங்க இருந்தாலும் நீங்க எங்களை மறக்காத தேவன். நீங்க வந்து எங்களை கூடாரத்தையும் எங்களை கூடாரத்தில் இருக்கிற ஆளுகை செய்ய நன்றி செலுத்துகிறோம்.

வைத்தீர். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கடுமையாக உழைக்க வைக்கிறீங்க. உழைக்கிறதுக்கு பலத்தை நீங்க தான் தாரீங்க, நீங்க தான் தாரீங்க. எங்களோட பலத்துல முடியாது, எங்களோட பலத்துல ஓடி பார்த்தோம் முடியல. கடன் என்று சொன்ன உடனே நாங்க கடன் பட்ட பாவத்தை மன்னித்து எங்களுக்கு உழைக்கிறதுக்கு வேலையை தந்து அந்த ஆசீர்வாதத்தை தந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கிருபையின் வரங்களையும் கிருபையின் வழிகளையும் திறந்து தந்த தேவனுக்கு சோத்திரம். நன்றி அப்பா.

சொல்லி சொல்லி பாடுவேன், சொல்லி சொல்லி பாடுவேன். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களோட கூடாரத்தை ஆசீர்வதித்து, எங்களோட கூடாரத்துக்குள்ள நீர் வந்திருக்கிறதுக்காய் உண்மை வாழ்த்தி வரவேற்று ஆண்டவரே, எங்களை உங்களோட கூடாரத்துக்குள்ள எங்களோட சேர்ந்து உலாவுகிறதுக்காய், எங்களோட சந்ததிகளோட உலாவுகிறதுக்காய், பிள்ளைகள் குடும்பங்களோட கணவர் மனைவியாய் உலாவி ஆண்டவரே எங்களோட வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, துதிக்கிறோம்.

அதே உடைந்து போயிருக்கிற உள்ளமே, நுறுங்குண்டவர்களுக்கு நறுண்டே, நீ போகுட நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னோடு நல்லவராயிருந்து நன்மைகள் குறைவுபடாதபடி ஆசீர்வதிப்பேன், உன் நன்மைகள் குறைவுபடாது. அவர் நிறைவான ஆவியானவர், அவர் நன்மை செய்கிற ஆவியானவர், தீமை அல்ல நன்மை செய்கிறவர். நாங்க தான் தீங்க செய்யறோம் அவருக்கு, அவரை நேசிக்கிற இருதயங்கள் எங்களுக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா, உன்னத தேவன் உன்னுடைய

அண்ணாத போல அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் கற்பத்தின்கனிக்காக, வேலைக்காக, திருமண வாழ்க்கைக்காக வியாதியில அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சோரியே சோர்னே, அங்கலாய்க்காத. ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் நம்பிக்கை வீண் போகாதே. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தேவை கேட்கப்பட்டது. பல்லோ தேவன் அதை அங்கீகரித்தார். அவருடைய கண்கள்ல இருதயத்தில் என் தயவும் கிருபையும் உண்டு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கலங்காத. அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடை

ஆகார போல தவிக்கிறியா? பிள்ளைகள் குழப்படி செய்யறாங்க, வாலிபர்கள் சொல்லு கேக்குறாங்க, இல்ல கணவர் எங்களுக்கு எங்களோட இல்ல ஹல்லேலூயா. ஆகார போல தவித்துக் கொண்டிருக்கிறியா? ஆகார போல அந்த வனாந்திர வாழ்க்கையில நடக்கிறியா? ஆகார போல அந்த வனாந்திரத்துல பாதையில நடந்து கொண்டிருக்கிற போதும் உன் கூக்குரலை கேட்டார். ஆகார் ஒரு தரம் தான் அழுதாள். கண்மலை திறக்கப்பட்டது, தண்ணீர் அவளுக்கு துறவாய் திறக்கப்பட்டது. துறவாய் துறவாய் அந்த ஆசீர்வாதம் நம் எங்கள் மேலும் வரட்டும். அடைக்கப்பட்ட அந்த தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் ரட்சிப்பு, எந்தெந்த காரியத்துல காத்து கொண்டிருக்கிற சௌரியே அண்ணா, யார் ஆகாரை போல கூக்கரில் இடுகிறியா? ஆவியானவர் இந்த நாளில் அந்த கதவுளை திறந்து தருகிற, அந்த வாசல்கள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிற ஜெபம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்வோம், அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்ளும். உங்களோட துயர துடைத்திடார். கண்களை கண்ணீருக்கும், ஆத்மாவை மரணத்துக்கும், கால்களை இடத்துக்கும் தப்புவிட்ட தேவனுக்கு சோத்திரம், சோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற சௌரண்ட சௌரிய வாழ்க்கையில துயரை துடைத்த தேவனே, உம்முடைய தழும்புல கருத்தினாலே துடைத்து போட்டீர். உம்முடைய தயவினாலே, உம்முடைய சமூகத்திலிருந்து நீதியை உண்டு பண்ணி உம்முடைய தயவனுக்கு இடத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.

உன்னை பரிசுத்த மாக்கியவர் பாவத்தை விட்டு வெளியேறுவோம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யணும், அதிசயத்தை காணணும், அற்புதத்தை காணணும். அவர் வந்து எங்களோட பேசணும். பாவத்தை விட்டு நாங்கள் அவரை விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுவோம். பாவத்தை விட்டு சிறிதேனும் பாவம் வேண்டாம். அவர் செம்மையான இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன், பரிசுத்த கரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா.

அண்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். இப்ப இங்க உளியான சேற்றுல இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசுவின் நாமத்தை தரித்துக்கு தரிக்கப்பட்டீங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க, எங்க தாழ்மையில கிடக்குறீங்க, எந்த பாதாளத்துல இருக்கிறீங்க, எந்த பூமியின் கடியாந்திரத்துல இருக்கிறீங்க. அவர் தூக்கி எடுக்க அவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆகாரை போல நோக்கி கூப்பிடுவோம். ஹலெலூயா ஹலெலூயா. தூக்கி எடுக்க வல்லவர், கூப்பிடுகிற ஒவ்வொருக்கும் தேவன் அந்த பாதாளத்திலிருந்து, அந்த பூமியின் பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார், பூமியின் கடையாரத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். தாழ்மையில் கீழ்

கூற அதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவராலே ஆகும், அவர் சொன்னா நிற்கும், அவர் கட்டளையிட்டால் அது நடக்கும். விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிய நீ பதறாதே. விசுவாசத்தினால் நான் நாங்கள் நீதிமான் பிழைத்திருப்போம். இயேசு உன் முன் நடந்தால் நீ ஜோர்தானை நடந்திடலாம். இயேசப்பா நீங்க முன்னுக்கு நடக்கணும்ப்பா, அப்பதான்ப்பா நாங்க ஜோர்தானையும் மெரிக்கோவையும் ஆண்டவரே பார்வோனையும் சேனையும் குதிரையும் குதிரை வீரங்களையும் ரதத்தையும் நாங்க முறியடித்து ஆண்டவரே நாங்க கடந்து செல்ல முடியும். வனாந்திர பாதையில எங்களுக்கு நீர் வழிகளை உண்டாக்குனாத்தாப்பா நாங்க கடந்து செல்ல, நீங்க உண்டாக்குங்க. வனாந்திரமா இருக்கிற கற்பத்தின் கனி வனாந்திரமா இருக்கிறது, கடன் எங்களுக்கு பிரச்சனையாய் வனாந்திரமா இருக்கிறது, நிம்மதியா தூங்க முடியல, கண்ணீரோட இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நீதான் ஆண்டவர் எங்களுக்கு முன் செல்லணும். வியாதி படுக்கை, மரணப்படுக்கை, பில்லி சூன்யங்கள், செய்வினைகள், ஹல்லேலூயா, ஏவல் ஏவல் ஏவலாவில கட்டப்பட்டு கிடக்குறாங்க, மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் என் தேவன் ஆண்டவரே ஜோர்தான் கடந்து செல்வதற்காக என் தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாக சோதரிக்கிறேன்.

0: ராஜே ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உங்களோட கிருப ஆண்டவரே இந்த ஆராதிக்க ஆராதிக்க ஆவியானவரே உங்களோட வெளிப்பாடுகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இது அநேகருக்கு இந்த ஜெபம் போய் சேருது, அனைவர் ஆறுதல் அடைகிறாங்க ஆண்டவரே, மனம் திரும்புகிறாங்க. ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன். அநேகர் கட்ட அவிழ்க்கப்பட்டது, அநேகருட கூக்குரல் கேட்கப்பட்டது, அநேகருடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் கேட்கப்பட்டது. ஹலேலூயா. அவருக்கு இடம் கொடுக்கிற போது, தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற போது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துக்கும் உடைய வெளிப்பாடுகளுக்கு நீர் தந்த கிருபையின் ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்ற நாமத்தினாலே. அதே போல அவங்க சந்ததி முழுவதும் உடைய கிருபை சுண்டு கொண்டு ஊழியக்கார பிள்ளைகளாய் ஆண்டவரே நம்பு கொடுத்துச்சபே. வானொலியில கேட்கிற ஒவ்வொருவரும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபை வேணும் என் மேலும், என் குடும்பங்கள் மேலும் கிருபை தங்கி இருக்க தங்கி இருக்கட்டும் சந்ததி மேலும். ஹலேலூ.
1: உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட

உடைந்த நிலையில இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உலக்கி மகிழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நாங்க நெருக்கத்தை எங்கட சூழ்நிலைகளை நாங்க பாத்துக்காதோம். ஒரு சகோதரி மலேசியாவில இருந்து இந்த காலையில எங்கட நேரத்துக்கு போன் எடுத்து அழுகிறா, எந்த அம்மா ரட்சிக்கப்படல, அம்மா ரத்த வாந்தி எடுக்கிறா, எந்த சௌரி ரட்சிக்கப்படல, எனக்கு சரியான போராட்டம், எந்த 14 வயசு மகன் எனக்கு கீழ்படுகிறார், இல்ல நான் ஒருத்தி தான் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லி அந்த போராட்டத்துல அந்த சௌரி அழுதத ஒரு மனத்தியாலும் அழுக. ஆனாலும் கர்த்தர் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றத்துக்காக என்னை கொண்டு செபித்து அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டார். ஆமேன். ஆனால் அந்த இடத்துல சௌரி புரிஞ்சு கொள்ளல, என்னை உருவாக்குறார் என்று, என்னை உருவாக்கி மகிழ்கிறார் என்று சொல்லி அதை புரிஞ்சு கொள்ளாத நிலையில ஒரே போராட்டம், என்னால தாங்க முடியல, நான் இருக்கிறத விட நான் மறிச்சால் நல்ல மண்டு சொல்ற நிலைக்கு வந்தபோதுதான் அவ என்னோட கோல் பண்ணி என்னிடத்துல அம்மா எனக்காக செபிங்க சொன்னான். ஆனால் செபித்த முடிவுல அந்த சௌரிட அந்த வாய் கட்டப்பட்ட வாய், கழுதையின் வாய் கட்டப்பட்டது இருந்தது போல அவட வாய் செபிக்க முடியாத கட்டப்பட்டிருந்தது போராட்டத்துல. ஆனா அந்த பிசாசின் நுகத்தை முறித்து ஆண்டவர் அந்த மனுஷிய ஆவியை கட்டவிழ்த்து, மிருகஜீவனின் ஆவியை கட்டவிழ்த்து அந்த சூரியம்மா துதிக்க வைத்தார். ஆமென். அப்படியேப்பட்ட தேவன் தான் எங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. நாங்க உடைக்கப்பட்ட நேரத்துல சோர்ந்து போகாதபடி தேவனை நாங்க இன்னும் பற்றி பிடிக்கிறவளா மாறக்கத்தை கிருபை செய்யட்டும்.

0: கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத நேரத்திலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை மாறாத என்ற வாக்கு தத்தத்தின்படி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் ஆண்டவரே வாய்க்காதே செய்த தேவனுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத நேரத்தில் களஞ்சியங்களை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க எங்களுக்கு வைத்திருக்கிற பணிவிடையின் ஆவியின் மூலமாய் நீர் அனுப்புகிற தேவனாயிருக்கிறேன். எலியாவை காகம் கொண்டு போசித்தது போல எங்களையும் போசிக்கிற தேவனாயிருக்கிறேன். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூறச்செடியை விட்டு எழுந்து நட, நீ நடக்க வேண்டிய தூரம் கன தூரம் என்று சொல்லி எங்களை நடக்க வைக்கிற தேவன். எங்களை சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள்ல எங்களோட போராட்டத்தின் நுகங்களை முறித்து என் தேவ ஆவியானவர் எங்களை பலத்தால் விடை கட்டி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த வானொலியோட ஆண்டவரே கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அநேக வாலிப பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக கடந்து செல்றாங்கப்பா, பாவத்துக்குள்ளாக நடக்கிறாங்கப்பா. அவர்கள் விடுதலையாக்கப்பட வேணுமப்பா, அவர்கள் சிந்தைகள் கட்டவிழ்க்கப்பட வேணும், அவர்கள் கை கட்டுகள் எல்லாம் அவிழ்த்தி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, கால் கட்டுகள் எல்லாம் அவிழ்த்தி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்திலே, பிசாசானோட சுருக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி சுருக்கள் எல்லாம் கட்டவிழ்க்கிற இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே எல்லா ஆண்டவரே ஆண்டவரே சபையலுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவரே சபையலுக்குள்ள இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவரே பின்மாற்றத்துக்கு போகாத வதைத்து மறுபடியும் உம்முடைய ஊழியத்தில நிறுத்தும்படியாக, அவர்கள் தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்கு அவர்களோட ஆசீர்வாதமா இருக்க வைக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, தேவ கிருபை வாலிபர்களை எழுப்பட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். தேசம் தேசமாய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா வாலிபர்கள் எழும்புவார்களாக, ஆண்டவரே வாலிபர்கள் எழும்புவார்களாக, உம்முடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்படுவார்களாக, பலவான் கையில் உள்ள அம்புகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக எழுப்புற நுகங்கள் முறிக்கப்படுவதாக, அந்த அம்புகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, அந்த வில்லுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, வாலிப பிள்ளைகளை கட்டி இழுக்கிற ஆண்டவரே அன்பின் கயிற்றினாலே நீர் கட்டி இழுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் சிறைச்சாலையில் இருக்கிற வாலிபர்களை ஆண்டவரே விடுதலையாக்கப்படுவார்களாக, சாசானுடைய சிறைச்சாலையில வாலிபர்களை ஆண்டவரை விடுதலையாக்கி செபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவரே பாவங்களை செய்து கொண்டு குற்றவாளிகளாய் சிறைச்சாலையில அனுபவிக்கிற ஆண்டவரே சிறைச்சாலை ஆண்டவரே வாலிபர்களை நான் விடுதலையாக்கி செபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, அவர்கள் எல்லாம் மறித்து போகாதபடி தேவன் அந்த சிறைச்சாலையில மீனின் வயிற்றிலே யோனாவை துதிக்க வைத்தது போல இந்த வாலிபர்களை, இந்த பெண் வாலிபர் ஆண் வாலிபர்களை உருவாக்குங்க. எஸ்தராக ஆண்டவரே, எஸ்தராக தானியலாக உருவாக்குங்க. உருவாக்கியவர்களை ஆண்டவரே மக்கள் எடுத்து பயன்படுத்துங்க. தாய் தப்பன் இல்லாத அனாதையான வாலிபர்களை ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற வேளையில ஆண்டவரே அவர்களை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி ஏற்ற வேளையில் அவர்களை மக்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக, வாழ்க்கையில் வேலைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்களை ஆசீர்வதிங்க. மதுபானங்கள் போதைப் பொருள்கள் ஆண்டவரே ஆவியானவரே அப்பா, விபச்சாரம் வேசித்தனங்கள்ல காம விகாரங்கள்ல ஆண்டவரே போனுகளுக்கு வீடியோக்களுக்கு அடிமையாகி ஆண்டவரே மனுஷருக்கு அடிமையாகிறாங்க, அதெல்லாம் விடுவிக்கிற தேவன் விடுவிப்பீராக. இந்த நாளையில விடுதலையாக்கி செபிக்கிறேன், ஜீவ ரத்தத்தை கொண்டு ஜீவ ரத்தத்தை தெளித்து விடுதலையாக்கி செபிக்கிறேன். விடுதலையாக்கப்படட்டும் பாலிவர்கள். ஹல்லேலூயா ஆண்டவரே. கொலைவரி ஆண்டவரே, காம விகாரங்கள் ஹல்லேலூயா ஆண்டவரே, கஞ்சா சிகரெட்டுகள் ஆண்டவரே, சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் பாவத்துல விழுந்து கொண்டு போறாங்கப்பா. அவர்களை நீர்தான் விடுதலையாக்கவன். மனுஷகுமாரன் விடுதலை கொடுத்தான், மெய்யாகவே விடுதலை ஆண்டு வசனத்தின்படி ஒரு விடுதலையாக்கி செபிக்கிறேன். சபையலுக்குள்ள இருக்கிறவங்களை விடுதலையாக்கி ஆண்டவரை, சிறைச்சாலையில இருக்கிறவர்கள் விடுதலையாக்கி, பாவம் என்னும் சிறைச்சாலையில பிசாசானுடைய சிறைச்சாலையில இருக்கிற வாலிபர்களை நான் விடுதலையாக்கி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வருங்காலத்தில் இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவ ஊழியங்களை செய்ய கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேசங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேனே ஆண்டவரே, இந்தியா தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனையா ஆண்டவரே. விஜயமுடைய ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீங்க அனுபவி ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தின் அதிகாரியாக வைத்திருக்கிறீங்க. ஆனாலும் அவருக்கு பின்னால் இருந்த கிரிய சேராசுத்தாவிகள் படத்தின் கிரியைகள் ஆண்டவரே அப்பா, எந்த கிரியலும் அவருக்கு பின்னால் இருந்து கிரியை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து காட்டுகிறேன். அவர் ஒரே ஒரு உண்டை மாத்திரம் பார்க்கணும். தேவ சபை தேவனுக்கு பயந்து ஆண்டவரே தேவ நீதிக்கு பயந்து ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகிற ஒரு தகுதி அவர்களுக்கு வர வேணும். மனுஷருடைய கிரியலின்படி அவர் நடக்காதபடி தேவ ஆலோசனை பெற்ற மகனாக ஆண்டவரே அந்த தேசத்தை ஆட்சி செய்யற அளவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனுஷரை எழுப்புங்க. அவர் மூலமாய் அநேக சபைகள் எழுப்பப்படட்டும், ஊழியங்கள் எழுப்பப்படட்டும். ஆண்டவரே அவர் மூலமாய் பேசுங்க, அவரோடு இடைப்படுங்க. ஆண்டவரே அவர்களை அவரை உமக்குள்ள கரத்துக்குள்ள வைத்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ட்ரோல் பண்ணி அந்த இந்தியா தேசத்துல தோமாவின் தரிசனம், தோமாவை அனுப்பின தரிசனம், தோமாவுக்கு கொடுத்த தரிசனங்கள், வார்த்தைகள், தோமா செய்த ஊழியங்களின் நிமித்தம் அந்த தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை நீ கட்டளையிடும்படியாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல நான் அவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே மனைவியோட பிரச்சனை கேள்விப்பட்டோம், ஆனால் அந்த ஆண்டவரே அந்த அவதூறான வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே செயலிட்டு போகட்டும். குடும்பத்தோடு ஒன்று சேரட்டும் ஆண்டவரே, குடும்பத்தோடு ஒன்று சேரட்டும். அவர் ஒரு குற்றமில்லாத மனுஷனை வாழக்கத்தர் கிருப செய்யுங்க ஆண்டவரே, குற்றமில்லாத மனுஷனை வாழ கிருப செய்யுங்க. யாரோடையும் ஒரு தொடர்பு பெண்களோட இல்லாதபடி அந்த தொடர்புகளெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் துண்டித்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தோட அந்த உறவும் அந்த அக்கியம் இயேசுவின் நாமத்தோட அவர்களை விடுதலாக்கி மனுஷரோட பிரிக்க ஆண்டவரை இணைக்கப்படக்கூடாது. தன் மனுஷியோட இசைந்திருந்து இணைந்திருந்து தேவ பயத்தோட குடும்பத்தை நடத்தி அந்த ஆசீர்வாதங்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் வர அந்த சந்ததிக்கு வர கத்தர் கிருபை செய்யுங்க. அவர்களை கொண்டு எடுத்து பயன்படுத்துங்க. அவர் மூலமா இந்தியா தேசம் முழுவதும் ஒரு பரிசுத்தம் பரவட்டும். அவர் மனுஷியோட சேர்ந்து இணைந்திருந்து இணைந்திருந்து வாழுகிற போதும், இசைந்து இந்த உம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆண்டவரை வடிவோடு வாழ்கிற போதும் அவர்கள் குடும் தேசமே ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளை இடுவீர் அடிச்சொல்லி நாம் விசுவாசத்தை செபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க இந்தியா தேசத்துல, ஒரு எழுப்புதலை தாங்க, ஒரு பின்மாறிய ஊற்றுங்கன்னு சொல்லி. அநேக ஊழியக்காரர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வலிமையான ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் நிமித்தம் ஆண்டவரே இவரை கொண்டு பெரிய ஒரு காரியங்களை செய்யுங்க. முதல் சபையில் தானப்பா ஆண்டவரை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் செபிக்கிறேன். அதே போல கனடா தேசத்துக்காக நான் செபிக்கிறேன். கனடா தேசத்திலும் ஆண்டவரே அநேக இந்த நாட்கள்ல கொலைகள், களவுகள், ஆண்டவரே பரிதாபமான உயிரிழப்புகள், ஆக்சிடென்ட்கள், விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. இதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே தேசத்தின் பாவத்தின் தோசத்தை மன்னிங்க, அந்த பாவமான காரியங்களை மன்னிங்க. சபையார் ஆண்டவரே இதுக்காக பரிந்து பேசாத காரியங்களை மன்னிங்க. சபையாரை எழுப்புதலுக்குள்ள கொண்டு வாங்க. சபையார் ஆதி தேசமாய் ஆதி ஆண்டவரே ஊழியங்களாய் மாற்றுங்க. ஆதியின் அன்புல இருந்தது போல அவர்கள் ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஊழியம் செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். ஆவியானவரே கிரியை செய்ய கனடா தேசத்துல உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய அக்கியமும் ஆண்டவரே அந்த கனடா தேசம் முழுவதும் இருக்கத்தர் கிருபை செய்வீராக. இரக்கத்தின் ஆவியானவர் கிரியை செய்ய, இரக்கத்தின் ஆவியானவர் இந்த தேசத்துல ஆண்டவர் ஒரு பின்மாறி எழுப்புதலை கட்டளையிடுங்க. பின்மாறி எழுப்பின ஆண்டவரே எழுப்புதலை கட்டளையிடுங்க. ஆலயங்கள் முழுவதும் ஆண்டவரை பின்மாறி ஊற்றப்படட்டும். பிந்தி நாம் மகிமையால நிரப்பப்படட்டும். உம்முடைய ஓ வஸ்திரத்தின் தொங்கலாலே அந்த ஆண்டவரை ஆலயங்கள் முழுவதும் ஊழியர் ஊழியக்கார குடும்பங்களை நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜீவன் அடையட்டும், உயிர் அடையட்டும். மறித்து போயிருக்கிற சபைகளை போல மறித்து போயிருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆண்டவரை எழுந்திருந்து ஊழியங்களை செய்யட்டும். தூசியை உதறிவிட்டு இருந்து எழும்பி ஊழியம் செய்யட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கனடா தேசத்துல கனடா தேசத்து அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறேன். வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறேன். சிறுபிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். வயதான தாய் தப்பனை ஒப்பு கொடுக்கிறேன். வயதான ஆண்டவரே அப்பா கேக்குமளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவியானவரை ஒப்பு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே பைத்தியங்களை தெரிந்து கொண்டே ஞானிகளை வெக்கப்படுத்த சொல்லி ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே பைத்தியங்கள் என்று சொல்லி கட்டப்பட்ட நிலையில இருக்கிற ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவர்களை விடுதலை ஆக்குங்க. ஞானிகளை வெக்கப்படுத்த அவர்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. விடுதலை ஆக்குங்க. விடுதலை ஆக்கு மக்கள் எடுத்து பயன்படுத்துங்க. அவியானவரை நன்றி செலுத்துகிறேன். அவர்களை பராமரிக்கிற ஆண்டவரை டாக்டர் நேசுகள் எல்லாம் ஒரு அன்பான இருதயத்தை கொடுங்க. உண்மையாய் அவர்களை நேசித்து ஆண்டவரே தேவ ஊழியர்கள் அந்த இடத்தை அனுப்புங்க. தேவ ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவரை டாக்டர் நேசாய் அவர்களை அனுப்புங்க. அந்த இடங்கள்ல அனுப்பி அவர்களை விடுதலையாக்குங்க. விடுதலையாக்குங்க. உம்மாலதான் விடுதலை உண்டு. ஆண்டவரே மலைதான் விடுதலை உண்டு. நீங்க விடுதலை ஆக்கியவர்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அனாதைய பிள்ளைகள், ஆண்டவரே விதவை தாய்மார், அவர்களுக்கெல்லாம் நீங்க கிரியை செய்ய. எத்தனையோ பேர் ஆண்டவரே ஆண்டவரே ஊனமுற்ற டிசேபிள் என்ற பேர்ல இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. அல்லேலூயா, அவர்களெல்லாம் தொடப்பட வேணும். உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை இப்போது இறங்கட்டும். அவர்கள் தேவையான ஒவ்வொரு வசதியும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை இல்ல ஆண்டவரே, விடுதலை இல்ல. அவங்க மறிக்க போற நிலையில இருக்கிறாங்க ஆண்டவரே, பேச முடியாத நிலையில இருக்கிறாங்க. ஊமையர்கள் வாய் திறக்கப்படட்டும். அவர்களை மடுத்து பயன்படுத்த வல்லவராயிருக்கிறீர், பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். எத்தனையோ கண் தெரியாதவர்களை, கைகால் இல்லாதவர்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். அந்த தேசத்தில் அப்படியாப்பட்டவர்களுக்கு ஒரு ஆண்டவரை விடுதலையின் ஆவியானவர் இறங்கி விடுதலை கொடுத்து ஜனங்களை ஆண்டவரே ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. ஒப்பு கொடுக்கிற நம்முடைய சமூகத்தில் விசேஷர்கள் எழும்பட்டும். ஜாமக்காவல்காரர் எழுந்து ஆண்டவரே தேசங்களை காத்து கொள்ளட்டும். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜாமக்காவல்காரர் எழுந்திருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அவர்களை வாழக்கத்தை கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவாவியானவரே நன்றி செலுத்துகிறேன். நீ செய்ய போற கிருபைக்காய் சோத்திரம் சோத்திரம். இம்மட்டுமாக ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கு நீர் ஆண்டவரே பதில் தந்ததுக்காய் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே வந்திருக்கிற மகனை கூட நான் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. பாலன் சிவா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மகனோட தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்தில் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. தேவ காரியங்கள் அவருக்குள்ள வச்ச தரிசனங்கள் நிறைவேறட்டும். தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் வாக்கிய செய்வீராங்க. அல்லேலூயா, அவங்களோட குடும்பம் முழுவதும் ஊழியக்காரர் குடும்பமா இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து இனிமேல் அதுக்கப்புறம் வரப்போ ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரை செபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆராதனைகளையும் இரவு ஆண்டவரை 12:30 மட்டும் நடக்கிற எங்களுக்கு எங்களை 12:30 மட்டும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் என் தேவன் இருப்பீராங்க. ஜெஸ்லியா இருக்கிற எல்லா சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை இப்போதே இயேசுவின் நாமத்தால் விலகி ஓடட்டும், விலகி ஓடட்டும். சமாதானம் உண்டாகட்டும். ஆரோக்கியம் உற்சாகமா நடத்தட்டும். ஆவில உற்சாகமா அனலாக்கி ஆண்டவரே ஊழியத்தை எடுத்து பயன்படுத்தும்படியாகும். ஆண்டவரே ரீட்டாமாவும் ஜெஸ்லியாவும் இருந்து ஊழியங்களை ஆண்டவரே செய்து முடிக்க ஆண்டவரே அப்பா நீங்க கிருபையை கொடுங்க. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்தி என்னையும் என் குடும்பத்தையும் ஜீவ ரத்தத்துக்குள்ள ஜீவ வார்த்தைகளை எங்களை எல்லாம் மூடி மறைத்து ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவும் செலுத்தி செபித்து ஜெயமெடுக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கோட் பிளஸ் ஐயா. நன்றி. சமாதானம் உண்டாகட்டும்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் ஜெபங்களை ஒப்பு வைத்து வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி சித்தமானால் நித்திய வெளிச்ச நேரத்தில் இரவு நேரத்தில் இணையுங்கள். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. 11:45 ஆரம்பமாகும் உங்களுடைய நேரம். அந்த வகையில் இணையுங்கள். கத்தர் கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. கோட் பிளஸ். ஆமேன். இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார்கள். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. மீறி ராஜேந்திரன் அவர்களையும் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். கத்திரி சித்தமானால் இரவு நேரத்திலே நித்திய வளர்ச்சி நேரத்திலே அவர் இணைவார்கள். கத்திரி கரத்திலே ஒப்பு வைப்போம். நன்றியும் வாழ்த்துக்களுமா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்பு வைப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாலன் அவர்களை வரவேற்போம்.
2: Recording in progress.
1: தேவோலியர் சௌரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் UK-லிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு ஜபங்களோடும் பாடல்களோடும் வழிநடத்தப்படுகின்ற பொழுது கத்திரதாமே இந்த புதிய வாரத்தையும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. இந்த வேளையிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
3: சாரி பிரதர், எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மாத்தி.
1: Half an hour late. Okay.
3: So very sorry, brother. I'm very, very sorry.
1: Okay.
3: Very sorry.
1: Okay. God bless.
3: God bless you, brother. God bless you.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 289-997-8123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 416-917-5826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

0: Recording in progress.
1: In காலை நேர ஒளிபரப்பு இணைந்திருக்கிற ஓரித்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாள் 5ஆம் தேதி 2020 செவ்வாய்க்கிழமை வேளையில் இணைந்திருக்கிறோம். அங்கு இருந்த ஊழியர் சௌரன் பாலன் சிவ் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டனிலிருந்து ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடந்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். Praise Lord, yeah, while in that thing. Amen. God bless you.
2: Thanks for blessing. Same to you. Amen. And by the way, மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் புதிய நாளைக்கான திகைகளுக்காக கொடான கோடி அனுசரித்து வந்தாப்பனே. கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணிவோடு நீங்க பாதுகாத்து வந்தீங்க ராஜா. கோடான கோடி நன்றி ராஜா. இந்த மாதங்கள் வருகிற மாதங்கள் எல்லா மாதங்களிலும் கூடவே இருந்து பாதுகாப்பான இடத்த ஜெபிக்கவேன் தாப்பனே. அப்படியே நீங்கள் வேண்டித போறமேக்கா நினைச்சு வந்தாப்பனே. அத்தோடு தகப்பனே, சங்கமம் பாலனியர் எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதர குடும்பத்தையும் இவரோடு சேர்ந்து ஒளிஞ்சியர் குடும்பங்கள் மற்றும் ரீதியில் சங்கமம் பாலனியை கேட்டுக்கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் அனுதி அனைத்து உறவுகளுக்கும் பீபீடா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்துல எவ்வளவு சகோதரிகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டி ஜபிக்கிறேன் தகப்பனே. அதிபர்களோடும்
3: நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா, எத்தனை இன்பமே சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்கு

நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. புது

biasamu kam ya makapa apa sanidil yepona sanidil.

0: உம் திருமுகம் கண்டு நான் திருத்தியல் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே, தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்பான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்பியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடல் கூடாக வழிநடத்தினீர்கள். நீங்க போதும் ஏசப்பா. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்திரை சித்தமானால் நாளை காலை வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா.
2: Recording stopped.
1: Yeah, நீங்க வளமையான செய்யறதுக்கு வாங்க. ஏன் நேற்று நீங்க வேற இல்ல, அதனால நான் அவா கொடுத்துட்டேன் அம்மாக்கு.
3: சாரி பிரதர், நேற்று டைம் இல்லாம போயிட்டு மன்னிக்கோணும். நான் நாளைக்கு பிரதர் வளமையான 3:30 வரணும்.
1: ஓகே ஐயா. ஓகே, காட் பிளஸ்.
3: ரொம்ப நன்றி பிரதர். கத்தராமே உங்களையும் உங்களை குடிங்கிற குடும்பங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும் நிறைவாக என்று ஆசீர்வதித்து எடுத்து வர.
1: ஆமீன். காட் பிளஸ். ஆமீன். அவருடனும் கூட ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே அவருடனும் கூட வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு பாடலோடு இணைந்து வளர்ந்தது ஊழியர் மிஸ்ஸஸ்

0: இந்த போட்டோ ரெண்டு லேம்பு எடுத்தா எல்லாம் வட்டி கொடியாச்சு.
1: ஐயா என்ன வட்டி கொட்டுங்க ஐயா, எல்லாத்தையும்
0: வட்டி கொட்டியாச்சு. வட்டி பிள்ளைகள் ஆசை, பிள்ளைகள் வந்து அதை விளம்பு உள்ள இல்லானே அதுல இருந்து தாடி விளக்க ஆசைன்னு சொல்லி இளம் பிடிங்க வளர்க்கலாங்களோ. அதனால என்ன விளக்க சொல்லி நான் பிறகு வந்து புள்ளிக்கு வாழ்க்கையில சேவ் எடுத்தான்னு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம்
1: வளர்த்தேன். இது என்ன ஐயா கோலம், ரோட்டில் போனா இது என்ன பங்களாதேசி என்னப்பாங்க.
0: ரெண்டு ரெண்டு ரெண்டு கிழமைக்கு முதல் எடுத்த கோலம் இவ்வளவு ஃபுல்லா வளைச்சிட்டு தங்களுக்கு பார்க்க ஒரு கவலையா இருக்கா
1: என்னப்பா
0: போட போட.
1: ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம் முதல்ல. அப்படியே நில்லுங்கம்மா.

0: ஒன் செகண்ட் நில்லுங்கம்மா, அப்படியே நில்லுங்கம்மா, ஒன் செகண்ட்
1: நிக்கிறேன்,
0: அப்படியே நில்லுங்க, ஒரு பாட்டு போடுறது நில்லுங்க.

0: Recording in progress.
1: ஆமையின் அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12:02. இன்று 5/5/2026 செவ்வாய்க்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, வேத வார்த்தைகளோடு, வேத வாசிப்புகளோடு, கத்தரண்டை சாட்சிகளோடு ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஜபங்கள் துதிகளை கத்தர் நுகர்ந்து அவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எழுந்து இந்த காரியத்தில் எழுந்திருந்து அம்மாவை ஆசீர்வதிப்பீராக என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த வேளையிலே கத்தர் வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எல்லா தடைகளையும் நீக்கி கத்தர் வழி நடத்த வேண்டும். அதற்காக அம்மாவிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். பிரைஸ் லோட்டம்மா. ஆமென். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்களம்மா. God bless you. Amen.
2: Thank you, Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்தாவியானவராம் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஒரு பலவீனமான பாண்டம், ஒரு மண்ணும் தூசி. ஆனால் ஆண்டவர் அவர் எனக்குள் வந்தால், அவர் இருக்கிற எனக்குள் இருக்கிறபடியால் என்னை பெலப்படுத்துகிறார். இந்த நாள் முற்றுமா அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்.

சுவாமி, கருத்துத்தாவியா நவரே, நாளைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பலப்படுத்துவீங்க. இந்த நாள் உம்முடைய பலன் எனக்கு தேவை. நீர் ஒருவரே என்னுடைய நிலைமை அறிந்திருக்கிறீர். இந்த நாளில் உம்முடைய பலத்தினால் என்ன இடக்கட்டி இந்த செய்தியை கொடுக்க நீங்கள் பேசுங்க. நீங்க சொன்னீங்கள் ஐயா, நீங்கள் அல்ல நான் பேசுவேன் சொன்னவரே, இந்த நாளிலே ஆவியானவர் நீங்கள் பேச வேணும். எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு ஊக்கத்தை ஆண்டவர் எழுப்புதல் கொண்டு வரத்தக்கதாக பரிசுத்தாவியானவர் வந்து ரங்குறதுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். எல்லா துதிகன மைமே உமக்கு தர ஒரு விதமான தடையிலும் வராதபடி நீர் காத்து இயேசு சுவாமி. எல்லாம் உங்களுக்கு மட்டும் உம்முடைய பாதார விந்த முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் என்ற பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 4th of November 2013 ஒரு கால வேளையிலே நான் ஜெபம் பண்ணிட்டு கொண்டு இருக்க அந்த நேரத்திலே என்னுடைய மிகவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், இப்பொழுது அவ ஆண்டவருக்குள் நித்திரை அடைந்து விட்டா, த லேட் தெல்மா, மிஸ்ஸஸ் தெல்மா மேத, அங்கே நார்த் யோ ஹாஸ்பிட்டல்லே இருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னா, நான் இப்ப ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். அப்ப நான் அவக்காக ஜெபித்து முடித்து நான் என்னுடைய ஜெபத்தை தொடர்ந்து நான் ஜெபித்த விலையிலே கத்தர் கொடுத்த பாடலை தான் இந்த நாள்லே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். இம்மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே, உம்மையே நான் பாடிடுவே. எனக்கும் கடந்த நாளிலே என் தேவன் கிருபையாக இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி தந்திருக்கிறார். ஆகவே எனக்கும் ஜீவன் தந்த கத்தருக்காக இந்த நாளிலே நான் இதோ இந்த பாடலை நான் பாடுகிறேன். நான் கத்தரை மட்டும் பாடுவேன் என்று 1972 April 2 ஆண்டவர் என்னை அபிஷேகத்த நாளிலே நான் அவருக்கு சொன்னேன், உங்களுக்காக மட்டும் பாடுவேன். அப்படியே நான் பாடு, அவருக்காக மட்டும் பாடு. அவருடைய கிருபை என்ன தாங்கிறபடியினாலே நான் இன்றும் அவருக்காகத்தான் நான் பாடுகிறேன். ஏனென்றால் நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேறுவதற்கு கத்தருடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறார். நான் பாடுகிறேன்.

போவேன், நான் அவரை மட்டும்தான் பாடுவேன். நான் கொடுத்த வாக்கை இன்றும் நான் அதைத்தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அவருக்கு மட்டுமே நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், தேவன் தான் எங்களுக்கு ஜீவன் தருகிறார். அந்த ஜீவன் இட் இஸ் சோ பிரெஷியஸ், அதோடு விலையேற பெற்றது. ஆகையால் நாங்கள் அந்த கத்தர் கொடுத்த அந்த ஜீவனை பயபக்தியோடும் மரியாதையோடும் கொண்டு நடத்த வேண்டும் எங்கள வாழ்க்கைய. முதலாவது சரணத்திலே நான் பாடுகிறேன், ஓ தேவ வாழ்த்தீர் இம்ம

தூவீர் பாருங்க, அவர் எனக்கு ஆதரவு அளித்தார், ஆறுதல் தந்தார், அடைக்கலமாய் வந்து அன்பு கூந்தார். இந்த ஆறுதல் என்ற சொல்ல நான் இந்த நாளே நான் அதை குறித்து சொல்லும் பொழுது அங்க மனிதனுக்கு வருகிற வருத்தம், துன்பம், துயரம் எல்லா நேரங்களிலும் ஆண்டவராகிய தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு அவர் ஆறுதல் தருகிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. அங்கே 2 கொரிந்தியர் 3:3 வசனங்களிலே பவுலப்போஸ்தலர் மிகவும் அழகாக சொல்லுகிறார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் தேவனுமா பிதாவும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால் எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு உதவி செய்கிறார். ஏன் எங்களுக்கு அவர் உதவி செய்கிறபடியால் இந்த கஷ்டமான ஆறுதல் வேதனையில இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லுவதற்காக கத்தர் எங்களுக்கு திராணி தருகிறதுக்காக எங்களை பலப்படுத்துறாரு பாக்குறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவோ இதை அனுபவித்திருக்கிறேன். இன்னும் மத்தேயு 5:4 சொல்லுறது, துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடந்த இந்த ஆறுதலை குறித்து நான் சொல்லும் பொழுது அங்கே அக்டோபர் 31 தேதி 1988 என்னுடைய அருமை மகன் அமரேஷ் சுட்டு செய்யப்பட்டான். அந்த நாளுக்கு முதல் நாள் மாலை, அது ஞாயிறு மாலை எனக்கு ஞாபகம் நல்ல கண்ணுக்கு முன்னால நிக்குது. அவன் அங்கே சாட்சி, அவன் அங்கே சிரோன் பெண்டிகாஸ்டல் மிஷன்ல இருந்தான், அங்கே முன்னுக்கு போய் சாட்சி கொடுத்தான். பைபிளை கொண்டு போய் மேசையில வைத்துட்டு, கத்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கத்தரை விட்டு தூரமா இருந்தேன், கத்தர் என்ன தண்ட பாச கைத்தனால் இழுத்து கொண்டார், நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி. அந்த நாட்களுடைய பிரச்சனை நடந்த நாட்களாக இருந்தது. ஆகவே அதுக்கு முதல் நாள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அங்கே கொக்குவில் கிராமத்திலே ரத்தினம்பிள்ளை என்ற ஒரு குடும்பத்தோருக்கு வீட்டிலே போய் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வந்தோம். ஒவ்வொரு கிழமையும் போனோம். அண்டும் அந்த நாள் போறதுக்கு நான் ஆயத்தமாக போது நான் அமரேஷ பார்த்து போட்டு வாரேன் என்று நான் சொல்ல, ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ அவனை கவனமாய் பார், நன்றாக பார், இனி அவனை நீ பார்க்க மாட்டார். என்னுடைய உள்ளம் திக்குண்டு உழைந்தது. நான் என்ன செய்வேன் யோசிச்சேன், நிக்கட்டும், இல்ல பாவியானவர் உள்ளத்துல இல்ல, நான் பிள்ளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போவேன் என்று சொல்லித்தான் நான் போய், நாங்கள் அங்கே அப்ப மெசேஜ் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அந்த கஷ்டமா இருந்தது. நாங்கள் திரும்பி வரும்பொழுது அங்க எங்களை கேட்டடியில ஒரே கூட்டம் ஜனம், பிள்ளைகள் சொன்னார்கள் அவரு ஷேரை பிடிச்சு கொண்டு போயிட்டார்கள். அந்த இரவு நாங்கள் ஜெபித்தோம். எங்களை ஜெப வேளையிலே எங்களை பக்கத்து வீட்டிலே சத்தியன் என்ற ஒரு சிறுவன், ஒரு 8-9 வயசு தான் இருக்கும், அமரேஷுக்கு மிகவும் அருமையான, அமரேஷுக்கு அவளை நல்ல விருப்பம், அந்த பிள்ளையும் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி போட்டு சொன்னான், நான் அமரேஷ் அண்ணா ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு மத்தியிலே இருக்கிற தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று அந்த வேத வசனம் ரோமர் 8:31 அது அண்ணாவோட இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஜபித்த பொழுது 1 யோவான் 1:21 கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த வசனத்தை அங்கே ஆண்டவர் வந்து கொடுத்து கொண்டிருந்தார். அது என்னுடைய கனவனுக்கு ஒரு ஆதரவாக இருந்ததாக எனக்கு. அடுத்ததாக எனக்கு ஆண்டவர் சொன்னார், 1 யோபு 12:4 உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். யோபு பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நாள் அடுத்த நாள் நாங்கள் பார்க்கிறோம், இதற்கிடையில நான் சொல்ல வேணும், அமரேஷ் வந்து அவன் வந்து மறிப்பதற்கு முன்பாக அவன் கொஞ்ச காலம் சிபிஎம்ல தான் அவன் அங்கே ஞான ஸ்யானம் பெற்றவன். ஆனா கொஞ்ச நாள் அவன் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தவன். ஆனாலும் ஆண்டவர் அதான் சொன்னானே, அவன் ஆண்டவர் என்ன பாச கயிற்றினால் இழுத்து கொண்டார் என்று. அவன் பெற்ற ஒரு அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகம் எனக்கு வந்து சொன்னால், அம்மா இதெல்லாம் அபிஷேகம் என்ற ஃப்ரெண்ட்ஸ் அனுபவிக்க வேணும் என்று சொல்லி அவன் மறிப்பதற்கு முன்பாகவே 8 ஃப்ரெண்ட்ஸை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது அக்டோபர் 88 நடந்தது.
இந்த மேயிலே நாங்கள் மே ஃபர்ஸ்ட் ஹாலிடே வந்த பொழுது நான் அவனுக்காக ஒரு அவனுடைய வாழ்க்கைக்காக ஒரு நன்றி செயலுக்கு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் ஒன்று செய்வதற்காக நாங்கள் வந்து ஆயத்தம் பண்ணி இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மே. அப்ப முதலாம் நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் வந்து ஆலயத்துக்கு போம் என்பதாக நான் குளிப்பதற்காக இந்த தொட்டியை கழுவி கொண்டிருக்க பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே அதிக நாட்களாக ஒரு பாடல் இல்லையே என்று நான் சொல்லி கொண்டிருந்த வேளையிலே எனக்கு அப்படியே நான் சொல்லி போட்டு வந்து சமையல் செய்யறதுக்காக அரிசியை கிளைந்து நான் அடுப்பிலே போற பொழுது ஆண்டவர் ஒரு பாட்டு தந்தார்.

உன்னை பலப்படுத்து வேணென்றார். இந்த பாட்டு பாடிக்கொண்டு எனக்கு டைம் போயிட்டது ஆலயத்துக்கு போறதுக்கு. நான் அப்படியே உடனே உடனடியாக நான் ஆலயத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் சர்வீஸ் முடிந்து நான் திரும்பி வர மற்ற ரெண்டு சரணத்தை ஆண்டவர் பேந்து அதை அப்படியே தொடர்ந்து தகராறு. அடுத்த ரெண்டும் சோர்வூற்ற வேளை ஆவியூற்றி இருபாயா தேத்தினாரே.

நான் நினைக்கிறேன் நான் சர்வீஸ் முடிஞ்ச லேட்டா தான் வந்து அதன் பிறகுதன் பாடியும். ஆனால் எனக்கு இப்ப யோசிச்சாலே ஆச்சரியமா இருக்கு, அந்த நாட்கள் எங்களுக்கு செல்போன் ஒன்றும் இல்லை. ஆனாலும் எப்படியோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த யுத்ரே இந்த பாய்ஸுக்கு அந்த ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பழக்கி இந்த திங்கக்கிழமை அவன் டெஸ்டிமனி சர்வீஸ்ல அவன் இந்த பாட்டை முழுவா பாடினார்கள். நாயும் நானும் வயலின் வாசித்தேன். கத்தருக்கே சோத்திரம். எப்படியோ அந்த நாமம் அவன் கூட கத்துடைய நாமம் மகிமைப்பட்டது. இன்னும் எனக்கு இன்னும் ஒருக்கா 2013 என்னுடைய கணவனுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. அந்த வேளையிலே நான் என்னுடைய திடீரென்று வந்தது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த வேளையில என்னுடைய மகனுக்கு டாக்டர் சொல்லிட்டார், ஐ டோன்ட் திங்க் யுவர் டேட் கேன் ஹி வில் நாட் லிவ் மோர் தேன் 6 months என்று சொல்லிட்டார். நாட் மோர் தேன் 6 months. ஆனால் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நான் வேதனையோடு நான் ஜபித்த பொழுது கத்தர் எனக்கு ஏரேமியா 31:16 கூடாக பேசினார். நீ அழாத படிக்கும் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாத படிக்கும் கண்களை காத்து கொள்ளண்டு கத்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார். பாருங்க ஆண்டவர் இவ்வளவு நல்லவர். வேதனை பற வேடுகள் அப்படியே பேசுவார். ஆயினும் எனக்கு 5 வருஷம் 6 மாசங்களுக்கிட்ட என்னுடைய கணவனை நான் வைத்து பார்த்து என்ன மனம் சந்தோஷப்படத்தக்கதாக அவருக்கு நான் எல்லாம் செய்யத்தக்கதாக கத்தர் செய்தார். 6 மாசம் கொடுத்தது டாக்டர் கொடுத்தது 6 மாசம். ஆனா ஆண்டவர் 5 வருஷங்களும் இது மிச்சம் எத்தனை மனசுன்றத நான் மறந்துட்டேன். அப்படியாக என்று ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தை மாறுதல். அப்ப ஒரு பாட்டு தந்தார், இம்மட்டும்

ரத்தால் என்னை நாடத்துவீரே. ஆறுதலின் தேவன் என்று பாருங்க. இப்போ இப்படியாக வேதனையா போறவர்களுக்கு, மரணத்தில் இழப்பில இருக்கிறவர்களுக்கு நான் ஆறுதலை சொல்றதுக்கு கர்த்தர் எனக்கு பெலன் தந்திருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் நான் செய்வதெல்லாம் உன் நன்மைக்கே என்றுதான் பாட்டும் தந்த. ஒரு நாளும் என்று ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டேன். அவர் எப்பொழுதும் எனக்கு நல்லவர், வல்லவருமாய்.

ஒரு அடைக்கலத்துக்களை வைத்து காத்து காத்திருந்தார். உபாகம் 33:27 சொல்லுகிறது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்.

இன்னுமங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 46. தேவனமாக்கு அடைக்கலமோ பெலனோ ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான. பாருங்க, எங்களுக்கு அனுகூலமான துணை அடைக்கலமா இருக்கிறது எங்களுடைய தேவன். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் வந்து விட்டால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, பாதுகாப்பிருக்கும். தாவீது அங்க 62 சங்கீதம் 6-7 வசனங்கள் சொல்லுற, அவரே தேவனை சொல்லுற, என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த அடைக்கலத்துக்குள்ள வந்தபடியால் அவன் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றான். என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, என் பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறேன்னு சொல்ற. பாத்தீங்களா, அவன் தேவனே தனக்கு வைத்துக் கொண்டபடியினாலே தன்னுடைய அடைக்கலம் கர்த்தருக்குள் இருக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு சந்தோஷமா அவர் சொல்றத நாங்கள் பாக்குறோம். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் அன்பு கூந்தீர். என் பாடல அன்பு கூந்தீர் என்று பாடுறேன். தேவன் எனக்கு பாராட்டின அன்பை பாட எனக்கு நாவு போதாது, காலங்களுமே போதாது. அவர் எனக்கு பாராட்டின அன்பில ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு பாட்டா பாடுகிறேன். என்னென்றால், முதலாவதாக

கொண்டே ரோப்பேன். பாருங்கோ, பாவியா இருந்த என்ன தேடி வந்தாரு? நீதிமானா இல்ல, நான் பாவியா இருந்த வேளையிலே ஆண்டவர் பாவியா என்னை ரட்சித்து என்னை எனக்கு ரட்சிப்பு தந்தார். இன்னும் நான் அடுத்த நான் பாக்குறேன், என் பாவங்கள் மன்னித்து மறந்தாரே, தம் ரத்தத்தால் என்னை கழுவினாரே, அவ ஜீவன் என்னை உயிர்ப்பித்ததால் நான் என்றென்றும் வாழ்ந்திடுவேன். என் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல மறந்தார். அங்க வசனம் சொல்றது, ஆளியில் போட்டு விட்டாராம், அது மேல வராதபடிக்கு. அப்படியான ஆண்டவர், இவ்வளவு அருமையான தேவன், என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்த தன்னுடைய ரட்சியத்தால் ரத்தத்தால் என்னை கழுவினார். இன்னும், என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்று கொண்டார், அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிர் உள்ள மட்டும் பாடிடுவேன். பாவம் மன்னித்து என் ரத்தத்தால் கழுவி என்ன தன்னுடைய பிள்ளையாக்கு இரட்சிப்பு தந்தது மட்டுமல்ல, என் நோய்களையும் அவர் சுமந்தார், என் பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், தழும்போலினால் நான் குணமானேன். இவ்வளவு அருமையான ஆண்டவர் என்று பாருங்க, இப்படி எல்லாம் எனக்கு செய்த ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் என்றது. அடுத்ததா நாம் பாக்குறோம், எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். ரோமர் 5:5 பார்க்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது.

பேருவே, கர்த்தருக்கு சூத்திரம். இன்னும் இன்னும் அவர் ரோமர் 5:5 வந்து சொல்லுறது பரிசு.

காட்டிவிடும் உம் சித்தம் போல் என்னை நடத்திடுவீர். பரிசுத்தாவியான விதங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் வந்து என்ன உள்ளத்தை தன்னுடைய அன்பால் நிரப்புறார். பாருங்க உளர்மையான ஆண்டவர். இன்னும் நாங்கள் அங்கே எபேசியர் 3 அதிகாரத்திலே அங்கு அவருடைய அன்பை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. 3 அதிகாரத்தின் 16 வசனம் 16ல இருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனால் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் இன்னதென்று அறிந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை தடி அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். இங்க வந்து இதையும் எனக்கு ஆண்டவர் ஒரு பாட்டு தந்தார். இயேசுவின் அன்பின் அகலம்

பாருங்க, அவருடைய அன்பிலே எங்களை நடக்கும்படிதான் ஆண்டவர் சொல்றார். பவுல போஸ்தலன் சொல்றார், வாக் இன் லவ். அடுத்தது நான் பாக்குறேன் இரண்டாவது சரணத்திலே, உம்வசனம் எனக்கு, உம்வசனம் எனக்கு உணவாக தந்தீர், உம்

பாருங்க, இந்த வார்த்தை ஜீசஸ் கிரைஸ்ட் தி இன்கார்னேட் வேர்ட் ஆஃப் காட், ஜீசஸ் கிரைஸ்ட் காட் இன் தி ஃப்ளெஷ், இயேசுதான் அங்க மாம்சம், வார்த்தை வந்து மாம்சம் ஆகிய எங்களோடு அவர் இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இவைதான் இயேசு வார்த்தை பற்றி அங்க சொல்லப்படுகிறது. ஆதி ஒன்று யோவான் எழுதின நிருபம் அங்க முதலாம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசுதான் வார்த்தை, இதை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், தொட்டதும் கண்டதும் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். பாருங்க வெளிப்படுத்த விசேஷம் 19:13, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. யோவான் கண்ட தரிசனத்திலே யோவான் இதை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இந்த வார்த்தை வந்து உணவாக தந்தார் என்று நான் பாடுகிறேன். அங்கே உபாகமம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படித்து நீயும் உன் பிதாக்களும் அறியாத உங்களுக்கு அறியாதிருந்த ஒரு மன்னாவினால் உங்களை போஷித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் இங்க வந்து அதைத்தான் நாங்கள் லூக்கா 4:6 இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்ஞானம் பெற்று ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் 40 நாள் பசியா இருந்த வேளையில்தான் அவன் சாத்தான் வருகிறான். நீ சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானா இந்த கல்லுகளை அப்பமாக்கு, ஏன் பசியா இருக்கிற? அப்ப இயேசு இதாலதான் அவனுக்கு அடி கொடுக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயில இந்த வார்த்தையினால் தான் பிழைப்பான், அதுதான் அவனுக்கு உணவு என்று சொல்லி அவனுக்கு ஒரு அடி கொடுக்கிறார் இயேசு. அங்க யோபுன்னு சொல்றார் 23:12, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமா காத்து கொண்டேன் என்று சொல்லி யோபுக்கும் அதே வசனம் தான் அவனுக்கு அது உணவு போல இருந்தது. இனி 119:103, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமே. அவன் டேஸ்ட் பண்ணின படியா கர்த்தருடைய வசனம் அவனுக்கு இனிமையாக இருந்தவன் சொல்றது பாக்குறோம். பேதுருவும் சொல்றார் 1 Peter 2:2, நீங்கள் வந்து சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனம், திருவசனத்தை ஒரு பாலுக்கு ஒப்பிடுகிறார். திருவசனத்தை இப்படி குழந்தைகளுக்கு பாலை கொடுக்கறது போல இந்த வசனமே பாலை போல நீங்கள் அதை பருகுங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அது மேல் வாஞ்சியாருங்கள் சொல்றார். எனக்கும் ஆவியானவர் அந்த பாடல்கள் தான் என்னை கொண்டு செல்லுகிறது. அவர் அந்த பாட்டுகள் தான் காலையில நான் வர்ஷிப் பண்ணா எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, எனக்கும் அது உணவாக இருந்தபடியாத்தான் இங்க எனக்கும் ஆவியானவர் எனக்கு இந்த பாட்டு தந்து உன் வசனம் எனக்கு உணவாக தந்தேர் என்ற ஆண்டவர் எனக்கு அதையும் உணவாக எனக்கு வசனத்தை தந்த இருந்தபடி நானும் கத்தரை சோத்திருக்கேன். அடுத்தது உம்முடைய ஆவியால் என்ன நடத்தும், உம் ஆவியால் என்ன நடத்துவீர் என்று நான் பாடுகிறேன். எனது முதலாவது பாடல் நேசரின் அன்பை நான் என் சொல்வேன் என்றதிலும் அப்படித்தான், தூயாதம் ஆவியினால்

நேரம் தூய்மையா இருக்கவே பணி திட்டாரே என அழைத்த பொழுது சொன்னார், நீ தூய்மையா இருக்க வேணும் என்று சொல்லி தன் தூய ஆவி எனக்கு தந்தார். இன்னும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு துணையாளராயிருக்கிற, நான் ஏற்கனவே அதை பாடிவிட்டேன். இன்னும் நான் ஒரு பாட்டிலே நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், ஒன்றும் இல்லை என்ற பாண்டவர் சொல்றேன்.

அழைக்கிறாரே. பாருங்க, அபிஷேகம் தந்து என்னை அழைக்கிறார். நீ ஒன்றுக்கும் உதவாதன்று நீ நினைக்காத, நான் உன்னை ஆவியினாலே அபிஷேகித்து அற்புதங்களை செய்கிற உனக்கூடாக நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன எத்தனை அற்புதங்களை நான் பார்த்தேன் இந்த வாழ்க்கையிலும் இந்த ஜீவியத்திலும் ஊழியத்திலும். கத்திற்கு சோத்திரம். அடுத்தது, உம் சித்தம் செய்வதே என் ஆவல், உம் சாட்சியாய் வாழ உம்மோடு என்றும் வாழ்ந்துட வேணும் என்று சொல்லி நான் பாடுகிறேன். கத்திற்கு சோத்திரம். இரண்டாவது வார்த்தை மூன்றாவது வசனத்திலே நான் பார்க்கிறேன்,

மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே, உம்மையே நான் வாடிடுவேன். இந்த சித்தம் செய்ய வேண்டியன்னு சொல்லும் பொழுதும் எனக்கு பாட்டு தந்திருக்கிற ஆண்டவர், உம் சித்தம் நான் என்றும் செய்ய, உம் சத்தம் நான் கேட்டிட

0: நீர், உம்முடைய சித்தம் நான் செய்வதற்கு எனக்குள் நீர் தங்கும் என்று கேட்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் பொழுது நாங்கள் அவருடைய சித்தத்தை செய்வோம். இன்னும் இன்னொரு பாட்டுலே நான்
1: உலகவலையில் சீக்கி இருந்த என்னை விடுவித்து ஓமக்கென்று தேரே.

இன்னும் சீத்தம் நான் என்றும் செய்ய ஓம் சத்தம் நான் கேட்டிட என்னுள் தங்கிடும். பாருங்க ஆண்டவர் என்னுடைய அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அவர் எங்களுக்குள் வந்து என்னை ஆட்கொண்டு நடத்தும் பொழுது அவருடைய சித்தத்தை நான் செய்வதற்கு எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் ஆண்டவர். இன்னும் ஒரு பாட்டிலே செய்வதே என்றும் என்னாவல் உம் வாக்கு தங்கள் நீத்தமும்.

0: ஜபம் கேட்டு எனக்கு அருள் புரிவாயே. ஒரு நாள் ஏதோ வேதனை, லார்ட் திஸ் இஸ் டூ மச், என்னால தாங்க முடியாதே என்று சொன்னபோதுதான் இந்த பாட்டு தந்தார். இறங்குவாய் ஐயனே இந்த பாட்டு, இந்த ஜபத்தை கேளு என்று சொல்லி அதில ஒரு சரணம் தான் உம் சித்தம் செய்வது என் ஆவல். அதைத்தான் நான் ஆண்ட அவருடைய வாக்கு தத்தங்கள் தான் என்னை காவல் பண்றேன் நான் பாடுவேன். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 6:38. அங்க இயேசு சொல்லுறார், என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் அங்க இருந்து வந்தது அதுக்குத்தான். கத்தர் வந்து அவருடைய என்ன பாவியான மனுஷனை ரட்சிக்க வேணும், அப்ப ரத்தம் சிந்தப்பட வேணும், பரிசுத்த ரத்தம் ஆகவே இயேசு வர வேணும். அது வந்ததே அந்த நோக்கம், அவருடைய பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு என்று சொல்லுற. இன்னும் மத்தேயு 26:39 ஒரு கவலையான காரியம்தான். இயேசு அங்கே அந்த தோட்டத்திலே எல்லாம் ஜெபித்து வேதனை பட்டுட்டு வந்து அவர் சொல்லுற, இயேசு சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியாக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, அவருக்கு தெரியும் அவர் வந்ததே அதுதான். ஆனாலும் மனுஷிகம், அவருடைய வந்த மனுஷத்துல அவருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட போறார். ஆகவேதான் சொல்லுறேன், ஐயோ உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனால் எல்லாற்றிலும் பிதாவுடைய சித்தத்தான் அவர் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அப்படி செய்து எங்களுக்கு என்ன, நாங்களும் எப்பொழுது என்ன செய்தாலும் அது கத்தருக்கு பிரியமோ அது அவருடைய சித்தமோ என்று நாங்கள் அறிந்து ஆராய்ந்து ஆவியானவருடைய பிலத்தோடு தான் காரியங்கள் நாங்கள் செய்வது முன்வர வேணும். அல்லாவிட்டால் எல்லாம் பிழைச்சுப்போம். இன்னும் அங்கே நாங்கள் யோவான் 4:34 இயேசு அங்கே அங்க எருசலேமுக்கு போற வழியிலே சீரார் என்ற இடத்திலே ஒரு கிணறு இருந்த, அதுல பக்கத்திலே அவர் களைச்சு போயிருக்கிறார். களைச்சு போயிருந்த வேளையிலே அந்த சமாரிய இஸ்திரி வாரால் அந்த சம்பவம் முழுக்க சொல்லி எனக்கு இயலாது. ஆனாலும் அந்த வேளையிலே அவளுக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுக்கிறேன் எல்லாம் அடி முடிஞ்சு பிறகு இவர சிகிச்சர்கள் வந்து உணவு எடுக்க போயிட்டாரோ திரும்பி வாரார்கள். அவர்கள் சர்ப்ரைஸ், ஒரு பெண்ணோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி அவள் போய்விட்டாள் என்றால் அவள் விளங்கி விட்டாள். இயேசுதான் மேசியாண்டு ஓடிட்டாள் தண்டு அங்கே இருக்கிறவர்களுக்கு சொல்லுவாரு. அந்த நேரத்துல இவ வந்து சாப்பாடை பற்றி அதோட கதைச்ச உள்ளதான் இயேசு சொல்லுறார், அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரிய முப்பதே என்னுடைய போஜனமா இருக்கு. தன்னுடைய போஜனமா அது தனக்கு உணவு, ஆண்டவர் பிதாவுடைய சித்தம் செய்யணும். அப்ப இயேசு அப்படி செய்ய வேணும்டா, நாங்களும் அதே விதமான கத்தருடைய
1: பரிசுத்த ஜீவியம் செய்திடுவாய் பரம

அழைக்கிறார். என்னத்துக்கு? பரிசுத்த ஜீவிய நாங்கள் செய்ய வேணும், பிரிந்து வாழ வேணும். அதுதான் பரமனுடைய சித்தம். அடுத்த விசுவாசிகளின் அழைப்பிலே நாங்கள் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும். இது எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. பாருங்க, இயேசுடைய அன்பை பற்றி நாங்க சொல்ல வேணும். இந்த உலகம் வந்து பொல்லாப்பையும் கொலையையும் அப்படிப்பட்ட காரியங்கள் அறிந்திருக்கிறதில் இயேசுடைய அன்பை அறியவில்லை. அப்ப யார் அவர்களுக்கு எப்படி சொல்றது? அவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய அழைப்பே நாங்கள் வந்து பரிசுத்தமா பிரிந்து வாழும் பொழுது எங்களுடைய ஜீவியத்துல வந்து ஒரு சாட்சியா நாங்கள் வாழ வேண்டும் என்பிருக்கிறது. விசேஷமாக அங்க நான் ஒரு பாட்டுல பாடுகிறேன்.

அக்னி அபிஷேகம் தந்தாரே. எனக்கு ஆண்டவர் தன் தனக்கு ஒரு சாட்சியா இருப்பதற்காகத்தான் இந்த அக்னி அபிஷேகம். ஏன்னா அக்னி ஊடாத்தான் நான் நடந்தது, அவர் எல்லாம் தெரிந்தபடியாத்தான் எனக்கு அக்னி அபிஷேகம் தந்தார். கத்தருக்கு சோத்திரம். இன்னும் அண்ணனோட பாட்டுகள் நான் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், ஏ சென்னை ரச்சித்ததால்.

நான் வாழுவேன். ஆண்டவர் அடைத்தது சாட்சியா ஜீவிப்பதற்கு, அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், அவருடைய அவராலே மீட்கப்பட்ட விசுவாசிகள், எப்பொழுதும் அவர் நாங்கள் அப்படித்தான் சாட்சியா இருக்க வேணும். அதுக்கு எங்களுக்கு பரிசுத்தாவியானவர் தருகிறார். அப்போஸ்தலர் 1:8 எங்களுக்கு தெரியும், பரிசுத்தாவி உலகத்தில் வரும்பொழுது நீங்கள் வெளிநடந்து எருசலேமும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவின் எல்லா பூமியின் கடைசி பெரியந்தாவும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இதைத்தான் அங்கே இயேசுவும் அங்கே பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகும் முன்பதாக தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த குடுக்கு சொல்லுகிறார். லூக்கா 24 அந்த கடைசி அந்த வசனங்களை சொல்ற, நீங்கள் சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் அங்க மேலே வாக்கு தத்தம் பண்ணினதை நீங்கள் பெறும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள், அபிஷேகம் பெறும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க என்று சொல்லி அங்கே அவர் மேலே போறதை நான் அதை நீ முழுக்க வாசிக்க எனக்கு டைம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த சாட்சியத்தை குறித்துதான் நாங்கள் இப்பொழுது நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். நாங்கள் ஆண்டவர் அழைப்பு, நாங்கள் இப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். விட்னஸிங் வந்து ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சில காரியங்களை நாங்கள் சாட்சி பகரலாம். எங்களோட தேவையல் வந்த நேரத்திலே ஆண்டவர் அதிசயமா தேவைய சந்திக்கிறார். வியாதி வந்த வேளையிலே, டாக்டர்ஸாலே கைவிடப்பட்ட வேளையிலும் அவர் சுகத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் நாங்கள் சாட்சிகளா சொல்ல வேணும். அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர், தூரமா இருக்கிறவளாக நாங்கள் ப்ரே பண்ணும் பொழுதும் ஆண்டவர் தொடுகிறார். இதெல்லாம் ஒரு சாட்சியாக இவற்றை எங்கட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேணும். இது வந்து எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. விட்னஸிங் அஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லிவிங். அங்க கிறிஸ்தவர்களுடைய எங்களை வாழ்க்கையில சாட்சி பகர வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு எங்களுக்கு பரிசுத்தாவியானவர் தான் உதவி செய்கிறார். பாருங்க, மத்தேயு அடிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கர்த்தர் எங்களை அவர் ஒளியா இருக்கிற நான் எங்களை மனுஷர்களுக்கும் அவர் வந்து நாங்கள் வெளிச்சம் எங்களே அவருடைய வெளிச்சம் வந்து நாங்கள் பிரகாசிப்பிக்க வேணும், கொடுக்க வேணும். ஈ லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றேன், நாங்கள் எல்லாரும் ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள்

0: ஜீவன் ஆம் இயேசு சுவாமி, ஜீவன் தந்தவரே நான் உமக்கு சாட்சியா நிற்க என்னை அழைத்த தேவனே, இந்த நாளும் இந்த செய்தியை கொடுக்கிறீர், எனக்கு பலன் தந்து என்னை நடத்தின தயவுக்காக நன்றியோடு நான் சோத்திருக்கிறேன். என்ன மட்டுமல்ல, உம்முடைய அபிஷேகத்தையும் தந்து உம்முடைய ரத்தத்தால் கழுவி மீட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் உங்களுக்கு சாட்சியா வாழ வேணும். விசேஷமா இந்த உலகம் பொல்லாயிருக்கு, எல்லா இடமும் மரணம், எல்லா இடமும் கஷ்டம், வியாதிகள், ஒருவருக்கு ஒருவர் பொறாமை, கொலை, எல்லா இடத்திலும் யுகங்கள், இவை எல்லாத்தின் மத்தியிலும் ஜொபிக்கிற அது ஒரு சாட்சியாக இருக்க எங்களை அழைத்து ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேணும். இந்த நாளும் நான் சொல்லுவது, ஆண்டவருடைய எங்களை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் அவருக்கு சாட்சியா ஜீவிக்க தேவன் தாமே எங்களுக்கு பலன் தருவாராக. இந்த நாளும் என்னுடைய எல்லா விதமான பலவீனத்துக்குள்ளாகவும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி எனக்கு பலன் தந்ததுக்காக நான் நன்றியோடு நான் அவரை ஸ்தோத்திருக்கிறேன். இன்னும் இந்த சங்கமம் வானொலியின் ஊடாக இந்த செய்தியை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு தந்த இந்த பெரிய ஒரு கிருபை, அவருடைய கிருபைதான ஆண்டவர். இப்படியாக இல்லாவிட்ட நான் என்ன செய்திருப்பேன், தனியா சும்மா இருந்திருப்பேன். நான் ஆண்டவர் எவ்வளவு அருமையா எனக்கு இந்த செய்தியை தருகிறபடியினாலே எனக்கு தனிமையும் இல்லை, நான் எல்லா நேரமும் வீணா போடுறதும் இல்லை. அவருடைய வார்த்தையை நான் எனக்கு தந்த அழைப்ப நான் மிகவும் கவனமாத்தான் செய்வதற்கு தான் எப்பொழுதும் ஆண்டவருடைய பேலனை கேட்டு கொண்டிருக்கிறேன். அப்படியே ஆண்டவர் இந்த சங்கமத்திலும் எல்லாரையும் ஸ்பெஷலா பிரதரையும் சிஸ்டர் ரீட்டாவையும் இன்னும் எல்லா சங்கமத்தோட சேர்ந்த குடும்பங்கள் எல்லாரும் ஆண்டவரே என்னை போலதான் இவ்வளவு டெடிக்கேட்டடா இவ்வளவு நேரம் செலவழித்து எல்லாவற்றையும் செய்யும் பொழுது எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணும். ஒவ்வொரு ப்ரோக்ராமே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கும் இத தந்த இந்த கிருபைக்காக நன்றியோட துதிகன மயம் எல்லாம் என் இயேசுராஜாவுக்கே தந்து ஐ லவ் யூ லார்ட் என்று சொல்லி இந்த செய்தியை எல்லா துதிக்கன மகிமை இயேசுராஜாவுக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபித்தேன், ஜெயமெடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
1: ஆமேன் ஆமேன். கடந்த 50 நிமிடங்களாக இணைந்து கர்த்தருடைய ரெண்டு ஜபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தி, என்ன வார்த்தைகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்தி கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உபயோகிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். கர்த்தருடைய கரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரிய ராஜா அம்மா அவர்கள் இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதிப்பதும் அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். God bless you அம்மா. ஆமேன்
0: ஆமேன். தேங்க்யூ. பை. ஆமேன் ஆமேன்.

0: பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும்
1: ஆமீன். அருமையார்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. God bless you. Amen.
2: Amen. Amen. Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அந்த மாலை உழைக்கா, ஜெப உழைக்கா நன்றி சொல்லுறோம். நன்றி எல்லாம் உங்களுடைய அநாதி தீர்மானம் ஐயா. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் ஆகாது ஐயா, உங்களால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் நீங்க தானப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுறோம், நன்றி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த ஆண்டவரையும் எங்களை சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி, பாதபடியும் கொண்டு வருகிறோம் சுவாமி. உங்களுக்காக உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, கிருபையாமையும் நாள் இருக்கிற காலமா இருக்கிற சுவாமி, பாவங்களை பாக்கிறவங்களப்பா, அநியாயங்களை பாண்டவரே, அப்படியான காலத்துக்குள் இருக்கிற இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. இவர்கள் உங்களுடைய வர வார்த்தையிலே ஆண்டவரே, அப்போ ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளும் அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அழியும்படி இவ்வளவு அந்த உலகத்தில் அன்பு உந்தபடி ஆன தேவன் ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்கப்பா, இருக்கிறவரா இருக்கிறீன்னு சொன்னவர் இருக்கிறீங்கப்பா. எல்லாம் உங்களால் ஆகும் ஆண்டவரே, எல்லாம் யுத்தங்களும் பற்றாக்குறைகளும் போராட்டங்களும் தகவனே, இந்த ஜனங்களுடைய கூக்குறல் எல்லாம் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. தங்களுடைய வாழிகளை எல்லாம் மறந்து, தங்களுடைய காரியங்களை எல்லாம் மறந்து ஆண்டவரை உங்களை நோக்கி கூப்பிடுவா இருக்கட்டும் சுவாமி. சிறலுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. யுத்தமாக யுத்தத்தில் ரத்தம் சிந்துகளை போலப்பா, பொருளாதார வீழ்ச்சி ஆண்டவரே, இன்னமாய் ஆண்டவரே எத்தனையோ துன்பங்கள் யுத்தங்களினால் உண்டாகி கொண்டிருக்கு சுவாமி. என் தகப்பனே, சிறுவைகளுக்கெல்லாம் ஒரு இரக்கம் இருக்கிறவை உங்களாய உங்கள்கிட்ட தானப்பா உண்டு. தகப்பனே, இந்த யுத்தத்துல வைக்கிறார்களும் எல்லாம் கண்ணீரோடு அங்குலாக்கிறார்களோ சுவாமி. மேலொரு இலக்கு உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்கள் மனந்திரும் சுவாமி, மனந்திரும் தயவு செய்யற தேவன் நீங்க என்று சொல்லி, இறக்கம் செய்யற தேவன் நீங்க என்று சொல்லி, ஆண்டவரையே தங்குடைய வழிகளை எல்லாம் மாற்றி தேவனே, எங்களுடைய வழிகளில் அவர்கள் உங்களிடத்தில் வரட்டும் சுவாமி, உங்களிடத்தில் வரவிட்டும் ஆண்டவரை. ஜனங்களுக்கு நிற்கிறோம், எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்த இடங்களில் உங்களுக்கு கிருபை, உங்களுக்கு கிருபை தயவு, அந்த இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா அப்பா. நான் வியாதி அப்பா, வியாதி வியாதி வியாதியும் கொடுமை அதிகம். ஆண்டவரே வியாதி வியாதி வியாதி, ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வழியின்றனப்பா. அந்த வியாதியின் குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வியாதிக்கு காரணமாக இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாவர்களை விட்டு நீக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம் அப்பா. நீங்களுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் சிலுவையில் சுமந்த தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே இவர்கள் தாங்கள் கீழ்ப்படிந்து வார்த்தை ஆண்டவரே அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனே உங்களை நோக்கி கூப்பிடுவார்களாகும். அப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்த வியாதி படுக்கில் இருக்கிறவர்களை இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. வியாதி எத்தரை குணமாக்குறதவன் நீங்க சுவாமி. ஆண்டவரே அந்த நாட்களில் ஆண்டவரே உங்களிடத்தில் வந்த வியாதியை ஒவ்வொருவரை தொட்டு குணமாக்கின தேவன் ஒருவர் ஆணுவருமே திரும்பி போவில்லை சுவாமி. அதே தேவன் இருக்கிறீங்க சுவாமி. நீங்க அவருடைய குரலை கேட்டு அவருடைய கண்ணீரை பார்த்து இறக்கம் செய்யுங்கப்பா. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு வியாதி கஷ்டம் வேண்டி கொள்றோம் அப்பா. முதியோர்களுக்காக வியாதி படுக்கையில் இருக்க முதியோர்கள் ஆண்ட முதிர்ந்த வயதில் ஆண்டவை இல்லாமையில் ஆண்டவரே எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவரே அநாதரவா கைவிடப்பட்டவளாய் கிடக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. எல்லாம் தாயந்தா பண்ணு. நீங்க யார் கைவிட்டாலும் நான் கைவிடாது சொன்ன தெய்வம் நீங்க. நீங்க வாக்கு மாறாதவரப்பா, நீங்க வாக்கு மாறாதவரப்பா. தகப்பனே இவர்களுக்கு இறங்கும்படி ஆய் வண்டி கொள்ளுறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும், உதவிகள் சந்திக்கப்படட்டும். அப்பனே முதியோர்களை கண்டி கொள்ளுறோம். எப்படியா வியாதி படுக்கிறோம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம், வேண்டிக் கொள்றோம். கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே வியாதி படுக்கிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடைசி நேரத்திலாவது ஆண்டவரே தங்களை ஆத்மாவை ஆண்டவரே உங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. ஆத்மாவை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே காக்கிறதவனா இருக்கீங்க சுவாமி. ஆத்மாக்களை எல்லாம் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறதேவர் சுவாமி. ஆண்டவரே இவருடைய ஆத்மாவிலே ஏற்பட்டதா இருக்கிறது சுவாமி. இந்த ஆத்மாக்கள் எல்லாம் உங்களிடமாய் வந்து சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளூர். உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. வியாதிஸ்தரனை குணப்படுத்துங்கப்பா. தகப்பனே நன்றி சொல்லுவப்பா. யாரியாய பார்த்தேன் நீங்க ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறவங்கள வார்த்தைகள் எல்லாம் ஜீவப்பா. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். பஞ்சங்களப்பா, தேசத்துல பொருளாதார வீழ்ச்சி, வேலை இல்லையப்பா. வேலை இல்லாமல் எத்தனையோ பாலிக பிள்ளைகள் பெரியோர்கள் என்று சொல்லி ஆண்டவரை அழைகிற மக்கள் ஆண்டு பசியும் கொடுமை ஆண்டவர். அகப்பனேகளுக்கு இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். அரட்சிகள் எல்லாம் நீக்கி செழிப்பி காற்றில் இறும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஜனங்களும் உங்களை நோக்கி கூப்பிடட்டு ஆண்டவரே. உங்களை தாழ்த்தி உங்களை முகத்தை தேடி சுமத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்றோம். எவ்வளோ கூக்குரல் எல்லாம் கேட்டு ஆண்டவர் இறக்கம் செய்யப்பா. கண்ணீர் எல்லாம் பார்த்து இறக்கம் செய்யப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எத்தனையோ தேசங்களில் ஆண்டவரே பஞ்சத்தினால் ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற மக்களும் உண்டு சுவாமி. அப்பனே பசியின் கொடுமை ஆண்டவர் இறக்கம் செய்யப்பா. அப்பா இவன் உள்ளவர் எல்லோருக்கும் நீங்க ஆதாரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிற சுவாமி. இப்படியான நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆதாரத்தை கொடுத்து இவருடைய பசியை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் உங்களை நோக்கி ஆண்டவரே உங்களை தேடுகிறவளாய், ஆண்டவரே சத்தியத்திற்கு படுகிறவளாய், தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறவளாய், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறட்டும் சுவாமி. மாறட்டும், மாறட்டும், மாறட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அதப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா வேண்டிக் கொள்ளுறோம். உங்களுக்கு கிருபைதானப்பா, கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. அப்பா தேசங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க ஆண்டவரே. எந்தெந்த தேசங்களா நீதி நியாயம் இல்லாமல் ஆண்டவர நீதிகள் புரட்டப்பட்டு ஆண்டவரே இருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே இவர்கள் நீதி செய்கிற தலைவர்களாக, நியாயம் செய்கிற தலைவர்களாக ஆட்சி செய்யட்டும் சுவாமி. அழுகைகள் எல்லாம் நீங்க கொடுத்த தேவன் சுவாமி. ஆண்டவரே, இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்ளுக்கணும். ஆண்டவர், எங்கெல்லாம் தலை மெத்துவத்தில் இருக்கிறார்கள் சுவாமி, பயமுள்ளவர்களாய் ஆண்டவரே, அவயத்தை ஆண்டவரே அவர்கள் மாற்றி வாசித்து அதில் இருக்கிறபடி ஆண்டவரே படிந்து ஆட்சி செயல்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அதிகாரம் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்தது வன் சுவாமி. அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு எதுவாக தேசங்களில் இருக்கட்டும் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இந்த நாட்களின் கிரக ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் ஐயா. தாவே, இவர்கள் எல்லாம் கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியக்காக ஆண்டவரே, உங்களது ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடும் அரசுவத்தோடும் செய்கிறவர்களாய், உண்மையுள்ள ஸ்தானாதிபதிகளாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்தவர்களாய் இருக்கட்டும் அப்பா. அவங்களோட ஊழிய வாய்மைப்பட வேண்டும் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய வெள்ளத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க சுவாமி. இந்த ஊழியக்காரர் இங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அவர்களை தாங்கி வெள்ளப்படுத்தி இந்த நாட்களில் இரட்டிப்பான அபிஷேகத்தினால் நிறத்துங்க. இந்த போராட்டத்திலும் இருந்தும் ஆண்டவரே அவர்கள் தாங்கக்கூடிய வெள்ளனை கொடுங்க சுவாமி. ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர்கள் தாண்டவர் ஜனங்களை எங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாய் ஊழியம் செய்யட்டும் சுவாமி. ஜனங்களையோடு ஆண்டவரே சேர்ந்து ஆண்டவரே தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே ஊழியத்திலே நிற்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும். விரதத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபையை பாப்பா கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், மனவாட்டியாக ஒரு வரவையில் எடுத்துக் கொள்ளப்படுறோம். தங்களை ஆயத்தப்படுத்தவும் சபைகளில் ஆண்டவரே ஒரு மன அன்பு உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், சபையை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் நிக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். சபையை நடத்துற போதர்மார்களுக்காக, உங்களை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ரட்டிப்பான அபிஷேகம் அவர்களை தாங்கி சபையை நடத்தக்கூடிய வெள்ளத்தை கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க, சாட்சி உள்ள ஜீவியத்தை கொடுங்கப்பா. அப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தாப்பனே. இவர்களுடைய காரியங்கள் ஒன்றை நீங்க காங்க. சபைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரை கூட வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்பா, எவ்வளவு ஜனங்கள் வெளியில் நிற்கிறார்கள் சுவாமி, இவர்கள் எல்லாம் சபைக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் சுவாமி. ஆரிய போசல காலத்தில் நடந்த ஆறு அற்புதம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஐயா ஒரு விசை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளும். ஜனங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி சபைகளில் நிரம்பட்டு சுவாமி. அவருடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் காத்துக் கொள்ளட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சபையில் சேர்க்கப்படட்டும் சுவாமி. தகப்பனே, நன்றி சொல்லுறோம். ஒரு சபைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். விழுந்து போன ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ள தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா அப்பா எப்படி ஆண்டவரே மறுதளித்து போனார்களோ சுவாமி, அதை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. இவர்கள் மனம் திரும்புவார்களா, மனம் திரும்புவார்களா? இவருடைய இருதயத்திலே ஆண்டவரே அந்த உணர்வு வருவதாக, உணர்வு மகிமையான ஊழிய மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே, அதன் மகிமையை அறிந்தவர்களாய் ஐயா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவராய் ஐயா இவர்கள் திரும்பமாய் வந்து கட்டப்படக்கிறவ செய்ங்க சுவாமி. மன்னிங்க சுவாமி. இந்த நிலையில் இருந்தாருந்தாப்ப நீங்க மன்னிக்கிறது உங்களுக்கு மன்னிப்புள்ள இறக்கங்களும் உண்டு சுவாமி. அவர் உங்களோட மாய் வந்து திரும்பி ஆண்டவரை மன்னிப்பு மிரக்கம் போயிட்டு ஆண்டவரை ஊழியத்தை செயல்களாய் மாறட்டும். வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, திரும்ப ஒழுங்கினி கேட்கிறவ செய்யுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் அவப்பனே. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கல்லும் ராஜ்யத்தின் சிசும் சாலையாளிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் வார்த்தையான அறிவிக்கப்படுகிற காலமாயிருக்கிற சுவாமி. இந்த காலத்தை தாழ்ந்திருக்கிறீங்க, அறிவு தருத்த காலமாயிருக்கிற சுவாமி. டெக்னாலஜி வளர்ந்து வந்தவரே, அங்கெல்லாம் வந்தவரே, உங்களோட வார்த்தைகள் செல்ல முடியும் அந்த இடங்களில் எல்லாம் செல்லத்தக்கலாய். இந்த காலங்களையெல்லாம் நீங்க தாழ்ந்திருக்கிறீங்க சுவாமி. இவைகளையெல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கட்டு சுவாமி. நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புறப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திக்க. கர்த்தாவே, இந்த ஊழியத்தை சேர ஒவ்வொருவரும் ஆண்டவரும் கூட நாமமாக ஊழியம் செய்யட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க அவர்களுடைய தேவைகள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர தேவைகள் எல்லாம் சந்திங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா, இந்த மாயாண்டவர் அடைக்கப்பட்ட இருண்ட கால இருண்ட தேசங்கள் கிராமங்கள் அநேகம் உண்டு சுவாமி. எவ்வளோ தேசங்கள் உண்டு சுவாமி. தேசங்களில் எல்லாம் ஆண்டவரை ஊழியம் செய்யக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் உண்ட வேணு சுவாமி. இந்த காலத்தில் வேணு சுவாமி. கடைசி நாட்களில் உங்களுக்கு வருகையின் காலத்தில் ஆண்டவரை எவ்வளவுமாய் ஆண்டவரை ஜனங்களை எல்லாம் ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடியும் அப்படியான காலங்களுக்குள் தகப்பனே, இந்த காலங்கள் இருப்பதாக இரண்டு தேசங்களெல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. இருளில் இருக்கிற ஜனங்கள் திருச்சி வெளிச்சத்தை கண்டெழுதப்பட்டிருக்கிற சுவாமி. அதே மாதிரி அந்த வார்த்தையின்படி இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. இந்த இடத்துல நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக்கிறோம். பாடுகள் ஐயா, கண்ணீர்கள் ஐயா, வேதனைகள் ஐயா, வியாதிகள் ஐயா, துன்பங்களை ஆண்டவரை தாங்கி பலப்படுத்தி ஆண்டவரே ஊழியத்தை செய்யக்கூடிய பலத்தை கொடுங்க சுவாமி. தேவைகளை சந்திக்கிற எண்ணங்களை எழுப்பி கொடுங்க. ஊழிய ஸ்தாபனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுங்க சுவாமி. எல்லாரும் ஆண்டவரை உண்மையும் உதாரத்துவமா செய்வர்களாய் மாறட்டும் சுவாமி. அப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அந்த இடத்துல ரசிக்கப்படுற ஜனங்களும் மனம் திரும்பி ஆண்டவரே மனம் திரும்பி குணப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி அவர் பிள்ளைகள் எல்லாம் சீர்வைக்கப்பட்டவர்களாய் மாறட்டும். அப்பா, ஜனங்கள் உதவி செய்யற ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. உதாரணத்து மூலமாக்கள் எழுப்பி கொடுங்க. காலங்களை பார்த்து, நேரங்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே ஜனங்கள் செயல்படட்டும் ஆண்டவரே. அவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தாப்பனே. அவர்களுக்காக வேண்டி அப்பா, அந்த காலத்துக்காக வேண்டி கொள்ளும். அன்பு நின்று போன காலமாய் இருக்கிறது ஐயா. அவரோட வார்த்தை சொல்லுற சுவாமி. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமானு சொன்னீங்க சுவாமி. அந்த நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பதையும் சொல்லி இருக்கிறீங்க. அப்படியே நடந்து வந்திருக்கிற சுவாமி. இந்த காலத்துல இருக்கிற ஆண்டவரே அந்த மக்களுக்கு ஆண்டவரே அன்பு வேணும் சுவாமி. அன்பு வேணும். அன்பு இல்லாமையினால் தேனப்போ அந்த கொடுமையான அக்கிரமமான காரியங்களும் துன்பமான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. தகப்பனே, உங்களோட அன்பை ஒரு விசை இந்த ஜனங்கள் மீது ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. உங்களோட அன்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. உங்களோட அன்பு வேணப்பா தேவன். தகப்பனே, அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், மனம் திரும்பத்தக்கதாய், நன்மையான காரியங்களை செய்யத்தக்கதாய், ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாய், அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறது சுவாமி. அப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த போனதான் இந்த காலத்தில் பிரிந்த குடும்பங்கள் அநேகம் ஆண்டவரே, பெற்றோர்கள் ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே, பெற்றோர்களை ஆசீனப்படுத்துற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நிரப்புங்க சுவாமி. அன்பினால் நிரப்புங்க. ஒரு விஷயம் ஆண்டவர் மன்னித்து மறந்துகூடிய கிரிகள் எல்லாத்தையும் கிரிகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே அவர்களை அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களில் ஆண்டவரே அன்பு கணந்து போன காலத்தில் இருக்கிற மக்கள் மீது ஆண்டவரே ஐயா அவியின் அபிஷேகமாய் பின்மாறியாக ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. குடும்பங்களா ஒன்று சேரட்டும். குடும்பத்தின் மகிமையை காண்பவர்களை, உறவுகளின் மகிமையை காண்பவர்களை ஒவ்வொருடைய இருதயங்களை நிரப்புங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்க பிள்ளைகள் ஆண்டவரே, தவிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ ஒன்று சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் இந்த காலத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இவ்வளவு வழிகளில் ஆண்டவரே பிள்ளைகள் கட்டு போய் கொண்டிருக்கிறா ஒரு சுவாமி நன்மையானதை காணும்படி செய்யுங்க சுவாமி ஆண்டவரே கீழ்படியாதவர்களும் ஆண்டவரே தங்களுடைய கரங்களில் இருக்கிற அந்த டெலிபோன்களுக்கு ஆபாசங்களையும் கட்ட காரியங்களையும் பார்த்து அழிந்து கொண்டு போற பிள்ளைகளா இருக்கிறாள் சுவாமி பப்பனே இவர்களை மாட்டிக்கொண்டு பங்கப்பாடுகளெல்லாம் நீங்க கொடுத்த சுதந்திரம் உங்களோட ராஜ்யத்தை கட்ட வேண்டிய சுதந்திரம் ஆண்டவர் பிள்ளைகளை ஒரு விசேனங்கப்பா உறங்குங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா தவிக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி பிசாசானாவின் வலையில் சிக்கொண்டு ஆண்டவரை வழிவில முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி இவர்களுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா வாலிப பிள்ளைகளப்பா இந்த வாலிப வயதெல்லாம் ஆண்டவரை சந்தோஷமாய் வாழ வேண்டிய வயது சுவாமி இவைகளெல்லாம் நீங்க பெற்றோர் கொடுத்த சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறட்டும் சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் வேண்டிக் கொள்வோம் கருவையப்பா கருவை கருவை கருவப்பனே நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றி சுவாமி அப்பனே நல்லும் ஆண்டவரே அப்பனே கண்டா தேசத்துக்காக நாங்க வாழ்ற தேசம் ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் வாழ்ற தேசம் ஆண்டவரே நன்மைகளை பெற்ற தேசம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றி சொல்லுகிறோம் தேசத்தை பாருங்க சுவாமி தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்கள் அணியா எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிங்க சுவாமி தேசத்தை ஒரு விசை மன்னிங்க சுவாமி ஊழியர்களும் ஆண்டவரே அந்த நாட்களில் மிஷனர்கள் தேசத்திற்காக கண்ணீர் விட்டார்கள் சுவாமி விட்டார்கள் சுவாமி இறக்கம் செய்யுங்க சுவாமி இந்த தேசத்துக்கு மன்னிப்பு தாங்க சுவாமி தேசத்துக்கு நன்மையை தாங்க சுவாமி எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு மாறாக நடக்கிற சுவாமி விசேஷமாக சகப்பனை விக்கிரக ஆராதனை வெறுக்கிறவன் நீங்க சுவாமி அருவருக்கிறதேவன் நீங்க சுவாமி ஆண்டவரே அந்த ஆராதனைகள் இந்த தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற சுவாமி ஜனங்கள் விக்கிரகத்தை வைத்து ஆராதித்து ஆராய்த்து கட்டு போய் கொண்டு இருக்கிற தேசமாய் மாறிவிட்டது சுவாமி தகப்பனே இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வல்லவர் நீங்க தானப்பா நீங்க வானப்பா அந்த தேசம் உங்களுடைய தேசம் அறிக்கை செய்யறோம் கிறிஸ்தவ நாடு ஆண்டவரே எங்களோட வார்த்தையினா கட்டப்பட்ட நாடு என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் சுவாமி திரும்பமா இந்த நிலைக்கு வரட்டும் சுவாமி தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் அந்த உணர்வு வரட்டும் சுவாமி தேசத்தை எப்படி ஆள வேண்டும் என்பது ஆண்டவரை வேதத்தில் உண்டு சுவாமி கழுவி கொடுத்திருக்கீங்க சுவாமி அதை பார்த்து ஆண்டவரே கீழ்ப்படிந்து தேசத்தை கட்டுகிறவர்களாய் தேசத்தை நடக்குகிறவர்களாய் இருக்கட்டும் சுவாமி ஞானம் அவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் எங்களோட எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை காக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி சமாதானத்தை கண்ணீரை எல்லாம் துடைத்து ஆண்டவரே சமாதானத்தின் நீங்க தான் என்று சொல்லி அவர் உணர்ந்து ஆண்டவரே மாறட்டும் சுவாமி அவர்களையும் ரட்சிங்க சுவாமி ஆசீர்வதிங்க எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் பிரியாக இருக்கிறார்களோ சுவாமி எல்லா உறவுகளும் எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த நாட்களில் ஆண்டவரே மனந்திரும்பட்டும் சுவாமி மனந்திரும் அறியாமைக்கு உள்ள காலங்களை விட்டு அறிவுள்ள காலத்துக்குள் வந்திருக்கிறார்கள் சுவாமி அதப்பனே இவர்கள் அறிவு கண்கள் சிறந்து இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தேசத்துல இருக்கிற எல்லா நாட்டு மக்களுக்கும் எத்தனையோ தேசத்தின் மக்கள் இங்க வந்து தஞ்சம் புகுந்து இருக்க மக்கள் ஆண்டவரே அத்தனை மக்களையும் தேவனே எங்களை கருத்து கொடுத்தார்கள் சுவாமி எல்லா மக்களையும் நீங்க நேசிக்கிறீங்க சுவாமி எல்லா மக்களையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணுன தேவன் நீங்க சுவாமி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதனோடு இருக்கிறோம் சுவாமி தேசத்துக்கா வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா வேண்டிக் கொள்வரோ வேண்டிக் கொள்வரோ வேண்டிக் கொள்வோம் செய்யப்பா தேசத்துக்கு மன்னிப்பு தாங்கப்பா ஆசீர்வாதத்தை தாங்கப்பா நன்றி சொல்லுறோம் நன்றி அப்பா எங்களுடைய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா எங்களுடைய தேசம் அப்பா எங்களுடைய தேசம் அப்பா எங்களுடைய முதலாளர் வாழ்ந்த தேசம் நாங்க வாழ்ந்த தேசம் ஆண்டவரே தேசம் இன்னும் ஆண்டவரை அழிவுக்குள் போகாதபடி தேசம் ஆண்டவரே திருப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமியா. நீங்க தான் அப்பான தேசத்துக்கு ஆண்டவர் ஒரு திருப்புதலை கொண்டு வர வேணும் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. மனம் திரும்பினா தேசத்துக்கு ஆசீர்வாதம் சிரமம் உண்டாகும் சுவாமி. உங்களுடைய வாழ்க்கை மாற வேணும் சுவாமி. அங்குள்ள ஆண்டவரே எல்லா ஆராதனைகளும் விக்கிரக ஆராதனைகளும் அந்த தேசத்தை விட்டு இவனுள்ள தேவனாய உங்களை அவர்கள் ஆராதிக்கிறவர்களாய் மாற வேணும் சுவாமி. தேசம் உங்களுடையதா மாறட்டும் மாறட்டும். எல்லா மக்களும் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஜாதி மக்களும் ஆண்டவர் மக்களாய் ஆண்டவரே சேர்ந்து தேசத்தை காட்டுவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜனாதிபதிக்காகவும் அவரோடு இருந்து பன்னிரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல திட்டங்களையும் ஆண்டவரே நல்ல செயல்களையும் செய்ய தக்க வழிகளில் அவர்களை நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோங்கிறோம் தகப்பனே. தேசத்தை ஆசீர்வதிங்க ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வாதப்பனே. நன்றி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த நடந்த எலெக்ஷனில் ஆண்டவரே தேவனையும் கூட சித்தத்தின்படி ஆண்டவரே நீங்க நடத்தி ஒருவரை ஆண்டவரே இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுவோம். எதுவா இருந்தாலும் கூட சித்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் நன்மைக்காக செய்து முடிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இந்திய தேசத்தின் மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொல்லாங்கான காரியங்களும் நீங்க ஆண்டவரே. தேசத்திலே அவர்கள் நன்மையாய் வாழக்கிறவ செய்யப்பா. தேசத்திலே இருக்கிற ஆண்டவரே எல்லாவித ஆராதனைகளும் ஆண்டவரே விக்கிரகங்களும் விலைசோனியங்களும் ஆண்டவர் பிசாசின் கிரிகளும் ஆண்டவரே இருளின் நாயக்கர்களும் தேசத்தை விட்டு நீங்கும்படி ஆய் வேண்டிக் கொள்ளும் ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அதன் பலனை நீங்க ஏற்ற அந்த தேசத்துக்கு கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். நீங்க தேவன் அப்பா நீங்க தேவன் அப்பா. அதன் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தி வச்சுகிற தேவன் சுவாமி. உங்கள வார்த்தைகள் மாறுவதில்லை ஆண்டவரே. உங்கள வார்த்தைகள் மாறுவதில்லை ஆண்டவரே. உங்களோட காரியங்கள் மாறுவதில்லை ஆண்டவர். நீங்க நீதியுள்ள தேவன் சுவாமி. நீதியின் நியாயம் சிங்காசன

0: Maar van de leven in grote verzaan, leven nog ja. Appa, ja, kom er een percentage aan het rieven, leven in. Ongele tubikron, ongele nefikron, ongele nambirikron, ja. Ongele nambiner, heleven kapot op hoog, maar ik haak erin, leven in. Ongele tubikron, ja, strotrikron. Uroderen, uroderen, uroderen, leven in. Unmoul, tamaman, leven in. Ongele nandulatoud, nandulatoud, ongele tubikron. உடனே சகரத்தினால் எங்களை வழிநடத்திருக்கிறதுக்காகவும் எங்களுக்கு விளப்பக்க நல்லதாயிருந்து எங்களை வழிநடத்தாது ஆத்மாவங்களுக்கு வராதபடி தூக்கி சுமந்து வழிநடத்திருவைக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்தெடுக்கிறோம் அப்பா உங்களோட கிருபி என்றும் உள்ளது ஐயா உங்களோட கிருபி ஒருபோதும் மாறாது உங்களோட நம்பின பிள்ளைகள் மேல் நீங்களை ஊற்று இந்த கிருபைக்கு நாங்கள் அதை பிற மாத்திரம் ராஜா அற்பெருந்தூசியும் ஆகிய எங்களை நீங்கள் தூக்கி எடுத்து உங்களோட பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தின பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை பாவங்களை கழுவி உங்களோட பிள்ளைகளின் உரிமையை தந்தது மட்டுமல்ல பாவங்களை செய்யாதபடி எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவருக்காக பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இதுவரை நேரம் இந்த சங்கம மொழியிலேயே நீங்க தரதாமதம் என்று நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி நீங்க துறக்கின ஊழியத்தை உங்களோட நாமம் மாமப்பட வேணும் என்றும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று நீங்க நடத்தி கொண்டு வாரீங்க நடத்த வல்லவர் அதுக்காக உங்களோட நாம வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் கால தொடங்கி இதுவரை நேரம் ஆண்டு விரைய தொலைப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம் விசேஷமாக வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காக அப்பா எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் கையில் இல்லாதவர்களுக்கும் வார்த்தைகள் வாசிக்க முடியாதவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்ற பாரத்தை நீங்க கொடுத்து அனுதினமும் இந்த வார்த்தைகளை ஆண்டு வாசிக்கத்தக்கதாக அதை இணைந்திருப்போர் கேட்கத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர அற்புத வழிநடத்தலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இந்த வார்த்தைகள் ராஜா எந்தெந்த உடம்பையும் ஊனையும் ஊடுருவி செல்ல வேணுமோ ஆறாறு என்னும் மறுபடுத்த வேணுமோ ஆறாரோடு என்னும் பேச வேணுமோ என்னும் எந்தெந்த ஆத்மாக்கள் உங்களை உங்களை மனந்திருந்தி உங்களை நேசிக்க வேணும் என்று விரும்புகிறோம் இந்த வார்த்தைகளை விலகலை அனுதினமும் தொட்டு தொட்டு குணமாக்கி உங்களோட பிள்ளைகளாக்கி கொண்டு வரதுக்காக இன்னும் இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் எங்களுக்கு இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் வார்த்தைகளை கேட்க முடியாமல் இருப்பவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை நம்பாமல் விசுவாசிக்காமல் அனலும் இல்லாமல் குளிரலும் இல்லாமல் வாழ்வோருக்கும் ஐயா இந்த வார்த்தைகளுக்கூடாக நீங்க பேசி விடுதலை கொடுக்க உங்களால் முடியும் எத்தனையோ ஆண்டவரே பாசைகளில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி எங்கிற சொந்த பாஷையில் நாங்கள் வாசிக்கத்தக்கதாக நீங்க தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த மாறாத மகவே நிறைந்த மாற்றமே நிறைந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் என் பிந்தவனே என் தொடக்கத்தின் முதல் இதுவரையும் ஒத்துழைப்பு கொடுத்த பாடலுக்கூடாகவோ துதி கூடாகவோ செய்து கூடாகவோ உங்களை மாமப்படுத்தின பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தாளந்துகள் கனிகள் வரங்களுக்காக நன்றி அவர்களும் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி அப்போ உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் செய்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்குவோம் அது மட்டுமல்ல அன்பின்றவனே முடிவு பெரியந்தம் என்ன எந்தெந்த ஆத்மாக்களுக்கு தெரிந்தெடுத்து எந்தெந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்களோ ஐக்கியப்பட்டு உங்களை மாமப்படுத்த கொடுத்த சந்தர்ப்பத்தை அவர்கள் தவறி விடாதபடி நேரத்துக்கு வந்து வெட்டியோடு உங்களை மகமப்படுத்தி அவர்களுக்குள்ளால் நீங்கள் வெளிப்பட போறதுக்காக அப்பா உங்களோட அன்பை அவர்கள் வெளி காட்டத்தக்கதாக வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஐக்கியப்படும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா அவர்கள் சபையை ஆசீர்வதி எங்கிருந்தாலும் ஆளும் அவர்கள் ஒளியா உப்பா இருக்கத்தக்கதாக, இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் ராஜா ஒளியாய் உப்பா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தி என்ன என்னும் அலங்காரமாக வருங்கல்கனிகளால் அலங்கரித்து முடிச்சு ஊட்டி அவர்கள் அவர்களை அவர்களிடம் இருந்தது விட்டெடுபடாதபடி நிலத்திருந்து அவர்கள் சாட்சியாக கடைசி பரியந்தம் இருக்கத்தக்கதாக உடக்கிருவியை ஊட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வேண்டத்த முடியும். அவர்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவர்களாக்கப்படும் சபையோ சபையையும் ஆசீர்வதிங்கோ, சமுதாயத்தையும் ஆசீர்வதிங்கோ. எந்த விதத்திலும் உங்களுக்கு கொடுக்கிற மகிமையை வேறு ஒன்றுக்கும் பெருமைக்கோ பொருளுக்கோ எதுக்கும் கொடுத்து விடாதபடி உங்களை மகிமைப்படுத்தி பொண்ணுக்கோ வள்ளிக்கோ கொடுத்து விடாதபடி உங்களை மகிமைப்படுத்தி உங்களோட ராஜ்யம் வளர வேணுமென்று வாஞ்சியோடு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாக தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி அவர்களுக்குள்ளால் நீங்கள் வெளிப்பட்டு அவர்களை வழிநடத்தி இந்த சங்கம மொழியலையே வெற்றியோடு நீங்கள் நடத்தி முடிப்பீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த இத்தனை வருஷ காலமாக இந்த ஆண்டவரையும் கூட என்பது சித்த சோதரன் கூடாகவும் சோதரி கூடாகவும் இந்த சங்கம மொழியலையை நீங்கள் தரதாகவும் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்புக்காக உங்களுடைய ரட்சிப்பின் நிச்சயத்துக்காக இவனுள்ள தேவன் நீங்கள் தான் ஒருவர். அந்த சராசங்கள் எல்லாம் ஆளுகிற அருள் பெரும் சோதி நீங்கள் தான் ஒருவர் என்றவே அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக இது கூடாக இன்னும் அவருடைய சில பந்துக்கள் அன்பானவர்கள் ஆண்டவரே தமிழ் பேசும் மக்கள் அவங்களை அறிய வேணும் என்ற வாஞ்சியினை பொங்கல் போட்டு இந்த சங்கமொழியின் சங்கமம் என்ற பெயரையே நீங்கள் வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக அவர்கள் நடத்தி கொண்டு வரத்தக்க வல்லமை ஞானம் அறிவு தாழ்மை உண்மைகள் சுகபல தைரியம் எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக கொடுக்க வல்லவராயிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்கள் அன்புக்கு பாத்திராக நீங்கள் தெரிந்தெடுத்த பாத்திரங்கள் ராஜா, நீங்கள் தெரிந்தெடுத்த பாத்திரங்களை உங்களுடைய அன்பினால் நிறைத்து ராஜா அந்த அன்பு பொங்கி வளைந்து இந்த சங்கமொழியில் இளைஞரையும் தொட்டு தொட்டு என்னும் அவர்களும் உங்களுக்குள் தாழ்மை முன்னும் உள்ளவர்களாக உங்களுடைய அன்புக்கு பாத்திராக ஜீவிக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரனே சகோதரி ஆசீர்வதிங்க ராஜா. என்ன நல்ல காலைப்ப போல பிள்ளைனை கொடுத்து எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக எங்கைக்கப்பட்டாலும் சபையிலேயோ சமுதாயத்திலோ அயலார் மத்தியிலோ இனசன மத்தியிலோ பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மத்தியில் எங்கு ஐக்கியப்பட்டாலும் உங்களோட அன்பை அவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக விசேஷமாக உங்களோட தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக புன்சிரிப்போடு அவர்களுக்கு அவர்களை ஆதரிக்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவை நீங்கள் தூக்கி எடுத்து அவருக்கு நீங்கள் பரலோக ஞானத்தை கொடுத்து அவருடைய நேரங்களை நீங்கள் கொள்ள கொண்டு உங்களுக்கென்று அவன் சேவை செய்யத்தக்கதாக நீங்கள் பாவித்து கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. கொடுத்த மகனுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களும் தள்ளாடாதபடி கால் ஊன்றி உங்களுக்கு வளரத்தக்கதாக ஆண்டவரை வேறு ஊன்றி வளரத்தக்கதாக நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக அவர்கள் வளரத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கிற ராஜா. வருங்கால சந்ததி எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் காலடி எடுத்து வைக்காதபடி அவளோடு கூட இந்த பெருசுத்தாவியானவரே உங்களோட தலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக அவளுக்கூடாக உங்களுடைய ராஜ்யம் வளரத்தக்கதாக ஆண்டவரே உங்களோட நாமம் அமப்படுத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்க இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் ஆண்டவரே ஒளிபரப்பு இந்த சங்கமம் ஒளிபரப்பு ஸ்டூடியோ ஆண்டு ஓடும்பான் எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காட்டு முழுங்கோ. ஆயிலார் மத்தியிலும் அன்பான சகோதரர்கள் மத்தியிலும் உங்களோட அன்பையும் தாழ்மையையும் உண்மையும் இவர்கள் கண்டு கொள்ளத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வழிநடத்தி கொண்டு வரல தலைவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட வழிகாட்டியே எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறவரே, ஆலோசனை கத்தரா இருக்கிறவரே, அவர்களுக்கும் வழிகாட்டியாகும் ஆலோசனை கத்தராகும் இருந்து அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். என்னும் ஆறாறு இந்த சங்கம மொழியில் நினைப்போர் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்து எந்த நேரம் அவர்கள் தொடர்பு கொண்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு பொறுமையோடும் தாழ்மையோடும் ஆண்டவர் பகு செல்லத்தக்கதாக அது கூடாக உங்களோட அன்பை ஆண்டவரே மாறாத மைந்த அன்பை வெளிச்சத்தை ஆண்டவரே கண்டு அவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இவர்களை நீங்கள் வல்லமையாக ஒளியாக உப்பாக வைத்து பாவிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பிந்தவனே புறப்படுங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ, ரத்தத்தால மூடி காத்து கொள்ளுங்கோ. என்ன உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ, உங்கள ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன செய்ய வேணும் என்று வாஞ்சிக்கிறீங்களோ நீங்கள் அவளுக்கு வழிபாடுகளை கொடுத்து உதவியத்தாசையை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனே இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த நாட்களில் கற்பவதிகளாயிருக்கும் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததி பெருகுவதையே ஆண்டவரே தடை குறைவாக போய்கொண்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே நீங்க தொட்டு இந்த கற்பங்களை ஆசீர்வதித்து கற்பவதிகளாயிருக்கும் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நிறவான சிருஷ்டிப்பை இவர்களுக்கு கொடுத்த ராஜா, அந்த சிருஷ்டிப்புகளை கண்டு அவர்கள் சந்தோஷப்படத்தக்கதாக அந்த சிருஷ்டிப்புகளும் உங்களை உங்களோட அன்புக்கு வளர்றவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் தானையா செய்ய முடியும். நீங்க தான் சிருஷ்டிப்பு சிருஷ்டிகத்தரையா. எந்த மனுஷராலும் ஒரு பிள்ளைய சிருஷ்டிக்க முடியாது, எந்த சக்தியாலும் சிருஷ்டிக்க முடியாது, உங்களால் தான் சிருஷ்டிக்க முடியும். அப்படி சிருஷ்டிப்புக்கு சிருஷ்டித்த பிள்ளைகளுக்காக கற்பவதிகளாக இருக்கும் தாய்மாருக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். முதல் முதலாக கற்பவதிகளாக இருக்கும் பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டுகிறேன். இரண்டாம் முறையோ மூன்றாம் முறையோ கற்பவதியாக இரு கற்பத்தை ஆசீர்வத்து கற்பவதிகளாக இருக்கும் தாய்மாருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றியுள்ளத்தோடு அவர்கள் ஆண்டு சோகரமான பிரசவத்தை கொடுத்து பெற்றிருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த பிள்ளை பாக்கியத்துக்காக இன்னும் இத்தனையோ தாய்மார் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அந்த சாராளை கற்பத்தை நீங்க தொட்டது தேவன் ஐயா, என்னால் ஆண்டவரே கற்பத்தை தொட்ட தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறீங்கள் ராஜா. ஆண்டவரே அன்பின் தேவனே நீங்க தான் இவருடைய கற்பங்களை தொட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்குள் உங்களோட பிள்ளைகள் உங்களை நாமத்தை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் தான் இந்த முடியும் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதமாக இவர்களை தொட்டு ஆசீர்வதிங்கள் ராஜா. உங்களோட சந்ததி வளர வேணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று விரும்புகிறதுவனே உங்களால் முடியும். என்னால் கூடாத காரியம் ஒன்றொன்றோண்டு சொன்னதுவனே உங்களால் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன் இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த வாலிப சந்ததிகளுக்காக வருகிறோம். வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி அப்பா, வாழ்க்கை துணைக்காக எங்கிக் கொண்டிருக்கும் வாலிப சந்ததிக்கு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டு வரையேற்ற துணைகளை பரலோகத்தில் நீங்கள் எதை நிச்சயப்படுத்தீங்களோ அதைகளை வெளிப்படுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக வேண்டிய பொறுமையை கொடுத்து ஆண்டுதிரே நீங்கள் தான் உங்களோட பிள்ளைகளை வழிநடத்த வேணும். எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் அவர்கள் கால் அடைய கால் வெட்டு விடாதபடி புகுந்துடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா, பாதுகாத்து கொள்ளுங்கோ. ஆண்டு சபைகளில் இருக்கும் பிள்ளைகள் உலகெங்கெங்கெல்லாம் ஆண்டுகளே இந்த வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை துணைக்காக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க நிச்சயத்தின்படி அப்படி ஆண்டவரே உங்களால் தான் ஒரு துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாமுக்கு வளை கொடுத்த தேவன் ஐயா. அப்பா ஆபிரகாமுக்கு சாராளை கொடுத்த தேவன். அதே போல் எங்களால் கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து நாங்கள் சேத்துக்குள் காலடி எடுத்து வைத்து விடாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இந்த பால்வ சந்ததி வருங்கால சந்ததி இந்த டெக்னாலஜிக்குள் அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். அதுக்கும் தேவை ஐயா, அவர்கள் படிப்பதற்கெல்லாம் தேவை. ஆனால் ஆண்டவர் இதற்கு அடிமையாய் போய் உங்களை அவர்கள் ஆராதிக்காமல் அசவ கூடுதலை விட்டு விடாதபடி இருந்து இருந்த இடத்தில் ஆராதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் நடக்காதபடி ஆண்டவரே ரெண்டு பேரும் மூன்று பேரும் உங்களோட நாமத்தின் கூடும் பொழுதுதான் உங்களோட நான் கூடியிருப்பேன் என்று வாக்கு தந்த அந்த வாக்கு நினைத்து சவ கூடுதலை விட்டு விடாதபடி நடக்கத்தக்கதாக உணர்த்தி வழி நடத்துங்கோ ராஜா, உணர்த்தி வழி நடத்துங்கோ. ஆண்டவரே சபைகளில் பெருமையாராதபடி நிறைந்து வலியத்தக்கதாக இந்த வாலிப சந்ததிகளை நீங்க கூட்டி சேர்த்து சேர்த்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக இந்த வாலிபரை கூட ஆண்டவரே நீங்கள் அவளோடு பேசி அவர்களை சிகிச்சர்களாக தீர்க்கதரிசிகளாக உங்களோட ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பண்ண உங்களால் முடியும். நீங்க தான் அந்த அழைப்பை கொடுக்க வேண்டும் ஐயா. சொந்த அவர்களை சிந்தனையின்படி அவர்கள் நடக்காதபடி நீங்க உங்களோட பரலோக சிந்தனைக்குள் அவர்களை வழிநடத்தி நீங்க தெரிந்தெடுத்து வருங்காலத்தில் அவர்களை அபிஷேகம் பண்ணி ஊழியம் செய்யத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் வாழ்வ பிள்ளைகள் வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ உங்களை அன்பாவியோடும் உண்மையோடும் ஆராதித்து அர்ப்பணிப்போடுங்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளை ஆண்டவரையும் கூட பெருமகிடத்தினால் பாதுகாத்து சாத்தான் தொடாதபடியும் பாவத்துக்கு அசுத்துக்குள் அவர்கள் காலடி எடுத்து வைக்காதபடியும் அவர்களை காத்து வழிநடத்த வேணும். அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த நன்னில் அண்டில் வழிநடத்த வல்ல நல்ல மேய்ப்பை உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான தேவனே, இந்த நேரத்தில் ஐயா உலகத்திலேயே வயது வந்தவர்களும் விதவைகளும் தான் கூட இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கையில் சொல்லுகிறார்கள் ஐயா. அதிலும் பெண்கள் தான் கூட இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எங்கட கண்களில் முன்னாலும் நாங்கள் அதை காணத்தக்கதாக இருக்கிறது அப்பனே. இப்படி வயது வந்தவர்கள் விதவைகள் ஆண்டவரே பெண்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீங்க தான் அவர்களை நேசிக்கிற தேவன் ஐயா. நீங்க தான் அவர்களுக்கு ஆறுதலாயிருந்து அவர்கள் தனிமையை உணர்ந்து அவருடைய புத்தி சித்தம் கலங்கி மறதியின் ஆவி அப்படி எல்லாத்துக்கும் அடிமையாகி போய்விடாதபடி ஆண்டவரே நீங்கள் தான் இந்த தாய்மாரை ஆண்டவரை காத்துக்கொள்ள வேணும். காக்க வல்ல பிறதுக்காக உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தாய்மாரு எப்படிப்பட்ட தாய்மார்கள் வாழ்வதற்கு வசதியை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்த தேசங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த கனடா தேசத்தில் ஐயா வயதை வந்தவர்களுக்கு கிடைக்கும் சலுகைக்காக நன்றி சொல்லுங்கள். இதை போட்டடித்து விடாதபடி உங்களை நம்பின பிள்ளைகள் சாட்சியா இருக்கத்தக்கதாக எங்கெங்கு இந்த சபையில் எந்தெந்த குடும்பம் மத்தியிலும் இருக்கிறார்களோ சாட்சியா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவர்களை பிளவினம் இந்த பிளவினம் வந்தவர்கள் அடிமையாய் போய்விடாதபடியும் ஆண்டவரே தனிமையை உணர்ந்து மறதியினால் அருமையாக போய்விடாதபடியும் காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்களோ. காக்க வல்லதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனையோ காரியத்தை செய்து எத்தனையோ காலமாக இந்த தேசத்தில் வந்து பாடசாலையில் படிப்பித்து எத்தனை பேருக்கு எத்தனையோ நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்து உங்களோட பாடல்களை ஏற்றி உங்களை மகப்படுத்தி எத்தனையோ செய்தவர்கள் இப்பொழுது ஆண்டவேலும் இருநடக்க முடியாமலும் ஆண்டவேலுமா விரகினாலும் அடிமையாயிருக்கும் தாய்மாருக்காக உங்களை வருகிறோம். எங்களை ஆண்டவர் எங்களை தமிழ் மக்கள் மட்டுமல்ல ராஜா, ஆண்டவரே எத்தனையோ பேர் அந்த இந்த ஊழியத்தை செய்த மிஷனரிமார் எல்லாரும் உங்களோட அன்பை வெளிப்படுத்தின ஊழியக்காரரும் எத்தனையோ பேர் ஐயா மறதியின் ஆவிக்கு அடிமையாய் போய் 100 வயது 90 வயது இப்படியான வயதோடு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டு எங்களோட கண்களின் வந்தால் நாங்கள் இதை கண்டு உங்களிடத்தில் தான் நாங்கள்
1: உங்களுக்கு பிறந்து பேசுவோம். அவர்களை நீங்க ஜீவனோடு வைத்திருக்கிற நோக்கம் எங்களுக்கு தெரியாது ஐயா. அவர்களை ஆண்டவரே பராமரிப்பதற்கு கொடுக்கிற உதவிக்காக நன்றி. இருக்க கொடுக்கிற அவர் இருப்பிடங்களுக்காக நன்றி. உங்களை ஆண்டவரே அன்பேறு சிக்கிறவர்களுக்காக நன்றி. உங்களை அறியாமல் மறதியில் இருக்கிறவர்களையும் நீங்க தான் இவரோடு வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றியவர்களை ஆண்டவர் யாராலும் அவர்களை சீத்து கொண்டு தள்ளப்படாதபடி நீங்க தான் ஐயா உங்களுடைய நேரத்தில் பிறப்பை கொடுத்தவர்களை வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் விழித்தவனும் எங்களுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் ஒப்புறதற்காக பறந்து பேசிக் கொண்டிருக்கிறதுவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் உலக தலைவர்கள் எல்லாருக்காக உங்கள் வருகிறோம். அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னதுவனே இந்த அதிகாரிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்கோ. பரலோக ஞானத்தை கொடுங்க ராஜா. பரலோக ஞானத்தை கொடுத்த அந்த தேசங்களை அவர்கள் உங்களை நேசிக்கும் அதிகாரிகள் அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக ஆண்டவரே வளர்ந்த வேணும் என்ற நல்ல ஆலோசனை கத்தராக இருந்து அவர்களை நீங்க தான் ஐயா வளர்த்த வேணும். நீங்க தான் நல்ல மேற்பர், உண்மை உள்ள பிதா. நீங்க தான் எல்லா அதிகாரமும் கொண்டவர். திரும்பவும் ராஜராஜனாக வர இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அன்பான தேவனே ஆண்டவரே நீங்க தான் ஐயா. இவர்களோ இவர்களையும் பொருட்படுத்த உங்களால் வழிநடத்த வேணும். ஆண்டவர் இஷ்டவில் தேசத்தை நீங்கள் ஆண்டவரை காத்துவள் நடத்துற கிருபைக்காக நன்றி. அந்த மத்தியில் இருந்தவர்களை மீட்டும் கூட யூத மக்களை நீங்கள் கொண்டது சேர்த்தது வரல்லவா. அதே போல் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுங்க எல்லாம் இருந்தாலும் அவர்கள் அந்த தேசத்துக்கு அடிமையாய் போய் அடாதபடி நீங்க தான் அவர்களுடைய எல்லாம் நடக்கத்தக்கதாக ஆண்டதிலே நீங்க தான் உங்களோட பிள்ளைகளை காத்து வழிநடத்துங்கோ ராஜா. காத்து வழிநடத்துங்கோ, காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருத்தப்பட்டு பேரண்ட்ஸ் மக்களவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னதுவனே என்னென்ன வருத்தத்தோடு என்னென்ன பிளவினத்தோடு என்னென்ன பாரத்தோடும் கூட பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறார்களோ அவளுக்கு நீங்கள் ஆண்டவரே நீங்கள் கூட கரத்தை நீட்டி கூடத்தில் அழைத்து அவளுக்கு மனாறுதலை கொடுத்து நல்ல சுரத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. தீராத வியாதி என்று ஆளாலும் கைவிடப்பட்டாலும் வைத்தியராலும் கைவிடப்பட்டாலும் அப்பா நீங்கள் அவர்களை கைவிடாதபடி ஆண்டவரே இன்னும் இருந்தவர்களை வேதனைப்படாதபடி பரம வைத்தியா இருந்து நீங்க தான் ஐயா இப்படிப்பட்டதாய் மாறுதாகவர் மாறை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்பான ஆண்டு பிள்ளைகளை இழந்து அன்பானவர்களை இழந்து தத்தலைக்கும் ஆத்மாக்களுக்கும் ஆண்டவரே நீங்க தான் ஐயா ஆறுதல் கொடுக்கணும். இன்றைய தினமும் ஆண்டவரே உங்களை அறிந்த பிள்ளைகளாகிய ஆண்டவரே 19 வயது வாலிபன் மாண்டு விட்டான் என்று அவேதனையோடு ஆரம்பித்தார்கள். அப்படி எத்தனையோ பேர் கைய இளம் பிள்ளைகள் இழந்து கொண்டு வாரார்கள். இளம் வயதானவர்களை இழந்து கொண்டு வாரார்கள் ஐயா. என்ன காரணம் என்று தெரியாது. நீங்க சிருஷ்டிக்கும் பொழுதே எப்பொழுது அவர்களை அழைப்பது உங்களுக்கு தெரியும் ஐயா. அது ஒருவராலும் அழத்தற்க முடியாது. இதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை பெற்றாரோ கிராண்ட் பேரண்ட்ஸோ இன்ன சகோதரங்களோ இன்ன சனமந்தங்களுக்கு நீங்க தான் ஆறுதல் கொடுத்தவர்களே இன்னொரு நாளும் சந்திப்போம் என்ற ஆறுதலை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எல்லாமா இருக்கு எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் எங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளை ஒவ்வொருதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருதற்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை உங்களோட பரமகரத்தினால் நீங்கள் போத்து மூடி காத்து வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. அவர்களுக்கு இந்த பங்கமும் பாதமும் வராதபடி சத்துராதியான அவர்கள் மேல் குற்றம் சாட்டாதபடியும் ஆண்டவரே நீங்க தான் அவர்களை உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. காத்துக்கொள்ளுங்க அப்பா உங்களால் முடியும். அவர் தொடர்ந்தும் உங்களுடைய சேவையை செய்யத்தக்கதாக அப்பா நீங்க வேண்டிய பரலோக ஞானத்தையும் அவசியத்தையும் கொடுத்து அதை போட்டடித்து விடாதபடி அவர்கள் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களை ஊழிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொரு தரையும் எங்கெங்கிருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த பாசையில் பேசினாலும் அவர்களை நீங்க பாதுகாத்து வல்லமையோடு ஆண்டவரே அவர்களை இன்னும் தொடர்ந்து ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்களையும் அவருடைய சந்ததி அவர்கள் சபை ஒவ்வொன்றையும் வேலி அடித்து காத்து கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லதுவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதிக்கிறது இவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் எதிராக எழும்பியிருக்கும் சத்ராதியானவன் ஆண்டு ஆயிரம் அடிமையில் இருக்கும் தேசங்கள்கிட்ட நீங்க புறப்படுங்க ராஜா. ஆண்டவரே நீங்க ஆனந்த பகமைகளை நீக்கி இவர்களுக்குள் சமாதானத்தை உண்டு பண்ணி வழி நடத்த உங்களால் முடியும் ஐயா. நீங்க சமாதானத்தின் பெருடு அல்லவா அப்பா, உங்களோட வார்த்தையின் படி எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது. எங்களோட கண்ணால் காணாவிட்டாலும் ஆண்டுகிற காதுகளால் கேட்டு கூட வருகை சமீபம் என்றதை நாங்கள் உணர சாட்சியாக இருக்கும் இருக்கும் இடத்தில் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அப்பா உங்களோட சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களில் எங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக அப்ப நல்லதை செய்கிறவர்களாக இருக்கத்தக்க நல்லது செய்யறவர்கள் மட்டுமல்ல நல்லது பேசுறவர்களாக நல்லது சிந்திக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருதரையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் ஐயா உன்னை போல் பிறனை நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக உணர்த்தி ஒவ்வொருதரையும் வழிநடத்த உங்களால் மூலியம் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளில் பிரயாணம் வண்ணம் பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுவோம். பாடசாலைக்கு போயிருக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு படிக்க போயிருக்கிற பிள்ளைகள், கடமைக்கு போயிருப்போம் எல்லாரையும் கோரப்படுங்க ராஜா. என்னென்ன விதத்தில் என்னென்ன காரியமாக அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்களோ பிரயாண வாய்ப்பை கொடுக்கறது இவனே. பிரயாணம் பண்ணும் ஆண்டு வரை வாகனமோ விமானமோ சைக்கிளோ பஸ்ஸோ எதுவா இருந்தாலும் சொந்த வாகனங்களில் அவர்கள் பிரயாணம் பண்ணினாலும் அதுவும் அவர்களுக்கு உதவியாயிருக்கத்தக்கதாக எந்த சேதமும் வந்து விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் இதையும் அவர்கள் செய்து விடாதபடி சட்டங்களுக்கு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்த சட்டங்களை மீறி நடக்காதபடியும் உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை நீங்க கைவிடாது உணர்த்தி வழிநடத்துவீர்கள், உணர்த்தி வழிநடத்தி கொண்டு வர வல்லதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன தெரிந்தவனே இந்த நேரத்தில் நாங்கள் இந்த மேதியான சங்கம மொழியறியை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. நீங்க தொடக்கிற ஊழியத்தை நீங்க வெற்றியோடு தடுதாமதமின்றி உங்களோட நாமம் மகிமப்படுத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நீங்க நடத்தி உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக நீங்க கிருபை செய்து வல்லமையோடு நடத்தி முடிப்பீங்கள் என்று விசுவாசத்தோடு எங்களுக்காக எங்களுக்காக உயிரோடு இருந்து உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பிறந்து பேசிக்கொண்டிருக்கிறோங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாக செலுத்தி வல்லமுள்ள இயேசுவனும் உயிருள்ள உண்முள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோமா. திரும்பமாக நாளை நாளிலே இதே வழியில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ். ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். உங்களே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கள்.
2: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன் அம்மா அவர்கள் இணைந்து ஜபங்களை கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புக்கொள்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அம்மா.
1: ஆமேன்.
2: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு.
3: இணைந்து ஆண்டவர்
2: தாமே வழி

0: ஆமையின் அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன்
1: தேவோஸ்
0: மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிசிலே இப்ராஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தவையான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம்.
2: ஆமேன்.
0: இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவதாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக ஜாவத்தையும் மேன்மையாக நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு, நம்மால் விசுவாசிக்க முடியாத அளவுக்கு தேவன் மேன்மையான மகிமையான காரியங்களை செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். எல்லாம் முடிந்தது என்று சொன்னது மாத்திரமல்ல, அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட ஏற்கனவே நம்மை உட்காரவும் பண்ணி இருக்கிறார். மகிமையான மேன்மையான இடத்திலே அவரோடு கூட நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். ஆமேன். அங்கிருந்து பேசுகிறவர்களாய், அங்கிருந்து எங்கே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோமோ அங்கிருந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாய் இருப்போமானால், தேவன் எங்கே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து பேசுகிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் இருப்போம். அப்படி இல்லாமல் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் தோல்விகள் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. ஏனென்றால் அவர் எங்கே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார் என்பதை அறியாமல் தெரியாமல் நாங்கள் பேசுகிறபடினா நம்முடைய ஜபங்கள் கூட நாங்கள் அவரோடு உட்கார்ந்திருக்கிறோம் என்ற நிலையில் இருந்து நாங்கள் பேசாமல், நாங்கள் ஏதோ வீட்டுக்கு வெளியாலே நின்று கதவை தட்டுகிறவர்கள் போல, தேவனுடைய கதவை இருதயத்தை தட்டுகிறவர்கள் போல நாங்கள் செயல்படுகிறோம். எங்களை வந்து அவருடைய வீட்டு கதவை தட்டும்படி தேவன் அழைக்கவில்லை, மாறாக அவர் நம்முடைய வீட்டு கதவை தட்டி நாங்கள் அவருக்கு துறக்கும் பொழுது அவர் வந்து நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா! அவ்வளவு மேன்மையான மகிமையான காரியம். அப்ப அவர் வந்து நம்முடைய கதவை தட்டுகிறார், நாங்கள் கதவை துறப்போமானால் அவர் சொல்லல, நீ கதவை துறந்து நீ பாவியா இருப்பாயானால் நான் வரமாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக எந்த பாவியா இருந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் அவர் தன்னுடைய வீட்டிலே, அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே வரும்படி அவன் அனுமதிப்பானா இருந்தால் அவர் வந்து நம்மத்திலே நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா! அப்போ ஒளி நமக்குள்ளே வரும் பொழுது இருள் தானாக ஓடி போகிறது. ஆமேன். நாங்கள் கிரிகை செய்து இருளை போக்காட்டுவது மிகவும் கடினம். ஏனென்றால் நாங்களே இருளுக்குள்ளேதான் இருக்கிறோம். இருளில் இருந்து கொண்டு இருளை துரத்துவது என்பது முடியாத ஒரு காரியம். அதைத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்தார்கள். ஆனால் இப்பொழுதோ இயேசு ஒளியாக இருக்கிறார், அவர் நம்முடைய இருண்ட வீட்டுக்குள் வரும்படி நம்முடைய கதவை திறந்தால், நம்முடைய இதயத்தை திறந்தால் அவர் வந்து வாசம் பண்ணுவார். அவர் நமக்குள்ளே ஒளியாக வரும் பொழுது இருள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள்கள் ஓடி போகிறது. ஆமென். அப்ப அவர் நம்மிடத்தில் வந்து விட்டார், அவர் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார் என்றொரு நிலைமையிலே நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் மறுபடியும் போய் ஆண்டவரே கதவத்திரவும், ஆண்டவரே காரவத்திறந்து கொஞ்சமாவது என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே எப்படியாவது எனக்கு உதவி செய்யும் என்று நான் அவருடைய கதவை தட்டி கொண்டு இருப்பேனானால் தவறாக செயல்படுகிறேன். அவர் என்னுடைய கதவை தட்டி என்னுடைய இருதயத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறபடியினால் இப்பொழுது சகல ஆசீர்வாதமும் எனக்குள்ளே என்னுடைய இருதயத்திலே என்னுடைய வாயிலே இருக்கிறது. அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளாமல் இப்பொழுதும் வீட்டுக்கு வழியால் நின்று நாங்கள் கதவை தட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனோ சொல்லுகிறார், நான் உன்னுடைய கதவை தட்டுகிறேன், நீ திறந்தால் நான் வந்து உன்னோடு வாசம் பண்ணுவேன். அப்ப நாங்கள் ஆரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டோமோ இப்பொழுது தேவன் நம்மிடத்திலே நம்மத்திலே நம்முடைய இதயத்திலே நம்முடைய ஆவியிலே இணைக்கப்பட்டவராய் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதை கூட நாங்கள் விசுவாசிக்காமல் மறுபடியும் நாங்கள் வெளியிலே இருக்கிறவர்கள் போல நினைத்து கொண்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை நாங்கள் வெளியாலே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு கதவை தட்டி கொண்டு ஆண்டவரே திறவும் ஐயா, ஆண்டவரே ஏதாவது செய்யும் ஐயா, ஆண்டவரே ஏதாவது எங்களுக்கு செய்யும் ஐயா, உதவி செய்யும் ஐயா, ஆண்டவரே வாரும் ஐயா, ஆண்டவரே என்னை மேற்கொள்ளும் ஐயா என்று நான் ஜெபிப்பேனானால் நான் என்ன செய்கிறேன் என்று அறியாமல் அவர் செய்து முடித்ததையும் நான் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் என்னோடு இருக்கிறார் என்பதையும் நான் விசுவாசிக்காமல் ஜெபிக்கிறபடியினால் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை. ஜெபம் குறைவல்ல. கிறிஸ்தவுடைய வாழ்க்கையிலே ஜெபம் குறைந்தபடியினால் தேவன் கிரியை செய்யவில்லை என்பது அல்ல. அதிகமாய் ஜெபிக்கிறோம், அதிகமாய் தேடுகிறோம், ஆனால் மிகவும் கொஞ்சமாய்த்தான் பலன் கிடைக்கிறது. என்ன அவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கவில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன், என்றென்றைக்கு உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் சொன்ன பிறகும் வாரமையா தாரமையா வாரமையா தாரமையா என்றால் அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேனானால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணத்தை வைத்து அப்படிப்பட்ட சிந்தை உடையவனாய் நான் பேச வேண்டும். அப்பொழுது காரியங்கள் நடக்கும். ஆமே. எடுப்போம் ஜோவான் 15 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மிகவும் முக்கியமான வசனங்கள் பிரியமானவர்களே. ஆகவே தயவு செய்து இந்த ரெஃபரன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், போய் பாருங்கள், வாசியுங்கள். அப்பொழுது நமக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கு. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்ப இங்கே நாங்கள் தவறு விடுகிறோம். அப்ப தேவன் அறுத்து போடுவார் அறுத்து போடுவார் என்று நாங்கள் இந்த ஒரு சின்ன துண்டை வைத்துக் கொண்டு தேவனை என்ன செய்கிறோம், தவறாக கணிப்பிடுகிறோம். நான் முன்னாடி பலமுறை சொன்னது போல வார்த்தைகளுக்கு ஜோடி இருக்கிறது. அந்த ஜோடை நான் கண்டுபிடித்து இன்டர்பிரிட் பண்ணாவிட்டால் நான் தவறாக புரிந்து கொள்வேன். அப்ப இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். தேவன் எங்களை உயிர்ப்பிக்க வந்தாரா, விடுவிக்க வந்தாரா, ரட்சிக்க வந்தாரா, இல்ல அழிக்க வந்தாரா? ஏனென்றால் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு தேவன் உன்னை அழிப்பார், தேவன் உன்னை அழிப்பார் என்று அநேகர் பேசுகிறார்கள், அநேகர் இதை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் 1 ஜோவான் 3:8-9 இப்படியாக சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு, கவனியுங்க, பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு இன்னொரு விதத்திலே சொன்னால் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், இன்னொரு விதத்திலே சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அப்ப பிசாசுக்கு ஒருவன் இடம் கொடுத்தபடினால ஆதி முதல் பாவம் செய்கிற பிசாசான அவனுக்குள் வந்து அவனை பாவம் செய்ய வைக்கிறான். ஆனால் தேவன் என்ன செய்வாராம், என்று சொன்னால் அவனை அழிக்காமல், பாவம் செய்கிறவனை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வராமல், அவனுக்குள்ளே கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டான். தேவனுடைய குமாரன் என்னத்துக்காக வெளிப்பட்ட? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். அப்ப பிசாசில் இருந்து, இருளின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கவே அவர் வந்தாரே ஒழிய எங்களை கொல்லவோ அழிக்கவோ அவர் வரவில்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆமேன். யோவான் 10:11-12 பதினோராம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப இது பிசாசுனுடைய கிரியை, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இது பிசாசின் கிரியை. நம்மை கொல்லும்படி, நம்மை கொலை செய்யும்படி, அழிக்கும்படி தேவன் வரவில்லை. அப்ப கவனிங், சரியாக வார்த்தைகளை நாங்கள் இன்டர்பிரிட் பண்ண வேண்டும், அதனுடைய சரியான அர்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு துண்டை மாத்திரம் வாசித்து என்ன செய்யக்கூடாது, இதுதான் தேவன் என்று முடிவுக்கு வரக்கூடாது. அப்படியே மனுஷகுமார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ, கவனிங்கள், நானோ, ஏன் ஜேசு நம்ம பத்தியிலே வந்தார், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்ப எங்களுடைய ஜீவனை எடுக்கும்படி இந்த நல்ல மேய்ப்பன் வரவில்லை, தன்னுடைய ஜீவனை கொடுத்தும் நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் வந்தார். ஆமேன். அப்ப எவ்வளவு மேன்மையான ஒரு தேவன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக, ஆடுகளை மீட்கும்படிக்காக, உயிர்ப்பிக்கும்படிக்காக, ஆடுகளை விடுதலையாக்கும்படிக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்திலே நமக்கு தெரிய வேண்டும், நாங்கள் கனி கொடுக்காமல் இருந்தால் அங்கே கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கி நம்மை மறுபடியும் கனி கொடுக்க வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். கனி கொடுக்கிற செடி எதுவோ அது அதிகமாக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக தியானிக்க தியானிக்க தியானிக்க நாங்கள் அதிகமாய் கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். ஆமென். 3வது வசனம், தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் ஜோவான் 15 வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் சுத்தமாக்கப்படுகிறோம். நானே உன்னுடைய பரிசுத்தமாகி விட்டேன் என்று தேவன் சொல்லும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் சுத்தமாகி விடுகிறேன். ஆமேன். நானே உன்னுடைய ஞானம் என்று அவர் சொல்லும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் ஞானியாக மாறி விடுகிறேன். நானே உன்னுடைய நீதி என்று அவர் சொல்லும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீதிமானாக்கப்படுகிறேன். ஆமேன். ஆகவே அவருடைய வசனம் என்னை சுத்திகரிக்கிறது என்று சொன்னால், பிசாசனுடைய கிரியைகளை அழித்து தேவ கிரியைகள் என்னை மேற்கொள்ளும்படி கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமேன். அப்ப இது அறிகிற காரியம். எவ்வளவுக்கு அறிகிறோமோ அப்பொழுதுதான் சரியாக விசுவாசித்து சரியாக ஜபம் பண்ண முடியும், பேச முடியும். நாங்கள் சரியாக தியானித்து சரியாக பேசினது நம்மை வந்து மேற்கொள்ளும். நாங்கள் தியானிக்காமல், விசுவாசிக்காமல், தேவன் நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்ன பிறகும் நான் பிச்சைக்காரனை போல வாரமையா தாரமையா வாரமையா தாரமையா என்று சொல்வேனானால் நான் விசுவாசிக்கவில்லை. உலகத்தின் சதா நாட்களிலும், நாட்களில் என்றால் ஒவ்வொரு நாளும், உலகத்தில் சதா நாட்களிலும் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் மனதம்பத்தை மாற்றி ஓடிவிடவில்லை, நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். சொன்னவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். நாங்கள் வாக்கு பண்ணினதை தவறினாலும் நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமா வாழ்வோம் என்று சொல்லிட்டு நாங்கள் செய்யாம விட்டாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் உலக சதா நாட்களிலும் கடைசி பரியந்தமும் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதை விசுவாசித்து, அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து மலையை பார்த்து, மலையை குறித்து அல்ல, மலையை குறித்து ஆண்டவரே ஏதாவது செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த தேசத்தை விடுதலையாக்கும் ஆண்டவரே, மறிச்சு போனவன் எழுப்பும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சுகையினனுக்கு சுகம் கொடும் ஆண்டவரே என்று சொல்லும்படி அழைக்கப்படவில்லை. சுகையினனுக்கு சுகத்தை கொடு என்று சொல்வதற்கு நாங்கள் யார்? சுகையினனுக்கு அவர் ஏற்கனவே சுகத்தை கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்து சுகம் மேற்கொள்ளுவதாக என்று ஜெபிப்பதற்கு பதிலாக தேவன் என்னோடு இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார், ஆகவே அவருடைய வார்த்தையை நான் ரிலீஸ் பண்ணினால் அது செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்யும் என்று விசுவாசித்து நான் அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணினால் அது எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் மேற்கொண்டு அவனை குணமாக்கும். பெரும்பாடுள்ள இஸ்திரி மாற்கு 5 வாசிக்கிறோம், 12 பெரும்பாடுள்ள இஸ்திரி எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவரை தொட்ட பொழுது அந்த வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, அந்த ஆசீர்வாதம் என்ன செய்தது? தொட்ட பொழுது, கவனியுங்க, அவள் அழவில்லை, குளறவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை. ஐயோ செய்யும் ஐயா, ஏதோ செய்யும் ஐயா, ஏதாவது ஏதாவது ஏதாவது என்று ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக, நான் போய் அவருடைய ஆடை நுனியை தொட்டால் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகலதும் என்னை மேற்கொள்ளும். என்னுடைய தகுதி இல்லாமை, என்னுடைய பாவம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, சுகத்தை, விடுதலையை தடுக்க முடியாது. பிசாசு என்னை பாவியாக இருளிலே வைத்திருக்கிறான், ஆனால் இந்த இருள் ஒளி எனக்குள்ளே வராதபடிக்கு தடையை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இருளுக்கு வல்லமை இல்லை ஒளியை தடுப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு அது அப்படித்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் சகேயு பாவியிலும் படுபாவி, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, அவனை அவர் சந்தித்து பாருங்க, அவன் படுபாவியா இருக்கிறான், அவனுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றி பார்க்க வேண்டும் என்றுதான் விரும்பினான். ஆனா அவர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், இறங்கி வா என்று சொல்லி நம்முடைய வீட்டுக்குள் அவர் வருகிறார். நாங்கள் பாவிகளாய், தகுதியற்றவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒளியாக, விடுதலையாக, ரட்சிப்பாக நம்மோடு என்றென்றைக்கும் வாழும்படிக்கு நம்மிடத்தில் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் வெளியால் நின்று கதவுகளை தட்டுகிறது போல நம்முடைய ஜபங்கள் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் இன்னும் ஜபத்தினுடைய பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதே ஒப்பாரி, அதே கெஞ்சுதல், கூத்தாடுதல், அழுதல், குளறுதல், இதெல்லாமே நடக்கிறது என்றால் இன்னும் அவர் செய்யவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர் செய்து முடித்து விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அப்புறம் இல்லை ஐயா, ஏதாவது செய்யும் ஐயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் தேவ மகிமையை காணாதவர்களாயிருக்கிறோம். கவனியுங்கள், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, உங்களுக்கு சொன்ன சத்தியத்தினாலே நீங்கள் இப்பொழுதே, என்றைக்கோ அல்ல, இப்ப இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள், இப்பொழுதே விடுதலை அடைந்து இருக்கிறீர்கள், இப்பொழுதே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், இப்பொழுதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதை விசுவாசிக்காமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் பெறாதவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் நிலைத்திருங்கள் நானும் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கவனியுங்கள், என்னில் நிலைத்திருங்கள், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப எங்கிருந்து வருது? என்னுடைய நான் அவரில் நிலைத்திருந்தால், நான் அவருக்குள் இருக்கிறேன், அவரோடு இருக்கிறேன், எல்லா விதமான அந்தகாரங்களுக்கும் எல்லா விதமான ஆட்சிகளுக்கும் எல்லா விதமான பொல்லாங்கின் கிரியைகளுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று நான் விசுவாசித்தால் அவரும் என்னில் நிலைத்திருப்பதை என்னால் உணர முடியும், பார்க்க முடியும். கிரிகை என் மூலமாய் நடக்கிறதை என்னால் அனுபவிக்க முடியும். கவனிங்கள், கொடியானது செடி திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கவனிங்கள், இது நம்முடைய நாங்கள் தான் என்ன செய்கிறோம், நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதிலே நிலையான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்படி நான் இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை என்னால் காண முடியும். என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப அவரில் நாங்கள் நிலைத்திருந்தால், அவரில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம், அவர் எங்களோடு கூட தான் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால் தான் அவர் எங்களில் நிலைத்திருக்கிறார் என்பதை உணர முடியும். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், அப்ப இந்த விசுவாசம் எனக்கு இல்லாவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல. கவனிங்க, அப்ப தேவன் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற எண்ணத்தை வைத்து நான் ஜெபிக்காவிட்டால் கனி கொடுக்க முடியாது என்றால் ஆசீர்வாதம் என்னத்தை எல்லாம் நான் சொல்லி ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபத்தினுடைய பதிலை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்க வேண்டுமானால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வசனத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய கிரியையின்படி அல்ல, அவர் செய்து முடித்ததின்படி அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறேன், அந்த புதிய உடன்படிக்கையின்படி நான் என்றென்றைக்கும் உன்னுடைய தேவனாயிருப்பேன், நீ என்றென்றைக்கும் என்னுடைய பிள்ளையாக இருப்பார். வாசியுங்கள் எபிரேயர் 8:9-10 அங்கே புதிய உடன்படிக்கையை பற்றி சொல்லி இருக்கிறது. அதன்படி என்றென்றைக்கும் என்னுடைய தகப்பனாக அவர் இருக்கிறார், என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆமென். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நான் அவரில் நிலைத்திருக்கிறேன், அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்காவிட்டால் என் மூலமா எந்த வரங்களும் வல்லமைகளும் கிரிகை செய்ய முடியாது, என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடையாது. ஏனென்றால் அப்பேற்பட்ட சிந்தை உடையவனாய் நான் ஜெபிக்கவில்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதையே நான் விசுவாசிக்கவில்லை. அப்ப எப்படி நான் ஜெபிப்பேன், எப்படி தேவ வார்த்தையை அதாவது ஜெபிப்பது நிச்சயமாய் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு எப்படி வரும்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். பாருங்க, நீங்கள் கொடிகள். கொடிகள் என்றால் என்ன அர்த்தம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் தான் கொடிகளாயிருக்கிறோம். ஏற்கனவே அவரோடு இணைக்கப்பட்டு விட்டோம். அதனால்தான் பவுல் எழுகிறார், ஒப்புற வாக்குதலின் ஊழியம், நீங்கள் பிதாவோடு கூட ஒப்புற வாக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து மூலமாய் ஒப்புற வாக்கப்பட்டோம். ஏற்கனவே முடிஞ்சு போயிற்று. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்றால் இப்பேற்பட்ட சிந்தை உடையவனாய் இருந்தால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சிந்தை உடையவனாயிருந்தால் அவன்

0: என்று சொல்லி நான் செயல்படுவேனானால் என்னால் கனி கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் எங்கேயோ இருக்கிறார் அல்ல, அவர் என் கூடத்தான் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவனோடு நான் இணைப்பை ஏற்படுத்தாவிட்டால், பெரும்பாடுள்ள ஸ்திரி தேவனோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறார், அவருடைய போய் அவருடைய ஆடையை தொடுவேன், அதுதான் இணைப்பு. அவருக்குள் சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது, என்னை மேற்கொள்ளும்படி அவருக்குள் சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. நான் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இப்பொழுதே நான் பெற்றுக் கொள்வேன். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரி போய் ஆண்டவரே, ஐயா, நான் பாவியிலும் பாவி, நான் நான் நான் புழுவிலும் புழு, நான் பூச்சியிலும் பூச்சி என்று சொல்லவில்லை. மாறாக அவருக்குள் எனக்கு தேவையான சகலது என்னை விடுதலையாக்கும்படி, என்னை ரட்சிக்கும்படி, என்னை மீட்கும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் இருக்கிறது. இதை அழுது குளறு கண்ணீர் வடித்து பெற்றுக்கொள்வேன் என்பது அல்ல. விசுவாசிக்காதவர்கள் தான் அழுது குளறு கண்ணீர் வடித்து எப்படியாவது அவரை இறங்க பண்ணி இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் அப்படி அல்லாமல், நான் அவருடைய பிள்ளை, அவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி என்னை பிள்ளையாக்கி விட்டார், யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களை எல்லாம் பிள்ளையாக்கி விட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் என்ன செய்ய முடியும், தைரியமாய் பேச முடியும். சுகம் உண்டாயிருப்பதால், விடுதலை உண்டாயிருப்பதால், பிசாசே வெளியர் ரைட் நவ் என்று பேச முடியும். அல்லேலூயா. அப்ப அவரோடு நான் இணைக்கப்படவில்லை என்ற எண்ணத்திலே நான் பேசுவேனானால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே நடக்காது. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டான், வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படி பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போ என்று சொன்னால் இலகுவாக பிசாசின் கிரியை அந்த சகோதரனை மேற்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், கவனிங்கள், அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்போமானால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அவரோடு இணைக்கப்பட்டேன் என்ற எண்ணத்தோடு, அந்த எண்ணத்தோடு நான் இருந்து நான் எதைக்காக ஜபிக்கிறேனோ, கட்டளை இடுகிறேனோ, அது அப்படியே வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஜபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வார்த்தைகளுக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், நீர் செடியாக இருக்கிறீர், நாங்கள் கொடியாக இருக்கிறோம். ஆகவே எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை மாறவில்லை. சதா நாட்களில் உலகத்தின் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. ஆகவே நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டவர்களா, நாங்கள் பேசுவோம், நாங்கள் பேசுகிறது நிச்சயமாய் வாய்க்கும் வந்து மேற்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. இந்த சிந்தையை விட்டு மாறாமல், பிசாசின் பொய்களை நம்பாமல், தேவன் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறார், அவர் என்னுடைய கதவை தட்டின பொழுது நான் கதவை திறந்தேன், அன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே வந்தவர், அவர் எனக்குள்ளா இருக்கிறார் என்று விசுவாசிப்பார்கள். ஆக விசுவாசித்து பேசட்டும். அவர்கள் பேசின வார்த்தைகள் அவர்களை, குடும்பங்களை, தேசங்களை மேற்கொள்ளட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர் கதவை தட்டுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடன் இணைந்து கொடிகளாக நாங்கள் அவருடன் இணைகின்ற பொழுது கத்தரங்களுடனே கூட இருந்து கேட்டுக்கொள்கிறோம், எதுவற்றையோ பெற்றுக்கொள்கிறோம். ஆமீன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வழியில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும், ஊழியத்தையும், சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள் மனதின் வாய்

0: நிகழ் தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் மறுவலை கேட்கப் போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். God bless you, Pastor. Amen.
1: Amen. Amen. We are blessed.
0: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ்லே இப்ராஹிம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகே இருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். பல்நூறு மடங்கு அவை பெருக கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒருவரும் தெளிவு பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். அவரிடந்து விடைபெறுவோம். ஆமீன். ஆமீன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேலையிலிருந்து ஊழியர் சுசேதரின் வானர்
2: அவர்கள்
0: இருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து அவருடைய இரவு நேரத்திலும் கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க வேத பாட நேரத்துக்காக வரவேற்போம். அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லார்ட் ஐயா. நன்றி செலுத்திக் கொண்டு அவரிடம் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களையா. God bless. ஆமென்.
3: நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே, நீர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறீர் ஐயா. வேதம் சொல்லுகிறது ஐயா, இம்மட்டும் உதவின இமானுவேலர் இனியும் நடத்திலும் எபினேசரா இந்த நாட்களில் இருந்து நீங்க நடத்தி வார அந்த கிரிவைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. கத்தாவே, உங்களோட வழிநடத்தலுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களே, உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரே நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 100, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறனையா. விசேஷித்த விதமாய் அடியனை நீங்கள் மறைத்து நீக்க வெளிப்படும்படியாக உங்களோட கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்று நாட்களிலே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் வேதத்திலிருந்து பார்த்தோம். அதாவது விவாகம் யாவருக்கு எபிரேயர் 13:4 பார்த்தோம். இந்த நாட்களில் விவாகம் யாவருக்கும் அங்கே கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசிப்படாமே இருப்பதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேசிக்கல்லரையும் விபச்சாரரையும் கத்தர் என்ன செய்வாராம், நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் இந்த வார்த்தையிலே பார்க்கிற காரியத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த அதாவது திருமணமானவர்கள் அங்கே அதாவது தவறான வழியிலே போகிற வேளையிலே, அது யாரா இருந்தாலும் சரி, அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அப்படியாக இருந்தால் இந்த நாட்களில் அவர்களை தேவன் கட்டாயம் நியாயம் தீர்ப்பார் என்று முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர்களை நேற்றைய நாட்களிலே பார்த்தோம், அநேக ஜனங்களுடைய பட்டியலில் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை கொண்டு வந்து இந்த நாட்களை சேர்க்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, விபச்சாரக்காரர் என்ற ரீதியிலே. அப்ப அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த அதிகாரத்திலே நேற்றைய நாட்களை நாங்கள் பார்த்தோம். முதலாவது பகுதியில் இந்த நாட்களிலே அதாவது எப்படி என்று சொன்னால், பாலியல் உறவுகளையும் ஆணும் ஆணும் சஞ்சரிக்கிறதையும் பெண்ணும் இந்த நாட்களில் அங்கே சஞ்சரிக்கிறதையும் இப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு விரோதமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் அங்கே திருமணமானவர்கள் இந்த நாட்களிலே ஜாக்கிரதையா இருக்கும்படியாகத்தான் கத்தர் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தருகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, இப்ப பாருங்களுக்கு வேதம் சொல்லுகிறது இன்றைய நாட்களில் இரண்டாவது பகுதியில் சொல்லப்படுகிற காரியம், திருமணத்துக்கு முன்பு விசுவாசிகள் இந்த நாட்களிலே முழு சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். பாலியல் உறவுகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருமணத்துக்கு முன்பு பாலியல் உறவு கொள்ளுதல் நியாயமானது என்பது தவறு என்பதை இந்த நாட்களே அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், இது தேவனுடைய பரிசுத்த திட்டத்தையும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இது தேவனுடைய அந்த பரிசுத்த திட்டத்தையும் மீறி உலகத்தின் அசுத்தமான வழிகளுடனும் இணைக்கும் முயற்சியாகவே இருக்கிறது. எனவேதான் இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்கள் நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒழுக்க கேடான காரியமாக ஆகிவிடுகிறது சொல்லி இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த நாட்கள் அது மட்டுமல்ல, திருமணத்திற்கு பின்பு ஒருவர் அங்கே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக இந்த நாட்களே, அதாவது திருமணத்துக்கு பின்பாக ஒரு கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி வேறு பெண்ணுடனோ அல்லது வேறு ஆணுடனோ இப்படியான காரியங்களை செய்கிற வேளையிலே அது மட்டும் இந்த நாட்களிலே தேவனுக்கு கூட இந்த நாட்களே பிரியமில்லாத காரியமாக இந்த நாட்களை இருக்கிறபடியினால் திருமணமானவர்கள் இந்த நாட்களிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால் பாருங்கள், ஆவியின் கனிகளில் ஒன்றான இச்சை அடக்கம் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்தில கராத்தியர்ல பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்த இச்சை அடக்கம் இந்த நாட்களில் என்ன எப்படியாக இருக்க வேண்டும், நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கணும். உலகத்தாரை குறித்து பார்க்கிற வழியிலே உலகத்தார் இந்த நாட்களில் இச்சை அடக்கம் இல்லாதவர்களா இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகள் எப்படி என்று சொன்னால், இந்த காரியத்திலே மட்டுமில்ல எந்த காரியத்திலும் அவர்கள் இச்சை அடக்கம் இல்லை. அதாவது பணத்திலே கூட இச்சை அடக்கம் இல்லை. அளவுக்கு அதிகமான பணம் இருந்தாலும் இன்னும் பணம் வேண்டும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சேர்த்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார்கள். அப்ப அதை குறித்து பார்க்கிற வேளையிலே அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சொல்லி வேதமே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. சிலர் பணத்தை இச்சித்துக் கொள்ளுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும். அப்படியானா இந்த நாட்களை பாருங்கள், இங்கே இச்சை அடக்கம் இந்த நாட்களை முக்கியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, நேர்மையான சுத்தமான நடத்தை இந்த இது அங்கே முறையற்ற இந்த நாட்கள்ல உறவுகளையும் அது மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்கள்ல காம காரியங்கள் விபச்சார காரியங்கள் ஆகிய காரியங்களுக்கு எதிராக இந்த நாட்களை நிற்கிறதாம் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் ஒருவன் தேவனுடைய சித்தத்துக்கு இந்த நாட்கள்ல தன் பரிசுத்தம் இந்த நாட்கள்ல சார்பாக அங்கே விசுவாசி அர்ப்பணிப்பு செய்தால் அவன் இந்த நாட்களே கட்டாயமாக இந்த நாட்களே கட்டுப்பாட்டினர் வழியிலே இந்த நாட்களை நடப்பான் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், பரிசுத்த ஆவியான மூலமா இந்த நாட்களே அவனுக்கு கிடைக்கும் அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த இதை குறித்து தான் இங்க பவுலடிகள் புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே ஒவ்வொரு சபைகள் குருந்து சபை கலாத்தியர் சபை இப்படியான சபைகளுக்கு இந்த நாட்களே என்ன செய்திருக்கிறார், எல்லா காரியத்தையும் தெளிவாக இந்த நாட்களே அவர் எழுதியிருக்கிறார் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மரிமையான அன்பு பிள்ளைகள், கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நேற்றைய நாட்களில் நாங்கள் வாசித்தோம். மரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லப்படுகிறது, ஆவியின் கனியோ 22வது வசனத்திலே வாசிக்கின்றேன், அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம். இப்ப சாந்தம் இச்சை அடக்கம் இவைகள் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்ப பாருங்கள், அது மட்டுமல்ல பாருங்கள், இங்க 24வது வசனம் சொல்லுறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அருண பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒரு சற்று இந்த நாட்களே கொஞ்சம் இந்த நாட்களே நமக்கு ஒரு புதிய காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் இச்சைகளை என்ன செய்திருக்கிறார்களாம், சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களாம். இன்றைக்கு அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இந்த நாட்களே எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சிலுவையிலே அங்கே தங்களுடைய இச்சைகளை அறைந்தவர் இந்த நாட்களே எதற்காக இந்த நாட்களே அங்கே அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களில் இன்னொரு திருமணத்தை செய்கிறார்கள். தன்னுடைய மனைவியார் இந்த நாட்களில் உயிரோடு இருக்கிற வேளையிலே இந்த நாட்களில் ஏதாவது ஒரு அநியாயமான குற்றச்சாட்டுகளை போட்டு இந்த நாட்களை காண்பித்து இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு பிடித்தபடி இந்த நாட்களில் திருமணம் செய்கிறார். அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரியான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்வது கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 24வது வசனம், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் இச்சைகளையும் ஆசைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இப்ப இந்த வசனத்திற்கும் இன்றைய காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் எவ்வளவு எதிர்மாறாக இந்த நாட்களை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப கிறிஸ்துவ உடையவன் என்று நான் சொல்லுகிற வேளையிலே நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய இச்சைகளையும் என்னுடைய மாமிசத்தினுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைய வேண்டும். அப்படியானால் தான் நான் ஒரு முழுமையான கிறிஸ்தவன் என்பதை அங்கே அங்கீகரிக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே எதை குறித்து இந்த நாட்களிலே பிரசங்கித்தார், எதை குறித்து ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களை காரியத்தை சொன்னார் சொல்லி சொன்னால் எல்லா காரியம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓட வேண்டும் இப்படியான காரியங்களை குறித்து இந்த நாட்களை தெளிவாக அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த காரியங்கள் இன்றைக்கு நேற்று தொடங்கின காரியங்கள் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆதியில இருந்து அந்த காரியங்கள் துவங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் மோசை மூலமா இந்த நாட்களில் இங்க 10 கற்பனைகளை ஆண்டவர் எழுதுகிறார். என்ன காரியத்தை எழுதுகிறார், பத்து கற்பனை சொல்லப்படுது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, பிறர் பொருளை அபகரிக்காதிருப்பாய், எப்படி என்று சொல்லி இந்த நாட்டில் ஒரு காரியங்களும் சொல்லப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப அப்படியானால் அது இதை அந்த வார்த்தை அந்த பத்து கற்பனைகள் சார்ந்து கொள்ளுது என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்துவை உடையவர்கள் அதாவது கர்த்தரை அங்கே அறிந்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் இந்த பத்து கற்பனைகளை நியமனங்களையும் அங்கே கட்டாயம் நாட்களே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய காரியமாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களையும் தெளிவாக இந்த கலாத்தியரின் புஸ்தகத்தில் இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், உபாகம புஸ்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே உபாகமம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், ஒன்பதாவது எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதிலே எழுதியிருக்கிறபடி அங்கே நீ அங்கே செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். முதலாவது காரியம், முதலாவது எப்படி இருக்கிறது, புத்திமானாய் வழியை வாய்க்க பண்ணுறது மட்டுமல்ல நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். இரண்டாவதாக, நான் உனக்கு கட்டளை விட்டவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கணும். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் இந்த ஒன்பதாவது வசனத்திலே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லது இல்லையென்று சொல்லவில்லை அறிமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் நாங்கள் எப்படி நடந்தால் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு இருப்பார் என்பதைத்தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை எப்படி என்று சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலே, அந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் நியாய பிரமாணத்தின் காரியம் உன்னுடைய வாயை விட்டு விலகாது இருப்பதாக. அப்படியானால் அந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நியாய பிரமாணங்கள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள் நம்முடைய வாயை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயத்தை விட்டு இந்த நாட்களை விலகாமல் இருக்குமா இருந்தால்தான் ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் போகிற இடமெல்லாம் தேவன் இந்த நாட்களை வருவார் எங்களோடு என்பதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் கிறிஸ்துவனுடையவர்கள் சொன்னோம். அப்படியானால் நாங்கள் அந்த இவனுடைய கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், அவர் மேலே அன்பு செலுத்துகிறவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே தான் இப்படிப்பட்ட காரியத்திலே நாங்கள் செய்ய முடியுமே ஒழிய, அருமையான அன்பு பிள்ளைகளே, கத்தாவே கத்தாவே நான் அதை செய்தேன் இதை செய்தேன் சொன்னால் ஆண்டு சொல்லவும் நான் அறிய வேதம் தெளிவாச்சிருவது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை திரத்தினோம், ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணினோம், ஆண்டவரே சுகத்தை பெற்றுக் கொண்டார், ஆண்டவராலே உம்முடைய நாமத்தினாலே கூடர்களுடைய கண்களை திறந்தோம், ஆண்டவரே நல்லது இல்லையென்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் கேட்பார், என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய கற்பனைகளை நீ கை கொண்டாயான்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு கேட்கலாம் என்னட்ட, இந்த பத்து கற்பனைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லது. ஆனா பாருங்க, ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், பத்து கற்பனைகள் பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியங்கள் அல்ல, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலே புதிய விதமாக அந்த நாட்களை ரெண்டு கற்பனைகளாக அந்த நாட்களை மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த ரெண்டு கற்பனைகளும் பத்து கற்பனைகளுக்கு சரியாக அந்த நாட்களை அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அப்ப ஏன் அப்படியாக சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், பத்து கற்பனைகளை இன்றைக்கு நாங்கள் கை கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பத்து கற்பனைகளையும் ஒருவரும் கை கொள்ள முடியாது. இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒன்பது கற்பனைகளைத்தான் இந்த நாட்களை அவர்கள் கை கொண்டார்களே ஒழிய இஸ்ரவேல் ஜனங்கள், பத்தாவது கற்பனைகளை இந்த நாட்களை அவர்கள் கை கொள்ளவில்லை. ஏன் என்று சொல்லி சொன்னால், அதை எவராலும் இந்த நாட்களிலே செய்ய முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர, தேவனாய் கர்த்தரை தவிர வேறு ஒருவராலும் இந்த நாட்களை, ஏனென்றால் நாங்கள் மாம்சத்திலே இருக்கிற மனுஷர்கள். அப்படியானால் நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் காரியங்களை செய்திருந்தாலும், ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய காரியத்திலே பரிபூர்ணப்பட முடியாத, அதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அப்படியானால் ஏனோக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. இப்படியாக அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார்னு சொல்லி சொன்னால், அவரங்க தேவனுடைய நியமனங்களை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அந்த நாட்களை என்ன செய்திருக்கிறார் சொல்லி சொன்னால், அந்த காரியத்தை தேவன் அவருக்கு தெளிவாக அந்த நாட்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் ஒரு பாவத்தை செய்யாதபடி தேவனோடே நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடந்தபடியினால்தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. நோவாவை எடுத்து பாருங்கள். நோவாவுடைய காரியத்திலே கூட இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. நோவா கூட தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிமித்தம்தான் கர்த்தர் நோவாவோடு தொழிவாக அந்த நாட்களிலே பேசினார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனா நோவாவை எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் ஏனோக்கினுடைய சம்பவத்துக்கும் நோவாவுடைய சம்பவத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஏன் நோவாவினுடைய சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே அதாவது பாவ மக்களுடைய சூழ்நிலையிலே இருந்து, பாவம் நிறைந்த இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையில் இருந்து நோவாவை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். கத்துடைய பிள்ளைகள் வேதத்தில் நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அதனுடைய காரியம் என்ன? இந்த பூமியில இருந்து தேவன் ஏனோக்கை பிரித்தெடுத்து தன்னுடைய சமூகத்தில் இந்த நாட்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார் என கத்துடைய பிள்ளைகளை. அவ்வாறுங்கள், இது ஏனோக்கினுடைய சம்பவம். ஆனால் அதே விதமாகத்தான் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக முடிய போகாதபடி இந்த நாட்களிலே நோவா பக்குவமா இருந்தபடியினால், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியினால், அந்த வெள்ளம் வந்து அனைவரையும், அதாவது இந்த பூமியிலே வாழ்ந்த சகல ஜனங்களையும் மட்டுமல்ல, அவர்களை, அதாவது அவர்களாலே, அதாவது ஆதாமாலே பெயரிடப்பட்ட ஒரு சில மிருகங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை என்ன செய்தது? அங்கே மிருகங்கள் சந்துக்களா இருந்தாலும் எல்லாம் இந்த நாட்களை அழிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாதபடி, அந்த அடையாளமே இல்லாதபடி கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்தார்? கம்ப்ளீட்டா 120 நாள் மழையின் மூலமாய் இந்த பூமியை இந்த நாட்களே கழுவினார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இது என்ன காரியம்? அவர் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். இது தேவன் நோவாவை இந்த நாட்களிலே இந்த பாவ ஜனங்கள்ல இருந்து பிரித்தெடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். செப்பரேஷன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் இன்றைக்கு நடந்திருக்கிற காரியம். அப்ப புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் வருகிற வேளையிலே, புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நம்மை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அந்த பிரித்தெடுதலுக்கு அங்கே என்ன பயன்படுத்தப்பட்ட காரியம்? பழைய ஏற்பாட்டிலே ஜலம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜலம் அந்த இடத்துல இருந்தது. அங்கே அந்த தண்ணீர்னால் அவர்களை கழுவி சுத்திகரித்து அங்கே என்ன செய்தார்? ஏனோக்கை நோவாவை இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் பிரித்து இந்த நாட்களை எடுத்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப எல்லாம் அங்கே அழிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த நாட்களை எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் நாங்கள் இங்க ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஆண்டவரோடு சேர்ந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுகிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே அதுகள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே அங்கே மூழ்கி இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாக எழும்புகிறோம் என்று புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் என்ன காரணம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே எல்லாவற்றுக்கும் இந்த கர்த்தருடைய வேதத்திலே தொடர்பான காரியம் என்னென்று பார்க்கிற வழியிலே, தேவன் அன்று கூட இந்த நாட்களிலே ஒரு சிலரை பிரித்தெடுத்திருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு மிகிரியா இருக்கிற நமக்கும் இந்த நாட்களே, நம்மையும் இந்த நாட்களிலே அங்கே ஜலத்தினாலே இந்த நாட்களை கழுவி சுத்திகரித்து பிரித்தெடுத்தது மட்டுமல்ல, ஆவியானவரை இந்த நாட்களை தந்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத செயல்பாடுகள் இந்த நாட்களை இருதயத்திலே சிந்தனைகள் இருக்கிற வழியிலே ஆவியானவர் சுட்டரித்து நம்மை உணர்த்தும்படியாக இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தந்திருக்கிறார் என்பதைத்தான் வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அங்கே எந்த விதமான மாற்றம் இல்லை. அதே விதமாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த கற்பனைகளா இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த நியாயப்பிரமாணங்களா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே அவைகள் அங்கே மாற்றப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவை எப்படி அந்த வெள்ளத்தினாலே இந்த நாட்களை தேவன் கழுவி இந்த நாட்களை அந்த ஜனங்கள்ல இருந்து பிரித்தெடுத்து இந்த நாட்களை கொண்டு வந்தாரோ, அதே விதமாக இன்றைக்கு நம்மையும் இந்த பாவ பூமியிலே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருந்து நம்மையும் பிரித்து தனக்கு சொந்தமான ஜனமாக எடுத்து இந்த நாட்களே நடத்துகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அப்படியானால் அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கற்பனைகள் கட்டளைகளை இங்கே புதிய ஏற்பாட்டிலே ரெண்டு கட்டளைகளாக இந்த நாட்கள் மாத்தி இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீங்க பின்பற்றுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஆண்டவர் கேட்கிறார், இங்க வாப்பா, நீ என்ன ஆண்டவரே நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன வழி என்று கேட்ட வழியில் அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே இவாப்பா நீ கற்பனை கை கொண்டியா, அப்படி என்று கேட்கிற பாருங்க. இப்ப பாருங்க, எங்க நடக்குது இந்த சம்பவம்? புதிய ஏற்பாடுலாம் நடக்குது. இப்ப பழைய ஏற்பாட்டுல போயில் அருமையான கத்தோட பழைய ஏற்பாட்டு சம்பவத்தின் கேள்வி புதிய ஏற்பாட்டுலதான் வருது. எங்க இருக்கிற ஆண்டவர், நீ கட்டளைகளை கை கொண்டியா கற்பனைகளை கை கொண்டியான்ற விதமா கேட்கிற வேளையிலே அவன் சொன்னான், சிறு வயது முதல் அந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுறான் அருமையான கத்தோட பிள்ளைகள். இப்ப பாருங்களா, இப்ப பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சந்திக்குது இந்த இடத்துல வந்து. அப்ப அந்த சூழ்நிலையில பாருங்கள், அப்ப அந்த அந்த இடத்திலே பாருங்கள், அப்ப அவன் அந்த அந்த கட்டளைகள் என்று சொல்லப்படுகிற காரியம் அந்த பத்து கட்டளைகள் அந்த ஒன்பது கட்டளைகளையும் இந்த நாட்களை அவன் கை கொண்டிருக்கிறான். ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகள், எல்லாம் முடிஞ்சது. ஆண்டவர் உணவு காரியத்தை சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இன்னும் ஒரு குறை இருக்கு உன்னிடத்திலே என்று சொல்லுகிறார். அவன் நினைச்சா எல்லாம் முடிஞ்சது, நான் கை கொண்டேனே அதனாலே ஆண்டவர் என்னை மன்னித்து காரியங்களை செய்து முடித்துடுவார். அப்படி அல்ல, உன்னிடத்திலே இன்னும் ஒரு குறை இருக்கிறது. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வைத்து தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லிவிட்டு, நீ உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற. அப்ப அவருடைய முகம் இந்த நாட்களை கூணலாகி இந்த நாட்களை அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். இப்ப இந்த சம்பவத்திலே ஏன் ஆண்டவர் தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி சொன்னார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தரித்திரே இந்த நாட்களை அவன் அந்த இருக்கிற தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பானா இருந்தால் திருப்பி பெற்றுக் கொள்ள முடியாது. அப்படியானால் இந்த நாட்களே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் இந்த நாட்களே திருப்பி கொள்ளாத இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கொடுத்து விட வேண்டும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைய ஊழியங்களை பாருங்க ஐயா, ஊழியம் ஊழியம் என்று கோடிக்கணக்கில் காசுகளை சேர்த்து அஞ்சு பங்களா பத்து பங்களாவை கட்டி வச்சுக்கிறாங்க வருமான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு வந்து சொன்னார் என்று சொல்லி சொன்னார், பங்களா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற என்று சொல்லி சொன்னா கடைசி வரையும் பெறமாட்டாங்க, ஒருதனும் பெறமாட்டாங்க. இன்றைக்கு என்னத்தை வாங்கிக்கிறாங்க ஊழியக்காரர்கள்? பெயர், பட்டம், பதவி. இப்படியான நிலைமை பாட்டில இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப அவர்களுக்கு தேவையான காரியம் இந்த நாட்களை தங்களுடைய பெயர் உலகம் எங்கிலும் அடிபட வேண்டும். அந்த அந்த பெயர் மட்டுமல்ல, அந்த பெயர் அந்த பெயரிலிருந்து பார்க்கிற வேளையிலேயே அங்க இந்த நாட்களை எல்லாரும் என்ன இந்த நாட்களை அதாவது ஒரு மதிப்புக்குரியவர்களா இந்த நாட்களை என்ன இந்த நாட்களை அவர்கள் கவுண்ட் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களே ஒழிய ஆண்டவர் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் ஊழியத்தை செய்கிறவர்கள் சொல்லி சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜனங்களாக இந்த நாட்களை ஊழியக்காரர்களாகத்தான் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அன்பு பிள்ளைகளை. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், அங்கே அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த கற்பனைகள் கட்டளைகளை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே மாற்றினதற்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், எல்லாரும் இந்த கற்பனைகளை பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் கடினமாக இருக்கிறபடினால் அவர்கள் கை கொள்ளுவது அதை சரிப்படுத்துவது அவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் என்பதற்காகத்தான் ஒரே ஒரு கற்பனையாக முதலாவது கற்பனை சொல்லி உன்னிடத்திலே அன்பு தேவனாய் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை அன்பு கூறுன்னு சொல்லி அந்த அன்பை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துவோடும் அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த முதலாவது பார்க்கிற அந்த ஐந்து கற்பனைகளும் அந்த முதலாவது வசனத்துக்குள்ளே அடங்குகிறதையும் இரண்டாவது நான்கு கற்பனைகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் இரண்டாவது வசனத்துக்குள்ளே இந்த நாட்களை அடங்குகிறதையும் அங்கே வேதம் நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியத்திலே எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியமோ இந்த நாட்களிலே ஒன்றும் இல்லை. இந்த நாட்களிலே எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே சரியாக நேர்த்தியாக இந்த நாட்களிலே செய்து முடித்தார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசுவாவின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி சொன்னான், என் தாசனாகிய மோசே உங்களுக்கு உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் இரு, நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும். அது மட்டுமல்ல, அதை அதை புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு விலகாமலும் அங்கே வலதுபுறம் இடதுபுறமும் அங்கே விலகாதிருப்பாயாக சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த வலதுபுறம் இடதுபுறம் சொல்லி சொல்லி பார்க்கிற வழியில் என்ன காரியம், வலதுபுறம் இடதுபுறம் கத்துடைய பிள்ளைகளை பொருளாசையை குறிக்கிற காரியம். இன்னைக்கு அநேக இரண்டை பாருங்க, நான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன் அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஒன்று ரெண்டு எல்லாம் அநேக ஆண்டோடத்துல வருகிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகள் சில வேளையில பாக்குற வேளையிலே போடுறது கூட ஒரு ஸ்வெட் இல்லாத மாதிரி வருவாங்க, வந்து சில கஷ்டத்திலாம் வருவாங்க. ஆனா வந்து ஆண்டவரை அறிஞ்ச நாட்கள் எல்லா காரியம் முடிஞ்ச அப்புறம் இந்த நாட்கள் ஆண்டவரிடத்திலேருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை விலகி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர்களுக்குள்ளே பாருங்கள் செயல்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னால், அங்கே தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் அல்ல, அவர்கள் தங்களுடைய மாம்சத்தில் நடப்பார்கள். ரொம்ப முக்கியமான காரியம். ஆதியிலே ஆண்டவரோடு இந்த நாட்களில் இருந்து ஜோம் பண்ணுகிறவர், ஐந்து வழியோ மூன்று வழியோ ஜோம் பண்ணுகிறவர்கள், பிறகு பார்க்கிற காலகட்டத்தில் பார்க்க அவர்கள் ஜபம் பண்ணவே நேரம் இருக்காது. அப்படியே படுத்தோளும் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், வேலைக்கு போவார்கள். இப்படியான காரியங்கள் தான் இந்த நாட்களை நடக்கும். ஆனால் அவர்கள் இந்த நாட்கள் ஆவியானவுடைய ஜபம் பண்ண விட்டால் அந்த நாட்களை ஜபம் பண்ணுவார்கள். சரியா அருமையான கத்தோடு இல்லை என்று நான் சொல்லவில்லை. என்ன காரணம்னு சொன்னால், பழக்கப்பட்ட ஆவியன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அந்த இப்ப பாருங்கள், ஒரு ஒரு மாமரத்தை வைக்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளை. இந்த மாம்பழம் இந்த நாட்களில் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, மரத்தை நட்டால் மரம் முளைச்சி அந்த மரத்திலே பழம் பழுக்கிறது. அந்த பழம் நல்ல சுவையா இருக்கிறது. அந்த சுவையிலே இந்த நாட்களில் மாற்றங்கள் இருக்காது அருமையான கத்தோட பிள்ளைகள். அது அப்படியே தான் இந்த நாட்களில் இருக்கும். அதன் சொன்னா பழக்கப்பட்ட காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதே விதமாகத்தான் மனுஷனுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் நடந்து கொண்டு போறது. ஆண்டவரை அறிந்த நாட்களில் இருந்த காரியம் இன்றைக்கு இந்த அவர்கள் வளர்ந்து வருகிற வேளையிலே அவர்கள் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே விட்டு விடுவார்கள். அருமையான கத்தோட பிள்ளைகள், பழக்கப்பட்ட வார்த்தைகள், பழக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த நாட்களே தெளிவாக அந்த நாட்களை கற்று அந்த நாட்களை வைத்திருக்கிறபடினால் எல்லாவற்றையும் இந்த நாட்களே அந்த நேரத்திலே காரியங்களை சொல்லும். ஆனால் அவர்களுக்குள்ளே ஆவியானவருடைய வழிநடத்தல் இந்த நாட்களே இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகளை, இதை குறித்துதான் பழைய பாட்டில் நீங்கள் பாத்தீங்கன்னா சவுல் ராஜாவுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அவரும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஆட்சி காலத்திலே பாருங்கள், கடைசி நேரத்திலே அவருக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாதனால நாட்கள் என்ன நடக்கிறதுனால் அந்த கத்தியின் மேல விழுந்து இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை சாகுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேல கத்தோட வாழின் மேல் அருமையான அன்புள்ள. அப்ப பாருங்கள் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய அந்த அதாவது ஆவியானவருடைய காரியம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் எல்லா விதமான வழிகளுக்கும் எல்லா விதமான பொல்லாப்பலுக்கும் விட்டு விலகி இந்த நாட்களை நடந்து கொண்டே இந்த நாட்களை போய்கொண்டே இருப்பேமே ஒழிய அது நின்று இந்த நாட்களை அந்த பொல்லாப்பலுக்கு உதவி செய்திருக்க மாட்டேன். பாருங்கள் தாவீது தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். தாவீது ராஜா அருமையான கத்தோட பிள்ளைகளை பாருங்கள், வனாந்தரத்திலே இருந்தவரை அழைத்து தீர்க்கதரிசியாக சமுவேல் மூலமா இந்த நாட்களிலே அவரை அபிஷேகம் பண்ணதற்கு பின்பாக அதற்கு பின்பாக அவரை இந்த நாட்களை பாருங்கள் ராஜா அபிஷேகம் அதாவது ராஜாவுக்குரிய அபிஷேகம் இப்படியாக அந்த நாட்களை அபிஷேகம் இரண்டாவது அபிஷேகத்தை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள் அந்த அபிஷேகத்தின் மூலமாய்த்தான் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் என்ன காரியம் என்றால், சவுலோ இந்த நாட்களிலே தாவீதை இந்த நாட்களை திரட்டி கொல்லும்படியாக இந்த நாட்களை திரிந்து கொண்டிருக்கிறார். எங்கு போனாலும் தாவீதுக்கு பின்னாலே இந்த நாட்களை அவர் போய்கொண்டே இருப்பார். ஆனால் பாருங்கள் தாவீது சொல்லுற ஒரு காரியத்தை பாருங்க, அபிஷேகம் பண்ணினவன் மேல் இந்த நாட்களை நான் கையை ஊங்க மாட்டேன் என்று. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்படியானால் என்ன காரணம் இருக்குன்னு சொன்னால், தாவீதுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவருடைய உந்தல் நிமித்தம் தான் இந்த காரியங்களை சொல்லுகிறாரே ஒழிய இந்த நாட்களை அருமையான கத்தோட பிள்ளைகளே தாவீது அப்படியானால் மாமிசத்தில் நடக்கவில்லை. அதனாலதான் இந்த நாட்களை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற வேளையிலே அவரின் திரத்தி கொண்டு வருகிற வேளையிலும் இந்த நாட்களே அங்கே ஆண்டவர் கூட இந்த நாட்களை அந்த சந்தர்ப்ப சில சந்தர்ப்பங்களை இந்த நாட்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய சால்வியை எடுக்கும்படியாகும். அந்த வேளையிலே கூட எந்த விதமான தன்னுடைய கைகளிலே கரைப்படாதபடி இந்த நாட்களிலே தாவீது தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறதை பார்க்க விலகி ஓடுகிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப தாவீது நினைச்சா அருமையான கத்தோட பிள்ளைகளே, சவுலோடு இந்த நாட்களை யுத்தம் பண்ண வேண்டுமா இருந்தால் சவுலோடு உடனே காரியத்தை முடித்திருக்கலாம். ஏனென்றால் இந்த மலை போல நின்ற கோலியாத்தையே ஒரே கல்லினாலே அடித்து இஸ்ரவேலுக்கு இருந்த நிந்திய போக்காட்டின தாவீதுக்கு இங்கே சவுலோடு வந்து யுத்தம் பண்றதுக்கோ சவுலோடு காரியத்தை செய்யறதோ ஒரு பெரிய காரியம் அல்ல அருமையான கத்தோட பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களில் எல்லா சந்தர்ப்பங்கள் காரியங்கள் கிடைத்தாலும் ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் தாவீது ராஜாவுக்குள்ள இருந்தது நிமித்தம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களில். ஆனால் இங்கே சவுலோ இந்த நாட்களில் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது, சாவல் தீர்க்கதரி சொல்லுகிறார், இந்த நாட்களிலே கத்தராலே விடப்பட்ட பொல்லாத ஆவி அலக்களிக்கிற ஆவிக்குள்ளே இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், அதனாலே தான் அவர் தாவீதை கொல்லும்படியாகவும் அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களிலே விரோதமான காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை தூண்டப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான அதுதான் இன்றைய அந்த நாட்களில் உரிய காரியமா இருக்கிறது. அப்ப பாருங்கள் அதே சவுல் தான் ஆவியினாலே நடத்தப்பட்டு ஆவியானவரோட துணையோடு இந்த நாட்களில் இருந்து அந்த ஆட்சியை இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருஷமோ மூன்று வருஷமோ நாலு வருஷமோ அந்த நாட்களை செய்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். மிகுதி காலங்கள் எல்லாம் இந்த நாட்களில் எப்படியாக இருந்தது சொல்லி சொன்னால், மாம்சத்திலே ஆவியிலே தொடங்கி மாம்சத்தில் இந்த நாட்களிலே முடிக்கிற கிரியர்களாக இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதே விதமாக இங்கே ஒரு சிலர் இன்றைக்கு ஆவியிலே தொடங்கி மாம்சத்திலே முடிக்கிறார்கள் என்று சொல்லி நாட்களை வேதம் தெளிவாக நாட்களை சொல்லுறதை பார்க்கிறோம். அது சரியான ஒரு வார்த்தை அருமையான கத்தோட பிள்ளைகளே. ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோமே ஒழிய, ஆனால் ஆவியானவரால் நடாத்தப்படுகிற தன்மையும் ஆவியானவரோடு சேர்ந்து நாட்களை செயல்படுகிற தன்மையும் இந்த நாட்களே நமக்கு இல்லை, ரொம்பவும் இந்த நாட்களே குறைந்து விட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த கலாத்தியர் புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே எப்படி சொன்னா, ஐந்தாம் அதிகாரத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி சொன்னா, 22வது வசனத்திலே ஐந்தாம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம், அதாவது அசாந்தம் இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த அருமையான கத்தோடு இந்த 8:8-9 இந்த நாட்கள் இந்த காரியங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இவைகளுக்கு மேலாக ஒரு காரியம், இவைகளுக்குள்ளே சகல காரியங்களும் இந்த நாட்களை அடங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள் அதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், அன்பு இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், சாரி அன்பு இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், நீடிய பொறுமை இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும், நற்குணம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். 9 காரியங்கள் அருமையான கத்தோட பிள்ளைகளே, இவ்வளவும் இருக்கிறவன் தான் ஒரு பரிபூர்ண மனுஷன் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவன் பிரியப்படுகிறோம். ஏனென்றால் இந்த பிரமாணங்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் உடையவர்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் இச்சை ஆசைகளை இவைகளை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுவது. ஆனால் இந்த நாட்களிலே உண்மையிலே பார்க்க வேண்டுமா இருந்தால் அவர்கள் அறைய வேண்டும் என்றுதான் இந்த நாட்கள் எழுதியிருக்க வேண்டும். அருமையான கத்தோடு ஏனென்று சொல்லி சொன்னால், இங்கே பவுலடிகள் இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கலாத்தியர் சபைக்கு இந்த நாட்களே இப்படியாக எழுதுகிறார் அருமையான கத்தோடு பிள்ளை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எழுத வேண்டுமா இருந்தால் அவர்கள் சிலுவையிலே அறைய வேண்டும். அருமையான பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் இன்னைக்கு வேதம் நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். ஏனென்று சொன்னால் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற நாங்கள் இந்த நாட்களிலே ஆவிக்குரியவர்களா இந்த நாட்களிலே நடக்குகிறோமா? ரொம்ப கவனமா பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்க அருமையான தொழில்கள். ஏனென்றால் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கா இல்லையா? வீண் புகழ்ச்சி இருக்குது அருமையான கத்தோட பிள்ளைகளே. அங்கே கோபம் மூட்டுகிற காரியங்கள் இருக்கிறது, அது மட்டுமல்ல இந்த நாட்களே பொறாமை கொள்ளுகிற காரியம் இருக்கிறது அருமையான கத்தோட பிள்ளைகளே. ஆனால் கத்தோடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் இந்த நாட்களில் இருந்தால் நீ கிறிஸ்துவனுடையவன் அல்ல. இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவருடையவர்களாக அந்த தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஒரு ஒரு வேலை செய்கிற இடத்துல இந்த நாட்களை பாருங்கள், நமக்கு இந்த நாட்களில் ஒரு, அதாவது அந்த இடத்துல ஒரு பொசிஷனை கொடுக்கிறார்கள், இந்த இடத்துல போய் உட்காரன்னு சொல்லி மேனேஜர் என்ற பதவியில் இருக்க வேண்டால் அந்த மேனேஜருக்குரிய தகுதி இருந்தால்தான் அந்த மேனேஜர் என்ற பதவியிலே இந்த நாட்களில் இருக்கலாமே ஒழிய, அவர் அந்த மேனேஜருக்குரிய அந்த தகுதி இல்லாத இருக்குமா இருந்தால் அவர் அந்த சீட்லேயே அமருவதற்கு தகுதி இல்லை. அப்படியானால் கிறிஸ்துவின் உடையவர்கள் இப்ப வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் அந்த தகுதிகள் இருப்பார்கள் இருந்தால் தான் அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இந்த நாட்களில் இருக்க முடியுமே இல்லையா? இந்த காரியங்கள் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் யாரா இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லிக் கொள்ளவே இந்த நாட்களிலே முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5வதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தார் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னார், பாலியல் ஒழுக்கக்கேடு குறித்து அதன் தீமையை இந்த நாட்களிலே விளக்கும் வண்ணம் வேதாகமத்தில் இந்த நாட்களில் கூறப்படுகிற வார்த்தை என்னவென்றால், முதலாவது எப்படியா சொல்லப்படுறது, பாலிய ஒழுக்கக்கேடு இந்த நாட்களிலே கிரேக்க மொழியிலே போர்னேயான்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கிரேக்க மொழியில். அதைதான் இன்றைக்கு போனோகிராபியான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோம், அதாவது இந்த பாலியல் காரியங்கள் படங்கள் என்பதை குறித்து நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள் பாருங்கள், அப்ப திருமணத்துக்கு முன்பும் பின்பும் ஒருவன் செய்யும் எல்லா வகையான பாலியல் சம்பந்தம் அங்கே முறையற்ற செயல்களையும் இது குறித்து இது தனியாக இந்த நாட்களிலே ஒரு வருடம் இந்த நாட்களிலே கொள்ளும் அங்கே அதாவது உறவுகள் தொடர்புகளை குறிப்பிடவில்லை. திருமண உறவு இந்த நாட்களிலே தவித்து இந்த நாட்களிலே மற்றவர்களிடம் இந்த நாட்களிலே ஒருவன் செய்யும் எல்லா வகையான பாலியல் முறைகேடான செயல்களும் விளையாட்டுகளும் அடுத்தவர்களின் உடல் பகுதிகளை இந்த நாட்களை தொடுதல் மற்றவர்களை நிர்வாணமாக பார்த்து ரசித்தல் இச்சொல்களை இந்த நாட்களை பார்க்கிறவர்களே அதாவது இந்த சொல்லிலே பார்க்க அடங்கும் தேவன் நம தம்முடைய மக்களை அங்கு விசு அதாவது விதிக்கும் அந்த பாலியல் ஒழுக்க நொறிகள் இவைகளை இந்த நாட்களிலே மீறுவதாகும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கத்தோட பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இந்த பாலியல் ஒழுக்க கேடுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அறிமையான அன்பிள்ளைகள், லேவியராகம் புத்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 16வது அதிகாரத்திலே வேதத்திலே எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்களை என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகம் புத்தகம் 16வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 18வது அதிகாரத்திலே 8வது வசனம் இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 6வது வசனத்தில் இந்த வாசிக்கின்றேன் பாருங்கள். எப்படியாக சொல்லப்படுது பாருங்கள். ஒருவன் தனக்கு நெருங்கின இனமான ஒருத்தியை நிர்வாணமாக பார்க்கும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர் உன் தகப்பனாகிய அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுவது பாருங்கள். உன் தகப்பனாகிய உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக அந்த நாட்களிலே அங்கே பார்க்காது என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக அந்த நாட்களிலே பார்க்காது. அதாவது எப்படி என்று சொல்லப்படுது, உன் தகப்பனையாவது உன் தாயாவது வீட்டிலே அங்கே அதாவது புறத்திலேயாவது பிறந்த குமாரத்தையாவது உன் சகோதரியை நிர்வாணமாய் பார்க்காதே. உன் குமாரனுடைய மகனையும் உன் குமாரத்தினுடைய மகளையும் நிர்வாணமாக அந்த நாட்களிலே பார்க்காதே. அருமையான பிள்ளைகளை பாருங்கள், உன் தகப்பனுடைய மனைவியையும் தகப்பன் உன் தகப்பன் புற குமாரத்திகளை நிர்வாணமாய் பார்க்காதே என்று சொல்லி யாதொன்றையும் யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவார்கள். பாருங்கள், ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது பாருங்கள். இது பாருங்கள், அதுக்கு முன்பாக அந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த இடத்துல நான் 26வது வசனத்தை வாசிக்கின்றேன், 27, 28 வாசிக்கின்றேன் பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு முன் இந்த ஜாதிகளை தேசத்திலே அங்கே கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் அங்கே கக்கி போடும்படியாக நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயமங்களையும் கை கொண்டு தேசத்திலே இந்த நாட்களிலே புறந்தவனாய் இந்த நாட்களிலே இருந்தாலும் உங்கள் நடுவிலே இந்த நாட்களிலே தங்கும் அங்கே அந்நியனாய் இருந்தாலும் இந்த அருவறுப்புகள் ஒன்றிலும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவறுப்பானவைகளை யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகும். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அந்த அருவறுப்பான முறைகளில் யாதொன்றையும் நீங்கள் செய்து அவைகளில் அவைகளால் உங்களை இந்த நாட்களை தூட்டிப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லன்றார் என்று சொல்லி இங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாபா கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை பேசுகிறார், என்னுடைய கட்டளையை கை கொள்ளுங்கப்பா. அப்படியாக கை கொள்ளுகிற வேளையிலே நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட மாட்டீங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பான கத்தோடு இன்னைக்கு நாங்கள் வேதத்தை எடுத்து வேதத்தை நன்றாக வாசித்து அப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், வேத வார்த்தையிலே வேதத்துக்குள்ளே நாங்கள் இந்த கத்தருடைய வழிகளை இந்த நாட்களை பின்பற்றி கொண்டு இந்த நாட்களை இருப்போமா இருந்தால் நாங்கள் பாவத்துக்குள்ளே விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்குள்ளே அனுதினம் அந்த வேத வார்த்தை நம்முடைய இருதயத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய ஆவி ஆத்மா சர்வத்தை ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு புதிய பலத்தையும் ஒரு புதிய பரிசுத்தையும் இந்த நாட்களை தெரியப்படுத்திக் கொண்டே இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அன்பு பிள்ளைகள். அதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், வேதத்தை வாசிங்கப்பா, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:38 நசனா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பின அப்படினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப வேத வார்த்தை இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இந்த நாட்களே அங்கே படிக்க கற்றுக்கொள்ளுவோம். அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பு சகோதரனை சகோதரியே, அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் அந்த வேத வார்த்தையை நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், ஒன்று குழந்தையர் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறோம், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. ஒன்று குழந்தையர் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், 18வது வசனம் வாசிக்கின்றேன் பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் இந்த நாட்களே பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனா அதாவது தேவனாலே பெற்றும் உங்களே தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? அப்ப அருமையான கர்த்தருடைய இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா பாருங்க. வேதம் சொல்லுகிறது, 19வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது எப்படிப்பட்டது? நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த சரீரம் மண்ணினாலே தேவன் செய்ததா இருந்தாலும், அருமையான அன்பு பிள்ளைகளே, அது எதை குறிக்கிறது? கோயிலை குறிக்கிறது. தேவன் ஆலய தேவனுடைய ஆலயமாக அந்த நாட்களை இருக்கிறதா சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், அப்படியாக அந்த சரீரம் இருக்கிற வேளையிலே எங்க வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சரீரத்திலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவனாலே அங்கே இந்த உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்று உங்கள தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அப்ப இந்த சரீரத்திலே ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிற நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆலயத்தை இந்த நாட்களில் எப்படி என்ன செய்ய வேண்டும் சொன்னால், எப்பொழுதும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீ விசுவாசியா இருக்கலாம், நீ பெரிய ஊழியரா இருக்கலாம், இந்த நாட்கள் நீ என்ன காரியத்தை செய்யலாம், ஆனா உன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்ளையா. முதலாவது இந்த நாட்கள் அடிக்கடி டெய்லி குளிச்சு உடுப்பை மாத்தி கொண்டு போறதுல பிரயோசனம் இல்லை. முதலாவது உன்னுடைய சரீரத்தை இந்த நாட்களை பார்த்துக்கொள், அசூசிப்படாதபடி இந்த நாட்கள். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, உமாவம் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய பாளையத்துக்குள்ளே இந்த நாட்கள் ஆண்டவர் இந்த நாட்களை உலாவி வருகிற வழியிலே அசூசிகளை கண்டு இந்த நாட்களை அவர் விலகி போகாதபடி என்று சொல்லி. அப்ப என்ன காரணம் சொன்னால், ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே உலாவ வாஞ்சுகிறார். தேவன் நாங்கள் வாசம் செய்கிற ஆலயமா இருந்தால், காலையிலே எழுந்து நாங்கள் ஜெபிக்கிற வழியில் அல்ல இரவிலே ஜெபிக்கிற வழியிலே ஆவியாருடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நிரப்பப்பட்டு ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும், நம்மை கொண்டு இந்த நாட்களை காரியங்களை செயல்படுத்த வேண்டும் சொல்லி ஆண்டவர் அங்கலாய்ப்போடும் அங்கு ஆவலோடும் இந்த நாட்களை காத்திருக்கிறான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதனாலேதான் இங்கே கொருந்து எழுதுகிற வழியிலே இந்த நாட்களை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், வேசித்தனத்துக்கு விட்டு ஓடுங்கள். ஏனென்றால் எந்த பாவம் நாட்களை பார்க்கவில்லை, மனஞ்சிற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பாருங்க, அருமையான கத்து, கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் இருக்கு. இன்றைக்கு சிமோக் பண்றவன், அற்கோகல் எடுக்கிறவன் அதை குறித்து சொல்லவில்லை. ஆனா பாருங்கள், இந்த விபச்சாரம் செய்கிறவனை குறிச்சுதான் இந்த நாட்களை வேதம் தெளிவாக சொல்லுகிற நாட்களே, அது இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், அது அங்கு அந்த சரீரத்துக்கு விரோதமான பாவமாக இந்த நாட்களை இருக்கிறது மட்டுமல்ல, அதே வழியிலே பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்கிற நம்முடைய அந்த பரிசுத்தம் அங்கு எப்படியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்க, 20வது வசனம் சொல்லுகிறது, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப பாருங்கள், கிரியத்துக்கு கொல்லப்பட்டீங்களா? என்ன கிரியம் இன்னைக்கு? நீங்க எவ்வளவு காசு கொடுத்து என்ன கிரியம் பே பண்ணி இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார். ஆண்டவரே, நான் சொந்த ரைத்தராக ஏற்றுக்கொள்ளுறதுக்கு ஆண்டவரே உமக்கு நான் எவ்வளவு காசு தரவனும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு இந்த நாட்கள் ஆண்டவர் இந்த நாட்கள் காசை வேண்டிக் கொண்டு ஜவாப்பா, நீ என்னுடைய இந்த அப்படி இந்த நாட்கள் நீ என்னுடைய மகனாக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளுறன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார. அருமையான கத்துட்ட பிள்ளைகளே, இப்ப அதைத்தான் நாங்க பார்க்கவோம். இந்த கிரியத்துக்கு பெற்றுக்கொண்டீங்க வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு அடிமையா இருந்த நாங்கள் நம்முடைய சரீரம் நம்முடைய ஆவி ஆத்தும சர்ரம் நாட்கள் அடிமைப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளே கட்டுக்களோடு அதாவது பேண்டேஜஸ் செயின்ஸ் அருமையான கத்துடைய சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையிலே அதாவது கட்டப்பட்ட நிலையிலே கட்டுக்களோடு இந்த நாட்களை இருந்த எங்களை வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலை ஆக்கினால். யோவான் 8வது அதிகாரத்திலே பாருங்கள், மெய்யாகவே விடுதலால் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களே தெய்வ குமாரனாகிய ஆண்டவர் நாட்களே நம்மை விடுதலை செய்தார். எப்படி என்று சொன்னால், தன்னுடைய இரத்தத்தை கிரியமாக கொடுத்து இந்த நாட்களை இரத்தத்தின் மூலமா இந்த நாட்களை விடுதலை ஆக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக சத்தியமாக இந்த நாட்களை இருக்கிறது கத்தோட பிள்ளைகளே. அதைத்தான் பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், அவருடைய இரத்தத்தினாலே அந்த அடிமைத்தன விலங்கை உடைத்து சாவங்கள் பாவங்கள் சொன்னார். அருமையான கத்தோட பிள்ளைகள், சாவம் ஒரு கட்டையா, பாவம் சொன்னா கட்டு, பில்லி சூனியம் சொன்னா ஒரு கட்டு, இப்படிப்பட்ட அந்த கட்டுக்கள்ல இருந்து நம்மை விடுதலை ஆக்கினவர் என்னவென்றால் கிரயத்தை செலுத்தி இந்த நாட்களை ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலே இந்த நாட்களை என்ன செய்தார், என்னுடைய ஆத்மாவை உங்களுடைய ஆத்மாவை கேட்டுக்கொண்டு அவருடைய ஆத்மாவை இந்த நாட்களை அருமையான கத்தோட பிள்ளைகளை அவர் மீட்டுக் கொண்டார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கமா வேதம் சொல்லுகிறது. ஆகியால் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை என்ன செய்ய மகிமைப்படுத்துங்கள். அப்ப சரீரத்தில மகிமைப்படுத்த வேண்டும், ஆவியில அப்ப ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியில நிறைந்து இந்த நாட்களே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்ப பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஒரு பாடல் ஒன்று பாருங்கள், நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவுமே, பட்டயமோ புயபலமோ இல்லை. ஏனென்றால் யூத சிங்கம் யுத்த சிங்கம் என்று சொல்லி இந்த நாட்கள் அந்த பார்க்கிறோம் அருமையான கத்தோடு. அவ பாருங்கள், பரம தேவ ஆவி நம்ம இல்லையான்னு சொல்லி இந்த பாடல்ல இந்த நாட்கள் அந்த வரிகளிலே வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆவியானவர் இந்த நாட்கள்ல இந்த சரீரத்திலே வாசம் செய்கிறபடினால் அவர் நம்மை இந்த நாட்கள்லே பாருங்கள், அதாவது நாட்களே அவர்த்த அங்கே நம்மை இந்த நாட்களை கிரியத்தினாலே மீட்டுக் கொண்டது நிமித்தம் அந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள் நம்மை காத்து நடத்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இங்கு வேதம் சொல்லுகிறது, சரீரத்தினாலும் அவருடைய அதாவது அவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆவியினாலும் தேவனை நாங்கள் அனுதினமும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்தி கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாக செய்யும்படியாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துள்ளவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிறது, அதாவது அசல் ஜியா எனப்படும் என்று சொல்லப்படுகிறது. விபச்சாரம் சிற்றின்பம் செயல்கள் அசல் ஜியா சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த தெளிவான இந்த நாட்களில் ஒழுக்க நெறிகள் ஏதும் இந்த நாட்களில் இல்லை, குறிப்பாக மாமிச இச்சைகளை இந்த நாட்களில் கட்டுப்படுத்துதல். அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், காமம் மோகம் இவற்றை இந்த நாட்களிலே நடந்து கொள்ளுதல், இப்படியான காரியங்களை இந்த நாட்களிலே மாற்றி இந்த நாட்களிலே தேவனுடைய சிந்தை உடையவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தோட பிள்ளைகளே. அப்படியான இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியங்களை செய்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருந்தாலும் சரி, இந்த நாட்களை அருமையான கத்தோட பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே இப்படியாக வேதம் சொல்லுகிறபடி விவாகம் பண்ணினவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் விவாகம் யாவரும் அங்கே விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சம் அசூசிப்படாத இருப்பதாக. ஏனென்றால் வேசிக்கல்லரையும் அங்கே விபச்சாரரையும் கத்தர் இந்த நாட்களிலே நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள் என்ன செய்வாரா, நியாயம் தீர்ப்பாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். அப்ப எபேசரின் புஸ்தகம் 4:19 சொல்லப்படுகிறது, உணர்வில்லாதவர்களாய் சகலவிதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும் தங்களை இந்த நாட்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், ஜனங்களுக்கு இன்றைக்கு என்ன காரியம் இல்லை, உணர்வில்லை. அப்ப உணர்விருந்தேன்னு சொல்லி சொன்னா இது தவறு என்று சொல்லி உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கிரிகை செய்கிறது நிமித்தம்தான் அவர் அங்கே உணர்வு உள்ளவனாய் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், 2 பேதுருவின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 பேதுருவின் புஸ்தகத்திலே என்னோடு கூட நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 பேதுருவின் புஸ்தகத்திலே அங்கே பார்ப்போம் இந்த 2:2 பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். 2 பேதுருவின் 2:2 பாருங்கள், சொல்லப்படுகிறது, அவர்கள் அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் இந்த நாட்களே சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இப்ப இந்த காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே ஒரு சிலர்களுடைய நிமித்தம் இந்த நாட்களிலே தேவனுடைய சத்திய காரியங்கள் தூசிக்கப்படும். ஏன்னா இங்கே பாருங்கள், குறிப்பாக ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார். எப்படின்னு சொன்னால் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படிப்பட்டவர் உங்களுக்குள்ளே கள்ளப்போதர்களும் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டர்களையும் தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை இந்த நாட்களே வரி அறிவித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி நாங்களே பார்க்கிறோம். அவர்கள் நிமித்தம் நாங்களே அவர்களை பின்பற்றுவர்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களாம், பொருளாசை உடையவர்களாய் இருப்பார்கள், தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை இந்த நாட்களிலே அயந்திராத அவர்கள், அவர்களுடைய அழிவு உறங்காது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அவர் அப்படி பாருங்கள், இப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறார் சொல்லி சொன்னால், பொருளாசை உடையவர்களாய். அப்ப இன்றைக்கு 90% பொருளாசையை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். கத்தோடைய பிள்ளைகளே, என்னடைய பாருங்கள், என்ன காரியம் சொல்லி சொன்னால், எந்த இடத்துல பாருங்கள், அந்த நாட்களிலே முதலாவது காரியம் வார்த்தை என்னன்னு சொன்னா, படத்தை குறித்து தான் இந்த நாட்களில் பேச்சுகள் நடக்கும். அருமையான பிள்ளைகளே, அப்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் நாங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே கத்துடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. அப்படியான அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேத வார்த்தையின்படி எபிரேயர் 13:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்பட்டதாயும் இருப்பதாக, அதாவது அசூசிப்படாது இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே. அதனாலே கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து கத்துடைய ஊழியத்தை இந்த நாட்களே நாங்கள் செய்து அவரிடத்திலே இந்த நாட்களே அந்த காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நமக்கு எந்த விதமான கனமோ நமக்கு எந்த விதமான மகிமையோ இந்த நாட்களே தேவையில்லை. ஆனால் கத்தர் ஒருவரே இந்த நாட்களே உயர்ந்திருக்க வேண்டும். அவருக்கே கனந்துதி மகிமை என்று சொல்லி இந்த நாட்களே அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாட்களே நாங்கள் கத்தருடைய ஊழியத்தை செய்வோமா இருந்தால் கத்தருடைய வருகையில் இந்த நாட்களிலே நாங்கள் செல்கிறவளா இந்த நாட்களில் இருப்போம். வருமான கத்தருடைய பிள்ளைகளே, அவர் அதை செய்கிறார் இவர் இதை செய்கிறார் சொல்லி இன்றைக்கு நீங்கள் பார்த்து அவர் செய்கிற வழி நினைக்க நீங்க செய்வீங்களா இருந்தால் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார் அதை தான் நீங்க பாருங்கள். ஆண்டவரை நீங்கள் பின்பற்றுங்கள். பவுலடிகள் சொன்ன பிரகாரம் கத்தரையே நீங்கள் பின்பற்றுவீர்களா இருந்தால், நீங்க கத்தருடைய காரியத்தை அவருடைய செயல்களை பார்த்து பின்பற்றுவீர்களா இருந்தால், நீங்கள் இப்படிப்பட்ட பாவ சேற்றுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கிரியத்தினாலே மீட்டுக் கொண்டவர் நம்மை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கிரியத்தினாலே மீட்டுக் கொண்டவர் நம்மை இந்த நாட்களிலே அப்படியே நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு ஆவியானவருக்கு ஒப்பு ஆவியானோடத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் நடத்துவோம். இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா தந்த கிரிவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதி 2 வார்த்தைகளை இந்த நாட்களிலே கர்த்தர் ஆசீர்வதித்து தந்த கிரிவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிறவர்கள் மறுவழிப்பிலே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் திரும்புதல் ஒரு விடுதலை வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன். ஜீ உள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரேஸ் தி லார்ட் ஐயா.
0: ஆமேன் ஆமேன். பரிசுத்தத்தை குறித்து இந்த வேளையிலும் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நேற்றின் செய்தியின் தொடர்ச்சியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்திரை கரத்திலே அவற்றை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவலப்பிலே கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. சடமாக திருமணமானவர்கள் பரிசுத்தமாக பேண வேண்டும் என்று அந்த தேவ செய்தி எடுத்து வந்தார். அவருடைய கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஊழிய சுவிசேஷர் எட்வின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்திரவழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஒரு சில பாடல்களோடு நினைவோமா? ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூட நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் IMO வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6076086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: 26 அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3 வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 1/10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர்
1: உன்னத பாட்டு 6 அதிகாரம்.
0: உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் பிரியமே, நீ திர்சாவைப் போல் சௌந்தர்யமும் எருசலேமைப் போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகவாரம் கீழையாத்து மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈந்தவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதளஞ் செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிட்டு, திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா.
1: அப்போஸ்தலர் 21 அதிகாரம்.
0: நீங்கள் என்னத்தை?
1: நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ்தீவையும் மறுநாளிலே ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்துக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறிப்போனோம். சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சிரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது. அவ்விடத்தில் உள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்தில் உள்ள சீசரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபன் இடத்துக்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி, தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகம் 1000 பேர் விசுவாசிகளாயிருக்கிறதை பார்க்கிறீரே? அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின் படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணிக்கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்துக்கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணிக்கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய துரோபீமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவன் தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாயிருக்கிறது என்று போர் சேவகரின் சேனாபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக்கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 22 அதிகாரம். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவரிடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினோருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக்கு கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூக்கிக் கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். நூற்றுக்கதிபதி அதை கேட்டு சேனாபதியிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாபதி அவனை ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் என்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து அணிக்கப் போகிறோம். சங்கீதம் 62:2 வாசிக்கலாமா? அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அசைக்கப்படுவதில்லை. அவர் தான் கண்மலை, அவர் தான் ரட்சிப்பும், அவர் தான் உயர்ந்த அடைக்கலம். இதை அடிக்கடி தியானிக்கிறோம்ல, கண்மலைனா அவர் தான். நமக்கு அந்த கழுகுகள் வந்து நார்மலான பிளேஸில் வந்து தன்னுடைய கூட்டை கட்டாது. அது எங்கே போய் கட்டுனா உயரமான இடத்தை தேடி போகும், அதுதான் கண்மலை. அந்த உயரமான இடத்துல தான் தன் கூட்டை கட்டி அதில் தன்னுடைய பிள்ளைகளை வைத்து பராமரித்து அதுக்கு பிறகு அது பறக்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த மாதிரி தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எங்கே உங்கள் வீட்டை கட்டி வச்சுருக்கிறீங்க கண்மலையில்? அது வந்து என் மேலே கட்டப்பட்டிருக்கனால நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்மலை அது மட்டும் கிடையாதான், என் ரட்சிப்பு தெரியும் இல்லைங்களா, அதுதான் பிழைப்பு. அவர் மட்டும்தான் நமக்கு பிழைப்பு, மீட்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இதை அடிக்கடி தியானிக்கிறோம்ல, உயரமான அடைக்கலம். நமக்கு யாரும் தொட முடியாத உயரத்துக்கு நம்மை கொண்டு போகிற ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறதுனா, நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படாமல் இருப்பீங்க அப்படிங்கிறார். யார் அசைக்கப்படாமல் இருக்க முடியும்? இல்லை, யார் அசையாமல் இருப்பாங்க? உறுதியுடன், அசையாமல் உறுதியுடன் பாதத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் யார்? இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. அப்போனா கொஞ்சமாக அசைக்கப்படுவாங்களா? ஆமாம், எல்லாருக்கும் அசைவு உண்டாகும். எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு, எல்லாருக்கும் காரியங்கள் உண்டு. காரணம், தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிச்சித்து தான் நடத்துவார். நம்ம இடத்துல மதியனை ஒட்டி இருக்கலாம், அதுக்காக என்ன செய்வாருங்க, சிச்சித்து தான் நடத்துவார். அதுக்காக கர்த்தரை நம்பி இருக்கிறேன், எனக்கு பாடுகள் வந்துருச்சு, எனக்கு போராட்டம் வந்துருச்சு, இனிமே நான் கர்த்தரை தேட மாட்டேன் அப்படிலாம் இல்லை. இந்த காரியம் நல்லது. அதை நீங்கள் ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்போ தான் அவருடைய பிள்ளைகள்னு வேதம் சொல்லுகிறது. எவன் மீது கர்த்தர் அன்பாக இருக்கிறாரோ அவர்களை தான் கர்த்தர் என்ன செய்தாருங்க, சிச்சித்து நடத்துகிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்பாக இருக்கிறோம், அன்பாக இருக்கிறார் நம்ம மேலனா சில காரியங்களை கர்த்தர் ஒழுங்கு செய்வார். நம்ம இடத்துல காணப்படுகிற சில காரியங்களை ஒழுங்கு செய்து அதுக்கப்புறம் தான் நம்மளை என்ன செய்வாருங்க, உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே கொண்டு போவார். அப்போ அப்படி இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். நான் அசைந்து போவதில்லை. எதுக்காக அசைக்கப்படுவதில்லை? நீங்களும் நானும் எதை மேலே கட்டப்பட்டிருக்கிறோம்? கண்மலையில் கட்டப்பட்டிருக்கிறோம். பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பெருமழை பொழிந்தாலும் சரி, அது என்ன செய்யுதுங்க, செய்யாதுங்க. அந்த வீட்டை ஒன்றுமே செய்யாது. கண்மலையை ஒன்றும் அசைக்க முடியாது. ஆனால் இதுவே மணல் மேலே கட்டப்பட்டு வைக்கோலினாலே, இந்த மற்ற காரியங்களினாலே அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும். மழை தீயில் என்ன செஞ்சிருங்க, மழை தீயில் அது உடனே சேதமாயிருங்கிறார் கர்த்தர். அப்போ நீங்கள் அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், நீங்கள் கண்மலையில் கட்டப்பட்டிருக்கீங்க. சரி, கண்மலையில் கட்டப்பட்டதுனா என்னம்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, கண்மலையில் கட்டப்பட்டிருக்கீங்க. கண்மலையில் கட்டப்பட்டதுன்னா என்ன அப்படின்னா, வார்த்தையால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை எதனால் கட்டப்பட்டிருக்கிறது? வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீங்க. உங்களை அசைக்க முடியாதுங்கிறார் கர்த்தர். நீங்கள் எப்போ வார்த்தைக்குள்ளாக வந்து ஜபத்துக்குள்ளாக வந்து உங்களை அப்படியே உள்ளே நுடைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களை என்ன செய்ய முடியாதுங்க, ஒருவனாலும் அசைக்க முடியாது. காரணம் என்ன? வார்த்தை வல்லமையாய் மாறி உங்களை பாதுகாக்கிறது. ஆமீன். ஜபம் வல்லமையாய் மாறி உங்களை பாதுகாக்கிறது. அதனால நீங்க அசைக்கப்படுவதில்லை. அதனால இன்றைக்கு தெரிஞ்சுக்கங்க, ஜபமும் வார்த்தையும் தான் கண்மலையில் கட்டப்பட்ட வீடாய் உங்களை நிறுத்த போகுது. அதனால அதை நினைத்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ளே இன்னும் ஸ்ட்ராங்காக இருங்க. ஆண்டவருக்குள்ளாக தினமும் அதிக நேரம் ஜெபித்து வேதத்தை வாசித்து இன்னும் நல்ல கடாவ கட்டப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே, நல்ல தெய்வமே, இந்த நாளிலே தெய்வாவியனங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லையப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அசையாமல் உறுதியுடன் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்போம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எப்படி நடத்துவீங்க நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தையிலும் வல்லமையிலும் ஜெபத்திலும் நாங்கள் அசையாமல் கண்மலையில் கட்டப்பட்ட வீடாய் நாங்கள் மாற வாஞ்சிக்கிறோம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, கர்த்தர் நிறைவானவர். அதே போல அவருடைய பிள்ளைகளும் எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கானாவூர் கல்யாண விருந்தில் எப்போது திராட்சை ரசம் குறைந்ததோ, எப்போது திராட்சை ரசம் இல்லாமல் குடங்கள் வெறுமையாயினவோ, அப்போதே அந்த வெறும் குடங்கள் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்டன. திராட்சை ரசத்திற்கு பதிலாக வேறு திராட்சை ரசம் வார்க்கப்படவில்லை. பதிலாக தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. சீசர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவினால் அற்புதம் நிகழ்ந்தது. அற்புதங்களை கண்டதினால் தான் சீசர்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அதிலும் பார்க்க காணாமல் விசுவாசிப்பவர்கள் சீசர்களை காட்டிலும் அதிக பாக்கியம் உள்ளவர்கள். இங்கே ஆறு கற்றாடிகள் சில ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை காண்பிக்கின்றன. முதலாவது அழைப்பு, இரண்டாவது திராட்சை ரசம் அதாவது பரிசுத்தாவி, மூன்றாவது தேவனுடைய நேரம், நான்காவது கீழ்ப்படிவு அவர் சொல்லுகிறபடி செய்தல், ஐந்தாவது வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுதல், ஆறாவது அற்புதம் நிகழுதல். ஆம், எமது அழைப்பை அனுதினமும் புதுப்பித்து புது ரசமாகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்து உலக பாரங்களும் கவலைகளும் இல்லாமல் எம்மை வெறுமையாக்கி தேவனுடைய வார்த்தையால் எம்மை நிரப்பி தேவன் எம்மில் அற்புதங்களை செய்ய எம்மை ஒப்பு கொடுத்தால் அந்த வெறும் கச்சாடிகளை இயேசு நீரால் நிரப்பியது போல் வெறுமையான எங்கள் உள்ளமாகிய பாத்திரங்களை தேவன் ஆசீர்வாதங்களால் நிரப்பி அற்புதத்தின் மேல் அற்புதம் நிகழச் செய்வார். பிரியமானவர்களே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவார். ஆமென். God bless you.
2: ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29:11 இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே அங்கே கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை மூன்று பிரிவாக இந்த நாட்களிலே பிரிக்கப்படுகிறது. முதலாவது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். இரண்டாவதாக, நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றும், மூன்றாவதாக, இந்த நாட்களிலே அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் இன்றைக்கு இந்த நடுப்பகுதியில் இருக்கிற பீப்பகுதியில் இருக்கிற பகுதியைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் தன்னுடைய நினைவிலே இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியத்தை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் இந்த நாட்களில் கர்த்தர் முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிறப்பிலே இருந்து அவர்களுடைய மரணம் வரைக்கும், அது மட்டுமல்ல அவருடைய நித்திய ஜீவன் வரைக்கும் தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள், நினைவுகளை எந்த மனுஷனும் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உனக்கு போதித்து நான் உன்னை நடக்க வேண்டிய வழியிலே உன்னை வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் அதை தன்னுடைய நினைவிலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே வைத்து இந்த நாட்களிலே அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த காரியங்களை சில வேளைகளிலே அங்கே செய்ய முடியாதபடி, அந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அங்கே பொல்லாத சத்ருவானவன் இந்த நாட்களிலே தடைகளை போடுவான். அந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர் இன்றைக்கு தீமைக்கல்லாதபடி எல்லாம் சமாதானத்துக்காக அங்கே நிறைவேறும்படியாக அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, தேவனுடைய நினைவுகள், அவர் நம்மேலே வைத்திருக்கிற நினைவுகளை அறிய எந்த மனுஷனாலும் இந்த நாட்களிலே முடியாது. அதை தான் இந்த நாட்களில் இன்றைக்கு சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய காலங்கள், நம்முடைய காரியங்கள் என்று சிலருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள்.

0: தேவன் எப்படியாக அந்த நாட்களை நடத்தி வந்தார் என்பதை குறித்து அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஒருவரை குறித்து நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகளை நாங்கள் இந்த நாட்களில் அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களில் அறிந்து நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே தேவன் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் உருவாகும்படியாகத்தான் இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவன் தான் நினைத்திருக்கிற காரியங்களை நம்முடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாக செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அதனாலே கர்த்தருடைய சித்தத்திற்கு இந்த நாட்களை நாங்கள் நம்மை விட்டு கொடுப்போமா இருந்தால் தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே நம் மூலமாக இந்த நாட்களை நிறைவேற தேவன் அந்த கிருபையை நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை விட்டு கொடுத்து இந்த நாட்களிலே இந்த கடைசி நாட்களிலே ஓடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து சமாதானத்துக்கு அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக தேவன் இந்த நாட்களிலே மாற்றி இந்த நாட்களிலே அதை நடத்துவார் என்பதை இந்த வாக்குத்தத்தினூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய சமாதானம் நம்மோடு குடைந்து நம்மை நடத்த வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி இந்த நாட்களிலே சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த நாட்களை நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 8ஆம் தேதி மே மாதம் 8ஆம் தேதி வைகாசி மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:29 இப்பொழுது முதல் 10 வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வேலையை கத்திரதாமை வழி நடத்துவாராக. காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நித்திய வெளிச்சம் பல்சோய் நிகழ்ச்சி. இன்றைய நாளிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி டோலி அவர்கள், சகோதரன் மகேந்திரன் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமேன். அந்த வகையில் இணைந்திருங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும்

0: சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம் ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதாபுத்தத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் வாகமம் 25 உன்னத பாட்டு 5 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் அப்போஸ்தல 20 அதிகாரம் இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே நாங்கள் உங்களுக்கு வாக்கு தத்தங்களையும் ஜீவ மன்னாவையும் நற்சிந்தனையையும் ஜீவ வார்த்தைகளையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு ஜபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்புகளோடு இணைய எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு இணைந்திருக்கிற தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனையும் வரவேற்று கொண்டு எங்களுடன் இணைந்திருக்கிற சகோதரி டோலி அவர்களையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களுக்கு காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா.
1: பிரைஸ் லோட்டம்
0: ஐயா. ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்கள் செய்த நன்மைகளை, செய்ய போற நன்மைகளை நினைத்து ஐயா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தேவனே, காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறபடினால் உம்முடைய புதிய கிருபையில் எங்களை வழிநடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா, தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே கடந்து செல்லுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்கிற தேவன், அற்புதங்களை காண செய்கிற தேவன், விடுதலை தருகின்ற தேவன், விண்ணப்பங்களை ஆண்டவரே தேவனை கேட்கின்ற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, தாயின் வயிற்றில் ஆண்டவரே பிரபாதத்துக்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டீரே, தூரம் போயினும் எங்களை ஆண்டவரே கூட்டி சேர்த்தீரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு ஆண்டவரே தேவனே, உம்முடைய உண்மை சிந்திக்க, உண்மை தியானிக்க, உண்மை நேசிக்க உம்மாண்டவர ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உணர்வை கொடுத்தீரே, உமக்காக நன்றி ஐயா ராஜா. தகப்பனே, உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஆண்டவரே. அதிகாலையில் ஐயா உண்மை நாங்கள் தேடுகிறோம் ஐயா ராஜா. காலதோறும் உடைய புதிய கிருபை இருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும்.

வாரும் தூயாவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உன் வல்லமையால் உம்மை நிறைத்து நம்மை ஆளுகை செய்யும். ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் என்று ஆண்டவரே தேவனே, நான் அவர்களுக்கு ஆண்டவரே ஜீவன் உண்டாயிருக்கவும் ஆண்டவரே பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொன்ன தேவனே, அப்பா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே எங்கள் பிள்ளைகள் ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே எங்கள் திருச்சபை ஜீவனை அடைந்து ஆளுகிறதையா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, எங்கள் வருமானத்திலே இயேசுவின் ஜீவன், ஆண்டவரே எங்கள் தொழில் துறைகளிலே இயேசுவின் ஜீவன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ஜீவன், எங்கள் திருச்சபைகளிலே இயேசுவின் ஜீவன் ஐயா, இயேசுவின் ஜீவனை அடைந்து ஆண்டவரே தேவனே நாங்கள் ஆளுகிறோம். எங்கள் ஊழியங்களிலே ஆண்டவரே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, தகப்பனாய கர்த்தாவே நீ சொன்னீரையா, ஆண்டவரே நீங்கள் பழுகி பெருகி ஆண்டவரே பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் சொன்ன தேவனே, அப்பாமை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்து ஆண்டவரே, உடைய வார்த்தையின் அதிகாரம் ஆண்டவரே, அப்பாமுக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உடைய வார்த்தைகள் பேதைகளை ஞானியாக்குற வார்த்தைகளப்பா ராஜா, சஞ்சலமும் தவிப்பும் ஓட பண்ணுகிற வார்த்தைகளப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆய் சுழித்து தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் தகப்பனே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே நம்மை ஆளுகை செய்ய, வாரும் தூயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹாலேலூயா. ஓர பக்கருதுரி வர வர வர பக்கருதுரி வர வர பக்கருமணி. தகப்பனேமை சோத்தரிக்கிறோம், தகப்பனேமை சோத்தரிக்கிறோம். என் ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்கிறவரேமை ஆராதிக்கிறோம் ஐயா, தடைகளை நீக்கி போடுகிறவரேமை ஆராதிக்கிறோம் ஐயா, மகாதேவனேமை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனேமை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் பருகிறோம், பெருக்கம் அடைகிறோம். வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதோட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சொன்ன தேவனே ஐயா, நாங்களும் உங்கள் திருச்சபியார் விசுவாச குடும்பங்களை பாராஜா. ஆண்டவரே தேவனே, இப்பொழுது இருக்கிறதோட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே முக்கு சூத்திரம் ஐயா. தடைகளை உடைத்து போடுகிறவர், எங்களுக்கு முன்பாய் போகிறவர், எங்களுக்கு முன்பாய் போகிறவர், எங்களுக்கு முன்பாய் போகிறவர். ஹாலேலூயா. என் ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாங்கள் ஆளுகை செய்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாங்கள் ஆளுகை செய்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகையை தந்தவரே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூய தகப்பனே, ஹாலேலூயமே சோத்தரிக்கிறோம். வியாதியின் மேல் இயேசுவின் ஆளுகையை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஆண்டவரே. வருமானத்தின் மேல் இயேசுவின் ஆளுகையை நாங்கள் கட்டவிழ்கிறோம். எங்கள் குடும்பங்களில் இயேசுவின் ஆளுகையை நாங்கள் கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சபை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் ஆளுகையை நாங்கள் கட்டவிழ்கிறோம் தகப்பனே. தடைகளை உடைத்து போடுகிற எங்கள் தேவன் ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா.

அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே ஐயா ஆண்டவரே தேவனே நம்முடைய சீசர்கள் மேல் ஆவியானவரே நீர் ஊற்றினீர் ஐயா. பயந்தாங்கொள்ளியாக பயந்த பேதுருவை ஆவியானவர் நீர் திட்டப்படுத்தி நிற்க பண்ணி 3000 5000 ஜனங்களை ரட்சிக்க உதவி செய்தீரே ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே தேவனே அவனுடைய நிழல் பட்டும் கூட ஆண்டவரே ஜனங்கள் குணமடைந்தார்கள். அந்த வல்லமைய ஊற்றும் ஐயா. ஹாலேலூயா ராஜ தேவனே. நாங்கள் அநேக நேரங்களில் அநேக காரியங்களை திசந்திருப்பப்படுகிறோம் ஐயா. தேவரீர் எப்பொழுதும் ஆண்டவரே வல்லமுள்ள ஆவியானவரே தகப்பனே உம்முடைய ஆளுகைக்குள்ளங்களை கட்டுப்படுத்தி வைக்க விடமா செவிக்கிறோம் கத்தாவே. என் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியில மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தை எங்கள் குடும்பங்களிலே எங்கள் திருச்சபைகளிலே ஐயா மகிமைப்படுத்துவீராக ராஜா. உமக்கு சூத்திரம் ஐயா. நன்றியப்பா ராஜா. ஹாலேலூயா.

ஆவியை ஊற்று வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹலிலூயா, ஓ ஹலிலூயா, சூத்திரமையா, ஆனந்த தைலமே, நாவியானவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. கிறித்துவத்தின் மூன்றாவது நபரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பூமி இருள் சூழ்ந்திருந்தது ஐயா ராஜா, ஆண்டவரே ஒழுங்கின்மையாயிருந்தது ஐயா, என் ஆவியான இடத்திலே அசவாடுவீரப்பா ராஜா. என் தகப்பனே இருளும் ஆண்டவரே அப்பா தேவனே, தகப்பனே குழப்பமான சூழ்நிலைகளிலே எங்கள் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசவாடும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, சர்ப்பங்களின் திகழ்களை மிதிக்கவும் சத்ருவன் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னவரே, தடைகளை உடைத்து போடுகிறவரே, காண்டாமிருகத்து கொத்த பிளனியங்களுக்கு அருளுகிறவரே அப்பா, காலேப்பு காண்பவரே, 80 வயசுல 40 வயதுக்குரிய பிளன் இருந்தது ஐயா ஆண்டவராக தேவனே, அவனுடைய பிளன் குறையவில்லை அப்பா ராஜா. என் தகப்பெரியமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எங்கள் மேல் உடைய ஆளுகை இருக்கும்படி செவிக்கிறோம், எங்கள் ஆவியிலே ஆளுகை, எங்கள் சரீரத்திலே ஆளுகை ஐயா, எங்கள் உணர்விலே ஆளுகை, எங்கள் சிந்தனையிலே ஆளுகை ஐயா, எங்கள் வாயின் வார்த்தையிலே உடைய ஆளுகை, எங்கள் காதுகளிலே உடைய ஆளுகை ஐயா, எங்கள் சரீரத்தை கீழ்படுத்துகிற ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. பவுர் சொன்னது போல, என் சரீரத்தை ஆண்டவரை கீழ்படுத்துகிறேன் என்று சொன்னது போல ராஜா, ஆண்டவரே எங்களை நாங்கள் கீழ்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா, எங்களை ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்படுத்த எங்களுக்கு எப்பொழுதும் கிருபை செய்யும் ஐயா. ஹாலேலூயா, நாங்கள் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, ஹாலேலூயா. வந்தருளும் தூயாவியே, தந்தருளும் திவமகிமையே, வந்தருளும்

ஹாலேலூயா. ஆண்டவரே, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன்னு சொன்னார் தகப்பனே. ஏசப்பா ராஜா, ஆண்டவரே உங்களுக்கு தேற்கிற வாழ்மை அனுப்புவேன்னு சொன்ன தேவனே. அப்பா, அவருடைய ஜனங்கள் ஐயா அவருடைய வாழ்க்கையிலே தேற்றரவு பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வீடுகளிலே தேற்ற வாழ இருப்பாராக ராஜா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேற்றரவு பண்ணுவீராக ராஜா. கிட்ட குமார்கள் இயேசுவின் நாமத்தினால ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனை திரும்பி வருவார்களாக ராஜா. அபலைகள் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், ஆண்டவரே அடங்காதவர்கள் ஐயா, இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் பாதத்தண்ட வருவார்களாக ராஜா. முறுமுறுங்கிறவர்கள் இயேசுவின் பாதத்தண்ட வருவார்களாக. தாவீது ஆண்டவரே எப்படி மயக்கி மேனாக அவர்களை மாற்றினானோ அதே போல ராஜா, ஆண்டவரே எங்களிடத்தில் வருகிறவர்களை மயக்கி மேனாக, மயக்கி உமனாக மாற்று ஆண்டவரே. என் ஆவியானவர் உதவி செய்வீராக ராஜா. இது எங்களால் கூடாதையா, ஆனால் என் தேவனால் கூடும் ஆண்டவரே. அப்பா, அடக்கப்பட்டவர்களே ஆண்டவரே, அப்பா தேவனே உம்முடைய பிள்ளைகளாய் ஆளுக செய்கிறவர்களாய் மாற்ற முடியும் ஐயா. ஒடுக்கப்பட்டவர்களை ஆளுக செய்கிறவர்களாய் மாற்ற முடியும் ஐயா. கடன் பட்டவர்களை ஆண்டவரே கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்ற முடியும் ஐயா. என் தகப்பனே பிள்ளைகளே ஆண்டவரே, கிட்ட குமார்களை நல்லவர்களாக மாற்றுமான் முடியும் ஐயா. உம்முடைய கரத்தை வையும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமாகட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்ன ஹீலிங் ஆண்டவரே. என் ஆவியானவர் ஐயா, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் இல்லாத தேவன். ஹாலேலூயா, சீறி சினக்காத தேவனையா. உம்முடைய ஆண்டவரில் வந்தவர்களுக்கு இடப்பாறுதல் அருளுகிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. சோத்திரத்தினால் கிருபை பெருகுவதாக, சோத்திரத்தினால் கிருபை பெருகுவதாக, சோத்திரத்தினால் கிருபை பெருகுவதாக, விசேஷமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே தேவனே சோத்திரம் ஐயா. ஒரு தலைக்கலை கொண்டு வருவானாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபை உண்டாவதாக, திருச்சபைகளிலே கிருபை உண்டாவதாக, வருமானங்களிலே கிருபை உண்டாவதாக, சர்வத்திலே கிருபை உண்டாவதாக. கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை நாவி யாருவரே. ஹாலேலூயா என் ஆண்டவரே சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா சூத்திரமய்யா ராஜா தேவனே.

0: வழி நடத்தும் துயாவியே, நம்மை வழி நடத்தும் துயாவியே, வழிகாட்டும் துயாவியே, வழி நடத்தும் துயாவியே, பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் துயாவியே, வழி நடத்தும் துயாவியே, வழிகாட்டும் துயாவியே, வழி நடத்தும் துயாவியே. ஹாலேலூயா. பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் ஐயா, ஆண்டவரே இவர்கள் மேல் கண்ணை வைத்தவர்களுக்கு ஆலோசனை கொடும் ஐயா, நடக்க வேண்டிய வழி அவர்களுக்கு காண்பியும் ஐயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது ஐயா. ஆண்டவரே வழி காட்டும் ஐயா, பாதைகளை உண்டு பண்ணி கொடும் ஐயா, திசைகளை ஆண்டவரே காண்பியும் ஆண்டவரே. தேவனே என் தகப்பனே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் திராவிடத்தில் போக முடியாதுன்னு சொன்ன தேவனே, என் ஆண்டவரே வழிகாட்டும் ஐயா, துன்பப்பட்டவனுக்கு வழிகாட்டும் ஐயா, அடக்கப்பட்டவனுக்கு வழிகாட்டும் ஐயா, கடன் பட்டவனுக்கு வழிகாட்டும் ஐயா, பிள்ளைகளுக்கு வழிவு காட்டும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் ஐயா, சபை ஊழியக்காரர்களுக்கு வழிகாட்டும் ஐயா, ஆண்டவரே சபை மக்களுக்கு வழிகாட்டும் ஐயா, ஆண்டவரே நம்முடைய தேசத்துக்கு வழிகாட்டும் ஐயா, நாங்கள் இருக்கின்ற தேசத்துக்கு வழிகாட்டும் ஐயா, ராஜா வழிகாட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஓ ஹாலேலூயா, வழிகாட்டும் ஆண்டவரே. என் தகப்பனாய தேவனே, என் ஆண்டவரே இஸ்ரவேலின் இரட்சகரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, அதிசயங்களை காண செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளையே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களை காண செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. போர் முடிந்ததென்றும் அக்கிரமன் நிவர்த்தி ஆயிற்றென்றும் அதற்கு சொல்லுங்கள் சொன்னவனே. இந்த அகப்பினையும் துதிக்கிறோம். சமாதானம் சமாதானம் சமாதானம் என்று கட்டளையிடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஐயா இருக்கிற தடைகள் ஆண்டவரே, அந்த காலத்தின் வல்லமகள் சுதுமப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அட்டங்குகிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து இடியாது அமைதரா இது அட்டங்கீடுகள் சொன்ன ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைய ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு விரோதமாக, வாரிப பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற கடலின் சீற்றத்தை ஆண்டவரே, காற்றின் உக்கிரத்தை நாங்கள் அட்டங்குகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஹாலேலூயா. சத்ருவே இயேசுவின் நாமத்தினால் ஹாலேலூயா, சந்தோஷப்படாதே. ஹாலேலூயா. நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், சபை பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். சத்ருவானவனே சந்தோஷப்படாதே. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். எவ்வளவு நல்லவர் கர்த்தரே, துதியுங்கள். அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளவர். சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறவரை துதியுங்கள். அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்மை பெருக பண்ணுகிறவர் ஹாலேலூயா. எங்களை வாழ வைக்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. எகிப்தின் நிந்திய நம்முடைய வாழ்க்கையில புரட்டி போட்டவரை துதியுங்கள். அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. எங்கள் பாடுகளை அவர் அனுபவித்தார், எங்கள் துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமாகிறார்கள். இன்ன ஹீலிங். ஹாலேலூயா. உண்டான ஆழங்கள் இருக்கிற வலிகள் ஆண்டவரே, அபியூஸ் பண்ணப்பட்ட ஆண்டவரே வலிகள் ஆண்டவரே, அலட்சியம் படுத்தப்பட்ட வலிகள், அசட்ட பண்ணப்பட்ட வலிகள், மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட வலிகள், துக்கங்கள் ஆண்டவரே, பாடுகள் ஆண்டவரே, என் ஆவியானவர் அசவாடுகிறேன். ஹாலேலூயா. ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஆழமான வலிகள் இயேசு நாமத்தில் மறைந்து போகிறது ஐயா. ஓ ஹாலேலூயா. ராஜா என் ஆவியானவர் ஆளுக செய்வீராக, என் ஆவியானவர் ஆளுக செய்வீராக. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, இருதயத்தின் ஆழத்திற்கு சோத்திரம். சோத்திரமங்களை தூக்கி விடுகிற தேவன், கை தூக்கி விடுகிற தேவன் ஐயா. ராஜா தகப்பனே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. அற்புதமானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அடக்கிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. சீரியாதை அமைதலாயிரு என்று சொன்னவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், இந்த ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், இந்த ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்றார். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஹாலேலூயா. நீங்கள் எங்களுக்கு கிடைத்த பெரிய பொக்கிசம் ஐயா, நீர் எங்களுக்கு கிடைத்த பெரிய ஆண்டவரே, அதை சொல்லி வாயால சொல்லி முடியாத ஐயா, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது ஐயா. கையெடுத்து நேரமெல்லாம், கை கூப்பின நேரமெல்லாம், உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரமெல்லாம், நீர் எங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்கிற தேவனையா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் படத்த கத்திடத்திருந்து எங்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது ஐயா. ஹாலேலூயா, ஓ ஹாலேலூயா. அம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ராஜா தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனையா ராஜா, துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனையா, இரக்கத்தின் தேவனையா ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக ஆராதிக்கிறோம், செய்ய போற நன்மைகளுக்காக ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பெரிதான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில காண்கிறோம். எங்கள் காதுகள், எங்கள் வாய், சிந்தனை உமக்கு பிரியமானதை பேச அறியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். காற்றுக்கும் கடலுக்கும் ஆண்டவரே கட்டளை கொடுத்த எங்களுடைய தேவன், ஆண்டவரே எங்களுடைய வாய்க்கு கட்டளையிடுவீராக. எங்கள் ஆண்டவரே நலமானதை பேசாதபடி ஆண்டவரே, நலமானதையும் பேசாதபடி எங்கள் வாய்க்கு கட்டளையிடும் ஆண்டவரே. காதுகளிலே ஐயா ஆண்டவரே தேவ வார்த்தையை தவிர ஐயா ஆண்டவரே எந்த ஒரு வார்த்தையும் எங்களுடைய காதுகளுக்குள்ளே நுழையாதபடி எங்கள் காதுகளை ஆண்டவரே ஆளுக செய்வீராக, கட்டுப்படுத்துவீராக ராஜா. ஓ ஆண்டவரே, முக்க சோத்திரம் ஐயா. எங்களை துன்பப்படுத்தினவர்கள், எங்களுக்கு ஆண்டவரே எதிரியா முகாந்திரம் இல்லாமல் சத்ருக்களானவர்கள், இவர்கள் எல்லோரையும் இந்த கால வேளையில் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூன்னு சொல்லி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவ ஜனங்கள் பணுகட்டும், பெருகட்டும் ஐயா. ஆண்டவரே மைட்டி மேனாக மாறட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. தாவிதை போல உருவாக்குற ஆண்டவரே வாழ்க்கை எங்களுக்கு தாரும், ஜனங்களை உருவாக்குற வாழ்க்கை எங்களுக்கு தாரும், ஜனங்களை கட்டி எடுப்ப திடப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. ஹாலேலூயா. திடப்பட கலவர்கள் சொல்ல அது அப்படி ஆகும் என்று சொல்லப்படுகிறது ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே முக சோத்திரம், நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஹாலேலூயா. இன்றைக்கு கூட ரோமருக்கு எழுதின ரூபாய் 5 அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். ஹாலேலூயா, சோத்திரம் ஐயா ராஜா. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருப வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறுத்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகி இருக்கிறது. ஹாலேலூயா. ஒருவன் செய்த பாவத்தின் நிமித்தம், ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம், ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமியிலே எப்படி ஹாலேலூயா பாவம் சாபம் பெருகி இருக்கிறதோ, ஹாலேலூயா குறுக்கும் முள்ளும் ஆண்டவரே தேவனை முளைத்திருக்கிறதோ, அந்த சாபத்தின் அடிவேரை, அந்த கசப்பின் அடிவேரை ஆண்டவரே, அந்த பாவத்தின் அடிவேரை நீக்கும்படி ஹாலேலூயா என்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. ஹாலேலூயா. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினாலே உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருக்கிறது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்க சூத்திரம். இந்த வேளையிலும் யார் யார் ஆண்டவரே தேவனே சமூகத்திலே ஆண்டவரே குற்றம் செய்திருக்கிறார்களோ, பாவிகளாய் இருக்கிறீர்களா இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் ரட்சியும் ஆண்டவரே. தகப்பினை அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹாலேலூயா. அந்த வார்த்தையில பாருங்கள், ஆளுவார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, அதிக நிச்சயமாமே. நிச்சயத்துக்கு முன்பாக ஒரு அடைமொழி, அதிக. ஹாலேலூயா. அது மேன்மையான ஒரு காரியம். ஹாலேலூயா. அந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த ஆளுகையை பெறுவார்களாக. எங்கள் சொந்தங்கள், எங்கள் சகோதரங்கள் ஆண்டவரே, எங்கள் ஊர் மக்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களிலே இருக்கிறார்களோ, அவர்கள் மேலும் ஆளுகை வருவதாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு ரத்தத்தை என்னும் ஒருவருடைய ரத்தத்தை ஆண்டவர் தேவனுடைய ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே அந்த ஜனங்கள் மேல் தெளிக்கிறோம், உங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், உங்கள் பிள்ளைகளிலே தெளிக்கிறோம், உங்கள் ஊழியங்களிலே தெளிக்கிறோம், உங்கள் வருமானங்களிலே தெளிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. உண்மையல்லாமல் வேறு ஆண்டவமார்கள் எங்களை ஆண்டார்களப்பா, நீர்தான் எங்களுடைய ஆண்டவரப்பா. ஆளுக செய்யும் ஐயா, எங்கள் மனத்திலே ஆளுக செய்யும். எங்களுடைய எல்லா காரியங்களும் சமூகத்தில நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரம் கூட இருப்பதாக அதிசயமானவரே, அற்புதமானவரே ஆண்டவரே, நல்லவரே நல்லவரே, நல்ல அப்பா நல்ல அப்பா நல்ல அப்பா நல்ல அப்பா நல்ல அப்பா நல்ல தகப்பன் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, தடைகள் நீங்குவதாக ராஜா. ஆண்டவரே உடைய கரம் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாங்கள் ஆளுக செய்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து பாடல்களோடு துதிகளோடு வேத வார்த்தைகளோடு ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தியிருக்கிறீர்கள். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாத அபிஷேகங்கள் உங்களிலும் தங்குவதாக. அதே வேளையிலே வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்தர்தாமே வார்த்தைகளோடு வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்குதாக கத்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக கத்தர் இஷ்டமானால் மாலை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அவருக்கும் காலை வேளையிலே அபிஷேகமாக இருந்திருக்கும். உங்களுக்கும் அபிஷேகமான நாளாக கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you. Amen. காலை நேர அபிஷேக ஆராதனை தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்திய திருச்சபை டொரண்டோவிலிருந்து வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக, சந்தை சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன்.
2: Recording stopped.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
2: Recording in progress.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 8ஆம் தேதி 5ஆம் மாதம், 8ஆம் தேதி மே மாதம், 8ஆம் தேதி வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். இசாயா 54:17 கூறப்பட்ட அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்ளுவோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கிறதான அதிகாரங்கள் உபாகமம் 25 உன்னத பாட்டு 5 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே நாளைய நாளுக்கான காரியங்களை வேத வாசிப்பை உங்களுக்கும் பதிவு செய்து அனுப்புகிறோம், பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே ஜீவ மன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். மிகுந்த பிரயாசத்தோடு ஊழியர்கள் அவற்றை எங்களுக்காக உங்களுக்காக பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஃபேஸ்புக்கிலே, யூடியூப்பிலே, ட்விட்டர்லையும் போட்டிருக்கிறோம். அந்த வகையிலே மிகுந்த வாஞ்சியோடு செய்கிற அந்த ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள். சௌரி ஐரீன் அவர்கள் ஜீவமன்னாவையும், சௌதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து நற்சிந்தனையையும், அதே வேளையிலே ஜீவ வார்த்தை தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் இந்திய மண்ணிலிருந்தும், தேவ ஊழியர் சுசேதர் எட்வின் வானர் அவர்கள் வாக்கு தத்தங்களையும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெர்மன் தேசத்திலிருந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தற்பதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இரண்டு காப்பிகளை எனக்கு அனுப்பி தந்திருக்கிறார்கள். நான் நினைத்தேன் ஒரு சின்னனாக இருக்க வேண்டும், அது மிகுந்த பெரிய பெரிதான புத்தகம். அப்படி செய்தார்கள், இப்படி அனுப்பினார்கள். கத்தருக்கு சோத்திரம், அதை இலங்கையிலே வெளியிட்டிருக்கிறீர்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக என்று வளமையாக இந்திய மண்ணிலிருந்து ஒரு 10 பக்கத்தோடு உள்ள ஒரு சிறிய புத்தகம்தான் வரும். ஆனால் இது நான் நிற்கிறேன், 200 பக்கங்கள் உள்ள மிகுந்த பாரமான புத்தகம் அனுப்பி தந்திருக்கிறார்கள். கத்தர் தாமே அந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துவோம், அவரையும் வாழ்த்துவோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்குவோம். அதே வேளையிலே நாளை நாளிலே காலை வேளையிலே இதே வேளையிலே நடக்கின்ற அபிஷேக ஆராதனை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகின்றது. எங்களுடன் விசேடமாக சிஸ்டர் ஹெப்சி டேவிட் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். அதற்கு முன்னதாக எங்களுடைய ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து துதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு இணைவார்கள். அந்த வேளை கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இணையுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நாங்கள் விசேடமாக ஜூமுக்கூடாக நடத்துகிறோம். ஜூமுக்கூடாக வர முடியாதவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே கேட்க முடியும். வாட்ஸ்அப்பிலும் கேட்க முடியாதவர்கள் நீங்கள் எங்கள் ரேடியோ சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக கேட்க முடியும். இணையுங்கள், கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசனே அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இருவரும் இரவு நேரத்திலே ஊழியங்களை செய்தார்கள். 10 மணி வரையும் காலையில் இணைந்திருக்கிறார்கள், அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. மாலை வேளையில் எங்களுடன் சகோதரன் டொனால்டு அவர்கள் இணைந்திருக்கிறார் நோர்வே தேசத்திலிருந்து. இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இரவு வேளையிலே பல நாட்களுக்கு பின்னதாக சகோதரி நிர்மலா மரியா சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ரதி பாலசிங்கம் இணைந்திருக்கிறார் நோர்வே தேசத்திலிருந்து. உங்களை எல்லோரையும் வரவேற்றுக்கொண்டு வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் ஓய்வு நாளாகிய நாளைய நாளிலே எங்களுடைய அபிஷேக ஆராதனை இருக்கிறது. அதே வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளிலும் அபிஷேக ஆராதனையுடன் நாங்கள் நேரடி நிகழ்ச்சிகளை நடத்துவோம். அந்த வகையில் இணையுங்கள், மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து எல்லா ஜெபங்களையும் தொகுத்து வழங்குவார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் லோட்டமா?
3: பிரைஸ் லோட்டனா?
1: ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமீன். காட் பிளஸ்.
3: ஆமீன். ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகதலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம். கத்ததாமே இந்த வாலிப யுவ உலகத்தை மாற்ற வேணும் என்று சொல்லி எங்களுடைய விருப்பம் எங்களுடைய தாகம் இருந்தா இந்த வாலிபர்கள் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும், தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இருதயம் சிந்தையும் அவர்களுக்குள்ளே தேவனால் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த என்னாலே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் ஹாண்டன் அவர்கள் வரவேற்று கொண்டு அங்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கு ஒரு நல்ல தகப்பனாய் நல்ல ஊழியக்காரராய் எழும்பக்கூடியதாய் கர்த்தர் அந்த வாலிப பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு கிருபை, வாலிபர்களுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவமாய் வழி நடத்தக்கூடிய நல்ல ஊழியர்கள் கர்த்தருடைய நாமத்திலே எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே இந்த மாலிபர்களை வழி நடத்துவதற்கு அவர்கள் தவறான பாதைகளிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே மாலிபர்களை அவர்கள் மாலிபர் தன்மையில நடத்துவதற்கு புதிய ஊழியர்களை கொடுக்கும்படியாக அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆண்டவரே, அந்த பொல்லாங்கானை ஜெயிப்பதற்காக, அந்த வாலிபர்களை தயார்படுத்துவதற்காக, அந்த வாலிபர்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவரே நீர் வாலிபர்களை வழிநடத்துகிற வேலையாட்களை, ஊழியர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பொல்லாங்கானை வெற்றி கொண்டு இந்த உலகத்தை உமக்கு, உம்முடைய உம்முடைய ராஜ்யம் வர, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்பட இந்த வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. பலவிதமான வாலிபர்கள் அரசாங்கங்களிலேயும் தங்களுடைய யுத்த காரியங்களிலேயும் ஈடுபட்டு உலக உலக தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரையும், இந்த வாலிபர்கள் மீண்டுமாக உம்முடைய ராஜ்யத்துக்காக எடுத்து பயன்படுத்தும்படியாக, அதற்குரிய வாலிபர்களை வாலிபர்களை தலைமைத்துவப்படுத்துகிற ஊழியர்களை, அவர்கள் இன்று இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாக, அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற அந்த திட்டங்களை கொடுத்து வாலிபர்களுக்கு, வாலிபர்களை வழி நடத்த, பல மக்கள் ரட்சிக்கப்பட வாலிபர்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை காண, ஒரு பாடல்கள் மூலமாக, புதிய பாடல்கள் மூலமாக போதகர்களை கொடுக்கும்படியாக, புதிய பாடல்களை கொடுத்து, புதிய அபிஷேகத்தை கொடுத்து, ஒவ்வொரு வாலிபர்களை நடத்துகிற ஊழியக்காரர்களை தருவீராக. ஒவ்வொரு தேசங்களிலும், எல்லா தேசங்களிலும் ஒரே நேரத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் காண, ஒவ்வொரு தேசங்களிலேயும் இப்படியான வாலிபர்களை வழி நடத்தக்கூடிய கிறிஸ்தவ கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல, பாடங்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, வாலிப ஊழியங்கள் மூலமாக இந்த உலகம் ஒரு எழுப்புதலை காண நீர் கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த ஊழியர்களோடு நீர் பேசும்படியாக, அவர்கள் உமக்கு பிரியமாக, ஒவ்வொரு வாலிபர்களும் உமக்கு பிரியமாக அந்த ஊழிய தலைமை ஊழியர்களுடன், நீர் எழுப்புகிற புதிய ஊழியர்களுடன் அவர்கள் இணைந்து செயல்பட்டு எல்லா தேசங்களிலேயும் எழுப்புதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த நித்தியாவளி ஜனசங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஊழியத்தினூடாக, சங்கம நித்திய வெளிச்ச ஊடாக புதிய வாலிப ஊழியங்களை அந்த ஊடகத்தூடாக எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய வாலிப பிள்ளைகளுக்காக உம்மே உம்மை இன்னும் அதிகமாக வாலிபர்களுக்கு தலைமை தாங்குகிற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக விஞ்ஞபிக்கிறேன். அந்த ஊழியத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களில், சபைகளில் உள்ள வாலிபர்களை விட்டு ஒரு எழுப்புதலுக்கு பயன்படுத்தும்படியாக, பொல்லாங்கானை ஜெயிக்க நீ பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களிலேயும் ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுத்து இந்த சங்கம நித்திய வெளிச்ச ரேடியோவில ஊழியம் செய்ய வாலிபர்களை இழுத்துக் கொள்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவராகி உமக்கே செலுத்தி, ஆண்டவர் நிச்சயமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
3: ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நல்ல தலைமைத்துவத்து கீழாக இருக்கிறவர்களும் நல்ல தலைமையை அவர்கள் தாங்குவார்கள். அது முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தலைமைத்துவம் எப்படியோ அப்படியேதான் மற்றும் அதுக்குள்ள இருக்கிறவர்களும் அங்கு இருப்பார்கள். ஆகவே உண்மையிலே அந்த செபம் முக்கியமான செபமாய் இருக்கிறது. நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சபையில இருக்கிற வாலிப யுவதிகள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தராமே அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்,
4: ஆமென். God bless you sister, God bless you everybody.
3: ஆமென், ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் வரவேற்று கொண்டு, பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: ஓகே, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் வாலிப பிள்ளைகள், யுவதிகள் அங்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஏனென்றால் இருள் இருக்கக்கூடாது, அவர்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உதிக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சம் அவர்களுக்குள்ளே பட்டால்தான் அவர்களுக்கு பகலின் பிள்ளைகளாய் இருக்க முடியும். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வர வேண்டும்.
5: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட கிருபைகளுக்கு ஆண்மை நன்றி அப்பா. அப்பா, இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்காண்டி ஜெபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஐயா. அப்பா, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது போல ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் ரட்சிக்க வந்த தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி அப்பா. ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே அழிந்து போகாத வண்ணமாக அப்பா, ஒவ்வொரு இருதயத்திலையும் ஆண்டவரே இந்த வாலிபர்களுடைய உள்ளங்கள்ல பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால இவங்களை கழுவி ஆண்டவரே, இவங்களை உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. நேற்று முன்றும் மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற உங்களோட வல்லமை நிறைந்த வல்லமைக்காவணி, உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கானி நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று மின்றும் மாறாதவரே அப்பா, வாக்கு தத்துவத்தின் தேவனே உங்களுக்கு நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. சர்வ சிருஷ்டிக்கு மெஜமானுங்க நீங்க ஐயா, அதுக்காணி நன்றி செலுத்துறோம். நீங்க வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஆண்டவரே அப்பா, ஆத்மாக்களை ரசிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. இப்பொழுது இந்த வாலிபர்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஆண்டவரே அவங்க உள்ளத்துல ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன் ஆண்டவரே அப்பா, வல்லமையின் மூலமாக ஆண்டவரே உங்கள் ரத்தத்தின் மூலமாக எங்களுடைய பாவங்களை கழுவினீங்கிற ஆண்டவரே. அதே போல் இந்த வாலிபர் அழிந்து போகாத வண்ணமாக அவங்க உங்களுக்கு எழுந்து பிரகாசிப்பதற்கு உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்து அவர்களை விடுதலைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ரட்சிப்பு உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது அனுப்படினால் ஆண்டவரே உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தை நீட்டி இந்த வாலிபர்களின் உள்ளத்துல ஆண்டவரே இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலியா இருந்தாலும் ஆண்டவரே மோசைக்கு எப்படி தரிசனமாக தோன்றினீர்களோ அதே போல் ஆண்டவரே இவர்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் தூக்கத்துல இருந்து அவர்கள் உங்களை அறியக்கூடியத உங்களோட உண்மையுள்ள தேவன் அப்ப உயிருள்ள தேவன் அப்ப எழுந்தவர் உயிரோடு எழுந்தவர் என்று காணக்கூடியதாக அவங்களுக்கு ஒரு தரிசனத்தையும் உங்களோட வல்லமையும் கிருபையும் கொடுத்து அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான அசுத்தமான ஆவியில இருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அமைதியான ஆவியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் ஆவியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க இரக்கத்தின் தகப்பன் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இவர்களை அப்பா நீங்க விடுதலை ஆக்குவதற்கே இந்த உலகத்துக்கு வந்தீங்க. ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் எங்களை விடுதலைப்படுத்தின தகப்பனே, இவர்களுக்குள்ள ஒரு பெரிதான கிரிகைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான புதிதான அபிஷேகத்தை கொடுத்து யாவரையும் ஆண்டவரும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. வாலிபர்களோட பெற்றோர்களுக்காகவும் வருகிறேன் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே எத்தனையோ விதமான ஆபத்தில் அவர்கள் பிள்ளைகள் போகும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்குள்ளையும் ஒரு ஆறுதலையும் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஜெப ஆவியை ஊற்றி ஆண்டவரே உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் உங்களை நோக்கி கூப்பிட்டு உங்களோட அபிஷேகத்துல நிறைந்து உங்களோட அன்புல நிறைந்து வாழ்வதற்கு ஒரு பெரிதான கிருபியை கொடுத்து அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் வர்ற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. அவர்களோட தேவையிலையும் சந்திங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஜெபம் கேட்க முடியாது இருக்குமானால் ஆண்டவரே அவர்களுடைய அவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு புதிதான விடுதலை கொடுத்து அவர்களது ஜெபங்களுக்கு அப்பா நீங்க ஆறுதல் கொடுத்து அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியே நன்றி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியபடி உங்களோட இளைப்பாறுதலை போல இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அதேபடி இந்த உங்களுடைய இளைப்பாறுதலின் சமாதானத்தை யாவருக்கும் கொடுத்து உங்களுடைய சமாதானத்தில் கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன். பிரதர் சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற மறைவுல செய்யற ஊழியங்கள் யாவற்றையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. இந்த காலை நேர ஜபங்கள் இல்லை ஆண்டவரே, தொடங்கி இரவு மட்டும் ஆண்டவரே அவங்க கூட இருந்து அவங்கள அப்பா மறைவுல வைத்து ஆண்டவரே அப்பா உங்களோட உன்னதமான மறைவில் உங்களோட நிலையில தங்கி நிக்கத்தக்கதாக அவர்களை பாதுகாத்து உங்களோட சித்தத்தின்படி அவங்களோட ஊழியத்துக்களுக்கு அப்பா ஊழியத்தை அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மறுபடியாக ஆண்டவரே சிஸ்டர் ஜெனர் மகேந்திரன் ஐயா யாவருக்கும் பாஸ்டர் நயோமி லோகன் அப்பா யாவர்கள் செய்கிற அவங்களோட ஊழியங்களுக்காண்டி ஆண்டவரே நீங்க தான் பொறுப்பாக இருந்து உங்க நீங்க தான் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆராதனை செய்கிற அப்பா ஆராதனை செய்கிற கருவியலாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நீங்க பரிசுத்தமாக இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஏனோ தானமாக ஜீவிக்காமிக்க ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு இன்னும் எங்களையும் மாற்றி எங்களுடைய கிரிகைகளையும் எங்களுடைய பேச்சிலையும் எங்களுடைய நடக்கையிலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக மற்றவர்கள் காணக்கூடிய தக்கதாக உலகத்திற்கு நீங்க எங்களை வெளிச்சமாக்கின தகப்பனே இந்த வாலிபர்களுடன் வெளிச்சமாக்கும் புள்ளியலாக மாற்றி அவர்களையும் உங்களுக்கேற்ற உரியவர்களாக மாற்றி உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களை கேட்ட தகப்பனே மக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவரே உங்களோட குழியை பிடித்து நாங்க நீங்க வெற்றி கொடி பிடிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. காடானாலும் வீடானாலும் ஆண்டவரே கத்தருக்குள்ளவா நாங்க மகிழ்ந்து களி கூறுவதற்கு தந்த இந்த கிருபிகளுக்காண்டி நன்றி ஆண்டவரே. தேசமே மகிழ்ந்து களி கூறு. அவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவரே. அமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கிற சேனையிலும் கத்தரும் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வாக்கு தத்தத்துப்படி இந்த வாக்கு தத்தத்துப்படி நீங்க யாவரையும் வழி நடத்த போற கிருபிகளுக்காக நன்றி. எல்லா கனமகிமே உங்களுக்கே சலித்து யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன்
3: ஆமேன். ஜபங்களை கேட்டதவனுக்கு சோத்திரம். நன்றி டாலி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா வெற்றிலும் உங்களோட வீட்டுல இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். God bless you sister.
3: இந்த வாலிப பிள்ளைய வாலிப நேரத்திலேதான் நானும் தேவனுடைய ரட்சிப்பை கண்டு கொண்டு அந்த நேரத்திலே இருந்து நான் என்று மட்டுமாய் கத்தரோடு இருக்க கத்தர் உதவி செய்த அதே நேரம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே 5 புத்தகங்களை வெளியிட கர்த்தர் உதவி செய்த அந்த 5 புத்தகத்துக்கும் நான் 100% இதுவரையில வேண்டியில்லை. கர்த்தர்தாமே எங்களோடு என்னோடு கூட இருந்து சகலதையும் ஆசீர்வதித்து சகலதையும் எனக்கு தந்திருக்கிறார். அதுக்கு நான் உண்மையிலேயே நன்றி சொல்லுகிறேன். ஏண்டா இம்மட்டும் நடத்தின இமானி வேலை இனிமேலும் என்னை நடத்தி செல்லுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஏனென்றால் என்னை அடக்கிறதுக்கு எத்தனையோ பேர் எழும்பினார்கள். ஆனா நிச்சயமா நானும் இடம் கொடுக்கவில்லை. ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்தேன், கர்த்தருடைய பாதத்தை நோக்கி பார்த்தேன். அவர் என்னை இன்று மட்டும் கைவிடவில்லை. ஏனென்றால் வாலிபத்தில இருக்கிற பலம் வயோதிபம் வரும்போது வராது. வாலிபத்தில இருக்கிற காரியங்களை வயது போகும்போது செய்ய முடியாது என்பதை நாங்க கண்டுகொள்ள வேணும். அதற்காகத்தான் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் என்ன ஊடாக பேசினார் அதனால் தான் நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நிர்மலா மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர் பிரைஸ் தி லார்ட் நிர்மலா மேரி அவர்களே
1: சிஸ்டர் குணாவுக்கு கொடுங்கம்மா.
3: ஓகே ஓகே. அவர்களை அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு உங்கள் வைக்க எடுத்து விடுங்க பிரதர் குணா
6: பிரதர்.
3: கத்தருக்கு பயப்புற பயம் இருந்தால் அங்கே கனம் உண்டாகும். இந்திய வாலிப பிள்ளைகள் கத்தருக்கு பயப்புற பயம் இல்லாததினால் மற்றவர்களையும் தங்களை கூட அங்கு கவனியாமல் மற்றவர்களுக்கு கனம் கொடுக்காம இருக்கிறார்கள். ஆகவே இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ளே வரவும் மற்றவர்களை கனம் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: அமேன். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு பாராட்டுகிற உன்னத கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவராயிருக்கிறவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் விண்ணப்பம் செலுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபை காயுமை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பருவ காலம் வருகிற பொழுது அவர்களுக்குள்ளே ஆண்டவரே உருவாகிற மாற்றங்கள் நிமித்தம் தங்களை பெரியவர்களாகவும் தாங்கள் பலம் கொண்டவர்கள் என்றும் முற்று முழுதுமாய் நம்பி கர்த்தாவே தாங்கள் செய்கிற துணிகரங்கள் அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்களாயிருக்கிறது. ஆண்டவரே எதை குறித்தும் பயப்படாமல், எதை குறித்தும் தயங்காமல், எதையும் தங்களால் செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களில பிள்ளைகளுடைய எண்ணங்கள்ல தோன்றுகிற அந்த வைராக்கியத்துக்காய் உம்மை சோதரிக்கிறோம். சிலதுகள் நல்லவைகளாயிருந்தாலும் சிலதுகள் அவைக்கே அது ஆண்டவரே கெடுதலாக மாறுகிறது நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப வயதுல கர்த்தாவே தகப்பனே இந்த பிள்ளைகளுக்குள்ளே வருகிற எண்ணங்களை கர்த்தாவே அவர்கள் புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தங்களுக்கு மூத்தவர்களாய் இருக்கிறவர்கள் தங்கள் தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே பெரியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை கனம் பண்ணத்தக்கதாக ஒரு நல்ல ஞானமுடையவர்களாக இந்த வாலிப பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி எத்தனையோ வாலிபர்கள் தவறான வழிகளுக்குள்ளே போய் சிக்கி தவித்து ஆண்டவரே தகப்பனே சிறைச்சாலைகளிலும் அடைக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இதோ இந்த வேளையிலும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர்தாமே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் எல்லாம் ஒழுங்கும் கிரகமுமாக நீர் அமைத்திருக்கிறீர் என்பதையும் ஆண்டவரே அறிந்து கொண்டு தங்களை தாழ்த்தி பெரியவர்களை கனம் பண்ணத்தக்கதாக ஆசிரியர்களை கனம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே போதகர்மார்கள் தாய் தகப்பன்மார்களை கனம் பண்ணத்தக்கதாக இந்த வாலிப பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வை கொடுக்கும் படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனை அறிந்திருக்கிறவர்கள் தேவனுக்காக

தேசங்களில விசேஷமாக கர்த்தாவே 18 வயதுக்கு பிற்பாடு அவர்கள் தாங்களாய் வீட்டை விட்டு போய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற ஆண்டவரே அந்த சட்ட திட்டங்கள் இருக்கிறபடினால 18 வயசுக்கு பிற்பாடு கர்த்தாவே ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் குடும்பத்தை விட்டு போய் ஆண்டவரே அழிந்து போகிற காரியங்கள் அநேகங்கள் உண்டு கர்த்தாவே. இந்த வேளையிலும் அந்த பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். பெரியவர்கள் அவர்களை வஞ்சிக்கிற காரியங்களையும் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு தங்களுடைய ஆண்டவரே லாபத்துக்காக தங்களுடைய தொழிலுக்காக சிறியவர்களை பயன்படுத்தி தவறான போதபக்துகள் அடிமைத்தனங்களுக்குள்ளே அவர்களை சிக்க வைக்கிற காரியங்களும் இந்த உலகத்துல நிரம்பி கிடக்கிறது ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த வாலிப பிள்ளைகள் சிறு வயது முதல் ஆண்டவரே வளர்க்கப்பட்ட வழிகளில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக தேவனை அறிந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே வேதத்தை வாசிக்கிறவர்களாக வேதத்தை நேசிக்கிறவர்களாக தங்களுடைய சபைகளில் சொல்லிக் கொடுக்கப்பட்டவைகளையும் தங்களுடைய சபையில காண்கிறதையும் கர்த்தாவை புரிந்து கொண்டு தாங்களும் தங்களை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆவிய ஆண்டவரே சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் சந்தானத்தின் மேலும் இருக்கும் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவா இருந்து ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவு இந்த பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வருகை வரும் வரைக்கும் சந்ததி சந்ததி சந்ததிகளாக சந்தானங்களாக இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி தெய்வீக சுபாவத்தோடு கூட அவர்கள் நடக்க உதவி செய்வீராகன்னு செவிக்கிறோம். அந்நிய நுகங்களுக்குள்ளே பிணைக்கப்படாதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு முன்பாக தங்களை கொண்டு போய் விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் தேவ பக்தியை காத்து கொள்ளவும் ஆண்டவரே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனால் மாத்திரமே என்று சொன்னபடி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக செவிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய இதயத்துல விழுகிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் காத்து கொள்ளப்படட்டும் காக்கப்படட்டும். சத்துருவானவன் திருடி கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் தாமே அந்த வசனங்களை காத்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. அவர்களை தாக்குகிறதான இந்த டிவைஸுகளில இருந்து ஆண்டவரே போன் டெலி ஆண்டவரே டேப்லெட் கம்ப்யூட்டர் என்று சொல்லி அந்த டிவைஸுகளினால அவர்கள் தாக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் அவர்கள் பயன்படுத்தி மிகுதி நேரங்களை கர்த்தாவே உம்மோடு கூட செலவழிக்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த காலகட்டத்துல கர்த்தாவே நம்ப முடியாத உலகத்தின் காரியங்கள் கைகளில இருக்கிறபடினால ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கனம் பண்ணத்தக்கதாக எல்லாரையும் கர்த்தாவே சரிசமமாய் பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே தேவ அன்பு நிறைந்த குடும்பங்களாக சகோதரர்களாக சகோதரிகளாக ஆண்டவரே அவர்கள் வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எனக்கு மாத்திரம் என்று எண்ணாதபடிக்கு சகோதரர்கள் சகோதரி என்று சொல்லி ஆண்டவரே ஒரு தாய் தகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுகிற பிள்ளைகளாக தங்களுடைய ஆண்டவரே வருமானங்களில அந்த தாய் தகப்பனுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக அன்றுபுரிய தகப்பன் இந்த பிள்ளைகள் வளர உதவி செய்வீராக நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எல்லா பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலம் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களுக்காக ஊழியங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதன் ஊடாக செய்யப்படுகிற ஜெபங்கள் மூலம் நீர் கொடுக்கிற விடுதலைகள் அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் என்று அறிந்திருக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செவிக்கிறோம் கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. எண்ணம் கர்த்தாவே உம்முடைய காரியத்துல அவர்கள் எண்ணம் ஈடுபட்டு எண்ணம் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கொண்டு செல்ல அவர்களுக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக செவிக்கிறோம். அந்த தாசனுடைய ஆண்டவரே இருதயத்தின் வேண்டுதல்கள் சந்திக்கப்படட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்தை

0: நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னத கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்காக, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புக்காக, வைராக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ அவர்கள் மூலம் இருக்கிற விசுவாசம், ஆண்டவரே கேள்விகள், ஆண்டவரே அந்த தேவ தரிசனங்கள், தேவ வார்த்தைகள், விளக்கங்கள், எண்ணம் அநேகருக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எண்ணம் தேவ ஞானத்தினால் அவர்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களோடு கூட சேர்ந்து உம்மை துதிப்பதற்காக, உம்மிடத்துல ஜெபம் பண்ணுவதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ தாசர்கள், ஊழியக்காரர்கள், ஊழிய குடும்பங்கள், ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அவர்களும் சேர்ந்து சகோதரர்களாக, சகோதரிகளாக, குடும்பமாக சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பாதுகாக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளும் கர்த்தாவே தகப்பனை உம்மோடு கூட இணைந்து நடக்க ஆண்டவரே தகப்பனை கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து உங்களை நோக்கி கூப்பிடும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள், உங்கள் கைவிட்டிப்பார்.
0: அப்படி உங்கள் எல்லாரோடும் கூட இருந்து கர்த்தர் என்ன வழி நடத்துவாராங்க.
1: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரேஸ் தி லார்ட் பிரதர், பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர், சாரி. ஓகே, நீங்கள் எங்கள் வாலிபர் மத்தியிலே கோபாக்கினை நாள் வந்துவிட்டால் யார் நிலைநிற்க கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கோப அக்கினை, தேவனுடைய கோப அக்கினை வர முன் இந்த வாலிப யுவதிகள் ரட்சிக்கப்பட்டு ஒரு எழுப்புதலை காண சபைகளிலே எல்லாருக்குள்ளும் ஒரு எழுப்புதலை காண, எழுப்புதலை அனுப்ப இந்த வாலிபர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்திர ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மாறாத தெய்வமே மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா. அந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரை கொண்டு வருகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பில சொல்லியிருக்கிறது போல, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை எல்லாம் பலப்படுத்துகிற தேவனாகி கர்த்தர் நீர் அப்பா. உம்முடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நீ ஆண்டவரை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரே எல்லா பொல்லாத கைகளுக்கும், பொல்லாத சிந்தனைகளுக்கும், தீய செயல்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்கிற தயவுக்கு உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா ஏறெடுக்கிற ஜெபங்களை ஆண்டவரின் தேவனாகி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தர். நீங்கப்பா பெரியவராயிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவர்களாக கர்த்தாவே இவர்களை நீர் தெரிந்து கொண்டு இவருடைய காரியங்களை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வழி விட்டு விலகாதபடி விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாக ஆண்டவரே இதோ வந்தோம் தேவனை அறிந்து கொண்டோம் என்று ஆண்டவரே இல்லாதபடிக்கு தேவனோடு கூட வாசம் செய்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நீங்க மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. வாலிப காலங்களிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா விதமான இக்கட்டுகள், பொல்லாத காரியங்கள் ஆண்டவரே, போதை வஸ்துக்கள், இன குடி பழக்கங்கள், இன்னும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே விசார காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு அப்பா சாத்தான் கொண்டு வருகிறதான சத்ருவின் ஆண்டவரே சிந்தனையிலே ஆண்டவரே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இந்த இவைகள் எல்லாம் ஆண்டவர்களாய் வாழ, நீதியாய் ஆண்டவரை நடக்க, நீதிமான் சந்ததியை உருவாக்குகிறவர்களாய் இவர்களை திகழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சுபிக்கிறோம். அப்படி மட்டும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே தொழுது கொள்ள அனுதினமும் தொழுது கொள்ளுகிறவர்களாக, இவரை ஆராதனைக்கு தகுதிப்படுத்துகிறவர்களாக, உம்மை எப்பொழுதும் ஆண்டவரே ஆராதிக்கிற எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இவர்களை மாற்றுங்கப்பா. அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உண்மையிலே ஆண்டவரே எப்போதும் கள்ளி கூர்ந்து மகிழ்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்ப அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே தன்னை அடிபணிந்து கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து விடுவித்து ஆண்டவரே பரலோக தேவனை ஆண்டவரே தொழுது கொள்ளுகிறவர்களாகவும், ஆண்டவரே இது ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாகவும் ஆண்டவரே இவர்களை மாற்றி வழிநடத்தும்படி ஆயிசுபிக்கிறோம். அநேக வாலிபர்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு சீடிக்கிற அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா உண்மை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை அந்த பிள்ளைகளுக்கு தரும்படி ஆயிசுபிக்கிறோம். ஒரு சில வாலிபர்களே ஆண்டவரே எங்களுடைய தேசங்களிலே ஆண்டவரே இலங்கை தேசங்களிலே மற்ற தேசங்களிலே ஆண்டவரே ஒரு சில வாலிபர்கள் மட்டும்தான் ஆண்டவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பக்கமா இருக்கிறார்கள். அவர்களும் ஆண்டவரே அதிலே நிலைத்தில் இல்லாதபடிக்கு வெளிவேஷ தரமாய் ஆண்டவரே உள்ளொன்றும் புறவொன்றும் பேசுகிறவர்களாக, அப்பா ஆலயத்தில் ஒரு நடத்தை வெளியில் ஒரு நடத்தை இப்படியாக ஆண்டவரே தன்னை ஆண்டவரே மாய்மாலம் படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை காக்குகிறார், என்னை பார்க்கிறார், என்னை நடத்துகிறார் என்ற சிந்தையில் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சுபிக்கிறோம். அப்பேற்பட்ட நல்ல சிந்தனை இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வைக்குள்ளாக ஆண்டவரே உருவாக்கி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு தாவீதை போல ஆண்டவரே, அப்பா தானியலை போல ஆண்டவரே, அப்பா உம்மிடத்திலே ஆண்டவரே அனுதினம் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே இவர்களை மாற்றுங்கப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே எத்தனை பொல்லாப்பு வந்தாலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே அவர்கள் தேவனுடைய நாமத்தினால ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றி கர்த்தர் என் பக்கமா இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதத்திலும் பாதிப்பில்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிற பிள்ளைகளாய் இவளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆலயத்திலும் ஆண்டவரே வெளியிலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒரு நல்ல சந்ததியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியா இந்த பிள்ளைகளோடு கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்தில் ஆண்டவரே அப்பா இந்த அவர்கள் வாழுகிறதான ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டவரே ஒரு சிறந்த பிரஜைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படியாய் ஆண்டவரே நல்ல எண்ணமும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இவர்களை வாழ வைக்க என் தேவன் உம்மால் மட்டுமே ஆண்டவரே முடியும். அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே அனுதினம் இருக்கிறவர்களாக, அனுதினம் ஜெபிக்கிறவர்களாக, அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய வேத வாத வார்த்தையின்படி ஆண்டவரே நடக்கிறவர்களாக இவர்களை நீர் மாற்றி ஆண்டவரே அப்பா மேல் எப்போதும் விசுவாசத்தோடு இருக்கிறவர்களாக இவர்களை நிலை நிறுத்துங்கப்பா. கர்த்தர் அப்படியாய் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே இவர்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து அப்பா இந்த சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு விசுவாச சந்ததியாய் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்பா அந்த விசுவாசித்த ஆண் என்றும் பெண் ஒன்றும் எதுவும் இல்லாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இருந்த ஆண்டவரே இவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அனுதினமும் ஜெபித்து ஜெயம் கொண்டு எழும்ப கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களை எடுத்து பயன்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாய் வைக்கிற போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படி ஆய் கொடுக்க தாவி இந்த வேளையிலே ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஆண்டவரே அப்பாவர்களுக்கு தந்த ஆண்டவரே இன்னமும் ஆண்டவரே முடிய ஆண்டவரே ஊழிய பாதையில இவர்களை நடத்தி வழி நடத்தும்படி ஆயிச்சிருக்கிறோம். காத்திருக்கிறதான் ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா ஆரோக்கியத்தை பலத்தை தந்து ஆண்டவரே அனுதினமும் உம்மண்டையிலையும் நின்று உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக இவளை வைத்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரை பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக வழி நடத்தும்படி ஆயிச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த ஜப வேலையை நடத்தி வருகிறது ஆண்டவரே, சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான லெஸ்லி சகோதரியும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தேவாலயிலும் ஆண்டவரே ஜப வேலையை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் வேலை செய்கிறதான இடத்தில வழியா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருந்து இவர்கள் அந்த இடத்துல நடக்க வேண்டிய வழிகளை நீர் இவர்களுக்கு தெரிவித்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே உழைக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்க இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இயேசு கிறிஸ்தன் நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலா அமரியா வரவேற்றுக் கொண்டு இந்த வாலிபர் மத்தியிலே பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிடக்கூடிய ஒரு கிருபை இறக்கம் அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி, மீட்பு ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமா எங்களை நீர் தாங்கபடியாய் உமது திருக்கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. இம்மட்டுமாய் கர்த்தராகிய தேவரீர் உதவி செய்த எபின்னேசரே, இனியுமாய் கூட எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணுவீராகப்பா. அதிகாலையிலே ஆண்டவரே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படியாக ஒவ்வொரு நாளும் காலையிலே நாங்கள் உம்மை தேட கர்த்தர் கிருபை செய்து ஆவியானவர் தாமே எங்களுக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் நீர் அப்படியே செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்து வருகிற நாட்களிலே அந்த ஜெபங்களுக்கு எல்லாம் அப்பா நீர் பதில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்கள் மடியிலே விழுந்து விடாதபடிக்கு எங்களுடைய பாவ சாபங்களே அப்பா அவைகளுக்கு தடையா இல்லாதபடிக்கு இருக்க எங்களை முற்றிலுமாய் ஒரு விசை கூட உமது பரிசுத்த இரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. போது கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் சோத்திரம். என்னால் இல்லையானவரே நாங்கள் வாலிப ஆண் பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம். வாலிப ஆண் பெண்களின் வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய கர்த்தாவே வேலைகள் படிப்பு திருமண காரியங்கள் யாவற்றிலும் தெய்வீக பிரசன்னம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த வாலிபான் பெண்கள் எல்லோரும் அவர்களுடைய காரியங்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதான நல்ல உள்ளத்தை கர்த்தர் நிற்கிரு உருவாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அநேகப்பா பொல்லாங்காய் தோன்றுகிறதான காரியங்களிலே கருமங்களிலே வேண்டாத கருமங்களிலே தலையிடாதபடிக்கு பிள்ளைகள் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் உமது கரத்திலே அடங்கி இருக்க கர்த்தராகிய தேவரீர் நீர் உதவி செய்யுங்க. இந்த நாளிலே அநேக வாலிபான் பெண்கள் தங்கள் பொல்லாத காரியத்திலே அவர்களுடைய வாழ்வை கெடுத்துக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்கள் இழந்து போகிறதான வேலையிலே ஆண்டவராகிய தேவன் உமது கரத்திலே அடங்கி இருந்து அப்பா நேரா ஆவியானவர் தாமே அவர்களை வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கூட அப்பா அவர்களுடைய சுய புத்தியின் மேல சார்ந்திருந்து பிசாசுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அவர்கள் வாழ்வை எல்லாம் கெடுத்து கொள்ளாதபடிக்கு பெற்றோர்களின் கண்ணீர் எல்லாம் துடைத்து அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து ஆசிர்வதிங்கப்பா. அப்படியே கூட அவர்கள் ரட்சிக்கப்பட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் கரைத்திரை அற்றதாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சூத்திரம். அப்படியே மீட்பின் மீட்பராகிய தேவரே நீர் ஆண்டவரே உமக்கு சூத்திரம். அந்த மீட்பின் ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படியே இந்த பொல்லாங்கன காரியங்களிலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்கி அவர்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதித்து பெருக செய்து வருகிற நாட்களிலே அவர்கள் நல்ல சந்ததிகளாய் எழும்பி அநேகருக்கப்பா ஆசிர்வாதமாக சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே அப்பா சமுதாயத்துக்கு ஒரு ஆசிர்வாத பிள்ளைகளாய் வாலிப ஆண் பெண்களை எடுத்து தேவரே நீர் பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சபைகளிலே நல்ல அவர்களுக்கு கர்த்தாவே அவர்கள் சபையிலே ஒரு தூண்களாக இருந்து ஊழியங்களுக்கு கர்த்தாவே அவர்கள் ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருக்க கர்த்தாமே உதவி செய்யுங்க. ஒரு விசை கூடப்பா அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராகிய தேவன். இந்த வாலிப ஆண் பெண்களை எல்லா பொல்லாத காரியங்களுக்கும் எல்லா பொல்லாங்கான காரியங்களுக்கும் விடுதலையாக்கி ரட்சித்து அவர்களை வழிநடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே குடும்ப சங்கமம் ஊடகத்தை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமா ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்கள் மேல தேவனுடைய ஆசிர்வாதம் அபிஷேகம் இறங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறான்ப்பா. அப்படியே கூட இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிறதான ஊழியங்களையும் ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களை கூட தேவரே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சோத்திரம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், இரு வாலிப பிள்ளைகள், மகனையும் மகளையும் தேவரே நீர் ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. குன்றின் மீது இட்ட தீபமாக இந்த குடும்பத்தை தெய்வம் தாமே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடியாய் கூட அப்பா ஜெபித்த ஒவ்வொரு குடும்ப தேவதாசர்களையும் தெய்வ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களை கூட நீர் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. நீ ஜபிக்க வருகிறதான பிள்ளைகளின் குடும்பங்களை கூட ஆசிர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலும் இருக்கிறதான வாலிபான் பெண்களை தேவரே நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்குறப்பா. இறுதியாக ஜபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். அந்த மகள் கூட அன்றுவரே செய்யும் உமக்கு செய்கிறதான அந்த ஊழியத்தை தேவன் நீர் ஆசிர்வதிங்க. அந்த குடும்பங்களிலும் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் மேல முதாபிஷேகம் இறங்கும்படி ஜபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரையும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்.
1: உங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட்.
4: ஐரின்,
1: உன்னதத்தின் பெலனாகி ஆவியானவர் இந்த வாலிய பிள்ளைகளுக்குள்ளே தன்னுடைய ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளக்கூடிய ஒரு பெலனை இந்த வாலிய பிள்ளைகளுக்குள்ளே வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே
4: வழிந்தோத்திரம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இறக்கு தெரிந்தவனே மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. மட்டுமா எங்களை நடத்தி வழி நடத்தி வந்த எபினேசரே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி அப்பா அந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஒளியில் உம்முடைய வெளிச்சத்திலே பிள்ளைகள் நடக்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பிள்ளைகளை வழி நடத்தும்படியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அறிவை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையிலே அவர்கள் நடக்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உமது சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து துதித்து கர்த்தாவை ஆராதித்து கர்த்தாவை அப்பா உம்முடைய ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பினாலே அந்த பிள்ளைகளை கர்த்தாவே தேவன் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கல்வாரி அந்த அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க கிருபையை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய் விடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா இருக பிடித்துக் கொண்டு மது வழியிலே நடக்க தேவன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி வாலிப பிள்ளைகளோடு இருங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா உலகத்திலே கர்த்தாவேப்பா ஸ்தோத்திரமானவரே, தேசங்களிலே சபைகளிலே எழும்பி பிரகாசிக்க தேவன் நீ உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவேப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தவறான வழிகளிலே சென்று விடாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அநேக தவறான வழிகள் இருக்கிறது கர்த்தாவேப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த உலக காரியங்களுக்கு கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் அடிமைப்பட்டு விடாத படிக்கு கர்த்தாவே அப்பா உண்மை அறிந்து கொண்டு உமது வழியிலே உமது வார்த்தையின் படி வளர கர்த்தாவே தேவன் பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவரையும் உடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வழியிலே அந்த பிள்ளைகளை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவை தவறி விடாத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுங்க கர்த்தாவே. அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே அப்பா டிப்ரெஷன்லே இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அதுல இருந்தெல்லாம் பிள்ளைகளை தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது கர்த்தாவே சுவாமி கர்த்தாவையும் முது வழியிலே நடக்க கர்த்தாவே கிருபையாய் இருக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைகளை முது வார்த்தையின் வழியிலே நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளோடு தேவன் பேசும்படியா இடை படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே தவறான போதனைகளுக்கு கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் சென்று கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்படி செல்லாதபடிக்கு கர்த்தாவே உடைய உண்மையான சத்தியத்தை அப்பா உணர்ந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற அநேக பிள்ளைகளுக்கு அநேக தாளந்துகள் இருக்கு, அது எல்லாவற்றையும் பயன்படுத்தி உமது வழியிலே உமது வெளிச்சத்திலே நடக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசம் முழுவதுமாய் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இதன் மூலமாய் கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த இணைப்பு தடைபடாத படிக்கு எந்த இன்டர்நெட் தடைகளும் வராத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதுவரை ஜெபித்த பிள்ளைகளை நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தினவரையும் கொடான குடி ஸ்தோத்திரங்கள். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
5: அமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட தேவன்
5: இருப்பார். அங்கு நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பூரண பேசலோட் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பிலே எல்லா பிள்ளைகளையும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்திய நாட்களிலே வன்முறைகளினாலும் வறுமைகளினாலும் அங்கு போத வஸ்துக்குள்ளும் கொலைக்குள்ளும் திருட்டுக்குள்ளும் அங்கு போகிற இருதய சிந்தைகளை திருடுகிற அந்த பொல்லாத ஆவியிலிருந்து இந்த மக்கள் இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய அங்கு பூரண சற்குணத்தின் கட்டிலே இருக்கிற அந்த அன்பு அவர்களை அணைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா அன்பு இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசப்பா, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென்றும் ஆமேன் என்றும் தருகிற இயேசப்பாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஐயா. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தகப்பனே கர்த்தர் தாமே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபங்களை ஏறெடுக்க வைக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. தகப்பனே இந்த நாட்களிலே பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை உங்களுக்காக ஆண்டவரே வந்திருக்கிறோம் ஐயா. தகப்பனே, பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய வெளிச்சத்தையும் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவியானவருடைய நிறைவையும் என் தேவனே நீர் ஊற்றி வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. சர்வ வல்லவரே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய கரம் ஒரு நாளும் குன்றி போனதே இல்லையப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் மத்தியிலே ராஜா உம்முடைய பரிபூரண அன்பை, பரிசுத்த அன்பை, உண்மையான அன்பை ஆண்டவரே, நிலைவரமான அந்த அன்பின் ஆவியை இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே நீர் அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுடைய இருதயங்களுக்கு தாங்களே என்ன செய்யறதென்று அறிந்து கொண்டும் செய்கிறார்கள் அப்பா. பிசாசின் பிடிக்குள்ளே கட்டப்பட்டும் செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஏழைகளின் நிமித்தம், பஞ்சத்தின் நிமித்தம், வேலை இல்லாத காரியங்களின் நிமித்தம் ஆண்டவரே கொலை செய்கிறார்கள், களவெடுக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவாதி தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த பிடிகளில் இருந்து இந்த பிள்ளைகள் விடுதலை பெற உம்முடைய அன்பின் கரம் அரவணைத்து தூக்கிவிட வல்லதாய் இருக்கிறது ராஜா. அப்படி எத்தனையோ வாலிப பிள்ளைகளை என் இயேசு நீர் ஒருவரே தூக்கி விட்ட தெய்வம் அப்பா. தகப்பனே, தேவனே, முன்னோர்கள் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ முன்னோர்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கர்த்தாவே பரம்பரை பரம்பரையாக, சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஆசீர்வதித்து கர்த்தாவே வேதத்திலே எழுதப்பட்ட பிள்ளைகள் எத்தனையோ உண்டு ராஜா. அதே போல ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன என் இயேசப்பா, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி, அன்பின் ஆவியை ஊற்றி, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்குள்ளே எத்தனையோ குறைவுகள் உண்டு ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, இவ்வளவுதான் கர்த்தாவே பெற்றோர்கள் அன்பு செய்தாலும் அதை ஆண்டவரே உதறி தள்ளி ஏனோ தானோ என்று கர்த்தாவே வெறுக்கிற காரியங்களாக நடக்கிற இந்த மாமிச கிரியைகள் பிசாசின் ஆண்டவரே வல்லிசற்பத்தின் ஆவிகள், தேளின் ஆவிகள், கொள்ளிவாள் பேய்களின் ஆவிகள் யாவும் அழிந்து ஆண்டவரே நாசமாய் போவதாக கர்த்தாவே. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பாடசாலையிலே ஆசிரியர்மாருக்கும் மாணவர்களுக்கும் வேலத்தலங்களிலே சபைகளிலே ஆண்டவரே பிரிவினையும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அநேகம் அநேகமாக உண்டு ராஜா. என் தகப்பனே, என் இயேசப்பா, ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே கரத்தினாலே கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவரே. சந்ததி சந்ததியை காண வைப்பேன் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே காண்பா என்று சொன்னவரே, ஒளிவமர கன்றுகளைப் போல ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உன்னை சுற்றிலும் இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் பாடுகிறாரே ராஜா. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக, குடும்பங்களாக ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதிக்கிற குடும்பங்களாக, வீடுகளிலே குடும்ப ஜபங்களை செய்யதாக ஆண்டவரே ஐக்கியம் ஆண்டவரே அப்பா வரத்தக்கதாக, அன்பு பரிசுத்த அன்பு நிலை பெறத்தக்கதாக என் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே பரத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற அந்த அருளின் ஆவி, அன்பின் ஆவி, பரிசுத்தத்தின் ஆவி ஆண்டவரே, தாழ்மையின் ஆவி, உண்மையின் ஆவியை ஊற்றுங்கப்பா பிள்ளைகள் மேலே ஊற்றுங்கப்பா. தகப்பனே, தேவாதி தேவனே, யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பஞ்சத்தினாலே வேலை இல்லாமலுக்கு ஆண்டவரே கொலையும் கொள்ளையும் ஆண்டவரே களவும் பொய்யுமாக ஆண்டவரே நிரப்ப பண்ணுகிறதான இந்த அசுத்த ஆவியை ஆண்டவரே அப்பா மாமிசத்திலே உருவாகுகிற ஆசை இச்சைகளினாலே வார காரியங்கள் அனைத்திலும் இருந்து கர்த்தாவே ராஜா இந்த பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் அப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்திலே விடுதலை ஆண்டவரே, சிந்தனையிலே விடுதலை, நினைவிலே விடுதலை, இருக்கையிலே படுக்கையிலே என் தேவாதி தேவனே பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா தேவ தூதர்கள் சேனைகள் உலாவி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. காவல் காக்கின்ற எங்கள் தெய்வம் இரவும் பகலும் ஆண்டவரே அப்பா, வரத்தில் இருந்து உம்முடைய கண்கள் பிள்ளைகள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறது ராஜா. அழிந்து போற பிள்ளைகள் அப்பா, தகப்பனே பொய்யான காதல் என்று சொல்லி ஆண்டவரே ஆணும் பெண்ணும் ஆண்டவரே கத்தாவே அன்பு வைத்து ஆண்டவரே அப்பா கட்டாவே அது விபரீதமாகவும் முடிகிறது ராஜா. தாவுப்பெனே தாவுப்பெனே, இந்த பிள்ளைகள் மேலே இப்படிப்பட்ட பொய்யான அன்புகளுக்குள்ளே போய் விழுந்து போய்விடாதபடி ஆண்டவரே, கரடு முரடான பாதைகள் கோணலான பாதைகளுக்கு போய் விழுந்து போகாதபடி என் இயேசப்பா, ஒரு குணசாலியான பிள்ளைகளாக ஆண்டவரே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை ஆண்டவரே கனிதரும் திராட்சை செடிகளாக, யோசேப்பு ஒரு கனிதரும் திராட்சை செடியாக ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் ஆண்டவரே அப்பா கத்தாவே ஒரு கனிதரும் மரங்களாக செடிகளாக ஆண்டவரே நிலைநிறுத்தின தெய்வம் நீர் அல்லவோ ராஜா? நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் அல்லவோ அப்பா? அப்படியான பாத்திரங்களாக இந்த பிள்ளைகள் ஒரு நற்குணசாலியான பிள்ளைகளாக ஆண்டவரே கத்தாவே குணத்திலே ஆண்டவரே அன்பிலே பண்பாட்டிலே ஒரு நற்குணம் ஆண்டவரே விளங்கத்தக்கதாக ஆவியானவர் தாமே முன்னின்று வழிநடத்தி பாதுகாத்து பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு சபைக்கு ஆண்டவரே நாடுகளுக்கு கிராமங்களுக்கு கண்டங்களுக்கு ஒரு ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒரு மரமாக ஒரு கனிதரும் மரமாக நீங்க நிலைநாட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் அநியாயமாக அறவாசியிலே அழிந்து போகாதபடி தலைமுறை தலைமுறையை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆகவே ஆண்டவரே அப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வதற்கு கத்தாவே அன்பும் பலனும் தெளிந்த புத்தியம் இந்த பிள்ளைகள் மேலே கொடுங்க ராஜா, ஊற்றுங்கப்பா. இயேசுவே, ஊகித்து நடக்கிற தேவ ஆவியினாலே நிரப்புங்கப்பா, இயேசப்பா நிரப்புங்கப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே உணர்கிற உண்ணு தண்ணீரை ஆசீர்வதியுங்கப்பா. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியுங்கப்பா. கையிட்டு செய்யற வேலைகளை ஆசீர்வதியுங்கப்பா. போக்கிலே வரத்திலே பிள்ளைகளுடைய காரியங்கள் வாழ்க்கைகள் நடைகள் ஆண்டவரே யாவும் ஆண்டவரே ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தப்படுவதாக ராஜா. தகப்பனே உடைய வார்த்தையின்படி பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உபவாசம் இருங்கள் என்று ஆண்டவரே உடைய வேதத்திலே ஆண்டவரே சொல்லப்படுகிறது போல ராஜா. பெற்றோராகிய நாங்களும் ஆண்டவரே அப்பா எங்களையும் தாழ்த்தி பிள்ளைகளையும் தாழ்த்தி இந்த ஜெபத்தை ஆண்டவரே உம்முடைய கரமும் ஆண்டவரே நீட்டி பெற்றுக்கொண்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெயமெடுக்க போறதற்காக நன்றி அப்பா. பொல்லாத பிசாசின் பிட்டியிலிருந்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாக நிற்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். போராடி ஜெபம் எடுக்க ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் அந்த பலத்தை கொடுக்க போறதற்காய் நன்றி, சத்துவத்தை கொடுக்க போறதற்காய் நன்றி. உம்முடைய கிருபையிலே பிள்ளைகள் வளர வாழ நடக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மனுஷருடைய தயவும் வேண்டும் ராஜா. பிள்ளைகளை அணைக்க வேண்டிய விடத்திலே அணவணைத்து கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்திலே கற்றுக் கொடுக்கிற அந்த கிருபையை பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு ஆசிரியர்மார்களுக்கு ஆண்டவரே பாடசாலைகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அப்பா சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள் ராஜா. தேவனே கத்தாவே புலசரி இருக்கலாம் ஆண்டவரே, அவர்களை மன்னித்து அந்த இடத்திலே ஊழியம் செய்ய போற பிள்ளைகள் என்ன மாதிரி ஆண்டவரே சொல்லுகிறார்களோ அதை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி அந்த சிறை வாழ்வை ஆண்டவரே தகர்த்தெறிய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய போறதற்காய் நன்றி, செய்து முடிக்க போறதற்காய் நன்றி அப்பா. பெற்றோராகிய நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபை பொருந்தின நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: கேட்டதற்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் மாலிவ பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
6: ஆமென் ஆமென். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக குடும்பத்தோடு.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். பிள்ளைகள் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசத்திலும் அன்பிலும் அங்கு மாக்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையும் தலைச்சீராவையும் அணிந்து கொள்ள கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்க யுத்த நாடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள், அங்கு யுத்தத்திலே நிற்கிற வாலிப பிள்ளைகள், அங்கு இந்த வாலிப பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அந்த தாய் தகப்பன் சகோதரங்கள், இவர்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
7: அன்பும் கிருபை என்ற இந்த பிதாவே, தேவனே, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா நீங்க சொன்னீங்கப்பா சர்வ சிருஷ்டி உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்றப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் கட்டளையாக சொன்னீங்க தேவனே. அப்பா பிதாவே, இந்த பூமியில் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் தேவனே புறப்பட்டு தேவனே போய் ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் புறப்பட்டு போய் தேவனே அங்குள்ள வாலிப பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, தேவனே கிருபை செய்யுங்கப்பா. பிதாவே தேவனே, ஆத்ம பாரத்தினால் என்றப்பங்கப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவளையும் இயேசு ராஜாவே. தேவனே இந்த கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே, இந்த பிள்ளைகளுக்கு தேவனே சத்திய வார்த்தை ஒன்றே விடுதலை அப்பா பிதாவே. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், ஆனா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவன் சொன்ன தேவனே, குமாரனுடைய தேவனே சத்தியத்தை சத்திய வார்த்தையே தேவனே பிதாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அறிவிக்கும் பொழுதப்பா பிதாவே, அந்த பிள்ளைகள் தேவனே விடுதலை அடைவார்கள் அப்பா பிதாவே. தேவனே யுத்தங்கள் ஓயப்படுமே ராஜாவே தேவனே பிதாவே. கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்க தேவனே பிதாவே. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்க தேவனே. அப்பா கிருபை செய்யுங்க அப்பா, ஒவ்வொரு தேசங்களிலும் அப்பா, ஒவ்வொரு தேவனே ஸ்கூல்களிலும் அப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தையை தள்ளி தேவனே பைபிள் ரீடிங்க நிப்பாட்டி ஏசு ராஜாவே தேவனே ஒவ்வொரு சட்டங்களை தேவனே ஏற்படுத்தினதனால் அங்கு பாடசாலையிலே சுட்டு கொல்லுகிறதை நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதாவே. பிசாசானவன் தேவனே இந்த பிள்ளைகளுக்குள்ளே போய் அங்கு சுட்டு பிள்ளைகளை கொல்லுகிறதை பாக்குறீங்களப்பா பிதாவே. தேவனே கர்த்தர் தேவனே தேசத்தை காக்காவிட்டால் காக்கிற முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்ன தேவனே, தேவனே வேத வார்த்தை இல்லாமல் அநியாயமாய் சங்காரமான தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் பாக்குறீங்களப்பா இயேசு ராஜா. துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே அழியும் பொழுதப்பா பிதாவே, அந்த இரத்த பழியை நான் உங்களிடத்திலே கேட்பவன் சொன்ன தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை அழிந்து போறதில்லை தேவனே பிதாவே, சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கிற எங்களுடைய கையிலே தானப்பா நீங்கள் கேட்பீங்க இயேசு ராஜா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, போதை வஸ்திரத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. குடும்பங்களிலே தேவனே உம்முடைய சத்திய வார்த்தையிலே குடும்பங்கள் கட்டுப்பட கிருபை செய்யுங்க. நீங்கள் ஆபிரகாமுக்கு சொன்னீங்களப்பா பிதாவே, நான் சொன்ன தேவனே என்னுடைய நீதி நியாயத்தின்படி கர்த்தருடைய வழியிலே நடவுங்கள் என்று அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீட்டாருக்கு தேவனே கட்டளை இடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீங்க ராஜாவே. அதே போல் ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா பிதாவே உம்முடைய வார்த்தையே தேவனே பிதாவே பிள்ளைகளுக்கு அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஞானம் அறிவினாலும் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே மாத்திரமாகும் அப்பா பிதாவே. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேவனே அளவில்லாமல் இந்த வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்க, உம்முடைய கரியினால் அவளை நிரப்புங்க, உம்முடைய வரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் நிரப்புங்க அப்பா பிதாவே. யுத்தத்திலே ஈடுபட்டு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவனே பிதாவே உம்முடைய வார்த்தையினாலே அவளை நிரப்புங்க அப்பா பிதாவே, உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சத்திய வார்த்தையினாலே அந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. யுத்தத்தை இழந்த தேவனே வாலிப பிள்ளைகளை இழந்த தாய் தேவனை புறப்படுங்கள் அப்பா பிதாவே, அவளுக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பிதவளே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க இயேசு ராஜாவே, விடுதலை கொடுங்கள் அப்பா இயேசு ராஜாவே, தேவனே புறப்படுங்கள் அப்பா. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னீங்க தேவனே பிதாவே. தேவனே இந்த தேவனுடைய வார்த்தை எல்லாம் இலவசமாய் கிடக்கிறது அப்பா பிதாவே, அதை அறிவிக்காமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே என் தேவனே. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவன் சொன்னீங்க தேவனே.
8: தேவனே உம்முடைய கல்வாரி அன்புதேவனே ஒவ்வொருடைய இருதயங்களிலும் இருந்து ஆவியானவர் சொல்வதை காது உள்ளவன் கேட்கக்கூடவன் சொன்னீங்கப்பா. வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஆவியானவர் அப்பா பிதாவே. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவி என்றப்பா பிதாவே. பேசுகிற ஆவியானவர் அப்பா பிதாவே. கிருப செய்யுங்கப்பா தேவனே, கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா பிதாவே. வாலிபன் தன்னுடைய வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வார்த்தையினாலே மாத்திரம் அப்பா பிதாவே. தேவனே தாவீது சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தபடியினால் நான் பாவம் பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி பாவம் செய்யாதபடி தேவன் என்னை விலக்கி பாதுகாக்கிறான் இயேசு ராஜா. தேவனே கிருப செய்யுங்க அப்பா. சத்திய வார்த்தையினாலே மாத்திரமே வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடியும் அப்பா பிதாவே. அவர்கள் விடுதலை அடைய முடியும், சமாதானம் அடைய முடியும் அப்பா பிதாவே. அவருடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் இரத்த பழிகளை தேவனே சிறுமையிலே நீங்கள் சுமந்து தீர்த்தீங்க இயேசு ராஜா. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை மூட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. கொலை உண்ண போற வாலிப பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்க. தற்கொலையின் ஆவிகள் திருடையும் கொள்ளையும் அழிக்க மற்ற ஆவிகள் இந்த வாலிப பிள்ளைகள் வெளியேறுவதாக. டிப்ரெஷன் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இந்த வாலிப பிள்ளைகள் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க அப்பா பிதாவே. அந்நிய நுகத்திலே தேவனே இந்த பிள்ளைகள் இணைந்து விடாதபடி அப்பா பிதாவே. தேவனே இந்த பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்க, ஏற்ற துணையை கொடுங்கள் அப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவன் பிள்ளைகளை மறி பண்ணத்தக்கதாக தேவனே கிருபா செய்யுங்க அப்பா. உம்முடைய வார்த்தையை தள்ளி உம்மை தள்ளி தேவனே செய்கிற திருமணங்களை நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா சோசரம் அப்பா. ஓ நன்றி நன்றி. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னது. தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. வாலிப பிள்ளைகள் ரட்சியுங்க. போதை வசுகள் இச்சைகளின் ஆவியல் தேவனே வெளியேறுவதாக இந்த பிள்ளைகளை விட்டப்பா பிதா. மாம்சத்தின் கிரிகள் ஓ மாம்ச சிந்திகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. உலக காரியங்கள் பிசாவுடைய கிரிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இந்த பிள்ளைகளை வெளியேறுவதாக. சகல நோய் வியாதி பலவீனங்கள் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உடைய தேவதூர் அன்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசுவாசித்த ஞானத்தை கொடுங்க இந்த பிள்ளைகளுக்கு. விசுவாசித்த அறிவை கொடுங்க. விசுவாசித்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா இயேசு ராஜாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க அப்பா இந்த பிள்ளைகள் மீது. ஓ நன்றி ராஜாவே. ஜீவ புஸ்தகத்திலே உடைய நாமங்களை எழுதுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. உடைய கரங்களினாலே அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க அப்பா. உம்முடைய அபிஷேகம் இந்த வாலிப பிள்ளைகள் மீது இறங்குவதாக. உம்முடைய வரங்கள் வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக. ஆவியானவரே உம்முடைய கனியினாலே இந்த பிள்ளைகள் நிரப்புங்க. கல்வாரி அன்பினாலே இந்த பிள்ளைகள் நிரப்புங்க அப்பா பிதாவி. ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க இந்த பிள்ளைகளுக்கு. ஒரு புதிய ஆவிய கொடுங்க இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே. ஓ சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க அப்பா இந்தவரே. அப்படியாக நீங்கள் இந்த ஜபத்தை கேட்டப்பா நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி ராஜா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. பட்சபாதம் இல்லாத தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் மீட்டு ரட்சியுங்கப்பா பிதா. இதுல இந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்க. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. அந்த பிள்ளையுடைய எதிர்காலங்களை பொறுப்படுங்க, ஆசீர்வதியுங்கப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல் தேவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. கிருப உள்ள கரம் தேவனே அந்த மகன் மீது, மனைவி பிள்ளைகள் மீது, பேர பிள்ளைகள் மருமக்கள் மீது அமர்ந்திருப்பதாக. தேவனே ஜெனசிஸ் புறப்படுங்க, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. அந்த புத்தகம் மூலமா செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையினாலே அந்த புத்தகத்தை நிரப்புங்கப்பா. வெளிப்பாடுகளினாலே நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனங்களாலே அந்த புத்தகத்தை நிரப்புங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. அதை வாசிக்கிறவர் மீது உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. வெளிப்பாடுகளை கொடுங்க, ரட்சியுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் வறுமையா திரும்பாதேசு ராஜாவே. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமம் உண்டாவதாக. நீங்கள் பெருகவும் அந்த மகள் சிறுவம் தேவனே கிருப செய்யுங்கப்பா. மது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.
1: ஏன் ஆமே நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிபமானோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக.
7: அப்படியே உலையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஜபத்தோடு கூட நான் மீட்டை ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், எங்கள் ஜபங்களை கேட்டீரப்பா. இந்த வாலிப சமுதாயத்தை, இந்த வாலிப உலகத்தை கர்த்தாவை நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ளாக கர்த்தாவை, அவர்களோட இருதயங்கள் சிந்தைகள் பரிசுத்தப்படும்படி கர்த்தாவை ஆண்டவரே நீர் அவர்களை மாற்றங்களுக்கு உட்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா நீர் சொல்ல வெளிச்சம் உண்டா கடவதன்று சொன்ன போது வெளிச்சம் உண்டானதே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இயக்கியே கீழ்ப்படிந்ததப்பா. உம்முடைய வாலிய பிள்ளைகள் கீழ்ப்படிய கர்த்தாவே பயபக்தியா இருக்க ஆண்டவரே ஞானமாகிய கிறிஸ்து அவர்களுக்குள்ளே நீர் இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியதப்பா. அந்த சங்க வானொலியிலே ஆண்டவரே ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் இருக்கிற வாலிய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்து அவர்களை ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கமா வானொலிக்காய் லேசியனா அனை பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழிய வாசல்கள் ஆண்டவரே இன்னும் விரிவாக்கப்பட கத்தாவே. உம்முடைய கரம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காண கத்தாவே உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய நாள் நடக்க இருக்கிற ஆராதனைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே அதிலும் ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீங்க நடத்துங்க ஆவியானவரே. உங்களுடைய கரம் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாயிலே இருந்து ஆண்டவரே உம்முடைய மகிமைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்புகள் வெளிப்படட்டும். அநேகர் கேட்கக்கூடிய காதுகள் ஆண்டவரே நீர் திறந்தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிக நமகிமே உமக்குரியதப்பா. உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதா.
9: ஆமென் ஆமென். இறக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்தை எடுத்து பயன்படுத்தின தேவன் அதுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கூட இருந்து ஏசப்பா அவர்களுக்கு கூட வந்த வார்த்தைகள் துதிகள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தினதுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நாளை நாளிலும் ஆண்டவரே நடக்க இருக்கின்ற அந்த அபிஷேக ஆராதனையை உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் அந்த ஆராதனை பொறுப்பேற்று இயேசப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்க ஆவியானவரை நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரதியா இருக்கும்படியாக நாங்க வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த மாத ஆண்டவரே எங்களை மறைத்து நீங்கள் அந்த இடத்திலே பேச வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஜபிக்கிற ஜப வீரர்கள் ஜப வீராங்கனைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வானொலி ஊழியத்திலே வரப்போன்ற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸிலும் எங்களை கரம் கூட இருந்து எல்லோரையும் ஆசிர்வதிக்க வேணுமா கேட்கிற உறவுகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சகோதரி ஜனத்துக்காய் நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த ஊழியங்களுக்காய் ஆண்டவரே சுவாமி சகோதரி கூடாய் நீங்க செய்து வருகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பங்கு கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பிள்ளைகளை கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களையும் பொறுப்பேற்று ஆண்டவரே நீங்கள் நடத்த வேணுமா இந்த குடும்பத்திலும் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல பாச சார் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி இருக்கிற தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே இந்த புதிய நாளிலும் தாயார் சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் ஏற்படாமல் நீங்கள் அவர்களை தாங்கி அவர்களை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல சாதரி ஷர்மிளாவை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவா செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சாதரி தயாவை ஒப்பு கொடுக்கிறோம். தயாவுடைய ஊழியங்களையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவளோட படிக்கிற மாணவர்களை எப்ப கொடுக்கிறோம், அந்த ஸ்கூலை எப்ப கொடுக்கிறோம் தகப்பனே, டீச்சர்ஸ் மார் பிரின்சிபல் மார் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றியப்பா. அந்த இடத்துல ஒரு பெரிதான ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சாதிரி ரதி பாலசிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததிகளை ரத்த கோட்டைகளை மூடி ஜபிக்கிறோம். அதே போல பிரதர் டோனாலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, அவருடைய மகனை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அவர்கள் எடுக்கின்ற விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோத்திரங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கதாவே பிரத குணாவை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பிசினஸ் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாசாயன் ராஜநாயகத்துக்காய் வருகிறோம், அவருடைய சபை மக்களுக்காய் அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல இந்த நாளிலும் கத்தாவே உங்களுடைய கரம் கூட இருக்கவன்மா ஜபிக்கிறோம். சாதை வினோபாய் ஜெசிமாவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஜெசிமாவோடு கூட இருந்த இயேசப்பா அவள் போக்கிலும் பரத்திலும் துணையாக இருந்து அந்த ஹாஸ்பிட்டலிலும் பிள்ளையை பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சாதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, சகோதரியையும் பொருட்படுத்தி அந்த இடத்திலும் கூட உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பாசப்பா லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம், அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா, எங்களை அவருக்கு கொடுத்திருக்கின்ற சபைக்காய் நன்றி இந்த புதிய நாளிலும். அதே போல சுவாமி தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குளேந்திரன் அம்மா இவர்களையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். சாதிரி ஆயிரினை ஒப்பு கொடுக்கிறோம், அவர்கள் எடுக்கின்ற ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதிரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, சாதிரி ஜான்சியை ஒப்பு கொடுக்கிறோம், அவர் இருக்க தேசத்துக்காய் இந்த தேசத்துல ஒரு விடுதலைக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே நித்திய வெளிச்சத்தில் இணைகின்ற தாசர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த சாதரன் மகேந்திரனையாவை ஒப்பு கொடுக்கிறோம், அதே போல சாதர் ரஞ்சினி அலங்காரமணியை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சாதரி சுபா இளங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர் லட்சுமி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீடாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பிற பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை கிருபயங்கரம் கூட இருந்து இயேசப்பா இவர்கள் எல்லோரையும் பாதுகாத்து ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நடத்த வேணுமாய். வார விடுமுறை நாட்களிலும் ஆண்டவரே சபைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலையெடுத்து ஊழியங்களை கிட கரத்திலே தருகிறோம். அநேக ஆத்துமாக்கள் அந்த இடத்தில் அறுவடை செய்யப்பட வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரன்மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, பிள்ளையை பொருட்படுத்த இயேசு சுவாமி அவனை ஆசிர்வதித்து இயேசப்பா பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்த ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஷியாமுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, அவருடைய சரீர பலவீனத்திலிருந்து விடுதலைக்காய், அந்த குடும்பத்திலே ரட்சிப்புக்காய், அந்த குடும்பத்திலே தேவ சமாதானத்துக்காய், அந்த குடும்பத்திலே இயேசப்பா அவர்கள் உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே சுவாமி அந்த குடும்பத்திலே இயேசப்பா எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நீங்கள் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே உங்களை உங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேணுமா, எங்களை கரத்திலே படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன்.
10: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்தது ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும், அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும், இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்திருக்கிற சௌரன் டொனால் சௌரி கலாசீலன் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை சித்தமானால் நாளை நாளை காலை வேளையிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையில் இணையுங்கள். கன்னடா நேரம் 8 மணிக்கு, அதாவது இந்த நேரத்திலே நடைபெறும், அதாவது எங்களுடைய ஜெப நேரத்திலே சனியும் ஞாயிறும் நடைபெறுகிறது. உங்களுடைய டைமை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். 8 மணி என்றால் உங்களுடைய டைம் 2 மணி மாலையாக இருக்கும். அந்த வகையிலே இணையுங்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். கத்திரதாமே எங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஜபங்களுக்கூடாக வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். சனி ஞாயிறிலே இணையுங்கள். அதே வேளையிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதிக்கும் கரம் உங்களோரோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. அவர் அந்த ஜபங்களை கேட்டார். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனர், நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த ஏமி புஷ்பராஜா, உலகத்தின் பல பாகங்களிலிருந்து காலை அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவு என்ன இந்த நேரங்களில் இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். அந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார், விடுதலை தந்தார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களோருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஆமென். அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்வுக்காகவும் உன்ன உணவையும் இருக்கவுடையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து வழிநடத்துகிற கத்தரண்டை நாங்கள் ஒப்புவித்தோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து ஜபித்த, வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கத்தருடைய

அன்பான சகோதரனே சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, எபிரேயர் 7:3 முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இங்கே மெல்கிசெதேக்கு ஒரு வகையில் கிறிஸ்துவின் காட்சியாகவும் மற்றொரு வகையில் கிறிஸ்துவின் மாதிரியாகவும் இருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்தியத்திலிருந்து வந்து நித்தியத்திற்குள் சென்று விட்டார். அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவரே ஆதி, அவரே அந்தம். அவருக்கும் முன்னான கடந்த காலத்திற்குள்ளே செல்ல முடியாது. அவரை தாண்டி எதிர்காலத்துக்குள்ளும் நாம் செல்ல முடியாது. எல்லா காலங்களையும் நித்தியத்தையும் தமக்குள் கொண்டவர். இதே போன்றதொரு மனிதனாக நாம் மெல்கிசெதேக்கை பார்க்கிறோம். வம்ச வரலாறுகளை கூறுகின்ற ஆதியாம புத்தகத்தில் மெல்கிசெதேக்கின் பெயர் காணப்படுகிறது. ஆபிரகாம் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் என்று ஆதியாமம் நமக்கு கூறுகிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபு ஏசா என்பவர்களை பெற்றான் என்று அந்த வம்ச வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறது. ஆதியாமம் குடும்பங்களை பற்றி கூறுகின்ற புத்தகமாக காணப்படுகிறது. ஆனால் வம்ச அட்டவணைகளை கூறுகின்ற ஆதியாம புத்தகத்தின் பக்கங்களிலே திடீரென்று மெல்கிசெதேக்கு தோன்றுகிறான். எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாமல் வேதாமத்தின் பக்கங்களிலே காணப்பட்டு வந்த விதமாகவே வெளியேறியும் சென்று விடுகிறான். அதன் பின்பாக மெல்கிசெதேக்கு காணப்படவே இல்லை. மெல்கிசெதேக்கு ஆசாரியத்துவத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் மாதிரியாக காணப்படுவதால் தேவன் மெல்கிசெதேக்கின் வம்ச வரலாற்றை கூறவில்லை. ஆண்டவராய் இயேசு நித்திய தேவனாகவும் ஆசாரியனாகவும் இருப்பதனால் மெல்கிசெதேக்கு காட்சியாக இருக்கிறான். அவர் நித்தியமானவர் என்பதனால் எவ்வித மாறுதலுமின்றி தொடர்ந்து ஆசாரியனாகவே இருப்பார். ஆதியாமத்தில் சரியான தருணத்தில் மெல்கிசெதேக்கு ஆபிரகாமினிடத்திலே வருகிறார். ஆபிரகாம் சோதிக்கப்பட போகிறான். யாராயிலும் ஒருவர் அவனை பலப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்பொழுது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்று வாசிக்கிறோம். இங்குதான் வேதாமத்திலே முதல் முறையாக தேவன் உன்னதமான தேவன் என்று கூறப்பட்டிருக்கிறார். சோதோமின் ராஜா ஆபிரகாமினிடத்திலே லோத்தையும் ஜனங்களையும் மீட்டுக் கொண்டு வந்ததற்காக உம்மை வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்துகிறான். ஜனங்களை அடிமைகளாக வைத்துக் கொள்ள நீர் விரும்பவில்லை என்பது எனக்கு தெரியும். எனவே ஜனங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மீட்டுக் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் நீர் எடுத்துக் கொள்ளும் என்று கூறினான். அந்நாட்களின் சட்டத்தின்படி மீட்டுக் கொண்டு வந்த பொருட்கள் ஆபிரகாமையே சேர வேண்டும். ஆனால் ஆபிரகாம் அதற்கு என்ன சொன்னான் தெரியுமா? கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதியாமும் 14:23. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொண்டையாகிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று கூறுகிறான். அதைத் தொடர்ந்து ஆதியாமும் 15:1 நான் வாசிப்பது என்ன? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம். மெல்கிசெதேக்கு வந்து ஆபிராமிற்கு தொண்டு செய்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மகா பிரதான ஆசாரியனாக நமக்காக இன்று பணி செய்து கொண்டிருக்கிறார். நாம் இன்னமும் வளர்ச்சியடையாத சிறு குழந்தைகளாக இருப்பதனால் இயேசு கிறிஸ்து நம்மையும் நமது வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்கிறார். பலவிதமான வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து செல்லும்போது இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி எடுத்து நமக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டும் போதாது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அடிக்கடி நாம் நினைவு கூர்ந்து மற்றவர்களோடும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். வானொலி நிகழ்ச்சி கேட்கிற அநேக சகோதர சகோதரிகள் நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதனாலே கடிதங்கள் மூலமோ தொலைபேசி மூலமோ தொடர்பு கொள்ளும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள். அது நாம் சேர்ந்து கர்த்தரை துதிப்பதற்கு மிகவும் உதவியாயிருக்கிறது. ஒருவேளை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இதனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன பார்க்கிறோம்? அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக என்று ஆதியாகமம் 14 அதிகாரம் 19 வசனத்திலே பார்க்கிறோம். தேவனுக்கு சொந்தமான பூமியிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி நமக்கு கொடுத்து விட்டார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவரை நினைத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அறிந்து உணர்ந்து நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் நிச்சயம் தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். எபிரேயர் 7:4 வசனத்தை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இங்கே கிறிஸ்து குற்றம் குறைவில்லாத ஒரு ஆசாரியனாக நமக்கு காண்பிக்கப்படுகிறார். வாசிக்கிறேன் எபிரேயர் 7:4 வசனம். இவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். மெல்கிசேதேக்கிற்கு ஆபிராம் தசம பாகம் செலுத்துகிறான். மெல்கிசேதேக்கு தன்னை காட்டிலும் மேலானவன் என்பதையும் அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்பதையும் ஆபிரகாம் உணர்ந்து கொண்டான். வசனம் 5. லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிராமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆபிராமின் வழியிலே வந்த லேவியின் புத்திரர்களும் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகம் செலுத்தினார்கள். இதனால் மெல்கிசேதேக்கு ஆரோன் மற்றும் ஆரோனின் குடும்பத்தாரை காட்டிலும் உயர்ந்தவன் என்பது தெரிகிறது. நாம் தேவனுக்கு காணிக்கை கொடுப்பதனால் அவருடைய கர்த்தத்துவத்தை அறிந்து கொள்கிறோம். ஆலயத்திற்கோ அல்லது ஊழியத்திற்கோ கொடுக்கின்ற காணிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் கொடுக்கும் வெகுமதியாகும். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தி அவரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் ஒரு ஆசாரியனாக இருக்கிறோம். இப்பொழுது எபிரேயர் 7:6 வசனத்தை பார்ப்போம். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆபிராம் மெல்கிசேதேக்கு காட்டிலும் உயர்ந்தவன் அல்ல. மெல்கிசேதேக்கு புறஜாதியானவன் ஆனாலும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். மெல்கிசேதேக்கு தேவனை பற்றி எவ்விதமாக அறிந்து கொண்டான் என்பது தெரியவில்லை. அது மட்டுமல்ல, மெல்கிசேதேக்கை குறித்த பின்னணியமும் நமக்கு தெரியவில்லை. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தேவன் என்பதனால் அவரை குறித்தும் பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து முதலாவது நமது இரட்சகர், இரண்டாவது நமது மகா பிரதான ஆசாரியன் என்பதை நாம் அறிந்து கொண்டால் போதுமானது. இப்பொழுது 7 வசனத்தை பாருங்கள். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. ஆம், ஆபிரகாமை காட்டிலும் பெரியவனான மெல்கிசேதேக்கினாலே ஆபிராம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக வணங்கி அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் பெரியவர் என்பதை நாம் உணர்கிறோம், அதை ஆமோதிக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். வசனம் 8. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். இங்கே மரிக்கிற மனுஷர்கள் என்பது லேவியர்களான ஆசாரியர்களை குறிக்கிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஆசாரிய பணிபடி செய்த பிறகு ஒரு காலத்திலே மரணத்தை சந்தித்தார்கள். தொடர்ந்து அங்கேயோ என்பது மெல்கிசேதேக்கை குறிக்கிறது. நம்மை நாம் கிறிஸ்துவிடம் அர்ப்பணித்தால் அவர் நம்மை ஏற்றுக் கொள்கிறார். நான் என்னையே அவருக்கு காணிக்கையாக படைப்பதனால் அவருக்கு ஆதாயம் அதிகமில்லை. ஆனால் என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே என்று நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் ஒன்றுமில்லாதவர்கள், நாம் குறைவுள்ளவர்கள். ஆனாலும் நம்மை அவருடைய சமூகத்திலே சென்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? எபிரேயர் 7:9-10 வசனங்களை பாருங்கள். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, அதே போல ஆதாம் பாவம் செய்த பொழுது நானும் பாவம் செய்துவிட்டேன். ஆதாமிற்குள்ளாக எல்லாரும் மரித்து விட்டோம். நாம் மரிப்பதற்கான காரணம் நாம் ஆதாமிற்குள்ளாக ஆதாமுடன் பாவத்திற்குள்ளாகி இருக்கிறோம். ஆனால் இன்று நான் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் குற்றம் இல்லாதவனாக காணப்படுவேன். தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். நான் அவருக்குள் பூரணமானவனாக இருக்கிறேன். அவருக்குள்ளாக நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த மாபெரும் ஆவிக்குரிய உண்மை மிகவும் எளிதான நடையிலே கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது எபிரேயர் 7:11 வசனத்தை பார்ப்போம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஆரோனின் ஆசாரியத்துவம் முடிவடையாததாக இருக்கிறது. அது ஒருபோதும் பூரணத்துவத்தையும் தேவனோடு கூட முழுமையான ஐக்கியத்தையும் ஏற்படுத்தவில்லை. அது ஒருபோதும் மீட்பையும் தேவன் மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையையும் ஏற்படுத்தவில்லை. ஆரோனின் ஆசாரியத்துவம் இலக்கை அடையவில்லை என்று சொல்லலாம். எனவே நமக்கு கிறிஸ்து தேவையானவராய் இருக்கிறார். வசனம் 12, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். ஆம், நாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. இதை ரோமர் 6:10 நாம் தெளிவாக பார்க்கிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணம் ஆரோனின் ஆசாரியத்துவத்திற்கு உட்பட்டது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் அவர்கள் இரத்தத்தை செலுத்தினார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணமும் ஆரோனின் ஆசாரியத்துவமும் ஒன்றோடொன்று இணைந்து காணப்படுகிறது. வசனம் 13-14 வாசிக்கிறேன். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்கு உள்ளானவராயிருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனாயிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்திலே பிறக்கவில்லை. அவர் யூதா கோத்திரத்திலே தோன்றினவரானபடியால் அவர் இந்த பூமியிலே ஆசாரியனாக பணியாற்ற முடியாது. லேவி கோத்திரத்தாரே ஆசாரிய பணி செய்வதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தான் அல்லாதபடினாலே ஆசாரியத்துவம் மாற்றப்பட வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது எபிரேயர் 7:15-19 வசனம் வரை வாசிக்கிறேன். அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எந்தெண்டைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாயிருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். இந்த பகுதியானது வரப்போகிற மேசியாவை குறித்து 110 சங்கீதம் கூறிய தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிருடன் எழுந்ததினால் அவர் ஆசாரியராகிறார். அவர் முடிவில்லாத நித்திய ஜீவனை உடையவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்து இறுதியிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்து பரலோகம் ஏறி பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். இப்பொழுது அவர் முடிவில்லாத நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார். அதோடு கூட அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசுகிற ஆசாரியனாகவும் இருக்கிறார். மோசேயின் கட்டளைகளும் மோசேயின் நியாய பிரமாணங்களும் மனிதனுக்கு தேவையான பரிபூரணத்தை கொடுக்க முடியாமல் போனபடியால் அது பயனற்றதாகிவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சேருகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குற்றமற்ற ஆசாரியனாகவும் நிரந்தரமான ஆசாரியனாகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு ரட்சிப்பை அருளி செய்திருக்கிறார். தேவன் நம்மை ஆதாமிலிருந்து எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்தார். இப்பொழுது ரோமர் நிருபத்திலிருந்தும் சில வசனங்களை நாம் வாசிப்பது நமக்கு பயனுள்ளதாயிருக்கும். கவனியுங்கள், ரோமர் 5:12 முதல் வாசிக்கிறேன். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்படமாட்டாது. அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். வசனங்கள் 18-19 பாருங்கள். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நம் எல்லாருக்காகவும் ஒரு நாள் சிலுவையிலே மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். ஆதாமுடைய பாவத்தினாலே மனித குலத்திலே பாவம் தொடர் கதையானது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்ததினாலே நம் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவருடைய கீழ்ப்படுதலினாலே நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் செயல்பட்டார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எனவே நாமும் நம்மை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும். நமது அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் நம்மை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து நமது அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினாலே பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அது மட்டுமல்ல, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன். முடிவு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். வேதம் தெளிவாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு சோதனை வரும் சூழ்நிலையிலே மெல்கிசேதேக் மூலமாய் நீர் ஆபிரகாமை உற்சாகப்படுத்தினது போல ஆசீர்வதித்தது போல எங்களையும் உற்சாகப்படுத்துகிறவராக ஆசீர்வதிப்பவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே, இந்த உடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் கொடுத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களுக்காக, நீர் அவர்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிற அநேக அற்புதங்களுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இன்றும் என்றும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை உமக்கு நாங்கள் கொடுக்கிறவர்களாக, உம்முடைய ஆசாரியத்துவத்தை அறிந்து கொண்டவர்களாக, எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறதை உணர்ந்து என்றென்றும் எல்லா காரியங்களிலேயும் உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே எங்களை உமது பிள்ளைகளாக நீர் மீட்டெடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய சரீரத்திலே பாவம் ஆட்கொள்ளாதபடி உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் எங்களை பிரதிஷ்டை செய்து உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் தர எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். சகரியா 10:6 பின்பாகம். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். சகரியா 10:6 பின்பாகம்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15, மத்தேயு 24:15
1: வானொலி.

சங்கமா வானொலியில் இருந்து வார்த்தைகளின் வெளிச்சம் பனித்துளிர் போல் உலகமெங்கும் வார்த்தைகளை மழையாக பொழியும் நேரம்.

கேட்கும் நேரங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ மாலை 6:45, விக்டோரியா பிசி மாலை 3:45, கல்கரி மாலை 4:45, இலங்கை இந்தியாவில் மறுநாள் காலை 5 மணிக்கும் கேட்கலாம் என்பதை அறிய தருகிறோம்.

இன்று தாளந்தை கொடுப்பவர்கள் ஜபம் சிஸ்டர் கர்ண் அஸ்காபரோன்டாரியோ. துதித்து ஆராதித்து சோசரித்து பாடி சுகந்த வாசனையை எழுப்புகிறார் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன். லண்டனில் இருந்து ஒரு பாடல் சிஸ்டர் மேரி யூகே.

தொடர்ந்து வார்த்தையின் வாசனை பெற்ற மகேந்திரன் கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் டாலி.

வார்த்தைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும் 7:30 பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா, 8:00 பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா, 8:30 பிரதர் மரியதாஸ் கருண்டோ, 8:30 சிஸ்டர் ஹெப்சி டேவிட் இந்தியா.

0: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தையில் விழித்த நேரத்தை உமது பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன். இன்று நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கத்தாவே நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலே சுவாமி, சங்கமா வானொலியிலிருந்து வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்படும் பொழுது அநேகர் கேட்டு நீரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே தாளந்த கொடுக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், சோசித்திருக்கிற பிள்ளைகள், ஜோம் என்ற பிள்ளை அனைவரையும் ஆசீர்வதித்து, வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தையின் வெளிச்சம் 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது சுவாமி, கேட்கிற பிள்ளைகள் ஆவையில் அனல் கொண்ட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கத்தாவே நிறைத்த கோட்டைகளை மூடுகிறேன். இல்ல போடும் தாளந்துகள் துதிகள் வாசனை சுகந்த வாசனையாக அந்த பரலோக ராஜ்யம் மட்டும் நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, இன்றைய நிகழ்ச்சியை அபரிவிதமாக ஆசீர்வதித்து நீ வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். வார்த்தைகளின் வெளிச்சத்திலே முதலாவதாக ஜபம் செய்ய சிஸ்டர் கர்ணாஸ் காபரோ ஒன்று ஆகியோம், அவரை வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பில் அழைப்போம். பிரைஸ் லோர்ட் சிஸ்டர் கர்ணா.
1: பிரைஸ் லோர்ட் அங்கிள்.
0: பிரைஸ் லோர்ட், பிரைஸ் லோர்ட், பிரைஸ் லோர்ட், பிரைஸ் லோர்ட். உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
1: ஆமென். காட் பிளஸ் யூ டு. நன்றி அப்பா பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. நன்றியோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையின்படியே பூலோகத்தாரே, நீங்கள் யாரும் இருக்கும்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்படுத்துகிற தகப்பனாயிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் எங்களை உற்சாகப்படுத்துறதும் எங்களை ஆவியில் அனல் ஊட்டுகிறதும் ஆயிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, நீரே இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். இந்த உலகத்தின் ஒவ்வொரு ஜீவனமும் ஆள் சிருஷ்டிக்கப்பட்டது தகப்பனே. உமக்கு எதிராய் செய்கிற எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லாரையும் உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு இழுத்துக் கொள்ளும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்தம் பண்ணுங்க அப்பா. நீங்க சொன்ன வார்த்தையின்படியே நான் பரிசுத்தரும் கூட நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நீங்க கட்டளையிட்டபடியே ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்படியாய் எல்லாரோடும் பேசுங்கண்டவரே. எல்லாரையும் மன்னித்து அரவணைத்து கொள்ளுகிற தகப்பன்னீர் அப்பா, நீதிமான் எழுதடவே விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை கழுவி சுத்தம் பண்ணி எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு தயார்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. குந்தி குந்தி எழும்பாதபடி அப்பா, உம்முடைய நம்பிக்கையிலே உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் நடக்க எங்கள் ஒருவரோடும் பேசும்படியாய் நாங்கள் இப்போ உறுதி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வசனமும் விதைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆத்ம ஆதாயத்துக்காக செய்கிற இந்த காரியங்களும் ஒன்றும் கர்த்தாவே உங்களுடைய நாமத்தையே மயிமைப்படுத்தட்டும் அண்டுப்பா. எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உம்முடைய சத்தியம் உம்முடைய கிருபையும் கர்த்தாவே அது முக்கிய மாய்மையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து நடத்தும்படியாக இப்போ கொடுக்குறோம் சௌரலட்சுமி பிரதர்களுடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக குளிச்சு வைக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. குடும்ப காரியங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் நீர் உதவியாய் இருக்கிறவர் உத்தாசை வரும் பெறுவதற்கு நேராய் நாங்கள் எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இதுபோல மைந்திரணங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்திலே பயன்பட சுகம்பெல்லாம் ஆரோக்கியம் கொடுத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். ரவுடிக்காக ஜெபிக்கிறோம், ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம், சௌரி கிரேசுக்கா இன்னும் சௌரி அமெரிக்காவும் சுபாலங்காவும் கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்காக தங்களுடைய காலங்கள் நேரங்களை கொடுக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் மறவாத தகப்பன். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று நீங்க வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் நீ இதுவரை தாங்குகிறவர். அது போல சௌரியலை தாங்கி வழி நடத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க, சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்துருங்க. இன்னும் கர்த்தாவே வரப்போற உழவுகளை ஊழியக்காரன் மேல் உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கட்டும். அந்த குடும்பங்களின் மேல் இருக்கட்டும், பிள்ளைகள் மேல் இருக்கட்டும், அவளுடைய சபைகள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே சத்தியத்தை சொல்லும் போது அநேக ஆத்மாக்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் மாற்றுங்க. ஆண்டவரே அன்புள்ளவர்களாய் மாற்றுங்க, விசாரிக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா நீரே மேய்ப்பன் கர்த்தாவே, அது போல அந்த மேய்ப்பர்களை நீங்க இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா அந்த ஆடுகளை விசாரிக்கும்படியாய் நீர் கொடுத்த அந்த மேய்ப்பர்கள் உமக்காக செய்யற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் உப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா முடிய பரியந்தம் உண்மை உள்ளவன் கர்த்தாவே, ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொன்னபடிய வார்த்தையின்படியே எல்லாரும் ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் ஆயத்தப்படுத்துங்க. கரை திரையாற்றவர்களாய் உமக்கு பயந்தவர்களாய் எல்லாரையும் நீர் பயன்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த நகரத்தை கர்த்தாவே உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எப்போதும் அந்த ஜனங்கள் மேல் நீர் கண்ணோக்கமாயிருக்கிறவர். ஆண்டவரே இதுவரை உம்முடைய சாட்சிகளாய் உம்முடைய நாமத்தை யெகோவா தேவன் நீரே தேவன் என்று சொல்லி கர்த்தாவே இந்த உலகத்துக்கு அறிவித்த அந்த ஜனங்கள் கைவிடப்படாதபடி உம்முடைய சத்தியத்துக்குள்ளே அவர்கள் வந்து சேரும்படியாய் மேசியா நீர் என்பதை அறியும்படியாய் அவர்களுடைய இதயங்களையும் நீர் திறந்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த கடைசி காலங்களில் கர்த்தாவே இரட்சிப்பை கட்டளையிடுங்க, தொடர்ந்து அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் அயல் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், இன்னும் காசா மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அறியாமை நிரலுக்குள் இருந்து அந்த தேசம் அந்த இஸ்ரவேலுக்கு நேராக தங்களுடைய விரல்களை நீட்டாதபடி கர்த்தர் உம்முடைய நீர் ஆசீர்வதித்த தேசத்தை உமக்கு பயப்படும்படியாய் அந்த ஜனங்களை மாற்றுங்க. உம்முடைய சத்தியத்தை அறையும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ணுங்க. கண்ணீரை துடைத்திருங்க, தேவைகளை சந்தித்தள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே அது போல இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம், கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம். இந்த தேசங்களிலே மனைய ரட்சிப்புக்காக ஜனங்கள் உண்டு கர்த்தாவே, ஆனாலும் நிர்விசாரமாய் வாழுகிற ஒவ்வொரு ஜனத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்கள் வரப்போகிற அழிவையிட்டு எந்த ஒரு நோக்கமும் இல்லாதபடி அப்பா அவர்கள் பயமற்றவர்களாய் வாழுகிறார்கள். அவர்கள் அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னி தருளுங்க. ரட்சிப்பை எப்படியாவது காண்பீங்க ஆண்டவரே. அப்பா கை ஒருவரும் உம்முடைய வருகையிலே கைவிடப்படாதபடி எல்லாரையும் இழுத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு காரியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது சுவாமி, அதை கூட உணர முடியாத மக்களாய் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நினைவே மக்களாய் மாறி போவாதபடி நீர் சந்திக்க வல்லமை உள்ளவர் தகப்பனே, சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சத்தியத்தை அறியும்படியாய் அப்பா ஊழியங்களை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே சிறைகளில் இருக்கிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை அறியட்டும், வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை அறியட்டும், போதைகளுக்கு அடிமையாகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை அறியட்டும். எல்லாரும் ரட்சிப்பை காணும்படியாய் யார் மூலமாக நீர் சந்திக்க அவர்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா நீரே பாதுகாத்து அரவணைத்துக் கொள்கிற தகப்பன் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் கர்த்தாவே எலியாவை காகம் கொண்டு போஷித்தது போல கர்த்தாவே நீர் அவர்களை எப்படியாவது சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஊழியங்களை பெருக பண்ணி அநேக ஆத்மாங்களும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் எல்லாரையும் பயன்படுத்த வேண்டுமாக. உலகமெங்கிலும் போய் சகலரையும் சீஷராக்குங்கள் என்று உம்முடைய வாக்கு தத்தம் சொல்கிறது ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் சீஷராகும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் நித்தியாய் எல்லாவற்றையும் செய்யும்படியாய் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா. இன்றைய நாளிலே வார்த்தை வச்சத்துக்காக பாரப்பட்டு ஜெபித்து உலக நாடுகளுக்காக ஜெபித்துகள் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களே தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே முதலாக ஜெபம் பண்ணவர் சிஸ்டர் கர்ணா ஸ்காபரோ. அடுத்த நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து சோத்தரித்து பாடி சுகந்த வாசனையாக அந்த வாசனை பரலோக ராஜ்யத்தை கேட்ட பாட வருகிறார் சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord, Sister Grace.
2: Praise the Lord, praise the Lord. எப்படி இருக்கீங்க?
0: நன்றி
2: தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பாடல்களை ஆண்டவரே துதிகளை ஆண்டவரே ஜபங்களை ஆண்டவரே எடுக்கும் போது தேவன் தகப்பனே ஒவ்வொருதோடும் கூட இருந்த ஆண்டவரே பல்லோக நன்மை பூலோகத்திலே நாங்கள் எப்படி அனுபவிக்கோம் என்று ஆண்டவரே பலத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் ஆண்டவரே மாயமற்றதாயும் இருக்கிற அந்த தெய்வீக ஞானம் பிதாவே ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் கொடுத்த ஞானம் இந்த உலகத்து காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படத்தக்கதாக ஒவ்வொருவருக்குள்ளாக உம்முடைய தெய்வீக ஞானம் பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் பலனுமா இருக்கிறபடினால இந்த நாளின் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.

உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே எம்

அன்பாகவே இருக்கிறேன். தேவாதி தேவன் உன் அன்புக்காக எப்பொழுதும் ஆண்டவரே அன்பாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.

என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. அபிஷேக நதி நானே அகிலமங்கும் பரவிடுவேன், அபிஷேக நதி நானே அகிலமங்கும்

புலம்பலுக்கு ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன் துதியுடை போத்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன், அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன், எனக்குள்ளே

நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்து நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே

புயமும் மடைக்கிழநீரே வழுவாமல் காத்திடுவேர். ஒருவரை பெரிய காரியம் செய்வேர். ஒத்தா

உம்மை என்னாலும் மாறாதே பெண், உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவன் இல்ல தங்குவேன் அடைக்க.

0: ரேடியோ ஊழியங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு தருமாண்டவரே ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம், சகல சம்பூர்ணமும் எல்லாம் அப்பா நிறைவா இருக்க ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளிலே துதிக்கு பாத்திர, ஒவ்வொரு நாளிலும் என் பாத்திரம் நிரம்பி முடிவில்லாதவரே என்ற பாடல்களை, துதிகளை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இங்க கையிட்டு செய்யும் வேலைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: தேங்க் யூ அங்கலங்களையும் ஆசீர்வதிப்பார்.
1: இதுவரை துதித்து பாடினார்கள் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேரி லண்டன் அழைக்க போறோம். அவர் வந்து ஒரு பாடலை பாடுவார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். சாமா வந்திருக்கீர்கள். ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் சமான தேம்பாளத்திலேயும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

இந்த நாளிலும் ஆண்டவரே தெய்வீக சமாதானம், நிலையான சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன்னு சொன்ன அந்த தேவ சமாதானம் ஒவ்வொரு ஆட்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவரே

ஜீவனை பார்க்கில உம் திருவை எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளாலே துதிக்கின்றேன் உலகை மறத்து.

0: ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அதிகாலை அப்பா எங்களுக்கு அடுத்த நாளை புதிய நாளையும் புதிய ஜீவனையும் புதிய கிருபையும் தந்திரையா ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரேப்பா ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய கிருபையின்படி இந்த ஊழியங்கள்ல செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறதுக்காக நன்றி. இதுல சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேனையா. இந்த ஊழியங்களை பழகிப்பருக செய்யும்படியாக ஆண்டவரே இந்த ஊழியங்களை கிழக்கு மேற்கு விடக்கெல்லாம் பழகி பெறுகட்டும். அதற்கான ஊழியங்களை இன்னும் ஆண்டவரை உங்களுடைய ஆண்டவர் ஊழியக்காரனை கொண்டு வரும்படியாக சோதரித்து செவிக்கிறேன்னு ஆண்டவரே. அப்பா அந்த வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட ஆண்டவரே தாங்களும் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்க தேவனுக்குள்ள கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கும் வல்லமையை கொடுக்கும்படியாக சோதரிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் செயல்படுகிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே செயல்படுகிறவர்களாய் தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் ஊழியக்காரர்களாய் மாற ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் ஆளுகை செய்ய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. இன்னும் அதிகமான புரோகிராம்கள் இந்த ஊழியங்கள்ல நடக்க என அதிகமான பேர் வர்ற ஆண்டவரே. அப்பா மந்தையை பெறுகிறது போல மனுஷரை பெருகப்படுவேன் என்ற வாக்கின்படி அந்த வாக்குத்தின்படி உங்களுடைய ஊழியங்களை பெருக செய்யுங்க ஊழியக்காரரை பெருக செய்யுங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களை கூட்டி வந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மான்கள் நீருடைய வாஞ்சிக்கிறது போல உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத நிலம் எங்களுக்கு ஆண்டவரே இல்லாத போல என் தேவன் ஆவியானவருடைய வல்லமையின்படி உம்முடைய நித்திய ஜீவனின்படி எங்களை இந்த நித்திய வெளிச்சத்தில் எங்களை சேர்த்திருக்கிறதுக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் மாளிகை செய்யுங்க அநேகரை கொண்டு எடுத்து பயன்படுத்துங்க. இந்த வானொலியில இந்த வானொலியில இருந்து இப்ப ஊழியம் செய்யற மகேந்திரனையா குடும்பம் ஜெஸ்லியா குடும்பம் மற்றும் மனைவரை நான் நம்முடைய கரத்துக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கணும். ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் ஊழியத்தின் வல்லமையின் வாஞ்சியை கொண்டுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இது மாத்திரமல்ல அநேக ஊழியங்கள் அநேக சுவிசேஷங்கள் ஆத்துமகள் அழிந்து போற தேவ ராஜ்யத்துக்காக ஆத்துமகளை கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியக்கார வாஞ்ச உள்ளவர்களாய் தாகம் உள்ளவர்களாய் ஆதியில் கொன்ற அன்பை ஆண்டவரை மறுபடியும் மகளுக்கு கொடுத்து ஊழியலை நடத்தும்படியாக சோதரித்து சொல்லி அவியானவரே நிறைந்தவனமாய் செய்ய போறதுக்காக துதிகனமையாவும் செலுத்தி செவித்து ஜெயமெடுக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன் ஆமேன். நன்றி. ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் என்ற பாடலை பாடி இந்த நாமத்தை மயப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்
0: ஆமென் ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோட் பிளஸ் ஐயா.
1: இதுவரை நேரம் பாடலை பாடுறோம் சிஸ்டர் மேரி லண்டன். தொடர்ந்து நாங்கள் சங்கீத வாசனைக்கு போவோம். ஜெரமையா என்பவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருங்கள். நாங்கள் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். இன்றைய நாள் சங்கீதம் 33:1-6 வசனங்கள். பழைய ஏற்பாடு 688. சங்கீதம் 33. நீதிமான்களே கர்த்தருக்குள் கரை கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சந்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரியத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஆமாம். தொடர்ந்து அடுத்தியாக சிஸ்டர் ரஜினி அலங்காரம் வந்து கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வரப்போகிறார். சிஸ்டர் ரஜினி.
2: Praise the Lord, Brother Mahendran. God bless you. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Master. Thank you for the way in which, Lord Jesus, many have been coming, Lord, right from the beginning to the end, from Sister Karuna, Sister Grace, Sister Mary, who have been already coming and worshiping you, praising you, and, Lord, exalting your name, Lord, and the name that is above every name, that every knee shall bow and every tongue shall confess, that the Lord of the ages to come is the Lord God Almighty in the name of Jesus and Jesus alone. So, Lord, we thank you, Lord, and all the ministers that are still waiting to come, along with Sister Dolly, who is going to come and pray for the workers, Lord, and also Brother Mahendran. Mahendran as he is hosting today. Vartha in Valicham, Lord, that you may rest upon him, Lord, already, Lord, upon him, Lord, with the mighty anointing power of the Holy Spirit, Lord. And I thank you, Lord, for the way in which you are leading and guiding, Lord, right to the very end. And I also, Lord Jesus, commit, Lord, Brother Leslie and Sister Rita, who are, Lord, working in behind the scenes, Lord, without which this cannot be possible. Therefore, I thank you for their time and dedication, Lord, in which these networks are going, Lord, from morning till evening, Sangam Radio Gospel to Nitya Valicham, Lord, and Vartha in Valicham today, Lord, that is being hosted by Brother Mahendran. Lord, we give them all to you, Lord. All the work that has been said and done, Lord, is all only to honor and glorify your name. Besides, Lord, to Lord, the harvest of souls to come, Lord, by the millions, Lord, across the nations and the land, that 210 nations, Lord, have found favor in your sight, Lord, to come and gather, Lord Jesus, and also, Lord, 1,988 people, 1,988 at one sitting, Lord, have been able to come and listen, even at this very moment, Lord. And this is the very purpose, Lord. Lord, even as you have said, Lord Jesus, that according to each and every individual that have come and joined, Father, according to Jeremiah 29:11, you say, Lord Jesus, in your word, I know the plans I have for you, saith the Lord, plans not to harm you or destroy you, but to give you a hope and a future. And that is your promise to them, Lord. Let them know, Lord Jesus, that all things work together for the good of those who love God and are called according to his purposes. That is also from Romans 8:28. So we know, Lord Jesus, not one person, Lord, is out of your sight or out of your mind. You created with them, Lord Jesus, according to your plan and your will and your purpose. And every one of them will find them and know it, Lord, and walk in it, Lord Jesus, even as you are ministering to them, Father. The anointing of the power of the Holy Spirit is resting upon each and every individual. Every one of them are precious before you, before your sight, Lord. You are precious to them that believe you, Lord Jesus. So we thank you for that, Lord. Even at this time, Lord, the many listeners that are listening, Father, Lord, prepare their hearts, Lord, even as they have been already worshiping, Lord Jesus. Lord, I know, Lord, that your work, the Holy Spirit is going on, Lord, upon each and every one of them, Lord, as the preparation that is going on for the workers to come in, Lord Jesus, sow the seed, Lord, upon their hearts, Lord, that the seed not, Lord Jesus, fall by the wayside, but bring forth much fruit in their lives, Lord. They will be a people of not just hearers, but, Lord, doers of the word, livers of the word, that they will be living it, Lord, and walking the work in which the Holy Spirit is leading and guiding accordingly, Lord. So we thank you for that, Lord. Obedience, Lord Jesus, better than sacrifice, Lord. So we thank you for that, Lord. Now I pray, Lord Jesus, even as they have many needs, whatever they might be, Lord, you are already there with them, Father, and you have said, Lord, that you are at their right hand, Lord, and your precious are there forevermore. And even as you have, Lord, showed forth, Lord, in this very moment, Lord, ministering to them, Lord, you are taking care of their needs. It does not matter how big or how small it is. Our God is bigger than every mountain that we can face. So I thank you for the ministry that you are doing, Lord, through your Holy Spirit upon them and supplying their needs, Lord, according to your riches in glory through Christ Jesus. Philippians 4:19 says that. So I thank you, Lord, and also touching their bodies and healing them. By your stripes we are healed, Lord, according to Isaiah 53. Lord, thank you for the many ways in which you are working, moving, and ministering to them. In the name of Jesus, I pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajarangamai, for your prayer. God bless you and your ministry. Amen. தொடர்ந்து நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்துக்காக சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
3: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: இன்றைய நாளில் ஒரு புதிய ஊழியக்காரர் பிரதர் அரகன் ஜெர்மனியில இருந்து கோல் பண்ணியிருந்தார். அவருக்கு நெட் எல்லாம் கொடுத்து அவர் வந்து கலந்து கொள்வார் நினைக்கிறேன். அவருக்காக ஜெபித்துக்கொள். பிரதர் அரகன் இப்போது கூட ஒப்பு கொடுக்குறேன், நீங்க வழி நடத்துங்களாமே.
3: நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த புதிதாக வரப்போற அந்த ஊழியக்காரர் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர் அரகன் என்ற பேரோட வர்ற இந்த ஊழியக்காரர் உங்களுக்குரியவர் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து இந்த நித்திய வெளிச்சத்திலையும் வார்த்தையின் வெளிச்சத்திலையும் சங்கமம் வானொலியில அழைத்து அடுத்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்தவர்களை உண்மையிலவர்களாக காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு அழைப்புக்கு நாங்க மாத்திரம் ஆண்டவரே, அப்பா உங்களோட அழைப்பின் அப்பா அந்த குரலை நாங்க கேட்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளம் அப்பா மகிழ்றது ஆண்டவரே. நாங்க உங்கள் பாதத்தடியில் இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர் நீங்க அபிஷேகத்தினால நிரப்பி உங்களுடைய அன்பினால நிரப்பி அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. இப்பொழுதும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற அவங்க கொடுக்கிற கவிதைகள் பாடுகள் பாடல்கள் சங்கீதங்கள் பாடல்கள் வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே புதிதான வெளிப்படுத்துதலோட வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் ஊற்று என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்க உங்களை ஊற்று தண்ணீரை ஊற்றி மல்லமே நிறந்த கரத்தின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கத்தாவையும் ஜனங்களை நீர் அவர்களுடைய தாகத்தை தீர்த்தவரே இப்பொழுதும் எங்களுடைய தாகத்தை தீர்த்து ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒவ்வொரு ஜனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க. யாவரையும் உங்களுடைய திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னபடி ஆண்டவரே அப்பா நாங்க காட்டுக்குட்டியலாக இருக்கும் பொழுது நீங்க நல்ல மேய்ப்பராக இன்று வரை காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறேன் செலுத்துகிறேன். இப்பொழுது வார்த்தையின் வெளிச்சத்துல உங்களோட வார்த்தையை நாங்க அப்பா புதிதாக அறிந்து கொள்வதற்கும் புதிதான வெளிப்படுத்துதல் மூலமாக அழைத்து வந்த ஊழியக்காரர்களையும் உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே அவர்களை உங்களுடைய அன்பினால நிரப்பி அபிஷேகித்து புதிதான விசுவாசத்தின் கீழ் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியால் ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உங்களோட நாமத்தை மட்டுமே மகிழ்ந்து உங்களோட நாமத்தை மட்டுமே ஏற்றுவதற்கு தந்து மகிழ்ந்து உங்களை போற்றுவதற்கு போற்றி மகிழ்வதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீதிமானை தள்ளாட விட மாட்டேன் கூறியபடி உங்களோட வார்த்தையின்படி யாவரையும் உங்களுடைய கீழே மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த இரவு நாளை இந்த மாலை நேரத்தை ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் ஜபித்தவர் சிஸ்டர் டோலி கால்கரி. நாங்கள் தேவ செய்திக்கு கடந்து போகும் பிரதர் ஜெரமையா அவங்களோட பேச முடியுமா?
4: நன்றி சொல்லுங்க.
1: நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
4: நீங்க அப்ப பேசுனீங்க கதைச்சீங்க
1: நன்றி. நீங்கள் ஜெர்மன் நாட்டில இருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருங்கள் இங்க என்ன நடக்குது என்பதை நான் உங்களுக்கு வருகிற கிழமையில நேர்த்தி தரேன். அரை மணி நேரம் நீங்க செய்தியை கொடுக்கலாம். கத்திரங்க ஆசிரியப்பதாக பிரதர் கேட்டுக்கொண்டிருக்கோம். நன்றி பிரதர் நன்றி.
4: இவர்
1: ஜெர்மன் நாட்டிலிருந்து முதல் தடவையாக கலந்து கொண்டிருக்கிறார். இவர் என்னை அழைக்கும் பொழுது அவருக்கு நெட்டெல்லாம் சொல்லி விவரமா சொன்னேன். அவர் உடனடியாக வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில என்ன நடக்கிறது என்று பார்க்க வரும் எப்படி நடக்கிறது என்று கேட்டிருந்தார். எல்லாரும் சொன்ன கேட்டுக்கொண்டிருக்க அதுக்காக நன்றி சொல்றோம். இன்றைய நாளே நாங்கள் தேவ செய்தி கடந்து சொல்வோம். இன்றைய நாளில் தேவ செய்தி முதலாவது தேவ செய்தி பாச மார்டின் இந்தியா அவருடைய செய்தியை கேட்போமா?
5: இது அவருடைய பரிசுத்தரவு மையப்படுவதாக. இந்த வேளையிலும்
6: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
5: உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்திப்பே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து ஜெபத்தை சுற்றி உள்ள சத்தியங்கள் விசேஷமாய் புதிய ஏற்பட்ட ஜெபங்களையும் அவர்கள் ஜெபம் செய்ய சொல்ற பாயிண்ட் ரிக்வஸ்ட் போன்ற காரியங்களையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கொண்டே வந்திருக்கிறோம். பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் மகாபெரிய ஒரு சத்தியங்கள் இருக்கிறது பாருங்க. அவை நம்மோடு அவைகளை நம் கடைபிடிக்கும் பொழுது நம்மை தேவனோடு தொடர்பு படுத்துற காரியமாக இருக்கிறது. அதனாலதான் ஜபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ ஜபித்து வைப்போம் ஜபம்ங்கிறது ஒரு விண்ணப்பத்தை ஜபம் மட்டும் கிடையாது பாருங்க. ஒரு பட்ஜெட் கொடுக்குற மாதிரி ஒரு பட்டியலை கொடுத்து அதன் அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. அதே காட்டிலும் ஜெபம்ங்கிறது நம்ம தேவனோட தொடர்பு படுத்தி அதன் மூலியமாய் நாம் நம்மை நம்மை சரி செய்து கொள்கிறோம். கத்தர் இன்னார் என்று அறிந்து கொள்கிறோம். அவருடைய குணாதிசயம் என்ன என்று தெரிந்து கொள்கிறோம் பாருங்க. அவருடைய அதிகமாய் பழக பழகதான் நம்ம என்ன பண்றோம்னா தேவனை குறிச்ச ஒரு அறிவு நமக்குள்ள அதிகமாய் பெறுகிறது. அதனால ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நம்ம பல ஜெபங்களை வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 18-21 வசனங்கள் வாசிக்கிறேன். இவை எல்லா தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கத்தின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கத்தின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்றும் கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிறார். குறைந்த சபைக்கு வந்து இப்படியாக வந்து எழுதுறாரு பாருங்க. முக்கியமான ஒரு சத்தியம் சொல்றாரு தேவனோடு 20வது வசனம் சொல்ற மாதிரி கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் வார்த்தையின் வெளிச்சி மூலமாய் தங்கம மாநிலங்களில் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் வார்த்தையின் வெளிச்சி மூலமாய் தங்கம மாநிலங்களில் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. ஜெபத்தை சுற்றி உள்ள சத்தியங்கள் விசேஷமாய் புதிய ஏற்பட்ட ஜெபங்களையும் அவர்கள் ஜெபம் பாயிண்ட் ரிக்வஸ்ட் போன்ற காரியங்களையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கொண்டே வந்திருக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் மகாபெரிய ஒரு சத்தியங்கள் இருக்கிறது பாருங்க. அவை நம்மோடு அவைகளை நம் கடைபிடிக்கும் பொழுது நம்மை தேவனோடு தொடர்பு படுத்துற காரியமாக இருக்கிறது. அதனால தான் ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ ஜெபித்து வைப்போம் ஜெபம்ங்கிறது ஒரு விண்ணப்பத்தை ஜெபம் மட்டும் கிடையாது பாருங்க. ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பட்ஜெட் கொடுக்குற மாதிரி ஒரு பட்டியலை கொடுத்து அதன் அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. அதை காட்டிலும் ஜெபம்ங்கிறது நம்ம தேவனோட தொடர்பு படுத்தி அதன் மூலியமாய் நாம் நம்மை நம்மை சரி செய்து கொள்கிறோம். கத்தர் இன்னார் என்று அறிந்து கொள்கிறோம். அவருடைய குணாதிசயம் என்ன என்று தெரிந்து கொள்கிறோம் பாருங்க. அவருடைய அதிகமாய் பழக பழகதான் நாம் என்ன பண்றோம்னா தேவனை குறிச்ச ஒரு அறிவு நமக்குள்ள அதிகமாய் பெறுகிறது. அதனால ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நம்ம பல ஜெபங்களை வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18-21 வசனங்கள் வாசிக்கிறேன். இவை எல்லா தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கத்தின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கத்தின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்றும் கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிறார். இந்த சபைக்கு வந்து இப்படியாக வந்து எழுதுறாரு பாருங்க. முக்கியமான ஒரு சத்தியம் சொல்றாரு தேவனோடு 20வது வசனம் சொல்ற மாதிரி நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளா இருந்து தேவனோட ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பெரிய ரிக்வஸ்ட் வந்து ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. என்ன சொல்றாங்க தேவனோட ஒப்புரவாங்கன்றாரு. ஏன் தேவனோட ஒப்புரவாங்கன்றாருன்னா அவர் பின்வாங்கி போயிட்டாங்க அதனால ஒப்புரவாங்கன்னு சொல்லல. ரட்சிக்கப்படுவதற்காக ஒப்புரவாங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஒப்புரவாங்கள் அப்படின்னா ஒரு அருமையா சக்தி சொல்றோம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளா இருந்து ஸ்தானாதிபதிகள்லாம் என்ன ஆங்கிலத்துக்கு பார்த்தா அம்பாஸ்டர் போட்டிருக்கு தூதர்கள். 2 நாடு இருக்குன்னா 2 நாடுக்குமே வந்து தூதர்கள் இருப்பாங்க பாருங்க. ஹை கமிஷன் வாங்க அம்பாஸ்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க. ஒரு நாட்டோட தூதர் இன்னொரு நாட்டுல இருப்பாரு, அந்த நாட்டோட தூதர் இந்த நாட்டுல இருப்பாரு. இந்த ரெண்டு நாடுகளுக்கு பிரச்சனை வராமல் ரெண்டு நாட்களுக்கு நல்ல உறவை பேணி காக்கிறது, சண்டைகள் வந்து அவருடைய சமாதானப்படுத்துறது, இது அவருடைய மிக முக்கியமான வேலை பாருங்க. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு நாட்டில் ஒருத்தர் இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது. இப்ப ரெண்டு நாட்டுக்கும் மத்தியஸ்தம் செய்வார்கள், ரெண்டு நாட்டுக்கும் சமாதானமே நடத்துறவங்களா என்ன பண்றாங்க, அங்க வந்து அம்பாசடர் ஸ்தானாதிபதிகள் சொல்லப்படுகிறோம். இதை வந்து இவர் தனக்கு ஒப்புவை எடுத்துக்கொண்டு பவுல் இப்படியா சொல்லுவாரு, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளா இருக்கோம், கிறிஸ்துவின் சார்பில் இருக்கிறோம், அது மட்டும் உங்களுடைய சார்பில் இருக்கிறோம், உங்களையும் தேவனை என்ன பண்றாங்க ஒப்புரவாக்குறது, இதுதான் எங்களை ஊழியம். உண்மையான ஊழியம்னா என்ன ஊழியம்னா தேவன இடத்துல ஜனங்களை ஒப்புரவாக்கும் ஊழியம். பாவிகளா இருக்கிற ஜனங்களை பரிசுத்த தேவன்கிட்ட வந்து கிறிஸ்து அவரோட சிலுவை நிமித்தம் வந்து அவர்கள் தேவனுடைய நீதியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களை ஒப்புரவாக்குதான் உண்மையான ஒரு ஊழியத்துடைய பேசிக்கான ஒரு காரியம் பாருங்க. அதுதான் அதுதான் உண்மையான ஊழியம். அந்த ஊழியத்துக்கு சொல்றாரு, நீ வந்து தேவன் இடத்துல வந்து ஒப்புரவாங்க. இன்னைக்கு நம்ம தான் பாக்குறோம் பாருங்க, தேவன் இடத்துல ஒப்புரவாகுதுன்னா என்ன, இது வந்து பழைய ஏற்பட்ட ஜனங்கள் எப்படி அவங்க எடுத்துக்கொண்டார்கள், தேவன் எப்படி எல்லாம் வந்து தேவனுடைய ஒப்புரவாதத்தை வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், அதை எப்படி செய்து காண்பித்தார், அதன் நிமித்தம் நமக்கு என்ன காரியங்கள் வந்து மாற்றப்படுகிறது என்பது பார்க்கிறோம். முதல் ஒப்புரவாதத்தில் ஒரு பலன் என்னன்னு பார்த்தோம்னா, ரோமர் 5:10 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எப்பேற்பட்ட வசனம் பாருங்க, நாம் வந்து தேவனுக்கு சத்துருவா இருந்தோம், அவருக்கு எதிரியா இருந்தோம், பாவியலா இருந்தோம், ஆனா தேவன் என்ன பண்ண, தன்னுடைய மரணத்தினாலே சிலுவையில ரத்தம் சிந்தி அந்த பாருங்க ஒரு ஒப்புரவாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய கிரையும் கொடுத்துருக்கா பாருங்க, அவ்வளவு ஒப்புரவாக்கியிருக்காரு. அப்படி ஒப்புரவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய நித்திய ஜீவன், அவருடைய ஜீவன்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ரட்சிக்கப்படுகிறோம் பட்டது. இப்ப ரட்சிப்புங்கிறது வந்து விலையேறப்பெற்ற ஒரு காரியம். இந்த ரட்சிப்புங்கிறது வந்து பாருங்க, தேவன் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறது, அது பாவத்தை ஜெயிக்கிறது, தருத்திரத்தை ஜெயிக்கிறது, நமக்கு வந்து ஒரு புது பலனை கொடுக்கிறது, நித்திய ஜீவனுக்கு ஏதாவது நடத்துகிறது, சுகத்தை கொடுக்கிறது, தருத்திரத்தை மேற்கொள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் மிக முக்கியமான அந்த ரட்சிப்புல மிக முக்கியமான பார்ட்னா தேவனுக்கும் தேவனையும் நம்ம என்ன பண்றாரு, ஒப்புரவாக்குறாரு. அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்துன்றவர் என்னன்னா, ரெண்டு நாடுகளுக்கு தூதர்கள் வந்து இருக்கிறாங்க பாருங்க, ரெண்டு நாடுகள் சமாதானத்தோட எப்படி வந்து நடத்துறாங்களோ அதே மாதிரி இந்த மத்தியஸ்தம் செய்கிறவர், இவர் வந்து மனிதனுக்கு மனிதனாக இருக்கிறார், தேவனுக்கு தேவனாக இருக்கிறார். மனிதனுடைய பாடு பிரச்சனை எல்லாம் தெரியும், தேவனுடைய மகிமை நித்திய ஜீவன் எல்லாம் அதுவும் தெரியும் பாருங்க. இப்ப இந்த ஒரு இந்த ஒருத்தரால் மட்டும்தான் நம்மளை வந்து சேர்க்க முடியும் தேவனோட. வேற வெறும் மனிதன் பக்கம் இருந்து சில பேர் இங்க சொல்லுவாங்க, நாங்க மனித கடவுள்னுவாங்க, இந்த மாதிரி நம்மளை கூட தேவன்கிட்ட சேர்க்க முடியாது. தேவனை நினைச்சா நம்ம வந்து சேர்க்க முடியாது. ரெண்டு பேருக்கு இடத்துல மத்தியஸ்தம் செய்கிற ஒருத்தர் இருக்கும், அந்த மத்தியஸ்தம் செய்கிறவர் தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்றாரு, நம்மளையும் தேவனையும், ஒரு பாவியையும் பரிசுத்தம் உள்ள தேவனையும் கிறிஸ்து ரத்தத்தின் அடிப்படையில் அவருடைய சிலுவை பாடல் அடிப்படையில அவர் என்ன பண்றாரு, ஒப்புற வைக்கிறாரு. இப்ப மத்தியஸ்தம் செய்கிறவர்கள் இரண்டு பக்கமும் சாதகமா இருக்க வேண்டும், இரண்டு பக்கமும் வந்து ரெண்டு பக்கத்தின் சார்பிலே நின்று பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க. அப்ப மத்தியஸ்தர் பணின்றது ரொம்ப முக்கியமான பணி பாருங்க. அப்ப நாங்க இன்னைக்கு கிறிஸ்து நாங்க கிறிஸ்துவடைய ஸ்தானாதிபதியில இருக்கோம்னா, நாங்க கிறிஸ்து கிடையாது, ஆனா கிறிஸ்துவுக்காக பாஸ்டரா இருக்கிறோம். கிறிஸ்து என்ன வேலையை செய்தாரோ அந்த வேலைக்கே நாங்கள் என்ன பண்றோம், ஜனங்களை வந்து தயார்படுத்துறதுதான் உண்மையான ஊழியம் பாருங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து பாருங்க, ஏன்னா ஒரு ஓமையின் மூலமா பார்க்கும் பொழுதுதான் அந்த மத்தியஸ்தோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும் பாருங்க. யோபுக்கு போவோம், யோபு 9:33 பாருங்க, அவர் மத்தியஸ்தர் குறித்து பேசுகிறாரு, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லை என்றார். யோபு 9:33 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்துறீங்கன்னா, எனக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கு, அது அன்சால்வ் சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. என் குடும்பத்துல நிறைய இழந்துட்டேன், ஆட்சியை இழந்துட்டான், மனைவி பிள்ளைகளை இழந்தாச்சு, வேலைக்காரில இழந்தாச்சு, சொத்து எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் இழந்து போயிடுச்சு. தேவன் பேர்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு பாருங்க. குற்றச்சாட்டு வைக்கிறாரு, தேவன் அவருடைய குணம் என்னன்னு தெரியல, ஆனா இவர் இழந்ததுக்கெல்லாம் தேவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தேவன்கிட்ட வந்து நிக்கிறாரு பாருங்க. இப்ப இவருடைய பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கன்வே பண்ணணும், இவருக்கு வந்து ஒரு சொல்யூஷன் உண்டாகணும். அப்ப அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு இடையில யாராவது மத்தியஸ்தர்கள் இவர் நேரம் பரலோகத்துக்கு ஏறி போக முடியாது. மத்தியஸ்தம் செய்யறவர்கள் வந்து மனிதனா இருந்தா பரலோகத்துக்கு ஏறி போக முடியாது. ஆனா மத்தியஸ்தம் செய்ய தேவனே தனக்கு தானே என்ன பண்ணாரு, பரலோகத்தை விட்டு சிங்காசனத்துக்கு இறங்கி வந்தார் இயேசுன்ற ரீதியில. அவருக்குள்ள அந்த யோபு இந்த காலத்துல வந்து அந்த ஒரு ஒரு கேப் இருக்குது பாருங்க, ஒரு கேப் தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு கேப், ரெண்டு பேத்துக்கும் சமாதானம் பண்ணுகிற அந்த ஆள் இல்ல. அத்தான் சொல்றாரு, எங்கள் இருவரும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கும் இல்லை என்ற ரெண்டு மனிதனுக்குள்ள பிரச்சனையை சொல்லல, மனிதனுக்கும் தேவனுக்கு இடையே உள்ள ஒரு கேப் ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து மத்தியஸ்தம் தேவைப்படுதுங்கிறது யோபு ஒரு ஆதாரத்தோட இங்க வந்து எழுதுறாரு பாருங்க. அப்ப மாதிரி யோபுடைய நண்பர் ஒருத்தர் எலியுன்னு ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, அவரு வந்து இந்த காரியத்தை வந்து கொஞ்சம் அழுத்தந்ததான் சொல்றாரு. யோபு 33:20-26 வசனம் வாசிக்கிறேன். அவர் அப்பத்தையும் அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகார போதத்தையும் ஆரோசிக்கும் ஒரு மனிதனை கொடுத்து சொல்றாரு. அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்பில் வெளிப்படுகிறது. அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. ஒரு மனிதனுடைய சூழ்நிலை, அவன் வந்து தன்னுடைய சுகத்தை இழந்துட்டான், அவனுடைய நல்ல வாழ்க்கையை இழந்துட்டான், அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகுது, அவன் பிராணன் சாவுக்கு சமீபித்திருக்குதுன்றாரு. 23 முக்கியமான வசனம் சொல்றாரு, 1000 ஒருவராகிய நல்லா பாத்துங்க சமாசி பண்ணுகிற தூதனான் அவர் மனுஷனுக்கும் தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியா இருந்தாராகிறார். இந்த இடத்துல வந்து மனிதனுடைய சூழ்நிலை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அவன் நல்ல வாழ்க்கை போச்சு, சுகங்கள் எல்லாம் போயிடுச்சு, அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு நேரா பாதாளத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சமரசம் பண்றதுக்கும் சமாசி பண்ற தேவதூதன் வந்து வேணுன்றாரு. அவர் எப்படின்னா 1000 சமாசி பண்ற தூதன் மனுஷனுடைய தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியா இருக்கணும், மனுஷனுடைய சூழ்நிலை தெரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்கிற ஒரு தேவதூதன், ஒரு தேவதூதன் ஒரு சமாசி பண்ணுகிற ஒரு மத்தியஸ்தர் வந்து தேவைப்படுதுன்றாரு பாருங்க. அவர் அவனுக்கு இறங்கி அவனை படுகுடியில் இறங்காதபடிக்கு அவனை ரட்சியும் மீட்கும் போதே நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்க ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும் போது அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். எப்படின்னு பாருங்க, மனிதனை கொடுத்து பேசும்போது சொல்றாரு, அவன் சுகத்தை இழந்துட்டான், வியாதி ஆயிட்டான், அவன் ஆத்மா வந்து நரகத்துக்கு நேராக சென்று கொடுக்கிறது. இப்ப அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் தாகம் ஏற்படுகிறது, ரட்சிப்பின் தாகம் தானா வராது, சரி செய்ய முடியாது. தேவன் எங்கேயோ இருக்காரு பரலோகத்துல, நான் எங்கேயோ பாதாளத்து பக்கத்துல இருக்கிறோம், ரெண்டுக்கும் இடையில ஒரு தேவதூதன் வேணும், அது சமரசம் பண்ணணும், என்னையும் தேவனை சமரசம் பண்ணணும். அப்படி நடந்துச்சு, அப்படி எனக்கு அனுசரியா இருந்தார் அப்படின்னா தான் என்னுடைய ஆத்மாவை கத்தர் என்ன பண்றாரு, ரட்சிக்கிறாரு, என்னுடைய நீதியின் பலனை வந்து எனக்கு கொடுக்கிறாரு அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, யோபு காரியத்திலே வந்து ஒரு மத்தியஸ்தம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது சொல்றாரு பாருங்க. ஒரு சமாசி பண்ற தூதவரன் எப்பேற்பட்ட ஒரு தூதன்றாரு, ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறாருன்னு பாக்குறாரு பாருங்க. இதைத்தான் வந்து அவர் பவுல் எழுதும் போது கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி விட்டார். கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம சாதனை பண்ணல, கிறிஸ்துவுக்காக நம்ம ஸ்தானாதிபதியில இருக்கோம். அப்போ உண்மையான மத்தியஸ்தம் பண்றவர் ஆண்டவர், அவரை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்றோம், நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம், அவர் அம்பாஸ்டர், அவர்களுக்கு நம்ம அம்பாஸ்டரா இருக்கோம். அவர்கள் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாகிறோம். ஏதோ ஒப்புரவாங்கன்றது நம்ம சொல்ல முடியும், நம்ம வந்து அவருக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது, ஆனால் ரட்சிப்புக்கு நேராக ஜனங்கள் என்ன பண்ணணும், வழி நடத்தணும். அப்ப இந்த ஒப்புரவாகுதல் அப்படின்ற ஒரு காரியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதைத்தான் அவர் அந்த இடத்துல வந்து அவர்களுக்காக கேட்கிறார் பாருங்க. சரி, இது யோபு சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து யாக்கோபுக்கு கத்தர் வந்து வெளிப்படுத்துறாரு. ஒரு கேப்பை எப்படி ஃபில் பண்ணணும், கேப்பை யார் ஃபில் பண்றா, அந்த கேப்பை ஃபில் பண்ணோம்னா மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையில உள்ள கேப்பை ஃபில் பண்ண அந்த இடத்துல என்ன நடக்கும், இப்படி வெளிப்படுத்தல வந்து நம்ம சொல்றாரு பாருங்க. நான் வாசிக்கிறேன், யாக்கோபு 28:10-22 யாக்கோபு பெயர் சபையை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தப்படினா அங்கே ராக் தங்கி அவ்விடத்து கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு வந்து ஏசாக்கு பயந்து ஓடி போறாரு, தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஓடி போறாரு. இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க, தனியா தன்னந்தனியா ஓடி வர்றான் வந்து பாருங்க, அந்த இடத்துல தூங்குற இடையில ஒரு கள்ள தலைமாட்டில வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப ஒரு சொப்பனை காண்றாரு, என்ன காண்றாரு அப்படின்னா, ஒரு ஏணி பூமியில இருந்து பரலோகத்துல இருக்கு பாருங்க, அது ஏணி ரெண்டுக்கு இடையில கரெக்டா ஃபிட் ஆகுது ஒரு ஏணி நிக்குது பாருங்க. பார்த்த உடனே சொல்றாரு, அதற்கு மேல 13 கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பன ஆபிரகாம் தேவனும் யூசாக்கு தேவனுமா இருக்கு, நீ படுத்திருக்க பூமியை சந்ததிக்கும் தருவேன்றாரு. வசனம் பாத்தீங்கன்னா, வாக்குத்தம் கொடுக்கிறாரு, நீ தூளை போல பெருகுன்றாரு, நீ மேற்கையும் கிழக்கையும் பரம்புவாய்ன்றாரு, உன் சந்ததிக்கு பூமியின் வம்சங்களும் ஆஸ்வதிக்கப்படுன்றாரு. அது ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ, என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ, அதை வந்து ஈசாக்கு மூலியமா யாக்கோபுக்கு நினைவுபடுத்துறாரு. உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலம் உன்னை கைவிடுவது இல்லைன்றாரு. அப்படியே பாருங்க, தன்னோட ஆபிரகாம் நினைக்க சொல்றாரு, ஈசாக்கு நினைக்க சொல்றாரு, அவருடைய வாக்குத்தத்தங்களை இவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, 16 பாத்தீங்கன்னா, யாக்கோபு நித்தை தெளிந்து இழுத்த போது, ஐயாவே கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். எப்படின்னு பாருங்க, அவனுக்குள்ள வெளிப்படுத்தல் உண்டாகிறது, இது வந்து வானத்துடைய வாசல். இன்னைக்கு நான் பல சபைகள்ல வந்து சபையோட பேர் வந்து வானத்தின் வாசல் சொல்லுவாங்க, வச்சிருப்பாங்க, வானத்தின் வாசல் ஆராதனை சொல்லி வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் இங்கிருந்து எடுத்ததுதான் பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க, தேவனுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய கேப் இருந்தது, அந்த கேப் வந்து ஒரு ஏணி ஃபில்ல பண்ணுது. இந்த ஏணி வந்து கரெக்டா ரெண்டே ஃபில்ல பண்ண உடனே அங்க வந்து தேவ தூதர்கள் ஏறி இறங்குறாங்க. இப்ப வாழ்க்கையில நினைச்சு பாக்குறான் பாருங்க, இவனுக்கு தேவனுக்கு இடையில ஒரு ஏணி இருக்கிறது, அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ஏணி பேர் ஏணி இருக்கிற இடம் தான் வானத்துடைய வாசல், அது தேவனுடைய வீடு அப்படின்னா. சபையை குறிச்ச ஒரு தீர்க்க தரிசனம் எப்படியா வருகிறது பாருங்க. சபையில வந்து இன்னைக்கு வானத்தின் வாசல் வைக்கிறோம் அப்படின்னா, அது உண்மையான நோக்கம் என்னன்னா, நமக்கும் தேவனுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் சொல்றாரு, வசனம் வாசிக்கும், அதிகாலே யாக்கோபு என்று தன் தலை நிக்கீல் வைத்திருக்க கல்லை எடுத்து தூணாய் நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தர் என்று பெயர்த்தான். சொல்றாரு பாருங்க, 22, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடே ஆகும், தேவரி எனக்கு தரும் எல்லாவற்றும் உனக்கு தசமாக செலுத்துவேன் என்று சொல்லுத்தரை சொல்லி பொறுத்தரை பண்ணிக்கொள்ளும். தூணா நிறுத்தின அந்த கல், இந்த ஸ்தலம் தேவனுடைய வீடு அப்படின்றாரு பாருங்க. ஏன் அப்படின்னா, தேவனுடைய வீடுனா தேவனுடைய வீட்டுலதான் ஒரு தேவனுடைய சபை, தேவனுடைய சபையிலதான் வானத்துக்கு பூமிக்கு இடையில ஒரு ஒப்புராவது ஊழியர் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அது மிகப்பெரிய வெளிப்படுத்தலாக இங்க யாக்கோபுக்கு வந்து அவர் கொடுக்கிறார், இது தேவனுடைய வீடு. ஏன் தேவனுடைய வீடு, இங்கிருந்தான் வானத்துக்கு பூமிக்கு இடையில என்ன பண்றாரு, ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மத்தியஸ்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் மட்டும் கிடையாது, இறங்குகிறவர்கள், அங்கிருந்து இறங்கி வராங்க, இங்கிருந்து ஏறி வராங்க. அப்ப இது தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு கிறிஸ்துவனுடைய சபை இப்பேற்பட்டதா இருக்க வேண்டும். தேவனுக்கும் பரலோகத்துக்கும் நமக்கும் இடையே ஒரு ஒரு மத்தியஸ்தம் செய்யப்படுறோம், பரலோகத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் வந்து யாக்கோபுக்கு வெளிப்படுத்துறோம், இதைத்தான் யோபு ஆதாங்கத்துடன் கேட்கிறாரு, அந்தவர்கிட்ட ஒரு மத்தியஸ்தர் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்ன்றாரு, சமாச பணிக்க தூதல் இருந்தா நல்லா இருக்கின்றார். யாக்கோபுக்கு இது இப்படியா வெளிப்படுத்தார், ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு இது இருக்கின்றார். அப்ப நீங்க லட்சிக்கப்படுறவருக்கும் தேவனுக்கு இடையில நீங்க பாத்துட்டீங்கன்னா, இந்த பாவத்து நிமித்தம் நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு துரோகியா இருக்கிறோம், பாவியா இருக்கிறோம், தூரமா இருக்கிறோம், தேவன் எங்கே இருக்கா நமக்கு எங்கேயோ இருக்கிறோம். அந்த ரட்சிப்பு ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாக்குறது, அந்த ரட்சிப்பின் மூலியமா நம்ம தேவன் இடத்துல வந்து சேர்க்கிறோம். தேவனுடைய மத்தியஸ்தம் அப்படிங்கிறது வந்து, ஒருத்தன் பாவியா இருக்கிற மனுஷனை அவனை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி அவனை பரலோகம் வரைக்கும் கொண்டு சேர்க்கிறதா இருக்கு, அதுதான் தேவனுடைய ஊழியம். அதற்கு தான் நாங்க வந்து ஸ்தானாதிபதிகளா இருக்கோம், அதை நாங்கள் அம்பாசிடரா இருக்கோம். கர்த்தர் வந்து அந்த வேலையை வந்து இன்னைக்கு வந்து எங்கிட்ட நம்மள்ட்ட வந்து ஊழியர் செய்யறவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறாரு பாருங்க. பாவியில இருக்கிற மனுஷன் துரோகியா இருக்கிறவர் வந்து கிறிஸ்து ஒன்றை வர வச்சு அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில வந்து ஒரு ஒரு வழியை உண்டாக்குறோம் பாருங்க. இது இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சா நீங்க பாத்துட்டீங்கன்னா, 10:27 அருமையா அப்படியே போட்டிருக்கு பாருங்க, 50-54 பாருங்க. இயேசு மறுபடியும் அந்த சிறுமையில வந்து ரட்சிப்பை எப்படி உண்டாக்குறாரு, எப்படி மத்தியஸ்தம் செய்கிறார் மாத்த, மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரசிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, தூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிறந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை இருந்த அநேகர் பரிசுத்தரங்களின் சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர் தந்த பின் இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு இயேசுவை காவல் காத்தல் பூமி எழுச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல வந்து ஆவியை விடுற நேரம், உயிரை விடுற நேரம், விட்ட உடனே ஒரு சம்பவம், மிகப்பெரிய சம்பவம் நடக்குது, அதுல பூமி எழுச்சி உண்டாகிறது, அந்தகாரம் உண்டாகிறது. ஆனா அதை காட்டுல ஒரு சம்பவம் என்னன்னா, தேவாலயத்துல வந்து ஒரு சிறை இருக்கு, ஒரு திரைச்சிறை இருக்கு. திரைச்சிறை ஏற்பட்டது பாத்திரீங்கன்னா, அது மகாபரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வந்து ரெண்டாக பிரிக்கிறது. அந்த திருச்சிரைக்குள்ள பரிசுத்த அந்த ஆசாரியர் மட்டும்தான், மகாபிரதான ஆசாரியர் மட்டும்தான் உள்ள போகணும், யாரும் உள்ள போகவே முடியாது. அவரு செயின்ல காலில் கட்டிட்டு ஒரு தன்னுடைய ட்ரெஸ் மூலமா வந்து மணிகளை கட்டிட்டு கீழே செயினை கட்டிருப்பாங்க பாருங்க. ஒருவேளை அவர் ஒரு பாவம் ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்கு இறந்து போயிட்டாருன்னா உள்ள போய் ஒரு பாடி எடுக்க முடியாது, செயினை பிடிச்சி வெளியே இழுக்கும் போது பாடி வெளியே வந்துடும் பாருங்க. உள்ள யாரும் முடியும், அப்பேற்பட்ட மகாபரிசுத்த ஸ்தலம், உள்ள யாருமே போக முடியாது. அதுக்கு வெளியில வந்து பாத்துட்டீங்கன்னா அது யூதர்களும் ஆவிக்குறிகளும் பரிசுத்த அந்த வரைக்கும் போவாங்க, வெளிப்பட வரைக்கும் போவாங்க. அந்த காமோல்டு சுவருக்கு வெளியில தான் யார் இருப்பாங்கன்னா புரஜாதிகள் இருப்பாங்க, கடவுள் மேல் ஒரு நம்பிக்கையுள்ள புரஜாதிகள், அவங்க உள்ள போக முடியாது. என்ன அர்த்தம், அவங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் அந்த இடத்துல இருக்கு. ஆனா தேவன் பாருங்க, இந்த இடத்துல கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் கிழிஞ்சது போல மேல் தொடங்கி தேவனே வந்து கிழிச்சிட்டு வெளியே வர்றாரு, அந்த கேப்பை ஃபில் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரித்த காரியம், அவர் ரத்தம் சிந்தின ஒரு காரியம் தேவனையும் மனிதனுக்கு இடையில அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுது. கேப் அந்த இது வந்து உடச்சிருது பாருங்க. நடிச்சவர் என்ன பண்றது, ரெண்டு பேருக்கு இடையில உள்ள நடிச்சவர் வந்து பீஸ் பீஸா உடச்சிருக்கிறது. இப்ப என்ன அர்த்தம், தேவன் வந்து கல்களால் சொல்ல பட்டப்பட்டுள்ள அந்த சபையிலே வாசம் பண்ணாமல் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ற கோடி வர. இப்ப தேவனுடைய அந்த ஒரு ஆதாங்கம் எப்பேற்பட்ட ஆதாங்கம் இருக்கும் பாரு, யோபுடைய ஆதாங்கத்தை பார்த்தோம். தேவனுடைய விருப்பம் பாருங்க, ஏதோ சபையில ஒரு ஒரு ஐசோலேட் கண்டிஷன்ல அவர் இருக்க விரும்பாம மக்களோடு மக்களாக அவர்கள் இருதயத்திலே வாசம் பண்றதுக்கு வந்து அவர் விரும்புறாரு. அதனாலதான் என்ன பண்றாரு, மேல் தொடங்கி அவரே கிழிக்கிறாரு. கிழிச்சிட்டு என்ன பண்றாரு, ஒரு 4 inch இருக்குன்னு வாங்க, அவ்வளவு பெரிய திக்கான ஒரு திரைச்சல, எந்த மனிதனுக்கு கிழிக்க முடியாது, எந்த சீரர்களும் போய் கிழிக்க முடியாது பாருங்க. அது கையை வச்சா செத்துருவான். என்ன பண்றாரு, மேல இருந்து நான் கிழிக்கிறேன், உன்னால முடியாது, பட் என்ன செய்யறேன். இப்ப தேவனுக்கு மனிதனுக்கு இடையில் உள்ள ஒரு கேப், ஒரு பிளப்பு ஃபுல்லா பாக்குது, ஒரு மத்தியஸ்தம் இல்லாம இருந்துச்சு. அதை வந்து நான் ஃபில்அப் பண்றேன், உன்னால ஃபில்அப் பண்ண முடியாது, ஆனா என்னால ஃபில்அப் பண்ண முடியும். ஏன்னா அப்புறம் மத்தியத்துவம் செய்கிறவர் தேவனா இருக்கணும், மனிதனா இருக்கணும், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க. அது எபேசியர்ல இப்படியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கிறேன். எபேசியர் 2 அதிகாரத்துல 14 வருஷத்துலேருந்து 22 வருஷம் வரைக்கும், எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணமாகி இருபுறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாக நடிச்சு உரை தகர்த்து சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தம்முடைய தமக்குள்ளாக புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இல்லாமலும் இல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த உங்களுக்கு சமீமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அளித்தார். இந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவினால் பிதாவின் இடத்தில் சேரும் சாகியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசையாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டவர்கள். இந்த இடத்துல அவர் குறித்து சொல்லும் போது அவர் வந்து ரெண்டு காட்சி, ஒன்னு வந்து யூதர்களையும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களையும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகளையும் குறித்து பேசுகிறார். ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு நடு சுவர் இருக்கிறது பாருங்க, சட்டத்திட்டமாக நியாயப்பிரமாணம் ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறது. ஏன்னா இது வந்து இவர்களுக்கு மாத்திரம் தான் அப்படின்னு அவர்களுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அது வந்து வச்சிருச்சு பாருங்க. இப்ப வந்து அந்த இதை வந்து நிறைவேற்றி முடிக்கணும். ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறைவேற்றி முடிக்கிறாரு. அதை முடிச்சுட்டு அந்த நடு சுவரை வந்து உடச்சறிகிறார். ஒரு பிளாக் இருக்கு, ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு பிளாக், ஒரு சுவர் வந்து கட்டப்பட்டிருக்கிறது பாருங்க. பாவிகளா இருக்க ரெண்டு பேத்தையும் ஒன்னாக்கி ரெண்டு பேத்தையுமே ஒரே சபையை ஆக்கிறாரு, நீதிமன்றங்கள் ஆக்கி அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி என்ன பண்றாரு, தேவனுடைய வாசஸ்தலமாக தேவனுடைய மாளிகையாக ரெண்டு பேத்தையுமே இணைக்கிறாரு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாருன்னா, தேவன் வந்து ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன், யூதர்களுக்கு மட்டும் தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் தேவன் அப்படின்னு சொல்லாம ஒரு உலக ரட்சகங்கிறத காமிக்கிறார். அதுக்கு இடையில என்ன இருக்காதுன்னு சொல்லிதான் அவர் என்ன பண்றாரு, அதை வந்து இது பண்றாரு, பிளாக்க வந்து எடுத்து விடுறாரு, நடிச்சவரை வந்து தகர்த்து விடுறாரு. ஒரு கிருபையின் பிரமாணத்தை வந்து உண்டாக்கி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கிருபையின் பிரமாணத்தை உண்டாக்கி அந்த பிரமாணத்தின் மூலமாக இரண்டு பேரையும் ஒரே சபையாக அச்சப்புக்குள்ள நடத்தி நீதிமன்றங்கள் ஆக்கி சபையாக கட்டப்படுத்துகிறார். மாளிகையாக தேவனுடைய மாளிகையாக சபையாக ரெண்டு பேர்த்தையுமே வந்து என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு பாரு. அப்ப முன்னே பாவியில இருந்தோம், தேவிகளா இருந்தோம், அன்னைகளா இருந்தோம், புறஜாதிகளா இருந்தோம், தேவனுக்கு பயிரா இருந்தோம், கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையில அவருடைய மரித்தலின் அடிப்படையில ஒரு சிலுவையின் அடிப்படையில அந்த பகையா என்ற நடுச்சுவர் உடைக்கப்பட்டது, அந்த திருசலை மேல் தொடங்கிற வரைக்கும் வைக்கப்பட்டது. இப்ப எனக்கும் தேவனுக்கு இடையில அந்த கேப் ஃபுல் ஆயிடுச்சு. தேவன் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், கைகளால் கட்டப்பட்ட அந்த கட்டடத்துல வாசம் பண்ணாம தேவனுடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். எப்பேற்பட்டது ஒரு ரட்சிப்பு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ப்ரீ பிளான்ட் சர்வேஷன். கர்த்தர் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க, அந்த ரட்சிப்பின் மூலியமாய் உலக அனைத்தையுமே ஒன்னா சேர்க்கிறார், அநேக ஜாதிகளையும் ஒன்னா சேர்க்கிறாரு பாருங்க. இவர் வந்து ஒரு சம்பவத்தின் மூலியமா வந்து இயேசு கிறிஸ்து வந்து காமிப்பாரு. எப்படி காமிக்கிறார் பார்த்தா, மத்தேயு 15 அதிகாரத்துல 21-28 வசனம் பாத்துறீங்கன்னா வாசிக்க பாருங்க. 21 வசனம், அப்பொழுது இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீர்வு சேதனம் பட்டங்கள் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசையை புரிதுக்கு ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரத்துல வந்து தாவீது குமாரனை எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசனால் கொடுப்ப எதிரைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். இவருக்கு பிரதித்தமாக அவர் உருவாத்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவரை நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுவார்கள், அனுப்பிவிடும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். இதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவ்வாறு அவளை நோக்கி, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானங்கள் மேலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவளுக்கு பிரியத்தனா, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். ஆனா பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சுகத்துக்கான ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. ஒரு காணனிய ஸ்திரீ வந்து கேட்கிறார், சுத்தி யார் இருக்கனா இவருடைய சீடர்கள், யூத குலத்துல இருந்து சீடர்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து காணனிய ஸ்திரீ கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வந்து சொல்ல ஆண்டவர் வந்து அந்த வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டா, அவ கேட்கறது வந்து சுகம், ஆனா இவர் வந்து அது ரிப்ளை பண்ணும்போது ரட்சிப்பு கொடுத்து பேசுறாரு. அதை சொல்றாரு பாத்தீங்களா, அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல அப்படின்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ரசிக்கிறதுக்காக மட்டும் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன் அதை சொல்றாருன்னா, அவர் மூலிவர் வாயை வந்து தூண்டி விடுறாரு அந்த பொண்ணு வாயை. ஏன்னா இங்க சுத்தி இருக்கிற இந்த ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து யூத குலத்துக்காக வந்தாரு, மற்ற யாருபடிக்கா வரலன்ற மாதிரி ஒரு நோக்கம் பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர்ன்றது வந்து காமிக்கிறாரு. அதற்கு ஏத்த மாதிரி அந்த காணாத ஸ்திரீ வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறார். அவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்னா வந்து புறஜாதியில வந்து யூதர்கள் வந்து நாய்க்குட்டிகள் தான் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க நாய்க்குட்டி அந்த மாதிரி தான் அவங்க அடையாளப்படுத்துவாங்க. இப்படி சொல்லும்போது இவர் ஒரு நாய்க்குட்டியை வச்சு ஒரு ஊமையை சொல்றாரு அந்த இடத்துல வந்து. அவர் சொல்றாரு, மெய்தான ஆண்டவர், ஆயிலும் நாய்க்குட்டிகள் மேஜ் தங்கள் எஜமானின் மேஜிலிருந்து கீழே உள்ள துணிக்கைகளை தின்னுமேன்றார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்க ஊர்ல அதுக்கோசம் ஒரு அருமையான பரம்பரை சொல்லுவாங்க, நெல்லுக்கு போறது வந்து கொஞ்சம் புல்லுக்கும் போகணுவாங்க. நம்ம கிராமங்கள்ல வந்து வயக்காட்டில் விளைக்கும் போது களைகள் இதெல்லாம் இருக்கும் பாருங்க, நம்ம நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சும் போது அதுவும் சேர்ந்து வளரும் அதோட சேர்ந்து. அதுதான் வந்து ஒரு வித்தியாச முறையில் அங்க சொல்றாரு, நீங்க மேஜை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து தப்பித்தவர் கீழே விழுந்தா நாய்க்குட்டிகள் சாப்பிடும், நாங்க நாய்க்குட்டிகள் ரேஞ்சிலேயே இருந்துட்டு போறோம், ஆனா எங்களுக்கு அந்த சுகம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றார். உடனே அவர் வந்து மிகப்பெரிய சத்தியத்தை வந்து சொல்றாரு. ஓகே, அப்பதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இசை ஜனங்கள் அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரு, அவர்களுக்கு தான் செய்வேன்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இயேசு அவர்கள் பிரதித்திரமாக 28 வசனம், விசுவாசம் பெரியது, நீ விரும்புறபடி உனக்கு ஆக கிடவுதுன்றாரு. அண்ணாவே அவர் மகள் ஆரோக்கியமாக. இந்த இடத்துல வந்து வசனம் வந்து 100% சுகத்தை குறிச்சு போட்டிருக்கு. ஆனா இன்டைரக்ட் அவர் சத்தியத்தை வந்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து உலக ரட்சகர்ன்றார், யூதர்கள் மூலியமா வருகிறதுங்கிறத காமிக்கிறார். யூதரோட நின்று போற பாருங்க, யூதர்கள் மூலியமா வந்து இயேசு கிறிஸ்து மூலியமாய் புறஜாதிகளுக்கு வந்து ரட்சிப்பு வந்து செல்கிறதுன்றதான் இந்த வசனம் வந்து காமிக்கும். அதெல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் சொல்றாரு அவர். ஏன்னா இவர் ஸ்ரீ என்னதான் பேசினாலும் இவர் வந்து அந்த ரட்சிக்க அந்த அவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்கல அப்படின்னா, இவர் யார், இவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன யூதர்களின் தேவன் தான், யூதர்களுக்காக வந்தாரு, இஸ்ரேலர்களுக்காக வந்தாரு நினைச்சிருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அவருடைய விசுவாசம் வந்து பார்த்து வந்து கத்த சுகத்தை கொடுக்குறா. அப்ப என்ன அர்த்தம்னா, தேவன் யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் கிடையாது, இஸ்ரேலர்களுக்கு மாத்திரம் தேவன், உலக ரட்சகர் அப்படின்றது காமிக்கிறார். என்ன அர்த்தம், தேவன் அவருடைய ரட்சிப்பு, அவருடைய சுகம், அவருடைய அந்த நித்திய ஜீவன் எல்லாமே உலகம் முனைக்கும் போகணும்னு தான் கத்தர் வந்து விரும்புகிறார். அதைத்தான் இந்த அர்த்தம் சொல்றாரு அவர் வந்து. அதான் சீடர்களுக்கு மறைமுகமா அவர் காணான ஸ்திரீ மூலியமா வந்து ஒரு பாடத்தை எடுக்கிறாரு. மரணம் உயிர்த்துலதான் நமக்கும் தேவனுக்கு இடையில உள்ள அது ஒரு கேப்பா ஃபில் பண்ணுது. தேவன் மத்தியஸ்தம் செய்கிறார். இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து மறுத்து உயிர்த்தது பரலோகத்தில் இருக்கிறார். இன்னைக்கு வந்து அவருடைய அம்பாஸ்டராக நம்மளை வச்சிருக்கிறார், அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவா நம்மளை வச்சிருக்கிறாரு. அவர் ரட்சிப்பு வந்து அவருடைய ரட்சிப்பை நம் ஜனங்களுக்கு ரட்சிப்புக்கு நேரம் அவருக்கு வழி நடத்தணும். நாம ரச்சவர் கிடையாது, ரட்சிப்புக்கு நேரம் வழி நடத்தணும், அவருடைய சிலுவைக்கு நேரம் வழி நடத்தணும். அதுதான் உப்புரவாக்கத்துக்கு ஊழியம். அதுதான் அந்த சொல்ற பாருங்க, உப்புரவாக்கத்து ஊழியத்தை எங்கையில ஒப்பு கொடுத்துருக்காரு. ஊழியத்தை கொடுத்த நோக்கம் வந்து அதான். அதனாலதான் நாம் என்ன பண்றோம், எல்லா ஊழியத்துடைய பிரதானமான நோக்கம் தேவனிடத்துல வந்து ஜனங்களை ஒப்புரவாக்கி சிறுவின் மூலமா அவரை நித்திய ஜீவனுக்கு நேராக தேவனோடு சேர்த்து வைக்கணும். அதுதான் உண்மையான ஊழியம் பாருங்க. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் ஏற்பட்ட ஜனங்களுக்கு. அதனாலதான் வந்து ஒரு யோபு ஆதங்கப்படுகிறார், மத்தியஸ்தர் இல்லைன்றாரு. அதைத்தான் வந்து கோபு வெளிப்படுத்துறாரு, ஒரு ஏணி இருக்கு, அந்த ஏணி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாருங்க. அந்த ஏணி எங்கெல்லாம் இருக்காத தேவனுடைய சபை, அந்த தேவன் பாருங்க, அந்த நடு அந்த திரைச்சிலையை உடைச்சு நம்முடைய இருதயங்களை வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம எல்லாரும் தேவனுடைய சபையா இருக்கும். நம்ம எல்லாருமே தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் தான். யாரெல்லாம் ரச்சிக்கப்பட்டிருக்கோமோ அவங்க தேவனுடைய சபைகள், மற்றவர்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ என்ன பண்ணணும், பின்னடத்தப்படணும். அதுதான் நம்முடைய பிரதான நோக்கமா இருக்கணும் பாருங்க. அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக நிறைவேற்றக்கூடாது. தேவனுடைய ஊழியத்துடைய உண்மையான ரீசன் வந்து அதுதான், ஜனங்களை தேவனுக்கு பக்கம் திருப்ப வேண்டும் பாருங்க. அதைத்தான் சொல்றாரு. அதான் சொல்றாரு, குறைந்து சபைக்கு எழுதும் போது நீங்க புறாக்கள் ஊதிய ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து எங்களோட ஒப்புரவாதங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் என்ன பண்றாரு, உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்போ ஒப்புரவாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய சத்தியம் பாருங்க. அதுதான் ரட்சிப்பு. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை ரத்தம் சிந்தினாரு. நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பல்லவ பிதாவை அன்பில் துதிக்கிற மாண்டவரே, இந்த பூமியிலே எங்களை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக வைத்திருக்கிற மாண்டவரே, ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புரவாக்கத்தின் ஊழியாண்டவரே, அநேகரை மீட்கும் பொருளாய் மீட்கும் பொருளாய் ரத்தம் இருக்கிறது ஆண்டவரே, அநேகரை கிறிஸ்துவை நாங்கள் சேர்க்க உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே அது பிரதானமான நோக்கத்தை அறிந்து கொள்ள உதவி செய்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே யாக்கோபுக்கு காமித்தரோ தேவடைய ஏடி இருக்கிற தேவடைய வானத்தின் வாசல் ஆண்டவரே, எங்களுக்கு நீ ஏடியாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை மத்தியஸ்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர், சமாசி பண்ணுகிற தேவனா இருக்கிறீ ஆண்டவரே. எங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த ஒரு பெரிய கேப்ப நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. எங்களை தேவனோட உப்புரவாக்கணும் அதே தேவன் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வரையும் தேவனோட உப்புரவாகட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத அனைவருக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும். மீட்கும் போல ரத்தம் இந்த உலகத்தின் மூலமாய் தோழலி மூலியமா அனைவருக்கு சென்றடையட்டும் ஆண்டவரே. தேவ செய்தி மூலம் அனைவரும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
1: இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா. ஜெபம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு சோஸ்கரம் அடுத்த செய்தி பாஸ்டர் விக்டர் போல் இந்தியாவில் இருந்து
6: அவருடைய
1: செய்தியை கேட்போமா?
7: அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை திரும்புவோம். சபை கூடி வருதலுக்காக தேவனை துதிப்போம், தோத்தரிப்போம். இந்த அற்புதமான நாளுக்காய் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற தலைமையில தலைப்புல நம்ம கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போறோம். சுருக்கமாக நான்கு காரியங்கள். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், ஒரு உயர்ந்த அனுபவம், ஒரு மகிமையான அனுபவம். ஏன்னா கர்த்தர் வந்து நல்ல மெய்ப்பராக இருக்கிறார், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பராக இருக்கிறார், அவர் பெரிய மெய்ப்பராக இருக்கிறார். இந்த மெய்ப்பன் என்ற ஒரு அனுபவம், ஆடுகளும் மெய்ப்பனும் அப்படிங்கிற ஒரு அனுபவம், ஒரு உன்னதமான அனுபவம், சரிங்களா? அப்ப அதற்காக நம்ம இன்னைக்கு கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் சொல்லுவ எல்லாரும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், கர்த்தரனை பாதுகாப்பார், கர்த்தரனை வழி நடத்துவார், கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். இந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்திலிருந்து அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கணும், விசுவாசித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் நான் தாழ்ச்சி அடையேன், அவர் எனக்கு புல்லுள்ளடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அடையில கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன், அவர் கோலும்

நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைந்து பலனடைந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியான வார்த்தைகள் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்ன அனுபவம் தாவீதினுடைய அனுபவம். சங்கீதம் 23 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 23 அது ஒரு ஆடுகளுக்கும் ஒரு மெய்ப்பனுக்கும் உள்ள ஒரு அனுபவத்தை குறித்து அந்த தாவீது பதிவு செய்திருக்கிறார். காரணம், அவர் ஆடுகள் என்றால் என்ன, ஆடுகளின் நிலைமை என்றால் என்ன, ஆடுகளுக்கு என்ன விதமான ஆபத்துக்கள் வரும், அந்த ஆபத்துக்கள்ல நாம் எப்படி போராடி ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு அந்த உன்னதமான ஒரு அனுபவம் இருந்தது. ஏனென்று சொன்னால், தாவீது சிறு வயதிலிருந்தே ஆடு மேய்க்கிறவனா இருந்தார். அல்லேலூயா. அண்ணன் தம்பிகள்லாம் வேலை பார்த்தாங்க, தாவீது மட்டும்தான் ஒண்ணுக்குமே ஆகாதவன்னு சொல்லி அவனை ஆடு மேய்க்கிறதுக்கு அவன் தகப்பனாரு அனுப்பி இருந்தார். சரிங்களா? அப்ப தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனைத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு அழைத்து அபிஷேகித்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கரங்களை பிரியமானவர்களை, இன்றைக்கும் சமுதாயத்துல கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்களை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு சபைக்குல கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னால் உங்களை சமுதாயத்துல மேன்மை உள்ளவர்களாக உங்களை உயர்த்தி உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ராஜரீகமான குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப முதலாவதாக தாவீதின் அனுபவம் சங்கீத 23:1-2 வசனங்களை வாசிக்க கப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. மேய்ப்பன் என்பவன் ஆடுகளுடைய நிலையை அறிந்தவன், ஆடுகளுடைய சூழ்நிலையை அறிந்தவன், ஆடுகளுடைய தன்மையை அறிந்தவன், ஆடுகளுடைய நோக்கத்தை அறிந்தவன், ஆடுகளுடைய விருப்பத்தை அறிந்தவன், ஆடுகளுடைய மனநிலைமை அறிந்தவன், ஆடுகளுடைய பசி அறிந்தவன். எந்த இடத்துல கொண்டு போய் விட்டா நல்லா மேயும், எந்த இடத்துல புல்லு இருக்கு, எந்த இடத்துல தண்ணி இருக்கு, எந்த இடத்துல கொலைகள் இருக்குன்னு சொல்லி மேய்ப்பன் அலசி ஆராய்ந்து அந்த இடத்துல கொண்டு போய் ஆடுகளை மேய்க்கிறவன் தான் ஒரு நல்ல மேய்ப்பன். அதான் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்னை நல்ல புல்லுள்ள இடத்துல ஆகாரமான இடத்துல கொண்டு போய் விடுவார், நல்ல தண்ணீர் அடையில கொண்டு போய் விடுவான்னு சொல்றார். அப்ப நல்ல பசுமையான இடத்துல கொண்டு போய், செழிப்பான இடத்துல கொண்டு போய் அந்த ஆடுகளை விட்டு மேய விட்டு மேய்ப்பன் உட்கார்ந்திருப்பான். அந்த ஆடுகள் மேய்ந்த உடனே மத்தியான நேரத்தில் அந்த ஆடுகளை கொண்டு போய் ஒரு குளத்தாண்டையில கொண்டு போய் விட்டுட்டு அவன் நிற்பான். கம்பு ஒரு கோலை கையில வச்சுக்கிட்டு நிற்பான். சுத்தி வர அந்த குளத்தை சுற்றில ஆடுகள் போய் தாகத்தோடு வாஞ்சியோடு போய் தண்ணீர் குடிக்கும். அப்ப அந்த தண்ணி குடிக்கிற ஆடு பாருங்க, முதல்ல புல்லுகளை மேயும் போது அடிக்கடி ஆடு தலையை தூக்கி இப்படி ரெண்டு பக்கம் திரும்பி பார்ப்போம். எதுக்கு திரும்பி பார்க்க தெரியுமா? மேய்ப்பன் உட்காந்துருக்கானான்னு பார்ப்போம். மேய்ப்பனை பார்த்துட்டா எந்த கவலையுமே இல்லாம அது மேயும். ஏன்னு சொன்னா சில நேரத்துல புலி வரும் அந்த இடத்துல, சில நேரத்துல கரடி வரும். ரெண்டு முறை வந்து, ஒரு முறை புலியோடு சண்டை போட்டு ஆடை காப்பாத்திருக்கிறான் தாவீது, ஒரு முறை கரடியோட சண்டை போட்டு ஆடை காப்பாத்திருக்கிறான். இந்த புற்களை மேயும் போது அடிக்கடி மேய்ப்பன் உட்காந்துருக்கத திரும்பி பார்க்கும். மேய்ப்பனை பார்த்துட்டு சந்தோஷமா புற்களை மேயும். அப்ப அதனாலதான் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அதான் எப்பொழுதும் கர்த்தரை தேடணும். இந்த ஆடுகள் எப்பொழுதும் அடிக்கடி எப்படி மேய்ப்பன் இருக்காரா என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு புல்லை மேய்தோ, அதை போல நாமும் அடிக்கடி கர்த்தரை வாஞ்சிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தரை தேடணும். அவங்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறையக்கூடாது. இப்ப புற்களை மேய விட்டு தண்ணீராண்டையில கொண்டு போய் விட்டு கோலோட நிக்கிறான். அப்ப தண்ணி குடிக்கும், தலையை தூக்கி திரும்பி பார்ப்போம், மேய்ப்பன் நிக்கிறானான்னு பார்ப்போம். ஏன்னா தண்ணிக்குல இருந்து முதல வரும், முதல வந்து எடுத்துட்டு போயிடும், நடக்கும். இதெல்லாம் ஆடுகளுக்கு தெரியும். அப்ப தண்ணி குடிக்கும் போது இப்படி திரும்பி மேய்ப்பனை பார்த்துட்டு உற்சாகமாய் வாஞ்சியோடு தண்ணி குடிக்கும். அல்லேலூயா.

0: அப்ப இப்ப வீட்டுல கொண்டு போய் தொழுவத்துல அடைச்சிடறான். தொழுவத்துல ஆடுகளை அடைச்சிட்டு என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொலைகளை வெட்டி கொண்டு வந்து வச்சிருப்பான். கொலைகளை வெட்டி தொங்க விடுவான், அந்த கொலைகளை தின்றுகிட்டு இருக்கும். சில நேரங்களுக்கு பின்பு அந்த ஆட்டு மந்தைக்குள்ளேயே ஒரு கயத்து கட்டில் கிடக்கும், ஒரு கம்பளி இருக்கும், அந்த கம்பளிய மடக்கி தலைக்கு வச்சுட்டு அந்த கட்டில தான் படுத்திருப்போம், கட்டில உட்கார்ந்துருப்போம். ஆடுகள் வந்து ஒரு 10 மணிக்கு மேல
1: போய் சர்வ சிருஷ்டிக்கும்
0: தூங்க ஆரம்பிக்கும். தூங்க ஆரம்பிக்கும் போது இப்படி தலையை கீழே வச்சு படுத்திருக்கோம், டக்குனுமே தலையை தூக்கி பார்க்கும், கயத்து கட்டில பார்க்கும், மேய்ப்பன் இருக்கானான்னு பார்த்துட்டு தலையை கீழே போட்டு நல்லா தூங்கிடும். அப்ப மேய்ப்பன் இருந்தா ஏன் தூங்குதுன்னு சொன்னா மேய்ப்பன் இருக்கிறாரு பாத்துக்குருவாரு. அப்ப 121 சங்கீதத்துல இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், வழி நடத்துகிறவர், அவர் பேர் இயேசு. அவர் இரவும் பகலும் தூங்காம நம்மளை பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அப்ப தலையை தூக்கி பார்த்துட்டு கட்டில மேய்ப்பன் இருக்கானான்னு பார்த்துட்டு தூங்கிடுவான். அப்ப மந்த கர்த்தருடைய ஆட்டு மந்தை என்பது ஒரு கொடிய துர்நாற்றம் நிறைந்தது வரணும். ஆட்டு புழுக்கைகள், ஆட்டு கோமயத்தினுடைய நாத்தம், அதுக்குள்ள ஆடுகளுக்காக படுத்திருப்போம். அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, மேய்ப்பன் வந்து ஆடுகளை கவனிக்கிறவர், நல்லா கவனிப்பான். ஆடுகள் வந்து நல்ல புல் மேய்தா, நல்ல தண்ணி குடிக்குதா, வயிறு நிறைஞ்சிருக்கிறா, நம்ம கட்டி விட்ட மந்தையில கட்டி விட்ட கொலைகளை நல்லா திங்கிதா, ஆடுகள் நல்ல தூங்குதான்ட்டு மேய்ப்பன் எந்திரிச்சு பார்ப்பான். ஒரு சில ஆடுகள் தூங்காது, அப்படியே பரண்டு பரண்டு படுக்கும், பிறலும் உருளும், எந்திரிச்சு நடக்கும், தூங்காது. அத அவன் கவனித்து பரிதாபப்படுவான். பரிதாபப்பட்டு பகல்ல என்ன செய்ய வந்துடுவான், ஏன் அந்த ஆடுகள் தூங்கலன்னு சொன்னா, இந்த ஆட்டு பேர்கள் இருக்கும், சில வண்டு மாதிரியே உருண்டையா இருக்கும், அது அந்த ஆட்டு அந்த மயிருக்குள்ள உடல்ல போய் பாஞ்சிருக்கும், அது கடிக்கும் பாருங்க. கடிக்கும் போது அந்த ஆடுகள் தூங்காது. இந்த ஆடுகளை கூட அவன் கவனிச்சிருப்பான், எந்தெந்த ஆடுகளுக்கு அவன் தூங்கலையோ அதை அவன் கவனிச்சு அதுக்கு ஒரு அடையாளம் பண்ணியிருப்பான். பகல்ல என்ன செய்வான் தெரியுங்களா, ஒரு கட்டிங் பிளேட் மாதிரி ஒரு குரடு வச்சுக்கிட்டு அந்த ரோமத்தை முடி வெட்டுவான். கட்டிங் பிளேட்ல நிறைய முடி இருந்தா முடி கத்தரிச்சு விட்டு அந்த முடிய நீக்கி நீக்கி அந்த எங்கெங்க அந்த வண்டு பேனுகள் இருக்கோ அதை பூரா புடுங்கி புடுங்கி புடுங்கி எடுத்து அந்த ஆடுகளை தண்ணிக்கில விட்டு நல்லா ஒரு பொடியை போட்டு தேய்ச்சு குளிப்பாட்டி விடுவான். அதுக்கு பிறகு அந்த ஆடுகள் நிம்மதியா தூங்கும். இந்த மாதிரிதான் உங்களையும் என்னையும் கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பேரு இயேசு. அல்லேலூயா. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்ப அவரை நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்மளை செய்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்ம பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம் செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்மளோட நடக்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம் எதிர்காலத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்ம கவனிக்கிற தேவன் ஒரு நல்ல மேய்ப்பன் ஏற்று இருக்கிறதுனால எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எப்பொழுதும் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அடையில கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இரில் பலத்தாக்கள் நடந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எந்த சூழ்நிலை பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னு சொன்னால் உங்களுக்காக எனக்காக நம்மளை விசாரிக்கிற தேவன், எச்சரிக்கிற தேவன், ஆலோசனை கொடுக்கிற தேவன், நல்ல மெய்ப்பனாக இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிறபடியால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமோ? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் இயேசு. எப்படியாப்பட்டவராக இருக்கிறார்? நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வான். யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 10, ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். 10:11, 14 11-14, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லப்படும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிலே 10:14, எனது நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். அப்ப இயேசு வந்து விசுவாசிகளை அறிந்திருக்கிறார். மனம் திரும்பி இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். குடும்பத்தை அறிந்திருக்கிறார். தேவைகளை அறிந்திருக்கிறார். எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். அதனால அவன் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுத்திருக்கிறாராம். ஏன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் சொன்னாரு, சொன்னது மாதிரி செஞ்சாரு. அல்லேலூயா. நான் வந்து என் ஆடுகளுக்காக, என் விசுவ ஜனங்களுக்காக நான் மரிப்பேன். யோவான் 1:21 உலகத்தின் பாவத்தை சுமந்தது இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, சர்வலோகத்தையும் சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற சீவ பலியாக இருக்கிறான் சொல்லி 1 Johannes 2:1 சொல்லுகிறோம். அவர் வந்து நமக்காக சிலுவையில பலியானார், நெருக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், ஒடுக்கப்பட்டார், மரித்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் பேர் இயேசு. கரங்கள் கட்டி கர்த்தனா. அதனால அவர் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கங்கள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், வியாதி வரட்டும், சனங்கள் நம்மளை நெருக்கட்டும், ஒடுக்கட்டும், விரட்டட்டும், பயப்படட்டும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார், ஜீவனை கொடுத்த மெய்ப்பராக இருக்கிறார், ரத்தம் சிந்திய மெய்ப்பராக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற மெய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பன், யோவான் 10:15 ஜீவனையே கொடுக்கிறவர். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அவர் சொல்றாரு 11:28 வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எடுத்திருக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன் அப்படின்றார். அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு, ஏன் அப்படி அழைக்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன், நீதியான வாழ்க்கையை தருவேன், உண்மையான வாழ்க்கையை தாவேன், நீங்க என்கிட்ட வாங்க, ஏன் அவ்வளவு தைரியமா அழைக்கிறேன்னு சொன்னா, அவருக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது, எதிர்காலத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்காக அவர் மரித்திருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்ம கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம தெரிய ரகசிய பாவங்கள் இருக்கலாம், நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், விட முடியாத கடன் பாவங்கள் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த கலக, எதை குறித்தும் கலங்காமல் சிலுவைக்கு முன்பாக ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவுக்காக வாழணும், அப்படி இருப்பின்ற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில தான் அபாரமான ஆற்றலை கொடுக்கிறார், அபாரமான பெருக்கத்தை கொடுக்கிறார், அபாரமான ஒரு செழிப்பான வாழ்க்கைய கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக அவர் வந்து பெரிய மெய்ப்பனாக இருக்கிறார். எபிரேயர் நிறுவம் கடைசி இல்ல, எபிரேயர் நிறுவத்தை எடுத்துக்கொள்வோம். 13 எபிரேயர் கடைசி அதிகாரம் 13 20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகி இயேசுவை மரித்தொருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரா, அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை அருகிறவர், அருளுகிறவர், சமாதானத்தை நதியை போல் கொடுக்கிறவர். என்ன சொல்றாராம், ஆடுகளுக்காக ரத்தம் சிந்திய பெரிய மெய்ப்பனாக இருக்கிறார். மெய்ப்பர்களையே பெரிய மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், ரத்தம் சிந்திய மெய்ப்பன், பாதுகாக்கிற மெய்ப்பன், நம்மளை கவனிக்கிற மெய்ப்பன், நம்மளை விசாரிக்கிற மெய்ப்பன், நம்மளை தேற்றுகிற மெய்ப்பன், நம்மளை அரவணைக்கிற மெய்ப்பன், நமக்கு உணவு கொடுக்கிற மெய்ப்பன், நம்மளை போஷிக்கிற மெய்ப்பன், நமக்கு நல்ல தண்ணீர் சீவ தண்ணீரை கொடுக்கிற மெய்ப்பன், நம்ம பொருளாதார செழிப்பை கொடுக்கிற மெய்ப்பன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மெய்ப்பன், உயர்வை கொடுக்கிற மெய்ப்பன், மேன்மையை கொடுக்கிற மெய்ப்பன், நல்ல வண்டுகள் பேனுகள்ல இருந்து நம்மளை பராமரித்து பாதுகாக்கிற மெய்ப்பன், நம்மளை நல்ல குளிப்பாட்டுகிற மெய்ப்பன், நம்மளை சிவையான பாதையிலே நடத்துகிற மெய்ப்பன், நல்ல ஆகாரம் இருக்கிற புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் மேய்க்கிற மெய்ப்பன், செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிற மெய்ப்பன், நல்ல உயர்வான வாழ்க்கையை கொடுக்கிற மெய்ப்பன், நல்ல மேன்மை உள்ள வாழ்வை கொடுக்கிற மெய்ப்பன், என் ஜனங்கள் சகல ஜனங்களை பார்க்கலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பான் சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை நினைப்படுத்தமா. அவர் நல்ல மெய்ப்பன், பெரிய மெய்ப்பன், எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நல்ல துதிங்க, என கட்டாவே என்ன நல்ல மெய்ப்பரா இருக்கிறபடியால் உண்மை தோத்தரிக்கிற, சும்மா கண்ணீர் விட்டு அழுது புலம்பி கூப்பாடு போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு அவரை நல்ல தோத்திரம் பண்ணுங்க, நல்ல துதிங்க. ஆண்டவரே, நீர் என் மெய்ப்பரா இருக்கிறபடியால் உண்மை தோத்தரிக்கிறேன், என்னை விசாரிக்கிற மெய்ப்பரையும தோத்தரிக்கிறேன், என்னை போஷிக்கிற மெய்ப்பரையும தோத்தரிக்கிறேன், நல்ல ஆகாரம் கொடுக்கிற மெய்ப்பரையும தோத்தரிக்கிறேன், நல்ல புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் மெய்க்கிற மெய்ப்பர தோத்துறோம், நல்ல தண்ணீராண்டை கொண்டு போய் செழிப்பான இடத்துல கொடுக்கிற மெய்ப்பரையும தோத்தரிக்கிறேன், என் வாழ்க்கையை செழிக்க வைக்கிற தேவனையும தோத்தரிக்கிறேன், என் குடும்பத்தை செழிப்பாக்குற தேவனையும். சும்மா அந்த உபவாசம் போட்டு சும்மா அழுது புலம்பி இந்த கூப்பாடு போடுற வேலையெல்லாம் விட்டு கண்ணீர் வெடிக்கிறவள அவரை நல்லா துதிங்க, நல்ல தோத்திரம் பண்ணுங்க. சிலுவையில சீவனை கொடுத்துட்டாரு, சிலுவையில தரித்திரம் ஆயிட்டாரு, சிலுவையில மறித்துட்டாரு, சிலுவையில பாவத்தை மன்னித்துட்டாரு, சிலுவையில சாபத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. ஏன் நீங்க அழுகணும், ஏன் நீங்க வந்து அழுது புலம்பணும், கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. எலும்புங்கன்னு சொல்றாரு, நீ எலும்பி புறராசி ஒளி வந்ததுன்றாரு. அந்த ஒளி இயேசு. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நீங்க முன்னால நீங்க அழுது இருக்கலாம், புலம்பி இருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், எனக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி ஏங்கி இருக்கலாம், தவிச்சிருக்கலாம், வியாதியில கிடந்திருக்கலாம், தரித்திரத்துல கிடந்தலாம். இப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க மந்தையில சேர்க்கப்பட்டவரும் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, பணத்துக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, எதிர்காலத்துக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுடைய வாழ்வுக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, நோய்களுக்காக பேய்களுக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் எல்லாம் சிலுவையில அடிச்சு நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து எல்லா தரித்திரங்களையும் எல்லா துறைத்தனங்களையும் புரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்த நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஜெபிப்போம், எழுந்திருந்து ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோட நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயமான நாளுக்காக நன்றி செலுத்துறோம். சபை கூடி வருதலை வீராண்டவரை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் செழிப்பாக்க போகிறதற்காய் தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தா, இந்த வார்த்தைகளை ஆடியோ வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற உலகமெங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சியடை என்று சொல்லி நாங்கள் விசுவாசம் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தா எங்களுக்காக ஆண்டவரே ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பனாக இருக்கிறீர் என்று அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பெரிய மெய்ப்பனாக இயேசுவே மை தோத்தரிக்கிற ஆண்டவரே, அற்புதமான வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தினபடியால மக்கள் ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை குறைத்தவரே மக்கள் ஸ்தோத்திரம். எங்கள் வேதனைகளை போக்கினவரே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை கவனிக்கிற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை பராமரிக்கிற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை போஷிக்கிற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை செழிப்பாக்குற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே காக்கிற தேவனை, பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறீர், எங்களை குளிப்பாட்டுகிறீர், எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்து போஷிக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை பாதுகாத்து தூங்க வைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் வர்த்தனம்படி. இரவும் பகலங்களை பாதுகாக்கிற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். இரவும் பகலங்களை போஷிக்கிற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். இரவும் மகளை வழிநடத்துகிற தேவனே மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை பிள்ளைகளை, எங்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம். கட்டிகளை உடைக்கிறோம் ஆண்டவரே, எல்லா தடைகளை உடைக்கிறோம். போட்டியின் ஆவிகள், போராமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குறோம். வியாதிகள், பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவ நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். தரித்திர பிசாசுகளை இயேசுவ நாமத்துல சபித்து கட்டுகிறோம். கடன்கார ஆவிகளை இயேசுவ நாமத்துல சபித்து கட்டுகிறோம். வியாதிகளை இயேசுவ நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் செய்தியை கேட்கிற மக்கள் சளி, இருமல், ஆண்டவரே பலவீனங்கள், சுகவீனங்கள், காய்ச்சலோடு இருக்கிறவர்களுக்கு இயேசுவ நாமத்துல சுகம் உண்டாகுவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவ நாமத்துல சுகம் அளிக்கிற வல்லமையை இயேசுவ நாமத்துல கட்டவிழ்த்து விடுகிற ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை ஜனங்கள் மேல் தொழிக்கிற ஆண்டவரே. நல்ல மெய்ப்பனாக இருந்து எங்களை தொடர்ந்து நித்திய நித்தியமாய் வழிநடத்துகிற தேவன் எங்கள் இயேசு, எங்க கூடவே இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசு நாமத்துல சபையை ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற குடும்பங்களை இயேசு நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிற குடும்பங்களை இயேசு நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல மேய்ப்பராக இயேசு கூட இருந்து தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரச்சுரமா இருக்கிற இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவிலமையோட பரிசுநாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இந்த கர்த்தராயேசுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினோட அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.

0: அல்லேலூயா அல்லேலூயா.
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: தொடர்ந்து பிரதர் மரியதாஸ் அதுக்கு அடுத்தது ஹெப்சி டேவிட் செய்தி கொடுப்பார். பிரதர் மரியதாஸ்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: பிரஸ் லார்ட் பிரதர் மரியதாஸ்.
3: பிரஸ் லார்ட் அண்ட் பாஸ்டர்.
1: பிரதர். பிரஸ் லார்ட்.
3: பிரதர்.
1: இன்றைய வார்த்தை வெளிச்சத்திலே வந்திருக்கிறீர்கள். ஒப்பு கொடுக்க பாஸ்டர் நீங்க வழி நடத்துங்களா. ஆமென்.

0: ¿Pasar? Bueno, Michael, ¿verdad?
1: Me paro luego tira de... Basirán, ahora que ocurre, papá.
2: சரியா இருக்கு பாஸ்டர், நீங்கள் தொடருங்கள், உங்களை சரியா இருக்கு எல்லாம், நீங்க பேசுங்கள்.
1: அப்பா இந்த வேலையில நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ராஜா. தேவாவியானோரே, இந்த இடத்திலே தகப்பனே உங்க கிருபையின் கரத்தை எங்கள் மேல் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த சங்கமம் வானொலி உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவரே, இப்பொழுது இந்த காற்றலை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும்படியாக உங்க அன்பின் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற வசனம் வந்து ஆதியாகமம் 00க்கு நாங்க போக போகிறோம். அதை பற்றி நாங்கள் ஆண்டோட வார்த்தையோடு, ஆண்டோட வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆதியா முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் நாங்கள் வாசிக்கும் போது அதில் சொல்லப்படுகிறது வந்து, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், எங்களுடைய தேவன் எதையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அதினதின் காலத்திலே அதிதனின் காரியங்களை நேர்த்தியாக செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அப்ப இந்த இடத்துல நாங்கள் முதலாவது வசனத்தை ஆதியாகமம் முதலாவது வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றும், அதுக்கு பிறகு இந்த முதலாவது இரண்டாவது வசனத்தில் இருக்கிற வசனத்துக்கும் முதலாவதுல இருக்கிற வசனத்துக்கும் பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ரெண்டு வசனத்துக்கு இடையிலே பெரிய ஒரு ரகசியம் ஒன்று அடங்கி இருக்கிறது. அந்த ரகசியம் என்னவென்று நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுல சொல்லப்படுகிற காரியம் வந்து, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததும் அல்லாமல் ஆழத்தின் மேல் இருள் இருந்ததாம். தேவன் வெளிச்சமாக இருக்கிற தேவன், எங்கள் தேவன் ஒளியின் தேவன். ஆனாலும் இந்த இடத்திலே பூமியை ஆண்டவர் ஆதியாகம தொடக்கத்திலே நாங்க பார்த்தோம்னு சொன்னால், பூமியை ஆழத்தின் மேல் இருள் இருந்ததும் வெறுமையுமாக இருந்ததும். எங்களோட தேவன் இந்த இடத்திலே நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் பூமியை வெறுமையாகவும் இருளாகவும் வைக்கவில்லை. அவர் படைக்கும் போது தேவன் அற்புதமாக காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக படைத்த தேவன். இந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்று நடந்திருக்கிறது. அந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம். யோபுட புத்தகத்திலே 38வது அதிகாரத்திலே 4-7 மட்டும் வாசிப்போம் பிரதர்.
0: யோபு 38 அதிகாரம் 4-7. யோபு 38:4. நான் பூமியை அஸ்தியாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாரியானால் அதை அறிவி. அதற்கு அளவு கொடுத்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதனை அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன்மேல் போடப்பட்டது? அதன் கோரிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திர எல்லோரும் கம்பீரித்தார்களே.
1: பார்க்கிறோம், தேவன் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தும் பாடினார்கள் என்றும், தேவன் எவ்வாறு சிருஷ்டித்தார் என்று நாம் எல்லோரும் கம்பீரித்து பாடினார்கள். இது வந்து தேவனுடைய தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது எங்களுக்கு தெரியும் எங்களோட தேவன் வானத்தை இந்த வானத்தை சிருஷ்டித்ததை குறித்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருங்கிறத பூமியை சிருஷ்டித்ததை பற்றி அநேகமான இடங்களிலே வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதே போல வானத்தின் சேனைகளையும் வான தூதர்களையும் வானத்தை எவ்வாறு சிருஷ்டித்தார் என்கிறதை அங்கே இங்கே அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது தெளிவாக எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல ஆழமாக சிந்தித்தால் தான் அதை புரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த இடத்துல நாங்க பாக்குறோம், இந்த இடத்துல தேவன் யோபுவுக்கும் தேவனுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. இந்த யோபுட புத்தகம் தான் வேதத்திலே முதல் முதலாக எழுதப்பட்ட புத்தகம் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த வேத வல்லுநர் யோபுட புத்தகத்தை மோசே எழுதினார் என்றும் அந்த அதில் ஆதியா முதலாவது அதிகாரத்துக்கு முன்பாக இது நடந்த காரியங்களையும் அந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்த காரியங்களையும் நாங்கள் இதிலே பார்க்கிறோம். யோபு எவ்வாறு வாழ்ந்தாருங்கிறதை இந்த வேதத்தில் யோபுட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த யோபுவுக்கும் தேவனுக்கும் ஒரு உரையாடல் எடுக்கிற நேரத்தில் இந்த இடத்துல தேவன் யோபுவை கேள்வி கேட்கறதை தான் இந்த இடத்துல நாங்க பாக்குறோம். இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தின தேவன் எவ்வாறு அஸ்திபாரப்படுத்தினார் என்றும் அந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினத்துல வான தூதர்கள் அதாவது தூதர்கள் கம்பீரித்து பாடினார்கள் இருக்குது. இந்த நாலாவது வசனத்தை பார்த்தா நாம் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாயே ஆண்டவர் கேட்கிறார் யோபு கிட்ட. அதே நேரத்தில் அந்த அஞ்சாவது வசனத்தை போல அதற்கு அளவு குறித்தவர் யார், இந்த எப்படி அளவு குறிச்சார் என்று கேட்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்ற ஆறாவது வசனம் சொல்ற அதன் அஸ்திபாரங்கள் எது மேலே போடப்பட்டிருக்கிறதையும் தேவன் குறிக்கிறார். இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்துற நேரத்திலே தேவன் எல்லாமே சரியான முறையிலே தேவன் சிருஷ்டித்தார். ஆனாலும் இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய காரியம் இதுக்கு பிறகு நடக்கிற காரியம்தான் இந்த பூமியையும் இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது. காரணம் என்னன்னு பாக்குறோம். நாங்க எடுத்துக்கொண்டோம்னா ஏசாயா புத்தகத்தில் 45 அதிகாரத்திலே 18 வாசனத்தை நாங்க பார்த்தோம்னா தேவன் குடியிருக்கிறதுக்கு தேவையான முறையில இந்த பூமியை சகல விதமான ஆசீர்வாதங்களோடும் தேவன் படைத்திருக்கார். நாங்கள் இந்த பூமியை சிருஷ்டிக்கிற நேரத்தில் அப்படி படைத்தார். ஆனாலும் ஒரு காரியம் இந்த இடத்துல நடக்கிறது. அந்த காரியம் வந்து நாங்கள் ஏசாயாவோட புத்தகத்திலே 14 அதிகாரத்திலே 11 வசனத்திலிருந்து 17 வசனம் மட்டும் எசேக்கியோட புத்தகத்திலே 28 அதிகாரத்துல 12 வசனத்திலிருந்து 19 வசனத்தை மட்டும் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. இந்த காரியம் வந்து நாங்கள் வேதத்திலே மறைப்பொருளாக அதை வைத்திருக்கிறது. அந்த மறைப்பொருள் எப்போது நடந்தது எப்ப நடந்ததுன்ட்டு எங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கிற நேரத்துல எங்களுக்கு புரியும். அதாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் ஒரே நேரத்திலே அநேகமான காரியங்களை ரெண்டு காரியங்களை மூன்று காரியங்களை ஒரே நேரத்துல வைத்து தேவன் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது தேவன் இந்த இடத்துல நாங்கள் ஏசாயாவோட புத்தகத்திலே 14 அதிகாரத்திலே நாங்கள் வாசித்துட்டு அதை பார்ப்போம் எப்படியா முறையிலே தேவன் அதை செய்திருக்கிறார் என்று. ஒரு கால் வாசிப்ப ஏசாயா 14 அதிகாரம் 11-17 மட்டும்.
0: ஏசாயா 11 அதிகாரம் உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்கள் முழக்கவும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளை உன் போர்வை அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மிருகங்களுக்கு மேலாக உலகத்தில் ஏறுவேன் உன்னதமானவரை கொப்பாவேன் என்றும் நீ இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களும் அதிரவம் செய்து உலகத்தையும் வனாந்திரமாக்கி அதன் நகரங்களையும் அழித்து சிறப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஆமென்
1: ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம் இதுதான் எங்களுக்கு தெரியும் தேவனுக்கும் தேவன் இந்த பூமியிலே தேவன் வானத்திலே அவருடைய சேனையை பராமரிக்கிறதுக்கு மூன்று தேவ தூதர்கள் பிரதான தூதர்களை ஆண்டவர் படைத்திருந்தார். அந்த படைப்பிலே எங்களுக்கு தெரியும் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே பாஸ்டர் விளங்குதாங்க பாஸ்டர்
3: மகேந்திர மங்கள் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அப்புறம் அங்கே திருப்பி வந்துருவார். அதுக்குள்ள
0: இசாயா 10 அதிகாரம் 11-17. உன் ஆடம்பரமும் உன் வார்த்தைகளும் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு புற்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை. அதிகாரியின் மகனாய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை இனப்படுத்தவனே நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனின் நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்கள் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ நிர்தேசித்து சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளிண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களையும் மதுரம் செய்தது, உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களையும் அழைத்து சிறப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போகாமல் இருந்தவன் என்பார்கள்.
2: ஆமென்.
3: மந்திர மங்கள் அவன் அங்கல் திருப்பி ஜாயின் பண்ண போறார், அது மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
2: ஒரு பாடல போடுவா
0: இல்ல அல்லவன் அடுத்த முறை வர்றீங்களா?
2: ஒரு பாடல போடவா அவர் வேறு மாதிரி
0: பாடல்
2: ஒன்று போடவா? ஐயா
0: போடுங்க.

0: பிரதர் தொடருங்கள்.
1: மன்னிக்கணும், நான் தொடர்றேன். நாங்கள் இந்த ஏசாயா 14 அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம், இந்த வாசிச்சோம் 11-17 மட்டும் நாங்கள் பார்க்க இடத்துல ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவனுடைய பரலோகத்திலே தேவன் மூன்று தூதர் பிரதான தூதர்களை வைத்திருந்தார். அந்த பிரதான தூதர்களே லூசிபர், காப்ரியல், மிகாவேல், இந்த மூன்று பேரையும் வைத்திருந்தார். இந்த மூன்று பேரும் மூன்று பிரதான காரியங்களை, தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருந்த பிரதான தூதர்கள். இந்த பிரதான தூதர்கள ஒருவராக இருந்த லூசிபர், அவர் தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய பரலோகத்திலே அவருடைய தேவனை துதித்து ஆராதித்து தேவனுடைய ஆராதனை கூட்டத்திலே தலைவனாக இருந்தவர் தான் லூசிபர். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் காபியல் வந்து எங்களுக்கு தெரியும் மரியாளுக்கு தூதர் இயேசு பிறப்பை குறித்து அறிவிக்கிறதுக்கு வந்த தூதர் தான் அவரு. மிகாவேல் வந்து அவர் யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த தூதன். இந்த லூசிபர் வந்து அவருடைய இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவரை உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கங்களும் இவருடைய அழகு நிறைந்த ஒருத்தராக இருந்தார். அதே நேரத்தில் ஆராதனை கூடாரத்திலே அவர் மேன்மையான வாத்திய கருவிகளை வாசித்து தேவனை துதித்து கொண்டிருந்த இந்த லூசிபர் வந்து தேவனுக்கு மேலாக உயரணுங்கிற அந்த ஒரு திட்டத்தை அவர் தீட்டி தேவனுடைய வடபுறத்தில் இருக்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக அவருடைய சிங்காசனத்தை உயர்த்தவனும் அவருடைய தேவனுடைய சிங்கா தேவனுடைய அந்த கூடாரத்துக்கு மேலாக விட்ட கூடாரத்தை கட்டணுங்கிற அந்த அந்த மகா பெரிய ஒரு புரட்சியை செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் விரோதமாக முதலாக பரலோகத்திலே நடந்த ஒரு பெரிய புரட்சி தான் இந்த புரட்சி. இந்த லூசிபருக்கு தான் தேவன் இந்த பூமியை உருவாக்கி அந்த பூமியை கொடுத்திருந்தார். அந்த பூமியிலே முழுமையான ஆளுகையை செய்து கொண்டிருந்த லூசிபர் வந்து தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சிந்தித்ததின் நிமித்தம் தேவன் என்ன செய்யறாரு, இந்த பூமியின் மீது இந்த தூதர்களும் அவருக்கு நாங்கள் சொல்லப்படுகிறது லூசிபருக்கு வான தூதர்களே மூன்றில் ஒரு பங்கு தேவ தூதர்கள் இவருக்கு ஆயத்தமாக இருந்தார்களாம். அதே போல ஒவ்வொரு தூதர்களுக்கும் மூன்றில் ஒரு மடங்கு தேவ தூதர்கள் இருந்தார்கள். அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் லூசிபருக்கு மூன்றில்

0: லைன் கட் ஆ போச்சு.
1: அப்படின்டா லெஸ்லி அங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அப்படின்டா நாங்க திருப்பி இந்த புரோகிராம நாங்க ஒரு வேற டைம் நாங்க செய்வோம் அப்படின்டா.
0: ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஆமா ஓகே. காட் பிளஸ்.
1: காட் பிளஸ் அங்கிள்.
2: தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ தேங்க் யூ.
1: தொடர்ந்து அங்க ரெக்கார்டிங் ஸ்டாப். திருப்பி வந்துட்டாரு.
2: இது தொடர்ந்து சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்திருக்கு. நாங்கள் இப்பொழுது
1: சாரி மைந்திராங்க மரியாசங்க திருப்பி வந்துட்டாரு, லைன்ல நிக்கிறாரு. மரியாசங்க கேக்குதா நாங்க சொல்றது? நீங்க கண்டினியூ பண்ணுங்க அங்க பிரச்சனை
3: இல்ல. ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
4: விலங்குதான் கதைக்கிறது?
1: ஆமா ஆமா விலங்குதாங்க.
4: இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னால் அந்த தூதர்களின் மூன்றில் ஒரு மடங்கு கூட்டம் அவர் தேவன் தண்டனைக்குள்ளாகிறார்கள். அந்த தண்டனைக்குள்ளாகிற இவர்கள் வந்து இவர்கள் நிமித்தம் தேவன் இருளை இந்த பூமியின் மேல் வரவழைக்கிறார். இருளை வெளிச்சத்தை எங்களுக்கு தெரியும். யாத்ராகமம் நாங்கள் எடுத்துக்கொண்ட முன்னால் எகிப்தின் சேனைகள் எகிப்து ராஜ்யத்திலே தேவனுடைய கோபாக்கினை அந்த பத்து ஆக்கினையிலே ஒரு ஆக்கினையில் தான் இருள். அந்த இருளை தேவன் அனுப்பி அவர்கள் தடவி திரியும்படிக்கு அந்த இருளை அனுப்பி அவர்கள் மூன்று நாள் முழு நாளும் இரவோட இரவு பகல் முழுவதும் இருளாக இருக்கிறது. அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பேதுருடைய புத்தகத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அநேகமான இடத்திலே தேவனுடைய தண்டனைகளிலே உண்டு இருள். அந்த சூரியனை தேவன் மறைத்து அந்த சூரியனின் வெப்பமும் சூரியனின் வெளிச்சமும் இந்த பூமியின் மேல் படாதபடிக்கு தேவன் ஒரு தடையை போடுகிறார். தடையை போட்டனும் இந்த பூமி முழுவதும் சூரியன் வெளிச்சம் இல்லாத நிமித்தம் முழுமையாக தண்ணீரினாலே மூடுகிறது. தண்ணீரினாலே மூடி நாங்கள் பார்த்தோம்னா ஒரு ஐஸ் யுகம் உண்டு. இந்த உலகத்தை வேத வல்லுநர்கள் சொல்றபடி இந்த பூமியிலே விஞ்ஞானிகளுடைய கருத்தின்படி இந்த பூமி ஒரு ஐஸ் யுகத்துக்குள்ளே இருந்தது என்று ஐஸ் யுகம் என்று சொல்லி ஐஸ் ஏஜ் என்று 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஐஸ் யுகம் இருந்திருக்கும் என்று அவர்கள் கணிச்சிருக்கிறார்கள். அப்ப அந்த 10,000 ஆண்டும் தேவன் இந்த பூமியின் மீது சூரியன் வெளிச்சமும் இருளும் அந்தகாரமும் நிறைந்திருந்தபடியினால் அந்த பூமி முழுமையாக தண்ணீரினாலே மூடி ஒரு ஐஸ் யுகமாக மாறி அந்த நேரத்தில் இருந்த எங்களுக்கு தெரியும். ஆதிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் பெரிய மிருகங்கள் டைனசோர்கள் இருந்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். விஞ்ஞான ரீதிகள் மிருகங்கள் எச்சங்கள் எல்லாம் தோண்டி எடுக்கிற நேரத்தில் இப்ப அதுகள் வருகிறது. அப்ப அந்த மாதிரிக்கு மிருகங்கள் அந்த மாதிரிக்கு பெரிய இனங்கள் இருந்த அந்த பூமியை தேவன் முழுமையாக அவருடைய லூசிபருடைய தீமையான திட்டத்தின் நிமித்தம் இந்த பூமியின் மேலே ஒரு தண்டனையை தேவன் அனுப்பி இந்த பூமி முழுமையாக அழித்திருக்கிற இந்த பூமியின் மீது தேவன் அந்த யுகம் முடிந்து இன்னொரு யுகத்தை தேவன் உருவாக்க விரும்புகிறார். அந்த உருவாக்க விரும்புகிற காலகட்டத்துக்குள்ளே தான் இந்த நாங்கள் பார்த்தோம்னால் இந்த ஆதியாகமம் 1:1 வருகிறது. அப்ப நாங்கள் பார்த்தோம்னால் இந்த யுகம் தேவன் ஒவ்வொரு எங்களோட தேவன் அனாதி அனாதியாக இருக்கிற தேவன். இந்த பூமியை நாங்கள் இன்றைக்கு எடுத்தோம்னு சொன்னால் இப்ப இருக்கிற பூமிக்கு எவ்வளவு காலம் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நாங்கள் பார்த்தோம்னா 7,000 தான் இருக்கும் என்று கணிப்பிடுற இந்த யுகத்திலே. ஆனாலும் தேவன் இந்த பூமியை எத்தனையோ ஆண்டுகள் அவர் அந்த பூமிக்கு எவ்வளவு வயது என்று இன்னும் கணிக்கலாத அளவுக்கு இருக்கிறது. அதாவது 1,00,000,000 வருஷத்துக்கு மேலாக இந்த பூமி இருந்திருக்கும் விஞ்ஞான ரீதியில அதை பார்க்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் தேவன் தண்டனை நிமித்தம் அந்த பூமி அவர்கள் லூசிபரும் அந்த டைனோசோர்கள் அந்த பெரிய மிருகங்கள் எல்லாம் இருந்த அந்த யுகத்திலே அந்த யுகம் முழுவதும் தண்ணீரினாலும் ஐஸ் யுகமாக மாறி இருள் மூடியிருந்தபடியால் அந்த பூமி மேலே வெளிச்சம் படாத நிமித்தம் பூமி ஒரு ஐஸ் யுகத்துக்குள்ளே போய் அந்த பூமி முழுவதும் மூடப்பட்டு அழிக்கப்பட்ட பூமியிலே தேவன் மறுசுழற்சியை ஏற்படுத்துகிறார். மறுசுழற்சியை ஏற்படுத்தின தேவன் அந்த இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த 1வது அதிகாரத்துக்கும் 2வது அதிகாரத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் அதுதான். ஆதியிலே நாங்கள் பார்த்தோம் யோபுட புத்தகத்திலே தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் என்று பார்த்தோம். அந்த நேரத்துல உருவாக்கினதை பாக்குறோம். ஆனால் இந்த இரண்டாவது வசனத்தில் ஆதியாகமும் முதலாவது வசனம் இரண்டாவது வசனத்துல

0: பெருமையும் ஆழத்தின் மேல் இருளும் இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது. இது இந்த இந்த காரணத்துக்கு இதுதான் காரணம். இந்த லூசிபருடைய புரட்சியின் நிமித்தம், தேவன் இந்த பூமியிலே அனுப்பின அந்த தண்டனை நிமித்தம், இந்த பூமி மூடப்பட்டிருந்த பூமியிலே தான் தேவன் மறுசுழற்சியை ஏற்பட்ட இந்த பூமியின் மீது தான் ஆதி தேவாவியானவர் இந்த மூன்றாவது வசனத்திலானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார். எங்களுக்கு தெரியும், இந்த வானம் இந்த பூமியை மறுசுழற்சி செய்ய போது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூன்று பேருடைய காரியங்களும் இந்த இடத்திலே நடக்கிறது. இந்த அதுதான் இந்த மூன்றாவது வசனத்தில் நாங்க பார்த்தோம்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப இந்த இடத்துல தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கல. நாங்கள் பார்த்தோம்னா ஆதாமை எடுத்துக்கொண்டோம் என்றால் தேவன் ஆதாமை மண்ணினாலே சிருஷ்டித்தார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் வந்து தேவன் வந்து பூமியை வந்து இந்த இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்கவில்லை, தேவன் சிருஷ்டிக்கவில்லை. தேவன் சொல்றார், வார்த்தையிலே சொல்றார், வார்த்தையிலே சொல்லும் போது அந்த காரியம் நடக்குது. அதே போல இந்த முதலாவது அதிகாரத்தை நாங்கள் வேதத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் முழுமையாக சிருஷ்டிப்பை பத்தி தான் சொல்லுகிறது. சிருஷ்டிப்பை பத்தி அன்று சொல்லுகிற நேரத்துல இந்த இடத்துல தேவன் மறுசுழற்சியை செய்கிறார். அந்த வெளிச்சம் இருந்தது. இந்த இடத்துல தேவன் சொல்ற காரியம் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த வார்த்தை வெளிச்சத்தை சூரியனை தேவன் சிருஷ்டிக்கவில்லை, தேவன் சூரியனை வந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு. அந்த வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன அந்த அந்த நேரத்துல இந்த பூமியின் மேலே வெளிச்சம் உண்டாகிறது. இந்த நேரத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல அஞ்சாவது வசனத்தை நாங்கள் ஒரு இசை வாசிப்போம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார்.
1: தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியக்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று.
0: இந்த முதலாம் நாளுங்கிற நேரத்துல வேதத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இந்த உலக தேவன் சிருஷ்டித்த இந்த பூமியிலே

தேவன் சிருஷ்டித்த இந்த பூமியிலே மறு சுழற்சி செய்த நாளிலே முதலாம் நாள் தான் இது. அது அந்த வெளிச்சம் மறைஞ்சிருந்த அந்த ஐசிலும் எங்களுக்கு தெரிஞ்சு ஆகி சுனோ கொட்டி எல்லாம் மூடி இருக்கிறத நாங்க எங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த எங்கும் ஐஸாக இருக்கும். எங்களுக்கு அது உதாரணம் இந்த வருடம் இந்த கடந்து போன காலத்திலே நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த காரியத்தை நாங்கள் கண்ணு கூடாக பார்க்கிறது. அந்த நேரத்தில் அந்த சூரியன் மறைந்திருக்கும், மறைந்திருக்கிற சூரியன் அந்த மேகங்களும் அந்த குளிரும் படும். அந்த இடத்துல தேவன் வந்து சூரியனை சிருஷ்டிக்கவில்லை, இந்த இடத்துல சூரியனை உதிக்க சொல்லித்தான் சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா இது முதலாம் நாள், இந்த யுகத்தின் முதலாம் நாள் தான் இந்த இந்த இந்த முதலாவது வசனத்தில் இந்த அஞ்சாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதை போல இந்த பூமி தேவன் மறு சுழற்சி செய்து இந்த பூமியிலே தேவன் எத்தனையோ காரியங்களை செய்யறதுக்கு இருக்கிறார். இந்த பூமியிலே எத்தனையோ யுகங்கள் கடந்து இருக்கிறது. அதே போல நாங்கள் இந்த பூமியில எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஏழாவது யுகத்திலே தேவன் வெள்ளை சிங்காசனத்தின் யுகத்தை வைத்திருக்கிறார். அந்த யுகத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு காரியங்களை இந்த இந்த புதிய பூமியிலே தேவன் புதிய காரியங்களை ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு வருகிறார். அநேகமா இப்பொழுது எங்களோட நேரம் கடந்து விட்டது, மிகவும் மன்னிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நிறைய போன்ல ஒரு சில பிரச்சனைகளால எனக்கு இந்த சரியான முறையில் எடுக்க இல்லாம போய்விட்டது. அப்படியால் நான் இதை மறுபடியும் நான் தொடர்றேன். இந்த நேரத்திலும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்.

0: விசேஷமாக இந்த நேரத்தை சங்கமம் வானொலி ஜீவாதிபதி திருச்சபைக்கு இந்த நேரத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள், அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அதிலே சகோதரன் லெஸ்லி, சகோதரன் லெஸ்லியையும், சகோதரன் மகேந்திரனும், சகோதரி ராஜினியையும், சகோதரி டோலியையும் மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் ஆண்டோட கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் தாமே உங்களோட வானொலியையும் இந்த ஊழியங்களையும் தேவன் வருகை மட்டும் ஆண்டோர் ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்தத்தக்கதாக தேவன் இந்த இந்த காரியத்தை இந்த இந்த ஊழியத்தை இந்த வானொலியை பயன்படுத்தி உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் பாதத்தினிட்டு மாண்டாடுகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் சங்கம வானொலி கூடாக நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த நேரத்தில் எங்களோட திருச்சபையை பத்தி நான் ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும். எங்களோட ஜீவாதிபதி திருச்சபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2:30 எங்களுக்கு ஆராதனைகள் உண்டு. அந்த ஆராதனை வேளையிலே ஞாயிறு பாடசாலை, பிள்ளைகளுக்கு பாடசாலை நடக்கும். அதே நேரத்தில் மாதத்தில் முதலாவது சனிக்கிழமையில உபவாச உபவாச ஜெபம் நடக்கும். அது 10:30 நடக்கும். எங்கட சபை வந்து 595 Middlefield Road, Middlefield and Pinchy, அது கருகாமையில Unit 7 ஸ்காப்ரோவில் இருக்கிறது. எங்கள சபையை நடத்துகிற சகோதரன் வந்து பந்துஜ் என்ற நம்பரை நாங்கள் தருகிறோம். 4372205508 இந்த நேரத்துல சபைகளுக்கு எங்கும் போகாமல் யாரும் இருந்தீங்கன்னா ஸ்காப்ரோவுக்கு இந்த அருகாமையில எங்கள் சபையோடு வந்து நீங்கள் ஒத்துழைத்து நீங்கள் எங்களோட ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த உங்களையும் அழைக்கிறோம் நாங்கள். அதேத்திலும் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமது கரத்துக்கு இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த வானொலியை நடத்துகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளையும் உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுப்பா, உமது வருகை மட்டும் இந்த ஊழியத்தை நடக்க ராஜா அற்புதமாக தகப்பனே, அநேக ஆத்துமாக்கள் தகப்பனே இதை கேட்க தகப்பனே, உலகம் எங்கும் 120 உங்களுடைய வசனத்தை நீங்கள் தகப்பனை பூட்டியிருக்க கதவுகளுக்கு ஊடாக நீங்க அனுப்பி ஆண்டவரே உமது சுவிசேஷம் சொல்ல இயலாத இடங்களுக்கு எல்லாம் தகப்பனே ஆண்டவரே இந்த வானொலியை நீங்க பயன்படுத்தும்படியாக, அநேக ஆத்துமாக்கள் தகப்பனை ரட்சிக்கும்படியாக தகப்பனை, இந்த ஊழியம் பெருகும்படியாக இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் அப்பா நிகழ்ச்சிகளை நடத்துகிற ஒவ்வொரு போதகர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி பிரதர் மரியதாஸ். கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்களை, உங்கள் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: தொடர்ந்து நாங்கள்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: எச் டேவிட் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: முதலாவது உங்களோட மனுபிக்கு நேரம் தவறுதலா சொல்லிவிட்டு இப்பொழுது 6:30 என்ற நேரம் எனக்கும் தொடர்ந்து 3:00 வித்தியாசம். இந்த நேரத்தை தவறா சொல்லிவிட்டு மன்னிக்கவும். இப்பொழுது உங்களோட ஒப்புகள் நீங்க வழி நடத்துங்க.
3: கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹாலேலூயா, உம்மை துதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை அழைக்கிறோம். இந்த நேரத்திலே நீர் வந்து எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசுனாதான் விடுதலை வரும், நீங்க பேசுனாதான் சுகம் வரும், நீங்க பேசுனாதான் ஆண்டவரை வெற்றி வரும். இப்பொழுதும் புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம், முதல் வாரத்துல இருக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தனே, ஏசுமகா ராஜாவே, ஆண்டவரே இப்பொழுதும் இந்த வானொலி மூலம் பல தேசங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஒரு வெற்றி முழக்க இறக்கம் ஒவ்வொரு வீட்டிலும் உண்டாகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும் இரவையும் இருளையும் கடந்து வந்திருக்கிற முதல் பிள்ளைகள் அந்த இரவை தேவன் வெளிச்சமாக்கி, அந்த இரவை பகலாக்கி, அந்த இரவை விடியலாக்கி முது பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மகிமை தேவன் உதித்து முது பிள்ளைகள் சந்தோஷமாய் பாடல் பாடுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வானொலியை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் முது நாம மகிமைக்கென்று கர்த்தாவை இவர்களை பயன்படுத்துவதற்காக நன்றி. தேசமெங்கும் கர்த்தருடைய செய்தி போவதற்காக நன்றி. இப்பொழுதும் என்ன மறைச்சிருங்கப்பா, நீங்க பேசுங்க. இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென்,
4: ஆமென்.
3: ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த சங்கமம் ரேடியோ அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவ செய்தியின் தலைப்பு, நீ வெறும் கருவிதான் பெருமை பாராட்டாதே என்கிற தலைப்பு. நீ வெறும் கருவி மட்டும்தான் பெருமை பாராட்டாதே என்கிற தலைப்பு. ஆண்டவர் யாருக்கு கிருபை கொடுக்கிறார், யாரை ஆசீர்வதிக்கிறார், யாரை தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதுனா பெருமை இல்லாதவர்களை. தேவன் பெருமை இல்லாதவர்களுக்குத்தான் கிருபை அளிக்கிறார். பாருங்களேன், யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று சொல்லப்படுகிறது. அதிகமான கிருபையை அளிக்கும் ஆண்டவர். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. உதாரணத்திற்கு வேற யாரு வேண்டாம், மரியாள். மரியாள்கிட்ட கேப்ரியல் வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. அதாவது மரியாள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் கேப்ரியல் வருகிறார். லூக்கா 1:26 இருந்து வந்து சொல்லுகிறாரு, அவள் வீட்டிருந்த அவள் தங்கியிருந்த வீட்டிற்குள் வந்து அவளை ஆசீர்வதித்து சொல்லுகிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிருபை பெற்றவளே வாழ்க, எடுத்த உடனேயே சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனிடத்தில் இருந்து கிருபை பெற்றவள் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு இந்த மரியாளுக்கு? அந்த ஊர்ல நிறைய பெண்கள் இருந்திருப்பாங்களே, அப்படி இருக்கும்போது மரியாளை மட்டும் ஆண்டவர் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? அவளுக்கு மட்டும் கிருபை கொடுத்ததற்கு காரணம் என்ன? அவளை மட்டும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அழைத்ததற்கு காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய வயிற்றிலே வருவதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான், அவள் தேவனிடத்தில் கிருபை பெற்றதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அவள் தாழ்மை உள்ளவள், மேன்மை பாராட்டாதவள், பெருமை பாராட்டாதவள். பாருங்கள், இந்த மரியாள் ஒரு கருவிதான், தேவனின் கருவிதான், தேவன் பயன்படுத்திய ஒரு பாத்திரம் தான். இவளுக்கு வந்த ஆசீர்வாதங்கள் பாத்தீங்களா, இதற்கு பின்பதாக இருக்கிற ரகசியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபை ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து தயவு எப்படி வருங்க?

இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து அடிமை என்னை தன்னை தாழ்த்துகிறார். எனவேதான் அவள் கிறிஸ்துவின் கடவுளின் தாயார் என்கிற ஒரு அந்தஸ்தை பெறாங்க, கிருபை பெற்றவள் என்கிற ஒரு அந்தஸ்தை பெறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற ஒரு அந்தஸ்து பெறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் கிருப வேணும், ஆசீர்வாதங்கள் வேணும், ஆண்டவர் என்னை பல மடங்காய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, நாம் இந்த மரியாளை போல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உடனே கீழ்ப்படுகிறோமா? அது மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லுகிற நாம் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே சரண்டர் ஆகிறோமா, மேன்மை பாராட்டாமல் இருக்கிறோமா? இந்த மரியாளை கவனிச்சு பாருங்க. யோவான் 2:3 திராட்சை ரசம் குறைவுபடுகிறது கானாவூர்ல. அப்போ இந்த மரியாள் ஆண்டவற்ற திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நமக்கு நம்ம லாங்குவேஜ்ல இது கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். ஸ்திரீயே என்று அம்மாவை யாரும் கூப்பிட மாட்டோம். உனக்கும் எனக்கும் என்ன என்று சொன்னாலே, நானும் 2 பையன்களுக்கு தாய் பாருங்களேன், ஆண் பிள்ளைகளுக்கு தாய், என்னை பார்த்து ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு எவ்வளவு வேதனை வரும், எவ்வளவு கோபம் வரும். ஆனா இவங்க ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு வாழ்ந்தாங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த இடத்துலதான். அதாவது ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொன்னதுக்கு அப்புறமா கூட அவங்க தன்னை தாழ்த்தி கொண்டு, நான் ஆண்டவருக்கு அடிமை என்பதை அவங்க கடைசி வர மறந்து போகாம என்ன சொல்றாங்க, உங்க ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்றாங்க. இதுதாங்க முதல் உதாரணம். நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பம் நல்லாதான் இருக்கும், நல்ல தாழ்மையா தான் ஆரம்பிப்போம். மரியாதை போலலாம் ஒரு கிறிஸ்துவின் தாய் என்கிற அந்தஸ்து வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு வேலை கிடைத்த உடனே, ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த உடனே, ஒரு மேன்மை கிடைத்த உடனே அந்த தாழ்மை எல்லாம் காணாம போயிரும். அப்படி தாழ்மை காணாமல் போகும்போது கிருபையும் தானா நம்ம விட்டு காணாம போயிரும், ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடும். இவங்க ஆரம்பத்திலிருந்து எப்படி அடிமை என்று ஒப்பு கொடுத்தாங்களோ அதே தாழ்மையில கடைசி வரை இருந்தாங்க. அது மட்டுமல்ல, தன் சொந்த மகனை பார்ப்பதற்காக வெளியிலே காத்து கொண்டிருக்கிறாங்க. போய் சொல்றாங்க, ஒருவன் போய் சொல்லுகிறான், உங்க அம்மாவும் சகோதரர்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க. மத்தேயு 12:46 வெளியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன போது அவர் சொல்லுகிறார், மத்தேயு 12:47 அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயார் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லுகிறார். பிதாவின் சித்தத்தை செய்யறவங்க தான் எனக்கு தாயாரும் சகோதரரும் சொல்றாங்க. இந்த வார்த்தை இப்ப நானும் நீங்களும் தாய்களாயிருக்கிற உங்களுக்கும் கேட்கிறேன். நீங்க வெளியே உங்க மகனை பார்க்க காத்து கொண்டு இருக்கிறீங்க, மகனை பார்க்க வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கும். உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் படிக்க வச்சேன். நம்ம பேசுறது தாய்மாருடைய லாங்குவேஜ் அப்படிதான், எப்படியெல்லாம் படிக்க வைத்தேன், எப்படியெல்லாம் உன்னை நடத்தினேன், எப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்பட்டேன். ஆனா என்ன பார்த்து யார் எனக்கு சகோதரன் சகோதரி, பிதாவின் சித்தம் செய்கிறவன் சொல்லி நீ இப்படி சொல்லுகிறாயே என்று சொல்லியிருப்போம்ல. ஆனா அதுலயும் அந்த தாழ்மையை பார்க்கிறோம். கடைசி வரை, சிலுவையின் கடைசி வரை, இயேசு மரணித்த போதும் சிலுவையின் அடியிலே நின்றவர்கள். அது மட்டுமல்ல, 120 அப்போஸ்தல நடபடிகள்ல பரிசுத்தாவிக்காக காத்திருக்கும் போது மரியாளும் காத்திருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது, அவங்க ஆதியில் ஒப்பு கொடுத்தாதே அப்படியே தன்னுடைய சிந்தனையிலே வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தது போல அதே போல கீழ்ப்படிதலோடும் அதே தாழ்மையோடு இருந்ததுனாலதான் உலக இரட்சகரின் தாய் என்கிற ஒரு அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற ஒரு பெரிய பட்டத்தை பெற்றாங்க. அது மட்டுமல்ல, கிருபை பெற்றவள். அது மட்டுமல்ல, அவள் மகிமையாய் பாக்கியவதி என்கிற ஒரு பட்டத்தை பெறாங்க. பாக்கியவதி என்கிற பட்டம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாதுங்க, மகிமையான ஒரு பட்டம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் வேண்டும், மேன்மைகள் வேண்டும், கிருபைகள் வேண்டும், பாக்கியவதிகளுக்குள்ள எல்லா அந்தஸ்து வேண்டும், தேவனிடத்தில்

0: நிறுவ வேண்டும் என்று நினைக்கிறோமே, இந்த கீழ்ப்படிதலும் இந்த தாழ்மையும் இருக்கிறதா? ஆண்டவர் இந்த தாழ்மை இல்லாத ஒருவனை குறித்து வேதத்தில் அவனை மிகவும் கண்டிக்கிறார். அவன் யார் என்று பார்க்கலாமா? ஏசாயா 10:15 கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ, வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ, பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும் கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழும்பினார் போலவும் இருக்குமே. இந்த வார்த்தை ரொம்ப ஒரு கடினமான வார்த்தை தான், ஆனா உங்களுக்கு லகுவாக எளிதாக நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டலாமோ. ஒரு கோடாரி, ஒரு விலை உயர்ந்த கோடாரி, நல்ல ஒரு ஷார்ப்பான கோடாரி தரையிலே கிடக்கிறது. தரையிலே கிடக்கும் வரை அந்த கோடாரிக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை. அந்த கோடாரியை யாராவது ஒருவன் கையாள வேண்டும், யாராவது ஒருவன் எடுத்து அதை வெட்ட வேண்டும். வெட்டும் வரை கோடாரிக்கு மதிப்பே இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான், நாமும் இந்த கோடாரி மாதிரிதான். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் வரை ஒரு பயனும் இல்லை. பாருங்களே, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமா? பெருமை பாராட்ட முடியுமா? கோடாரி, நான் தான் வெட்டுனேன், நான் தான் பலசாலி, நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் அந்த மரத்தை பிளந்தேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கோடாரி தரையிலே கிடக்கும் வரை மதிப்பில்லை, அதை ஒருவன் கையாள வேண்டும். அடுத்து, வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாம். நல்ல பல பலன் ஒரு வாள், நல்ல விலை கூடின ஒரு வாள், நல்ல ராஜாவின் உரையிலே கூட இருக்கிறது. அந்த உரையிலே இருக்கும் வரை அந்த வாளுக்கு எந்த ஒரு மதிப்போ மரியாதை, அது எவ்வளவு விலை கூடி இருந்தாலும் மதிப்பு இல்லை. ஆனா அந்த வாள் உரையிலிருந்து எடுக்கப்பட்ட பிறப்புதான் அதற்கு மகிமை, அதற்கு வெற்றி. பாருங்களேன், அதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது, வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ. அப்படி பாராட்டினால் என்ன அப்படின்னு சொல்லப்படுகிறது, பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலும். ஒரு கையிலே தடி வைத்திருக்கிறான் ஒருவன், அந்த தடி பிடித்திருக்கிறவனை பார்த்து மிரட்டுவது போல. அது மட்டுமல்ல, கோலானது நான் மரக்கட்டை அல்ல என்று சொல்லுவது போல. இப்பொழுது உங்களுக்கு நன்றாக இந்த வசனம் புரிந்திருக்கும். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அழகை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், வேலையை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அதிகாரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், கலரை குறிச்சு, ஹைட்டை குறிச்சு, ஞானத்தை குறிச்சு மேன்மை பாராட்டுகிறோம். ஏன், ஊழியர்கள் ஊழியத்தை குறித்து கூட மேன்மை பாராட்டுகிறார்கள், கிருபைகளை குறித்து கூட மேன்மை பாராட்டுகிறார்கள். எனக்கு தீர்க்க தரிசனம் உண்டு, எனக்கு பிசாசை துரத்தும் வல்லமை உண்டு, எனக்கு சொஸ்தமாக்கும் வரங்கள் உண்டு. இதையெல்லாம் யார் கொடுத்தது? கையாளுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் கோலும் தடியும் தான் பிரியமானவர்களே. கையாளுகிறவர் இல்லை என்றால், கையாளுகிறவர்கள் நம்மை பயன்படுத்தவில்லை என்றால், அவர் நம்மை பயன்படுத்தவில்லை என்றால், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்களேன், இப்போ இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், அசீரியனாகிய சனகிரிப்புக்காக சொல்லப்பட்ட வசனம். பாருங்களேன், இந்த அசீரியன் சமாரியாவை தோற்கடித்திருக்கலாம், இஸ்ரவேலை சிறைப்படுத்திருக்கலாம், ஆனால் அவன் எண்ணம் இப்பொழுது என்ன என்று சொன்னால், யூதாவையும் நான் கைவசப்படுத்திக் கொள்வேன் என்கிற ஒரு பெருமை, ஒரு சிலாக்கியம். அது மட்டுமல்ல, ஏசாயா 36:37 நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சனகிரிப், அசீரிய ராஜாவாகிய சனகிரிப் மிகவும் பெருமை பேசுகிறான், வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிறார். அவனுடைய சேனாதிபதி, படைத்தளபதி ரப்சாக்கே வந்து நின்று கொண்டு கர்த்தருடைய ஜனங்களையும், எசேக்கியாவின் ஜனங்களையும் தாறுமாறாக பெருமை பேசுகிறான், தாறுமாறாக பேசுகிறான். அது மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறான், ஒரே ஒரு பெருமை வார்த்தையை சொல்லுகிறேன், உனக்கு 2000 குதிரைகளை தருகிறேன், அதன் மேல் ஏறி உட்காருவதற்கு ஆட்கள் உண்டா என்று கேலி பண்ணி சிரிக்கிறான். உன் கடவுள் ரட்சிக்க முடியாதுன்னு சொல்றான், உன் கடவுள் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். பக்கத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்களையும் பிடித்திருக்கிறேன், அந்த தேவர்களெல்லாம் காப்பாற்ற இல்லாம போன போது உன் தேவன் எப்படி காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர்கள் பாஷையிலேயே ஜனங்கள் பாஷையிலேயே அவன் எபிரேய பாஷையிலே பேசி ஜனங்களை மனமடிவாக்குகிறார். உங்க வாழ்க்கையிலையும் உங்களை மனமடிவாக்கும் சத்துரு எழும்பி இருப்பான் பாருங்களேன். பயங்கர பெருமைகளை பேசுவான், உங்கள்கிட்ட இல்லாததை பேசுவான், அதாவது உங்களை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்குவான், துக்கப்படுத்துவான். அவன் அதிகாரத்தை பேசுவான், பணபலத்தை பேசுவான், படைபலத்தை பேசுவான். நீங்கள் சிறிய ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், உங்கள் ஊழியத்தை விமர்சிப்பான், உங்கள் ஊழியத்தை கேலி கிண்டலுக்கு ஆக்குவான். ஆனா ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கோபம் வரும்போது அவருக்கு முன்பதாக நிற்பவன் ஒருவனும் இல்லை பாருங்களேன். அவனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் இந்த கோடாரியின் உவமை பாருங்களேன். இப்ப என்ன நடந்தது, ஏசாயா 10:5 ஆண்டவர் சொல்றாரு, என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோன்னு சொல்றார். கர்த்தருடைய கோபத்தின் கோல் தான் இந்த அசீரியன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவன் என் கையில் இருக்கிறது, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய கோல் தான்ப்பா, என்னுடைய சினத்தின் என் கோபத்தின் தண்டாயுதம் தான் இந்த அசீரியன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவனை இந்த ஜனங்களுக்கு மத்தியில அனுமதிச்சேனா, அந்த ஜனங்கள் அவபக்தியாக இருந்தாங்க, அதனால எனக்கு அனுப்புன, எனக்கு கோபம் ஊட்டுனாங்க. அதாவது ஏசாயா 10:6 அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதியின் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். இந்த கட்டளையை வாங்கி கொண்டுதான் எல்லா காரியத்தையும் செஞ்சான். ஆனா இப்ப யூதாவுக்கு விரோதமாக, எருசலேமுக்கு விரோதமாக அவன் பேசின வார்த்தைகளை பார்த்தீங்களா, 2000 கொடுப்பானா, அது மேல ஏறி உட்கார கூட உனக்கு ஆள் இல்ல, உன் கடவுள் எப்படி உன்னை காப்பாத்துவாரு, எசேக்கியா பொய் சொல்றாரு, உன் கடவுள் உன்னை காப்பாற்ற முடியாது. இதே போலதான் நிறைய சாத்தானின் சூழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையிலும், உன் கடவுள் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க, டாக்டர்கள் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு நன்மை வராதுன்னு சொல்லுவாங்க, நீ இயேசு இயேசுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது சாத்தானின் சதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்களேன். இந்த இடத்துல அவபக்தியான ஜனங்களுக்காகத்தான் கர்த்தர் அதை அனுமதித்திருந்தார். யாருக்கு அனுமதிப்பார் தெரியுமா, அவபக்தியான ஜனங்களுக்கும், கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களுக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கும் தான் கர்த்தருடைய சினத்தின் தண்டாயுதம் எழும்பும். ஆனாலும் கர்த்தரிடத்துல சரண்டர் ஆகும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது அவர் வந்து, அதாவது இந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னா, பிள்ளைய நல்லா அடிப்பார் பாருங்க, தப்பு பண்ணிட்டா தவறு பண்ணிட்டா. ஆனா அதே அப்பா மத்தவங்க அடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. அதுதான் நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன். எல்லாரும் அடிச்சாலும் அப்பா, அதாவது அப்பா அடிச்சாலும் மத்தவங்க அடிக்க அப்பா விடாத மாதிரிதான் தாயுள்ளம் கொண்ட தந்தை நம்ம அடிக்க விட மாட்டாரு. நம்ம சரண்டர் ஆகும் போது உங்க வாழ்க்கையிலையும் இதே போல பிரச்சனைகளை தாண்டி வரலாம், ஏளனங்களை தாண்டி வரலாம், உங்களுக்கு விரோதமாய் அசீரியர்கள் எழும்பி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக கரம் நீட்டி இருக்கலாம். இது எதற்கு என்பதை ஒரு நிமிஷம் ரியலைஸ் பண்ணுங்களே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதற்கு, அவபக்தியாய் மாறினதற்கு, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அசீரியனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, ஆண்டவர் பார்த்தாரு இது சரிவராது, என் பிள்ளைங்களை தொட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவன் தன்னுடைய படைபலத்தையும் பலத்தையும் ஆள்பலத்தையும் இராணுவத்தையும் வைத்து பெருமை பாராட்டி கொண்டே இருந்தான். கர்த்தர் பார்த்தாரு, அதனால என்ன செய்தார் தெரியுமா, ஒரே இரவுல ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி 185,000 பேரை சங்கரித்து போட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 185,000. 2 19:35 அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், பாளையத்துல எல்லாரும் வந்து அப்படியே இராணுவம் கூடி நிக்குது, எசேக்கியாவும் ஜனங்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். எசேக்கியா இந்த ரப்சாக்கை கொண்டு வந்த அவமானமாய் பேசின அந்த நிருபத்தை ஆலயத்துக்கு நேராக கொண்டு போய் வைத்து அழுது செபிக்கிறார், ஆண்டவரே கண்ணோக்கி பாரும், எங்கள் சிறுமையை பாரும் என்று அழுது கலங்குகிறார். நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல உங்க விண்ணப்பங்களை விரிச்சு வைங்க. கர்த்தர் சத்தத்தை கேட்பார். பிரியமானவர்களே, விரித்து வைத்து அழுத போது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம், அவன் வந்தாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது, அவன் திரும்பி போவான் என்கிற கர்த்தருடைய வார்த்தை வந்தது. உங்க வாழ்க்கையிலும் சோர்வுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, துக்கம் வரும்போது, வியாதிகள் வரும்போது, தேவனுடைய சமூகத்திலே எசேக்கியா மாதிரி நீங்களும் விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆதரவாக நீட்டப்படும், நீட்டப்படும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், கோபம் கொண்டார். தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன் வைராக்கியம் கொண்டார். ஒரே இரவுல எதையெல்லாம் வச்சு மேன்மை பாராட்டினானோ அதெல்லாம் ஒரே நாள்ல போச்சுங்க. ரெண்டு நாளாகும் 32:21 அந்த பாளையத்துல இருந்த பராக்கிரமசாலிகள், தலைவர்கள், சேனாதிபதிகளை எல்லாம் 185,000 பேரை 10 தேவதூதன் வரலங்க, ஒரே ஒரு தேவதூதன் சிங்கிளா வந்து, ஒரே ஒரு தேவதூதன் 185,000 பேரை சங்கரித்து விட்டு கடந்து போனான். பாருங்களேன், இந்த மேன்மை எங்க போச்சு, இந்த பெருமை எங்க போச்சு, இந்த படைபலத்தின் பெருமை எங்க போச்சு? அதாவது எதை வச்சு சனகரி பேசிக்கொண்டே இருந்தானோ அந்த சனகரி பாளையத்திலே காலையில எழுப்பி பார்க்கும் பொழுது பராக்கிரமசாலிகளை காணோம், யுத்த வீரர்களை காணோம், தலைவர்களை காணோம், சேனாதிபதிகளை காணோம். கர்த்தர் அதம் பண்ணி போட்டார், எவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எதிராக வந்தானோ அவன் செத்த முகமாய் திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களும் உங்களுக்கு விரோதமா எழுப்பினவர் நீங்க இந்த நாட்கள்ல சரண்டர் ஆனீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வந்த இத்தனை காரியங்களும் கீழ்ப்படியாமையினால் வந்தது, அவபக்தியினால் வந்தது, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது உங்கள் சத்துருக்களும் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிற எல்லா காரியமும் செத்து போகும், செத்த முகமாய் திரும்பி போவார்கள். பிரியமானவர்களே, திரும்பி போவார்கள். போன இடத்துல கற்ப பிறப்பே அவனை கொன்று போட்டது. உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறோம். மரியாளை போல கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனிடத்தில் கிருபை பெற்றவள், பாக்கியவதி, உலக இரட்சகரின் தாய் என்கிற அந்தஸ்து எப்படி வந்தது? தன்னை கடைசி பரியந்த தன்னை தாழ்த்தினால். பாருங்களேன், எல்லாரும் அறியும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்கு தேவ சமூகத்திலே காத்திருந்தாள். அவ்வளவு தாழ்மை, அவ்வளவு தாழ்மை. அது மட்டுமல்ல, இந்த சனகிரீப் வந்து ஆண்டவருடைய சினத்தின் கோல்தான், அவருடைய சினத்தின் தண்டாயுதம்தான். அவன் தன்னை பெருமை பாராட்டின போது ஒரே நாளில் வீழ்ந்து போனான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெருமைகளையும் தூக்கி எறிந்து காரியங்களை எல்லாம் கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, வியாதியின் கொடூரம், துக்கத்தின் கொடூரம், சத்துருக்களின் பிடி, ஏமாற்றம் எல்லாம் செத்து போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெறும் கருவி மட்டும்தான், எந்த பெருமைகளும் எங்களுக்கு வேண்டாம், எதை குறிச்சும் பெருமை வேண்டாம். ஆண்டவரே, மரியாளை போல அடிமை என்பதை, ஆண்டவரே உங்களுக்கு அடிமை என்பதை யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, இவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, பயத்தின் மீது பயம், திகிலின் மீது திகில், சத்துருவின் போராட்டம், பறித்து கொண்ட காரியங்களை கர்த்தர் திருப்பி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் முது மகளுக்காக வைராக்கியம் கொள்வதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே தேவனுடைய கிருபை இருப்பதற்காக நன்றி. இந்த வானொலியை ஆசீர்வதியும், பல தேசங்களிலே விதைக்கப்படுகிற இந்த விதைகள் முளைத்து மரமாகி காய் கொடுத்து கனி கொடுக்க உதவி செய்யும். என்னை அழைத்த ஆண்டவரே, இந்த வானொலியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் ஹேபி டேவிட், அருமையான ஒரு வெளிப்பாடு. எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஏன் ஆண்டவர் இந்த மரியாதை தேர்ந்தெடுத்தார்? எத்தனையோ அழகான பெண்கள் இருக்கிற கூடியதால் இந்த மரியாதை ஏன் தேர்ந்தெடுத்தார்? அந்த கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. ஸ்திரியே, நல்ல ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. ஸ்திரியேன்னு சொல்லும் பொழுது அவர் அடிபணிந்தார். அருமையான ஒரு வைரத்தில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்து தந்தீர்கள். அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உண்மையில மிக மிக எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. உண்மையில ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்படிப்பட்ட எப்படி நீங்கள் கொடுக்கிறீங்க கேள்வி எனக்கு உண்டு. அதாவது எத்தனையோ ஊழியக்காரர் செய்து கொடுக்கிறார்கள், ஆனால் உங்களுடைய செய்தியிலே ஒரு வல்லமை பாய்ந்து வருகிறதை கண்டிப்பா ஏதோ உங்களுக்குள் வாசம் பண்றதை உணர்கிறேன். காரணம் நீங்க உண்மையாய் உத்தமமாய் கத்தருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யும் பொழுது கத்தர் உங்களை அபரிமிதமாக ஆத்து வைப்பார். உங்களுடைய செய்தியை 294 பேர் கேட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை உலகமெங்கும் போகும். காரணம் உங்களை போன்ற தாய்மார்கள் வந்து இப்படி செய்தி கொடுக்கும் பொழுது அநேகர் காரியங்களை கற்றுக்கொண்டு ஒன்றான மெத்தவனை கண்டுகொள்வார்கள். ரட்சிப்பு தான் உண்மையில. உங்களுடைய உங்களுடைய ஊழியத்தை நான் பார்த்திருக்கிறேன், உங்களுடைய இதுல கலந்து கொண்டிருக்கிறேன். அருமையா இருக்கு. உண்மையில ஒரு ஆசீர்வாதம் செய்ய எனக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. இல்ல அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைய நாள் உங்களுடைய செய்தியை சிஸ்டர் இது 1986 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்ப 1986 பீப்புள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உலகம் எங்கும். இலங்கை, இந்தியா, டொரண்டோ, அமெரிக்கா எல்லா தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படியே கத்தர் உங்களுடைய வார்த்தையை கேட்க கிருபை செய்திருக்கிறார். உண்மையிலே மிக மிக ஆசிரியமான கத்து சிஸ்டர் உங்களையும் ஆசிரியக்கும். தொடர்ந்து தொடர்ந்து நீங்க அந்த வார்த்தை விளச்சத்திலே வந்து வார்த்தையை கொடுக்கும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுவார். மட்டுமல்ல ஆண்டவரை சொந்த ஆயிட்டுக் கொள்வார்கள். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தை இறைவன் அபரிமிதமாக ஆஸ்வதிப்பாக. உங்களுக்காக சங்கமா வானொலியும் நித்திய வச்சத்தின் தேவ பிள்ளையிலும் வார்த்தையின் வச்சத்தின் பிள்ளையிலும் உங்களுக்காக வைப்பார்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமே ஆமே.
0: தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். தேங்க்யூ
2: சிஸ்டர். உங்களுக்கு இந்த சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு டைம் இருக்குமா
0: பிரதர்? என்கிட்ட கேக்குறீங்களா?
2: ஆமா, உங்கள்ட்ட தான் கேக்குறேன் சார். நான் பிரதர் லெஸ்லி, நாங்கள் சங்கமம் ரேடியோ. நாங்கள் சாட்டர்டே சண்டே சில புதிய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம், அபிஷேக ஆராதனை என்று. அதுல உங்களுக்கு செய்து கொடுக்கலுமா? சாட்டர்டே என்ன சண்டே ஆலயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனாலே உங்களுக்கு சாட்டர்டே பின்னேரம் 6:30.
0: எனக்கு வெளியில மீட்டிங் இருக்குதான், வெளியில போறேனாங்கிறத செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவா பிரதர்? இதுல யாருக்கு பிரதர்? மகேந்திரனுக்கோ இல்ல உங்களுக்கு போட்டுருவா?
2: என்னுடைய நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக்ல மெசேஜ் அனுப்பி நான் உங்களுடைய இந்த மெசேஜ்.
0: சரி பிரதர், நீங்க எனக்கு என்னுடைய நம்பர் தெரியும்ல பிரதர்? இல்ல தரவா?
2: இல்ல இல்ல, நான் எடுக்கிறேன் மகேந்திரன் ஐயாட்ட. இல்ல என்னட்ட இருக்க
1: நினைக்கிறேன்.
2: அப்ப என் வாட்ஸ்அப்ல இருக்குது, நான் அதுல
0: சொல்லிடுறேன்.
2: உங்களோட மெசேஜே கிட்டத்தட்ட 300 பேரு கிட்ட பாத்துருக்கிறார். போன முறை போன செய்தி எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். இதை இந்த செய்தியை நாங்கள் ஒரு மணி தியாகத்தால் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். அதை நீங்கள் அனுப்பி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கேட்க பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.
0: ஆமேன்.
1: ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சொல்லு பேசுறேன். நான் வந்து சப்ஸ்டேஷன் விக்டோரியா, லெஸ்லி பிரதர் ஹெட் ஆஃபீஸ் டொரண்டோ கனடா.
0: நன்றி நன்றி, அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. விதைகள் எல்லாம் மரங்களாக மாறும். அதாவது அற்புதமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ஆமென் ஆமென். தேங்க் யூ அம்மா, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாரா. ஆமென். காட் பிளஸ்.
0: ஆமென்
1: ஆமென் ஆமென். நன்றி. இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்சம் மிக மிக ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் வழிநடத்தி இருந்தார். மிகவும் மிக ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு செய்திகளையும் கேட்க கேட்க வேதாகமத்திலே இப்படியான செய்தி இருக்கின்றதா, ஆழமான பொக்கிஷம் இருக்கின்றதா என்று நாங்கள் கண்டுகொள்ள அருமையான வார்த்தையை கற்றுக்கொண்டோம். இந்த நாளே வார்த்தை விஜயத்தை
3: இணைந்திருக்கிற
2: ஜோயிஸ் பேசுங்க.
4: நீங்கள்
2: முதல் முதலாக எங்களுடன் இணைந்திருக்கிறீர்கள். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் அதே வேளையிலே வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிப்பில் கேட்கப் போகின்ற யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒவ்வொரு சார்பிலும் உங்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். உங்களுடைய குரூப்பை கத்திரதாமை ஆசீர்வதித்து பல்கை பெருக பண்ணுவாராக. நாங்கள் இந்த வானொலியை கிட்டத்தட்ட என்னுடைய ஊழியம் வானொலி 25 வருடங்கள் நான் இன்னும் ஒரு வானொலியோடு இணைந்து செய்தேன். இந்த வானொலி 10 வருடமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார், எங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஊழியங்களை நாங்கள் விசேடமாக செய்யும் பொழுது எங்களுடைய கூடுதலான எங்களுடைய தீம் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள், அப்படியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்தவித கட்டணங்கள் அறுபடுவதில்லை. அந்த வகையிலே கத்தர் இலவசமாக பெற்றுக்கொண்டதை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கத்தர் எங்களையும் ஆசீர்வதிக்கிறார், ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துகிறார். கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஆசீர்வாதங்களையும் பொழிகிறார். விதைக்கிற விதை பல்வேறு விதமாக எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நாடுகளிலே விதைக்கப்படுகிறதோ அதை ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவார். கத்தர் பண்ணுவார்.
4: கூட்டங்கள் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தை அதிக அதிகமாக தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன்.
2: ஆமீன் ஆமீன். உங்களுக்கு காலையில 10:30 மணி 11:30 இருக்கலாம். ஆமீன். அல்லது 9:30 உங்களுக்கு 9:30
4: 9:40
2: ஆமே. நன்றி, இணைந்ததுக்கு நன்றி. எங்களுடைய வானொலி 24 மணித்தியாலமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது. 2 வானொலி சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com இரண்டும் 24 மணித்தியாலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரவு நேரத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு நேரடி நிகழ்ச்சி முடியும். ஆனால் மறு ஒலிபரப்பு போகும் பழையபடி நாங்கள் மார்னிங் உங்களுடைய டைம் பின்னேறம் 7 மணிக்கு ஆரம்பமாகும், 7:30 ஆரம்பமாகும். இரவு 10:00-10:30 வரை நேரடி ஒளிபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் பலர் இணைந்து பல நாடுகளிலிருந்து இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதே வேளையிலே நீங்களும் கேட்க முடியும், பாடல்கள் அருமையான பாடல்களை கூட கேட்க முடியும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். மகேந்திரனையா தொடருங்க.
1: ஆமேன் ஆமேன். ஹெட் ஆபீஸ் டொரண்டோ, நான் சப்ஸ்டேஷன் விக்டோரியா. கல்கரியில் ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கு, வன்கூர்ல ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கு சிஸ்டர். கத்தர் உங்களை ஆசைப்பாரு. கத்தர் கூட பெரிய புதிய ஒரு ஊழியக்காரர் கூட இன்றைக்கு ஜோயின் பண்ணியிருந்தாரு. ஜெர்மன் நாட்டில இருந்து இன்றைக்கு தொடர்பு கொண்டிருக்கார். ஐயா, நானும் வார்த்தையை கொடுக்க எனக்கு ஒரு நேரத்தை தாருங்கள் என்று கேட்டிருக்க. காரணம், நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் கீழ்ப்படிந்து கத்தருக்கு பயந்து நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது தேவன் எங்களை பார்த்து அநேக தெய்வ பிள்ளையை கொண்டு கடந்த 2 மாதத்திலே 8 புதிய ஊழியர்கள் இந்த சங்கம் வாயில வந்திருக்கிறார்கள். நித்திய வசத்திலே வார்த்தை வசத்திலே புதிய 8 ஊழியர்களை தேவனுக்கு தந்திருக்கார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பதாக நாங்கள் முழு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இவ்வளவு நேரம் மட்டுமாக இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் ஆசீர்வதித்து தந்தி சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. ஐயா, இங்கு ஈடுபட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உலகம் அங்கும் விதைக்கப்பட்ட கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஐயா உமது வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் நீதான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கடைசி காலத்துல இருக்கிறோம் சுவாமி, பா நீ வார்த்தைகளை கத்தாவை உலகம் அங்கும் விதைக்கிறோம். இரவு பகலாக 21 மணி நேரமாக வார்த்தையை கொடுக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், பட்டிமன்றங்களை கொடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், துதிக்கிறோம். இவையெல்லாம் கேட்டு சுவாமி நீர் அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா அந்த சங்கம வானொலியை எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு நான் தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த ஊழியக்காரர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுபடியும் கேட்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதித்து வளர்த்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோமா?
2: ஆமீன் வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்தில் இதுவரை நேரம் இணைந்து வசதிகளை கொடுத்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வழி நடத்திய சௌர மகேந்திரன் ஐயா அவர்களையும் ஜெபித்து ஆசீர்வதித்து பாடல்களோடு இணைந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேரடி ஒளிபரப்பு நிறைவு கொண்டு வந்து நாளை காலை வேளையிலே 7:30 மணிக்கு அபிஷேக ஆராதனையோடு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து உலக நாடுகளுக்கான ஜபங்களோடு தொடர்ச்சியாக 10:00 வரை நடைபெறும். அந்த வேளையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இணைந்த ஊழியர்களை இந்த வேளையிலும் வழிநடத்திய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார். ஒவ்வொருவரிடம் பிரியாசங்கள் வாஞ்சியை கத்தர் காண்கிறார். நிச்சயமாக கத்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். உண்ண உடவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் அது மட்டுமல்ல அதை விட நாங்கள் கேட்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை தந்து கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒலிப்பிலே கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாளை காலை வேளையிலே நேரடி ஒலிபரப்பு 7:30 ஆரம்பமாகும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. முதல் முதலாக இணைந்த ரஞ்சினி அவர்களையும் வாழ்த்துகிறோம். எடுத்து வந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் வாழ்த்திக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். God bless you, Dolly. God bless you, Sylvia. God bless you all. Amen.
2: Amen.
3: Thank you. Amen. God bless Amen. You. God bless you, Brother Mahindran. God bless you, Brother Leslie and Sister Rita. God bless you to all our guests, Sister yes. Hepsi David nice. And Sister Joy with her husband.
5: Thank you.
3: God bless you, all of you. Thank you. And Sister Dolly. God bless you all. Amen.
5: God bless you all. Thank you. Thank you, sister.
6: Amen. You. Amen. God bless you Amen. All. God bless you, Mahindraya. God bless you, Sister Rita. God bless you, Sister Hexiba. And God

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தன் பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். இதை நாம் விசேஷமாக்கி விசுவாசமாக்கிக் கொள்ளும் பொழுதுதான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்க முடியும். 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தன் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டா இருதயத்தில் பிரகாசித்தார். எங்களுடைய இருதயத்திலே ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அது எப்படி என்றால் தனது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்களுக்குள் வச்சிருக்கிறார். அப்ப தேவனுடைய ஜனங்கள் இருக்கும் இடமெல்லாம்

0: இருள் இல்லை, அங்கே வெளிச்சமாகவே இருப்பார்கள். ஏனென்றால் இது இருள் என்ற ஒரு சம்பவம், அது ஒரு பயங்கரமானது. அந்த இரவில தான் திருடன் பலவிதமான களவெடுக்கிறவன் கள்ள விளைச்சு யோசிப்பான். அப்ப இந்த இருளான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இருளதான் துடுக்கத்தனமான சொன்ன போனா அந்த பயங்கரமான செய்வதற்கான துணை ஒரு உணர்வு தோன்றும். இப்படி இப்படி இன்னும் சொல்ல போனால் இரவில தான் அங்கே அந்தகாரக்கு நடக்கிற நேரமா இருக்கும். அந்தகாரமான துணை ஒரு ஒரு பயம் இல்லாம, கர்த்தருக்கு பயம் இல்லாம தன்னை ஒரு வீரனாய் காட்டிக்கொண்டு அங்கே சண்டைகளையும் சச்சரவுகளையும் பிரச்சனையும் தூண்டிவிடும் போர்க்களத்தை உருவாக்கி போர் செய்து அழிக்க தூண்டுகிற மாம்சமான மனம் கொண்ட குணங்களும் உருவாக நேரம் அது இருள். இந்த மாம்ச குணம் அது எங்களுக்கு ஒரு மாம்சத்தில் தைரியத்தை ஏற்படுத்தி மாம்சம் வாழ வைக்கிற ஒரு குணமாயிருக்கும். என்ன சொல்ல போனா அந்த இருள தான் அங்க இருளின் குணம் தான் மாம்ச குணம். இருளின் குணம் தான் மனுஷ குணம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருதயத்தில் அந்த பிரகாசமான தேவன் மகிமையின் அறிவாகி ஒளி வரும்போது அந்த மனுஷ குணத்தோடு இருள் இருக்கிற மனுஷ குணம் உள்ளவர்கள் இந்த தெய்வீக குணாசியத்தை கண்டுகொள்வார்கள். இன்றைக்கு தேவனுடைய குணாசியம் அது வெளிச்சமானது நான் சொல்ல வருகிறேன் இங்கே. அப்ப இருளுக்கு இரவு வந்தால் வெளிச்சம் கட்டாயங்களுக்கு தேவையா இருக்கு. இரவு வந்தது பார்த்தா எல்லா இடமும் வெளிச்சம், தெருவீதி வழியா வெளிச்சம் இருக்கும், கடைகளுக்குள்ளே வெளிச்சம் இருக்கும், வீடுகளில் வெளிச்சம் இருக்கும். அப்ப இரவு வரும்போது அந்த வெளிச்சத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்கிறோம். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் வாழும் இடமெல்லாம் நேரமெல்லாம் எந்த நேரம் அவர்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இப்ப நல்ல வடிவா இந்த வெளிச்சத்தை குறித்து நல்லா பிரசங்கம் பண்ணவனும், வெளிச்சத்தை குறித்து நாம் எங்களுக்குள்ளே கொண்டு வந்து ஆர்வப்பட வேணும் என்பதல்ல, அது லைஃப்ல வர வேணும். லைஃப்ல உருவாக்கி விட்டா தேவன் வெளிச்சத்தை எங்களை இதயத்துக்குள்ள அந்த ஒழுங்கின்மை வறுமையா இருந்த பூமியில வெளிச்சம் உண்டாக்கிறவன் என்றார். இது பழைய ஏற்பாடு இருக்கிற ஒரு வார்த்தை, ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல. இன்று இந்த வசனம் இன்றைய நாள் நான் பேசுற வார்த்தை என்னவென்றால், அந்த இருள் என்றால் இருளில் இருக்கிறவர்கள் எப்படி பண்ண மனுஷ குணமுள்ளவர்களாக கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், சண்டைகள், பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாத தகராறுகள், சகோதரங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத தகராறுகள், பிரிவினை தூண்டிவிடுகிற பேச்சை தூண்டிவிடுகிற ஆர்வமான கதைகள், ஒரு நியாயத்துக்கு சில வார்த்தைகளை பேசி அந்த நியாயம் சரி நடக்க வேண்டும் ஒரு வார்த்தை கதைக்கலாம், அளவுக்கு மிஞ்சின வார்த்தைகளை கதைக்க போய் அது குற்றம் குறையாய் மாறுவது கூட இருள்தான். அதான் அந்த இருளில் இருக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எப்படி சொல்றாம் அந்த இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தன்னை மகிமையின் அறிவாய் ஒளி எங்கள் இருதயத்தில் வச்சுட்டார். அப்ப நாம் வெளிச்சத்தின் இருக்க எங்களுக்குள்ளே ஒரு தீமானம் வருவதற்கு தேவன் வழியை காட்டி விட்டார். என்ன வழி காட்டி விட்டார்? தன் மகிமையின் அறிவாய் ஒளியை எங்கள் இருதயத்தில் வச்சு பிரகாசிக்க வச்சு விட்டார். அதே மாதிரி ஏசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை அது முழுமையா நீங்க தொடக்கத்த முடிபட்டு வாசித்து பார்த்தால் அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை வருது. என்னண்டா, அவர் குணமாக்கும் நாளிலே. அப்ப அடி காயங்கள், தேவையில்லாத காயங்கள், மற்றவங்களை காயப்படுத்தி இருப்பார்கள், உங்களை வேதனைப்படுத்தி இருப்பார்கள், உங்களை கவலைக்குள்ளாய் கொண்டு போய் காயப்படுத்தி இருப்பார்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி காயப்படுத்தி இருப்பார்கள், பல அலட்சியம் ஏற்படுத்தும்படி ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்தி காயப்படுத்தி இருப்பார்கள். நீங்களும் அறியாம வார்த்தைகளால மற்றவர்களை காயப்படுத்தியிருப்பீர்கள். இந்த காயம் அட்டி காயம் போகாது. மேற்பூச்சான காயங்களை மேற்பூச்சா பூசி குணமாக்கிவிட்டு அந்த உள்ளுக்கு அடி காயம் போகாது. அந்த அட்டி காயத்தை தெய்வம் குணமாக்குறவர் அனுவேத வார்த்தை சொல்லுது. அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே இந்த வெளிச்சம் என்னவா இருக்கும், அப்படியா ஏழாம் தனையா இருக்குமா, ஏழு பகலை போல் இருக்குமா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாயிலே நீங்கள் காய வாழ்க்கையில காயப்பட்டிருக்கிறீங்களோ, மற்றவரை காயப்படுத்திருக்கிறீங்களோ, அப்ப குடும்பங்களுக்கு ஒருவர் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் ஆறாவது ஒருவரை வேதனைப்படுத்தி காயப்படல, உங்களை யாரும் வேதனைப்படுத்தி காயப்படுத்தி போட்டார்களோ, கலங்காதே. கர்த்தருக்கு குணமாக்குற அடிக்காயத்தை குணமாக்கி உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை ஏழும் தனியான வெளிச்சமாய், ஏழு புகழை போல் வெளிச்சமாய் இருக்க வண்ணி உன்னை பிரகாசமாய் நடத்த விரும்புகிறார். உன்னை குணமாக்குறார். தினங்களே சில நிமிடங்கள் போய்விடும், ஆனா கர்த்தரோ குணமாக்க வந்துட்டால் அந்த அடிக்காயத்தை குணமாக்கித்தான் மற்ற காரியங்களை செய்வார். அவர் குணமாக்கும் தெய்வம். வியாதிகளை மாத்திரமல்ல, உள்ளான ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நிப்பந்தம் இல்லாத தேவையில்லாத காயத்திலே மாற்றி போட்டு உன்னை குணமாக்கி உனக்குள் ஏழு பகலை போல ஏழுத்தின வெளிச்சத்தை தந்து உன்னை பிரகாசமாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறவர். தேவ பிள்ளையே, இப்ப வெளி நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மறைவில் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வார்த்தை சொல்லுதே. ஆண்டவர் வெளிச்சத்தை தன் பிள்ளைகளுக்கு அது நல்ல ஒரு ஒரு பிரசன்னமாய் வைத்திருக்கிறார். ஒன்றியவான் 2 கட்டை படிச்சு பார்த்தா கூட அது என்ன ஒரு வார்த்தை வருது, இதோ மேலும் ஒரு கற்பனை எழுதுகிறேன், மேலும் ஒரு கற்பனை எழுதுகிறார். என்னவென்றால் அது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ள மெய்யா இருக்குது. இருள் நீங்கி போது மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. அவரோடு நீங்க சரியான முறையில் ஐக்கியமாய் இருக்கிற போது அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய அன்பிலே ஆளுகையோடு இருந்து நீங்க நாளாந்த வாழ்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மெய்யான ஒளி எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும், இப்பொழுதும் பிரகாசிக்கும், எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அப்ப தேவனுடைய வெளிச்சம் எங்களுக்குள் இருப்பதை தேவன் உறுதிப்படுத்தி இருளை நீக்கி போட விரும்புகிறார். எங்களுக்குள் இருக்கிற வெளிச்சத்தினாலே மற்றவன் இருளை விட்டு நீங்கி வெளிச்சத்துக்கு வர வழி காட்டுகிறார். தன்னுடைய பிள்ளை என்ற ஒரு உறவு தரப்பட்டது சாதாரணமான உறவு அல்ல. மோசே கர்த்தரோடு உறவாடி பிரசன்னத்தை இருந்து கடிகூறு வரும்போது அவருடைய முகத்தை அவ்வளவு பிரகாசமாக இருப்பதை பார்த்தார். பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். ஏவன் தேவனுடைய பிள்ளை, வேதத்தின் வசனத்தின் தியானத்திலும் ஜபத்திலும் கர்த்தருடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவதிலும் அவருடைய கிருபையை உறுதிப்படுத்துவதிலும் அன்பில் உறுதிப்படுத்துவதிலும் ஆவியோடு வாழ்ற வாழ்க்கை உறுதிப்படுத்துவதற்கு கிருபத்திலே அந்த மெய்யான ஒளி எப்பொழுதும் பிரார்த்தித்துக் கொண்டுதான் இருக்கும். தேவ பிள்ளையே, அதனால் நீ வெளிச்சமாயிரு. நீ இருளுக்கு இருளுக்குரிய பிள்ளை அல்ல, தேவ பிள்ளை ஆய் வாழ வேண்டும். அது வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைதான் இருள்ளவர்களுக்குரிய காரியத்தில் இருள்ள வாழ்க்கையை மாற்றி போடக்கூடியவனாக அவன் மாறிவிடுகிறான். தேவ பிள்ளையே, தேவனுடைய காரியம் எல்லாமே ஒவ்வொன்று ஒவ்வொரு வார்த்தையை படித்து தியானித்து படித்து தியானிக்கிற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் தியானங்களும் அவருடைய நினைவுகளும் வைக்கும் நோக்கங்களும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தன் பிள்ளைகளை அவர் தன்னுடைய விருத்தி அடைவதற்கு காட்டும் வழிதான் அவருடைய வார்த்தைகள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவ பிள்ளைகள் தான் அவள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தான், தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பிள்ளைன்னு சொல்லி தேவன் இருளுக்குரிய பிள்ளை இல்ல, அவர்கள் வெளிச்சத்தை காண்பிக்க விரும்பும் அந்த வெளிச்சத்தை தேவன் தன் மகிமையின் அறிவாய் ஒளி மூலமாய் தந்திருக்கிறார். எங்களை அடிக்காயத்தை குணமாக்கி பிரகாசிக்கும் அந்த வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறார். மெய்யான ஒளிய தந்தைகளை வாழ வைத்து சுற்றி இருக்கும் சூழல்களும் கவலைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் இருள் போல வரும் இதெல்லாம் இருள் இதெல்லாம் நீக்கி போடக்கூடிய ஒரு சந்தோஷமான பிள்ளைக்கத்தர் வழி செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்க அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்ட பிள்ளை நீ வெளிச்சமாய் வாழு, வெளிச்சமாய் வாழ்ந்து கொண்டு போ. திரும்பவும் அதை வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மறைவில் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வெளிச்சம் வந்துட்டா அது இருள் தானா மறைஞ்சு போய்விடும். எனவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் வெளிச்சமாய் இருப்போம். அப்பொழுது தேவனுடைய சித்தத்தில் செய்யும் அந்த கிரியர்களுடைய எங்களுக்குள்ளே அது லைஃபா வந்து கொண்டிருக்கும். தேவன் நம்மை வழிநடத்தி செல்லுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: Recording stopped.

0: போலே கர்த்தர்.
1: Recording in progress.
0: கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1-3 வசனத்தை வாசித்து அதில் இருக்கிற நாம ஜப குறிப்புக்காக நம்ம ஜபிக்க போறோம். நான் வாசிக்கிறேன் யோவான் 14:1-3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் இங்க சொன்ன, உயிரோடு இருக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தையை நாம பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம என்ன ஜப குறிப்பு இதிலிருந்து எடுக்கிறோம்னாக்கா, ரெண்டு ஜப குறிப்பை இங்க எடுக்கலாம். ஒன்னு, எங்கள் உள்ளம் கலங்காமல் இருக்கணும் ஆண்டவரே. ரெண்டாவது ஜப குறிப்பு, நீங்க மறுபடியும் வந்து எங்களை உம்மிடத்துல என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளணும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம இருதயம் ஏன் கலங்காம இருக்கணும்னு செபிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம இருதயம் கலங்கும்படியாக அநேக காரியங்கள் நம்ம இடத்துல கொண்டு வருகிறான் சாத்தான். ஒண்ணு போனா ஒண்ணு, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த கலக்கம் அப்பதான் நீங்க இருக்கும், உடனே அடுத்த ஒரு பிரச்சனையை கொண்டு வருவோம். ஏன்னா உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய இருதயமும் எப்பொழுதும் கலங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பிசாசுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நம்ம உள்ளம் கலங்காம இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். ஆனா பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது நம்ம உள்ள ஆட்டோமேட்டிக்கா கலங்கி போகிறது நம்முடைய வீக்னஸ், பலவீனம். இப்ப நம்ம ஜெபிக்கணும், அந்த பலவீனம் நீங்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். என்னென்ன, ஆண்டவரே என் உள்ளம் என்ன நடந்தாலும் கலங்காம இருக்கணும். ஆண்டவரே என் உள்ளத்துல உன்னுடைய தேவ சமாதானம் எனக்குள்ளார தங்கணும். ஆண்டவரே நீ வரும்பொழுது நாங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளப்படும்படியா நாங்கள் எலிஜிபிலிட்டி ஆகணும். அப்ப நீங்கள் வரும்பொழுது நாங்க முன்னிடத்திலே என்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக நான் தகுதி உள்ளவனாய் மாறணும்னு நம்ம ஜெபிக்கணும். அப்ப நம்ம உள்ள கலங்குச்சுனாலே நம்ம தகுதி இழந்து போயிடும். அன்பாலே நல்லா புரிஞ்சீங்க. இன்னைக்கு நம்மள எந்தெந்த பிரச்சனைகள் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது, கலங்கி தவிக்க வைக்கிறது, அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம உள்ளம் கலங்குகிறது. அன்பான்லே நம்ம கொஞ்சம் உஷாராகணும், நம்ம ஜபத்துல தரித்திருக்கணும். இந்த ஜபமே ஜெயம் என்று சொல்வார்கள் இல்லையா, நம்ம ஜெபிச்சா நிச்சயமா. அதனால்தான் இன்னைக்கு 840 சில்ற அநேக நாட்களாக இன்னைக்கு ஜபத்தை குறித்து ஆதியாமத்திலிருந்து நம்ம தியானிச்சு வருகிறோம். இன்னைக்கு நம்ம உள்ளம் கலங்கவே கூடாது, ஏன்னா அவ்வளவு ஜபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம அதெல்லாம் நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜபிக்கிறோமா என்பது தான் நம்மளுடைய நம்மளை நாமளே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அன்பாலே இன்னைக்கு பிரச்சனைகள் வியாதி வந்தா நம்ம உள்ளம் கலங்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னாக்கா, ஐயோ என்ன ஆகுமோ ஏதாவுமோ உள்ளம் கலங்குது. ஏதாவது பண நெருக்கடி வந்துச்சுனாக்கா உள்ளம் கலங்கும், ஐயோ இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்வேன், பணம் இல்லையே, காசு பணம் இல்லையே, கல்யாணம் வந்துச்சே, இல்ல பிரசவம் வரப்போதே, அதையோ நம்ம பிரசவத்துக்கு என்ன செய்யும், இப்படி பல விஷயம், இல்ல ஃபீஸ் கட்டணும் பிள்ளைங்களுக்கு, உள்ளம் அப்படியே கலங்கும். ஏதாவது ஒரு காரியத்தை மேல இன்னைக்கு பிசாசு கொண்டு வந்து நம்ம உள்ளத்தை கலங்க, ஆனா நம்ம உள்ளம் கலங்கிறதுக்கு பதிலாக நாம் துதிக்க ஆரம்பித்தோம்னா அந்த கலக்கம் போயிடுங்க. யோபு அதுதான் செஞ்சார். உண்மையிலே யோபுனுடைய காரியத்துல நிறைய கத்துக்கணும் நம்ம. நேத்து கூட ஒரு ஊழியக்காரர் என்னிடத்துல தன்னுடைய உள்ளம் கலங்கும்படியான ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்லி என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நான் சேர்த்து கற்றுக் கொடுத்தது என்னன்னாக்கா, யாரால நம்ம பிரச்சனை வருகிறதோ அவர்களுக்காக நம்ம துதித்து ஜெபிக்கணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே இந்த நபருக்காக நன்றி, இப்ப இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததுக்காக நன்றி, இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை தரப்போறீங்க அதுக்காக நன்றின்னு ஒரு மூணு நன்றி சொல்லுங்க, உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு. உண்மையிலே எனக்கும் அநேக பிரச்சனைகள் வரும், எனக்கும் என் உள்ளம் கலங்கும்படியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த மூணு நன்றி சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை பணி போல விளைகிடும், நம்ம உள்ளம் கலங்க தேவை. அன்பால இன்னைக்கு இதே 14 அதிகாரத்துல நம்ம அதை தியானிக்கும் போது நம்ம பார்ப்போம். இன்னொரு இடத்துல சொல்ற, உங்கள் இறுதியும் கலங்காமல் இருப்பதாக. என்னன்னா 27 இந்த யோவான் 14:27 நீங்க பாத்தீங்கன்னா மறக்க மறக்காதீங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஒரு கூடுதலான ஒரு வார்த்தை செய்யற, அந்த கலக்கம் வர்றதுனால பயம் வருகிறது, பயம் வர்றதுனால அவிசுவாசம் வருகிறது. நல்லா புரிஞ்சுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளதாக இருக்கிறது. மொதல் கலக்கத்தை உண்டு பண்ணுவான், அடுத்தது பயத்தை உண்டு பண்ணுவான் பிசாசு, அடுத்தது அவிசுவாசம் கொண்டு வந்துடும். ஆனால் தான் இங்க என்ன சொல்றாரு, 14:1 14:1 யோவான் 14:1 சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஏன் அந்த விசுவாசமாயிருங்கள்னு சொல்லணும்? இன்னைக்கு தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள். என்ன, இன்னைக்கு நிறைய பேர் தேவனத்தை விட்டுட்டு கிறிஸ்து மேல மட்டும் விசுவாசம் வைக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் கிறிஸ்துவை விட்டுட்டு பிதா மேல விசுவாசம் வைக்கிறாங்க, இன்னொரு குரூப் ஆவியானவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. அன்பாவிலே மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. ஆனால் தான் இவர் அழகா சொல்றாரு, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அன்பாவிலே விசுவாசம் என்பது திரியேக தெய்வத்தை நாம் நம்புவதுதான் விசுவாசம். இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், அதை விசுவாசி. ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் என்னுடைய கலக்கத்துக்கு பதிலை நீர் வைத்து போயிருக்கிறீர். அதான் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். எங்க வைத்து போனாரு? இந்த வேத வசனத்துல தாங்க வைத்து போனார். இந்த வேதத்துல தான், இந்த புத்தகத்துல தான் இருக்குது. போய் எருசலேம்ல போய் நம்ம தேட முடியாது. வைத்து போறேன்னா அங்கேயே வச்சுட்டு போனாரு. இந்த வேத புத்தகத்துல அவர் சொன்னதெல்லாம் வாயால சொன்ன வார்த்தையில இந்த புத்தகத்துல தான் இருக்குது. இந்த வேத புத்தகத்தை நீ படிச்சாலே போதும், உன் தேவ சமாதானம் உனக்கு வரும், கலங்காத இருப்ப, பயம் போயிடும், விசுவாசம் தானா வரும். அப்ப அவர் வைத்து போன சமாதானம் என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்பாலே இதை நீ வாசிக்கும் பொழுதுதான் கொடுக்கப்படுகிறது. இந்த வேதத்தை நீ வாசிக்கும் போது உன் தேவ சமாதானம் உன் உள்ளத்துல வந்து நிரப்புனாக்க என்ன அர்த்தம், அது பரலோகத்திலிருந்து அது உனக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் வைத்து போன தேவ சமாதானத்தை நீ நானும் பெற்றுக்கொள்ளணும்னா வேதத்தை வாசிக்கணும், அவ்வளவுதான். அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கலக்கம் வந்துடுச்சா, ஒரு நிமிஷம் கலங்குறியா, நோ ப்ராப்ளம். அந்த கலக்கம் எதனால வந்தது என்பதை அறிந்து அதற்காக நன்றி சொல்லி துதிச்சுட்டு வேதத்தை எடுத்து வாசிங்க. அதுதான் காந்தியார் சொன்னார். காந்தியடிகள் என்ன சொன்னார்னா, நான் மனம் குழப்பின வேளையிலே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, என் உள்ள கலக்கமாய் இருக்கிற போது, நான் அதிகமாக மத்தேயோ 5:6-7 மலைப்பிரசங்கத்தை நான் வாசிப்பேன். அன்பாலே எல்லா புத்திக்கு மேலான அந்த தேவ சமாதானம் நமக்குள்ளார வருங்க. அதனால்தான் பிலிப்பியர்ல பவுல் திரும்பி எழுதுறாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 4:6 வசனத்தை படிச்சீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்ற, எல்லாவற்றையும் குறித்து அப்படின்னாக்க என்ன அர்த்தம், உனக்கு எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வந்து உன்னை கலங்கடிக்கிறதோ பயம் கொடுத்துக்கிறதோ அவிசுவாசம் கொண்டு வருதோ அந்த எல்லா பிரச்சனையும் குறித்து அதுதான் சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்துல தெரியப்படுத்துங்கள். அதே நாங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம், ஜபத்துல நிறைய வகை இருக்குது, நம்ம அதைதான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். அப்ப வெறுமனே அழுது ஜபிக்கிற ஜபமும் இருக்குது, புலம்பி ஜபிக்கிற ஜபமும் இருக்குது, அது அழுவாம புலம்பாம ஜபிக்கிற ஜபமும் இருக்குது, சாதாரண ஜபம். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கிற ஜபமும் இருக்குது. அப்ப இந்த ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கிறதா துதிக்கிறதுன்னு சொல்ற, நன்றி சொல்ற ஜபம்னு சொல்றது. ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிப்பாரு, இந்த பிரச்சனை வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிப்பாரு. அந்த பிரச்சனை வந்ததுனால நம்ம என்ன செய்யறோம், டென்ஷன் ஆயிடுறோம், அவசரப்படுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், பதறோம். அந்த பிரச்சனை வந்ததுனால நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு வேற வேற முடிவு எடுக்கிறோம். அன்பாலே எந்த முடிவு எடுக்காத உட்காந்து ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியாது அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா பிரச்சனையை சால்வ் பண்ண யாரால முடியும், ஆண்டவரால முடியுமா இல்லையா, அதைய விசுவாசிக்கணும். ஆண்டவரே இந்த பிரச்சனையை உம்மால சால்வ் பண்ண போறீங்க, நீதான் சால்வ் பண்ண போறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்ல முடியாதா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்துல நீ தான் செய்ய போறீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம்னா அட்வான்ஸா அவருக்கு துதி எடுக்க துதி செலுத்துற, ஆண்டவரே இந்த பிரச்சனை நீ தான் சீக்கிரம் தீக்க போறீங்க அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாக்க அவர் பயப்படுறாரு. அம்மாலே துதிகளுக்கு பயப்படுகிற தேவன், பழைய ஏற்பாட்டில் இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்தை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். துதிகளுக்கு பயப்படுகிற தேவன், அந்த துதி எடுத்தா ஆத்தான் ஓடுவான், அதே போல துதிக்கு பயப்படுகிறவர். யாத்ராகம் 15:11 படிச்சு பாருங்க, யாத்ராகமும் 15:11, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவன் யார். அது என்ன, துதிகளில் பயப்படத்தக்கவரும். அப்ப தன் பிள்ளை துதிக்க ஆரம்பிச்சிட்டானா அவருக்கு பயம் வந்து போகுது, ஐயோ என்னடா அவன் துதிக்க ஆரம்பிச்சிட்டான், இதை நம்ம செஞ்சு ஆகணும், இந்த வேலையை நம்ம முடிச்சு ஆகணும், இல்லைன்னா நமக்குதான் அசிங்கம், நமக்கு அவமானம். நாம இவ்வளவு பெரிய தேவனா இருந்து கடைசியில என் புள்ள துதிக்க ஆரம்பிச்ச அந்த காரியத்தை அந்த ஜபத்தை நம்ம கேட்க முடியாதபடிக்க இருந்தேன்னா நமக்கு அவமானம்னு சொல்லி அவர் பயப்படுறாராம். ஆனால்தான் யோபு துதித்தான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து கொடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி துதித்தான். துதிக்கு துதிக்கிறது, சோத்திரம் பண்றது, நன்றி சொல்றது, மூணு ஒரே கேட்டகரி தான். நன்றி ஆண்டவரேன்னு சொன்னாலே நீ துதிக்கிறது தான், துதிக்கிற ஆண்டவரேனாலும் துதிக்கிறது தான், சோத்திர ஆண்டவர் என்னாலும் துதிக்கிறது தான். அப்ப பிலிப்பர்ல என்ன சொல்றாரு பவுல், பிலிப்பர்கே நிருபத்துல சோத்திரத்தோடு கூடிய ஜபத்திலையும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையில் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். எப்பொழுது நீ சோத்திரம் பண்ணி ஜபிக்கும் போது, நீ துதி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆண்டவர் வைத்து போன சமாதானம் பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பால் இன்னைக்கு நீ துதித்து ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து உனக்கு ஆண்டவரால அந்த சமாதானத்தை கொடு. அதனால தான் சொல்றாரு, என் உள்ளம் கலங்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே, ஜெபிக்கணும், உம்முடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே, உம்முடைய வருகையில என்னையும் கூட சேர்த்துக்குங்க ஆண்டவரே. எப்ப சேர்த்துப்பாரு, நம்ம பயப்படாம கலங்காம விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்மளை சேர்த்துப்பாரு. அன்பாலே நாம் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். நம்ம உள்ளம் கலங்காதபடி இருக்க ஜெபிப்போம். இந்த கலங்கத்தை இருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழியை இப்ப நம்ம கத்துக்கிட்டோம். எந்த மேட்டு எந்த விஷயம் உன்ன கலக்கத்தை உண்டு பண்ணுதோ அந்த மேட்டுல ஆண்டவரே நான் துதிக்கிற ஆண்டவரே இதை நன்றி செலுத்துற இந்த பிரச்சனை வந்ததுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம உள்ளம் கலங்காது. அன்பாலே தேவ சமாதானத்தை நம்ம உள்ளத்துல தருவாரு, விசுவாசத்துல வல்லவனாய் மாற்றுவாரு, நாம அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும்படியான தகுதியை நமக்கு தருவார். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நாளிலே யோவான் 14 ஆண்டவரே இந்த 1, 2, 3 வசனத்துல ஆண்டவரே நீர் மறுபடியும் வந்து எங்களை உங்களோடு சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னீரே அந்த வார்த்தை அந்த வசனம் என் வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். ஆண்டவரே நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாய் மாறணும். நீர் வந்து எங்களை கொண்டு சேர்ந்து உம்முடைய ஆதீனத்தில் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல எங்களை வைத்து நீர் அழகு பார்க்கணும். ஆண்டவரே அப்ப எங்க உள்ளம் கலங்காம இருக்கணும். என்ன நடந்தாலும் நாங்கள் கலங்க கூடாது. என்ன வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் கலங்காம ஆண்டவரே நாங்கள் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் தரித்திருக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே நாங்கள் உள்ளத்துல கலங்காதபடிக்கு இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்க உள்ளம் எந்த சூழ்நிலையும் கலங்காதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி வெற்றியை பார்க்கிறவனாய் மாற்றுங்க. உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் அதை செய்து ஆண்டவரே உம்முடைய ஆதீனத்துல நாங்கள் இடம்பெற உதவி செய்யுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆஜபிக்கிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. Recording stopped.

ശരണം പാർത്ഥിവനി ഗാനോത്രം കീർത്തനം മംഗളം തോത്രം.

பிதாவே கொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் என்று எங்கள் பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்துடன் தரிசிக்கிறபடியினால் மகிமையின் ராஜாவாய் பொற்கிடமணிந்தவராய் பொற்கத்தை கட்டினவராய் புன்னுருள் பூசவராய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் சத்துவம் வலிமை உள்ள தேவனாய் மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனாய் அவரை நாம் தரிசிப்போம் பரிசுத்த அலங்காரத்துடன். அல்லேலூயா. பார்த்திபனே கண சோத்திரம் கீர்த்தன மங்கள ஸ்தோத்திரம். வாழ்க வாழ்க வாழ்க என்று அல்லேலூயா ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமம் வாழ்க. தேவன் ராஜ்யம் பெருக. தேவனுடைய ஸ்தீர்த்தம் சர்வலோகத்திலும் சகல தேசத்திலும் சகல ஜனத்திலும் நிறைவேற்றப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்பட தேவட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தின்படி சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் என்கள் அரசே பிரதமாமங்கள் மூளைக்கல்லே ஏராளமாம் சரணம் சரணம் என்று ஏராளமான சரணத்தை தேவனுக்கு செலுத்தி எங்கள் தேவனை சோதரிக்கிறோம் சுதிக்கிறோம் அப்பா. அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கட்டாத விஸ்தாரம் கூடி வந்த அலங்காரம் கோடான கோடியாய் சரணம் சரணம் என்று எங்கள் தேவனுக்கு சரணம் செலுத்தி எங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம். கரங்கள் பொன் வளையல்கள் போல் நிறங்கள் தத்தைகள் போல பாகலும் கல் தூண்கள் போல காண்பதாலே சரணம் சரணம். கண்கள் புறா கண்கள் போல கண்ணங்கள் பாத்திகள் போல சின்னங்கள் திறந்ததாலே இல்லாத சரணம் சரணம் சரணம். தலை தங்க மயமானவர் தலைமை சுருள் சுருளானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் 10,000 சரணம் சரணம் என்று 10,000 சரணங்களை செலுத்தி தேவனை தொழுது கொள்கிறோம். பெண்மையின் சிவப்பு மாணவர் உண்மையை உருவாய் கொண்டவர் உண்மையை மீட்டுக் கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம் சரணம் என்று தேவனுக்கு சரணம் செலுத்தி தொழுது கொள்கிறோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆகி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் என்று சத்திய பிதாவே நித்திய பிதாவே ஜோதிகளின் பிதாவே ஆவிகளின் பிதாவே பரலோக பிதாவே நீதிமார்களின் பிதாவே ஜீவனுள்ள பிதாவே உண்மை உள்ள பிதாவே ஜீவனுள்ளோருக்கு பிதாவே நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ராஜா தொழுது கொள்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கிறோம் மக்களிக்கிறோம் அகமகிழ்கிறோம் உண்மை சத்தியம் உள்ளது அவன் எங்கள் ஜீவி

சோமாட்சியங்களில் தோல்வி வராதபடி, ஏமாற்றம் வராதபடி, சோமாட்சியங்களில் உங்கள் ஜெயம் உண்டாகும்படி, எங்கள் தோல்விகள் உங்களுடைய ஜெயமும் வெற்றி உண்டாகும்படி உண்மை நாங்கள் பரிசுத்தம் பண்ணி தொழில் கொள்கிறோம். எல்லா காரியங்களிலும் எல்லா செய்கைகளிலும் எல்லா கிரியைகளிலும் எல்லாவற்றிலும் பே தொழுது கொண்டு பணிந்து கொண்டு போற்றி புகழ்ந்து உயர்த்தி பாடி வணங்கி வாழ்த்தி துதித்து மகிமைப்படுத்திருக்கிறோம். கேட்டாவே தந்தி செலுத்துறோம் ராஜா. சுமாச்சங்கள் தோல்விகள் எல்லாவற்றிலும் கத்தர் கூட என்று சேர்த்தை தார். கேட்டாவே ஒவ்வொரு மஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருந்தீங்களே மஞ்சிப்பினாவிகளுக்கு தப்பிங்க கொடூரத்துக்கு கொடுமைக்கும் தஞ்சத்துக்கு தப்பி வைக்கும்படியாய் கத்தரை நோக்கி அபியமிட்டு மன்றாடி ஜபிக்கிறோம். என்னை மாத்திரமல்ல ஐயா, இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் தனித்தனியாய் தேவனாகிய கர்த்தர் கொடுமைக்கும் வஞ்சகத்துக்கும் தோல்விக்கும் ஏமாற்றத்துக்கும் தப்பிக்கும்படியாய் நாளில் தேவனை நோக்கி நாங்கள் அபயமிட்டு செவிக்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நமஸ்காரம்

பிரிவினை நீங்கி போக கோடி கூட ஒன்றாக ஐக்கியப்பட்டு கோடு எழுப்புதலினை நிரம்ப உடாவின் பலத்தில் உடாவின் சத்துவத்தில் உடாவின் வல்லமையில நிறைந்து கனி கொடுக்க எனக்கு மாற்றம் என்று இணைந்திருக்கிற யாவருக்கும் கேட்டுக் கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒளிபரப்பாகிற யாவருக்கும் எல்லோருக்கும் திருவை பாராட்டும்படி தேவனுடைய சமூகத்தில ஏற்றுக்கிறதன் பிறப்பு சகல ஜனத்துக்கும் நற்செய்தி இப்படியாய் மனவாழ்ந்த வருகையும் சகல ஜனத்துக்கு நற்செய்தியை உண்டாக்குற ஆயத்தமும் ஒழிப்புதலும் மறுபடியும் சர்வலோகத்திலும் உண்டாக சர்வதேசத்திலும் உண்டாக சர்வ ஜனத்திலும் உண்டாக தேவ மகிமை பொங்கி பொங்கி வர நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.

0: about you. He is of an empty. Now what about you?
1: தந்தி சென்னித்திரம் பாண்டவர் சிறிதும் பெரிதாயிலும் எல்லாம் அவரை என்று சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவடைய நாம மயக்கப்படுவதாக தேவடைய நாமத்து பைமீனை சுருத்தப்படி சங்கமம் மூலியங்கள் கொப்பல் எஃப்எம் மூலியங்கள் பிரேர் எஃப்எம் மூலியங்கள் ஜூலா எஃப்எம் மூலியங்கள் ஸ்டீபன் எஃப்எம் மூலியங்கள் ஆமேன் எஃப்எம் மூலியங்கள் பல்லமலைகள் மூலியங்கள் ஏஞ்சல் சீ மூலியங்கள் சீ ஆமேன் கத்ரா ஏசுவார் மூலியங்கள் ஸ்கைப்ரேன் ஜெப குழுக்கள் யுனைடெட் பெந்தெகோஸ்தே மூலியங்கள் ஹோப் சேஞ்ச் வரி மூலியங்கள் பிலடெல்பியா ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் கல்வாரி நாதா ஊழியங்கள் சுவாழ் ஊழியங்கள் கெட்சமணி ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் ஜீவாதிபதி ஊழியங்கள் புதுபால் ஊழியங்கள் மணவாட்டி ஊழியங்கள் இன்னும் ஆய்கத்தாவே எல்லா ஊழியங்களும் கூட கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி கவிக்கிறோம். எங்கள் எல்லாம் உங்கள் இயேசுவேந்து எல்லாவற்றையும் கட்டுட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியாத்ம சரங்களை கத்தருக்கன்று ஜீவ வழியாய் படைத்து தேவனை தொழு கழுகுறோம் கேட்டாங்க ஆராதிக்கிறோம். பத்தாம் மாதத்தில் இந்த தேங்க்ஸ்கிவிங் மந்தில வந்த தேவனுக்கு நாங்கள் தேங்க்ஸ்கிவிங் செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் துதி
2: செலுத்துகிறோம்
1: மகிமையை செலுத்துறோம் புகழ்ச்சியை செலுத்துறோம் சீர்த்தியை செலுத்துறோம் ராஜ்யத்தை செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் கேட்டாவே நன்றி செலுத்துறோம் ராஜா மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று நீ சொல்லி இருக்கிறீர் கேட்டாவே இனிமேல நீ காப்பி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த மட்டும் காத்தே விதேசரே இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே இந்த மட்டும் காத்தே விதேசரே

தோத்தரிப்போம் நாமே குஞ்சிகளுடனே, ஆத்வரிப்போம் அன்பர் இயேசுவை புகழ்ந்து, ஆத்வரிப்போம் அன்பர் இயேசுவை தோத்தரிப்போம் நாமே குஞ்சிகளுடனே, ஆத்வரிப்போம் அன்பர் இயேசுவை புகழ்ந்து, ஆத்வரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம்மேதிகள் எழும்பி வந்த போதிலும் பார்த்தவர், சாப பிசாசின் சோதனை போதிலும்

நீங்கள் மாறு ரூபம் அடைந்திடவே தோற்றரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பையே சுவை ஆர்ப்பரிப்போம் அன்பையே சுவை தேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த லோக

மகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பையே சுவை, சுகந்தே ஆர்ப்பரிப்போம் அன்பையே சுவை.

பையே புகழ்ந்து ஆச்சரிப்போம் அன்பையே சுவையே போஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆச்சரிப்போம் அன்பையே சுவையே புகழ்ந்து

அல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறோம். மர்வமாக கர்த்தாவே மகிமையில இறங்கி வாரும். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அக்களிக்கிறோம், அகமகிழ்கிறோம். உண்மை சத்தியமுள்ள தேவாதி தேவனை தொழுது கொண்டு பணிந்து கொண்டு ஆராதித்து தோத்தெடுத்து துதித்து மகிமைப்படுத்தி உயிர்த்தெழும் ஜீவனமான கர்த்தரை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ, வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்று, ஓசன்னா ஜெயம் நமக்கே.

0: நன்றி ஆண்டவன், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி செலுத்துறோம் அப்பா. கடங்களை வியாதியை தொழுது கொள்ளுகிறோம் இந்த புதிய நாளில், இந்த புதிய மார்க் புதிய ரெட்டிப்பாடங்கள் சந்திக்கப்படுபடியாக. கர்த்தருக்கு நன்றிகளை, புத்திகளை, சோத்திரங்களை, புகழ்ச்சிகளை, கீசுகளை, ராஜ்யங்களை, வல்லவர்களை செலுத்தி சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறதுக்கு கர்லோக சந்தோஷத்தினால், நித்திய சந்தோஷத்தினால், மகா பேரின்பத்தினால், தேவடைய சமூகத்தின் பிரசன்னத்தினால் நம்ம ஒவ்வொருவரும் உயிர்ப்பித்து பலப்படுத்தி திடப்படுத்தி ஈஸ்வரப்படுத்தி நிலை நிறுத்தி வழி நடத்துகிறங்கள். தேவடைய பலத்த புயமும் ஓங்கிய கரமும் இந்நாட்களிலே பெரிய காரியங்களை செய்யும்படி, இந்த புதிய மாதத்தில் எழுந்திருந்து மகிமையாய் வைத்து சிறக்கும்படி, வல்லமை மிக்க கிரியைகளை செய்யும்படி, தேவடைய பலத்த துர்கமாம் நாமத்தினாலே மகிமையாய் வெற்றி சிறக்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்கள் பிள்ளைகள் சிறைக்கதவுக்குரியவர்கள் அல்ல, கர்த்தர் ராஜ்யத்துக்குரியவர்கள், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்ட ஸ்தானாதிபதிகள். அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளதையும் அந்த முன்குறிப்பையும் தேவன் உறுதிப்படுத்தும்படி, அவர்களோடு பேசும்படி, சொப்பனங்களில், தரிசனங்களிலே, சந்தர்ப்பங்களிலே, சூழ்நிலைகளிலே தேவன் இடர்படும்படி, தேவனை விட்டு வழுவி போகாதபடி, வழுவி போற மனிதவுடையவர்கள் போதம் கற்றுக்கொள்வார்கள், உருமுறுக்கிறவர்கள் போதம் கற்றுக்கொள்வார், வழுவி போற மனிதவுடையவர்கள் நீதிமான்கள் ஆவார்கள் என்று, கர்த்தருக்கு நீதிமான்களாய், கர்த்தருக்கு போதம் கற்றுக்கொள்ளுகிற போதனையினால் நிரப்பப்பட, போதக சுச்சை ஜீவவழி அந்த போதக சுச்சை உட்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. உண்மை அறியாத குடும்பங்கள், இயேசு இல்லாத குடும்பங்கள் இந்த மாதிரி சிறைகளுக்குள்ளே போகிறார்கள். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், நித்திய ஜீவனை சொந்தரைக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஊழியத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிள்ளைகள், சிறு வயதில் சண்டே ஸ்கூல்ல வளர்ந்த பிள்ளைகள், இப்பொழுதும் கர்த்தாவே வாலிப வயதிலும் கர்த்தரை சேவிக்க தங்களை அர்ப்பணிக்கும்படி, தேவனர்களோடு இடர்படும்படி ஆகிய சமூகத்தில் ஜோஷுவா முற்றுமாய் ஒப்புக் கொடுத்து துதிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தின் மீது நாமம் மயமப்படும் அற்புதமும் அதிசயமும் அடையாளமும் இம்மட்டு நீர் காண்பித்து வந்தீர். அந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் நீரே ஆதரவாய், நீரே துணையாய், நீரே கேடகமாய், நீரே மகிமையாய், நீரே வெற்றியாய், ஜெயமாய், சுகமாய், ஆரோக்கியமாய், ஆசிர்வாதமாய், நச்சாட்சியாய், ஆட்டுக்குட்டியின் ரத்தமாய், சாட்சியின் வசனமாய், தேவன் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற தீக்காசின் ஜீவனையும் தந்து பிள்ளையை நடத்த வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க. இப்படியாய் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் சிறு வயதுகளில், ஆண்டவரே வாலிப வயதுகளில் விடாழ்த்து அங்கலாய்த்து தனித்து சிறுமைப்பட்டு கைவிடப்பட்டு நொந்து மனநொந்து தவி ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வாலிபரையும் கன்னியரை கத்த நேசிக்கிற நேச கத்தர் ஒருவர் உண்டு. வாலிப பிராயத்தில் சிஷ்யரை நினை என்று வாலிபருக்கு சொல்லப்படுகிறது. சீர்கட்ட பிள்ளைகளை என்னிடத்துக்கு திரும்புங்கள், உங்கள் சீரடுகளை நான் குணமாக்கு என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் கத்தராகிய தேவனை சீர்கேடுகள் குணமடையும்படி, சீர்கட்ட சீர்கேடுகள் குணமடையும்படி, கத்தர் பக்கம் அவர்கள் திரும்பும்படி, வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தேவடைய நல்ல ஆவியானவர் பொழிந்தருளப்பட, அவர்கள் செம்மையான வழியில் நடத்தப்பட, வாலிபம் இழவதும் மாய கத்தாவே, இந்த மாய நாட்களை கிறிஸ்துக்குள்ளாக கழிக்க கிறிஸ்துவின் ஆவியின் அபிஷேகம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை காக்கும்படி தேவ ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். டோங்கிய கரமும் பலத்த புயமும் பெரிய காரியங்களை செய்யும்படி, கிடைத்தராக அற்புதங்களை செய்யும்படி, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்யும்படி, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்யும்படி, யோசையில் பெரியவரும் சேர்களிலே வல்லவருமாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மிக்க சேர்களுக்குள்ளே, ஆச்சரியமான செயலுக்குள்ளே, அதிசயமான செயலுக்குள்ளே, மனுஷ தயவுக்குள்ளே, தேவ கிருபைக்குள்ளே, ஆவியின் பலத்துக்குள்ளே, சாட்சியின் வசனத்துக்குள்ளே நிலைத்திருந்து கர்த்தருக்கு கனி கொடுக்கிற கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரை. வலிவி போறார்கள் ஆண்டவரை, அந்த மனதை உடையவர்கள் போதும் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படும், முறுமுறுக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் கர்த்தாவே நீங்களாம் மாற்றி ஆற்றி தேத்தி அரவணைத்து நடத்தும்படி, உங்களுடைய சமூகத்தில் ஆவியாத்மா சரத்தை ஒப்பு கொடுத்து, சிறை கதிக்கு நாங்கள் கொடுக்கவில்லை, சிறை இருப்புக்கு கொடுக்கவில்லை, ஏற்கனவே சிறை இருப்பில் இருக்கிறார்கள் ஐயா, இந்த சிறை இருப்பிலிருந்து விடுவிக்கிற கத்தட கரத்தை ஜீவ வழியாய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினேன் என்று சொல்லி அந்த ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்டு பற்றி கொண்டு அதில் நடந்து செல்கிற வழிகளிலும் பாதைகளும் செவ்வைப்படுத்தப்பட, தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. பரலோக சந்தோஷத்தினால் நிரப்பும், நித்திய சந்தோஷத்தினால் நிரப்பும். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தால் தினம் வெற்றியை தந்திடுவார் என்று. எங்கள் தேவன் தினம் வெற்றியை தர, இந்த நாளின் ஆலய தினத்திலும் வெற்றியை தர, ஆண்டவரே, எங்கள் ரெண்டு பேருக்கு நீர்தான் தேவன் கத்தா, நீர்தான் சாட்சி, நீர்தான் ஆட்டுக்குட்டி ஆணி, நீர்தான் ஜெயம் கொடுக்கிற கத்த. அப்படியே நாலு தினத்திலும் இந்த புதிய மாதத்திலும் எத்தனை பேர் சவால்களை, எதிர்ப்புகளை, சூழ்ச்சிகளை, தந்திரோபாயங்களை பொல்லாத மனுஷருடைய சதிசப்பான கிரியைகளை, வஞ்சகங்களை, சூதுகளை, கொடுமைகளை, அநியாயங்களை, துரோகங்களை, விரோதங்களை, பழிகளை சுமந்து வருகிறார்களோ, அப்படி ஆண்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தா. இயேசுவின் நாமத்திலே ஏமாற்றங்களை, தோல்விகளை யார் யாரெல்லாம் சுமந்து வருகிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கத்த நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், கத்த நம் உள்ளங்களை உள்ளாந்தியங்களை ஆராய்ந்து அறிக்கிற கத்த, கர்த்தருடைய நாமத்தின் மகிமை நைசுரித்தின்படி குறைவுகள் நிறைவாக, தேவைகள் சந்திக்கப்பட, ஏமாற்றங்கள் தோல்விகள் நிவர்த்தி செய்யப்பட, கிருபாதாரண பலியாகி இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் சகல ஜாதிகளையும் சீஷராக்க போதுமானதா இருக்கிறது, சகல ஜாதிகளையும் பரிசுத்தமாக்க போதுமானதா இருக்கிறது, சர்வபூமியை நிவர்த்தி செய்த கிருபாதாரண பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே சர்வ ஜனங்களுக்கு காக்கப்பட, மீட்கப்பட, கனடா தேசம் காக்கப்பட, அமெரிக்க தேசம் காக்கப்பட, ஐரோப்பிய தேசங்கள் காக்கப்பட, ஆப்பிரிக்க தேசங்கள் காக்கப்பட, ஆசிய தேசங்கள் காக்கப்பட, இலங்கை தேசங்கள் காக்கப்பட, இந்திய தேசங்கள் காக்கப்பட, பாகிஸ்தான் காக்கப்பட, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் காக்கப்பட, தேவனே மலேசியா, சிங்கப்பூர் காக்கப்பட, லண்டன், பிரான்ஸ், ஸ்வீடன், ஜெர்மன் காக்கப்பட, யூகே காக்கப்பட, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் அப்ப சுவிட்சர்லாந்து காக்கப்பட, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்க. இப்படியா தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ காருணியம், தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவ மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தின் கரத்தின் புயத்தின் வல்லமை நிரப்ப, தேவ மகிமையை நிரப்ப ஆண்டவரே. நாங்கள் ராத் ஆஃப் காடை கேட்கவில்லை ராஜா, நாங்கள் உங்களுடைய பிந்தின ஆவியின் மகிமையை கேட்கிறோம், பிந்தின எழுப்புதலை கேட்கிறோம், பிந்தின ஆவியோட நிறைவை கேட்கிறோம். யோனாவின் நாட்களிலே ஆண்டவரே முழு தேசமும் மனம் திரும்பி குணப்பட்டது. அப்பா தேசங்கள் கவிழ்க்கப்படவில்லை, இப்பொழுது அங்காங்கே பூமி அச்சுகள், வெள்ளப்பெருக்கள், மண் சரிவுகள், இப்படியாய் குண்டுவெடிப்புகள், சுனாமிகள், இப்படியாய் ஆண்டவரே காணப்படுகிற இந்த நிலைமைகள் மாறி எல்லோரும் மனம் திரும்பி குணப்பட்டு, யோனாவின் நாட்களிலே நிவேணி பட்டணத்தார் காக்கப்பட்டது போல இந்த இறுதி காலத்திலே சர்வ பூமியும் காக்கப்பட, எங்கள் கனடா தேசம் காக்கப்பட, சகல ஜனமும் மனம் திரும்பி குணப்பட, தேவனை சேவிக்க, தேவனை தொழுது கொள்ள, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக, ஒரு மனம் திரும்புற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. எல்லா பாவியும் மனம் திரும்பினால் பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம், அந்த நித்திய சந்தோஷத்தினால் பரலோக ஜனங்கள் மீட்கப்பட, பரலோகத்தில் ஜனங்கள் நாம் பரலோகத்தின் ஆவியினால் ஜனங்கள் மீட்கப்பட, பரலோக தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக, நித்திய ஜீவனுக்குள்ளாக ஜனங்கள் காக்கப்பட, தேவனை இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து
1: இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும்
0: நன்றியோடு துதிக்கிறோம். மனுஷனால் கூடாத காரியங்கள் தேவனாலே கூடும் என்று சொல்லி இருக்கிறேன். தேவாதிதேவனை கத்தாதி கத்திரன் நித்தியானந்த சக்கராதிபதி மேகசுனமாகிய எங்கள் பரலோகத்தின் தேவன், மகிமையாய் வெற்றி சிறக்க பெரிய காரியங்களை சொல்லி உங்க செய்யற தேவனை நோக்கி நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹலிலூயா, குளோரி டு காட், நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, ஹலிலூயா, குளோரி குளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய இந்த புதிய மாதத்துக்குரிய ஊழிய தேவைகள், சொந்த தேவைகள், குடும்ப தேவைகள், எல்லா தேவைகளையும் சந்தித்து தரும்படி தேவோட சந்திப்பின் கரத்துல ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குறது தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், அற்புதங்களின் தேவன், அடையாளங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், நம்முடைய அதிசயக்கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து ஓங்கிய கரமும் பலத்த புயமும் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். செங்கடலை பிளந்த கரம், பலி சர்ப்பத்தை வதைத்த கரம், ராக்காப்பை துண்டித்த கரம், முதல்களின் தலைகளை நெருக்கி போட்டு வனாந்தரத்தை ஜனங்களுக்கு உணவளித்த பரிசுத்த புயம், கடலின் பள்ளங்களை வழியாக்கி மீட்கப்பட்ட ஜனங்கள் கடந்து போக அற்புதம் செய்த கரம், இந்த இறுதி நாட்களிலும் ஜனங்கள்

மூங்கிய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து அவனவனுக்குரிய அற்புதங்களை அடையாளங்களை மதிசயங்களை செய்து ஒவ்வொருவரை களிப்பாக்க பூரிப்பாக்க செழிப்பாக்க சிறப்பாக்க ஓங்கி வளர விருட்ச கந்துகளாக கத்தருக்கன்று கனி கொடுக்க தேவனுக்கு பயந்து வாழுகிற பரிசுத்தத்தை நீதியை உண்மையை பெற்றுக் கொள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் முன்னேறி செல்ல கத்தரே மெய்யான தெய்வம் என்று அறிகிற அறிவுண்டாக பாவிகளை பகுத்தறிய வரத்தினால் நிரப்பும் ஆண்டவரே கல்லையும் மண்ணையும் வணங்கி ஏமாந்து வஞ்சிக்கப்பட்ட காலங்கள் போதும் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கின தெய்வத்தை கண்டுகொள்ள ஆண்டவரை உருவாக்கும் தெய்வம் எகவோ ஓசியன் உணர்வை தாரும் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் தாரும் என்று கேட்டு உண்மை நோக்கி அபயமிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் கெத்தாவே அக்கினி கடலுக்கு தப்புவித்துக் கொள்ளுகிற தப்புவிப்பை தாரும் என்று கேட்டு ஜெபிக்கிறோம் பயபக்திக்குரிய பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற பிரயாசத்தை தாரும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே சர்வ ஜனத்துக்கும் இப்படியா இதவன் கடாட்சி தரலும் உடைய நாமம் மைமைப்படுவதாக இந்த 21st century 2025 இந்த அக்டோபர் மாதம் 1st தேதியிலும் பிள்ளைகளாய் பேர பிள்ளைகளாய் மர்மக்களாய் உற்றார உறவினர்களாய் நண்பர்களாய் சொந்த மந்துகளாய் சர்வ பூமியாய் சகல தேசங்களாய் சகோதர சகோதரிகளாய் இனத்தாராய் ஜனத்தாராய் ஜாதிகளாய் பாஷியக்காராய் கோத்திரத்தாராய் மாமிசமான யாபேராய் சர்வ ஜனங்களின் கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கிற சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவை பெற்ற ஆண்டாக இந்த மிகுதி நாட்களை நாங்கள் கர்த்தருக்குள்ளாக பிரகடனப்படுத்தி துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்தும் நாமத்தில் நாம் இதை கேட்டால் நீ செய்வே என்று சொல்லி இருக்கிறேன் நாங்கள் பாதி ராஜ்யத்தை கேட்கவில்லை ஆண்டவரே முழு ராஜ்யத்தை கேட்கிறோம் முழு பூமியையும் கேட்கிறோம் சர்வலோகத்தையும் கேட்கிறோம் சகல ஜாதிகளையும் கேட்கிறோம் சகல பாஷியக்காரையும் கேட்கிறோம் சகல கோத்திரத்தாரையும் கேட்கிறோம் மாமிசமான யாவேரையும் கத்தோட சமூகத்திலே கேட்டு மன்றாடி விண்ணப்பித்து மாமிசமான யாவேருக்கும் தேவனாகிய கத்தர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ மாமிசமான யாவிட ஆவிகளையும் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற நீதி உள்ள சர்வலோக நியாயாதிபதி சர்வலோக நியாயாதிபதி ஒவ்வொரு ஜனத்துக்கும் நீதி நியாயம் இரக்கம் தயவும் நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி தேவனுடைய கடாட்சிப்பும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய மனதுருக்கம் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயவும் உதவியும் ஒத்தாசை நன்மையும் ஐஸ்வர்யமும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் அற்புதமும் அடையாளமும் உண்டாகும்படி தேவனை உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு செபிக்கிறோம் காரணம் நீர்தான் சகல ஜனத்துக்கும் ஜீவனையும் சுவாசத்தை சகலத்தையும் அருளுகிற சர்வ வலம் உள்ள தேவன் உண்மை சேவிக்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற உண்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற கல்வாரி சிலுவையிலே சரித்திரத்தை நீ சுமந்து தீர்த்து இப்படியாய் ஆண்டவரை தரித்திரங்களோடு குறைவுகளோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு நீண்ட காலங்களாக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கோடைய ஏமாற்றங்கள் அவருடைய தோள்களிலே கத்துடைய கரம் அமரட்டும் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஒரு வழி அடையும் போது ஏழு வழிகளை திறக்கிறது வனப்பா இப்படியா அநேக வழிகளை திறந்து கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் ஒவ்வொருவரை நடத்தும் என்று உடைய நடத்தலுக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஸ்கைப் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் சோதர வழி ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஜெபக்குள் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஊழியக்காரிகளுக்காய் பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் தொடக்கம் முதல் முடிவு வரை நடத்தி வந்த தேவனுக்கு கோடி நன்றிகள் அவருடைய ஊழிய தேவைகள் சொந்த தேவைகள் குடும்ப தேவைகள் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரை பெரிய காரியங்களை ஒவ்வொரு ஊழியர்களோட வாழ்க்கையிலும் தேசங்களிலும் குடும்பங்களிலும் ஆண்டவர் ஊழியங்களிலும் தேவரி செய்ய பார்த்தர் என்று சொல்லி உண்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம் உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஒவ்வொரு தேசங்களில் இருந்து ஒவ்வொரு நேரங்களிலே இணைந்து உண்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் பரிசுத்தவான்களையும் தேவ பிள்ளைகளையும் தேவ பரிசுத்த சீஷர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து துதிக்கிறோம் தேவ மகிமை குடும்பங்களை காக்க ஊழியங்களை காக்க தேசங்களை காக்க தேவாவியான அச்சாரமாய் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஒத்தாசை செய்யும்படி ஆண்டவரே ஒவ்வொருக்கும் தூத சேனைகள் கடந்து வந்து ஒத்தாசையாய் உதவியாய் நன்மையாய் கிருபையாய் உபயோகமாய் ஆலோசனையாய் புத்தியாய் அறிவாய் விவேகமாய் உணர்வாய் தெளிவாய் வல்லமையாய் பலனாய் சுகமாய் ஆரோக்கியமாய் நன்மையாய் இருக்கும்படி பரலோக தூத சேனைகளை அழைத்து அனுப்புகிறோம் ஆண்டவரே புதிய பாட்டு காலத்தில் இயேசுவின் பிறப்பின் நாட்களிலே தூத

படைத்தல்கள் ஆண்டவரே கலசங்களில் முத்தைகளை உடைப்பது இப்படியா எல்லாம் காணப்படுகிறது. இந்நாட்களிலும் கர்த்தாவே இப்படியா எழுப்புதல் காணப்பட ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியங்களிலும் ஒவ்வொரு ஊழியர்களும் உம்முடைய தூதர்களாய் இருக்கிறார்கள், உடைய கரத்தில் ஏந்தப்பட்ட நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள் ஐயா. இப்படியா உமது நாமத்தில் ஒவ்வொரு ஊழியக்கூட ஊழியங்களும் தேசங்களும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட பெரிய காரியங்கள் செய்யப்பட விண்ணப்பத்தின் ஆவினால் மந்தாட்டின் ஆவினால் கிருபையின் ஆவினால் ஒவ்வொரு ஊழியர்களும் நிரப்பப்பட இந்த இறுதி நாட்களில் முப்பொழுதின் ஜெபமணி விழித்திருக்க ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க அநேக தேவ சமூகத்தை நாடி தேடி ஓடி வேற கத்தட பிரசன்னத்திலே நிரம்பி இருக்க தேவ சமூகத்தை நாட வீணானைகளை விட்டு கத்தரை உறுதியாய் பெற்றுக் கொள்ள இவனை உறுதியாய் பெற்றுக் கொண்ட மனதுடைய அவரே நம்பி இருக்கிறபடினால் பூர்ண சமாத்துடன் காத்துக்கொள்வீர் என்று பூர்ண சமாத்துடன் தேவாதி தேவன் காத்துக்கொள்ள தேவ மகிமை விளங்க தேவ கிருபை விளங்க தேவ அற்புதம் விளங்க தேவாவியான அசைவு விளங்க தேவ மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் விளங்க தேவ பரிசுத்தம் விளங்க தேவ ஆவியாவுடைய நிறைவும் பூரணமும் உண்டாக ஆவியானவர் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வாஞ்ச உள்ள தாகமுள்ளவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தருடைய நித்திய ஜீவனுக்காக தீக்காய்ச்சுக்காக அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக தெய்வீக சுகத்துக்காக விண்ணப்பங்களுக்காக வேண்டுதலுக்காக தேவைகளுக்காக இப்படியா என்னென்ன காரியங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அத்தனையிலும் ஜெயம் கொடுக்க கர்த்தரை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாய் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும், அவைகள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவை உமது சமூகத்திலே ஜெயம் கொள்ள இந்த புதிய நாளில் கிறிஸ்துவின் மறை துய்த்தெழுந்து சம்பாதித்து தந்த மீட்பை நாங்கள் சுந்தரித்துக் கொள்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்குரிய மீட்பு, ஒளிபரப்பாகிற பரிசுத்தவான்களுக்குரிய மீட்பு, கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்குரிய மீட்பு, ஒத்தாசை செய்கிற தேவனுடைய ஒத்தாசைகளும் உதவிகளும் நன்மைகளும் கிருபைகளும் ஆரோக்கியங்களும் ஆசீர்வாதங்களும் ஜெயங்களும் சுகங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பின்தொடர தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பலத்த சத்துவத்தின் கரம் ஒவ்வொரு மேல் நிழலிடத்தும் கேத்தாவே அந்த அற்புதத்தின் கரம் அவனவனுக்குரிய தேவைகளை அவனுக்குரிய அற்புதத்தை அவனவனுக்குரிய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை எந்தெந்த தேசங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்தந்த தேசத்துக்கு கத்தரே தேவன் என்று பணிந்து கொள்கிறோம், கத்தரே ஆண்டவர் என்று தொழுது கொள்கிறோம். மரித்தேனதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று மரணத்தை பாதாளத்தை வந்த உயிர்த்தெழுந்த சர்வ பலமுள்ள தேவன் ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படம் வந்த ஜீவன் உள்ள தேவன் உயிர் உள்ள தேவன் என்று உயிர் உள்ள தேவனை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம்.

கழுவும், எங்களோடு வாசம் பண்ணும், எங்களோடு தங்கீரும் என்று சொல்லி அவருக்கு பிரியமாய் பாடி துதித்து ஸ்தோத்திர பலியிட்டு அவரை மகிமைப்படுத்தி அவரை எங்களோடு கூட வைத்துக் கொள்ள உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன விலகாமலும் கைவிடாமலும் கூட இருக்கிற ஒரு தேவனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். நான் ருசித்தவர், நான் கண்டவர், எனக்கு அற்புதம் செய்தவர், என் சவால்களில் எல்லாம் எனக்கு ஜெயம் தந்தவர், இப்பொழுதும் தோல்வி போலதான் காணப்படுகிறது, ஆனால் எங்கள் தேவன் தோல்த்து போனவர் அல்ல, அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனானவர், தேவ சபையிலே தேவர்களை நியாயம் விசாரிக்கிற நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் சகல ஜாதிகளை சுதந்திரமாக கொண்ட தேவன், வேதத்தில் எங்கும் இயேசு தோற்றதாய் இல்லை, அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், தோல்வியை ஜெயமாக மாறப்படுகிற தேவன், ஒரு வழி அடையும் போது ஏழு வழிகளை திறக்கிற தேவன், ஓ ரப ஷக்கரபதிலரி, அவருடைய முந்தின மகிமை பார்க்கலும் பிந்தின் ஆவியின் மகிமை பெரிதாயிருக்கும், முந்தின திராட்சசத்தின் ருசியை பார்க்கலும் பிந்தின திராட்சசத்தின் மனமகிழ்ச்சி, திருமணத்திலே தேவன் செய்த அற்புதம் அப்படியால் முதல் அற்புதத்தை தொடங்கினார், இப்படியா இந்த இறுதி நாட்களில் திருமண வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே வாலிபர் மத்தியிலே கன்னியர் மத்தியிலே இருக்கிற பிளவுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் தந்திரோபாயங்கள் எரிச்சல் பொறாமைகள் வன்கண்கள் சூதுகள் அநியாயங்கள் துரோகங்கள் விரோதங்கள் பகைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இனப்பேதங்கள் மொழிபேதங்கள் நிறபேதங்கள் வேற்றுமையின் கிரியைகள் வேற்றுமையின் நிழல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தவிப்புகள் ஏக்கங்கள் தனிமைகள் விரக்திகள் அப்படியா கத்தருக்கு முன்பாக இருக்கிற எல்லா கிரைகளையும் மாம்சத்தின் கிரைகள் பிசாசின் கிரைகள் எல்லாவற்றையும் கத்தோட நாமத்திலே கடிந்து கொண்டு பாதாளத்திலே தள்ளி அடைத்து முத்திரையிட்டு ஜெயம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெயம் உண்டாகும்படிக்கு சர்வலோக நியாயாதிபதி நீதி நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான கர்த்தர், மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே என்று மாதனத்தையும் மரணத்தையும் ஜெயித்த கர்த்தர், அவருடைய சமூகத்திலே பரலோக மகிமை விளங்கும்படி பரிசுத்த மகிமை விளங்கும்படி பிந்தின மகிமை விளங்கும்படி மாமிசமான யாவும் அவருடைய மகிமையை காணும்படி ஏசாயாவின் நாட்களிலே வெளிப்பட்ட அந்த தேவ மகிமை ஏசாயா கண்ட தேவ மகிமை ஓரபஷக்கரபதிலரியக்கரதிலரி அந்தலரதிலரி நாமும் ஒவ்வொருவரும் கண்டறிய ருசிக்க சுவைக்க கிட்டி சேர மணவாளன் மகிமைப்படும்படியாய் அவருக்கு மகிமையை செலுத்தி அவரை தொழுது கொள்ளுவோம், அவரை தொழுது கொள்ளுவோம், அவரை பணிந்து கொள்ளுவோம். எங்கள் ஜீவியங்களிலேயே நாங்கள் எதிர்நோக்கிற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் அவரே தேவன் என்று அவரை தொழுது கொள்ளுவோம், அவரை பணிந்து கொள்ளுவோம், அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். மெய்யான தெய்வமாகி உம்மை அறிந்து கொள்கிற அறிவுண்டாக கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ரட்சிக்க மாட்டாத காரியங்களை நம்பாதபடிக்கு ரட்சிக்கிறோம் தப்புவிக்கிறோம் ஆகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருவனேனும் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளாமல் போகவில்லை. இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் கரியோத்து தான் இயேசுவை காட்டி கொடுத்து முகம் குப்பர விழுந்து தலைகளாய்க்கு குடல் சரிந்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காட்டி கொடுக்கிற ஊழியத்தை செய்தான், இயேசுவையே காட்டி கொடுத்தான், தேவனையே காட்டி கொடுத்து இயேசு சொன்னார் இவனை யார் காட்டி கொடுக்கிறானோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லி அவன் பிரவாத இருந்தால் நலமா இருந்திருக்கும் என்று அப்படியாய் காட்டி கொடுத்த யூசாசுக்கு அப்படி ஒரு மரணம் சம்பவித்தது. அது மாத்திரமில்லாமல் ஐஸ்வர்யவான் சிறு வயதிலேயே கத்தரை கட்டளைகளையும் கற்பனையும் நியமங்களையும் கை கொள்ளுவேன் என்று சொல்லி இயேசுடத்தில் நல்லவர் என்று பெயர் பெறும்படி இன்னும் நான் என்ன செய்ய வேண்டியது என்ன ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் உனாசியை வீட்டு தருத்திற்கு கொடு. அல்லேலூயா. தருத்திரரை சுரண்டி சம்பாதித்த சகையு நாளை தனியாய் திருப்பி கொடுக்க வேண்டி இருந்தது. ரட்சிப்பை பெற்றார், நிம்மதியை பெற்றார். அல்லேலூயா. சுரண்டி சம்பாதிக்கிற அநியாயமாய் வந்த திரவியம் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்கிறது. அநியாயத்தின் சம்பாத்தியம் ஒன்றுக்கும் உதவாது. இல்லாமல் இந்த சகலத்தையும் உருவாக்கிறது
அப்படியாய் உருவாக்கும் தெய்வமுடைய யெகோவா ஓசியனுடைய சமூகத்திலே அநியாயத்தின் திரவியமாய் சம்பாதித்தது சகைவு போல நாளை தனியாய் திருப்பி கொடுத்து ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். நான் இன்னும் என்ன செய்ய வேணும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் உன் ஆஸ்திகளை வீட்டு தேர்த்தெடுக்க கொடு. ஆஸ்தியோடு பரலோகத்துக்கு போக முடியாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் பிதாக்கள் வைத்து போகும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கத்தர் அல்லும் ஈவு. புத்தியுள்ள மனைவியே மெண்டல் என்று சொல்லி வழிசாட்டி குறை சொல்லி இப்பொழுது தரித்திரத்தில் கடனில் நியாயத்தில் சிக்கி இருக்கிற மனுஷரே மனம் திரும்புங்கள், நாளத்தனையால் திருப்பி கொடுத்து நிம்மதியை ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கணவனுக்கு மனைவிக்கு கத்தர் சாட்சியாயிருக்கிற. ஹலேலூயா. கல்லுகள் சாட்சியிடும், உத்தரம் சாட்சியிடும், கத்தர் சாட்சியாயிருக்கிறார். குளோரி டு காட். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. உடன்படிக்கை மனைவிக்கு துரோகம் படினாய் என்று பூமியில் எந்த நாட்டுக்கு ஓடி போனாலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய சர்வ வலம் உள்ளதுவன் இந்த தேசத்தில் அநியாயத்தை செய்துவிட்டு இன்னொரு தேசத்தில் தப்பி போய் வாழுற காரியங்களை செய்து கொள்ளார்கள். தாங்கள் செய்த நிலைமைகள் மாறும் வரையும் அங்கே தங்கியிருப்பார்கள், அது முடிந்ததும் திரும்பி வருவார்கள். இப்படி ஒளிந்து வாழ முடியாது. எத்தனை நாளைக்கு ஒளிகிறது? ஜீவன் உள்ள தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு, மெய்ச்சாட்சியோடு, உண்மை உள்ள சாட்சியின் வசனத்தோடு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு மனம் திரும்பி குணப்பட்ட பரிசுத்த வாழ்வை தர இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். வென்றோ எவ்வாள் செய்த குற்றத்தினாலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் ஒரு நாள் கூட வாழவில்லையே என்று சொல்லி ஆயிரம் வருஷத்தில் ஒரு மனுஷன் கூட வாழவில்லையே. அப்துசலா கூட ஆபிராமுடைய தகப்பன் 940 வருஷம்தான் வாழ்ந்த, ஒரு மனுஷர் கூட ஒரு நாள் வாழவில்லையே என்று மனஸ்தாபப்படுறவர்களே, இன்றைய ஆதாமம் வாழும் நீங்க தான். இன்றைய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க அவருடைய கற்பனைப்படி கற்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்களும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஆயிரம் வருஷம் அவரோடு கூட அரசால தேவன் உங்களை அழைக்கிறார். சத்திய வசனத்தை சொல்லி நான் சொல்லுகிறேன், சுயமாய் நான் பேசவில்லை, நான் கற்ற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே அருந்தி பாரம் சுமக்கிறவர்களே, கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். மதபேதம் வேண்டாம், பேச்சுமை நிழல் வேண்டாம். கர்த்தரே மெய்யான தெய்வம், நாம் ருசித்த தேவனை உங்களுக்கு அருமைப்படுத்துகிறோம். ஒரு கடையில் ஒரு பொருள் விலை குறைவா இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். தரமான பொருளா இருக்கு, நல்ல பொருளா இருக்கு, நல்ல சாரியா இருக்கு, நல்ல சட்டையா இருக்கு என்று சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். மற்ற அதே போல நாங்கள் இயேசுவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். அவர் மெய்யான தெய்வம், அவர் உங்களுக்காக மறித்தவர், எங்களுக்காக உயிர்த்தவர், உங்களுக்காக மீண்டும் வருகிறவர். இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இந்த கிருபையின் நாட்களிலே தேவனுக்கு இடம் கொடுப்பீர்களானால் உங்கள் இதயத்தில் உங்கள் உள்ளங்களில் அவருக்கு இடம் கொடுத்து அவருடைய வேதத்தை படித்து அவருடைய வார்த்தையின்படி வாழ ஒப்புக் கொடுப்பீர்களானால் ஆயிரம் தலைமுறைக்கு உடன்படிக்கை உண்மையும் இரக்கமும் தெய்வம் அவராலே காக்கப்படும். இப்படியாய் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நீங்க துரோகம் செய்வீர்களானால் அக்கினி கடல் கர்த்தருடைய நாமத்திலே தீக்கசனம் முறைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அந்நிய பாசைகளை பேசினோம் என்று சொல்ல முடியாது. பிதாவின் சித்தம் செய்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனாலே கர்த்தருடைய நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்வதல்ல, பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய போஜனமாய் அவர் அதை போஜனமாய் கொள்ள இந்த இறுதி நாட்களிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரோடு பேசுமாண்டவரே, நீ சத்திய வசனமாகிய ஜீவ வார்த்தை ஒவ்வொருவரோடும் பேசட்டும். கற்பனைகளை படித்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு கற்பனை படி செய்த யாவரும் பாக்கியவான்கள். ஆதாமும் எவ்வாறு தவறவிட்ட அந்த நாட்களை எண்ணி நாம் மனசோந்து போகாதபடி இந்த 21st century இந்த 2025 கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற ஆதாமாக, ஏவாளாக, பிந்தின ஆதாமாக கிறிஸ்து இருக்கிறார். அவரிலிருந்து ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய ஆதாமாக, புதிய ஏவாளாக இந்த 21st century கர்த்தருக்காக பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, உண்மை உள்ளவராக வாழ ஒப்பு கொடுத்து அடங்கி கீழ்ப்படிந்து செவி கொடுத்து ஞானமடைந்து
போதகத்தை கற்றுக்கொள்ள, போதகத்தை ஏற்றுக்கொள்ள, போதகத்தை விசுவாசிக்க குறை காணலாம் என்று சொல்லி, எங்கே குற்றம் பிடிக்கலாம் என்று சொல்லி அப்படி இருக்காதபடிக்கு நாம் சகோதரர் நாம் ஒருமித்து கத்தோட நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு தாளந்தை கொடுக்கிறார், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு முகசாயலை கொடுக்கிறார். குடியிருப்பு நிலையை திட்டம் பண்ணின தேவன் ஒவ்வொரு

தேவன் நம்மை காண்கிறார், அவருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஜீவவிருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். நாங்கள் மெய்யாய் கர்த்தருடைய கற்பனையை கை கொள்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய கற்பனைப்படி செய்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆனால் நாமும் அந்த வரிசையிலே காக்கப்பட பிந்தின ஆதாமாய் பிந்தின ஏவாளாய் நாமும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்த யாவரும் பாக்கியவான்கள். சந்தர்ப்பவாதியாய் சம்பத்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் மாறி போகாதபடிக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை பெற்ற புத்திரராய் புத்திர சுவாரத்தின் அபிஷேகத்தை பெற்ற நீதிமான்களாய் திகழ தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. Glory to God in the highest. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடும்படி ஆசையாய் தொடர்ந்து ஓடும்படி தேவட சமூகத்தில் தாழ்மைப்படுவோம். அல்லேலூயா. Glory to God in the highest. மனவான் சர்ப்ரைஸ் ஆவார சொல்லிவிட்டு போயிருக்கிற ஆயத்தமா இருக்கும்படி அவரும் ஒரு சவாலை தந்துட்டு போயிருக்கிறார். இந்த டேத்துல வருவேன் என்று சொல்லிட்டு போயிருந்தார். அந்த டேத்துல எல்லாரும் முழு உலகமும் ஆயத்தமா இருக்கும். ஆனால் நான் வருவேன், திருடனை போல வருவேன் என்று சொன்னேன். எங்கள் வீட்டுல திருடன் ஒரு முறை வந்த 640 டாலர் கடன் காசு கொடுத்த கடன் காசு கொடுத்து தந்திருந்தார்கள். அதையும் வைத்திருந்தேன், அதையும் எடுத்துக்கொண்டு போய்விட்ட ஒரு முறை திருடன் வந்து நாங்கள் சோச்சில இருந்தோம். அந்த நாளிலே அந்த வேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கவில்லை, வீட்டை வந்து திருடன் எடுத்துக்கொண்டு போயிட்டார். இப்படியா திருநனை போல வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற இந்த சபைக்கும் திருடன் வந்த பியானோக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்கள் எல்லாம் தூக்கொண்டு 45,000 மேல லோஸ்ட் எல்லாம் கொண்டு போயிட்டேன். இப்படி ஆண்டோடைய காரியத்தை திருடனைக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டேன். சவாலாய் அதுவும் இயேசுவை சந்திக்கிறது ஒரு சவாலாய் இருக்கு. ஒரு நாள் விழுந்தாலும் தேவனோடு போக முடியாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி பரிசுத்தத்தில் உண்மையாய் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். நான் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமான் வருவார் என்று வேதம் சொல்றது. அப்படி எப்பொழுது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வளவு பெரியதொரு சவால் மனுஷருக்கு தேவன் சீஷர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. அவருடைய சீஷர்கள் அவருடைய பிள்ளைகள் இந்த சவாலிலும் ஜெயம் கொள்ள நாம் இயேசு கிறிஸ்து செய்ததை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்ய அவரை விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்களாவன என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அடையாளங்களில் அவர் செய்ததை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, என்னாலும் அவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்க, என்னாலும் பரிசுத்தமாயிருக்க கர்த்தருடைய சமூகத்தில் என்னாலும் பரிசுத்தம் அண்டாட தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தத்துக்கு எல்லை இல்லை, பரிசுத்தத்துக்கு நிகர் இல்லை. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அவரிடத்தில் பாவம் ஏதும் இல்லை. சீரிகளில் பிறந்த தீக்கசிகள் யுவான் ஸ்தானனை போல பரிசு பெரிய தீக்கசி ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படி இயேசுக்கு வழி ஆயத்தம்மனும் அந்த யுவான் ஸ்தானனை பார்க்கலும் இயேசு பெரியவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீத்த தேவ ஆட்டுக்குட்டியவர். இப்படியா உலகத்தின் பாவம் சுமந்து தீத்தது, நம்முடைய பாவமும் சுமந்து தீக்கப்பட்டிருக்கிறது. நாமும் பாவமற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் கருதுரையற்றவர்களாய் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் ஜெயம் கொண்டவர்களாய் இந்த நாள் இந்த மாதத்துக்குரிய ஜெயமாய் இந்த வருஷத்துக்குரிய ஜெயமாய் இந்த நூற்றாண்டுக்குரிய ஜெயமாய் கர்த்தரை முன்வைத்து உறுதியாய் அவரை பெற்றி கொண்டு அவருக்காக வாழ, அவரை சேவிக்க, அவரை மாத்திரம் தொழுது கொள்ள, அவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்த கர்த்தருடைய நாமத்திலே நாம் தாழ்மைப்பட்டு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அடங்கி செவி கொடுத்து கட்டளை கற்பனை நியமங்களை கை கொண்டு வேதம் ஒன்றை வாங்கி கிங் ஜேம்ஸ் பைபிள் என்று சொல்லி இங்கிலீஷ்ல பைபிள் விற்கிறது, தமிழ்லயும் பைபிள் விற்கிறது, கிறிஸ்டியன் புக் ஸ்டோர்ல வாங்கலாம், சர்ச்சஸ்ல வாங்கலாம். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி படித்து நாங்களே ஆண்டவரே எங்களோடு பேசும் என்று சொல்லி கேட்டு கர்த்தருடைய பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்டு வார்த்தையை படித்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தியோடு அவரில் அன்பு கூர்ந்து உன்னை போல் பிறரை நேசி என்று பிறரை உண்மையாய் நேசித்து விபச்சாரம் செய்யாதபடி களவு செய்யாதபடி பொய்ச்சாட்சி சொல்லாதபடி பிறருடைய அதொன்றை விச்சியாதபடிக்கே தாயின் தோப்பனை மா
கனம் பண்ணும்படிக்கு இப்படியாய் பத்து கட்டளைகளாய் ரெண்டு கற்பனையாய் நியம் வெளிப்பட்ட புதிய உடன்படிக்கையின் படி தேவனுடைய சமூகத்திலே உந்தவனாகிய கத்திரமோ என்று வேறு அந்நியவர்கள் நமஸ்கரிக்கோ சோவிக்கவோ தொழுது கொள்ளவோ வேண்டாம். நாமங்களை உச்சரிக்க வேண்டாம். யாதொரு விக்கிரத்தியா யாதொரு சொருபத்தியா வானத்தின் கீழ் பூமியின் மேல் உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற. ஆனால் இப்பொழுது விக்கிர தோப்புகளில விழாக்களும் திருவிழாக்களும் இப்படியாய் விக்கிரகங்கள் காட்போடு ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்வது. விக்கிரங்களை மெலிய பண்ணு என்று சொல்லி இருக்கிறார். இப்படியெல்லாம் வேதத்தில் வார்த்தைகள் உண்டு. அதனால விக்கிரங்களை நம்பி போறவர்களே, நானும் ஒரு விக்கிர ஆராதனைக்காரிதான். விக்கிரங்களை நம்பி எந்த சோச்சிக்கும் போக மாட்டேன். மத வைராக்கியம் பிடித்தவன் எனக்கு இயேசு எனக்கு ரட்சிப்பு தந்தார். நான் ருசித்த இயேசுவை உங்களுக்கு அறியாவிட்டால் எனக்கு இரத்தப்பள்ளி உங்களோட இரத்தப்பள்ளியை நான் சுமக்க வேண்டி வரும். இன்றைய நாளை அதுக்கு நான் நீங்களாகிறேன். விக்கிர ஆராதனைக்காரியாகிய எனக்கு இயேசு தேடி வந்தார். ஒரே மெய்யான தெய்வம் என்று வெளிப்பட்டார். வானம் கொள்ளாத தேவனாய் அவரை கண்டேன். பொன்முறல் பூத்தவராய் பொற்கச்சை கட்டினவராய் மகிமையின் ராஜாவாய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் சத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனாய் மகிமையின் ராஜாவை அவரை கண்டேன். அல்லேலூயா. இது அடியே நான் உமக்கு தகுதியில் என்று என்னை தாழ்த்தியோட கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த தேவன் இப்படியா எனக்கு வெளிப்பட்டார். நீங்களும் மெய்யான தேவனை கண்டுகொள்ள வேண்டுமானால் வானத்தை அண்ணாந்து பார்த்து கேட்டு கூப்பிட்டு சொல்லியுங்கள். கத்திர நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று கத்திர நோக்கி கூப்பிட்டு தப்ப பாருங்கள். மேலும் மேலும் பாவம் செய்யாதபடி மேலும் மேலும் அக்கிரமத்தை குவித்துக் கொள்ளாதபடி அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கு உதவாது. அநீதி எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்வது. அநீதியான உலக பொருட்களே உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று கத்தருக்குள்ளாக நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள அநீதிக்கு ஊழியம் செய்யாதபடி அநீதிக்கு பழி வாங்குகிற தேவன் மீண்டும் வருகிறார்களில் ஊயா. இப்படியாய் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளார முழங்கால்களை விசிறப்படுத்தி கத்தர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய திடன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியை நிரப்புற கத்தர் நம்மை நிரப்புவார், உன்னை நிரப்புவார், என்னை நிரப்புவார். அவர் தான் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் இப்படிப்பட்டவளாலும் இருந்துட்டு போகிறேன். நீங்கள் கத்தர் நல்லவர் என்பதை ருசிக்க தவறாதிருங்கள். கத்தரை ருசித்து பாருங்கள். அவரை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவரை தொழுது கொள்ளுற யாவருக்கும்

கடன் பாரத்திலே சிக்கி தவிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திலே மனம் திரும்புங்கள். எச்சனைய நாள் அனுக்கிரகாலம் இதுவே, மனம் திரும்பி குணப்படுங்கள். இல்லாவிட்டால் பட்டயத்துக்கிறார்கள் என்று வெளிப்பட்ட தேவனுடைய பட்டயம் உங்களை சூழ்ந்து இருக்க, அந்த பட்டய கருக்கு தப்புவிக்கப்படும்படி மனம் பொருந்தி சுபி கொடுத்து ஞானம் அடைந்து கர்த்தருடைய கட்டளையிலும் கற்பனைகளிலும் இப்பொழுதும் பெருகுவீர்களாக என்று ஒரு நல்ல ஆலோசனை என்று நாளே தேவன் உங்களுக்கு தருகிறார். கர்த்தருடைய நாமத்திலே பாரம் எத்தனை நாளைக்கு சுமக்க போறீர்கள்? உங்கள் பிரச்சனைகளுக்காக, பிறருடைய பிரச்சனைகளுக்காக எத்தனை நாளுக்காக சுமக்க போறீர்கள்? அவர் இயேசு கிறிஸ்து எல்லோருடைய பிரச்சனைகளை சுமந்து தீர்த்து விட்டார். எல்லோருக்கும் ஜெயம் கொடுக்க அவர் சிலுவையில மறைத்துவித்திருந்தார். அந்த ஜெய கிறிஸ்துவின் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்கள். எத்தனை நாளுக்கு மனுஷரிடத்திலேயே நாளை தேடி போக போறீர்கள்? உதவிக்காக கர்த்தரை நோக்கி பார்த்து ஒத்தாசை அனுப்பும் பர்வதம், உதவி அனுப்பும் கண்மலை அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இருக்கிற இடத்திலே நோக்கி கூடுவே லோகியம் அவர் எங்கு நிறைந்தவர்களில் உயா ஆலயத்துல கூப்பிட்டோம், வீட்டுல கூப்பிட்டோம், இப்படியா ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டோம், இப்படியா இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பட்டார். ஆமேன். அவர் கல்லும் இல்ல மண்ணும் இல்ல, ஜீவியங்களிலே வாசம் பண்ணுகிற ஜீவன் உள்ள தேவன். அவர் நமக்குள் வாசம் பண்ண வாஞ்சிக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஜீவனில் பிரவேசிக்க பாத்திரமான்களாய் அவருடைய ஜீவாத்மா ஜீவசுவாசத்தை ஊதி அவருக்கென்று சுவாசித்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துவேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தருடைய துதியை சொல்லி வரும்படி ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவன் நம்மை உருவாக்கினார். அவருடைய சித்தத்தை செய்வோம். அனுதினமும் அவரை துதிப்போம், அனுதினமும் அவரை தேடுவோம், தொழுது கொள்வோம், ஆராதிப்போம், சேவிப்போம். அதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம், அதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டோம். அந்த சித்தத்தை நிறைவேற்றி நித்திய ஜீவனை சொந்தரிக்க அவர் வருகிற நாளில் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட எப்பொழுது மாயத்தமிழர்களாய் வழுகி போகாத மனித உடையவர்களாய் நிலைத்தந்த கனி கொடுக்கிற தீக்காயசின் ஜீவனை உடையவர்களாய் எப்பொழுதும் கத்தருக்கு உண்மை உள்ள ஸ்தானாதிபதிகளாய் திகழ என்னாலும் அவருடைய பரிசுத்த சமூகமும் பிரசன்னத்தையும் வாஞ்சித்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி நம் உள்ளங்களிலே பெருக்கெடுத்தோட ஜீவாவியாகிய தேற்ற வாழ நம்மில் தங்கி வாசம் பண்ண அப்படி அபிஷேகத்தினால் அனுதினமும் நிரப்பப்பட அனுதினமும் அவருடைய சமூகத்தை நாடி தேட அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது இலவச ரட்சிப்பு. ஹலேலூயா. இலவச ரட்சிப்பு. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்களை பாடல் தருவேன். இயேசு சொல்லி இருக்க அவ்விடத்தில் வருவோம். அவருடைய ஊழியர்களை கொண்டு ஒருவருக்கு ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம், ஒருவருக்கு ஒரு நன்மை செய்வோம், ஒருவருக்கு ஒரு ஆலோசனை சொல்வோம், ஒருவருக்கு ஒத்தாசை செய்வோம், ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுவோம், ஒருவருக்கு ஒருவர்களாக நர்தபிப்போம். இப்படியாய் கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற காலமாய் இருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கர்த்தருடைய பத்து கட்டளையில் உண்டு. தௌஷர் நோட் கீழ் இப்படியாய் சகோதரனை பழைய பகைக்காதபடி கொலை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே சகோதர்களுக்காக ஒருவருக்காக ஒரு ஜெபித்து ஜெயம் கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் சந்தித்த சவாலை விடவா, இயேசுவை தொழுது கொண்ட சீஷியன், இயேசுவை தொழுது கொண்ட ஏஞ்சல், பிரதான தூதனாய் தேவனை ஆராதித்த தூதன், நான் மீட்டுமை கொண்டு நான் இயேசுவை விட பெரிதவர பெரியவராய் வருவேன் என்று சொல்லி மீட்டுமை கொண்டு பூமியில தேவனாலே தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு மூன்றில் ஒரு பங்கு தூதர்களாக பூமியில வந்து அவர்கள் தங்களுக்கு தேவராஜ்யத்தை உண்டாக்குறோம் என்று தங்கள் தாங்கள் தேவர்களாய் கொண்டு அவர்கள் தங்களுக்கு மகிமையை தேடி இப்படியாய் அந்தது அவனை முறியடித்து சிலுவையில் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஒருவருடைய பிரச்சனை ஒவ்வொரு விதமாயிருக்கும், ஒருவருடைய பாடுகள் ஒவ்வொரு விதமாயிருக்கும். ஆனால் கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் இயேசு. ஹலேலூயா. க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். அவர் தான் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் குற்றங்களையும் குறைவுகளையும் மன்னிக்கிற தேவன், மனதுருகிற தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், கிருபை மிகுந்த தேவன், பூர்ண சற்குணர் ஆகிய தேவன். அவர் நல்லோருக்கு மாத்திர நன்மை செய்கிற தேவன் அல்ல, அவர் தீயோருக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. நீங்கள் தீவோராயிருந்தாலும் விலகி போகாதீங்க. இயேசுவே நான் தீவனா இருக்கிறேன், என்னை மன்னிய, நான் பாவியா இருக்கேன், மன்னிய, எனக்கு இறங்கும் என்று கேளுங்கள். இயேசு இறங்குவார். அல்லேலூயா. மன்னிப்பார், மறுவாழ்வு

தருவார், நித்திய ஜீவன் தருவார், பரலோகத்தை சுதந்திரிக்கலாம், அக்கினி கடலுக்கு தப்பிக் கொள்ளலாம், ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்ட நீதிமான்களாய் காக்கப்பட. இன்றைய நாளும் சர்வலோக நியாயாதிபதி என்ற சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். உயிர்த்தல்லும் ஜீவனுமான கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட, உம்முடைய ஓங்கிய கரம் பலத்த புயமும் பெரிய காரியங்களை செய்ய தேவோட பரிசுத்த சமூகத்தில் தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்படியாய் தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தர் நித்தியாந்தமுள்ள சக்கராதிபதியும் யோகசுனுமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஓங்கிய கரம் பலத்த புயமும் பெரிய காரியங்களை செய்ய பாவிங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பாவியை தேடி வந்த தேவன் ஒருவர் இயேசு கிறிஸ்து. அப்படியா பரலோக தூத சேனைகளுடைய பணிவிடைகள், ஒத்தாசைகள், உதவிகள், ஆலோசனைகள், புத்திகள், அறிவுகள் ஆண்டவரே இந்த இறுதி நாட்களில் ஒவ்வொரு ஊழியங்களிலும் உண்டாகும்படி, தேசங்களிலும் உண்டாகும்படி, குடும்பங்களிலும் உண்டாகும்படி, வாலிபர்கள், கன்னியர்கள், சிறியோர்கள், குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், பாலுண்ணும் குழந்தைகள் எல்லோர் மேலும் உண்டாகும்படி தேவ தாய்வில், மனுஷ தாய்வில், தேவ கிருபையில் வளர்ந்து கனி கொடுக்க தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் கடாட்சித்து வழி நடத்தும்படி தேவ மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். தேவ காரணியத்துக்குள் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். தேவ ஆவியாவோட நிறைவுக்குள் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். பச்சிளம் குழந்தைகள், பாலுண்ணும் குழந்தைகள், சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேங்க என்று சொல்லியிருக்கு. இப்படியாய் சிறு பிள்ளைகளை போலாகி பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க பாத்திரவான்களாய் திகழ, கீழ்படிய அடங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் வேதம் சொல்கிறது. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறான் வேதம் சொல்கிறது. இப்படியாய் தாழ்மை உள்ளவர்களாய், கிருபையை பெற்றவர்களாய், மகா பெரிதான திரளான பரிபூர்ணமான கிருபையினால் நிரப்பப்பட்ட மனுக்குளமாய், கிருபை நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே, சபை எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே, சபையாகிய மனவாட்டி மகிமை மேல் மகிமையடைந்து மர்வமாகிற உன்னத பரிசுத்த நிலைமைக்குரிய வாஞ்சையும் தாகமும் பரிசுத்தமும் ஏக்கமும் தவிப்பும் விடாய்ப்பும் அங்கலாய்ப்பும் நிறைவும் சம்பூர்ணமும் திருப்தியும் பரிபூர்ணமும் உண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். விண்ணப்பம் பண்ணுவார் உண்டோ என்று பார்க்க கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் நோக்கி கொண்டு இருக்கிறது. அந்த பரலோக கண்களுக்கு முன்பாக சர்வ பூமிக்காக, சகல தேசங்களுக்காக, சகல நாடுகளுக்காக, சகல கண்டங்களுக்காக, சகல ஜாதிகளுக்காக, சகல பாஷ்யக்காரருக்காக, சகல கோத்திரத்தாருக்காக, மாமிசமான யாபேருக்காக, பிள்ளைகளுக்காக, புருஷர்களுக்காக, பெரியோருக்காக, சிறியோருக்காக, எல்லோருக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தமாய், கர்த்தருடைய குரலாய், கர்த்தருடைய வழி நடத்தலாய் காக்கப்பட, தேவாவியானுடைய நிறைவே பெற்றவர்களாய் காக்கப்பட, தேவனுடைய ஊங்கிய கரம் பலத்த பயமும் தரிசனங்களை பெற்றவர்கள், அழைப்பை பெற்றவர்கள், ஊழியத்தில் நிற்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தாளந்தை பெற்றவர்கள், வரங்களை பெற்றவர்கள், கனிகளை பெற்றவர்கள், இப்படியாய் ஒவ்வொருவரும் திடன் கொள்ள, பலன் கொள்ள, உற்சாகப்பட, விஸ்தரப்பட, நிலைநிறுத்தப்பட, இன்னும் பெரிய காரியங்களை செய்ய தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்க தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கடாட்சிப்பாராக. பட்சபாத அவரை சுவிக்கவும், அவரை தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஜீவனிலும் நம்மை உருவாக்கின எங்கள் தேவனுக்கு நாம் சாட்சியாக வாழ, குற்றமற்ற மனச்சாட்சியோடு கூட கரதிரையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் பண்ணும்படிக்கு நாம் ஆவியாத்ம சரத்தை கத்தருக்கென்று படைத்து அவரை பணிந்து கொள்ள, அவரை தொழுது கொள்ள ஆயத்தமா. அல்லேலூயா. க்ளோரி டு காட். ஒப்புக்கொடுப்போம். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஜீவரிச்சத்துமேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும், அல்லேலூயா, வாசல் வழியா நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிற யாவரும் பாக்கியமான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கற்பனையில் செய்து படி செய்கிற யாவரும் பாக்கியவான்கள். இப்படி நாம் கர்த்தருடைய கற்பனைப்படி செய்வோமானால் நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். எங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நாம் ஆராய்ந்து பார்ப்போம், இப்படியான கிரிகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? இப்படிப்பட்டவர்கள நாம் இருக்கிறோம், அறிவிறுப்பான கிரிகளை நடப்பிக்கிறோமா? தீட்டுள்ளதை நாம் செய்கிறோமா? பொய்யை நடப்பிக்கிறோமா?
போய் பேசுகிறோமா, புரட்டு பார்க்கிறோமா? மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் நீங்களாக்கு ரட்சிக்கிற ஒரு தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். குற்றமற்றவர்களாய், கருதுரையற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசமற்றவர்களாய், சுத்தமுள்ளவர்களாய் காக்கப்பட கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து வைத்திருந்து, எனக்காக மரித்து வைத்திருந்து, நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள அவர் காட்டுகிற வாசஸ்தலத்தில் அவரோடு கூட சதா காலங்களிலும் அரசால் அவர் அழைத்து செல்ல வர இருக்கிறார். அந்த சவால் எப்பொழுது வருவார்னு தெரியாது. எப்பொழுது மாயத்தமாய் இருக்கிற ஒரு சவாலை தந்துட்டு போயிருக்கிறார். விழுந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, எப்பொழுதும் மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பார்த்த வான்களாய் திகழும்படி, எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருக்கும்படி சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால் இந்த இறுதி நாட்களிலே ஜெப நேரம் கூட கத்தருக்குடைய சமூகத்தில் தரித்திருக்கிற, தங்கி இருக்கிற, நிலைத்திருக்கிற நேரம் கூட, வேதம் வாசிக்கிற நேரம் கூட, கட்டளைகளையும் கற்பனைகள் நியமங்களையும் ஆராய்கிற நேரம் கூட, புற ஃபேஸ்புக்ல இப்படியா புற காரியங்களில நாம் சிக்கி தவிக்காதபடி கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமான். இப்படியாய் நாங்கள் பாக்கியவான்களாய் திகழ கர்த்தருடைய வேதத்துக்கு முதலிடம் கொடுப்போம். கர்த்தருடைய வேதத்தை தள்ளிவிட்டு உலகத்தின் காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்போமானால் பொய்யை நடப்பிக்குள்ளாய் இருப்போம். பொய்யை நடப்பிக்குள்ளாய் இல்லாதபடிக்கு சத்தியத்தை நடப்பிக்குள்ளாய் கற்பனையை வளர்த்து போத சுற்றிய ஜீவ வழி என்று கர்த்தருடைய போதனையில் திருப்தி அடைய, போதனையை கற்றுக்கொள்ள, பிரசங்களை கேட்க, ஆரோக்கியமான உபதேசங்களிலே நிலைத்திருக்க, கனி கொடுக்க, பாவத்தை விட்டு விலக வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை கொடுக்கிற உதய தேவன் இயேசு கிறிஸ்து, என்னுடைய பாவங்களுக்கா உங்களுடைய பாவங்களுக்கா மரித்துயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து, பாவத்தை சிலுவையில் ஜெயித்தவர், சரித்திரத்தை சிலுவையில் ஜெபித்தவர், ஜெயித்தவர், சாபத்தை சிலுவையில் ஜெயித்தவர், நோய்களை வியாதிகளை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினர் அவரை ஏற்றார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம் என்று. இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் நாங்கள் குணமடையும் படிக்கு குணமானோம் என்று அறிக்கை செய்து ஆரோக்கிய சட்டுகளில் சுமக்கப்பட என்னை உங்களையும் இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகள், உலகங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஐந்து கண்ட மக்களையும் கிறிஸ்துவின் தழும்புகளுக்குள்ளாக, ஆரோக்கிய சுட்டிகளுக்குள்ளாக, உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக, உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமுடையதோட நிழலுக்குள்ளாக, அவருடைய மனதுருக்கத்துக்குள்ளாக, அவருடைய இரக்கத்துக்குள்ளாக, அவருடைய காரணியத்துக்குள்ளாக, அவருடைய கிருபைக்குள்ளாக, அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்குள்ளாக, பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக, நித்திய ஜீவனுக்குள்ளாக, சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற உயிருள்ள தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நிழலின் பிரசன்னத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிற நிரப்புதலுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். சங்கம மூலியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிஸ்டர் ரிட்டா, பிரதர் பிரதர் வெஸ்லிக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, கனடா தேசத்தின் ஒளிபரப்பார் இந்த ஊழியத்திலே இவன் பெரிய காரியங்களை செய்யும். இந்த தேசத்தில் அநேக 266 தேசத்து குடிகளும் வாழுகிற இந்த பட்டணத்துல அநேக விதமான காரியங்களை நாங்கள் எதிர்நோக்குறோம். கெத்தாவே, எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமும் மகிமைப்பட நீர் இதுவரை ஜெயத்தை தந்தீர். தொடர்ந்து ஜெயத்தை தர வேண்டும். குடும்பமாய் ஊழியம் செய்ய தெய்வீக சுகங்களோடு, ஆரோக்கியங்களோடு, ஆசீர்வாதங்களோடு, நன்மையோடு, பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஜெயம் கொண்ட ஜீவியத்தோடு ஊழியத்தை நிறைவேற்றியவன் கிருபை பாராட்டும், தயவு பாராட்டும், ஒத்தாசை செய்யும், உதவி செய்யும், வழி நடத்தும். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று எங்கள் தேவனுடைய கரத்திலே ஸ்தோத்திரங்களை செலுத்தி, துதிகளை செலுத்தி, புகழ்ச்சிகளை செலுத்தி, ஆண்டவரே இந்த ரேடியோ ஊழியத்தை நீங்கள் நம்பி கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அது 266 தேசத்துக்கும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஊழிய எல்லைகள் விரிவாக, தரிசனங்கள் விரிவாக, ஆண்டவரை இன்னுமாய் தரிசனம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் இணைக்கப்பட இன்னும் இணைந்துமை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியர் குடும்பங்களும், ஒவ்வொரு ஊழியர்களும் தனித்தனியே குடும்பம் குடும்பமாய், தேசம் தேசமாய், கண்டம் கண்டமாய் ஆசீர்வதிக்கப்பட எழுப்புதலை கண்டோம் என்ற இந்த ஆண்டின் முடிவிலே நாங்கள் மகிமையாய் தேவனுக்கு சாட்சியிட இந்த 10வது வருஷத்தை இவன் ஆசீர்வதித்து தரும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். முடிவு பரியந்தம் உண்மையாயிரு ஜீவகிடத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி
அடிப்படையா இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஜீவ குடத்தை பெற்றுக் கொள்ள ஜெயம் கொள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஜெயம் கொடுக்கும்படியாய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அதே போல ஸ்கை ஊழியத்திலும் 10வது வருஷ நிறைவிலே ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களும் பரிசுத்தவான்களும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் தேவன் செய்த மகத்தான அற்புதங்களை உமது நாமத்திலே ஜீவ விடத்தை சூடுகிற பரிசுத்தையும் பக்தியையும் எழுப்புதலையும் உண்மையையும் நீதியையும் நியாயத்தை நேர்மையையும் பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வளர்ந்து கனி கொடுக்கிற மிகுதியான வளர்ச்சியை இந்த ஊழியங்களிலே கூறி நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். பிரைஸ் எஃப்எம், பிரேயர் எஃப்எம், யூதா எஃப்எம், ஆமீன் எஃப்எம், வெள்ளமன் அலைகள், ஏஞ்சல் டிவி, ஜி ஃபேன் எஃப்எம், ஆமீன் கத்ரா இயேசு வாரம், ஸ்கை பிரேயர், ஜெபக்குழுக்கள், சோதரபலி ஊழியங்கள், இப்படியாய் கேட்டா எல்லா ஊழியங்களிலும் நாமும் மயமப்பட ஊழியத்தவர்கள் சொந்த தேவைகள் குடும்பத்தவைகள் எல்லா தேவைகளிலும் சந்திக்கப்பட மிகுதியாய் ஆசிர்வதிக்கப்பட திருதலாய் ஆசிர்வதிக்கப்பட நிறைவாய் நிறைவாய் ஆசிர்வதிக்கப்பட பரிபூர்ணமாய் ஆசிர்வதிக்கப்பட ஏராளமாய் தாராளமாய் ஆசிர்வதிக்கப்பட சம்பூர்ணமாய் ஆசிர்வதிக்கப்பட தேவனாகிய கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையின் பங்குதாரர்களாய் கர்த்தருடைய நாமத்தின் இரத்த சாட்சிகளாய் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனுக்கு உயிருள்ள ஆராதனை செய்து உயிர்த்தல் ஜீவனுமான கர்த்தரை அனுதினம் ருசிக்க சுவைக்க அவரை ரசிக்க அவரோடு வாழ அவரோடு உறவாட அவரோடு தங்கி இருக்க அவர் நம்மோடு இருக்க உலகத்தின் முடிவர் இந்த சகல நாட்கள் கூட இருக்கிற தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துறபடியால் நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி சோத்திரங்களையும் கோடா கோடி துதிகளையும் செலுத்தி பரலோகத்தோட சமூகத்தில் இந்த கிருபையின் நாட்களிலே மனம் திரும்பி குணப்பட்ட ஒரு குற்றமற்ற மனசாட்சியும் ஒரு உத்தம ஜீவனமும் நம்மிடத்தில் காணப்படுமே ஆனால் அதுவே பாக்கியம், அதுவே சுலாக்கியம். கிறிஸ்துவின் வருகையில் நாம் காணப்படுவோம் என்பது நிச்சயம். அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அனுதினமும் கழுவப்பட குற்றமற்ற மனசாட்சியை பெற்றுக்கொள்ள அசுத்தாவினாலே அனுதினமும் நிதானித்து அறிந்து போதிக்கப்பட நாம் காலமாய் வேளையாய் நாட்களாய் காலங்களை ஒப்பு கொடுத்து எவ்வளவு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்டித்துணர்த்துகிற தேவன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற தேவன் இப்படியாய் எங்களிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்களாயிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவனை தேடி வருகிறார். அதனாலே பாவியை தேடி வந்த இயேசு மீண்டும் வருகிறார். பரிசுத்தம் உள்ளவனை தேடி பாவத்தோடு இயேசுவோடு பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை விட்டு விலக வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க பாத்திராக வேண்டும், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்தான அபிஷேகத்தை பெற வேண்டும், முழு இதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு முழு சிந்தோடு முழு மனதோடு கர்த்தரை தேட வேண்டும். இது மத மார்க்கம் அல்ல, இது மத மாற்றம் அல்ல, இது கிறிஸ்துவின் ஜீவன் அல்ல வாழ்வை குறித்து அறிவிக்கிற அறிவிப்பா இருக்கிறது. ஜீவ மார்க்கத்தை உனக்கு தெரியப்படுத்தினேன், நித்திய வழிகளில் நடத்தினேன் என்று இயேசு சொல்லும் வழிக்கு வழியும் சத்தியமான ஜீவனுமான இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனை அறிகிற அறிவை குறித்து ஜீவ வாழ்க்கையை குறித்து உண்மையான மெய்யான வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்கிற கட்டளையாய் கற்பனையாய் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அவருடைய உடன்படிக்கையில் பங்குள்ளவர்களாய் காக்கப்பட இலங்கை தேசம், இந்திய தேசம், ஐரோப்பிய தேசம், ஆப்பிரிக்க தேசம், ஆஸ்திரேலிய தேசம், அமெரிக்க தேசம், கனடா தேசம், 5 கண்டங்களிலும் எழுப்புதல் பற்றி பிடிக்க 5 கண்டத்து மக்களும் கர்த்தருடைய சீஷர்களாய் வாழ்ந்து கனி கொடுக்க இன்றைய நாளும் கர்த்தர் நோக்கி கூப்பிட தேவன் பாராட்டின இரக்கங்களுக்காக தயவுகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி பரலோகத்தின் இந்த சமூகத்தில் அபயம் இடுவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவருடைய ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாய் அவருடைய சாட்சியின் வசனமும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உடையவர்களாய் அவருக்கு கனி கொடுக்கிற ஆவிக்குரிய இஷ்ட வேலராய் ஆவி ஆத்மா சரணம் கர்த்தருக்கென்று ஒப்புவிக்கப்பட்ட நீதிமான்களாய் கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையின் பங்குதாரர்களாய் நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் நித்திய சுவிசேஷத்தை
ஞானத்தை உடையவர்களாய், நித்திய ஜீவனை உடையவர்களாய், தீ ஜீவனையும் தீக்காசையும் அருள்கிற தேவனுடைய சமூகத்தில் அல்லேலூயா கருதுரையற்ற ஜீவனம் பண்ணும்படியாய் தேவாவியானவர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, ஸ்தோதங்களையும் துதிகளையும் உடைய சமூகத்தில் செலுத்துறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமது நாமம் மகிமைப்படும்படியாய் உங்களோட உங்கிய கரத்திலும் பல விதத்திலும் இந்த ஊழியங்களிலே பங்கு கொள்கிற ஒவ்வொரு ஊழியர்களோட வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கவுடைய குடும்பங்களில் அவருடைய தேசங்களிலே அவளுக்குண்டான யாவற்றிலும் கர்த்தருடைய அக்னி வேலி பாதுகாப்பு பராமரிப்பு இருக்கிறது. உயிர் தந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிழலிட்டு காக்க ஆண்டவரே, தாளந்துகளால் ஞானவரங்களால் கிருபை வரங்களால் ஆவியின் நிறைவாய் ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட தேவோட ஓங்கிய கரமும் பலத்த புயமும் சர்வ பூமியிலும் அசைந்து மகிமையாய் வெற்றி சிறக்க தேவனாகிய கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பலிய அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொன்னீரே. இப்படியாய் தேவனை அறிகிற அறிவு பெருகும்படிக்கு டெக்னாலஜி வேர்ல்ட் அல்ல ஆண்டவரே, டெக்னாலஜி அல்ல ஆண்டவரே, கர்த்தரை அறிகிற அறிவு, பரலோக தேவனை அறிகிற அறிவு, நித்திய ஜீவனை அறிகிற அறிவை விரும்புகிற தேவனுக்கு முன்பாக அந்த அறிவை ஒவ்வொரு மனுஷருக்கும் தவறாமல் தாரும். சிறுபிள்ளைகள் ஆனாலும், பெரும்பிள்ளைகள் ஆனாலும், வாலிபர்கள் ஆனாலும், கன்னியர்கள் ஆனாலும், யுவதிகள் ஆனாலும், தேச தலைவர்கள் ஆனாலும், உலக தலைவர்கள் ஆனாலும், அதிகாரிகள் ஆனாலும், எஜமான்கள் ஆனாலும், வேலையாட்கள் ஆனாலும், வியாதியர்கள் ஆனாலும், யாரேனும் ஆண்டவரை அறிகிற அறிவை அறிந்து கொள்கிற விவேகமும் உணர்வும் தெளிவும் வல்லமையும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் பின்தொடர வெளியை அல்ல கொலையை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். அல்லேலூயா, இரங்குங்கள். நியாய தீர்ப்பில் இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கத்தை நாடுங்கள், இரக்கத்தை சிநேகிங்கள். தகன வெளிகளையும் அல்ல, தகன வழிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று தேவன் சொல்கிறார். இந்த வசனம் ஓசியா 6:6 இந்த மகிமையின் வார்த்தை இன்றைக்கு தேவன் தந்தார் கர்த்தருடைய நாமத்திலே. இப்படியாய் கர்த்தருடைய நாமத்திலே ஜெயங்கொண்ட ஜீவியம் செய்யும்படி தேவனுடைய அறிவு, தேவனை அறிகிற அறிவு வேணும். பிஎஸ்டி பட்டதாரியா இருக்கலாம், யூனிவர்சிட்டி பட்டதாரியா இருக்கலாம், ஆனால் தேவனை அறிகிற அறிவில் பூர்ணப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமத்திலே அந்த அறிவுக்குள்ளாக கடந்து வாருங்கள். அந்த பிஎஸ்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். போன் அகெயின் என்கிறதான பிஎச்சி மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளாக வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இதை நாம் கண்டடைவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட இயேசுவிடத்தில் வந்து அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள, அறிவை கொடுக்கிற தேவனை கற்றுக்கொள்ளுவோம். அவருடைய வேதத்தை படித்து தேறுவோம். அவருடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கிற இடங்களில் போய் கற்று தேறுவோம். நாங்களே சொந்தமாக வாசித்து ஆவியானவரை போதியும் என்று கேட்டு போதனையினால் நிரப்பப்படுவோம். சத்திய வசனமான ஜீவ வார்த்தை ஜீவ மார்க்கத்தில் நடக்கும். அப்பொழுது கிரைம் இருக்காது. கொலைகள், வெறிகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், இனப்பேதங்கள், மொழிபேதங்கள், நிறபேதங்கள், ஆக்சிடென்ட்கள், அபோஷன்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் இதில் ஒன்றும் இருக்காது. அங்கே அன்பின் கட்டளையை கை கொண்ட அன்புள்ள குலம் மனு குலமாய் அன்புள்ள மனுஷராய் அன்பு மார்க்கத்தை உடைய தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நீதிமான்களாய் பரலோக பிரஜைகளாய் பரிசுத்தவான்களாய் தேவ சத்தியத்தினால் நிரப்பப்பட்ட சத்திய மார்க்கத்தா கூட்டமாய் ஜனங்கள் வாழ்ந்து கனி கொடுப்பார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். மதத்தை அல்ல மார்க்கத்தை, இயேசுவின் மார்க்கம், இயேசுவின் சத்திய மார்க்கம், ஜீவ மார்க்கம், உயிருள்ள மார்க்கம் அதை இயேசு அறிவிக்கிறார். கட்டளை அறிந்து கற்பனையை கை கொண்டு கிறிஸ்துக்கு சிஷ்யராக வாழ்ந்து கனி கொடுக்க ஒப்பு கொடுத்து வாழ்வோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹையஸ் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.

குறிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும். ஜாதிகளுடைய பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஏசாயா 65 ஜாதிகளோட பலத்த சேனை நம்மிடத்துக்கு வரும்படிக்காய். தேவனுடைய சமூகத்தில் தாழ்மைப்பட்டு தேவனை தொழுது கொள்ளுவோம். ஜபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உடலத்தில் வருவார்கள். மாமிசமான யாவரும் கட்டிடத்தில் வர ஜபத்தை கேட்கிறதோட சமூகத்திலே மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தரை மாமிசமான யாவருக்குள்ளும் பரிசுத்தம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொழுது கொள்கிறோம். சகல ராஜாக்கள் உம்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உம்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 சகல ஜாதிகளுக்கும் உரிய சேவிப்பு கத்திராலே உண்டாகும்படிக்கு சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்ற கட்டளையின் நிறைவேற்றத்தின் ஆண்டாய் சர்வ பூமியிலும் எழுப்புதல் பற்றி பிடிக்க சகல ஜாதிகளும் கிறிஸ்துவுக்கு உடைய புதிய உடன்படிக்கையின் பங்குதாரர்களாய் மீட்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலும் ஆட்டுக்குட்டியின் சாட்சியின் வசனத்திலும் காக்கப்படும்படிக்கு தேவ மகிமை கம்பீரிக்க, தேவ கிருபை கம்பீரிக்க, தேவ மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் கம்பீரிக்க பூமி மத நிறைவும் உலக மதன் குடிகளும் கத்துடையவை. சங்கீதம் 24:1 பூமியின் அதன் நிறைவும் உலக மதன் குடிகளும் கத்துடையவை. பூமியை குடியிருப்புக்கு நிலைக்கு திட்டம் பண்ணின தேவன், பூமியை குடியிருப்புக்காக செய்து படைத்த தேவன், பூமியின் குடியிருப்பின் எல்லைகள் எல்லாம் தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ பரிசுத்தம் விளங்க, உலகத்தின் அதிபதி மிருகராஜ்யத்தின் ஆவி துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரிகள் அந்திகிரசின் ஆவிகள் கள்ளத்தி கசின் ஆவிகள் பொய்யின் ஆவிகள் மிருகத்தின் ஆவிகள் லூசுபரன் ஆவிகள் பாகாலின் ஆவிகள் மனுஷ வணக்கங்கள் பாகால் வனங்கள் பாகால் சிலைகள் பாகால் ஆராதனைகள் பாகால் மாந்திரியங்கள் பாகால் சுலோகங்கள் பாகாலுக்குரிய பலிபீடங்கள் இப்படியா இவையெல்லாம் அகற்றப்பட்டு கர்த்தரை தெய்வமாக கொண்ட தேவ பக்தி உள்ள ஜனமாய் நீதிமான்கள் மாத்திரம் வாசமாயிருக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியை காணப்போற பரலோக பிரஜைகளாய் காக்கப்பட எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாருமேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிற எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரே தேவனான பரிசுத்த பிதாவை தொழுது கொண்டு பணிந்து கொண்டு ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரித்து வெறே மெய்யான தேவனின் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். 1 யோவான் 5:20 மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாகி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினர். எபேசியர் 1:23 எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் பண்ணி தொழுது கொண்டு பணிந்து கொண்டு ஆராதித்து ஸ்தோத்தரித்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறராகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தர்லினர். எபேசியர் 1:23 தேவன் மகிமைப்பட சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். சங்கீதம் 119:92 சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்க தேவனை தொழுது கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதித்து தேவனுக்கு கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிழ்ச்சியும் ராஜ்யமும் வல்லமையும் செலுத்தி சதா காலங்களும் உயிரோடு உள்ளவரை பணிந்து கொண்டு சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காயும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று ரோமர் 11:36 சொல்லி உண்டானதெல்லாம் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை உண்டாட்டப்பட்ட எல்லாம் நல்லதென்று கண்ட தேவன் இப்படியா இந்த 21 நல்லதென்று தேவன் காணும்படிக்கு நன்மைகள் பின்தொடர நன்மையின் கிருபையும் சகல ஜனத்தையும் பின்தொடர நன்மைகளின் நாயகனாகி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி நன்மை சீராய் சுற்றி திரிந்த தேவன் அவரிடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் அவருடைய சமூகத்தில் சகலமும் நன்மையாய் செய்யப்பட ஒப்பு கொடுத்து சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42 சகலத்தையும் செய்ய வல்ல சர்வ பலமுள்ள தேவனுடைய சமூகத்திலே பட்சபாதம் கண்டவர் அல்ல பரிதானம் வாங்குறவர் அல்ல
அல்லேலூயா. மாயம் பண்ணுகிற தேவனும் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் மீண்டும் வரும் கர்த்தர். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தயவு, ஐஸ்வர்யம், பலன், சுகம், ஆரோக்கியம், சர்வ ஜனத்தை நிரப்ப, ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தனிமையானவர்கள், சிறுமியானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், மனந்தவர்கள், அங்கீனர்கள், அடிமைகள், சுயாதீனர்கள், பலவான்கள், ராஜாக்கள், அதிபதிகள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், சிறை கைதிகள், கற்பிணி தாய்மார், இப்படி அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்ப, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனை, ஐந்து கண்டத்துக்கும் தேவனை, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனை, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எஸ்ரா 5:11 பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட, இருளை வெறுத்து இருளின் பிள்ளைகளா இராதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளை விரும்பி தேவன் தந்த இந்த வெளிச்சத்தின் நாட்களுக்காய் நன்றி செலுத்தி, நல்ல பிரகாசமான சூரிய வெளிச்சத்தை தந்த தேவனுக்கு கோடி நன்றிகளை செலுத்தி, உங்களுக்கு பின்மாறி மழை வேணுமாண்டவரே. தேசங்களில் மழை குறைந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள் ஐயா. உங்களுக்கு பிந்தின ஆவியின் எழுப்புதல் வேணும். இயற்கழிவாய் சேர்க்கழிவாய் அல்ல, கிருபையாய், உபயோகமாய், நன்மையாய், தயவாய், உதவியாய், ஒத்தாசையாய் தேவனாகிய கர்த்தருடைய மழையை தர வேணும் என்று இந்த சமூகத்தில் மன்றாடி சபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றை உயர்த்தப்படுவதாக, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று தேவாவியாட ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து, ஐந்து கண்டத்திலும் ஐந்து தலும்புகளில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையை மீண்டும் வரும் வருகையின் பிரசங்கத்தையும் வைத்து, எக்கால துணியோடும் ஆறவாறு இடிமுழக்க மின்னலோடும் ஜுவாலித்தேற அக்னியோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த வான்களோடும் பரிசுத்த தூதர்களோடும் பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் மத்தியாயத்தில் பிரசன்னமாகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய இரகசிய வருகையும் பகிரவங்க வகிரையும் கூறி அறிவித்து, இவை இனிமேல் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறபடினால் எப்பொழுதும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க, எப்பொழுதும் கர்த்தரில் சத்துவத்தின் வல்லமையில் உண்மையாய் பலப்பட, தீக்காயத்தையும் ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூறி தேவ மகிமைக்குள்ளாக நிரப்பப்பட ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிரியத்து ஜபிக்கிற அன்பு பிதாவை, உங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுகள், ஜபங்கள், துதிகள், ஆராதனைகள், பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்து ரத்தத்து கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி.

வாசனைகளாக, தூப வர்க்கங்களாக, அந்திய பலிகளாக, அதிகாலை பலிகளாக, மாலை பலிகளாக, ஜாம பலிகளாக, கர்த்தருக்கு நற்கந்தங்களாக படைத்து தேவன் ஒருவரே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்து உண்மையை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நன்றி செலுத்தோம். இதுவரை கல்லுகளை மண்ணுகளை முக்கோடி தேவர்களை பின்பற்றி வந்த பாவ சாப அக்கிரம மீறுதர்கள் தேவனை அன்றி உன்னையன்றி வேறே தேவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொன்னோம். அது கட்டளையை மீறி துணிகரமாய் செய்து வந்த தேவர்களுக்குரிய அந்த நமஸ்காரங்களை மன்னித்து கர்த்தரை மாத்திரம் நமஸ்கரித்து கர்த்தரை மாத்திரம் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதென்ற வார்த்தையின்படி அந்த பாக்கியவான்கள் வரிசையிலே கர்த்தரை மெய்யான தெய்வம் என்று அவரை மாத்திரம் தெய்வமாக கொண்டு பாக்கியவான்களாய்த்திகள் அழைத்த அழைப்பிலும் தெரிந்து கொள்தலிலும் உண்மை உள்ளவர்களாய் குற்றமற்ற மனச்சாட்சியுடையவர்களாய் கருதுரையற்றவர்களாய் கபடையற்றவர்களாய் மாசற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை காக்க வலிமை உள்ளதென்று அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.

ஜீசஸ் கம்மிங் சூன், கத்ரா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், இயேசு கிறிஸ்து வியனே பிரண்டோ சென்யா இயேசு கிறிஸ்து அருவி திரைவே படதிக் படாஸ் இயேசு சாம்சே இத்தகா இக்பனிங் பெனிவின் எனவா ஜீசஸ் விக்டரிங் கம் பருக்கபா பிஷே மடோனாய் எல்மசி ஜெயந்தி கிரீம் சகல மொழிகளிலும் சகல தேசங்களிலும் சகல ஜாதிகளிலும் சீஷத்துவத்தின் புற நிறைவும் கிறிஸ்து இயேசுவின் இரண்டாம் வரியக்குரிய ஆயத்தமும் எழுப்புதலும் அறுவடையும் நிறைவாய் நிறைவாய் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் மிகுதியுமாய் பரிபூரணமாய் திருதலாய் உண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசுவைத்து ஜபிக்கிறோம். எங்களை அன்பு பிதாவே தொடர்ந்து வந்துமை மயமப்படுத்துற கோசலாசிரியர் அழைத்து வாரும் நாமும் மயமப்படுற எங்கள் தேசத்தை ஆசிர்வதித்து சகோதரின் குடும்பங்களை ஊழியங்களை பெரிய காரியங்களை செய்து நடத்தும் என்று கரத்தில் ஒப்பு கொடுக்கும். தேவ திட்டம் தேவ சித்தமும் இலங்கை தேசத்தில் பூரமாய் நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நீர் அசைவாடி 2.5 மில்லியன் ஜனங்களுக்கு எழுப்புதலை தந்து அறுவடையை தந்து தேவ பக்தி உள்ள சந்ததியாய் மீட்கப்பட ஐஸ்வர்யமும் தனமும் உம்மாளி தேசத்துக்கு கடந்து வர இவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற நம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பதை சித்தமும் பிரியமாய் கொண்டது அவன் அந்த ஆசீர்வாதத்தினால் சர்வ ஜனங்களையும் நிரப்பும், சகல தேசங்களையும் நிரப்பும், சகல ஜாதிகளையும் நிரப்பும். தேசத்தலைவர் உலகத்தலைவர்கள் அதிகாரிகள் சிறியோர் பெரியோர் அனைவருக்கும் வெளியே தேவ பாதுகாப்பை கூறி தேவ மகிமையை கூறி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.

Hallelujah. Glory to God. Mari, Fidmari, Uchumedeva, Armari.

ஊற்றிடம் ஊற்றிடம் தேவ ஊற்றிடம் எங்கள் மீது இப்போதே ஊற்றிடம் வருகை தாய்.

தேசமதில் நீசரை தந்திட்டிட ஆயத்தமாக்கிடம் தங்கையேசுவே அபிஷேகத்தின் மகிமையை வீச செய்யுமே ஆயத்தமாக்கிடம் தங்கையேசு

0: யோவான் 8 அதிகாரம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே.
1: சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்.
0: நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனி தீர்க்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாய பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னை தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்துண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்துண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்துண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்துண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவர் எந்தைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறான், குமாரன் எந்தைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவின் இடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவின் இடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்? உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷன் கொலைபாதனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் எந்தெந்தைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் எந்தெந்தைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும், என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன், அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். யோவான் 9 அதிகாரம். அவர்கள் நடுவே அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றார். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றார். குருடனாய் இருந்த அவனை பரிசேயர் இடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றார். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல், பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான்

0: இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதன் நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்கள் எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. சொல்கிறபடியினால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போவோம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, நானே வாசல்.
1: பத்தாம் மாதத்துக்காக என்று வாய்த்துவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பத்தாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த 9 மாதம் எங்கள் ஊழிய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் சத்த கூட இருந்து நடத்தினார் நடத்தினார் நடத்துவேன் சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர். அப்படியாக தேவன் பாராட்டு எல்லாம் இந்த 9 மாதத்திலும் கூட இருந்து நடத்தின விதங்களுக்காக கிருபையாய் பாராட்டின தருணங்களுக்காக ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி எங்களை வழிநடத்தின கிருபைக்காக இந்த வாய்தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 10ஆம் மாதத்தை தந்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலும் இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புவித்து நாங்கள் செபிப்போம் செபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 9 மாதம் மட்டும் கத்தாவை நீங்கள் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க நடத்திய விதம் பெரிது, கத்தாவை கண்ட விதம் பெரிது. கத்தாவை இந்த ஊழிய பாதை வாழ்க்கை பாதையிலும் கூட இருந்தீங்க. எல்லா சூழ்நிலையை விட நீங்க பெரியவரா இருந்து சூழ்ந்து நின்றீங்க ஆண்டவரே. இந்த நடுவில் இருக்கிறீங்க. நாங்க

தகப்பனே மட்டும் தாங்கி வந்திருக்கிறீங்க அந்த கிருபைக்காக சோஸ்ரம். இந்த பத்தாம் மாதத்தை உங்கள் கரங்களை ஒப்புவித்திருக்கிறீங்கப்பா. இந்த ஒப்புவித்த மாதத்துக்குள்ள நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே இந்த சங்கவான ஊழிய தமிழ் திருத்தரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பத்தாம் மாதம் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்து எங்களை மகள பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக, எங்களை விசாலப்படுத்துவீராக. புதிய ஊழியர்களை, புதிய தாழ்ந்துள்ள பிள்ளைகளை அப்பமுடைய நாமத்தை மகிழ்படுத்தும் பாத்திரங்களாய் கொண்டு வாங்க ஆண்டவர். தடைகளை தகத்தறிவு நீங்கப்பா. இந்த நாட்கள் உடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம் கத்தாவே. தொடக்கம் முதல் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா இந்த நிகழ்ச்சியில் யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை நீங்க ஆசீர்வதிப்பீராக. துதி பாடல் ஜபங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகள் ஜெயா கண்களை ஏறெடுப்போம் என்ற ஜபத்தின் திறப்பின் வாசலின் பகுதியை நீ ஆசீர்வதிப்பீராக. வல்லமை எடுத்து பயன்படுத்து நான் உங்களுக்கு மகிமைப்படுவதாக. அப்பா நம்முடைய நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெரியவ தகப்பனே, பெரிய காரியங்களை செய்து எங்களை மகளை பண்ணுகிற தேவனப்பா. அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன் கத்தாவின். நல்ல கருத்துக்களை அவற்றையும் ஒப்பு கொடுத்து அழக செய்து வழி நடத்த முடியாது. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கொடுத்த வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 8 அதிகாரம் அங்கே 5 வசனம் எப்படி சொல்கிறது? 10 மாதம் முதல் தேதியிலே மலைச்சியரங்கள் காணப்பட்டன. 10 மாதம் முதல் தேதியிலே மலை சியரங்கள் காணப்பட்டன. 10 மாதம் முதல் தேதி, இந்த முதல் தேதியில மலை சியரங்கள் காணப்பட. கடந்த 9 மாதம் மட்டும் என்ன நடந்தது? ஆதியாகமத்தில் 8 அதிகாரத்தில் சொன்னால் வெள்ளம். ஆதியா பேழைக்குள்ளே நோவா குடும்பமும் சுத்தமான விலங்குகள், சுத்தமான பறவைகள், சுத்தம் இல்லாத பறவைகள் எல்லாரும் ஜோடி ஜோடாக அங்கே நோவாவும் பேழையும் அனோவா குடும்பம் ஆய்ப்பிழைக்குள்ளே பிறப்பிட்டார். ஆனால் வெள்ளம் புரண்டு ஓடியது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவன் ஆசீர்வாத காரியங்கள் அங்கே பிழைக்குள் காப்பாற்றப்பட்டது. ஆனால் கத்த சொல்ற 10 மாதம் முதல் தேதியில மலைச்சீரங்கள் காணப்பட்டதாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலகாலமும் 9 மாதமும் கொள்நிலைகள் புரண்டோடி இருக்கா? நெருக்கங்கள் எங்கள் வாழ்க்கை முன்னாலே புரண்டோடி இருக்கா? கண்

0: முதல் ஆத்மீதி இந்த நாளை தந்திருக்கிறார் நித்திய வெளிச்சத்துல, நித்திய வெளிச்சத்துல அங்க வெளிச்சத்தை கண்டு அந்த கண்மலையானவரின் சுயரங்களை கண்டடைவோம். கத்திற்குள்ளாய் நித்திய வெளிச்சத்துல அமே கத்தன ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த 4-7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் நேரடி ஒளிபரப்புகள் யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனால் நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் நாங்கள் 8 மணி வரைக்கும் பாடல் ஜெபம் சுதிகளுக்கூட கடன் செல்ல போகின்றோம் இந்த நாட்களும். அடுத்ததாக நாங்கள் 8 மணியில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடன் செல்கிறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு முதலாவதாக தர இருக்கின்றார்கள் பிருந்தாவர்கள். அடுத்ததாக எங்களை வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட சகோதரி நான் நினைக்கின்றேன். 8:30 வரைக்கும், 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் எங்களோட பாஸ்டர் ரஞ்சன் தாசநாயகம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து 9:30 நாங்கள் கண்களை ஏறிடுப்போம். முத்தாசிவரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதி கூட கடந்து செல்ல போன்றோம். அதற்கு முடிவாக நாங்கள் 10 மணிக்கு நிறைவு சபத்தை கொண்டு வந்து மீண்டும் பரவொழிப்பை கேட்டு நாளைய ஒளிபரப்பு யாவும் கத்தடி கருத்திலும் முடிப்போம். இதுவே இந்த நாளும் நேரடி ஒளிபரப்பாகும். அவ்வளவு நல்ல இந்த நாளும் 7 மணி தொடக்க 10 மணி வரைக்கும் நடக்க போற நிகழ்ச்சிகளோடு இணையுங்க. சங்கம் வானொலிக்குள்ள சங்கமிக்க அலையுங்கள். கிறிஸ்துவுக்கு சங்கமிப்போம். சங்கம் வானொலி கூட இணையுங்கள், அலையுங்கள். தேவ அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பின் தேவன் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த அன்பு நம்மை வெக்கப்படுத்தாது. இந்த 10ஆம் மாதம் உங்கள் மலைச்சீரங்களை காணும்படியாக கத்தனமோடு கூட இருக்கிறார். அப்படியாக தேவனை நாங்கள் ஜெபம் பாடல் துதிகளுக்கூடாக ஆராதித்து கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூட எங்களோடு நடத்தி செல்ல எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் கருணா சிஸ்டர் அவர்கள். இணைப்பிருக்கும் சௌதி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம், ஆரம்ப ஜெபத்து கூட கடந்து செல்வோம். இணைப்போமா? பிரைசர் சிஸ்டர்,
1: பிரைசர் சிஸ்டர், பா
0: பிரைசர் சிஸ்டர், எடுத்து வாருங்க ஜெபம் துதி பாடல் எங்களோடு ஒரு
1: மனப்படுகிறேன். நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவரே, தகப்பனே, உண்மையை நோக்கி பார்க்கிறமானவரே, எங்கள் கண்மனை கோட்டையுமானவரே, அப்பா தகப்பனே, நீ சொன்னபடி கத்தர் மேல் முன்பாரத்தை வைத்திருந்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிவானை ஒரு போதும் அவர் தள்ளாட விட மாட்டார் என்று அந்த வார்த்தையின்படியே உண்மை நம்புகிறவர்கள், உண்மை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு போதும் தள்ளாடுவதில்லை ஆண்டவரே. அப்பா அவர்கள் விழுந்தாலும், நீதிமான் எழுதடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பார் என்ற உடைய வார்த்தையின்படியே நாங்கள் எங்களை மீண்டும் மீண்டும் ஆகும்படி ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி விழுவும்படியாய் நீரங்களுக்கு பாவ மன்னிப்பை இரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தை நீர் வைத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, நாங்கள் செய்வது என்னது என்று அறியாத செயல் தவறுகளை நீர் மன்னிக்கிறவராயிருக்கிற அப்பா தகப்பனே, நன்றியப்பா, நன்றி உடம்பை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இருக்கிறவரும் இருப்பவரும் வருவரும் ஆகிய தகப்பன் நீர் எப்போதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறீர். வானத்திலும் பூமியிலும் கத்தரும் உடைய கிரியைகள் பெரிதாயிருக்கிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு மாதத்துக்குள்ளாக நாங்கள் கால் வைக்கும்படியாயும் சுகம் தைரியம் ஆரோக்கியத்தோடு நடத்தி எங்களை பாதுகாத்து இதுவரை வழி நடத்ததற்காக நன்றி சொல்லி அப்போ வரப்போற தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் சுமிக்கிறோம். சோரன் ஸ்ரீ பிரதருக்காக அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக கூட சுமிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எந்த ஒரு தடையும் வராதபடி கத்தர் உங்களுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கிடந்து போகும்படியாய் நாங்கள் புகழ்ந்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க. குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் புகழ்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா தேவைகளிலும் உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். இன்னும் நாங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் உற்சாகத்தை நாவி நாளை நிரப்புங்க. ஆசீர்வாதங்க வழி நடத்துங்க. இன்னும் ஆட்சேபிக்கிறோம் என்னவரே. அப்பா உங்களுடைய ஊழியத்திலே கத்தர் நீங்க ஆத்மாக்களை சுவர்க்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் உம்மிடத்திலே வேண்டிக் கொடுக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் என்னவரே. எங்களுடைய சுபத்தையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் நீர் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறீர் அந்தவரே. தகப்பனே, அவரை

Pienso que te lo ponía en algo, ese micro y no soy tolica, rendiría la encarnación por micro, maruría por macarena, o no lo más va a tener que tener la carita y más ruido maría por el grom en el mero poro varulia caramelo maría abishagam palamayra en el tamaño a tomar caliper maría y catar el seguida en la ulia telemila peas y telemum maría kirbe y por el catamandare a pamulia para marachi te la காரியங்களிலும் கத்தரும் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் குடிச்சிருக்கிறோம் அண்டவரே. அப்ப ஆசிர்வதிங்க, குடும்பங்களை ஆசிர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. ஊழியத்திலேக்கத்தாவே எந்த இடையூறும் பெறாதபடி குடும்ப காரியங்களானாலும் எல்லா காரியங்களிலும் உங்களுடைய பலசகரம் எப்பயும் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்களும் குடிச்சு செபிக்கிறோம். உங்களுடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்கட்டும். இன்னும் விசுவாச மக்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து உண்மை ஆசீர்வதித்து உண்மை உயர்த்தும்படியாய் கத்தர் வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய இரத்த கூட்டைக்குள்ளாக அந்த மக்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் தெரிந்து கொண்ட பிரித்தெடுத்த அந்த சிறு கூட்டம் இன்றைக்கும் உண்மை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் மேசியாவை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற எல்லா வழிகளையும் திறந்து கொடுக்க முடியாய் நாங்கள் பொறுத்து செபிக்கிறோம். அப்பா சகப்படே எல்லா இக்கட்டுகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இந்த இதுவரை பாதுகாத்து வழி நடத்தினவன் நேர்கதாவை தொடர்ந்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க. இந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அபாதகப்பனி. இந்த சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே சிக்கி தவிக்கிற அந்த சண்டங்களை மீட்டுக்கொள்ளுங்க அப்பா. நீங்க சந்தி தள்ளுங்க, அவர்களுக்கு அடையாளங்களை அற்புதங்களினாலும் வெளிப்படுங்க அண்டவரே. ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ஊழியங்களை அந்த இடத்துல பெருகப்படுங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளபடி அழைப்பு கொடுத்து செபிக்கிறோம் அண்டவரே. கண்ணீரை துடைக்கிறவர் நீர், மன்னிக்கிற தகப்பன் நீர் அண்டவரே. சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது சுவாமி, நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆனாலும் உண்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் நீரே அவர்களுக்கு ஒளியாயிருக்கிறீர் என்பதை அறியட்டும். கண்களை திறந்தள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த ரேடியோ எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட முடியாய் நீர் அழைத்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் இருந்த முடியாத்துமாக்களை அபாரக ஆக்கிரிக்கு தப்பிக்க முடியாய். ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகள் நாளை உண்மை வாய்மைப்படுத்தி இந்த உலகத்தை செய்யும்படியாய் இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடு நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்த எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன், அமேன்.

Hadi.

0: sister.
1: அருமையான பாடல், அழமான சத்தியம் அடங்கிய பாடல், நேசிக்கின்றீர்கள் பாடல் பாடியே நேசிக்கின்றீர்கள். அந்த நேசிக்கிற தன்மை பாட்டிலேயே விளங்கிச்சது, அனுபவித்தேன் அவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பது. நன்றி சிஸ்டர். அப்படியாக கத்தரில் அருக்காம் பாரம்பரிய ஜெபித்தீர்கள், அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கத்த நிறைய ஆசீர்வதிப்பார்கள். கத்த நல்ல சுகத்தை கட்டளை இடுவாராக, எந்த விளைவிலே கொள்ள முடியாது. பத்தாம் மாதத்தை கத்த தந்த நல்ல சுகவிலத்தோடு எடுத்ததாக வார்த்தை தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் வார்த்தை தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி இஸ்ராயேல் புத்தகம் 41 அதிகாரம் 9 தொடக்கம் 13 வசனங்களை நாம் வாசித்து தியானத்துக்கென ஒரு வசனத்தை எடுத்து தியானிப்போம். இஸ்ராயேல் புத்தகம் 41 அதிகாரம் 9 தொடக்கம் 13 வசனங்களை வாசிக்கின்றேன். நான் பூமியின் கடியாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன் மேல் எரிச்சலாயிருக்கிற சாவன் இளைச்சி அடைவார்கள், உன்னோட வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே நாளும் தேவனோடு பேசுகிற வார்த்தை, நான் பூமியின் கடியாந்திரந்திருந்து உன்னை எடுத்து நிச்சயமாக இன்றைக்கு எத்தனையோ மனுஷர்கள் நம்மை அறியாவிட்டாலும் இந்த 130 நாடுகளுக்குள் இந்த சாலையாக எழுந்திருக்கிற இந்த வானொலி எங்கள் குரல்களை கொண்டு போய் காவை செல்லுகின்றது. அந்த இந்த வானொலியே உலகம் நம்மை அறிமுகப்படுத்தமிருந்தால் நம்முடைய தாப்ப நம்ம எங்கெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறப்பா, பூமியின் கட்டியாந்திரத்திலிருந்து எடுத்திருக்கிறார், அதன் எல்லைகளிலிருந்து அழைச்சி வந்து என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நான் வெறுத்து விட்டுட்டேன். ஒவ்வொரு மனுஷன் அல்ல, மறக்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல,

தாசன் என்று சொல்லி உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நீ பயப்படாத, எந்த காரியம் இருந்தாலும் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை நிற்கிறது அவன் துணையாய் நின்று இந்த 10 மாதத்திலும் எல்லாவற்றையும் அவர் துணை நின்று வெற்றியாக ஜீயமாக எடுத்து நடத்துவார். மலைச்சிகரங்களை

0: மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமே கர்த்தனா உம்மை மீட்பதாக. தலையாற்றோன்ற நேரம் 7:21 நாங்கள் அடுத்ததாக குறித்து பாடி ஊழியர்கான சபத்தில் எடுக்க எங்களுடைய இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் செவிப்போம், துதிப்போம், இணைப்போமா? பிரைஸ்லா சிஸ்டர்,
1: பிரைஸ்லா சிஸ்டர், பிரைஸ்லா,
0: எடுத்து வாருங்க சிஸ்டர்.
1: ஆமே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது மறுபடியுமாக ஆண்டவரே உங்களோட பாதத்தடியில நாங்க வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா, உங்களோட சமூகத்துல களி கூறுவதை விட இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவரும் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. சிஸ்டர் கேலா, சிஸ்டர் கேலா கருணா, சாரி கருணா பாடின பாட்டை போல, பாட்டை நினைக்கும் பொழுது என்ன உள்ளத்தை தொட்டது என்னன்னா, நிலை இல்லாத இந்த உலகத்தில் நேசிக்கிறேன் ஐயா உண்மை. அது அருமையான பாட்டாக பாடினார்கள். அது மெய்யாவே தான், இந்த நிலை இல்லாத உலகத்துல தான் கர்த்தர் எங்களையும் தெரிந்தெடுத்தார். அப்படி ஆண்டவரே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே, அவங்க எந்த நிலைப்பதத்துல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களையும் நேசிக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றி, அப்பா நீங்க உங்க கண்மலையான உங்களை நாங்க நேசிப்பதற்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே, உங்களது ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சத்தியத்தை உங்களோட வார்த்தையை அப்பா நாங்க இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு அழைத்து வந்த ஊழியர்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. இயேசுவே, அவர்கள் மூலமாக நீங்க பேசுங்க. உங்களோட வாக்கு தத்துவத்தின் படி ஆண்டவரே, உங்களோட வாக்கு தத்துவம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக நீங்க எங்களை ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற இந்த மாலை நேரத்துல ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அப்பா உங்களோட வார்த்தையை கொடுத்து உங்களோட சங்கீதம் பாடல்கள் மூலமாக எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த சிறகுகளில் கீழே நீங்க அவங்களை மறைத்து நிழலாக வைத்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி சாமி. அப்பா இயேசுவே, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா இயேசுவே. நேற்று இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. நீரே என் வழியும், நீரே என் சத்தியமும் என்று சொன்ன வாக்கு தத்தின்படி உங்களோட சத்தியத்தை இந்த ஊழியக்காரர் மூலமாக நீங்க அதிகமாக உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் ஊற்றி அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. நீரே நல்ல மேய்ப்பர் அப்பா. நீங்க அங்க ஆட்டுக்குட்டிக்கு பின்னாக போனீர்கள், ஆண்டவரே நல்ல மேய்ப்பர் நீர் தானே. நான் உந்த ஆட்டுக்குட்டி ஜீவர் ஊற்று தண்ணீர் எங்களுக்கு ஊற்றி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அவரே எங்களுக்கு ஊற்று தண்ணீரா இருக்கிறார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஊற்று தண்ணீரா இருக்குது அப்பா. மறுபடியும் மகேந்திரன் ஐயாக்கு அவங்க ஜபிக்கிற அவங்க போற ஜேர்னில அவங்க கூட இருங்கப்பா. அவங்க செய்யற அவங்களோட போக்கிலையும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வரும்படியுமாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். மறுபடியுமாக கர்த்தருக்குள்ள நாங்க மகிழ்ச்சியாக இருந்து நித்திய வெளிச்சத்துல ஒளியாக எங்களுக்கு இந்த இந்த இந்த வழிய காட்ட தந்த இந்த அந்த இந்த ஊழியத்தை நடத்துற பிரதர் லெஸ்லி சிஸ்டர் காவனி வருகிற மறந்து விட்டு ஜபிக்கிறதுக்கு இருந்தாலும் நாங்க நினைக்கும் பொழுது நாங்க நினைப்பதற்கு அதிகமாக ஜெபிக்குவதற்கு அதிகமாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென். அவரே எங்களுக்கு ஊற்று தண்ணீர். அந்த பாட்டை அவருக்குள்ள நான் பாடி பாட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறேன். நன்றி, ஆமென்.

Amin. Amin. Katana untri mahime padavadaga. Katana nalla varal suriya kavidi endru nee. Katana mahime pada vasikindren. Alaithavar karam nadathum. அழைத்தவர் கரம் நடத்தும். நடத்தினது 9 மாதம் வரைக்கும், நடத்தினது 9 மாதம் மட்டும். முடியாத நிலைமை, தெரியாத பாதை, சாத்தியமில்லாத தனிமை. முடியாத நிலைமை, தெரியாத பாதை, சாத்தியமில்லாத தனிமையில் நடத்தியது அவர் கரம் நடத்தியது அவர் கரம் நடத்தியது. நித்திய வழிகள் தெரிந்தாத வார்த்தைகள், நித்திய வழிகள் தெரியாத வார்த்தைகள் தெளிய வைத்த நேசத்தின் பாதைகள் அது. நித்திய வழிகள் தெரியாத வார்த்தைகள் தெளிய வைத்த நேசத்தின் அந்த பாதைகள். புரியாத புதிர்கள், புரியாத புதிர்கள் ஆழத்தை காண வெளிச்சத்தின் பாதைகள். ஆழத்தை காண அது வெளிச்சத்தின் பாதைகள். ஒளியலையா, ஒளிகளா, ஒளியலைகளா, ஒளிகளா. என் விழிகள் நோக்கும் உண்மை பாதைகள், என் விழிகள் நோக்கும் உண்மை பாதைகள். அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும். தியானித்த பாதைகள், திருத்தி அமைத்த வார்த்தையின் வாழ்க்கையின் வழிகள். தியானித்த பாதைகள், திருத்தி அமைத்த என் வாழ்க்கைக்கும் வழிகள், பாதைகள். கற்றுக்கொண்டேன் நான், கற்றுக்கொண்டேன் நான் சொல்லும் கத்தாவை என்று, கற்றுக்கொண்டேன் நான் சொல்லும் கத்தாவை என்று. பாதைகள் அது பரிசுத்தமானது, பாதைகள் அவை பரிசுத்தமானது. நீதிமான்களுக்கும் அது உரியது, நீதிமான்களுக்கு அது உரியது. நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சம் அது, நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சம் அது. அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும். நடத்தியது 9 மாதம், நடத்த போறது இந்த 10ஆம் மாதமும், நடத்த போறது இந்த 10ஆம் மாதமும். நீ பயப்படாதே, நீ பயப்படாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே. துணை நிற்கும் அந்த கரங்கள், துணை நிற்கும் அந்த கரங்கள், விசுவாசத்தின் வார்த்தைகள். நோக்கி நிற்கும் என் கணங்கள், நோக்கி நிற்கும் என் கண்ணிமைகள். அந்த கண்கள், அந்த கணங்களை

வெள்ளம் வெள்ளம் விஷயோனே உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று தட்டி எழுப்பியது அவர் கொடுத்த வார்த்தையின் வரிகள். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை நடத்தும், உங்களையும் நடத்தும், விசுவாசிப்போம். ஆமென். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிழ்விப்போம். எங்களுக்கு 8 மணிக்கு எங்களோட சகோதரி பிறந்த அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவார்கள். இந்த நாளும் கர்த்தரின் மகிமைக்காக பாடல் பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். இணையுங்கள் அழையுங்கள் ஒன்றாக நாங்கள் சங்கம் வானொலிக்குள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். அவர் எங்களுக்கு மூலமா மகிமைப்படுகிறார்.

என் எல்லை எங்கிலும் இழைப்பாறுதல் என்

இழைப்பாறுதல் என்னில்லை எங்கிலும், இழைப்பாறுதல் என்னில்லை எங்கிலும். மகிமைப்படுவதாக நாங்கள் எடுத்ததாக துதி பாடித்து நாமத்து உயர்த்த சுழஞ்சனி அழைப்போம். சுழஞ்சனி சுழஞ்சனி இந்த நாளும் நான் பேசின ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். பிரீமியா புஸ்தகம் 29 அதிகாரத்தில் ஒரு வார்த்தையினை அதிகமாக பெற்றது. 29 அதிகாரத்திலே அங்கே வார்த்தை 11 வசனம் இப்படி சொல்வது பாருங்கள், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கண்டுபிடிப்பீர்கள் சொல்றார். இப்படி எப்படி தேடணும்? உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்கள். அன்றைக்கு நாங்க தேவை என்று சொன்னா அதிகமா தேடுவோம். இன்னைக்கு நானும் நீங்களும் தேவை என்று சொன்னா அதிகமா தேடுவோம். தேவை இல்லை எங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிட்டு என்று சொன்னா நாங்க தேடுகிறதை என்ன செய்வோம்? குறைத்து விடுகிறோம். இது உண்மையிலே எங்கட மாம்ச பலவீனம் உள்ளது என்பதை வெளிப்படுத்துவது அநேக சூழ்நிலையில. ஆனா அப்ப சொல்றாரு எங்களுக்கு எரேமியா புஸ்தகம் 29 அதிகாரம் 13 வசனத்துல இப்படி சொல்ற, அப்பா உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்கள் ஆனால், என்னை தேடுகையில் நீ முழு இதயத்தோடு தேடின. அப்ப தேடுதல்ல ஒரு தேடுதல் எப்படி என்று சொன்னா முழு இதயத்தோடு தேட வேண்டும். தேவைக்காக நான் தேடக்கூடாது. என் அப்பா சமூகத்தை நான் தேடன், அப்பா உறவை நான் தேடன், அப்பாக்குள்ள நான் கள்ளி கூறணும். அந்த வார்த்தை இந்த வார்த்தை என்ற கண்ணாடிக்குள்ள நான் நிறுத்தணும். நான் என்ன பார்த்தனும் வார்த்தை இந்த கண்ணாடி என்ன அவரை வெளிப்படுத்தணும். அப்ப நான் அந்த கண்ணாடி முன்ன நான் என்னுடைய பிம்பம் தான் தெரியும், வேற பிம்பம் தெரியாது. கண்ணாடிக்கும் நிக்கிறதுதான் இந்த வார்த்தை. அந்த கண்ணாடிக்கும் நான் அவர் வெளிப்படணும். என் பிள்ளை என் சாயல அவருடைய சாயல படைக்கப்பட்ட நானும் நீங்கள் வெளிப்படுவேன். அப்ப தேடுகையில் அவரை கண்டுபிடி. அப்ப தேடும் பொழுது அவர் அங்கே தேடுகிறார். அங்கே பாத்தீங்கன்னா தேடினா தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக சில மணிகளை பொறி கொண்டு வார் என்று சொல்லி மாமியார் நகோமியிடத்துல சொல்லிட்டு போய் தேடுகிறார். அங்கே என்ன செய்தார்கள்? கதிர்களை வெட்டுகிறவர்கள் அங்கே சிந்த விடுகிற சில மணி துளிகள் அவர்களுக்கு கிடைக்க, தேடினா தன் வயிற்று பிழைப்புக்காக அந்த சில மணி துளிகளை. ஆனா எப்பொழுது தான் தேவை என்று சொல்லி தேடினாவோ, எப்படி போவாசின் பாதத்துக்குள்ள போர்வைக்குள்ள விழுந்தாவோ, பாதத்துக்குள்ள சரணடைஞ்சாவோ, அன்றைக்கு அதுதான் அவருக்கு தேவையாயிருந்த அந்த சமூகம் தேவையாயிருந்தது. அதுக்கு பிற்பாடு அந்த ரூத்தின் வாழ்க்கை அவருடைய சமூகம் ஆயிடுச்சு, சரித்திரம் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு சில மணி துளி தேவைதான். சில தேவைக்காக அப்பா நான் தேடுகிறேன் என்று சொல்லி ரூத்த போல எங்கள் வாழ்க்கை இருக்குது. ஆரம்பம் வாழ்க்கையா இருக்குதான் எங்கட ஆவிக்குள்ளே ஜீவியம் அவரோட சமூகம் தான் தேவை என்று சொல்லி போர்வாசன் போர்வைய போடுமையா, அப்படி பாதம் தானே தஞ்சமையா என்று சொல்லி சரணடைந்த வாழ்க்கையாக எங்கள் ஆவிக்குள்ளே ஜீவியம் வளர்ந்து காணப்படுகிறதா. எந்த நிலையில நானும் நீங்களும் இந்த நாட்கள் இந்த 10 முதலாம் தீங்க வந்து நிற்கின்றோம். உங்களோட ஆவிக்குரிய ஜீவம் எத்தகைய சூழ்நிலை இருக்கின்றது? உங்களோட ஆவிக்குரிய ஜீவத்தை நாங்கள் அடிக்கடி சரி செய்ய வேண்டும். இன்னும் அப்பாவை நெருங்கணும், இன்னும் அறியணும், இன்னும் திட்டு சேரணும் என்று அவர் என்னை உங்களை பார்த்து வாஞ்சிக்கின்றார். இனி உங்களை பார்த்து எங்கள் எங்களுக்காகத்தான் எதிர்பார்த்திருக்க. உன் பிள்ளை இந்த காரியத்தை கொண்டு இங்கே போற, என் பிள்ளை இந்த சூழ்நிலையில எதை பார்க்கிறது, எதை நாடுகிறது, எதை தேடுகிறது, எந்த மனுஷரிடத்தோ தாசியப்பெற அவராயிருக்கு. அப்ப அப்பா பார்க்கறது இல்லை இல்லை மகளே, உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்கள் ஆனால். அவரை தேடுவோம், தேடும் பொழுது தேடுவோம், கிடைக்கும் வரைக்கும் தேடுவோம், அவர் தென்படும் வரைக்கும் தேடுவோம், இந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யும் வரைக்கும் தேடுவோம்.
விசுவாசத்தோடு தேடுவோம், முழுதயத்தோடு தேடுவோம், கிடைக்கும் என்று ஒரு நிச்சயத்தோடு தேடுவோம், உறுதியோடு தேடுவோம். அநேகர் தீர்மானம் எடுப்பாங்க முதல் தேதியில வருஷத்துல, அந்த முதல் துவக்கத்தை பெற்றுக்கொண்டு

இப்படியாக நிலங்களாய் நாங்க மாறுகிறோம். அப்படி நிலங்களாய் மாறாமல் கர்த்தர் சொல்லுகிறார், நல்லத்துல விதைக்கப்பட்ட விதைகளாய் இந்த மணித்துளிகள் எனக்குள்ளே விளைந்து விளைந்து பலனை பெற்றுக் கொள்ள, 30 மறுபது 100 பலனை பெற்றுக் கொள்ள, இந்த வார்த்தைகள் துளிகளாய் விளைய செய்யட்டும். விளைய செய்த கர்த்தரால் எல்லாம் ஆகும். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிச்சு

சொல்றா பாருங்கப்பா, இவ்வளவு பெரிய பாடம் அப்பா, யாராலும் ஏது அனுபவிக்க முடியாதப்பா. அப்படிப்பட்ட பாடத்தை நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் அப்பா. அதை எழுந்தது எழுத்துக்கள் ஆயிருக்காத படிக்க எங்கள் வார்த்தைக்குள்ள அவை வழிகள் ஆகட்டும், உங்கள் வழிகள் அவைகளை நோக்கட்டும். படிவோம், தேடுவோம், கண்டுபிடிப்போம் என்ற விசுவாசத்தோடு அவர் சமூகத்தை தேடுவோம், தென்படுவார். நிச்சயமா உண்மையாய் தேடினார். முழுத்தோடு தேடுவோம், கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடுவோம், நிச்சயமாக அவர் வழிபடுவார். உங்கள் அழகான குரல்

முகம் உள்ளத்தை ஆசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, நான் நம்ப

0: நினைக்கிறேன். கத்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியற்ற நேரம் 8 மணி. நாம் இதுவரை நேரமும் புதி பாடல் ஜெபங்களுக்கூடாக கடந்து வந்தோம். கத்தனா ஒன்றை மகிமைப்பட்டது. கத்தனுமாகவே உண்டாவதாக. நாங்கள் 8 மணி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக கடன் செல்வோம். உங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா, இணைப்போம். வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். எடுத்து வாருங்க சிஸ்டர்.
1: ஆமென். ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, தகப்பனே, நன்றியோடு உம்மை சிந்திக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு சிந்திக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே பாதுகாக்கிறவரே, உம்மை சிந்திக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்டவரே, உம்மை சிந்திக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை விடுதலை செய்தவரே, உம்மை சிந்திக்கிறோம். எங்கள் சாப கட்டிலிருந்து எங்களை விடுதலை செய்தவரே, உம்மை சிந்திக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி சுவாமி ஆண்டவரே. உங்களுடைய மனதுருக்கத்திற்காக நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. சபா நன்றி ராஜா, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சர்வ வியாபியே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தை என்ற மன்னாவினாலே தினந்தோறும் எங்களை போஷிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நன்றி நன்றி. யெகோவா தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்தி சுவிகாரத்தை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி நன்றி நன்றி அப்பா. எங்கள் மீது நினைவு கூறுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே ஜெபிக்கிறவரே, விண்ணப்பங்கள்

0: செய்கிறவரே, ஆண்டவரே உமக்காக நன்றி ராஜா. இதோ எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா. இயேசுவே நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இதோ இந்த வேலையிலேயே உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நாங்க தியானிக்கிற பொழுது சுவாமி, இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை மகிமை விடுதலை எங்கள் ஆத்மாவுக்குள்ள விடுதலை அப்பா பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற அந்த புஸ்தக சுருளை வைத்திருக்கிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த வார்த்தை அப்பா இதோ எங்க வாழ்க்கையில அது வகை அறுத்து ஆண்டவரே, இதோ எங்களை சீர்படுத்தி ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க எங்களை தயார்படுத்தட்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இதோ இந்த வேலையை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஒரு விடுதலை, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஒரு வெளிச்சம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உண்டாகும்படியா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக சுகத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி இந்த பூமியிலே நாம் இந்த தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியும், இதோ நாம் படிக்கிறோம். நம்ம அதை எதை நாம் கேட்கிறோம், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது. அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம் என்று வாசிக்கிறோம். அவர் நமக்காக அவருடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து அந்த சொந்த குமாரனை அவர் மறிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவராய் அவர் நம்மளுக்காக நொறுக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல அவர் நமக்காக உயிர்த்தெழுந்து அந்த ஜீவனை நம்மளுக்கு கொடுத்து நம்முடைய பாவம் சாபங்கள் எல்லா பரம்பரை கட்டு இருந்தும் வியாதியில் இருந்தும் ஆண்டவர் நீக்கி போட்டார் என்கிற இந்த மூல சத்தியத்தை நாம் நம்புகிறோம். அந்த சத்தியத்தை நாம் நம்புகிற பொழுதும் அந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையாதிருப்பது எப்படி என்று அந்த தேடலில் தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு மூல வார்த்தையாக நாம் ஒன்றை பார்த்தோம், நம் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆத்மா, இந்த உள்ளார்ந்த மனிதன் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அப்படித்தான் நம்முடைய சரீரமும் இருக்கும் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தெய்வீக சுகம் நம்முடைய பிறப்பு உரிமை, தெய்வீக சுகத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ ஆண்டவர் சுகம் கொடுக்கல, வியாதியோடு தான் இருக்கிறோம்னு சொன்னா நம்ம ஆண்டவரோடு கூட இல்லையா, அல்லது ஆண்டவர் நம்மளை நேசிக்கலையா, அல்ல ஆண்டவர் நமக்காக மறித்து உயிர்த்தளவில்லையா என்று சொல்லி அநேக கேள்விகள் நமக்குள்ளே வரலாம், அல்லது நமக்குள்ள ஒரு விசுவாசத்துக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்றுதான், எப்படி ஒருத்தரை நம்ம வந்து ஒரு அடி அடிக்கும் பொழுது அவர்களுக்கு வலிக்குதோ, எப்படி நாம் ஒரு காரியத்தை ஒரு பாத்திரத்துல நம்ம ஒரு காய்கறியில போட்டு சமைக்கிற பொழுது அந்த காய் வந்து சமைத்து நல்ல வெந்து இருக்குதோ, அதே போல ஒரு காரியம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அதனுடைய பதில நம்ம கண்ணுல பார்க்கணும். ஆண்டவர் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து நம்முடைய வியாதியிலிருந்து மறித்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எப்படியா நம்ம உதாரணத்தை நாம் பார்த்தோமோ, ஒரு காய்கறிகளை வாங்கி நீங்க அப்படியே வச்சிருந்தா அது வந்து சாப்பாடா ஆகாது. காய்கறி இருக்கிறது உண்மைதான், அது நல்ல சமையல் ஆக்கி அது ஒரு சாப்பாடா நமக்கு வரும் என்பது உண்மைதான். ஆனா இது ரெண்டுக்கும் இடையில அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் தான் என்னது, நம்ம சமைக்கிறோம். அந்த காய் இருப்பது உண்மை, அந்த காய் வந்து சாப்பாடு ஆகும் என்பதும் உண்மை. ஆனா இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ப்ரொசீஜர் நடக்குது. அதே போல இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில போய் சொல்லவே சொல்லாது. இந்த வார்த்தை சத்தியமான உண்மை. இந்த வார்த்தையை சொல்லுகிறது உங்களுடைய தழும்புகளினாலே நாங்க சுகமானோம் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய வியாதியை நீக்கி போட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படியான நம்ம வாழ்க்கையிலையும் அப்படியே தானே இருக்கணும். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி இல்லாம இருக்குது என்று சொல்லி நாம் இந்த தொடர்ந்து இந்த இருக்கிற இந்த மனித காலத்திலே நாம் இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். அதே போல அந்த வார்த்தை சொல்லுகிறதையின்படியே நம்ம வாழ்க்கை நிச்சயமா இருக்கும் என்று சொல்லி கூட நம்ம ஆணித்தரமா நம்பணும். எப்படி காலையில பொழுது விடியும் என்று நாம் எவ்வளவு ஆணித்தரமாக நாம் நம்புகிறோமோ, எவ்வளவு ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோமோ, அதே போல என் சரீரத்துல இந்த சுவட்டுத்தன்மை இருக்க முடியாது, என் சரீரத்துல இந்த வியாதி இருக்க முடியாது, இதோ இந்த மூச்சு எடுக்க முடியாம இருக்கிற கஷ்டம் என் சரீரத்துல இருக்க முடியாது, இதோ இந்த சரீரத்துல இருக்கிற ஒரு ஒரு உறுப்பு கூட வேலை செய்யாம இருக்க முடியாது என்பதை நாம் நிச்சயமாக நாம் என்ன செய்யணும், நம்பணும். ஏனெனில் நம்ம நம்புறதுனால மாத்திரம் அல்ல, ஆண்டவனுடைய சத்தியம் இதுதான் சொல்லுது அப்படி என்று சொல்லி நாம் திரும்ப திரும்ப, அதாவது ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை பெருமளவும், வசனம் சொல்லப்படுகிறது அவன் அந்த வாக்கு தத்துவத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் அளவும் அவன் என்ன செய்யப்பட்டானா, புடமிடப்பட்டானா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த ஆண்டவரிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளை ஹம்பிள் பண்ணிக்கொண்டே அவருடைய சாயலாக நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்ம நம்பணும். இந்த ப்ராசஸ் நடக்கிற நேரத்துல நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி எல்லாம் இல்ல, இதெல்லாம் பொய், இது நம்ப கூடாது, ஆண்டவர் நம்மளுக்கு செத்து, ஆனா வார்த்தை சொல்லுகிறது இமைக்காக மாத்திரம் நம்ம தேவனை நம்பல, இமைக்காக மாத்திரம் நான் இந்த தெய்வீக சுகத்துக்காக மாத்திரம் நம்புங்க, ஆண்டவர் சுகம் கொடுக்கலன்னா ஆண்டவரே இல்லைன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இமைக்காகவும் அவர்தான் தேவன், நம்முடைய மறுமையான வாழ்வுக்கும் அவர்தான் நம்மளுக்கு தேவன். ஆனால் நம்ம இந்த உலகத்துல இருக்கையில அவரை நம்ம எப்படியாக மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியும், அது அதுக்காகத்தான் வசனம் சொல்லப்படுகிறது. இமைக்காக மாத்திரம் என்று சொன்னால், போன வாரம் சொன்னதை போல ஆண்டவர் எத்தனையோ பிறவி கூடர்கள் ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் தானே, அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே. அங்க ஒரு சாப்பாடுல குறை வந்திருந்தா கூட ஐயோ வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணுமே நினைச்சிருக்கலாம், ஆனா ஜஸ்ட் ஒரு ட்ரிங்க், அந்த ட்ரிங்க் குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த வேதத்திலே முதலாவது அற்புதம் மாக நாம் என்ன பாக்குறோம், அங்கே தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதை பாக்குறோம். அப்போ அந்த மிராக்கிள் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் தி சேம் வே. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம், தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அவருடைய மகிமை எங்கெங்கு வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா இதை டிசைட் பண்றது யாரு, ஆண்டவர் எப்பொழுதும் சித்தம் உள்ளவராய் என்னை குணப்படுத்தணும், உங்களை குணப்படுத்தணும், வியாதியஸ்தர் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனா அது அதற்கான காரணங்களை நாம் தான் உருவாக்கிக்கிறோம், நம்ம தான் வந்து இந்த வியாதியை என்ன செய்கிறோம், பிடித்துக் கொள்கிறோம். அப்போ இந்த வியாதியிலிருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டும் என்று நாங்க முற்று முழுவதுமாக நம்ம இருதயத்துல என் ஆண்டவர் மறித்திருக்கிறார், அவர் மறித்திருக்கிற பொழுது என்னிடத்துல வியாதி இருக்க முடியாது, அவருடைய தலைமுகளினாலே நான் குணமானேன், அவருடைய தலைமுகளினாலே நான் குணமானேன், அவர் வார்த்தை அனுப்பி என்னை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கார், அவ்வளவுதான். இதற்கு வேற என்ன இருக்கும், ஏன் நான் இன்னும் குணமடையல, ஏன் இன்னும் குணமடையல, என்னிடத்துல என்ன பாவம் உண்டு, இன்னும் தேவனுடைய நேரம் வரலையா, தேவ சித்தம் என்ன வியாதியோடையே மறிப்பது தேவ சித்தமா, அல்லது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறதா என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டே நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தெய்வீக சுகத்தை உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நம்ம எத்தனையோ பேர் வந்து பாவமே இல்லாம நம்முடைய கண்களுக்கு அவர்களிடத்துல ஒரு பாவம் இல்லாமல் தேவனையே நோக்கி இரவும் பகலுமா வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உடைய வாழ்க்கையில கூட நம்ம வியாதிய நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன் தேவனையே நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு ஏன் இப்படி வியாதி வருகிறது, ஏன் வேதனை வருகிறது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் அவங்க எல்லாரும் சின்ன வயசுல அவங்க ஏன் மரணிக்கணும், ஏன் அந்த இடத்துல அவர்கள் ஏன் மரிக்கணும். அதே நேரத்துல வசனம் சொல்லுது நம்ம எல்லாரும் முதிர் வயதிலே கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்போம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனா ஏன் நம்மளால அப்படி இருக்க முடியல அப்படி என்று சொல்லி நம்மள ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்றே ஒன்றுதான் தேவச்சனம், நம்ம தேவனை முற்று முழுவதுமாக அவர் செய்து முடித்த காரியத்தை நம்ம நம்பல. இப்போ நம்ம என்னைக்காவது நாளைக்கு பொழுது விடியுமா என்று சொல்லி நம்ம சந்தேகப்பட்டிருக்குமா, நாளைக்கு பொழுது விடிஞ்சா விடியும், இல்லைன்னா இல்ல பாத்துக்கலாம், இல்ல அது தேவ சித்தமா இருந்தா நாளைக்கு பொழுது விடியும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நிமிஷம் நீங்க அப்படி சொல்லிருப்பீங்களா? ஆனா உங்களுடைய சரீரத்திலே ஒரு வியாதி இருக்குது, ஆனா வியாதி இருக்கும் போது மட்டும் நீங்க எப்படி சொல்றீங்க இது எதனால வந்திருக்கும், ஜெனரேஷனல் கர்ஸா இருக்குமா, அல்லது இந்த வியாதி தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரா, இது அப்போஸ்தலனாக பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுத்தத போல என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த முள்ள கொடுத்திருக்கிறாரா என்று சொல்லி நீங்க அந்த சிந்திக்கிறீங்க இல்லையா, அங்கதான் உங்களுடைய விசுவாசத்தின் அளவு வித்தியாசப்படுது. இந்த வித்தியாசத்தின் அளவை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா எல்லாரிடத்திலயும் பணம் உண்டு, ஆனா ஒரு பொருளை வாங்கணும்னா அதுக்கேத்த பணம் உங்களிடத்துல இருக்கணும். அந்த பணம் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, அந்த பொருளை வாங்க முடியாது. பணம் இருப்பது உண்மை, ஆனா அந்த பொருளை வாங்குவதற்கான அளவு உங்களிடத்துல இல்லை. ஆனா நாளைக்கு பொழுது விடியும் என்பதற்கான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனா அதே போல என் தேவன் மறித்து அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டபடினாலே என் சரீரத்திலே வியாதி இருக்க முடியாது என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம், பேசுகிறோம், நம்புகிறோம். வாரந்தோறும் நம்முடைய மெசேஜஸ் இல்ல எத்தனையோ யூடியூப்ல நம்மளுடைய ஹீலிங் சர்வீஸ் என்று பார்க்கிறோம். ஆனா நமக்கு ஒரு சின்ன தலைவலி, சின்ன கஷ்டம், சின்ன கால்வலி என்று சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், முழுவதுமா நம்பாம இது எல்லாம் இயற்கையா நடக்கிறது, இன்னைக்கு நான் கொஞ்சம் நடந்தேன் காலு வலிக்குது, இன்னைக்கு நான் கொஞ்சம் நின்னேன் காலு வலிக்குது, என்ன நான் கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்தேன் எனக்கு வலிக்குது என்று சொல்லி நாமளே ஒரு காரணத்தோடு கூட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை கம்ஃபர்டபுளா நம்ம ரிசீவ் பண்ணுகிறோம். ஆனா நானும் நீங்களும் அதை கம்ஃபர்டபுளா ரிசீவ் பண்ணக்கூடிய தேவ ஜனம் அல்ல, ஏனெனில் நீங்க அதை எப்படியாக எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் யாவரை என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் கர்த்தருக்காய் காத்திருக்கேன், நான் புதுபலன் அடைவேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும், நீங்க அந்த உங்களுக்குள்ளே வருகிற சிந்தனைகள் வருகிற பொழுது இந்த வார்த்தைகளினாலே நீங்க எதிர்த்து நிக்கணும். எப்படி கோலியாத்தை தாவீது பள்ளினாலே எடுத்தானோ அதே போல இந்த வார்த்தையாகி கல்லினால இந்த சிந்தனையை இடம் கொடாதபடிக்கு நான் வியாதியா இருக்க முடியாத, என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஏனெனில் என் தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறார், என் தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார். ஒரு பலவீனம் வருகிற பொழுது, இதோ ஒரு வியாதி உங்களை சூழ்ந்திருக்கிற பொழுது நீங்க என்ன சொல்லணும், நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எபிரேயர் 13 சொல்லப்பட்டதன் பிரகாரம் நீங்க திடமாய் சொல்லணும், யாரும் எனக்கு எதிராக நிக்க முடியாது, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு, என் சரீரத்துல பலன் இல்லாம இருக்கவே முடியாது, என்னை பலப்படுத்த அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லுகிற பொழுது அந்த வல்லமையை கொடுக்கிற என் தேவன் எனக்கு இந்த பலத்தை கொடுப்பார் என்று நம்ம சொல்லணும். நன்றாக நீங்க நான் போன வாரம் சொன்னதை போல நீங்க உங்களுக்குள்ளேயே ஆராய்ந்து பாருங்க. இப்ப நீங்க மாத்திரம் வீட்டுல இருக்கிறீங்க, ஆனா இந்த சில காரியங்கள் உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தேவ பலன் வரும், நான் அதை செஞ்சு முடிக்கணும், இப்படி இப்படி செய்யணும் என்று சொல்லி. ஆனா வீட்டுல ஒரு இன்னொரு ஆக்கள் இருக்கிற பொழுது, மற்றவர்கள் இருக்கிற பொழுது நம்மளை அறியாமலே என்ன பண்ணுகிறோம், ஒரு டிபெண்டன்சி, ஓகே அவங்க இருக்கிறாங்க அவங்கள்கிட்ட இந்த மற்றவர்கள் இந்த வேலையை செய்யலாமே நானேவா செய்யணும் என்று சொல்லி உங்களுடைய மைண்ட் சொன்ன உடனே என்ன பண்ணிரும், இந்த பாடியும் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த நீங்க தனியா இருக்கும் போது செய்கிற பலன், இன்னொரு ஒரு ஆள் இருக்கிற பொழுது உங்களுக்கு சரீரத்துல பலன் இருக்காது. ஆனா இதே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேர் இருக்கிறீங்க, இருவர் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல இருக்கிற பொழுது ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய காரியங்கள அந்த வீட்டுல செய்யற வேலைகளை நீங்க செய்து கொண்டு உற்சாகமா இருந்து தேவனை துதித்து என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இதோ என்னை பலப்படுத்துகிறவர், அவர் இதோ எனக்கு சகாயரா இருக்கிறார் என்று சொல்லி ஒருவர் ஒருவரை காயப்படுத்தாம வீட்டுல என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அல்லது மற்றவருடைய தேவைகள் என்ன இருக்குதோ அவர்களுடைய ஆத்மாவில் இருக்கலாம், அல்லது அவங்க வேலை இடத்துல ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது அவங்களுடைய அப்பா அம்மாவில ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அல்லது இன்லாஸ்ல ப்ராப்ளமா இருக்கலாம், அந்த எமோஷனல் நீடில ஒரு பிரச்சனை இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதை இன்னொருத்தர் நம்ம கேட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு ஆதரவா இருந்து இந்த வார்த்தை இந்த வேதத்தின் வெளிச்சத்துல நம்மளுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெய்வ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுது உற்சாகப்படணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம மகிமப்படுத்தணும், தேவனை மகிமப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு அநேக இடங்களில என்ன நடக்குது, விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் பேசுற பொழுது எப்படி இருக்குது, இருக்கிற விசுவாசத்தோடு கூட அவங்கள இருக்கிற விசுவாசத்தை நிலைக்குழிஞ்சு போகும்படி எப்படியாக யோபுவை பார்க்க அந்த சிநேகிதர்கள் வந்து பேசினார்களோ அதே போல பேசி அந்த இருக்கிற விசுவாசத்தையும் நொறுங்குண்டு போய் நம்மள தேவனிடத்துல இன்னும் நம்ம ஜெபிக்கிற அந்த வாழ்க்கையை கூட இல்லாம போக பண்ணக்கூடிய நிலைமை தான் இருக்குது. தேவச்சனமே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, இதோ உங்களுடைய வீட்டுல முத இந்த காரியத்தை நீங்க உங்களுக்குள்ள முத ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களோடு கூட நீங்க இத ஆரம்பிங்க. ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுதும் தேவ வார்த்தைகளை பேசுங்க. நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நிச்சயமான அதற்கான வார்த்தை நம்முடைய வேதத்துல இருக்கும். நீங்க என்ன சிச்சுவேஷன்ல, எனக்கு எனக்கு ஒரு ஆசை உண்டு, ஆண்டவர் எத்தனை காரியங்கள், எப்படி இந்த வார்த்தை எல்லாம் பைபிள்ல இருக்கு என்று எனக்கு புரியவே புரியல, எப்படி இந்த சிச்சுவேஷன்ல கடவுள் எப்படி இதெல்லாம் எழுதியிருப்பாங்களா அப்படி என்று சொல்லி அநேக விஷயங்கள் அது சொன்னா ஒரு நாள் பத்தவே பத்தாது. தேவச்சனம இதோ ஆண்டவர் என்னுடைய ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு வசனங்களை நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நான் கண்ணீரோடு கூட நான் ஒரு காரியத்தை குறித்து அழும் பொழுது ஆண்டவர் கரெக்டா அந்த இன்சிடென்ட்டை பத்தி அந்த வசனத்துல சொல்லி, இதோ நீ அழாத, உன் கண்ணீரை அடக்கி உன் சத்தத்தை காத்துக்கொள் அப்படி என்று அந்த வார்த்தையை சொன்னார். எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு, எப்படி அழாதே என்று சொல்லலாம், ஆனா என்னுடைய சிச்சுவேஷன்ல நான் எதை குறிச்சு அழுது கொண்டு இருக்கிறோனோ, அது வருமா வராதா என்று சொல்லி நான் அழுது கொண்டு இருக்கிறோனோ, இந்த காரியத்தை குறித்து நீ அழாத, உன் சத்தத்தை அடக்கி நீ காத்துரு, இதோ அது உன்னிடத்துல திரும்பி வரும் என்று அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். அப்படியே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல இன்னொரு நாள் வந்து நான் ஒரு எனக்கு இதுக்கு நியாயம் எப்படி கிடைக்கும், இந்த இதுக்கு என்ன நடக்குது அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அழுத பொழுது, நியாயத்தின் ஆவியாய் நான் உட்கார மத்தியிலே அந்த நியாயத்தின் ஆவிய நான் கொடுப்பேன், நீ போ என்று வசனம் சொன்னிச்சு. ஹல்லேலூயா. எப்படி நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல ஆண்டவர் வசனத்தை தருகிறார். அதே போல ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போவதா, என்ன ஆண்டவரே பண்ணுவது, இல்ல அந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல அமைதியாயிரு, எனக்கு காத்துரு அப்படி என்று சொல்லி ஒரு துர்ச்செய்தியை கேட்கிறேன். இதோ துர்ச்செய்தியை கேட்கிற பொழுது கர்த்தரை நம்புகிறவன் அதை கேட்டு பயப்பட மாட்டான். இதோ துர்ச்செய்தியை கேட்கிற பொழுது அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் என்று வார்த்தை வந்தது. இதோ அந்த மருத்துவமனையில உட்கார்ந்து நான் அழுத போது, ஆண்டவரே இது என்னப்பா டெஸ்ட் மேல டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னு கேட்ட பொழுது, இதோ இவர்களுடைய அறிவை அவமாக்கி போட்டுவேன் என்று வார்த்தை வந்தது. இதோ நான் ஞான வான்களை பைத்தியமாக்கி போடுவேன் என்று வார்த்தை வந்தது. அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பட் நான் அது அற்புதத்தை நான் செய்வேன் என்று வந்தது. இதோ இதற்கு எல்லாம் சரி, இதற்கு என்னதான் முடிவு, இதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க, நீங்க பேசுகிற தெய்வம்.
1: அப்பொழுது முடிவு வரும்,
0: ஆனா நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு கூட இந்த காரியத்தை குறித்து பேசவே ஆகவே வேண்டும் என்று சொன்ன பொழுது, இதோ மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன் உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், இதோ எந்த ஜாதி எடுத்து செய்யப்படாத ஒரு அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். இது இப்படியாக நான் அடுக்கிக் கொண்டே போகலாம்.
1: இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய

வணக்கம் நேர்களே, சங்கமம் வானொலியோடு இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேவனுடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த வானொலியானது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு புதிய நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறது. நித்திய வெளிச்சம் என்ற இந்த பல்சுவை நிகழ்ச்சியானது கனேடிய நேரம் மாலை 8 மணியிலிருந்து மாலை 10 மணி வரை ஒலிபரப்பாக இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் ஆரம்ப ஜெபம், ஆராதனைகள், தேவு செய்திகள், விண்ணப்ப ஜெபங்கள், கவிதைகள், பாடல்கள், சங்கீத தொகுப்பு, சிறுவர் நிகழ்ச்சி, வேத வினாவிடை, வேத தியானம், சாட்சிகள், வாக்குத்தத்த வார்த்தைகள் என்று நேயர்களை தேவனோடு ஒன்றிக்க செய்யும் ஒரு நிகழ்ச்சியாக இது வர காத்திருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்பவர்கள் விக்டோரியா, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து சகோதரன் மகேந்திரன் அவர்கள் தொகுத்து வழங்க இருக்கிறார்கள். ஆகவே நேயர்களே, இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாதீர்கள். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இந்த வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கும் ஒவ்வொரு புதிய நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று வானொலி அன்போடு உங்களை கேட்டு நிற்கின்றது.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. சங்கம வானொலியோடு இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.

கேட்கும் நேரங்கள் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி நாட்களில் சுரந்தோ மாலை 6:45 விக்டோரியா பிசி மாலை 3:45 கல்கரி மறுநாள் கல்கரி மாலை 4:45 ஜெர்மனியிலே மறுநாள் காலை 1:00 இலங்கை இந்தியாவில் மறுநாள் காலை 5:00 கேட்கலாம் என்பதை அறிய தருகிறோம்.

தேவ வார்த்தைகள் 7:30 ஜெரோமியா சுட்கா ஜெர்மனி, 8:00 பாஸ்டர் சாமர்ராஜ் பஜிகோ ஸ்ரீலங்கா, 8:30 பாஸ்டர் ஞான பாராசம் கொழும்பு ஸ்ரீலங்கா, 9:00 பாஸ்டர் ஆண்டன் ராஸ்ராயம் ஸ்ரீலங்கா, அடுத்து சனி ஞாயிறு காலை 8:00 அபிஷேக ஆராதனை

0: இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிக்க சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். சிஸ்டர் டோலி வந்து ஆரம்பத்தை எடுத்து நிகழ்ச்சி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி.
1: பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். இந்த நாளே இந்த நிகழ்ச்சியை உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்க. ஆமென்.
1: ஆமென். ஆமென். நன்றி நன்றி. சிறிய ஜபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நாங்க வெறுமையான பாத்திரமாக உங்கள் மத்தியில் வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட சமூகத்தை நாங்க உணர்ந்து உங்களோட சமூகத்தை நாங்க ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான சுலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க வெறுமையான பாத்திரமா இருக்கிறவங்களை நீங்க நிரப்புற தகப்பனா இருக்கபடியா நன்றி.

0: ஆமேனப்பா, நாங்க வெறுமையாக எங்கேயோ அலைந்து உலகம் எல்லாம் ஆண்டவரே இருளுள்ள இருந்த எங்களை நீங்க வெறுமையான பாத்திரமா இருக்கும் பொழுது எங்களை உங்களுக்கு உகந்த பாத்திரமாக எங்களை தெரிந்து கொண்ட அந்த மகா பெரிய அன்புக்காக நீ நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு ஊழியக்காரங்களை ஆண்டவரே பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமா நடத்துவதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு அன்றை தந்து ஆவியோடும் உண்மையோடும் தெளிந்து கொள்வதற்கு தந்த அந்த மகா சாக்கியத்துக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. நீங்க குயவனாக களிமண்ணை போல எங்களை அப்பா வணையிற தகப்பனா இருக்கிறபடிய நன்றி. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வரப்போற அப்பா புதிதான ஊழியக்காரங்களையும் எங்கள் மத்தியில் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி வரப்போற எல்லாரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. உங்களோட பிரசன்னத்தை அவங்க உணர்ந்து ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்தை கொண்டு செல்வதற்கு உங்களுடைய கிருபையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அற்புதங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உங்களுக்கே கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி உங்களோட யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமே, கர்த்தர் எனக்கு ரெண்டு வார்த்தைகளை கொடுத்தார், அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போதும் வாசிக்கிற வசனங்கள் தான் இருந்தாலும் சில நேரத்துல நாங்க கர்த்தர் வார்த்தையின்படி நடவாமைக்கு இக்னோரண்டா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இப்பொழுது எனக்கு உணர்த்தினார், அவர் எங்களை நோயில இருந்து எங்களை குணமாக்கினார், எங்களுடைய களிமண் போல அவரை போல ஆக்கிவிடுவதற்கு எங்களை நான் இருள் இருந்து எங்களை தூக்கி எடுத்த அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர் எங்களை தூக்கி எடுத்தார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று கூறியபடி அவரையும் தலையாக்கி அவரை ஆசீர்வதிக்க போற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். அது மட்டுமில்லை, என்னாத்துமாவே கர்த்தரை சோத்திரி. 103வது சங்கீதம் 1-3 வசனம் வரையும், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குறார். ஆமே, நன்றி இயேசு அப்பா. அவர் நல்லவர், அவங்கள் நோயிலிருந்து குணமாக்கினார். இன்று நாங்கள் நின்று பேசுவது அவரது சுத்த கிருப. அவர் என் நோயிலிருந்து என குணமாக்கி என் வயசை இழந்து போன என்ன திரும்பவும் எனக்கு கொடுத்து இன்றைக்கு ஒரு ஜீவனுள்ள அப்பம் எனக்குள்ள இருக்கிறது போல இருக்கிறது. அதபடி அந்த ஜீவனை கொடுக்க தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி யாரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, நீ அவர் தமது வழிகளை மோசேக்கு தமது கிரியைகளை இஸ்ரவேலருக்கும் அப்பா தெரிவித்தது போல எங்களுக்கும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் உங்களுடைய ஞானத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நீளம் என்னை தாத்தி ஜெபிக்கிறேன். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரையும் வரவழைப்பமாக வரவழைப்பமாக. சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிஸ்தாவின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி இயேசுவே நன்றி. அமேன் அமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு மகேந்திரன் யாவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜபிப்பார்கள். அவரை வரவேற்பமாக. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ மகேந்திரன் யா. காட் பிளெஸ் யூ.
1: ஆமே. நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்தி வச்ச நிலத்தை கர்த்தாவே இன்றைய நாளை கண்ணோக்கி பார்க்கு, இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி சுவாமி, ஆவியானவரே நீ பொறுப்படுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. நீரான் உண்மையான தெய்வம் என்பதை உலகம் அங்கு பரசத்த கத்தாவே உமது பாதபடியிலே ஓடி வந்திருப்பது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பாடல் பாட வந்திருக்கிறார்கள், துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறார் சுவாமி, வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறார் சுவாமி. அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நேரத்தில் சுவாமி தாவே இந்த நித்திய விளைச்சங்களுக்கு தர இந்த சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம் சுவாமி. இந்த சங்கம வானொலி நடத்துகின்ற லெஸ்லி பிரதர், சிஸ்டர் ரீட்டா, பிள்ளைகள் பேர்கள் அத்தனை பேரையும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த உலகம் அங்கும் உமது வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும். வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு நான் கைது செய்யும் காரியங்களை ஆசிரியம் நீ வாக்கு தத்தம் தந்த தேவன், வாக்கு மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களோட கூட இருப்பேன்னு சொன்னவரே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திரியாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்த உனக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கிறது நான் உன்னை தாங்குவேன்னு சொன்ன தேவ சுவாமி சதா காலம் எங்களோட கூட இருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கு ஆண்டு ஐயா இந்த நிகழ்ச்சி ஆண்டோரே இருளான வாழ்க்கையிலே இருண்ட தேசங்களிலே உமது வெளிச்சம் பிரகாசிக்க கத்தாவே, நாங்கள் படுகிற பிரகாசத்தை கண்ணோக்கி பார்த்து பாடல்கள் துதிகள் எந்த இடத்திலே வார்த்தைகள் எந்த இல்லத்திலே கேட்கிறார்கள் சுவாமி, அந்த வெளிச்சத்தை நீ கொடுக்க வேண்டுமாக செபிக்கும் சுவாமி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, சனி ஞாயிற்றுக்கிழமையில அபிஷேக ஆராத நிகழ்ச்சி சுவாமி, அநேகர் உலகத்திலிருந்து கலந்து கொள்ள கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி தாவே, இந்த அபிஷேக ஆராதனை நீ பொருட்படுத்தி வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த அபிஷேக ஆராதனை சுவாமி இந்த உலக மக்கள் வந்து கலந்து கொண்டு அறியாத மக்கள் நீரான உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. நீ அப்படி செய்த கிருபைக்கா நன்றி ஐயா. இந்த நாட்களே வாலிபர்களை வந்து பாதுபடிகளை வந்து உலகத்தை நோக்கி ஒரு சுவாமி கத்தாவே, இந்த வாலிபர்களையும் இளம் பெண்களையும் கத்தாவே ஐயா ரத்த கோட்டைகளை மூடுகிறேன், அவர்கள் உண்மையை அறிய வேண்டும், நீதான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள வேண்டும், சபையிலே வந்து கர்த்தாவை ஆராதிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. எத்தனையோ வாழ்வுகளை இந்த சத்ருவாணன் சுவாமி தன் பக்கம் இழுத்து கொண்டு வந்த நேரத்திலே நம் பாதபடியிலே வந்து கதறுவோம் சுவாமி, தா இந்த பிள்ளைகளை நீ பொறுப்படுத்தி நீ வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்து அதிகாரம் ஜெபித்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவே நீ ஆசீர்வதித்து தாரும், வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும், துதி ஆராதனை எழுக்கிற நேரத்திலே யார் யார் எந்த வீட்டுல கேட்கிற அங்க ஒரு பிரசன்னம் இறங்க வேண்டுமாக சேர்க்கிறேன் சுவாமி. அது மட்டும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை கத்தாவே வெத்த கோட்டைகளை மூடுகிறேன், அவர்களை நீர் வழிநிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. வாலிபனே உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைந்திடுமே, வாலிபம் போய்விடும் வயோதி

இன்று உலகில் வாழ்பவனே காணாமற் போன ஆடையின்றி உலகில் வாழ்பவனே உன்னை கிறிஸ்து இயேசு மந்தையில் சேர்க்க அன்புடன் அழைக்கிறாரே. உன்னை கிறிஸ்து இயேசு மந்தையில் சேர்க்க அன்புடன்

0: கர்த்தரே நிந்தருமே, நாகரீகம் பாடும் உலகில் சேர்ந்து வாழ்பவனே, நாகரீகம் என்னும் பாலும் உலகில் வாழ்பவனே, உன்னை உலகுக்கு ஒளியா ஜீவிக்க நித்திய வெளிச்சம் அழைக்கிறதே, உன்னை உலகுக்கு ஒளியா ஜீவிக்க நித்திய வெளிச்சம் அழைக்கிறதே, உன்னை அன்புடன் அழைப்பதும் சங்கமவான் ஒளியே, வாலிபனே உன் வாலிப வயதில் சுயிச்சி கத்தரை நினைந்திடுமே. ஆமாண்டோரே, இந்த வாலிபர் எல்லோரும் ஓடி வர வேண்டும், இந்த வாலிபர் எல்லோரும் சபையில ஆராதித்து துதிக்க வேணும் சுவாமி. அப்படி செய்ய கிருபைக்கா நன்றி சுவாமி. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் துதி ஆராதனை சோஸ்திர பாடல்கள் அவற்றை ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு மனமகிழ்ச்சி நாளாக ஆவியில் அனல் கொண்டாளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக. இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். ஐயா அழகா உங்களை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். மைந்தன் ஐயா ஆரம்ப ஜபத்தை எடுத்து பாடலை எடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். வாலிபனே உன் வாலிப வயதில் சிருஷ்டித்த கர்த்தரை நினை என்றபடி என்ற வார்த்தையின்படி வாலிபர்களுக்காக நாங்கள் இன்னும் அதிகமாக ஜபிக்க கடமைப்பட்டுள்ளோம். வாலிபரை கர்த்தர் இன்னும் அதிகமாக கர்த்தரிடத்தில் சேர்த்துவதற்கு கர்த்தர் பெரிய கிருபியை கொடுத்து அவர்களையும் வழி நடத்துவாராக. நன்றி, நன்றி ஐயா, நன்றி. கர்த்தருக்கு சோத்திரம், நன்றி. ஆமேன், ஆமேன். மறுபடியாக நாங்கள் துதி ஆராதனை பாடல்களை எடுத்து வருவார்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்களை யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: வாருங்கள், வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்களுக்கு. நன்றி சிஸ்டர்.
2: ஆமென், தேங்க் யூ சிஸ்டர். நன்றி ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே பிதாவே ஒருவரும் ஜபிச்சது போல இந்த இளம் பிராயத்தில சிருஷ்டி கர்த்தரை நினையும்படியாக ஒரு வாலிப பிள்ளைகளுக்காக சகோதரன் பாடினது போல அன்றரை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மறுரூபமாக்கப்படுகிற இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமா தரிக்காதபடி இந்த மறுரூபமாக்கப்பட்ட இருதயமா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆட்டகப்பனே இந்த நாளில நீர் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாலிபனே நீ எதனால உன்னை சுத்தம் பண்ணுவான் வார்த்தையை இருதயத்திலே காத்து கொள்ளும் போது ஆண்டவரே தேவ தேவ வார்த்தையோடு இணைந்து நடக்கும் போது இந்த துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழிகளில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அது தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுறது. அவன் நீக்கால் நூறுமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல வளருவான் என்று ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி இந்த வாலிபர் ஒவ்வொருவருக்காக ஜபித்து ஆண்டவரே நான் இந்த துதியை தொடங்குறேன் இயேசுவின் நாமத்தில். ஹாலேலூயா. பாத்திரர் நீரே பாத்திரர், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும். பாத்திரர் பாத்திரர்

உலகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரை

ரத்தத்தினால் மீட்டெடுத்து ராஜாக்களாய் மாற்றியவர்

வேணத்தையும் மகிமையையும் பெற்று கொள்ள பாத்திர ஜெயங்கொண்டார் சிறந்தார். கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திர ஜெயங்கொண்ட

பாத்தீர ஏசுவே. புதிய துவக்கத்தை தந்தவர் பொது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புதிய துவக்கத்தை தந்தவர் பொது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் பற்றாத நீரோட்டு. நீ வெட்டிடும் துறவெல்லாம் பற்றாத நீரோட்டு. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் நம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உம்மை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிவிடும். நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிவிடும். நடந்த ஜாவுமே நன்மையாய் மாறிடுமே. நடந்த ஜாவுமே நன்மையாய் மாறிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. அல்லேலூயா. மன்னன் என்னை மனிதனாய் மாற்றின மன்னன் நீங்க. மயமாலமான மனுஷனை மகனாக மாத்தி நீங்க. மன்னான என்னை மனுஷனாய் மாத்திய மன்னன் நீங்க. மயமாலமான மனுஷனை மகளாக மாத்தி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். ஒழுங்கினம் நீர

மகுடபாக மாத்தினிங்கம் மங்கியறிந்த மணிசலனை மகுடமாக மாத்தினிங்கம் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பாம் அன்போடு ஆராதிப்பேன் என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன் அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையை அலங்க

0: பொன்சிறக மாத்தினிங்கம் புழுதியிலிருந்த மணிச்சனமை பொன்சிறக மாத்தினிங்கம் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் மனசார மகிமைப்படுத்துறேன் உம்மை மனசார மகிமைப்படுத்துறேன் நந்தி தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை உயர்த்த உம்மை பாட உம்மை போற்ற உம்மை புகழ உம்மை கீர்த்தனம் பண்ண என் தேவாதி தேவன் கத்தாதி கத்த சர்வ வல்லவர் மகத்துவமானவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நமன் நாமத்தை உயர்ந்த நாமம் உன்னத நாமம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியேறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் அருமையான புதிய பாடல்கள் எடுத்து வந்தீங்க சிஸ்டர் காட் பிளெஸ் யூ உங்களை கத்தர் இன்னும் அதிகமாக புதிய பாடல்கள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பாத்ரர் இயேசுவே நன்றி பலி செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவர் அப்படி அழகான பாட்டு பாடல்களை எடுத்து வந்தீர்கள் கத்தர் நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம் வானிலை குடும்ப சார்பாக வாழ்த்துறோம் ஆசீர்வதிக்கிறோம் காட் பிளெஸ் யூ சிஸ்டர் காட் பிளெஸ் யூ ஆமேன்
0: தேங்க்யூ சிஸ்டர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் ஆமென் ஆமென் ஆமென் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ
1: ஆமென் காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமேன் அழகான துதி பாடல்களை கேட்டோம் கத்தர் நல்லவர் அவர் எங்கேயோ இருந்து நாங்கள் எங்கேயோ அலைந்து எங்கேயோ இருள இருந்த எங்களைய கத்தர் தூக்கி எடுத்து இப்போ சங்கமம் வானொலி மூலமாக கத்தர் நாமத்தை உயர்த்த தந்த கிருபிகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் நன்றி இயேசுவே நன்றி ஆமேன் ஆமேன் இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் வேத வாசிப்பை எடுத்து வருவார்கள் சங்கீதம் 20:1-7 வசனம் வரையும் வாசிப்போம் ஆபத்து நாட்களிலே கத்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக கத்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆமேன் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி காட் பிளெஸ் யூ ஆமேன் இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்க வருவார்கள் அவர்களை யாவரும் வரவேற்போமாக நன்றி சிஸ்டர் ரஞ்சினி
2: Amen. God bless Amen. you.
1: Amen. Amen. God bless you. வாருங்கள் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் Amen.
2: Amen. Yes, Lord, we thank you, Master, that you would give, Lord, such a time and such an opportunity, Lord. Just like you said to Esther, Lord, as a time such as this, is that you have found out, Lord, that you would choose, Lord, Sangamam Gospel Radio to Nithya Balicham and Vartheyan Balicham to, Lord, go into 210 nations and having, Lord Jesus, the favor of 1,988 people at one sitting, Lord. This is nothing but, Lord, this is not of the making of man, but of God, an almighty God, showing forth your favor and love and mercy towards, Lord, what you would do, Lord, to mankind, that you would send forth, Lord Jesus, with your grace and mercy, Lord, to go into these nations of the world, across the land and the seas, Lord, bring forth many, Lord, into the harvest of your souls, Lord. And we thank you, Lord, for the way in which you have derived, Lord, from Toronto, Lord, at this very moment, Lord, that you are going out, Lord Jesus, even from Brother Mahindran coming from Victoria, British Columbia, and Sister Dolly hosting from Calgary, Alberta. And I'm praying right now, Lord, even from Vancouver, British Columbia, Lord, that you would, Lord, choose this many ways in which, Lord, you, Lord, would come to come and give us that favor and that blessing, Lord, even as we bring forth, Lord, your words of wisdom and honor and glory and praises, Lord, that we would lift your name up, Lord Jesus, high, because that is the way in which you have it has behooved you, Lord, to bring mankind, Lord. When we lift your name up, you said you would bring men unto yourself, which means both all generations, Lord, of every single man, woman, boy, and girl to be touched, to be delivered and set free, Lord, from the bondage of the enemy. You are the bondage breaker and the yoke remover, Lord, just like you said, Lord Jesus, when you said it is finished, Lord, all of our sin and our sicknesses and even our very curse, Lord, was upon you, Lord. You became our sin, you became our curse, and you eradicated sin and death, Lord, right on the cross of Calvary by saying it is finished. And Lord, we thank you for that, Lord. Today we enjoy, because of that, the very way in which you brought salvation to us, Lord, and delivered us, Lord. We carry that burden for the unsaved souls, Lord, and bring them, Lord Jesus, before you with, Lord, much of the precious gift of life, to give it to them, pass it on to them, Lord, that they will receive you as their Lord and their Savior at this very moment, as you have, Lord Jesus, lined up many witnesses to come before you, Lord, even in already being, Lord Jesus, exalting you and singing, Lord, and bringing forth praises and worship, Lord, even as Brother Mahindran has been opening up this session this evening, Father, with Nitin Balicham, and Sister Dolly is also hosting, Lord Jesus, Nitin Balicham, Lord Jesus, I pray, Lord Jesus, Nitya Balicham is not of man but of God, and even as Sister Grace has been bringing forth, Lord, the worship, Lord, and Lord Jesus, even as the many witnesses that are going to come forth to bring forth the word, Lord. God, bless everybody that lifts your anointing, will penetrate into the hearts and souls of men and bring forth much of the deliverance that they need, Lord, at this time. I pray for the hearers, Lord, that they be not only hearers, but they would be obedient to your word, Lord, and bring forth much fruit in their lives, Father. That is the very purpose of your word. It is like a Lord Jesus, the two-edged sword that cuts asunder every vain imagination and bring forth, Lord, unto the subjective authority, power, and lordship of Jesus Christ to come and bring forth, Lord, much fruit upon their hearts and lives. And that is the purpose of the word. It will not return to us void, but accomplish the thing it which was sent to. Now I thank you, Father, even as your spirit is moving upon the hearts and lives, Lord. You are doing the work of Calvary, Lord. And I thank you for touching them, Lord Jesus, from the crown of their head to the soles of their feet. No matter what they are facing, no matter what their situation is, no matter how the enemy has attacked them physically, Lord, mentally and emotionally, Lord, you are able to succumb, Lord. You are able to all already, Lord, you have finished that work on the cross of Calvary, by which, Lord, they are receiving their freedom. They are receiving, Lord, just like you said in Isaiah 53, Lord Jesus, you were wounded for our transgressions, you were bruised for our iniquities, our chastisement was laid upon you, and by thy stripes we are healed. So they are healed by thy stripes, Lord Jesus. So we thank you for your touch, thank you for your deliverance, Lord, that is taking place physically upon themselves, Lord. Thank you for also supplying all their needs, Lord, whatever they might be, Lord. They are crying unto a Savior. All their tears you have seen, all their burdens you have already carried them for yourself, Lord, because you said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to enter into that rest. That rest is possible only when you come into their lives, unveil their burdens, Lord, and become their Lord and their Savior, my Master. So we thank you, Lord, that you're opening up their eyes, O God. Their scales of their eyes are falling off, and they see you, Lord Jesus, as their Lord and their Savior, and accept you, Lord, in their hearts and lives before the end of this session, Lord. Many workers that are coming and trying to, Lord, or bring your word, Lord, would be, Lord, anointed and bring forth that freedom into their hearts and lives, and bring forth also healing and much of the deliverance that would take place. In the name of Jesus, I pray. Amen and amen.
1: ஏமேன் ஏமேன் அருமையா ஜபித்தீர்கள், கர்த்தரின் நாமத்தை உயர்த்தினீர்கள். ஆமேன். கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்கான ஜபித்து சிறிய பாடலை பாடுவார்கள். நன்றி நன்றி எஸ்வே, நன்றி அப்பா. நீங்க வாக்குத்தத்தம் செய்தவர், உண்மை உள்ளவர். அதற்காக நன்றி, நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. கிருபையின் மூலமாக எங்களை ரட்சித்து உங்களுடைய அப்பா எங்களை நீங்க உயர்த்தி வைத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் அழைத்து கொண்டு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அப்பா உங்களுடைய கிருபையை, உங்களுடைய அன்பையும், உங்களுடைய அபிஷ புதிதான அபிஷத்தையும் அன்பையும் கொடுத்து இந்த மாலை நேரம் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். யாவரையும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து புதிதான அன்பினால ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவ கிருபை என்று உள்ளதே அவர்

0: அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
1: கிறிஸ்தவ வானொலி சங்கமம்
0: சத்திரு சேனை தொடர்ந்து சூழ்கையில்.

அவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றா பெரிப்போ அக்கினி சோதனை பச்சிக்க வந்த

கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை.

0: போற்றில் துதித்து பாடி அல்லேலூயா என்றா பெரிய போ. ஆமென் அப்பா, உங்களோட கிருபை ஒவ்வொரு நிமிடமும் புதிதா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர் ஊழியக்காரங்களுக்கு உங்களோட கிருபையினால புதிதாக முடிசூடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த உங்களோட மகா பிரிதான அன்புக்கும் அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே, என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே துதி ஆராதனை சோஸ்திர பாடலை சுகந்த வாசனையாக தேவனுக்கு எடுத்தோம். மிகவும் ஆசீர்வாதமாக அமைந்தது. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே 7:30 பிரதர் ஜெரோமியா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி, அவருடைய நேரம் சனிக்கிழமை காலை 1:30. 8:30 பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்கரோ ஸ்ரீலங்கா, அவர் நேரம் 5:00 காலை சனிக்கிழமை. 8:30 பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா, 9:00 பாஸ்டர் சனி ஞாயிற்றுக்கிழமையிலே சங்கமா வானொலி அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றது சனிக்கிழமை. தொடர்ந்து நேரப்படி 8:00 ஸ்ரீலங்கா நேரப்படி அதிகாலை 5:00. ஜெர்மன் நேரம் வந்து 2:00 மாலை 2:00. தயவு செய்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த அபிஷேக ஆராதனை சனி ஞாயிற்றுமையில இந்தியாவில் இருந்து அநேகர், ஒரு 60க்கும் மேற்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த ஜூமிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மிகவும் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி. காரணம், இலங்கை நாட்டில் ரசிக்கப்பட வேண்டும், ரசிக்கப்படாத ஜனங்கள் எல்லோரும் ரசிக்கப்பட தாகத்தோடு வாஞ்சோடு நாங்கள் எல்லோரும் எல்லா தெய்வ பிள்ளைகளும் எல்லா ஊழியர்களும் உலக நாடுகளில் இருந்து சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஆசீர்வாதமான நிகழ்ச்சி. தயவு செய்து இந்த லிங்கிலே நீங்க வரலாம். அதாவது சனி ஞாயிறு காலை தொடர்ந்து ஏற்படி 8:00 ஜெர்மன் நேரம், பின்னேரம் அடுத்த நாள் பின்னேரம் 2:00 கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். காரணம், உங்களை போன்ற பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளும் போதுதான் நாங்கள் அநேகம் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிக்க உங்களுடைய உதவி தேவை, உங்களுடைய ஜெபம் தேவை, உங்களுடைய வார்த்தை தேவை, உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி,
1: and I would like starting a new program from Sangamam Radio Gospel by Brother Leslie would come and
0: In Jesus Christ Gospel for All Nations
1: start this Sunday. It would be a ship and handmaidens of the Lord and Brother Mahi.
0: வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி
1: வரவேற்கிறேன்.
2: இன்றைய நாளிலே ஸ்டுக்கா ஜெர்மனிலிருந்து முதல் தடவையாக வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற பிரதர் ஜெரோமியா. இப்பொழுது ஜெர்மன் நேரம் சனிக்கிழமை காலை 1:30. இதனுடைய நாமத்தை வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற அந்த மகனை சங்கமா வானொலியின் சார்பிலும்
0: உங்கள் தாளந்துகளை
2: நித்திய வெளிச்சத்தை 10 நாடுகளுக்கு தேவ பிள்ளைகள் சார்பும் வருக வருகன் வர இருக்கிறோம். பிரைஸ் லார்ட் பா பிரதர் ஜெரமியா.
3: பிரைஸ் லார்ட் பிரதர். கடமை மௌண்டாவதாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். மற்றும் இந்த சங்க வானொலி மூலமாக தேவனுடைய வார்த்தை மக்களுக்கு கேட்கும்படியாய் நீங்க வழியை திறந்தீங்க. தேவன் அந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிற மக்களை நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெர்மனி தேசத்தில் இருக்கிறேன், என்னுடைய இருக்கிறேன். நான் தேவனை அறிந்து பண்ணிட்டு ரட்சிக்கப்பட்டு ஜெர்மனி தேசத்தில் இருந்து வாழ்ந்து வருகிறேன். எனக்கு மனைவி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிரசங்க ஊழியர் செய்கிறேன். அதிகமாக தேவனுடைய நற்செய்தி ஊழியங்களை செய்கிறேன். ஆரம்ப நாட்கள்ல இருந்து நற்செய்தி ஊழிய பணியை செய்ய முடியாது அவன் கிருபை கொடுத்தார். காஸ்பல் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, குட் நியூஸ் அண்ட் குட் ஒர்க்ஸ் என்று அப்படி ஒரு பேரோட ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து ஆண்டவர்கிட்ட கிருபையினால சுவிசேஷத்தை எழுதும்படியா பாரத்தை கொடுத்தார். 6 துண்டு நெச்செய்தி பிரசுரங்களை எழுதினேன். அதை எழுதி 7வது எழுதி இன்னும் முடித்திருக்கிறேன், இன்னும் வெளிவிடவில்லை. 6 இலங்கை தேசத்தில் 2013 ஆண்டிலிருந்து இலங்கை தேசமும் மற்ற 5 நாடுகளிலும் ஐரோப்பிய தேசங்களிலும் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அதை நான் சிங்கள மொழியிலும் மொழிபெயர்த்தேன். எனக்கு சிங்களம் தெரியாது, ஆக்களை வைத்து மொழிபெயர்த்தேன். சிங்கள மக்களும் ரட்சிக்கப்படுவோம் என்று
0: நாமத்தின் மகிமைக்காக நீங்கள்
3: அதே அநேசத்துல அநேக மக்கள் சபைகள் எல்லாம் அதிகமான மாவட்டங்களை இந்த இடத்து பயன்படுத்துறார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் 100,000 துண்டு பிரசுரங்களுக்கு கிட்டத்தட்ட அடிப்போம். அடித்து இலவசமாக அந்த சேவை செய்து வருகிறோம். நெச்செய்தி நெக்கிரி ஊழியங்கள் இதன் மூலமாக அநேக மக்கள் பயன்பெறுகிறார்கள். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த காரியத்தில் நீங்கள் கூட நெச்செய்தி பிரசுரங்கள் எடுத்து பயன்படுத்த விரும்பினால் அங்கே கோஆர்டினேட்டர் இருக்கிறார், அவர்களோட தொடர்பு கொண்டு நம்பரத்தெல்லாம் பயன்படுத்த முடியும். அந்த நெச்செய்தி பிரசுரத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக உள்ளத்திலே என் உள்ளத்திலே போடப்பட்ட அந்த வார்த்தையை நான் இந்த நாளும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோகத்திலே இருக்கிறங்க தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீங்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் நீ போனான் வாயோடு கூட இருந்து பேச வேண்டிய போதித்து உணர்த்தி வழி நடத்துவேன் என்று ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவை மகிமைப்படுத்துற தேவனை இயேசு கிறிஸ்துக்கு மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி செபிக்கிறேன். பிதாவை இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா தேவனோடு இணைக்கப்பட தேவனோடு உறவாட தேவனுக்கு மகிமை அவருடைய வாழ்க்கை இருக்கத்தக்கதாய் வாடத்தை நான் செபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைக்கு இந்த ஊழியங்களுக்கு ரொம்ப எழும்புற கீழ் பொல்லாதகர்களை கடிந்து கொள்ளுறேன் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்தாவியானது ஆமை நல்ல நேரத்தை விதத்தை விதியாக முளைத்து பலம் கொடுக்க இயேசுவின் நாமத்தில் செபங்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளைக்கு வேத வார்த்தைக்கு ஆதாரமாக நம் 15 அதிகாரத்துல என்னில் நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க என்று இயேசு சொல்றார் 15 அதிகாரத்துல. அப்போ பணி அப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையில 15 அதிகாரத்துல நான் வார்த்தையை கொடுக்கும்படியா இருக்கிறேன், வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள்.
0: விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-60.
3: என்னில் நிலைத்திருங்க, கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒருவனும் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னில் நிலைத்திருங்கள், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல் அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசரா இருப்பீர்கள். அப்படியே அந்த 15 அதிகாரத்துல நான் இந்த காரியத்தை தியானிக்கும்படியா தேவன் கொடுத்தார். முதலாவது ஆண்டவருடைய காரியம் என்னன்னு சொன்னா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். முக்கியமான காரியம், மிகுந்த கனி

அவர் என்ன செய்யறாராம், அங்கே எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அங்கே தேவன் அங்கே சுத்தம் பண்ணுகிறவைகளே பார்க்கிறார், மிகுந்த கனிகளை அதிக கனிகளை கொடுக்கும்படியா அங்கே அறுத்து போடுகிறார். அந்த கொடியை அங்கே கத்தரிச்சு அதை வெட்டி விடும்போது அதை இன்னும் அதிக கனிகளை கொடுக்க சுத்தம் பண்ற, மிகுந்த கனிகளை அதிக கனிகளை கொடுக்கணும் என்று தேவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியா சுத்தம் பண்ணுகிறார். என்ன சொல்வது, அதை தூக்கி விடுகிறார், அதை நிலத்திலே ஒட்டி தூக்கி அந்த கொடியை படர விடும்போது அதிக கனிகளை நிலத்தோடு ஒட்டி கொண்டிருக்காத வண்ணம் அது அதிகமாக கனி கொடுக்கத்தக்கதாக அதை சுத்தம் பண்ணி அங்கே பிதாவாகிய தேவன் அதிக கனிகளை கொடுக்க சுத்தம் பண்ணுகிறார். அப்படி தேவன் எங்களுடைய வாழ்க்கையில கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியா, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியா கனி கொடுக்கிற கொடியை அதிகமாய் சுத்தம் பண்ணுகிறார். எங்களுடைய வாழ்க்கையை பல விதங்களிலும் பல சூழ்நிலைகளிலும் பல வழிகளிலே அவர் எங்களை சுத்தப்படுத்துகிறார். அதனுடைய நோக்கம் எங்களுக்கு எங்கள் மூலமாக கனி கொடுக்கும்படியாயும். அவர் அடுத்து சொல்ற, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக, இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியம், சத்தியத்தை போதிக்கிற அவருடைய வசனமே சத்தியம், யோவான 17:17 கந்த சத்தியத்தினாலே எங்களை அவர் பரிசுத்தமாக்குறவரா இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன சொல்லுவோம், என்னை நிலைத்திருங்கள் அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப தேவனுடைய இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் நிலைத்திருக்கும் போதுதான் நாங்கள் கனி கொடுக்க முடியும். அங்க தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருக்கணும், தேவனுடைய உறவில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அங்க உறவில நிலைத்திருக்கவனும் அவருடைய வசனத்தில நிலைத்திருக்கணும், அப்பொழுதுதான் நாங்கள் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கனி கொடாத கொடிகளை அவர் அடுத்து அங்க பிரிந்து வருகிற வசனத்தில் சொல்றார், நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால், நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் உங்களுடைய வாழ்வு எப்படி முடியும் என்ற, வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே ஓடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவைகள் எரிந்து நிலைத்திராவிட்டால், இயேசு கிறிஸ்து நிலைத்திராத அந்த கொடிகள் அந்த காரியங்கள் எல்லாம் உலர்ந்து போம், எறியுண்டு போம், அது அக்னியிலே போடப்படும் என்று சொல்ல அங்கே போடாது. அது மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துல நிலைத்திராத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அங்கே அவனுக்கு நடக்க போற சம்பவங்கள் அவனுக்கு வேதனையான காரியங்களை கொண்டு வரும், ஆகையினால் அந்த காரியங்கள் அவன் வரக்கூடாது, ஆகையினால் மிகுந்த கனிகளை கொடுக்கணும், தேவனுக்கு பிரியமாய் வாழவனும் என்று தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் மிகுந்த கனிகளை கொண்டு தேவனுக்கு பிரியமா இருப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஆகையினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேணும். அதாவது வந்து அவ பிதாவாகிய தேவன் தோட்டக்காரரா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து கொடியா இருக்கிறார், நாங்கள் செடிகளா இருக்கிறோம். அங்க நாங்களாகவே நாங்கள் எங்களால கனியை கொடுக்க முடியாது, எங்களால கனியை உற்பத்தி செய்ய முடியாது, எங்களால அந்த காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நாங்கள் செய்கிற செயல்கள் கிரியைகள் எதுவுமோ எதுவும் அங்கே இயேசு கிறிஸ்து இல்லாமல் செய்கிற எந்த காரியங்களும் பிரயோஜனமற்றதா போயிருக்கிறது. நாங்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் எடுத்து சொல்லலாம், பல மக்களுக்கு அது விசுவாசத்துக்காக எடுத்து சொல்லலாம், அல்லது நல்ல காரியங்களை செய்கிறதுனால எடுத்து சொல்லுவது மற்றவர்களுக்கு விசுவாச வளர்ச்சிக்கு நல்லதா இருக்கிறது உண்மையில, அல்ல சாட்சி சொல்லும் போது மக்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் போது நல்ல காரியம். ஆனால் கொடி என்னுடைய வேலை என்னவென்றால் கொடி ஒன்றுமே செய்ய தேவையில்லை, கொடியால ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அங்க செடியில் அங்க நிலைத்திருக்கிறது தான் அதன் வேலையே, நிலைத்திருக்கிறது ஒன்றும் செய்ய தேவையில்லை. செடியில நிலைத்திருந்தால் தானாகவே கனி கொடுக்கும். அப்படி நாங்கள் இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தால், அவருடைய வசனத்திலே நிலைத்திருந்தால், அவருடைய உறவிலே நாங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர் இருக்கிறார். அங்கே திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் அந்த தோட்டத்தில அந்த ஒரு மரத்தை நட்டிருக்கிறார். அந்த மரம் அங்கே இயேசுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த மரத்தை அங்க மரத்துக்கு வேண்டிய சகல விதமான சகல விதமான ஊட்டச்சத்துகள், மரத்துக்கு விதமான தண்ணீர், பசலைகள், எல்லா விதமான காரியங்களும் அங்கே அங்கே வேரில் இருந்து உறிஞ்சி அங்கே மரத்துக்கு வந்து மரம் செழித்து வளர்ந்து பூ பூத்து காய்காய்ச்சி கனி கொடுக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த பிதாவாகிய தேவன் அந்த மரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அங்கே பிதாவாகிய

0: தேவன் தோட்டக்காரரிலிருந்து எல்லாவற்றையும் அங்கே கொடுக்கிறார். அப்படி அவர் கொடுக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்துவ நான் என்ன பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் அதையே நான் செய்கிறேன் என்று. அப்ப பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து காரியங்களை கிறிஸ்து மூலமா எங்களுக்கு கொடியில செடியிலிருந்து கொடிக்கு வருகிறது. அந்த கொடிக்கு வந்து நாங்கள் அங்கே கனி கொடுக்கிறோம். அங்கே கிறிஸ்து மூலமா எங்களோட கனி வெளிப்படுகிறது. அங்கே கனி வெளிப்படும் போது மக்கள் வந்து மக்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகுக்கு உப்பாயிருங்கள் ஒளியாயிருங்கள் என்று. அப்ப இருளில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் வெளிச்சம் கொடுக்கும்படியாக, கனி கொடுக்கும்படியாய், நற்செயல்கள் மூலமாய், நற்கிரிகள் மூலமாய் அங்கே கிறிஸ்துவை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5:16 அங்கே நீங்கள் உலகுக்கு உப்பாய் ஒளியாயிருங்கள், உங்கள் நற்கிரிகள் மூலம் புறம் முன்பாக பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழுங்கள் என்று. அவர் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அங்கே தேவ நாமம் நன்மைகள் செய்து நற்கிரிகள் செய்து அங்க உப்பா ஒளியா இருக்கும்படியா. உப்பு வந்து சாரமற்று போய்விட்டால் அது கொட்டப்படும், மிதிக்கப்படுவதற்கும் தான் பயன்படும் என்று சொல்லப்படுது. அவர் சாரம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் வாழும் போது அங்கே வெட்டி விட்டு அங்கே எரிந்து உலர்ந்து போன கொடியை போல வாழ்கிற வாழ்க்கை கொப்பா இருக்கிறது. அங்க உப்பு என்று உப்பு சாரம் இல்லாம போனா அது கொட்டப்படும், மிதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சாரம் என்பது வேணும். கிறிஸ்தவர்கள் சாரம் உள்ளவர்களாய் வாழணும். அந்த உப்புக்கு சாரம் இருக்கும்போது ஒரு உணவு பண்டங்களில ஒரு எத்தனை வகையான உணவுகளை ஒரு பெருமான வைபவங்கள்ல சமைத்தாலும் அது உப்பு இல்லாமட்டால் அந்த அங்கே ஒன்றுக்கும் உதவாது, சுவை இருக்காது. உப்பு அங்கே சுவை கொடுக்கிறது போல நாங்கள் சுவை கொடுக்கிறவர்களாக, உலகுக்கு நாங்கள் சுவையாக சுவை கொடுக்கிற மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகையினால் நாங்கள் அங்கே தேவனுக்கு பிரியமாக அங்கே நாங்கள் வாழும் போது தேவன் கத்ரா தேவனங்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். அடுத்த நாங்கள் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்றார், ஏசாயா புத்தகத்துல ஏசாயாவில் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார் என்னன்னு சொன்னா, நான் அங்கே வாசிக்கிறேன், நான் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், இப்பொழுது நான் என் 5 ஏசாயா வாசிக்கிறேன், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நெக்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அதில் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்ப ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை வைத்து அதை வேலி அடைத்து அதை செழிப்பான ஒரு மகா இடத்தில் மேட்டில வைத்து திராட்சை தோட்டத்தில் அதை வேலி அடைத்து பாதுகாத்தார். கற்கள் எல்லாம் பொறுக்கி திராட்சை செடிகளை நட்டு அதுல கோபுரத்தை கட்டி அதுல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட அங்கே நல்ல கனி கொடுக்கும் என்று ஆண்டவர் அங்கே காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் குடிகளே, உரிமசரேன என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்கு ஆக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நல்ல கனி கொடுக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும் என்று. அப்ப அங்கே இந்த இடத்துல அது கசப்பான கனியை கொடுத்தது. தேவன் அங்கே சுத்திகரித்து வேலி அடைத்து இவ்வளவு வேலைகளை செய்தும் இவ்வளவு பசலைகள் உரங்கள் எல்லாம் போட்டு காத்திருந்தார். கோபுரத்தை எல்லாம் கட்டி அங்கே காத்திருந்தார். அவருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக அங்கே அது நல்ல கனியை கொடுக்காமல் கசப்பை கொடுத்தேன் சொல்லப்படுகிறது. இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதி உண்டு போம். அப்ப தேவன் யாத்ரா இயேசு கிறிஸ்துவின் நிலத்திலிருந்து கனி கொடுக்கிறவர்களை மிகுந்த கனி கொடுக்கும்படியாக பிதாவாகிய தேவன் சுத்தம் பண்ணுகிறார். அவர் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் எங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற தேவனா இருக்கிறார், தீமை செய்கிற தேவன் அல்ல. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாகும் போது, அவர் நிலைத்திரா விடும்போது, எப்படி அந்த கொடி எரியுண்டு அங்கே உலர்ந்து போறது போல, இந்த இடத்துல அவர் சொல்றார் என்னன்னு சொன்னார், நீங்கள் என் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்வேன்னு சொன்னார், அப்படி அதனால் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். வேலி எடுத்து போட்டால் இந்த திராட்சை தொடி எல்லாம் மேய்ந்து போ இல்லாம போ, அங்கே மிருகங்கள் வந்து அதை மேய்ந்து போகும், அந்த காணி எல்லாம் பழுதா போயிடும், அங்கே அநேக தீமையான காரியங்கள் வேறு மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்த்து போடுவேன், அது மிதி உண்டு. அப்படி என்றால் எல்லாம் மிதி உண்டு போம், அந்த தோட்டமே இல்லாமல் போவோம், அது அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும். அங்கே கிளைகளை நறுக்கி எப்படி அந்த 15 அதிகாரத்துல மிகுந்த கனிகளை கொடுக்க பண்றாரோ, இது கசப்பான கனியை கொடுத்தபடியால் இதை நான் நறுக்க மாட்டேன், களை கொத்தி எடுக்கப்பட மாட்டேன். அதாவது நான் களை எடுத்து அது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுக்குரிய வேலையை நான் செய்ய மாட்டேன், எடுக்கப்படாமல் போவதனால் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும், அதில் மழை பெய்யாதபடிக்கு மிருகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த அந்த தோட்டத்திலே காண முடியாது, அது வறண்ட நிலத்தை போல இருக்கும், அது அங்கே செழிப்பு இருக்காது, அங்கே ஆசீர்வாதமா இருக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அது தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்காமல் தன்னுடைய நீதிமொழிகள் 3:5 சொல்லப்பட்ட போது தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கு. சுய புத்தியில் சார்ந்து எங்களுடைய சுய விருப்பங்களையும் எங்களுடைய சுய திட்டங்களையும் எங்களுடைய நீதிகளையும் எங்களுடைய விருப்பங்களையும் நாங்கள் தேவராஜ்யத்தில் தேவ சமூகத்தில் நாங்கள் செய்யும் போது அங்கே தேவன் என்ன செய்கிறாராம், என்ன செய்கிறாராம், அந்த வேலியை எடுத்து போடுற வேலியை எடுத்து விடனே எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது, அநேக பிரச்சனைகளுக்கு கூட கடந்து செல்வோம், அநேக போராட்டங்களுக்குள்ள கடந்து செல்வோம், ஏன் இப்படி நடக்குது, என்னத்துக்கு இப்படி நடக்குது என்று நாங்கள் அநேக காரியங்களுக்கு வைப்போம், அநேக ஜபங்கள் எதிரெடுப்போம், ஆனால் அதனுடைய காரணம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து நாங்கள் தேவனுடைய நோக்கத்தில் தேவ திட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை நாங்களாக கனி கொடுக்கிறோமா, இயேசு இல்லாமல் கனி கொடுக்கிறோமா, இயேசு இல்லாமல் கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கிறதா, அது அங்கே ஒன்றுக்கும் உதவாது, அங்கே உலர்ந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லு, அவர் நிலைத்திருந்து கனி கொடுக்கணும் என்று சொல்லு. ஆகையினால் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே வருகிறது. அவர் எங்களை சுத்தம் பண்ண மாட்டார், எங்களை விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டார். அங்கே நெரிஞ்சலும் முளைக்கும், அங்கே மழை பெய்யாதபடி மிருகங்களுக்கு கட்டளையிட்டு அங்கே ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் போகிறதுக்கு காரணம் கத்தர் அல்ல, நாங்களே. ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையை அங்கே தேவனுடைய நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அங்கே எங்களை கண்ணாடியிலே வேதவசனத்திலே பார்த்து நாங்கள் எங்களை சீர்படுத்தி கொள்ளும் போது தேவன் நிச்சயமாக நல்ல தேவன், அன்புள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், அவரை போல ஒரு தேவன் இல்லை, அந்த தேவனை நாங்கள் அங்கே பற்றி கொள்ள வேண்டும். அடுத்த பார்க்கும்போது சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப சேனைகளின் கர்த்தரின் திராட்சை தோட்டம் என்று திராட்சை தோட்டத்தை அங்கே இஸ்ரவேலின் வம்சத்தை தான் சொல்றார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மனமகிழ்ச்சி நாட்டு யூதாவின் மனுஷர், அவருடைய மனமகிழ்ச்சி நாட்டு யூதாவின் மனுஷர், அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. அவர் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் பல ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் நியாயம் நீதி செய்யணும், அங்கே நன்மை செய்யணும், திக்கற்றோடு விசாரிக்கணும், ஏழைகள் விதவைகளை போசிக்கணும், பல ஏற்பாட்டு புதிய அப்படியாக நாங்கள் நீதி செய்து நீதிமான்களாக வாழவும் நீதியை செய்யணும் என்று தேவ விருப்பமா இருக்கிறது. ஆனா இவர்கள் நீதியை செய்யாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமற்ற விதத்தில் வாழ்ந்தபடியினாலே அவர் சொல்றார், நியாயத்துக்கு காத்திருந்தேன், நியாயமான காரியங்கள் நடக்கும், நன்மையான காரியங்கள் நடக்கும், என்ற பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள் என்று காத்திருந்தேன், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், நீதி தேவனுடைய நீதியை நடப்பிக்கிற ஜனங்களாய் இருக்க வேணும், நல்ல காரியங்களை செய்யணும், நீதியை நடப்பிக்க வேண்டும் பார்த்திருந்த போது இதோ முறைப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அங்கல கொடுமையும் முறைப்பாடும் அன்று சொல்லப்படும். அப்ப தேவன் எதிர்பார்த்த கனியை ஜூத மக்கள் அல்ல ஜூத வம்சத்தார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் கொடுக்கவில்லை. ஆகையினால் தேவன் அங்கே என்ன செய்தாராம், அங்கே அங்கே வேலியை எடுத்து போட்டார். அவருடைய எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேற்றப்படவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தேவனுடைய எதிர்பார்ப்பை அங்கே நிறைவேற்ற வேண்டும், அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் சொல்லப்படும். அப்ப நான் இதை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவர் இதுல பார்க்கும்போது மெய்யான, நானே மெய்யான திராட்சை செடி என்று போட்டிருக்கிறேன். அப்ப மெய்யான திராட்சை செடி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் பொய்யான திராட்சை செடி என்று இருக்கிறது. அது பொய்யான கனிகளை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். என்ன மெய்யானது ஒன்று இருந்தால் பொய்யானதும் இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் போது இஷ்டவே ஜனங்களை கத்த திராட்சை தோட்டமாக அவர்களை அழைத்து நம்பி வேலியடைத்து பாதுகாத்து எல்லா விதமான எல்லாவற்றையும் செய்த போது கசப்பான கனியை கொடுத்தது. அங்கே அங்கே தேவன் அங்கே தேவனுக்கு பிரியம் இல்லாம நீதியை நியாயத்தை செய்யாம கொடுமையா செய்தது. அங்கே முறைப்பாடு அங்கே தேவனுக்கு இவர்களை குறித்த நல்ல சாட்சியில் முறைப்பாடா இருந்தது. ஆகையினால் அங்கே இவர்கள் பொய்யான திராட்சை செடிக்கு அடையாளமாக அங்கே இவர்கள் இருக்கிறார்கள். அங்கே மெய்யான திராட்சை செடிக்கு அடையாளமாக இயேசு இருக்கிறார். அதான் சொல்ற நான் மெய்யான திராட்சை செடி. அங்கே நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு மனுஷரை சார்ந்து வாழ்ந்தால் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு ஒரு ஊழியக்காரரை சார்ந்து வாழ்ந்த கனி கொடுக்க முடியாது. எந்த காரியத்தை நாங்கள் சார்ந்து வாழ்ந்து அங்கே கனி கொடுக்க முடியாது என்று அங்கே தேவன் சொல்றார். நாங்கள் அங்கே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொன்னால் என்ன தேவன் விரும்புகிறார் என்று சொன்னால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றா, கர்த்தருடைய வேதத்தில் சங்கீதத்தில் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிறவன் மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் அப்ப இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல நாங்கள் இருக்க வேணும், நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னா அங்க தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்திருக்க வேண்டும். தேவனோடு இருக்க உறவில நாங்கள் இரவும் பகலும் அங்கே வாழ வேண்டும். அப்பொழுது தேவன் நாங்கள் இரவும் பகலும் அங்கே கனி இரவும் பகலும் அங்கே அவருடைய வேதத்துல தியானமா இருந்து நாங்கள் கனி கொடுக்க முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும், எங்களோட வாழ்க்கையில தேவனோட உறவோட அங்கே இருக்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் பார்க்கும்போது அங்கே இன்னும் ஒரு கர்த்தர் மனுஷன் மேல், அதாவது சுய புத்தியை சார்ந்து நடக்கிறத சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் அவரை சார்ந்து வாழணும் என்று சொல்லு நீதிமன்றம் 3:5. அப்போ சுய புத்தியிலே சார்ந்து, அதாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து நடக்கிறவன், எரேமியா 17:5-6 அவன் ஆசீர்வதிக்கப்படாதவன். மனுஷர் மேல் அதை நான் வாசிக்கவில்லை, அது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்று சொல்றது. ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கத்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தர் மேல நம்பிக்கை வைத்து ஒரு மனுஷன் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அவன் தன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லப்படும். அப்ப ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னென்று சொன்னால் அங்கே ஜீவன் அங்கே உண்டாகிறது, அவனுடைய வாழ்க்கை செழிக்கிறது, அவனுடைய வாழ்க்கை பச்சை பசையிலா இருக்கிறது, அவன் கனி கொடுக்கிறான், அவன் கர்த்தரையே நம்பி வாழ்கிறபடி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறான். அவன் தண்ணீரண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறது முஷ்டம் வருகிறதுனால் காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போட்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கையில மலைத்தாட்சி என்று மழை இல்லாம இருந்தா கூட, மழை இல்லாம என்ன சூழ்நிலை என்ன காரியங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் அங்க மழை இருக்கோ இல்லையோ என்னவா இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்தான் தேவனை நம்பி தேவனுக்காய் காத்திருக்கிற மனுஷர்கள் ஒருபோதும் வெக்கப்பட மாட்டார்கள். எப்படி அங்க பஞ்ச காலத்துல தேவன் எலியாவை போஷித்தார், பஞ்சம் வரும்போது தேவன் தன்னுடைய மக்களை போஷி, அப்படி என்ன விதமான போராட்டங்கள் என்ன விதமான சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் எல்லா நேரங்களில் நாங்கள் மனுஷரை பார்க்காமல் மனுஷரை சாராமல் சூழ்நிலைகளை பார்க்காமல் நாங்கள் தேவனை நாங்கள் பார்த்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வாழும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். அதான் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமா இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை வழி நடத்தும் போது நாங்க போகும் இடம் செல்லும் இடம் எல்லாம் அங்கே ஒரே ஆசீர்வாதமா இருக்கும். ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை நடத்துவார். அப்பொழுது எங்களோட வாழ்க்கை பச்சையாக அங்கே கனி கொடுக்கத்தக்கதாக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களோட வாழ்க்கை இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதான் இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் நிலைத்திருந்து தனி கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஆகையினால் இந்த நாட்களில நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறவர்கள் நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளை கனி கொடுக்கிறோம் என்று சொல்லும் போது, ஒன்று ஆவியின் கனி என்று சொல்லப்படுது, கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கிற 5:22-23, அந்த 9 ஆவியின் கனி ஒன்று, அதுல 9 விதமான குணாசியங்கள் எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேணும். அதுதான் மிகவும் முக்கியமானது. நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேணும். அடுத்ததாக நாங்கள் கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும். அடுத்த இரண்டாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிவிக்க அறியாத மக்களுக்கு அறிவிக்கு நாங்கள் அந்த காரியங்களை செய்யும் போது அங்கே அது ஒரு கனி கொடுக்கிறது. ஆத்தும ஆதாயம் மிகவும் மிகவும் முக்கியமா இருக்கிறது. அந்த அந்த கனி கொடுக்க வேண்டும். நற்செயல்கள் நற்கிரிகள் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட விதத்திலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்களை. நிச்சயமாகவே அங்கே கனி கொடாத மரங்களுக்கு அங்கே நியாயத்தீர்ப்பு வருகிறது, கோபம் வருகிறது. அப்படிப்பட்ட செயல் அப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது. நிச்சயமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் கனி கொடுக்கும் கனி நிலைத்திருக்கும்படியாய் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நாங்கள் பார்க்கும்போது அங்கே பிதாவாகிய தேவன் தோட்டக்காரராக இருக்கிறார். அங்கே இயேசு திராட்சை செடி, நாங்கள் கொடிகளா இருக்கிறோம். ஆகையினால் அந்த பிதாவிட இடத்துல இன்றைய நாட்களிலும் எல்லா இடங்களிலும் இல்லை, சில இடங்கள்லயும் அதிகமான இடங்கள்ல பார்க்கும்போது பிதா திராட்சை தோட்டக்காரர் என்ற அந்த தோட்டத்தை பராமரிக்கிற முழு பொறுப்பும் அவர்தான். அவர்தான் அதையெல்லாம் செய்யணும். அவர் சொல்றபடி அங்க இயேசு சொல்றதா செய்கிறார், இயேசு சொல்றபடி நாங்க செய்ய வேணும். ஆனா இந்த நாட்கள்ல சில இடங்களில் நடக்கிற காரியங்கள், திராட்சை தோட்டத்தை அங்க ஊழியக்காரர்களே தாங்கள் குத்தையை கெடுத்து தாங்களே அதை செயல்படுத்துகிறார்கள். பிதாவுடைய இடத்துக்கு அல்ல, தேவனுடைய இடத்துக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். அங்க ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அங்கே இயேசு அங்கே கொடியாக இருக்கிறார் போல அவர் அங்கே ஒன்றும் செய்ய முடியாத நிலை என்று, அதாவது வந்து மனுஷன் தேவனை தடை பண்ணுகிற காரியங்கள் நடக்கிறது. ஆகையினால் அங்கே கனி கொடுக்க முடியாம இருக்கிறது. அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய அழைப்புகள், தேவனுடைய பிள்ளைகள் பாலந்துகள் திறமைகள் வெளிப்படுவதற்கு அங்கே தடையாக அங்கே இருக்கிற சில இடங்களிலே ஊழியர்கள் இருக்கிறதுனால், அங்கே தேவ பிள்ளைகள் சில தடையாக இருக்கிறபடினால் அங்கே வளர முடியாம இருக்கு. ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை விஸ்தரிக்க முடியாம இருக்கு, தேவ சுவிசேஷம் சொல்ல முடியாம இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகினால் அந்த திராட்சை தோட்டக்காரராகிய பிதாவாகிய தேவனிடத்துல அவருடைய வேலையை செய்ய நாங்கள், அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்து கொண்டு அங்க இயேசு கிறிஸ்து நிலையத்தில் நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஒரு மரம் கனி கொடுக்க வேணும் என்றால் ஒன்றும் செய்யாது, அது பேசாம இருக்கும். அந்த கிளையில அந்த தண்டவாளிலே கனி வரும். கனியை தாங்குறது தான் அங்கு தெரியவில்லை, கனியை தாங்குறது. அதை தாங்கும் போது அநேக மக்கள் வந்து அந்த கனியை பார்ப்பார்கள். இது நல்ல கனி, நல்ல சுவையா இருக்குன்னு சொல்லி அநேகர் வந்து அதை பறித்து புசிப்பார்கள். அதே போல எங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தால், சரி நிலைத்திருந்தாலே நாங்கள் கனி கொடுப்போம். ஏனென்று சொன்னால் அந்த மரத்திலே வருகிற சகல தாரமும் ஊட்டச்சத்துக்களும் எல்லாமே அந்த வேர் மூலமாய் மரத்தின் தோட்டத்திலிருந்து மரத்துக்கு வந்து மரத்தின் மூலமாக அங்கே செடியின் மூலமாக கொடிக்கு வருகிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துவில் இருந்து வருகிற சகல ஆசீர்வாதங்களையும் தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் அறிந்து, தேவன் கொடுத்த அதிகாரங்கள் ஆளுகையில் அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா இருக்கு. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது ஆதாமாவிடம் இருந்து பிசாசு பறித்து கொண்டு ஆண்டு கொள்ளும் உரிமையை, ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் பறித்து எங்களுக்கு சகல அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆளுகையை கொடுத்து விட நாங்கள் செய்ய வேண்டிய பணியை நாங்கள் செய்ய வேண்டும். அங்கே தேவனோடு உறவாயிருந்த ஏதேன் தோட்டத்தில் உறவாயிருந்தவர்கள் அங்கு உறவை துண்டிக்கப்பட்டது, உறவு துண்டிக்கப்பட்டது போல ஏதேனை விட்டு அங்கே ஆண்டவர் துரத்தி விட்டார். அங்கே கிளை வெட்டப்பட்டது, உலர்ந்து போன ஒரு கிளையை போல, அங்கே வெறி எறிந்த கிளையை போல அவர்களுடைய வாழ்க்கை போயிட்டு அவர்கள் தேவன் அங்கு ஜீவ விருட்சத்தின் கனியை அங்கே வைத்தார். அங்கே புசித்திருக்கலாம், அவர்கள் அதை புசிக்கவில்லை. அவர்கள் நன்மை தீமையானது புசித்ததினால் அங்கே வெளியே தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆகையினால் வெளியே எறியுண்ட ஒரு கொடி எப்படி விழுந்ததோ அப்படியாக அவர்களுடைய நிலை மாறி போயிட்டது. ஆனா அந்த இடத்திலே நாங்கள் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை மீண்டும் தேவன் அங்கு குமாரனை கொடுத்து அந்த ஜீவபரட்சத்தின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் புசிக்கவும், அவரோடு உறவாடவும், அவரை நிலைத்திருக்கவும், அவரை சுவைக்கவும், அவருடைய வார்த்தையில் நடக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த கிருபையிலே நாங்கள் நிலைத்திருந்து ஒவ்வொருவரும் தனி கொடுக்க வேண்டும் என்பது தேவ திட்டமா இருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய நோக்கம் கனி கொடுக்கும்படியாயும் கனி நிலைத்திருக்கும்படி மிகுந்த அவருடைய பிரதான அவருடைய நோக்கம் மிகுந்த கனி கொடுக்கிறது அவருடைய நோக்கம். மிகுந்த கனி கொடுப்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் அதைவிட பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னால் மிகுந்த கனியை நாங்கள் கொடுக்க வேணும். முக்கியமானது கனி கொடுக்கும்படியாயும் கனி நிலைத்திருக்கும்படியா உங்களை ஏற்படுத்தி என்று சொல்லுகிறார். ஆனா மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்கிறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது அவரில் நிலைத்திர வேண்டும். செடி கொடியில் நிலைத்திருப்பது போல நாங்களும் இயேசு கிறிஸ்துவில் அங்கே நிலைத்திருக்கும் போது நாங்கள் தானாகவே கனி கொடுப்போம். நாங்கள் தானாகவே கனி கொடுப்போம். ஒரு மரம் கனி கொடுத்து கொண்டிருக்க சொல்லாது, அங்க இங்க போய் நான் அதை கொடுக்குறேன், இந்த பழம் கொடுக்குறேன், என்ன செய்யறேன் மரம் சொல்லி கொண்டிருக்க. அது போல நாங்கள் அதுல நிலைத்திருந்தாலே கனி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்து நாங்கள் ஒருவரும் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய போது அப்படியாக நாங்கள் ஒருவரும் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். ஆக வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. கத்தர் இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபை காய் ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிறேன். இதோட நான் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். தேவன்தாமே வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியா சுத்தப்படுத்தி உங்களுடைய வருகையில ஆண்டவரே எல்லோரும் உங்களுடைய சமூகத்திலே காணத்தக்கதாக கிருபையாய் நீங்கள் வழிநடத்த நான் செபிக்கிறேன். அப்ப வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி
1: 9978
0: அந்த ஊழியக்காரன் ஆண்டவரே இந்த மகேந்திரன் அண்ணா அவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே கூட இருந்து வாடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் தேவனை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க பிரதர். அம்மேன், அருமையான வார்த்தை. அம்மேன், கர்த்தருக்குள்ள நாங்க நிலைத்திருந்தா அவரே திராசக்கொடியா இருந்து அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது அவர் நாங்க ரொம்ப கனிகளை கொடுக்கக்கூடியதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர், நன்றி. ஐ மீன் பிரதர், நன்றி. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பிரதர், பாய்.
2: நன்றி பிரதர் ஜெயமையா, அருமையான. இந்த மெய்யான திராட்சை செடியிலே எனக்கு பிடித்தது பழைய ஏற்பாட்டு எஸ்ஐயா 5 வசனத்தையும் புதிய ஏற்பாட்டு யோவான் 18 வசனத்தையும் ஒப்பிட்டு சொன்னது மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமில்லை, இயேசு நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும், இயேசு நிலைத்திராவிட்டால் அது நெருப்பிலே போடப்படும்னு சொல்லி அந்த உப்பை பற்றி சொல்லுங்க. உப்பு சுவை கொடுக்குது, அதே மாதிரி நாங்கள் சுவை கொடுக்க ஜனமாக மாற வேணும் என்று ஒரு அருமையான வெளிப்பாட்டை வேதாகமத்திலிருந்தே கொடுத்துருந்தீர்கள். மிகவும் ஆசுவமாக இருந்தது. உங்களோட ஒரு படத்தை கேட்டிருந்தேன், அந்த படத்தை தயவுசெய்து அனுப்பி வையுங்கள். உண்மையில உங்களோட செய்தி மிகவும் ஆசுவாக வந்து கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இல்லை கயிற்று செய்யும் காரியம் அனைத்தையும் ஆசுவிப்பார். இப்பொழுது உங்களோட ஜெர்மன் நேரம் சனிக்கிழமை மாலை 2 அப்படியாக கத்தருக்குன்னு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். கத்தர் உங்களை பார்க்கிறார், அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கத்தருங்க தொடர்ந்து ஆசிரியப்பதாக. தொடர்ந்து சனிக்கிழமை 2 கலந்து அபிஷேக ஆராதனையில கலந்து கொள்கிறார். கத்தருங்களை ஆசிரியப்பதாக. ஆமேன்,
0: ஆமேன். நன்றி, நன்றி.
2: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பிரதர் ஜெரமியா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி இருந்து. அடுத்து நாங்கள்
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட், ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
2: பட்டிக்குளோ நேரத்திலிருந்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பட்டிக்குளோ, ஸ்ரீலங்கா. அவர் இதுக்கு முன்பும் இங்கே செய்து கொடுத்திருந்தார், ஆச்சரியமாக இருந்தது. இப்பொழுது சங்கம வானொலியின் சார்பிலும் வார்த்தை வச்சத்தின் சார்பிலும் நித்திய வச்சத்தின் சார்பிலும் அவர் வருக வருகின்ற வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ். மைக் ஓன் பண்ணுங்க பிரதர், சவுண்ட் வெரி லோ.
4: தேவனுடைய
2: வார்த்தை கொடுப்பதற்காக நேரம் காலம் பார்க்காது ஓடி வந்திருக்க கத்தர் உங்களை பார்க்கிறார், கத்தர் உங்களை பார்க்கிறார். இப்ப இந்த கூட ஒப்பு கொடுக்க பாஸ்டர் நீங்க வழி நடத்துங்களா.
4: ஆமேன் ஆமேன். நல்லது, நாம சங்கமம் நித்திய வெளிச்சத்தின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் பாச சாமியல் ராஜா, ரூகா பிரயர் சர்ச், பெட்டிகுலோவில் இருந்து சிறிலங்கா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம நேராக கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27:29 நாம் வாசிக்கிறனால், பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். இந்த அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கப்பல் பயணத்தை குறித்து பேசுகிற ஒரு அதிகாரம். நான் இந்த அதிகாரத்துல நிறைய செய்தி எடுத்திருக்கிறேன், நான் பல கோணங்களில நான் அதை தியானிச்சிருக்கிறேன். நான் ரொம்ப ஆசீர்வாதம்.